திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோ ஜன சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்யமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகுகாலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ணப்பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

அன்பு நேசநெஞ்சங்களுக்கு, இன்றிலிருந்து ரமலான் நோன்பு ஆரம்பமாகிறது. தினம் ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். ரமலான் சிந்தனைகள். நபிகள் நாயகம் ரமலான் மாதத்தை கண்ணியம் நிறைந்த, அருள் வளம் நிறைந்த மாதம் என்கிறார். இந்த மாதத்தின் பெருமையை அளவிட வார்த்தைகள் இல்லை. இந்த மாதத்தில்தான் சலைதுல் கதர் என்னும் மகத்தான இரவு வருகிறது. நாம் இதனை தெளிவாக வேதத்தினை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என ஏக இறைவனான அல்லாஹ் புனித வேதமான குரான் அருளப்பட்ட நாள் குறித்து சொல்கிறார். நமது தேவைகளை மறக்க பயிற்சி அளிக்கும் மாதம் ரமலான். இந்த புனித மாதத்தில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பசி தாங்கி நோன்பிருக்க வேண்டும். ரமல் என்றால் கரித்தல். ஆம், பாவங்களை நோன்பியிலிருந்து சுட்டு பொசுக்கும் நல் வாய்ப்பு மிக்க மாதம் இது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே ஆனந்தமாக நோன்பை துவங்கலாம். பொன்மொழிகள். சிறிய தந்தை, அதாவது தந்தையுடன் பிறந்தவர், சிறிய தாய், தாயுடன் பிறந்தவர், இருவரும் பெற்ற தாய் தந்தையருக்கு நிகரானவர்கள். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்செயல்களே அல்லாவிற்கு மிகவும் பிரியமாக இருக்கும். வட்டி எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்கினாலும் அதன் முடிவு குறைந்து போகக்கூடியதே. வட்டி வாங்கி அதனை உண்ணச் செய்பவன், அதன் கணக்கை எழுதுபவன், அதன் சாட்சியாளன் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வயது வந்த பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். வயதும் காலமும் வீணாகும் முன் நன்மையான செயல்களை செய்வதிலும் விரைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டை சச்சரவு சமாதானம் மூலம் தீர்த்துக் கொள்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் முந்திக் கொள்ளுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு ஏழ்மை நினைத்து வருந்தாதீர்கள். பணம் மட்டுமே சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே உண்மையான சக்திகள். உலக நன்மைக்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். பிறருக்காக நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி கூட உங்களுக்குள் பேராற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்டர் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுட சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற இரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா அம்பம்பாய், என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

இனி பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் வேட்டைக்காரன் என்ற படத்தில் பி. சுசீலா பாடிய இந்த பாடல்.

பொதிகை தென்றால் தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. படம் நேற்று இன்று நாளை.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பி. சுசீலா பாடியது, படம் வெண்ணிற ஆடை.

காற்று வரும் காலம் ஒன்று என்கிறார்கள் பி.பி. சீனிவாஸ், எஸ். ஜானகி. படம் நானும் மனிதன்தான்.

0: காடும்
1: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்கிறார் டி எம் சௌந்தரராஜன். படம் கலங்கரை விளக்கம்.

பொதிகை தென்றல் பெறும் அடுத்த பாடல் காற்று வந்தால் தலை சாயும் என்கிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. படம் காத்திருந்த கண்கள்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உங்கும் கடலோசை என்கிறார் வாணி ஜெயராம், படம் மீனவன் நண்பன்.

தவிக்குது தயங்குது ஒரு மனது என்கிறார்கள் ஜெயச்சந்திரன். எஸ்பி சைலஜா படம். நதியை தேடி வந்த கடல்.

புதிய தென்றல் கொண்டு வரும் அடுத்த பாடல், ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய முட்டு என்கிறார் மலேசியா வாசுதேவன். எஸ் ஜானகி, படம் சட்டம் என் கையில்.

0: வாடும் பெண்
1: சென்றல் வந்து என்னை தோடும் என்கிறார் கே ஜே ஜேசுதாஸ். படம் சென்றலே என்னை தொடு.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செவி. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிதமில் MTR வானரங்கில் காற்றோடு இசை மீட்டும் இந்நேரத்தில் இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பின் இரவாஞ்சிரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. இன்றும் இசைவானில் கவி மீட்ட காத்திருக்கும் இசைத்தென்றல் இன்னிசையில் துள்ளிசை இசையோடு மனம் இச காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் இசை கேட்டு ஒன்றிய தமிழ் MTR வானலையோடு.

நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கவிருக்கின்றோம் ஒரு வசந்த கீதம் திரைப்பட பாடலை. இசை டி ராஜேந்தர், பாடலுக்கு குரல்கள் எஸ் வி பாலசுப்ரமணியன், எஸ் வி சைலேஜா.

இசைக்கொண்டு இனிய சுவை படைத்துக் கொண்டிருப்பது வந்தியத்தமிழ் MTR வானொலி. இனி சின்ன வீடு படப்பாடல். இசை இசைஞானியின் இசையில் SV பாலசுப்ரமணியன், S. ஜானகி குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

நான் தந்தேன் நான் தந்தேன் நான் இறேனா.

0: பின்னாடி இறைவனா
1: ரகசிய வரம்
0: பக்கத்தில் மித்தா
1: கருகிற மரம்
0: தெரியுதா சுந்தா
2: நீ அடிக்கடி வா
0: தரிகிறதம் தரிகிறதம்
3: நேர்களே, இனிய தேர் கொண்டு காற்றலையில் பவனி வருகிறது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில். இனி மீண்டும் எஸ் வி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி குரல்களில், டி ராஜேந்தர் இசையில் மைதிலி என்னை காதலி படப்பாடல். காற்றலையில் கவிப்பாடி செல்லும் நேரம் இது. இதையோடு இன்பம் மீட்ட வருகிறது பாடல்.

இசைத்திடும் இனிய கானங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களே, இனி கரிச காட்டு பூவே பழப்பாடல். இசைஞானியின் இன்னிசையில் மனோ சுரநலதா குரல்களில் பாடல்.

0: சொன்னாரா?
1: இசை ராகங்கள் இன்னிசை மலையை தூவிக் கொண்டிருக்கும் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியன் உமா ரமணன் குரல்களில் டி ராஜேந்தர் இசை அமைப்பில் ஒரு தாயின் சபதம் படப்பாடல் அளிக்கவிருக்கிறது.

மனதோடு இசையால் வண்ண கோலங்கள் மீட்டுக் கொண்டிருப்பது வந்தியத்தேவன் எம்டிஆர் வானொலி நிகழ்ச்சியில் இனி தாய் வீடி பட பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இசை பாபி லஹரி. பாடல் இதோ

தேனிசை தந்தல் திகட்டாத இசை தெருமே காற்றலையில் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இனி நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கிறது நானும் ஒரு தொழிலாளி பழப்பாடல். குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி. இசை இசை ஞானி.

இனிய கவி கொண்டு இசை ஊறும் ராகங்கள் கவிப்பிணைந்து கொண்டிருக்கிறது. இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி படிக்காதவன் படப்பாடல். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் இசை இசைஞானியின் இன்னிசையில் பாடல்.

இனிமைக்கு மேலும் இந்த இனிய வேலைதனில் இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மத்திய தமிழ் MTR வானொலி. நிகழ்ச்சியில் அடுத்து வாழ்க்கை படப்பாடல், சீதாராம் பி சுசீலா குரல்களில் இசை இசைஞானியின் இணைசெயல் பாடல் இதோ ஒலிக்கிறது.

நதி ஓரம் இசை பாடிய காற்று, அது மெல்ல மெல்ல இசை ராகங்கள் இசைத்து சென்றது. இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி விக்ரம் படப்பாடல் இசைஞானியின் இன்னிசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் சைலஜா, சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கவிருக்கிறது.

பாட்டு பாடி இசை கோடி விட்டு செல்வது இசை தென்றலாய் இனிய ராகங்கள். இனி கேட்கவிருக்கின்றோம் நான் பாடும் பாடல் படப்பாடலை. பாடலுக்கு குரல்கள் கங்கை அமரன், எஸ்பி சைலஜா. பாடல் இதோ காற்றலையில் கலந்து இசை இலையாக இசைஞானியின் இன்னிசையில் ஒலிக்கவிருக்கிறது.

பாட்டோடு இசைவாசம் வீசிக்கொண்டிருப்பது மதிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியின் நிறைவிலே சின்னவர் பட பாடலை கேட்கவிருக்கின்றோம். மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசையில் பாடல் இதோ

மகிழ்ச்சி அன்போரோகளை இன்றும் இசைவானில் இன்னிசை ராகங்களை நீட்டிச் சென்றது இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சி. இசை கேட்டு இதுவரை இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் மன்றிதமிழ் MTR வானொலியில் சந்திக்கும் வரை தற்போது விடைபெற்றுச் செல்லும் உங்களின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்போரோகளை.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். MTR FM வானொலியோடு இணைந்திருந்து 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மரவன் என்ற படத்திலிருந்து சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ வருவாய் என என்ற படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலாட்டு கேட்குதம்மா என்ற படத்தில் இருந்து நேர்ந்துகிட்டேன் நேர்த்திக்கிடன் தீர்த்து போட்டேன் ஐயனாரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்கு என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலன் கேட்டு கண்ணு முழிச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புத்தம் புது பூவே என்ற படத்திலிருந்து செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டுன்னா சந்தோஷம்தான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூவேந்தர் என்ற படத்திலிருந்து குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமா சிவந்ததென்னவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படத்திலிருந்து எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் உன்னிமேனன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணெதிரே தோன்றினால் என்ற படத்திலிருந்து சின்ன சின்ன கிளியே பஞ்ச வர்ண கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனு நீதி என்ற படத்திலிருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே நீ வந்ததாலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தென்றல் என்ற படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மா என்ற படத்திலிருந்து மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக பார்வை ஒன்றே போதுமே என்ற படத்திலிருந்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை MTREFM வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTREFM நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து ஒலிக்கின்றது MTRFM ரேடியோ கனடா. வணக்கம் கூறிய நான், நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதலில் பஞ்ச கல்யாணி திரைப்படத்து பாடல் ஒன்றை கேட்போம். ஆமணக்கு தோட்டத்திலே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். இன்று அந்த பாடலை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற சிங்கார பூமியம் சிங்கப்பூரில் மகாலிங்கம் அவர்கள்.

பிரசங்கத்தை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ள என்ற பாடல். ஹலோ பிரதர் திரைப்படத்து பாடலாக கேட்டு மகளை இருக்கின்றோம். ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார் அந்த பாடலை.

அவிக்கரிய கீதங்களை கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்திருக்கின்றார். மனசு கீத்த மகாராசன் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் ஆத்துமேட்டு தோப்புக்குள்ள என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். மொட்டுவிட்ட புதுமலரே என்ற வரியை கொண்ட பாடல், அந்தோனி என்ற ஈழமணி திரு நாட்டினர் தயாரித்த திரைப்படுத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. மீண்டும் மொட்டுவிட்ட புதுமலரே, அந்தோனி திரைப்படுத்து பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். கனடா உறவினரின் பாடல்கள் தொடர்கின்றது. வன்கூவர் மாநிலம் காஞ்சனா, உங்கள் பாடலை கேட்போமா? செம்பருத்தி பூ சேலை கட்டி என்ற ஒரு பாடல். அந்த பாடலை விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படுத்திருந்து நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: உங்களோடுதான் அடுத்த பாடலையும் உங்களூர் கனடா வன்கூவரிலிருந்து இளவரசி தந்திருக்கின்றார். சி போய்யா நீ ரொம்ப மோசம் என்று கூறும் வரியை கொண்ட பாடல் இளனியன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.
1: நீ ரொம்ப மோசம் என்ன தொட்டா உடம்பு கூசும்

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தி நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். இவள் ஒரு இளங்குருவி என்று வரியோடு பிரம்மா திரைப்படுத்த பாடலை பாடுகின்றது.

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து நண்பர்கள் தருகின்றார்கள். அவர்களே முதலில் தருகின்றார் நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், கேலிஸ் அவர்கள். பாமா ருக்மணி என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், நீ ஒரு கோடி மலர் கூடி என்ற முதல் வரியை கொண்டு.

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் உங்கள் மெல்போர்ன் மாநகரம் ஔஷதிய கண்டத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள். பாவை நீ மல்லிகை என்ற வரியை கொண்ட பாடல் தெய்வீக ராகங்களில் இருந்து பாடுகின்றது.

பாடல்களோடு பாடல்களாக அடுத்து வரும் பாடலை தருவதற்கு முன்பு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகம் என்பதை புரிந்து கொள்வோம்.

ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து. அங்கிருந்து வளமைப்போலர் என்றும் அருள்மோகன் ஓ பெண்ணே தமிழ் பெண்ணே என்ற பாடலை கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

0: அடுத்து வரும் பாடல்கள் ஐரோப்பிய உறவுகளின் பாடல்கள். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன், நீங்கள் தந்த பாடல் மூக்கு மீல மூக்குத்தி என்ற பாடல் தாய் கிளவி வாரா என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்கும் வேளை அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம் நாங்களும்.
1: கொடுத்தல் வசூல் பண்ணிக்கிறவா

0: என்னடா பெண்ணு குக்க பொண்ணு பார்க்க போனி என்னடா ஆச்சு?
1: பொண்ணு ஓடி போயிடுச்சா?
0: ஓடி போச்சா? இவளை கட்டிக்க, இன்னும் 8 பல் இருக்கா.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்ன வழி வருவாள் தானே, உன் மார்பில் விழிமூடி என்ற வரியை கொண்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல் என்னவள் உங்களுக்காக.

நண்பர்களோடு இறுதியாக ஒரு பாடலை பலமை போல தந்து என்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். ஒன்னு நினைச்சா இனிக்குது என்று பாடுகின்றது.

உங்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் வளமை போல என்றும் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒளிபரப்ப கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தின் முதல் பாடல் வழமையாக நீண்ட காலத்து உறவாக இருக்கும் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள் இன்றும் தருகின்றார். பூங்கொடியே பூங்கொடியே பூ இருந்தால் தருவாயா இந்த பல்லவியை சரணங்களோடு ஸ்கூல் மாஸ்டர் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களோடு முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, விபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

கை கொடுக்கும் கை என்ற ஒரு திரைப்படம், அதில் தாளம் பூவே என்ற ஒரு பாடல் அன்று கேட்டோம். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தருகின்றார் அந்த பாடலை. அந்த பாடல் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் புதிய பறவை என்ற திரைப்படத்திலே 1964 ஆண்டு இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களினாலே பாடப்பட்ட பாடல். பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று, பருவ நாடகம் தொல்லையோ என்றும் கேட்கின்றது அந்த பாடல். அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டு எழுதி அனுப்பி கேட்க இருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அனுஷியா கிருஷ்ணன், நீங்கள் இந்த பாடலை உங்களோடு இணைந்து அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடும் கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை, நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை புதிய பறவை திரைப்படுத்த பாடலாக சோகமாக பாடுகின்றார் இசை அரசு பி சுசீலா அம்மா அவர்கள். அதையும் கேட்க வேண்டும் என்று பார்த்து ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ என்ற பல்லவியோடு கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் உலகத் தமிழ் மக்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் நேயர் நேரத்தை அலங்கரித்து கூலி என்ற திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். மோனிகா மோனிகா என்ற முதல் வரியை கொண்டு பாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகன் அவர்கள் வணக்கம் கூறி தரும் வேளையில் அந்த பாடலை நாங்களும் வணக்கம் கூறி அவர்களுக்கு ஒலிபரப்பி விடுவோம்.

தங்கத்தின் தங்கம் என்று ஒரு திரைப்படம், அதிலே செவ்வந்தி பூ மாலை கட்டு என்று பாடியது அன்று. இன்று அதை நீங்கள் நேரத்தில் கேட்டு மகள விரும்புகிறார் ரவிச்சந்திரன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த பாடலை ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து அவரது நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கெட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே 1-20 வரைக்கும் என்ற ஒரு அற்புதமான பாடல் நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவ பாடல், முதல் தேதி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்த பாடல், மிகவும் பழைய பாடல் என்றாலும் தரமான ஒரு பாடலை அன்புடனே தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்திலே இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஷியாமலா பிரபா அற்புதமான பாடல்களை தரும் வேளையிலே அவரோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் இணைவார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.
1: பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும்
2: பொன்னிலையிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலையிருந்து சம்பள தேதி 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21-30 வரைக்கும் திண்டாட்டம் 21-30

மனுஷன் படாத பாடு படுவது இருபத்தொன்னிலே இருபத்தொன்னிலே. முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே. பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றும்.

குத்திகளும் போட்டுக்கிட்டு போனி கொள்வார் இருபத்தொன்னிலே, முகம் போனி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே, தம்பிகளின் வா

தொடரும் நீ என் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் முதன் முதலாக என்ற வரியை கொண்டு பாடுகின்றது. சரணங்களையும் இணைத்து பாடும் அந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று நெய்வேலி அறுதடி குப்பம் சரவணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் செவிமடுக்கின்றார்களும். நாங்களும் கேட்போமே.

அடுத்து ஒளி கேதுக்கும் இனிமையான ஒரு பாடல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற பாடல் உரிமை கீதம் திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகள விரும்புகிறார். தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சொந்த நராஜ் அவர்களும் உறவினர்களும்.

மேலும் ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடல் அடியே அடி சின்ன புள்ளே என்று சிந்து நதி பூ திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பேரும் கொடுத்த பாடலோடு நானும் ஒரு பாடல் தருகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்பது போன்று அத்திப்படம் சிவப்பா என்ற வரி கொண்ட ராஜபாண்டி திரைப்படுத்தும் பாடலை வளைகுடாமன் குவைட் நாடு நீண்ட கால உறவு முன்னிகள் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முன்னிகள் தமிழ் வானொலி.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றோலையே கலந்து வந்து உங்களுக்கு கதம்பம் தர வந்திருக்கின்றேன். உங்களை கதம்பத்தில் இணைக்க இருக்கின்றேன். 6477 4645 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். கனடா கலையகத்தில் நேரம் இப்பொழுது 11:39. இன்னும் சில நிமிடங்களில் நண்பகலை எட்டி பிடித்து விடுவோம். வந்த வெளிச்சம் சென்று விட்டது. இது பெரும் வெளிச்சமாக இருக்கின்றது. கருமுகில்கள் மேலே அலைந்து கொண்டிருக்கின்றது. சில சமயம் மழை பெய்யலாம். ஆனால் நாளைய தினம் பனிப்பொழிவு இருப்பது என்று அறிவித்தல் கொடுத்திருக்கின்றார்கள். கனடா முழுவதும் இங்கே லாக்டவுன் என்று கூறப்படுகின்ற பாதுகாப்பு சட்டத்தை போட்டு நாங்கள் எங்கும் வெளியேற முடியாதவாறு செய்திருக்கின்றார்கள். வீட்டிலே இருக்க வேண்டும், வீட்டுக்கு வெளியே செல்ல வேண்டும், சரியான காரணம் காட்டித்தான் வெளியே வரலாம். நாங்கள் அத்தியாவசிய தேவை என்பவர்கள் வைத்தியசாலைக்கோ அல்லது உணவு வாங்குவதற்கு செல்லலாம். வேறு எந்த விடயங்களுக்கும் செல்ல முடியாது. வேலைக்கு செல்பவர்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையுடன் செல்லலாம் என்று கூறுகின்றார்கள். வீதி எங்கும் பறிச்சோடி கிடக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாநிலத்துக்கு மாநிலம் நாங்கள் செல்ல முடியாத இருக்கின்றோம். உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கின்றது ஒன்டாரியோ என்ற மாநிலம். இந்த மாநிலத்துக்கு பக்கத்திலே கியூபெக் மாநிலம் இருக்கின்றது என்று கூறுவார்கள். அந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல அந்த கடவுக்கு அங்கே செல்ல முடியாது. அந்த எல்லையிலே பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த கொரோனா தடுப்பூசி எடுத்திருக்கின்றார்களா, கொரோனாவிலுடைய தாக்கம் இருக்கின்றதா என்று எங்களை பரீட்சித்து பார்க்கும் வகையிலே இருக்கின்றார்கள். பயத்தோடுதான் மக்கள் வாழ்கின்றார்கள். பெரிய அங்காடிகள் எல்லாம் அவர்கள் லாக்டவுன் ஸ்பெஷல் என்று கூறி எழுதி போட்டுவிட்டு இருக்கின்ற பொருட்கள் எல்லாத்தையும் விலை குறைத்து கொடுக்கின்றார்கள். அப்படியான நிலையில் கனடாவில் நாங்கள் இருக்கின்றோம் என்பது உறவுகளை. இப்பொழுது நேரம் சரியாக 11:40 என்ற சில செய்தியை உங்களுக்கு தந்து கொண்டு உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:11 இரவு நேரத்தில் பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் இருக்கின்றீர்கள். இங்கே 8:41 காட்டுகின்றது. வளைகுடா நாடுகளிலே மலேசிய நாட்டிலே 11:41 நள்ளிரவாகிவிட்டது. உறவுகள் அனைவரும் பல இடங்களில் பல நேரங்களில் பல பருவகாலங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் வானமும் பூமியும் ஒன்று, மொன்றியல் தமிழ் வானொலி ஒன்று. வானத்தின் கீழே பூமிக்கின் மேலே இருக்கும் எங்களை இணைத்து வைத்திருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலி பாலம் அமைத்து எங்களை ஒருங்கிணைத்து ஒருமுகமாக உறவுகள் முகம் தெரியாத உறவுகளை உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை பகுத்தி ஒவ்வொருவரை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை ஊட்டி நல்ல உறவை வளர்த்துக் கொண்டு வானொலி நாகரிகத்தோடு இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் கதம்பத்துக்கு வாருங்கள். பல் சுவை நிகழ்வுகளை நாங்கள் கேட்டு மகிழலாம். இந்த வேளையிலே ஒரு பாடலை கேட்போமா? ஒரு பாடலை தருகின்றேன். தந்து நான் கூறும் உங்களோடு அளவலாக இருக்கேன். வந்து நீங்கள் கதம்பத்திலே பல்சுவை நிகழ்வு இது போட்டி என்று ஒன்று இன்னும் ஆரம்பிக்கவில்லை, ஆரம்பிக்கும் உங்கள் வரவின் பின்புதான். முதலில் வருபவருக்கு முதல் பாடல் கிடைக்கும் என்ற நல்ல செய்தியும் ஒன்று இருக்கின்றது கதம்பத்திலே. என்னிடத்தில் முதலில் வருபவருக்கு ஒரு பாடல் ஒன்று கிடைக்கும், உடனே கொடுக்கப்படும். அத்தோடு அவர்களோடு இணைந்து நாங்கள் அளவலாக உங்களுக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மனக்குறைகள் இருந்தால் தெளிவாகும் வரை நீங்கள் வந்து பேசிக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரிந்த கவிதைகள், கட்டுரைகள், நீங்கள் படித்ததில் பிடித்தவை, உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த சுவை நகைச்சுவையான விடயங்கள் அல்லது மறக்க முடியாத சம்பவங்கள், அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆரோக்கியமான வகையிலே வானொலி நாகரிகத்துடன் ஒரு பாடலை கேட்போம். கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். இந்த பாடல் மொழியல் தமிழ் வானொலி தரும் பாடல். இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது வருகை தருபவர்கள் வரலாம், உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் இதை இடைநிறுத்தி உங்களை ஏற்றுக்கொள்ளலாம். நேயர்களுடைய பாடல் ஒலிபரப்பாகும் பொழுது அதை நான் இடைநிறுத்தி வருவது கொஞ்சம் கடினம், அதனால் தான் வருவதில்லை. இப்பொழுது நீங்கள் இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்ள வாருங்கள். இந்த இலக்கத்தில் நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு அழைப்பு இணைப்பு கிடைக்கப்படும் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் கேட்க விரும்பும் வேளையிலே இந்த பாடலை தருகிறேன். தந்து கொண்டு உங்களை அழைக்கின்றேன், வாருங்கள்.

ஆழமான கருத்துள்ள ஒரு பாடலோடு வந்த பாடலை கேட்டோம். அன்பு உறவுகளே, எங்கே சென்று விட்டீர்கள்? காத்தலைக்கு வாருங்கள், வந்து சிறப்பிக்க வேண்டும் கதம்பத்தை என்று கூறிக்கொண்டு, முதலில் வருபவர்களுக்கு உடனே ஒரு பாடல் வழங்கப்படும் என்று எப்பொழுதும் கூறியிருக்கிறேன். காத்தலையில் இன்று நாங்கள் பல நிகழ்ச்சிகளை கண்டு இயக்கத்திலே கொண்டு வந்து நாங்கள் உரையாட இருக்கின்றோம். முதலில் ஒரு சிறுகதை ஒன்று, பஞ்ச தந்திர கதைகளிலே ஒரு கதை இருக்கின்றது, ஞாபகத்துக்கு வருகின்றது இப்பொழுது. அந்த கதையை கேட்போமா? ஒருவர் ஒரு எஜமானர் இருந்தார். அவரின் கீழ் பலர் பணிபுரிபவர்கள் இருக்கின்றார்கள். நல்ல மனிதர், நல்ல ஜீவகாருண்யம் உள்ளவர், மனிதநேயம் கொண்டவர். அவர் தன்னுடன் ஒரு கழுதை, ஒரு நாய், இரண்டையும் அன்பாக வளர்த்து வந்தார். அந்த கழுதையை தனக்கு தேவையான வேளையிலே உபயோகிப்பது உண்டு. சந்தைக்கு செல்வார், அவரோடு வியாபாரம் செய்பவர், வியாபாரி. சந்தைக்கு அவர் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கு அந்த கழுதையை உபயோகித்தார். அந்த கழுதையின் மூட்டை முதுகிலே மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு அதை ஓட்டிச் சென்று சந்தையிலே வியாபாரம் முடித்து

மீண்டும் வருபவர். அவருடைய நாய் மிகவும் நன்றியுள்ள நாய், எஜமானிலே விசுவாசம் உள்ள நாய். அவரிடம் தன் விசுவாசத்தை காட்டுவதற்காக எப்பொழுதும் அது வாலை ஆட்டிக்கொண்டு அவர் பின்னாலே அவர் வீடு வந்துவிட்டார் என்றால் உடனே அவர் வந்து சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு சாய்மனை கட்டிலே சாய்ந்து கொண்டிருக்கும் வேளை அந்த நாய் ஓடி வந்து அவரை சுத்தி சுத்தி வாலை ஆட்டி ஆட்டி தன்னுடைய முதுகை அவருடைய காலிலே தேய்த்து மேலே எழுந்தவர் அவர் தொட்டவுடன் மெதுவாக இரண்டு காலில் எழுந்து நின்று அவர் நெஞ்சத்திலே வயிற்றிலே காலிலே எல்லாம் உதைந்து உதைந்து உதைந்து தன் அன்பை தெரிவிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அது மிகவும் மகிழ்வாக இருப்பார். அவர் அது தொல்லையாக அவருக்கு தெரியவில்லை. நன்றியோடு அந்த நாய் அன்போடு விசுவாசத்தோடு இப்படி செய்கின்றது, அது தொல்லையாக அவருக்கு தெரிவதில்லை. நக்கும், காலை நக்கும், காலிலே தன்னுடைய காலை போட்டு உதைக்கும், பிராண்டும், இப்படி எல்லாம் செய்து தன்னுடைய அன்பை காட்டிக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு மகிழ்வாக அவரும் அதோடு மகிழ்வாக இருந்தோம். அதற்கு சிறு சிற்றுண்டிகளையும் அதற்கு கொடுத்து தானும் நொறுக்கு தீனிகளை இருந்துக்கணும், அப்படி மகிழ்வாக இருப்பார். அந்த கழுதை ஓரத்திலே வந்து சந்தையிலேருந்து வந்து அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கும். சில வழி அதை அவிழ்த்தும் விடுவார், அதில் ஆவட்டும் நீ எட்டும், அதையும் சந்தோஷமாகத்தான் வைத்திருக்கின்றார். தடவை கொடுப்பார், எல்லாம் செய்வார். அந்த கழுதைக்கு நேரத்துக்கு நேரம் உணவு படைப்பார். அதுக்கு அந்த கழுதையும் நல்ல விசுவாசமாகத்தான் அன்பாகத்தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்தவுடன் இவ்வளவு சுமை சுமந்து சென்று வந்து பாரம் சுமந்து இவருக்கு உதவி செய்யும் என்னை இப்படி விட்டுவிட்டு வீட்டிலே சும்மா உணவை உண்டு விட்டு படுத்திருக்கின்ற நாயோடு விளையாடுகிற அது வந்து வேறு விளையாடி தன்னுடைய அன்பை காட்டுகின்றதே என்று அதுக்கு புரியாமல் ஒரு காழ்ப்புணர்வு வந்துவிட்டது. அந்த நாய் மீது வெறுப்பு வந்துவிட்டது. உடனே அந்த கழுதை நினைக்கின்றது, இந்த நாயை விட நான் அன்பில் பெரியவன், எங்களுடைய எசமானன் நான் அன்பில் பெரியவர், என்னுடைய நன்றியை நான் காட்டத்தான் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு நாள் சந்தையால் வந்து அவர் அப்படியே இளைப்பாறுவதற்காக படுத்திருக்கின்ற அந்த நாய் அங்கே அருகிலே இருந்து அந்த நாய் வந்து பேசாமல் இருக்கின்றது. என்றால் அந்த நாய்க்கு தெரிகின்றது அவர் களைப்படைந்திருக்கின்றார், இப்பொழுது தன்னோடு உல்லாசமாக இருக்க மாட்டார் என்று அந்த நாய்க்கு தெரிகின்றது. ஆனால் அது கழுதை தானே, அதற்கு புரியவில்லை. அந்த கழுதை வந்து இதுதான் சந்தர்ப்பம், நாய் அமைதியாக இருக்கின்றது, நான் என்னுடைய அன்பை தெரிவிப்போம் என்று அமைதியாக வந்து இருந்தவர் மீது மெதுவாக தன்னுடைய காலை முகத்தை போய் தடவி தடவி நக்கி பார்த்துவிட்டு காலை தூக்கி மேலே போட்டு ரெண்டு காலையும் வைத்து அவர் நெஞ்சிலே துள்ளி இருக்கின்றது. எப்படி இருந்திருக்கும், நாய் பார்க்க வேண்டிய வேலையை அந்த கழுதை பார்த்து விட்டது. ரெண்டும் அன்புதான். அன்பின் நிமித்தம் நாய் வந்து நாகரிகமாக பண்பாக பணிவாக அன்பாக இலகுவாக அவரோட தீண்டி விளையாடியது. இந்த கழுதை வந்து எப்படி சீண்டி விளையாடுவது என்று தெரியாது, அது கழுதை தானே. கழுதை புத்தியை காட்டி பெரிய குரலிலே உரத்து கனைத்து அவருடைய நெஞ்சிலே காலை போட்டு உதைந்து உடம்பெல்லாம் உதைந்த போது அவரால் தாங்க முடியவில்லை. திடீரென்று எழுந்து பெரிய ஒரு கம்படுத்து அந்த கழுதைக்கு போட்டு அடி அடி அடி அடி என்று அடித்தார். அப்போது கழுதை நினைக்கிறது, அவர் செய்ததற்கு அப்படி விட்டுக் கொடுக்க வந்தார், நான் செய்ததற்கு இவ்வளவு தூரம் அடிக்கின்ற அரைவர் நன்றி இல்லாதவர், நான் இவ்வளவு நன்றியாக அவருக்கு உழைக்கின்றேன், என்னுடைய அன்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எண்ணுகின்றது. ஏனென்றால் அது சிற்று அறிவு இருந்திருக்கிறது, அந்த நாய்க்கு இருந்த அறிவு அதுக்கு இல்லை. தானும் தன்னுடைய அன்பை காட்டுவாங்க உதைந்து உதைந்து அநாகரிகமான முறையிலே தான் நடந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு தெரியாது தான் அநாகரிகமான முறையிலே நடக்கின்றேன் என்று. அதை ரெண்டு கம்பாலை அடி வாங்கி உரைக்க போட்டு ஒரு நாள் முழுக்க சாப்பாடு எல்லாம் பட்டடி போட்டு வைத்து விட்டார். அப்பொழுது அந்த நாய் சென்று அதை நக்குகின்றது, என்னத்துக்கு என்னோட தானே நீ இருக்க, ஏனி பிடிச்சது என்ன நாய்க்கு அது கூறுகிறது. உன்ன பொழுது தானே நானும் என்னுடைய அன்பைத்தானே அவருக்கு தெரிவித்தேன், அவருக்கு என்ன கொடுமையை செய்ய ஒன்றும் செய்யவில்லை, அதனால் நீ மட்டும் செய்தால் அவர் போற்றுகின்றார், என்னை எதிர்க்கின்றார், என்னை நான் செய்த அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அப்பொழுதும் கேட்கின்றது. அப்பொழுது நாய் கூறுகின்றது, என் வேலையைத்தான் நான் பார்த்தேன், நீயும் உன் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தால் உன்னை எவ்வளவு அன்பு வைத்து அவர் உணவு வைத்து உன்னை தடவை கொடுத்திருந்தார், அதாவது நீ சுமை சுமக்க வந்தனே சுமந்து கொண்டு சந்தை பெற போய் திரும்பி வந்திருக்கலாம் தானே, எனக்கு உன்னை விட மிதமிஞ்சி எனக்கு அவர் பார்த்துங்கடா, அவர் இன்னும் விசுவாசமாயிருக்க நானும் விசுவாசமாயிருக்கேன், என் விசுவாசத்தை நான் அவர் இருக்கின்ற நிலை அறிந்து மெதுவாக நான் காட்டினேன், அது அவருக்கு அன்பாக தெரியப்பட்டிருக்கின்றது. நீ பெரிய உருவம், உன்னுடைய குரல் பெரிய குரல்,
இந்த குரலை அவர்கள் யாரும் சபிக்க மாட்டார்கள். நீ அதிலே பாட்டு பாடிவன். நான் வந்து மெதுவாக கத்துவது போல் நீ கத்தி பார்த்த உரத்து கத்துகிறாய். என் மெல்லிய கால்களை நான் அவர் மீது போட்டு அவரை தடவி கொடுத்தேன். அவர் ஏற்றுக்கொண்டார். நீ இந்த பெரிய காலை போட்டு அவரை உதைத்தபடியால் அவருக்கு இவ்வளவு வேதனைகள் புண் வந்துவிட்டது, காயம் வந்துவிட்டது. அப்ப எங்கெங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாகரிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாய் பார்க்கிற வேலையை நாய் பார்க்க வேண்டும், கழுதை பார்க்கிற வேலையை கழுதை பார்க்க வேண்டும். நாய் பார்க்கிற வேலையை கழுதை பார்த்தால் எப்படி முடியும்? அதனால்தான் நாங்களும் எங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு தொல்லை இல்லாமல், அடுத்தவர்களுக்கு புண்படுத்தாமல் அன்பாக இருக்க பழக வேண்டும். எங்கள் கடமையை நாங்கள் செய்ய, எங்கள் கடமையை நாங்கள் சரிவர செய்தால் போகும், போதும். அடுத்தவர்களுடைய இதிலே தலையிடக் கூடாது. அதனால்தான் நாய் பார்க்கின்ற வேலையை கழுதை பார்த்து முதுகு முறிந்தது போல், அதுக்கு முதுகு முறிந்து விட்டு அடியிலே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களெங்கள் கடமைகளை சரியாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் செய்யாது விட்டால் அதை நாங்கள் நகைச்சுவையாக, நன்மையாக, நல்ல வழியிலே எடுத்துக்கூடலாம். புண்படும்படி நாங்கள் வியாக்கியானங்கள் சொல்லக்கூடாது, அதிக பிரசங்கித்தனமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் மன துன்பம் இருக்கிறது. அந்த கழுதைக்கு ஒரு துன்பம் இருந்தது. என்ன துன்பம்? அறியாமையினால் என்னை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற எண்ணம் அதன் மனதிலே வளர்ந்து விட்டது. அதே போன்றுதான் நாங்கள் அன்பை செலுத்துகின்றோம், வழிதெறியாமல் செலுத்தி நாங்கள் அன்பை முறித்துக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், ஏன் சொல்ல வேண்டும் என்றதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு செயலையோ அல்லது ஒரு விடயத்தை கூறுவதற்கு முன்பு இந்த நாகரிகத்தை நாங்கள் அணுகுமுறை என்று கூறுவோம். ஒருவரை அணுகும் முறை என்று ஒன்று இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதம் இருக்கின்றது. அந்த கழுதை சென்று தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவித்தது? அப்படி தெரிவி அது கடமையை சரியாக செய்து கொண்டு போனாலே அதனுடைய அன்பாக விசுவாசமாக இருக்கிறது என்பது புரியும். நாய் பார்க்கிற வேலை கழுதை பார்க்க கூடாது. கழுதை பார்க்கிற வேலையை நாய் பார்க்கக்கூடாது. நாய் அந்த சுமையை சுமக்க முடியுமோ? இல்லை. இரண்டும் தேவையானதுதான். ஆனால் எந்த இடத்திலே எதை கூற வேண்டும், எந்த இடத்திலே எதை பேச வேண்டும் என்பதை நாங்கள் நன்கு தெரிந்து எங்கள் நாகரிகத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எங்கள் நாக்குத்தான் பொல்லாத ஆயுதம். தீயினார் சுட்டபுண் உள்ள ஆறும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்று கூற வடு என்று கூறப்படுகின்றது. இந்த எங்களுடைய நாக்கு உலகத்திலே பெரிய பயங்கரமான ஆயுதம். நன்றி மறத்தல் நன்றன்று. நன்றியை மறந்து போக எங்களுக்கு எவ்வளவுதான் நன்றியை செய்தவர்கள், எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர். அவர்கள் சின்ன தவறு செய்தாலும் அதை நாங்கள் பெரிய மனது கொண்டு பொறுத்து அவரை விடக்கோ. இன்னா செய்தாரை நாங்கள் விடக்கூடாதாம். அவருக்கு நன்மையாகத்தான் இருந்து, நல்லவனாகத்தான் இருந்து நன்மை செய்துதான் விட வேண்டும். எங்களுக்கு ஒருத்தர் ஒரு தீங்கு செய்து விட்டால் அவர் வெட்கப்படும்படியாக நாங்கள் நன்மைதான் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஐயன் வள்ளுவனுடைய குரலிலே. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று கூறப்பட்டிருக்கிறது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் இந்த உலகத்திலே. அதனால் எங்களுக்கு எல்லாம் பிள்ளையா தெரியாது, ஒன்றுமே தெரியும். முதல் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக்கொண்டு நான் செய்வதும் நான் சொல்வதும் சரியாக இருக்கின்றதா என்று எங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு பாடலே கூட வந்தது, ஒன்றுமே தெரியவில்லை, உண்மை எது பொய் எது. நான் உண்மையானவனாக பொய்யானவனாக இருக்கின்றான் என்று முதல் தெரிந்து கொண்டால் மற்றொருவர்கள் செய்வது நன்மையா தீமையா உண்மையா பொய்யா என்று எங்களுக்கு புரியும் அன்பு உறவுகளே. அதலால் நன்மையே செய்வோம். நன்மை செய்ய பிறந்த நாம் நன்மை செய்ய முடியாது விட்டாலும் தீமையை நினைக்காமலும் செய்யாமலும் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது. அது இல்லாமது வாழ்க்கை அல்ல. ஒரு பாதையிலே பயணம் செய்யும் பொழுது எல்லாம் ஒரே நீராக சீராக அமைந்து அந்த பாதை இருப்பதில் எந்த பெரிய வீதியாக இருந்தாலும் வளைவு நெளிவு இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும், பள்ளங்கள் குண்டுகள் குழிகள் இருக்கும். அவற்றையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் கவனமாக பயணத்தை செய்தால் எங்கள் பயணம் நிறைவேறும். அந்த வகையிலே பாடல்களை கேட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கும், பேச்சுக்களை பேசிக் கொண்டு இருக்கும் எங்களுக்கும் நல்ல நினைவுகளை நினைக்க வேண்டும் என்று கூறி
நினைத்தாலே இனிக்கும் என்ற ஒரு பாடல் எனக்கு தென்படுகிறது. அந்த பாடலை கேட்போமா? நினைத்தாலே இனிக்கும் எங்கேயும் எப்போதும் என்ற ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடலை

0: பெண்களையும் எப்போதும் சங்கீதம் என்று கூறினவுடன் வந்துவிட்டார் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக், நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
1: நலமா இருக்கா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். அங்கே உங்களுக்கு ரோஜா, உங்களுடைய வலைத்தளங்கள், தொலைபேசி இயக்கங்கள் எப்படி இருக்கின்ற? ஏதாவது தடை ஏற்பட்டதா? கனடா வைடு, எங்களுக்கு கனடா ஒட்டுமொத்த கனடாவிலும் 36 மணித்தியாலங்கள் எங்களுடைய ஒரு பெரிய வலைத்தளம், பெரிய அமைப்பு என்று நிறுத்தப்பட்டிருந்தது. அதனால இப்பொழுது 45, அதாவது வந்து 75 வீதம் சரி வந்திருக்கின்றது. இன்னும் இருக்கின்ற அதேதான் அதுவும் வருடமாக இயங்கி கொண்டு வந்து பெரிய அமைப்பு, அந்த அமைப்பு இங்கே கனடாவில் உலகளாவே இந்த தொடர்புகள் எல்லாம் ரோஜர் என்று கூறப்படுகின்றது. உலகளாக இருக்கின்றது, அது ஒரு நடந்ததோ எங்களுக்கு தெரியவில்லை, விவரம் புரியவில்லை. அங்க எப்படி நோன்பு இல்லாம எப்படி போகின்றது?
1: நிறைய
0: இப்பதான் திறந்தீர்களா? இன்று எத்தனை மணிக்கு நீங்கள் நோன்பு திறந்தீர்கள்? 30 வருட ஆசிரியர் சேவையில், அதாவது அது சாரதிய வகுப்பு நடத்துற சாரதிய பாடசாலையிலே அவர்கள் கூடுதலா 75 வீதமானவர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் பெறுவார்கள். பிள்ளைகள் எல்லாம் அன்பாக வந்து காலத்தில் அவர்களோடு சேர்ந்து நானும் நோன்பிருப்பேன். பதில் நான் 8 மணிக்கேலும் 10 மணிக்கேலும் வேலை செய்வேன். வீட்டுக்கு படியே தண்ணி உடன் கொண்டு போய் குடிக்க மாட்டேன் அவர்களுக்கு முன்னால். எங்களுடைய விரதத்திலே விரதம் இருக்கு. நோன்பு இருப்பவர்களுக்கு முன்னால் நாங்கள் உணவருந்து காட்டக்கூடாது, தண்ணீர் அருந்தி காட்டக்கூடாது என்று அவர்களுக்கு தூண்டுவதாக முடியும். அது விரத முறையிலே அது உங்களுக்கு அவர்கள் கூறுவார்கள், சார் நீங்கள் இவ்வளவு நிலம் இருக்கு, நீங்கள் இல்லை எனக்கு இல்ல, நான் ஏன் மூக்கு வேண்டி சொல்லி கொடுக்கணும். அப்ப அவரோடு பேசும் பொழுது அந்த முறைகளை கேட்டுக்கொண்டே நல்லது. அப்ப இந்த முதலாக வந்து என்ன இந்த கதை கேட்டீர்களா?
1: நல்ல கதைதான், நல்ல தத்துவமான கதை, இயற்கையா எல்லாருக்கும் தேவைப்படுற கதை.
0: அதனால் தான் இது சின்ன வயதையே நான் படித்த கதை, பஞ்சதந்திர கதைகளிலே ஒரு கதை. அது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமா எங்கேயும் எப்போதும் எப்படி என்பது இந்த பாடலும் அதுதான். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷமானவா? எங்கேயும் நாங்கள் எங்களை முதலில் நாங்கள் ஒன்றை செய்வோம், எங்களை மதித்து எங்களை நாங்கள் மத்திய அட்சம் என்று சொல்றோம். மத்திய அட்சம் தீர்ப்பு, எங்களை நாங்கள் ஜட்ஜ் பண்ணித்தான் நாங்கள் செய்ய வேண்டும். நான் சொல்வது இப்ப ஒரு கடையில நாங்கள் ஒரு துணி வாங்க போகின்றோம், அங்கே ஒரு மீட்டர் கம்பு வைத்திருப்பார்கள். அநேகமாக ஒரு கம்பை பிடித்து இந்த தொங்கல் அந்த தொங்கல் வரையும் பிடித்து அதுல ஒரு மீட்டர் சரியாக இருக்கு அந்த தடியை பார்த்து வெட்டுவார்கள். அந்த தடி அப்ப வெட்டும் பொழுது அந்த தடி எப்படி இருக்கும், சரியான அளவான தடியாகத்தான் அது இருக்க வேண்டும். அளவுகோல் என்ன சொல்லப்படும், அந்த அளவுகோல் ஒரு மில்லி மீட்டர் குறைந்திருந்தாலும் அது ஒரு மீட்டர் அல்ல, அந்த அளவு பிழை. அதே போன்று ஒரு மில்லி மீட்டர் கூட இருந்தால் கூட அது அளவு பிழை, அது ஒரு மீட்டர் அல்ல. அதே போன்று நாங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதே என்று மற்றவரை அளவிடக்கூடாது. எங்களில் அளவு குறைந்த நாங்கள் மதிப்பீடு செய்கிறதுக்கு தகுதி இல்லாமல் மற்றவர்களை மதிப்பீடு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது சரியான ஒரு மீட்டர் ஒரு அளவாக இருக்காது, அந்த அளவும் சரியாக இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு சிலர் விருது கொடுக்கின்றார்கள், கண்டவர் எல்லாம் தர விருது, அது பெருமதி அற்றது. பொன்னாடை போக்குகிறார்கள், கோளாரம் சூட்டுகிறார்கள், உற்சாக சிறம் சிறப்பு மான் மனம் உருகி விட்டேன் என்றும் கூறுவார்கள். அது பிழை, அது பிழை. சரியாக அளவெடுத்து கூறுவதற்கு நான் தகுதி உள்ளவனானு முதல் பார்க்க வேண்டும். விருது கொடுக்கும் போது மற்ற கோளாரம் சூட்டும் பொழுது என்ன இணைக்கும், இதுக்கு நான் தகுதி உள்ளவனா நான் கூறுவதற்கு அல்ல இதை செய்வதற்கு எங்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களை எண்ணிக்கொண்டுதான் மற்றவர்களை மதிப்பீடு செய்து அவர்களை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசப்படும். சரி, என்ன பாடல் என்று முதல் பாடலாக கேட்டு வந்திருக்கிறீர்கள்?
1: சின்ன தம்பி பெரிய தம்பி பாடல், காதல் என்பது அந்த பாடல்,
0: காதல் என்பது அந்த பாடலா? முதலுடைய பாடங்கள்
1: ஒரு காதல்
0: என்பது நெஞ்சில் உள்ளது என்று நாளைய தினம் என்ன பாடம் நானே கேட்க போறீர்கள்?
1: ஹீரா படத்தில் இருந்து ஒரு பாடல்.
0: என்ன பாடல்? ஹீரா என்ன பாடல? மற்றது அங்கே நோன்பு நீங்கள் திறக்கும் பொழுது எல்லா இஸ்லாமிய மக்களும் ஒன்றாக இருந்து நோன்பு திறப்பீர்களா உங்களுடைய தொழிற்சாலையில?
1: என்னுடைய இடத்தில் வேலை செய்கின்ற ஒரு ஆறு நபர்கள் ஒன்றாக இருந்து
0: அது ஒரு சிறப்பு இல்லையா? எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே முகத்தில் ஒரே பிரார்த்தனையோடு அதுதான் வாழ்க்கை. நல்லது நல்லது மாதிரி நல்லது. என்ன கூட போகுது உங்களுடைய அனுபவம்? இந்த நோன்பினால் என்ன பலன் கிடைக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: நோன்பினால் அப்பா ஒரு வருடம் முழுவதும் வயிற்றுக்கு வேலை கொடுத்து ஒரு மாசம் ரெஸ்ட் கொடுக்கணும்.
0: அதனால என்ன உண்மை
1: உடலுக்கு வந்து கொஞ்சம் சுகாதாரமாக
0: சரி அது உடலை உடலை பொறுத்தவரையில் சுகாதாரம். ஆன்மீகத்துக்கு என்னவாக இருக்கும்?
1: ஆன்மீகத்துக்கு
0: அதிகமான
1: அதிகமான
0: நன்மைகள் சிந்தனைகள் இந்த ரம்ஜான் மாதத்தில் நடக்கின்ற பதிவு பாடல்கள் நீங்கள் கேட்க நேரம் காலமத்தில் எல்லாம் இஸ்லாமிய கீதங்கள் நாங்கள் ஒழிக்க வைப்பது
1: எங்களோட
0: கடமை. ஆன்மீகத்தை எல்லா சமயங்களும் நன்மையைத்தான் கூறியிருக்கின்றது. அன்பு அருமை மனிதநேயம் ஒத்து போதல் விட்டு கொடுத்தல் அந்த சிந்தனை தான் ஒரே சிந்தனை. அது இந்த புனித மாதங்களை இன்னும் மேன்மைப்படுகின்றது. அந்த விரதம் இருப்பதன் நோன்பு இன்று முழுக்க நான் சாப்பிடவில்லையே ஏன் என்ற கேள்வியை எழுப்பின பொழுது வருகின்றது பதில் இறைவனை தொழுகின்றோம். இறைவன் இப்படி சொல்லும் அது உடற்கூறு ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் நல்ல விடயங்களுக்காகத்தான் வந்தது. இறைவனை தியானிக்கின்றோம். அவருடைய போதனைகளை நாங்கள் தொழும் பொழுது அந்த குர்ஆனில் இருக்கின்ற கொள்கைகளை படிக்கின்றோம் அல்லவா? அதை படிப்பதன் நோக்கம் அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. சரியா? நன்றி. உங்கள் பாடலை நினைத்துக் கொண்டு பாருங்கள். உங்கள் பாடல் காற்றலுக்கு வர இருக்கும் போலே ஒரு அன்பு வருகின்றார். அவரை அழைக்கின்றேன். மீண்டும் வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். பாலச்சந்தர்.
2: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம் பாலச்சந்தர். நலமா இருக்கின்றீர்களா மகனே?
2: நலமா இருக்கேன்.
0: மாலை எதிர்பார்த்தேன் உங்களுடைய நேயர் விருப்பத்துக்கு நேயத்துக்கு உங்களுக்கு பணி நிமித்தம் பெற முடியாமல் போய்விட்டது போல இருக்கு.
2: வெளியில சென்று விட்டேன் ஐயா.
0: ஓ, வெளியில சென்று வேலை முடியாம நல்லது. இப்பொழுது எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா, நலமாக இருக்கிறேன்.
0: அங்கே கால
2: நிலைய எதிர்க்கோ அப்படின்னு சொன்னது திரும்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அளவுகோல் பாக்கணுங்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையான தொகுப்பு. ஆனா பட் வந்து நீங்க அந்த சொன்ன விதம் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களா அந்த கதையை திரும்ப ஒருக்க சொல்லுங்க. அந்த இடையில
0: அந்த என்ன அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா என்று இருக்க வேண்டுமே தவிர என்ன இந்த அர்த்தம் இருக்கிறாரே கடும் கடும் பிரசங்கம் பண்றாரு என்ன கூடாது. சரியா? சந்தர்ப்பம்
2: வரும்போது சொல்லுங்க. அந்த அடிச்சு முதுகு வலிச்சு எலும்பு அதெல்லாம் கேட்கும் போதே ஒரு ஐயோ இன்னும் பேசும் போது யாராச்சும் வந்துடக்கூடாது லைன்ல அப்படி நான் வேண்டிக்கிறேன். யாரும் இனிப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு நல்லது அது மட்டும் இல்ல, நமக்கு தகுதி இருக்கான்னு பாக்கணும். விருது கொடுக்கறது போறது வர்றது உண்மையிலுமே சொல்றேன் செம்மையா இருந்தது. இதை கேட்க கேட்க நானே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு ஒரு இதா கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம ஃபர்ஸ்ட் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் எது வச்சு சொல்றீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: சந்தர்ப்பம் வரும்போது என்னுடைய அனுபவங்கள் நான் தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அவ்வளவுதான்.
2: கண்டிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுரங்கம், அதாவது நீ பேராசிரியர் அப்படிங்கும்போது ஒரு மாணவனுக்கு எப்படி எல்லாம் இருக்கும் போது உண்மையிலுமே சொல்றேன் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட. நிறைய இருக்கு,
0: நிறைய இருப்பதை நிறைய படிக்க இருக்கிறது. இன்னும் முக்கால் நூற்றாண்டை எட்டி பிடிக்கும் வயது வந்தாலும் இந்த உலகத்தை இன்னும் படித்துக் கொண்டிருக்கின்றேன். கற்றது கை மண் அளவு என்று அந்த அவ்வை பிராட்டியே கூறியிருக்கின்றார். நாங்கள் கற்றது எனக்கெல்லாம் தெரியும், நான் அது தெரியும் இது தெரியும் எல்லாம் படித்து விட்டேன் என்று இல்லை. கற்று நாங்கள் இதுவரை கற்றது ஒரு கை மண் அளவுதான். கல்லாதது இந்த உலக அளவு இருக்கின்ற அவ்வளவு பெரிய அறிவுகள் இருக்கின்றது இந்த உலகிலே. அதையெல்லாம் அறிய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆறாவது அறிவையும் படைத்த ஆண்டவன் இந்த பூமியிலே சின்ன இதயத்தை தொடர்பிட்டிருக்கின்றார். அவரவர் கை எங்களுடைய கையை பொத்தி பிடித்தால் எவ்வளவு பெருமை இருக்கின்றதோ அந்த அளவுதான் எங்களுடைய இதயம். ஆனால் அந்த இதயம் எவ்வளவு பிறந்த அறிவை உள்ளே பெற்றுக் கொள்கின்றது, எவ்வளவு பெரிய சுமையை தாங்கிக் கொள்கின்றது, எவ்வளவு பெரிய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு எங்களை அனுபவிக்க மகிழ வைக்கின்றது. இந்த உடம்பை ஓட வைப்பதும் அந்த இதயம் தானே. அந்த இதய துடிப்பு நின்று விட்டால் எங்களுடைய துடிப்பு நின்றுவிடும். அந்த இதயத்தை நிற்க விடாமல் அதுக்கு சுமை ஏற்படுத்தாமல் இதையும் சுகமாக இலகுவாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்திலே துன்பம் வருவது இயற்கை, அதை மறுக்க யாராலும் முடியாது. அந்த துன்பம் என்று ஒன்றை நாங்கள் அனுபவிப்பதால் தான் இன்பம் என்றால் என்ன என்று உணர்கின்றோம். இன்பத்தையே நடந்து கொண்டிருந்தால் துன்பம் என்ற மறுபக்கத்தை தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே கூடுதலாக மகிழ்ச்சியான பக்கத்தை தான் நாங்கள் படிக்க வேண்டும். அங்கே இந்த காதால் கேட்டு அந்த காதால் தட்டி விட்டுற வேண்டும். அதை நான் என்னுடைய இதயம் ஒரு சின்ன இதயம், அதை ஆண்டவன் தன் நிரப்பும்படி விட்டிருக்கார். அன்பினாலே நிரப்ப விட்டிருக்கார். அந்த அன்பு என்பது அங்கே குடிகொண்டிருக்கும் இடத்துக்குள்ளே வேறு வரக்கூடாது. வர்றதை தட்டி விட்டுருவோம், அதெல்லாம் நகர்ந்து போய்விடும். துன்பங்களை விட்டு விட வேண்டும், மகிழ்வை மட்டும் நல்லபடியை தேர்த்து கொள்ள வேண்டும் அவனே. சரியா?
2: சரி, எனக்கு சந்தோஷமா இருக்கீங்க இதெல்லாம் கேட்கும் போது.
0: வாழ்த்துக்கள், நன்றி. உங்களால் முடியும், எல்லோராலும் முடியும், முயற்சித்தால் முடியும்.
2: அப்புறம் நாளை தினம் பாடல் வந்து கவிதை பாடும் அலைகள் அப்படிங்கிற படத்துல இருந்து கண்ணே என் கண்மணியே.
0: இந்த பாடல் கேட்டேன், அது நேற்று போகிற பாடல் கேட்டேங்க. கண்ணே என் கண்மணியே,
2: கண்ணே என் கண்மணியே அப்படின்னு
0: பாடங்கள் கேட்போம். முதல் வரியை
2: கண்ணே என் கண்மணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே அப்படின்னு
0: பாடலாம். அந்த பலரையே பாடலாம் தானே. நன்றா, நல்ல குரல் உங்களுக்கு, நல்ல குரல் வளம், பாடுங்கள்.
2: இல்லைங்கய்யா எனக்கு தெரியாது ஐயா, அதனாலதான் இந்த பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியே நான் வர்றதில்ல. முழு பாடல பாடணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். பாடுறாங்களா?
0: நான்கு வரி என்றாலும், நான்கு வரி என்றாலும் பாடமாக்கி முதலில் அப்படித்தான் வருவது. நான்கு வரியை முதலில் நன்றாக பாடி பாருங்கள், அடுத்த வரியை முயற்சித்து. இங்க யாரும் பெரிய பாண்டித்யம் பெற்றவர்கள் யாரும் எங்கள் வானொலிக்கு வருவதில்லை. எல்லோரும் இப்படித்தான் வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுகிறார்கள். எல்லோரும் சிறப்பாக சங்க முடிய அச்சொட்டாக பாடுகிறார் என்று யாரும் கூற முடியாது. யாரும் பாடவில்லை. இரண்டால் எல்லை இல்லை, அந்த எல்லையை தொட்ட பெரிய பாகவதர் வித்வான்கள் கூட கூறுகின்றார் இன்னும் சாதகம் பண்ணி கொண்டிருப்போம், இன்னும் முடிவை காணவில்லை என்று கூறுகிறார். நான் நன்றாக பாடுகிறேன், நாலு பேருக்கு சிறப்பு சிறப்பு என்று அவர்களை ஊக்கத்துக்காக கூறுவது. இங்கே யாரும் சங்கீத வித்வான்கள் வந்து பாடவில்லை. நானே எல்லோரும் படித்தான், எங்களிடத்தில் எங்களிடத்தில் வந்து பாடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் வரும்பொழுது படித்தான், பின்புதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலர் தன்னை தங்களுடைய இச்சப்படி பழைய பாடல்களை பாடி பாடி கேட்டு கேட்டு மகிழ்ந்து அதை ஓரளவுக்கு பாடக்கூடிய இயற்கை வளம் பெற்று அவர்கள்லாம் பாண்டித்யம் பெற்றவர்கள் அல்ல. தங்களுக்குள்ளே தாங்கள் பாடிய முயற்சி பெற்று நான் பாட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் உந்தப்பட்டவர்கள் முன்னிலத்தமிழ் வானொலியில் சந்தர்ப்பம் கிடைத்து வளர்ந்தவர்கள். சங்கீத பாடசாலைக்கு சென்றோம் அப்படி எல்லாம் யாரும் செய்யவில்லை. சங்கீதத்தை படித்தவர்கள் கூட இங்க வந்து சென்றிருக்காரு, படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வந்திருக்கின்றார்கள். வந்துவிட்டு அவர்கள் தங்களுடைய திறமையை காட்டுக, இது திறமை காட்டி ஒரு சலஞ்ச் பண்ணி வர இடம் அல்ல, தங்களுக்குள்ள உள்ளே இருக்கும் அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வரும் தளம். அதனால் வெட்கப்படக்கூடாது, குறிச்சப்படக்கூடாது. முடிந்து முடிந்தவரை பாடி வைத்து வீரப்படி பேசவே மாட்டோம் என்று வந்தவர்கள் கூட நன்றாக பேசுகின்றார்கள், பாடுகின்றார்கள். நீங்களும் இப்படி வர வேண்டும். இப்ப இன்று புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இன்னும் நாள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பாடலை தெரிந்தெடுத்து உங்களுக்கு குரலுக்கு வரக்கூடும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு பாடலை எடுத்து திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள். அந்த இசை உங்களுக்கு மறைந்துவிடும். நீங்கள் அப்படி பாடலாம் மகனே.
2: அப்புறம் வந்து இரண்டு திருக்குறள் சொன்னீங்க, அதுவும் உண்மைதான். அதே வரிய செல்வத்தில் செல்வம் செவி செல்லும் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகம் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். செல்வத்தெல்லாம் உங்கள்கிட்ட உள்ள செல்வத்தை எல்லாம் செவி வழியா நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இருக்கு, நிறைய அப்படின்னா
0: நாள்தோறும் வரும்போது கேட்டுக்கொள்ளதான். இந்த அறிவு என்பது மகன், அது வந்து ஒரு ஊற்று போன்றது. இப்ப நீங்கள் உங்களுடைய கிணறு தூர்வார்வார்கள் எல்லாம், கிணறு கிணறு நல்ல தண்ணீர் ஊற்றெடுத்து அளவாக வந்து நிற்கும். அதுவே எடுக்க எடுக்க கீழே வந்து ஊறிக்கொண்டிருக்குமா. தோட்டம் மணற்கேணி என்று கூறுவார்கள். மணற்கேணியை தோண்டக்கொண்டு புதிய கற்றுக்கொள்ளும் பொழுதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் எங்களுக்கு நூறும் உங்களுக்கு நூறும். ஒரு ஆசிரியர் வந்து எங்கள் கலாசாலைகளிலே தந்த தத்துவங்களே ஒன்று, ஒரு ஆசிரியனாகப்பட்டவன் இப்பொழுதும் மாணவனாக இருக்க வேண்டுமா? நாங்கள் கற்றுக்கொண்டு போய்த்தான் இங்கே கற்பிக்க வேண்டும். எந்த புத்தகத்தை அதை அப்படி கூறக்கூடாது. நான் இன்று பாடம் நடத்த போறோம், பாடம் நடத்துவதற்கு முன் இந்த பாடத்தை பற்றி ஒரு தடவை நான் படித்து பார்க்க வேண்டும். அந்த மாணவர்கள் கேள்வி கேட்டாலும் பதில் கூறக்கூடிய ஒரு ஆசிரியர் முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். படித்துக் கொண்டுதான் கற்பிக்கும், படிக்காமல் கற்பிக்க வேண்டும். கற்பித்தல் என்பது மாணவர்கள் கற்க வருகின்றார்கள், அவர்களுக்கு கற்பிக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டு சென்றுதான் கற்பிக்க வேண்டும். அதனால் நாங்களும் படிக்க வேண்டும், படித்து படித்து தொட்ட மன ஊரும் மனக்கு நாங்கள் எடுத்து எடுத்து எடுக்க வந்து கொண்டிருக்கும் வர வேண்டும். அதுதான் சகோதரர் எப்படி இருக்கிறார்?
2: நல்லா இருக்காருங்க ஐயா.
0: நல்லா இருக்காரு. எல்லாம் பணி முடிந்து சென்று விட்டார்கள் இல்லையா?
2: எல்லாம் களைப்புல படுத்திருக்காங்க. இப்ப அது படுத்திருக்கிற டைம்
0: சாப்பிட்டு நீங்க தூங்குற நேரம் ஆறுதலா இருந்து தூங்குற நேரத்தில் தூக்கத்திற்கு போவதற்கு முன்பு சிலர் கூறுவார்கள், படிக்க வேண்டும், நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் என்று. தூக்கத்துக்கு முன்னேற்றது பகல் இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஜோலிகளில் மறந்து நாங்கள் தூக்கத்துக்கு போது மூளை களைப்பாறவன். அந்த நேரத்தில் நல்ல விடயங்களை காதலே கேட்டு மனதிலே போட்டுக்கொண்டு தூங்கினால் மன நிறைவோடு தூங்கலாம். மீண்டும் சந்திப்போம் சரியா?
2: நன்றி.
0: சிறிது நேரத்திலே எங்களை போட்டி இருக்கின்றது சொற்களஞ்சியங்கள் தேடுவது. நீங்களும் பங்கு பற்றிக் கொள்ளலாம், தூக்கம் வரும் வரைக்கும் பங்கு பற்றிக் கொள்ளலாம். நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் கதம்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே எங்கள் ஃபாரூக் அவர்கள் வந்து ஒரு பாடலை கேட்டுச் சென்றார். முதலாவதாக இணைந்தவருக்கு ஒரு பாடல் தருவேன் என்று எப்பொழுதும் கூறுவேன். அந்த சொல்லை நான் காப்பாற்ற வேண்டும். ஃபாரூக், உங்களுடைய பாடல் வருகின்றது. அந்த பாடலை நீங்கள் கேட்ட நீங்கள் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் என்பது எங்கே பார்ப்போம். ஒரு காதல் என்பது என்ன என்று இந்த பாடல் கூறுகின்றது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். சரி, காதலையும் கூறப்போகின்றது, கேட்டு பார்ப்போம்.

0: புரிந்து கொண்டோம் மகனே ஃபாரூக், உங்கள் பாடல் மூலம் காதல் என்பது அது நெஞ்சிலே இருப்பது என்பதை தெரிந்து கொண்டோம். அதுக்கு பின்புதான் கண்ணிலே வருகின்றதாம். நாங்கள் கண்ணிலே காதல் கண்டதும் காதல் கொண்டது கோலம் என்றெல்லாம், கண்ணிலே கண்ணாலே தான் காதலை வெளிப்படுத்துகிறோம் என்றெல்லாம் கூறினாலும், முதலிலே அந்த காதல் உணர்வு நெஞ்சிலே வர வேண்டும். அப்ப நெஞ்சிலே வருவதென்றால் அந்த நாங்கள் காதலிக்கும் அந்த நபர், அது ஆணோ பெண்ணோ, ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ காதலிக்கும், அதில் தகுதி வாய்ந்ததா, இவரை எப்படி ஏன் காதலிக்க முன்ன ரெண்டும் ஏற்படுவென்றால், அந்த நெஞ்சத்திலே அந்த காதல் ஏற்படுவதென்றால் அவருடைய நடத்தைகள் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். முதலில் காதல் நெஞ்சிலே தான் வருவது என்று ஃபாரூக் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். அந்த கதையை போன்று யோசித்து பார்ப்போம். அடுத்த உறவு வருகின்றார் எங்களுடைய விஜய ராகவன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் விஜய் ராகவன் அவர்களே. காலை வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நல்லது. இரவு வணக்கத்தை எனக்கு தரும்பொழுது நானும் உங்களுக்கு எங்கள் பகல் வணக்கத்தை தந்து அக்கியமாவோம். இன்று மாலை வேளையிலே நேர் விருப்பத்தில் வந்து நீண்ட நேரம் பேச முடியல, இப்பொழுது பேசலாம். எப்படி நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பணிக்கு சென்று வந்து
1: விட்டீர்கள்.
0: நலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த நுண்கிருமிக்கு பயத்திலே இருக்கு, மிகவும் கடும் நடவடிக்கை எடுக்கின்றார்கள் இங்கே. அடுத்து இந்த அப்படியா, தடுப்பூசியை ஏற்ற வேண்டும் என்று கட்டுப்பாடு கொஞ்சம் கடுமையாக நீக்கின்றார்களே, அவர்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் வைத்தியசாலையில் கடமை புரிபவர்கள், அதை கட்டாயம் எடுக்கத்தான் வேண்டுமா, எடுக்காமல் இருப்பவர்களுக்கு ஏதாவது விளைவு ஏற்படுமா? உங்களோட வலைத்தளம் சரியாகவே இல்ல, சற்று விலகி நின்று பேசுங்கள். ஒளி தெளிவாக பொதுமக்கள் கேட்கக்கூடிய வகையில இந்த பேச்சு, இந்த உரையாடல் இருந்தால் வளமாக இருக்கும். கூறுங்கள்.
1: மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க, 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அனைவரும் கட்டாயம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
0: அதைத்தான் நான் கேட்கின்றேன், அதை இவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்களே, அதனால் என்ன லாபம் உண்டு, அதை எடுக்காத விட்டால் என்ன தீமை உண்டு என்று உங்களால் கூற முடியுமா? ஏதாவது
1: ஒரு 40 வருடங்களுக்கு முன் பாத்தீங்கன்னா பெரிய அம்மை என்று ஒன்று வந்தது. அது அப்ப வந்து கட்டாயப்படுத்தி எல்லாருமே வந்து அந்த ஊசி போட்டுக்கணும்னு சொன்னாங்க. தடுக்க தட்டம்மை வந்து தடுக்கப்பட வேண்டும் என்று. அப்ப அது பின்னால வந்து அது முழுவதமாக அது இல்லாமல் போய்விட்டது. பெரியம்மை என்பது இப்ப இந்தியாவில கிடையவே கிடையாது.
0: நல்லது. ஆனால் அந்த நேரம் தரும்பொழுது உத்தரவாதம் கொடுத்தார்கள் அல்லவா, இறுதி வரை இது உன் ஆயுர்வீரை வராது என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்தார்களே, அதனால் தானே
1: இதுவரையில் வரவில்லை.
0: அப்பொழுது உத்தரவாதம் கொடுத்தார்கள், அந்த மருந்தை கொடுத்தவர்கள். இப்பொழுது யார் உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள்? இந்த கண்டிப்பாக இதை எடுங்கள், உங்களுக்கு கொரோனா வராது என்று அப்படி யாரும் கூறுகிறார்களா?
1: அது அப்படி ஒன்றும் சொல்லவில்லை, அது வரைக்கும் திட்டவட்டமாக அறிவிக்கலையா?
0: அப்ப திட்டவட்டமாக அதை தெரியாமல் அவர்கள் எல்லோருக்கும் பலாத்காரமாக கொண்டு வந்து இதை கொடுப்ப திணிப்பது போல் தான் எனக்கு தெரிகிறது.
1: பொறுப்பற்ற
0: ஒரு விடயத்தை அவர்கள் எப்படி எங்களுக்கு திணிக்க முடியும், நாங்கள் நம் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்பதை சற்று விளக்கப்படுத்துங்கள்.
1: இன்னும் உயர் அதிகாரி மருத்துவர்கள் வந்து இன்னும் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கல, இன்னும் தொலைக்காட்சியில பேட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட விவரம் என்னன்னு.
0: அதிகாரபூர்வமாக இருக்கின்ற வைத்தியர்கள் இதுவரை கூறவில்லை. தங்களுக்கு தாங்கள் வைத்தியர் என்று கூறிக்கொண்டு அந்த சிகிச்சை செய்பவர்கள் அரசாங்கத்திலோ அல்லது கட்சிகளிலோ பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் வந்து வலைத்தளத்திலே கூறுகிறார்கள், அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இது நல்லது என்று எல்லாம் கூட. அவர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்பவர்கள், அவர்கள் சொல்வதை எங்களால் நம்ப முடியாது. உண்மையிலே இது அதிகாரத்திலே இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரி, ஒரு அரசாங்க அதிகாரி அறிக்கை விட்டால் இது உத்தரவாதம் உள்ளது, மக்கள் எடுத்துக்கொண்டால் பாதுகாப்பதாக இருக்கு. அம்மை தடுப்பூசியை பற்றி நீங்கள் கூறுகிற வாழ்த்துக்கள். அந்த போது உத்தரவாதம் கொடுத்தார்கள், அது நிறுத்தப்பட்டது, இற்றவரை இல்லை. காச நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தார்கள், காச நோய் எல்லாம் ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்து இப்பொழுது மருந்துகள் இருக்கின்றது, தடுப்பு ஆனால் வருகின்றது காசு. ஆனால் உடனே அதை மாற்றி அவர் குணமடைந்து செல்கின்றார்கள் மீண்டும் பெறாதபடி. ஆனால் இந்த மருந்து எடுங்கள், இன்னும் ஒரு தடவை இரண்டாம் முறை எடுங்கள், எடுக்காதது எல்லாம் மண்ட மூளைச்சலவையாக இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே இவ்வளவு பெருகிக் கொண்டிருக்கு. இவர்கள் எப்படி இந்த தடுப்பூசியை எல்லோருக்கும் போட்டு முடிப்பார்கள்? ஒரு காலத்திலே அமைப்பாளர்கள் சிறப்பாக இயங்கியது. எங்கள் நாட்டிலே எல்லாம் இருந்த ஒழித்து எங்கும் ஓட முடியாத அளவுக்கு இருந்து பிடித்து பிடித்து அந்த அம்மைப்பால் கட்டினார். ஈழத்து தமிழர் நாட்டிலும் எங்களுடைய ஈழத்திரு நாட்டிலும் அது இல்லை, தடுக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இந்தியாவுக்கு வருவோம் என்றால் அங்கே அந்த சுகாதார நிறுவனத்தில் ஒரு சில அறிவுரைகள் இருக்கு. அதன்படி முதல் கேட்பது அம்மைப்பால் இருக்கின்றதா? ஆம், எனக்கு இருக்கின்றது என்ற அடையாளத்தை காட்டிய உடனே தான் விடுகிறார், இல்லையென்றால் ஏற்றித்தான் விடுகிறார்கள். அதே போன்று இந்தியாவிலிருந்து ஊட்டித்தான் விடுகின்றார்கள், அது சரி. ஆனா உத்தரவாதம் இருக்கின்றது. இதற்கு என்ன உத்தரவாதம் என்பது தெரியல. போடி போக்கா போடுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் வாங்கின அந்த மருந்து புட்டிகளை செலவழித்து விட வேண்டும் என்பதுதான்.
1: இப்ப வந்து ஆண்டுக்கு ஒரு முறை போடவே ஆக வேண்டும் என்று
0: சொல்லியிருக்கிறார். 60 வயதுக்கு மேலே என்றாங்க, 70 வயதுக்கு மேலே, இப்ப 50 வயது என்றார்கள். குழந்தைகள் எடுக்க வேண்டும் என்று கூறுவார். இவர்கள் யாரை நம்புவது?
1: ஆமா,
0: இவர்களை நம்பி நாங்கள் செய்ய முடியாது எதையும். இங்கே கொடுக்கின்றார்கள் தடுப்பூசி, விரும்பியவர்கள் நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள், இதில் என்ன பாதுகாப்பு இருக்கின்றது. ஆனால் உத்தரவாதம் இல்லை, யாரும் கொடுக்கவில்லை. அதனால் அதை நாங்கள் மறந்து விடுகிறோம். எனக்கு எல்லாம் நான் எடுக்கவில்லை. அது
1: தலைமுறையினருக்கு அது தொடர்ந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மாற்று ஏற்பாடு, மாற்று மருந்து கண்டுபிடிச்சாங்க.
0: அடுத்த தலைமுறை ஒன்று வருவதற்கு இப்பொழுது சாதகம் இல்லை. இந்த தலைமுறை அழிய போகும். உலகளாவை தனி இந்தியாவில், தனிய கனடாவில், தனிய இலங்கையில், உலகளாவ ஒட்டுமொத்த உலகத்திலும் உள்ள மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பிரேசில் என்ற நாடு தடுமாறி அந்த நாடே அழிகிற நிலையில் இருக்கின்றது. அப்ப இந்த தடுப்பூசிகள் எங்கே சென்று விட்டது?
1: ₹2,02,59,000 பேர் பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைய தகவல் சொல்றாங்க.
0: நாளைக்கு இதை விட கூட சொல்லுவார்கள். மோசம் ஐயா, இந்த இது ஒரு பயனற்ற. இந்த மருந்து தயாரிக்கும் கம்பெனிகள் ஒருவருக்கு ஒரு முந்தி பணம் சம்பாதிக்கிறதிலே செய்து மக்களை பகடைக்காயாக்குகின்றார்கள். இதுதான்
1: சட்டத்திட்டங்கள் வந்து சட்டத்திட்டங்களை மக்கள் மதிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் மதிப்பதில்லை.
0: இல்லையா, சட்டத்திட்டங்களை மக்கள் மதிப்பார்கள். அது ஒரு ஆரோக்கியமான சட்டத்திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டம் என்றால் எல்லோரும் மதிப்பார்கள். அப்படியே இல்லை, அதுதான் பலாத்காரம். ஒரு தடவையும் ஒருவேளையும் சட்டத்தை அமல்படுத்த முடியாது பலாத்காரத்தால். மக்கள் உணர வேண்டும், உணர வைக்க வேண்டும் இவர்கள் செயல் மூலம்.
1: அதாவது திருமணத்துக்கு 100 பேர் வரைக்கும் பங்கு பெறாங்க திருமண நிகழ்ச்சியில, சுப நிகழ்ச்சியில. மற்ற நிகழ்ச்சியில வந்து இறுதி சடங்குல வந்து 50 பேர் சொல்றாங்க.
0: எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்ற இந்த நேரத்திலே பொது நிகழ்ச்சியில் எப்படி நிகழ்த்துவதற்கு அவர்கள் சட்டத்தை கொடுக்கின்றார்கள் என்றால், அந்த நிகழ்ச்சியை நடக்கிற மண்டபங்களுக்கு பணம் பெற வேண்டும் என்றா? இங்கே அப்படி இல்லை. எங்களுடைய மகளின் மூத்தவர் இறந்த போதெல்லாம் 25 நபர்களை அனுமதித்த கனடா மரணச்சடங்கு நிலையம் இன்று 10 பேரையும் விடுவதில்லை. அவ்வளவு தூரம் பெருகிக் கொண்டு வந்தது என்பது மக்களும் அதை ஆமோதிக்கின்றார்கள். அப்படி அனுசரித்து பாதுகாப்பு நடவடிக்கை கடைபிடித்து இருக்கின்ற இந்த இடத்திலே கூட இந்த தடுப்பு மருந்துகளால் பிரயோசனம் இல்லாமல் இருக்கின்றது. கேட்கின்றார்கள் மக்கள், உத்தரவாதம் என்ன? விரும்பினா போடுங்க என்று கூறுவோம். ஏன்னா வாங்கி வச்சிருக்கின்றார்கள் மருந்து பூட்டி, அதை கொடுக்கத்தானே வேணும். இன்றைய அரசாங்கங்கள் ஓடுவது இந்த மருத்துவத்துறையால தானே. உலகத்திலேயே சிறந்த இயற்கை மூலிகை வளம் உள்ள நாடு எங்கள் பாரத நாடு. அந்த இயற்கை
1: மூலிகை
0: அந்த வைத்தியத்தை ஏன் அந்த அரசாங்கம் அமல்படுத்தி அதுக்கு முன்னுரிமை கொடுத்து மக்களை காப்பாற்றவில்லை? அதிலிருந்து எண்ணி பாருங்கள். நல்லது, நல்ல கருத்தரங்கு. அந்த கேள்வியை தொடுத்தது என்றால் மக்கள் அறிய வேண்டும் என்று. நீங்கள் சுகாதார திணைக்களத்தில் இருப்பவர்கள், உங்கள் மூலம் சில வார்த்தைகள் வந்தால் மக்களுக்கு அது பயன்படும் என்ற வகையிலே தான் நான் இதை உங்களோடு தொடுத்தேன். யாரையும் புண்படுத்துவதற்காகவோ அல்ல, எந்த அரசாங்கத்தையும் குறை கூறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நான் அறிந்தவற்றை சொல்லுகின்றேன். எல்லோரும் மூளை செலவை செய்யும் பொழுது எல்லாம் வந்து ஜால்ரா போறவர்களாக தான் இருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கும் மருந்து கம்பெனிகளுக்கும் ஜால் போடுகின்ற ஏஜென்சி மாதிரி தான் இந்த ஊடகங்களை தருகின்றார்கள். உண்மையான அவர்கள் தரவில்லை. அந்த கம்பெனிகள் இதுவரை எந்த உத்தரவாதமும் தரவில்லை எங்களுக்கு. அதை வாங்கி விற்பனை செய்பவர்கள் தான் தருகின்றார்கள். நல்லதையா, என்ன பாடம் என்னையா?
1: இயற்கை இயற்கை மருத்துவ மூலிகை சாப்பிடுறதுக்காக ஒரு டாக்டர் சொல்றாரு. ஒரு மருத்துவர் வந்து இயற்கை மருத்துவங்களை சாப்பிடுங்க. இயற்கை பழவகைகள் சாப்பிடுங்க, சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுங்க, அதெல்லாம் சொல்றாங்க.
0: அதை சாப்பிட்டு கொண்டு மக்கள் நன்றாக இருந்தார்கள், பய உணர்வு இல்லாமல் பாதுகாப்போடு இருந்தார்கள். இவர்களுடைய நடவடிக்கையால் தான் அவர்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை கூட கைவிட்டார்கள். என்னென்றால் காதலே வைத்து கொழுவி மூக்கை மூடிக்கொண்டு போற கவசத்தை கூட அவர்கள் அணிந்தார்கள். ஆனா இவர்களுடைய பராமுகம் அந்த அளவு திறப்பு பூட்டு விடுவித்தால் விடுவிக்காம அப்படியான எண்ணங்கள் கூட்டங்களில் 50 பேர் போங்க மிச்ச பேருக்கு வருத்தம் வருமென்றால் புரியவில்லை. அதனால் தான் இவர்கள் பயந்தடைந்து விட்டார்கள். மக்கள் நிச்சயமாக மக்கள் எந்த குறையும் கடைபிடிப்பார்கள். அதை நம்பக்கூடிய வகையில இவருடைய அமைப்புகள் நடந்திருந்தால் என்று என்னுடைய சிறு கோரிக்கை. இந்த கனடா அதை பொறுத்தவரையிலே எல்லோரும் கடைபிடிக்கின்றார்கள். கடைபிடித்தாலும் அது பெருகுகிறது. காரணம் என்ன, அரசாங்கம் இதை கடைப்பிடி என்று சொல்லிவிட்டு பொது இடங்களை திறந்து விடுகிறார்கள். பாடசாலை சிலது இயங்குகிறது, கேளிக்கை விடுதலை மூடினாலும் இங்கே தொடர்பாடல்கள் இருக்கின்றது. மக்கள் வெளியே செல்லத்தான் படும், அதுக்கேற்ற பாதுகாப்போடு இவர்கள் செய்யக்கூடிய. இந்த சைனா என்று எந்த விதமான அறிவித்தலும் விடவில்லை. அவர்கள் எல்லாம் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள், அங்கே அடைத்து விட்டார்கள். ஏனென்றால் அதற்கேற்ற பாதுகாப்பு நடவடிக்கையும் அது பாதுகாப்பு மருந்துகளையும் வழிமுறைகளையும் கூட இயற்கை வைத்தியத்தை அவர்கள் கூடுதலாக பாவிக்கின்றார்கள். வீட்டுக்கு வீடு எல்லோரும் இயற்கை வைத்தியத்தை பாவிக்கிறார். மஞ்சள், மிளகு, இஞ்சி போன்றவற்றை உபயோகிக்கின்றார்கள்
1: என்று
0: அங்கிருந்து செய்திகள் வருகின்றன. ஆனால் இவர்களை போல இதை போடு அதை போடு கண்டிப்பா போடணும் அங்க யாரும் புஷ் பண்ணவில்லை. ஒருதரை இவர்கள் எல்லாம் ஒருவர் கூறுவதற்கிடையில் அவருக்கு 10 ஏஜென்சி மேல இருந்து அங்கங்க இருந்தோண்டு பிரச்சாரம் செய்கிறார்கள். பணம் பணம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. மனிதனை பணமாக்குவதற்கு இந்த பணத்தில் ஆசைப்பட்டவர்கள் ஒரு கபட நாடகமாக மக்களை பாவிக்கின்றார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. நல்லதையா நல்ல
1: இன்று புதுச்சேரி கவர்னர் வந்து வெள்ளிக்கிழமை இரவு முதல் திங்கக்கிழமை காலை வரை ஊரடங்கு
0: அறிவிச்சிட்டாங்கய்யா. மற்ற நாட்களே போகலாமா? அந்த கிருமி மற்ற நாள் கிருமி ஓடாதா? கிருமி எந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் நிப்பாட்டி வச்சிருந்து மற்ற நாளையில திறந்து விட்டு என்ன பலாபலன் என்ன பலன் ஐயா இருக்கின்றது?
1: இரவு 10 மணி முதல் காலை அதிகாலை 4 மணி வரை எந்த வாகனமும் பஸ் போக்குவரத்து ரயில் வண்டி எதுவுமே போக்குவரத்து எல்லாம் கிடையாது. இரவு சவாரியே கிடையாது.
0: பகல் சவாரி செய்பவர்களுக்கு வராதா? அவர்கள் இரவிலே
1: சவாரி வந்து கூடுதல் பஸ் விட்டாங்க, கூடுதல் பஸ் விட்டாங்க. ஒரு பஸ் போனா 2 பஸ் இப்ப
0: பகலிலே
1: இரவிலே விட்டு
0: பகலிலே நடமாட்டம் கூட இரவிலே குறைவு. அந்த குறைவான நேரத்தை போட்டு வைத்த பிரயோஜனம் பகலிலே
1: ஒரு பேருந்து 60 பேர் விட 30 பேர் குறைச்சிட்டாங்க. ஒரு நபர் இடைவெளி 2 பேருந்து விடுறாங்க. ஒரு பருந்து பேருந்து 2 பேருந்து ஆக்கிட்டாங்க.
0: அப்படியா? ஏதோ மக்களுக்கு நன்மை பயக்குவது மக்களுடைய அரசாங்கம். மக்களால் மக்களுக்காக மக்களால் அரசாளப்படுவது அவர்களது ஆட்சியான் இருக்க வேண்டியது. அப்படி இல்லை. இப்பொழுது மக்களை அடக்கி மக்களை சுரண்டி மக்களை கொன்று வாழ்கின்ற அரசாங்கமாகத்தான் எங்க பார்த்தாலும் இருக்கின்றது.
1: அதாவது விஐபியா இருக்கிறவங்க தனியார் பேருந்து நிறைய வச்சிருக்காங்க, அவங்களுக்காக சகாயம் பண்ணுவாங்க.
0: அப்படித்தான் அவர்கள் பணம் தானே பணத்தை சேர்ந்து அந்த அட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் லாபம் வந்தாலும் நஷ்டம் தானே காட்டுவார்கள். எழுத்து கணக்கு
1: தானே
0: தான் காட்டுவார்கள். அங்க தலைமையில இருக்கிறவர்களும் சிபாரிசுகள் போறதுக்கு ஏற்ற கையூட்டல்கள் இருக்கும் தானே. சரி, என்ன பாடல் நாளைக்கு கேட்க விரும்புகிறீர்கள் விஜயராகவன்? நன்றி இந்த அளவு நேரம் என்னோட பேசியதுக்கு. நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: குறுக்கு வழியில் வாழ்வு தேடி குருட்டு உலகமடா, அந்த பாடல்.
0: நல்ல ஒரு பாடல் ஐயா அந்த பாடல். இது ஆச்சு எங்களுடைய பட்டுக்கோட்டை யாருடையதா?
1: ஆமாயா.
0: குறுக்கு
1: வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா,
0: வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. அதுவும் குறுக்கு வழியில் அப்படித்தான் நடக்கின்றது. அதை பார்த்துத்தானே அவருக்கு அந்த கற்பனையில் இந்த பாடல் வந்தது இல்லையா?
1: அவர் குறைந்த பறவைகள் எழுதினா கூட அப்பயே எழுதிப்பிட்டாரு உலகம் இருக்கணும்ட்டு.
0: அவர்கிட்ட கற்பனை அனுபவத்தை தான் அவர் பண்ணிருந்திருக்கார். நல்லது.
1: அப்ப கம்ப்யூட்டர் கிடையாது, ஆங்கில இதெல்லாம் அதிகமா கிடையாது அந்த காலத்திலேயே. அந்த
0: நல்லதையா, நல்ல கருத்துக்களை பெருமாறணும். இதை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், இதில் விழிப்புணர்வாக இருக்கட்டும். எதையும் நாங்களே தீர்மானித்து நாங்களே தன்கையே தனக்கு உதவி என்ற நிலை வந்துவிட்டது. இப்பொழுது சிந்தித்து செயலாற்ற வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: என்னையா
0: முதல்ல கூறியிருந்தேன் தானே, லாக்டவுன் போடு வீட்டுக்கு ஓடு இருக்க சொன்னால் என்ன அர்த்தம், பெருகிவிட்டது என்றுதான். மேலும் மேலும் பெருகும் நாளாண்டம் கூடிக்கொண்டு போகின்றது. கூறிவிட்டார்கள் அவர்கள், எல்லோரும் கூறியதான். இறைவன் வழிவிட்டபடி நடக்கும், இறைவனுடைய கருணை என்றுதான் வந்துவிட்டது.
1: இந்த குளிர் பிரதேசத்துல அதிகமாகுது, வெயில் பிரதேசத்துல குறைவா இருக்குன்னு
0: சொல்றாங்களா? கோடை காலத்து அங்க பாருங்க, பாலைவன நாட்டுல எல்லாம் என்ன நடக்கின்றது? அங்க அதிக வெப்பம் உள்ள நாடு தானே, இல்ல உலகத்திலேயே வெப்பம் உள்ள நாடு பாலைவன நாடு. பாலைவன நாடுகள் அளவுக்கு இங்கே போய்கொண்டிருக்கிறது எல்லாம் அவங்க கூறுகின்ற, ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிஞ்சதையே எழுதுறாரு. இந்த புலனம் என்று ஒன்று வந்தது அல்லவா, முகமூலண்டு வந்தது அல்லவா, அதுகளே தாங்கள் தாங்களா. நேற்று ஒரு செய்தி எனக்கு வருவது, இப்பொழுது 6 மாதத்துக்கு முன்பு வந்த செய்தியை பிற பெரிய விகாரமாக எழுதியிருக்காங்க. இது பழைய செய்தி ஐயா, அதை இப்ப கொண்டு போடுறீங்க, பார்ப்பதில்லை. எப்பொழுது வெளிவந்த செய்தி என்னும் பார்க்க அப்படியே எடுத்து ஷேர் பண்றது, பார்த்து கூட ஷேர் பண்ணிவிடும். இதுதான் செய்கிறார்கள், இதை அவரை சிந்திக்கிறார்கள் இல்லை. எதையும் ஒன்றையும் எப்பொழுது கடைசியாக அந்த இது வந்ததுன்னு பார்க்க தெரியுது இல்லையாக்களுக்கு. பழைய செய்தியை கொண்டு பகிர்ந்து விடுகிறார் மிக கடினு பார்த்தால் பழைய செய்தி. ஓரளவு தங்களோட சுயபுத்தியில செய்யல, ஒன்றை பார்த்து விட்டு அப்படியே தாங்கள் தட்டி விடுறது, தங்களை 10 பேருக்கு அறிவித்து விடுறது. இவர் முதல் முதல் போட்டவருக்கு காசு வந்து கொண்டு அவருடைய செய்தி எல்லாம் பரவினால் அவருக்கு, அவர் அதுக்காக தான் போடுகிறார். ஒருத்தர் ஒரு விறுவிறுப்பான செய்தியை எடுத்துள்ளது உண்மை இல்லாட்டும் விறுவிறுப்பாக எழுதிவிட்ட உடனே எல்லோரும் பார்ப்பார்கள், அவருக்கு பணம் கிடைக்கும் போட்டவருக்கு. அது பகிர்ந்து எங்களுக்கு கிடையாது. அதனால தானே உடனே பெல் பட்டனை அமர்த்துங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணும்போது அந்த செய்தி கூடுதலாக
1: சப்ஸ்கிரைப்
0: பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த செய்தி பிரபல்யமாகி கொண்டு வரும்பொழுது பிரபலமான செய்திக்கு இந்த செய்தி தளங்கள் பணம் கொடுக்கின்றது. ஏனால் அதில் நிறைய விளம்பரங்கள் சேருகின்றது. எத்தனை விளம்பரங்கள் அதுக்கு, ஏன்னா நிறைய ஆட்கள் பார்க்கின்ற செய்திக்கு தான் விளம்பரம் கூடுதலாக செல்லும். அந்த விளம்பரத்தாலே அவர்களுக்கு வருமானம், அதிலே ஒரு பெர்சன்டேஜ் இவர்களுக்கும் கிடைக்கும். அதுக்காகத்தான் துடிச்சு எங்கள்ட நன்மை உண்டு. அறிவை புகட்டுவதற்கு யாரும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள், லைக் போடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு உடனுக்குடன் செய்து வரும். ஒரு சின்ன துரும்ப வைத்துக் கொண்டு அரை மணி நேரம் கிரிட்டிசைஸ் பண்ணி போடுவார்கள் ஐயா. பணம்
1: பணம்
0: மொக்குத்தனமானபடி அப்படி அழுத்திக் கொண்டு போக வைரஸ்களும் வந்து பூந்துவிடும் எங்களுடைய புலனங்கள், எங்களுடைய உபகரணத்திலே வெல கவனமாக இருக்க வேண்டும். நன்றி வித்யராகவன்.
1: கட்சி போன கட்சி போன வந்ததுக்கு எவ்வளவு நல்லதும் கெட்டதும் நடக்குது?
0: எது வந்தது, எது வந்தது ஐயா?
1: கட்சி போன அளவுல நல்லதும் கெட்டதும் நடக்குது.
0: கட்சி போனா
1: ஆண்ட்ராய்டு போன்
0: எல்லாரும் முன்னி வந்ததுதானே, ஆண்ட்ராய்டு இல்லாத ஆண்ட்ராய்டு விரைவாக போகின்றது. சரியா, நல்லது காத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி விஜய், அடுத்த உறவு அழைத்துக் கொண்டிருந்தீர்கள், நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம், அதனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாருங்கள் இப்பொழுது வரலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 2-3 உறவுகள் அழைத்திருக்கின்றீர்கள், அழைத்தவர்கள் இப்பொழுது நான் பேசும்பொழுது இப்ப தொடர்பாடலில் இல்லை, இன்னொரு நேயரோடு உருவாடி கொண்டிருந்த வேளையிலே இது கதம்பம், கதம்பத்திலே வந்து அவருடைய கருத்துக்களை பரிமாற இடம் கொடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆரோக்கியமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அழைத்தீர்கள், அழைத்து நீங்கள் திருப்பி உடனே வரலாம் தானே, இப்பொழுது வரலாம் வேறுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திற்கு ஒலிபரப்பாகும் கதம்பம். பல் சுவை நிகழ்வுகளிலே இன்று பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். போட்டிக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, அழைத்த நீங்கள் திருப்பி அழைக்கலாம். ஒரு தடவை அழைத்து விட்டு நீங்கள் விட்டுட்டு போனால் அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அழைக்கும் பொழுது உடனே நாங்கள் எடுக்க முடியும் என்ற உங்களை அழைத்து இணைப்பை எடுத்திருப்போம். முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டிருந்தோம், பேசட்டும், காற்றலை வறுமை இருக்கக்கூடாது என்பதற்காக. சரி, எங்கே இந்த பாடல் பாடல் எங்கேயும் எப்போதும் பாடல் கேட்போமா?
2: சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்.
0: இந்த பாடல் ஒலிக்கும் வேளையில் நீங்கள் வரலாம் தானே, இது கலையகத்து பாடல்.

0: கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.
1: எளிமையான பாடலை கேட்டுக்கொண்டு பின்னர் இங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்ற பாடல் இந்த வகையில் ஒரு கதை ஒன்று இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சின்ன சிறு கதைக்கு சொல்லி முடிவு உங்களை விடுகின்றேன். என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பொது இடத்துக்கு செல்கின்றார்கள். அழகாக உடுத்தி அன்பாக இணைந்து பேசிக்கொண்டு போகின்றார்கள். இப்போ பவுனம்மாள் வருகின்றார் போல் தெரிகின்ற. வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நீங்கள் பல தடவை அழைத்தீர்கள், நான் பார்த்தேன். ஆனால் இன்னொருவரோட உறவாடி கொண்டிருந்தபடியால் உங்களை எடுக்க முடியவில்லை. இப்பொழுது லீவு வந்துவிட்டது, கூறுங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கும் ஐயா.
1: நல்ல. மகிழ்வாக இருக்கின்றீர்களா? ஆரோக்கியமாக
2: இருக்கீங்களா?
1: நீங்க சிரிப்பிலேயே தெரிகிறது மகிழ்வாக இருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் கூறுங்கள் என்னபடி என்று என்ன கலந்துரையாடப்படுகிறீர்கள், என்ன உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது கூறுகிறீர்களா?
2: நீங்க சொல்ல

0: சிறுவதை ஒன்று கூறி அதன் முடிவை உங்களிடம் முடிகிறேன் என்று ஆரம்பித்து நிறுத்திவிட்டு பாடலில் சென்றேன். அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டேன். நான் அந்த கதைக்கு வருகின்றேன். ஒரு ஒரு கோலாகலமான ஒரு இடத்திற்கு, மிகச்சன நெருக்கம் உள்ள இடத்திற்கு, அதிலே ஆண் கூட்டங்கள் நிறைய இருக்கின்ற ஒரு இடத்திற்கு அந்த கணவனும் மனைவியும் செல்கின்றார்கள். அழகாக உடுத்தி நாகரிக பாணியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் கணவனும் அந்நியமாக போகின்றார்கள். ஆனால் அந்த கணவன் இந்த நேரமும் தன் மனைவியிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகம் நல்ல உலகம், அதிலே சில பொல்லாததுகள் நடக்கலாம், அதற்கு நாங்கள் தானே பொறுப்பு என்றதும் அவருக்கு தெரியும். நாங்கள் பொறுப்பாக இருந்தால் மற்ற உலகம் எங்கள் மற்றவர்களுடைய தீய எண்ணங்கள் எங்களிடம் வந்து சேராது என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. அதனால் அவர் மிகவும் பாதுகாப்பாக அணைத்துக் கொண்டு செல்கின்றார். அந்த வேளை அவர் இடத்திலே போகும்போது எல்லாம் ஆண்கள் நிறைந்த கூட்டத்துக்களே அவர்கள் செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. அவர்கள் இருவரும் உல்லாசமாக அந்த கூட்டங்களை பற்றியும் அந்த கோலாகலமான நிகழ்ச்சியை பற்றியும் பேசிக்கொண்டு சுவாரஸ்யமாக தங்களை மறந்து பேசிக்கொண்டு அன்போடு இணைந்து கொண்டு போகின்றார்கள். அந்த வழியிலே பின்னாலே வந்த கூட்டத்திலே உள்ள ஒருவருக்கு, அவர் நல்ல பண்பானவர், இந்த எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்களை நன்கு உணர்ந்தவர் என்னும் ஒரு உறவு இருந்தார். அவரை அழைத்துவிட்டு கதைக்கு போவோம். வணக்கம் வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களே.
1: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கின்றேன் மகனே. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? வீட்டிலே வந்து ஆறுதலா உணவு எல்லாம் அருந்து விட்டீர்களா?
1: ஆறுதலா
0: இருக்கு. நல்லது. சரி, நாளைய தினம் என்ன பாடலை கேட்க இருக்கின்றீர்கள்?
1: அப்ப நாளைய பாடல் வந்து பிரியா சகி அப்படிங்கிற படத்துல எந்த கண்ணாலைன்னு ஒரு பாட்டை வரும்.
0: பிரியா சகியா? பிரியா சகியா,
1: பிரியா சகிப்பா, பழைய படம்
0: பிரியா சகியா. அந்த குரலுக்கும் யா நெடிலுக்கும் வித்தியாசமானது இருக்கு. பிரிய சகியா, பிரியா சகியா. சரி, என்ன பாடல்?
1: பிரிய சகி.
0: பிரிய சகி
1: அதுல வந்து
0: என்ன பாடல்?
1: பிரிய சகி எந்த கண்ணை பாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாரு
0: எந்த கண்ணை பாரு.
1: ஆமாங்கப்பா.
0: எங்க அந்த முதல்வரிய பாருங்கள். பிரிய சகி என்ற அந்த ய குரலுக்கும் பிரியா சகி என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியுதா மகனே? புரிந்து கொள்ள முடியுதா? பிரிய சகி என்றால் எனக்கு பிரியமான விருப்பமான சகி, தோழி, தோழி. சகி என்பது பிரியா சகி என்றால் என்னை பிரியாத சகி. அவளுக்கு போகுது அந்த கருத்து. அவள் என்னை பிரியாது நின்று வாழக்கூடிய, நின்று தொடர்பு வைக்கக்கூடிய பிரியா சகி என்றும் பிரியாதது. ஆனால் பிரிய என்பது எனக்கு பிரியமான சகி என்பது. இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அதை கவனமாக கவனிக்க வேண்டும் மக்கள். சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்று என்ன கருத்தாடல, என்ன கருத்தை கூற விரும்புகிறீர்கள்?
1: அப்ப இன்னைக்கு கதை சொன்னீங்க, அதாவது அந்த கழுதையும் நாயும், நாயும் அந்த கழுதை செய்ய வந்து கழுதை செய்யணும், நாய் செய்ய வேண்டிய வேலையும் நாய். அது மாதிரி மனிதர்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும்னா நம்ம வந்து நம்மள வந்து எப்படி நம்ம தரம் பிரிச்சுக்கலாம், நம்ம கழுவியா நாயா அப்படி? அப்பாட்ட ஒரு கேள்வி மனதுக்குள்ள பட்டதை கேட்கலாம்லப்பா.
0: வடிவா சிறப்பாக கேட்கணும். கேட்டால்தான் ஏன் எந்த கேள்வி கேட்டால்தான் இந்த உலகத்தில் எத்தனை விடயங்கள் தெரிந்திருக்கின்றது. இதில் மனிதர்களுக்கு உணர்ந்து திரும்பி செல்லும் சுபாவம் இருக்கின்றது. மனிதர்களுக்கு ஆறாவது அறிவை உபயோகித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நீங்க செய்யற வேலை கழுதை என்ற வேலையா, நான் என்ற வேலையான்னு உங்களுக்கு தெரியும்.
1: அதை
0: தான் கூறுவார் அவர்.

0: அவரவர் தண்டன் செயலை சரியாக செய்தால் அவர்கள் நாயாகவும் இருக்கலாம், கழுதை போன்ற வேலையை செய்வர்கள் கழுதையாகவும், நாய் போன்ற வேலையை செய்வர்கள் நாயாகவும் இருக்கிறார்கள். அதில் ஆனால் நாய் போன்ற வேலையை செய்வதற்கு நாய் போன்ற இதில் இருக்க வேண்டும். நாய் என்பது தன்னுடைய தொழில், அது நான் என்னுடைய தொழிலை செய்ய வேண்டுமே தவிர இன்னொருவருடைய தொழிலை தலையிட்டு செய்ய போய் நான் நாரி முறிந்து முதுகு உடைந்து அவமானப்பட்டு போக வேண்டி வரும். அவர்கள் தங்கள் தங்கள் கடமையை தாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அந்த நாய் பார்க்கிற வேலையை கழுத பார்க்கிற, இப்ப ஒரு மனிதன் வந்து ஒருவருக்கு நான் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன், அப்பா சொல்லுறது சரியா இருக்கும், நீங்க நம்பி கேட்கின்றீர்கள். அப்ப நீங்கள் நம்பி கேட்கக்கூடிய வகையில் எனக்கு தகுதி இருந்தால் தான் நான் சொல்லலாம். நானே என்னை உணராமல், நானே என்னை பற்றி அறியாமல், நானே என்னுக்குள் கிடக்கிற அறிவை தெரியாமல் அதிக பிரசன்னிக்கத்தனமாக உங்களுக்கு கூறக்கூடாது. நான் நாயா அல்லது கழுதையா?
1: நான் என்ன பண்ணலாம்
0: இல்லை, என்னுடைய அதாவது என்னுடைய வேலையை விட்டு, அதாவது என்னுடைய தகுதியை மறந்து நான் அதற்கு மேலாக செய்ய போனால் கழுதை போன்றுதான் ஆவே, நாய் பாய்க்கிற வேலையை கழுதை பார்த்தது போல் தான்.
1: ஆமாம், அதாவது அந்த வேலையை நம்ம வேலைக்கு மீறிய செயல் செய்யும் போது அந்த மாதிரி.
0: இப்ப நீங்கள் செய்கிற பணியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், அந்த பணியை இந்த பணியை பற்றி தெரியாதவர் ஒருந்து செய்ய முடியுமா? அவரவரும் தன் கடமையை சரியாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அந்த நிலையில் உள்ளபடி நீங்கள் செய்ய வேண்டும்.
1: ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்ப நான் வந்து முன்னாடி நாய் செய்யற வேலையை தான் செஞ்சுட்டே இருந்தேன்.
0: என்ன
1: வேலை எனக்கு ஒத்து வராம
0: இல்ல,
1: நான் ஒரு
0: புரியாமல் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன வேலை தரப்படுகின்றதோ அதை சரியாக செய்யுங்கள்.
1: அவ்வளவுதான், இப்பதான் எழுத மாதிரி சொன்னது.
0: அது நீங்கள் நாய் பார்க்க வேண்டிய வேலையை நீங்க கழுதை என்று அந்த வேலையை செய்தால், ஒத்து வராத வேலையை செய்தால் அது கழுதை பார்க்கிற வேலை மாதிரி தான் முடியும். இப்ப நாய் வந்து குறைத்த மட்டுமல்ல, நன்றி உள்ளது, காவலித்த காவல் என்று பல தொழிலை செய்கின்றது, அந்த வேலையை கழுதை செய்யுமா? அதே போன்று மக்களுக்கு இல்லையும் அந்தந்த கடமைகள் என்னென்ன இருக்கின்றோ அதை சரிவர செய்யுங்கள், அதை விட்டு அடுத்த இடத்து போகாதீர்கள். இதைத்தான் அங்கே கூறப்படும், அடுத்த வேலையை செய்ய
1: போகாதீர்கள்.
0: சரியான காரியம் அது. இப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு நீங்கள் முதல் வந்து நாய் பார்க்கிற வேலை வந்து கழுதை, இப்ப கழுதையா சுமக்க நீங்க சுமக்கிறத மட்டும் வைத்து கூறுவீர்கள், கழுதையா சுமக்கிறேன் என்று. ஆனால் நல்லபடியே அதைத்தானே செய்ய வேண்டும். நீங்கள் அந்த தொழிலுக்கு போனாலும் நாய்க்கு நீங்கள் வேடம் போட்டால் நாய் போன்று குறைக்க வேணுமே தவிர நரி போன்று உழவிடக்கூடாது. சரியா? மற்றது நீங்கள் அந்த வேலையை பொறுத்தவரையிலே அந்த வேலையை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுதும் நான் உங்களால் செய்ய முடியுமா, இதனால் நன்மை உண்டா, இதற்கு நான் செலவழிக்கிற நேரம் என்னுடைய சக்திக்கு ஏற்ற வருமானம் இருக்கின்றதா, இந்த வருமானத்தை கொண்டு என் குடும்பத்தை கொண்டு நடத்த முடியுமா என்று செய்தால் சரி. முடியாத ஒன்றை நீங்கள் செய்ய புறப்பட்டால் தான் நாய் பார்த்த வேலையை கழுத பார்த்து சுமக்கிறேன் நீங்கள் சளி அது அங்கேதான் இருக்கின்றது. தெரிவு செய்து செய்ய வேண்டும் இதை. அதே போன்று எங்களுடைய பேச்சிலே நாங்கள் மக்களோடு இது எல்லா இடத்துக்கும் எங்கள் மக்களோடு நாங்கள் உரையாடும் பொழுது கூட ஒரு ஒரு ஒரு ஞானி சொல்வதை வந்து நான் ஞானி என்று உங்களுக்கு கூறலாமா? முடியாது. ஞானி தான் அதை சொல்ல வேண்டும், யோகி தான் அதை சொல்ல வேண்டும், ஒரு மருத்துவர் தான் அதை சொல்ல வேண்டும். நாங்கள் மருத்துவர் அல்லாதவர்கள் கூற முடியுமா? இல்லை. அந்தந்த இடத்திலே எது சரிப்பட்டு வரும், எது செய்ய போனோமோ அதை செய்யுங்கள். எங்களால் முடிந்ததைத்தான் செய்யும், எங்களுக்கு அளந்ததைத்தான், எங்களால் இயன்றதைத்தான் சொல்லும். எங்களுக்கு உள்ளே இருக்கிற அறிவு மட்டத்தில் தான் நாங்கள் பேச முடியும், கூற முடியும். இங்கே பார்த்து கேட்டிருக்கீங்க, ஒரு சிலர் எடுத்து தங்களுக்கே அறிவு போதாது மற்றவர்களுக்கு அறிவுரை போதிக்கின்றார்கள். எப்படி இருக்கும் அது? தனக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவது, தனக்கென்ற ஒரு சிந்தனையை கிரியேட் பண்ணுவது. எந்த நேரமும் மூக்காலே அழுது கொண்டிருப்பது பிள்ளை, எந்த நேரம் கனகத்தில் சிரித்துக் கொண்டிருப்பது, எந்த நேரம் சிரிப்பவன் பைத்தியக்காரன், எந்த நேரம் மூக்கால் அழுது கொண்டே இருப்பவன் முட்டாள். இது உலகத்தில் உள்ளது ஐயா, இன்பமும் துன்பமும் உலகத்தில் உள்ளது. இன்பம் வரும்போது எவ்வளவு அதே போல துன்பம் வரும், அதே போல துன்பம் வரும்போது ஏன் அதை ஏற்றுக்கொள்ள, ஏன் துன்பம் வருகின்றது? அதை முதல் காரணம் எல்லோரும் ஐயோ எனக்கு இப்படி வந்துவிட்டது, எனக்கு இப்படி செய்து விட்டார்கள், எனக்கு இப்படி ஆகிவிட்டது, மற்றவர்கள் எல்லாம் அப்படி இருக்கின்ற, அதே அந்த எண்ணம் உங்களுக்கு வருவது. உங்களுடைய திறமை உங்களுக்கு ஏன் சும்மா இருக்க வருகின்றதா? சும்மா ஒரு தூங்கி கொண்டிருக்கின்றது ஒரு நாய் அந்த பக்கத்தால் எத்தனை வழிபோக்கர் போகின்றார்கள், யாருக்காவது கடிக்கின்றதா இல்லை, அதை திரும்பி பார்த்து அதை ஏதாவது செய்தாத்தான் எங்களுக்கு கடிக்கும் அந்த நாய். சரியா, நாங்கள் சும்மா நல்ல புள்ளியாக எல்லாம் சாந்திரிகா லட்சணத்துக்கு அமைய மனித சுபாவத்தோடு அப்படியே நாங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் வந்து எங்களை தாக்குகிறார்களா, எங்களை ஏசுகிறார்களா, எங்களை துன்பப்படுத்துகிறார்களா? இல்லையே, நாம் உண்டு, நமது கடமை உண்டு. என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய பண்புக்கு ஏற்ற மாதிரி நான் பண்போடு நடந்தால் யாரையா வந்து எனக்கு வில்ல செய்ய போறான்? அப்படி ஒருவன் செய்தாலும் உள்ளவன் உடனே கேட்பான் அல்லவா நியாயம். ஒருபோதும் அப்படி எண்ணக்கூடாது, நான் செய்வதெல்லாம் சரி, எனக்குத்தான் எல்லாம் துன்பம் வருகிறது, மூக்காலி அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அடுத்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, மற்றவருடைய என்னை பற்றி அவர்களுக்கு ஒரு சிம்பத்தி பெற வேண்டும், ஒரு கருணை பெற வேண்டும் என்று எண்ணி எல்லாம் நடிக்கக்கூடாது. என்னை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில். நான் இப்படியே இருந்தால் என்னை யார் வந்து துன்பப்படுத்த போகின்றார்கள்? என்னுடைய கடமை உண்டு, நானுடைய அன்பு பாசம் கருணை இவற்றோடு நடந்தால் என்னை யார் துன்பப்படுத்த போகின்றார்கள்? எதற்காக துன்பப்படுத்துகிறார்கள்? அப்படி ஒருவர் துன்பப்படுத்துகிறார்கள், அவர் அவருக்கு நாங்கள் கொடுத்த இடமாக இருக்க வேண்டும். குழந்தை பிள்ளைக்கும் குட்டி நாய்க்கும் இடம் கொடுக்க கூடாது என்று கூறுவார்கள். குழந்தை பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தா அடம் பிடித்து அழுது கொண்டிருக்கும், குட்டி நாய்க்கு கேட்டதெல்லாம் போட்டு எட்டி கடிக்க பார்க்கும், சொறிய வந்து விளையாடும், வேறு விளையாடும். அந்தந்த இடத்துல நான் ஒரு ஆசிரியன் என்ற, நான் ஆசிரியன் என்ற கடமையோடு இருக்க வேண்டும். ஆசிரியா என்னோட தலைமை ஆசிரியர் வேலை பார்க்க கூடாது, அல்லது பியோன் வேலை பார்க்க கூடாது. தந்தை என்றால் தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய கடமையை சரிவர செய்து அந்த தந்தை என்ற பெருமதியை பெருமையோடு அந்த குடும்பத்தில் நிலைநாட்ட வேண்டும். தாய் என்றால் தாய்மை, எனக்கு தாய்மை இறைவன் கொடுத்த பண்பு, இந்த மாநிலம் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பூமியிலே தாய்மை என்ற பட்டத்தை நான் பெறுவதற்கு எவ்வளவு தவம் இருக்க வேண்டும், அது கிடைத்ததை சரியாக தாய்மையோடு பயன்படுத்தினால் யாரும் என்று முதியோர் நிலைக்கு போக, முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லை. இறுதி வரைக்கும் இருந்த அந்த குழந்தைகள் பாதுகாக்கும் பாசம் உள்ள தாயையும் பாசம் உள்ள தந்தையையும். அந்த ஏன் இன்னும் பாடலே தானே கூறப்பட்டிருக்கின்றது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே, அது தீயதாகவோ கெட்டதாகவோ பிறக்கவில்லை, அதை வளர்க்கும் வளர்ப்பு யார் பொறுப்பு? அன்னையின் பொறுப்பு. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைதான், அது நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னையின் வளர்ப்பு, அப்பனின் வளர்ப்பு என்று கூறவில்லை, அன்னையின் வளர்ப்பு நிலை. அப்பாவுக்கு தெரியாமல் அன்னை எத்தனை பிள்ளைகளை விடுவதை பொறுத்துக் கொள்கிறார் அந்த பாசத்தினாலே, ஆனால் அவள் தன் பாசத்தினாலே அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்றாள். அப்பாவில பொறுப்பு வந்தால் பிள்ளையை காட்டி கொடுத்து அப்பா இப்படி செய்து விட்டார் பிள்ளை சொல்லி கொடுக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றது, குறை சொல்ற குடும்பங்கள். அம்மாவை தவறு சொல்லி மக்களுக்கு முன்னாலே குறை சொல்ற தந்தைமார் எத்தனை பேர் இருக்கு, அவர்கள் தான் இறுதியிலே தவறப்படுகின்றார்கள். ஒருவர் எங்கள் மீது என் மீது நீங்கள் கோபப்படுவதாக இருந்தால், எனக்கு நீங்கள் செல்வகுமார் துன்பம் செய்வதாக இருந்தால், நான் நல்ல அப்பாவா உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்க செய்ய மாட்டீர்கள். நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் நடக்கும் அங்கேதான் ரொம்ப நடக்கும்.
1: உதாரணத்துக்கு ஒரு கசக்குற மருந்துதான் நம்ம உடம்புக்கு நன்மையை கொடுக்கும். கசக்கு ஏன் அந்த மருந்தை சாப்பிடாம விட்டோம்னா உடலுக்கு சரியாகாது.
0: அதே
1: மாதிரி
0: தந்தை சொல்வது,
1: தாயோர் சொல்லும் வார்த்தையும் முதிய நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்.
0: ஆனால் முது நெல்லிக்காய் என்று கூறப்படுகிறது முதியோருக்கு ஒப்பிட, முதியோர் வந்து நன்றாக பக்குவப்பட்டு பண்பட்டு அவர் பல பழக்க வழக்கங்கள் பல நன்மை தீமைகள் அனுபவங்களை பெற்றவர் தான் முதியோர். சின்ன குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை வெளிநாடுகளை பொறுத்தவர்களே எல்லாம் நேரத்தை கணக்கு, நேரம் தான் அந்த குழந்தை நடத்துகின்றது. குழந்தை பிறந்த இத்தனை மணி நேரம் அந்த குழந்தை தாயோடு இருப்பதற்கு சட்டத்திட்ட வரமுறைகள் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ற சட்ட வரமுறையை மீறி எந்த தாயும் இங்கே நடப்பதில்லை. 4 மணிக்கு தூங்கும் என்று பால் அமுதை ஊட்டி விட்டு விட்டால் அது 4 மணிக்கு தூங்கும். சரியான 4 மணிக்கு அந்த குழந்தை எழும்பாது விட்டால் ஓடி போய் எழுப்பி பால் ஊட்டுகிறாள், உணவை கொடுக்கின்றாள், அது தாய்மை. இது குழந்தை ஒரு பக்கம் போது, பிள்ளை ஒரு பக்கம் போது, பண்டாட்டி பிரிசன ஒரு பக்கம் வேண்டியது, அப்படி வாழ்ற குடும்பங்கள் அது சின்ன அபினப்பட்ட குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் நிறையாக வர மாட்டது, அந்த தாய் தந்திர நிம்மதியாகவும் வாழ மாட்டார்கள். பிழை எவ்வளவு, பிழைக்கு காரணம் எனக்கு ஒரு பிழை நடக்கும், நாங்கள் முதலில் தீர்வோம் உலகத்தை விடும். எனக்கு ஒரு பிழை அல்லது ஒரு தீங்கு அல்லது ஒரு துன்பம் வருது கொண்ட நான் என்னை உணர வேண்டும், முதல் ஏன் இப்படி வந்தது என்பதை உணர்ந்தால் தொடர்ந்து அந்த துன்பம் வராது, அதை மாற்றிக்கொண்டால். அந்த இப்ப நீங்க எடுத்துக்கொண்ட கலைக்கு வருகின்றேன். பிள்ளை பிள்ளை வந்து துன்புறுத்துகிறது தாயை. இப்பொழுது எத்தனையோ கதைகள் வருகின்றது, நான் கட்டுரைகளை பார்த்திருக்கிறேன், கண்ணார கண்டிருக்கேன், காதார கேட்டிருக்கேன். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், ஆனால் தீர விசாரித்த அறைவது தான் மெய். அந்த வகையில் இந்த இந்தியாவை பொறுத்தவரை எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கின்றது. இது 25 வருடங்களுக்கு எத்தனை முதியோர் இல்லம் இருந்தது. அதை விட இன்று எண்ணிக்கை கூடுகின்றது. காரணம், பெற்றோருக்குள்ளே புரிந்துணர்வு இல்லை. சும்மா இந்த பிள்ளை என்ன பார்க்கல, நான் வளர்த்து விட்டு இந்த படிக்க வச்சு விட்டு என்ன பார்க்கல, அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன தூக்கி இங்கே போட்டுறேன், இல்லவே இல்லை. அந்த பாசம் என்பது வந்து ஒரு பாச வலை என்று கூறுகிறார்கள். அந்த பாசம் என்ற வலைக்குள்ளே மூடப்பட்டு விட்டால் அந்த வலையை பிரித்து கொண்டு யாரும் போக மாட்டார்கள். அந்த பாசம் என்ற வலையை நாங்கள் தான் பிரிக்க வேண்டும். பெருமைக்கு கூறவில்லை. என்னுடைய ஆசிரிய உலகத்திலும், அதன் பின்பு என்னுடைய திருமண பந்தவத்தில் கிடைத்த குழந்தைகளும், ஆசிரிய உலகத்தில் கிடந்த குழந்தைகளும், இங்கே வந்து நான் முதியோருக்கு கல்வி வைத்துக் கொண்டிருந்தேன், சாரதியம் செய்து கொண்டிருந்த இடத்திலும் கூட எத்தனை மாணவர்களை சந்திருக்கிறேன், அத்தனை ஆயிரம் மாணவர்களும் இன்னும் பிள்ளைகளாக
1: இருக்கின்றனர்.
0: அப்படி வந்து முகம் தெரிந்தவர்கள், இதுல முகம் தெரியாத உறவுகள் எனக்கு எத்தனை குழந்தைகளாக இருக்கின்றார்கள், நீங்கள் அத்தனை பேர். அப்ப இது வருவதற்கு காரணம் என்ன? என்னை நான் அவர்கள் கூட அவர்கள் மீது செலுத்திய பாசம். பிழைகள் விடுவது வழக்கம். பிழைகள் செய்வம் இன்னா செய்தவரை துண்ணா துரத்தல் தகுமோண்டு வருகின்றது. அவர்களை தீமை செய்தவர்களை துறந்து விடுதல் அல்ல, அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கொடுமை செய்து விட்டார் என்று அவரை தூக்கி வீசிவிட முடியாது. ஏன் எந்த குறையை செய்தார் என்று போயிட்டு அவருக்கு ஏற்ற பரிகாரத்தை கூறி அவரை ஓரளவு இன்னுக்குள்ளே திருப்ப இழுக்க வேண்டும். ஆனால் இத்தனைக்கும் மகனே ஒன்று கூறுவேன், நீங்களும் இப்பொழுது தந்தை இரண்டு குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் நீங்கள் இந்த பிடிவாதம் என்பதை மறந்து, விட்டுக் கொடுத்தலை மறந்து, மன்னிப்பை மறந்து, சகிப்புத்தன்மையை மறந்து வாழ்கின்றீர்களோ அப்பொழுதே நீங்கள் மனித சமுதாயத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் ஆவீர்கள். எல்லோரும் கேளுங்கள், எல்லோரும் கேட்டு நடவுங்கள். அன்பினாலே ஆளக்கூடியதுதான் உலகம். அன்பினாலே ஆள முடியாத வேறு எந்த குணத்தாலும் ஆள முடியாது. அதிலும் பெற்றோராகப்பட்ட எங்களுக்கு உலகத்திலே எங்களுடைய பிரதமர் வந்து உலக தலைவர்களை விட கூடுதலான பொறுப்பு பெற்றோர் என்று எங்களிடம் இருக்கின்றது. பெற்றோர்
1: அதான் மகாத்மா காந்தி வந்து எத்தனையோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்க. அடி தட்டி பெரிய பெரிய யானை குதிரை அம்பு எல்லாம் போட்டு முடிஞ்சு இவர் மட்டும் அகிம்சை வழியிலதான்
0: சக்தி வாய்ந்த பிரித்தானிய அரசாங்கத்திடமே அப்படி சாதனை செய்திருக்கின்றார். செய்த காட்டி இருக்கின்றார். அவர் தான் பிதா, மகாத்மா என்ற பெயரை பெற்றார். நாங்கள் எல்லாம் ஐயா எந்த பக்கம் ஐயா நாங்கள்
1: கிட்டவே ஒரு இதுல போட்டிருக்காங்க. ஒரு குழந்தைய வந்து மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கான். இவனை வந்து சுமந்தியா அப்படின்னு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அவன் மகாத்மா காந்தி கிட்ட, ஐயா இவருக்கு இந்த பையனுக்கு சொல்லுங்கயா சாப்பிட வேணாம், சரிங்க நான் போங்க அடுத்த வாரம் வாங்க அப்படின்ட்ட. அடுத்த வாரம் வந்து தம்பி மிட்டாய் இனிப்பெல்லாம் ஜாஸ்தி சாப்பிடாதப்பா அப்படின்னு அந்த அம்மா பாரு. ஏன்னா இது அண்ணன் போன வாரமே சொல்லியிருக்கலாம்லயா, ஒரு வாரம் வரைக்கும் நானும் நல்ல இனிப்பு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாமா, நான் நினைச்சிட்டுதான் இப்ப இந்த பயிலுக்கு சொல்றேன்
0: அப்படின்னு. அப்பொழுது அவர்
1: சாப்பிட்டு ஒரு வாரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவர்
0: சொல்றேன்னு
1: அனுபவம் இதுல போட்டிருந்தேன்.
0: இன்னும் ஒரு உதாரணம், ஒரு என்னுடைய கையிலே 10 விரல், அதில் ஒரு விரல் என் கண்ணை குத்திவிட்டால் நான் அந்த விரலை வெட்டி அறிகிறேன். என் குழந்தை சாணை குழந்தை பிறந்த குழந்தை என் மடியிலே மலம் கழித்து விட்டது. அந்த குழந்தையை தூக்கி வீசி விடுவேனா? அப்ப நாங்கள்
1: தீவிரோட்ல கூட்டிட்டு போறோம். அந்த குழந்தை ஓடக்குள்ளேயே விழுந்துருச்சுனாலும் தவறி விழுந்தா கூட அந்த குழந்தை விட்டுருவோமா, தூக்கிடுவோம். நம்ம குழந்தை தானே கழுவி
0: ஆர்வலஞ்சன் அப்படியே அந்த சகிப்பு தன்மையை விட்டுக் கொடுக்கும். முதலில் ஈகோ அந்த பிடிவாதத்தை விட வேண்டும். அந்த உலகத்தில் உள்ள பெரும் நோய் இன்றைக்கு நாட்டுக்கு நாடு சண்டை என்ன பிடிவாதத்தால் தானே வருகின்றது. நான் சொல்வதுதான் சரி, எனக்கு இந்த நிலம் வேண்டும், எனக்கு தான் இதுல உரிமை இருக்கின்றது, இதால தான் சண்டை வருகின்றது. அன்பால்
1: எப்படின்பா
0: அது எனக்கு தெரியாது. ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, உங்க மனைவியை பார்த்து எப்படி வருது அன்பு உணர்வீர்கள்? குழந்தைகளை பார்த்துட்டே நீ சிறப்பான குழந்தை, எந்த மகன் இல்ல, நீ எனக்கு உன்ன போல சிறந்த மகன் இல்லை என்று கூறி பாருங்கள். அன்பு தானே, அன்பு என்பது அப்படித்தானே வருது, எல்லாம் காசு கொடுத்து வாங்குவதல்ல. முதலில் உள்ளத்துல உணருங்கள், அது சரியா உண்மையை அறிந்து செய்து கொள்ளுங்கள். நல்லது, நாளைய பாடல் வரும் உங்களுக்கு காட்டுறது நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டோம். நான் சொன்ன கதையை
1: என்னுடைய தலை சார்ந்து ஏற்றுக்கிட்டு இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை உண்டு பண்றேன்.
0: அன்பால் அன்பால் நிறையுங்கள் உங்கள் இதயத்தை, அன்பால் நிறையுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த கதையை நாங்கள் கேட்போமா? அப்போ பகிரங்கமான அந்த இடத்துக்கு இவர்கள் பக்குவமாக சென்று கொண்டு மிகவும் அவவும் நல்ல ஆடை உடுத்தி செல்வது, அதாவது ஆடை, அதாவது அந்த சேலை சட்டை உடுத்தி. ஆனால் அவனுடைய பின் சட்டையில தான் இந்த ஊக்கு மாற்ற இடம், அதிலேயும் இப்பொழுது தையல்காரர்கள் இலகுவாக இருக்கும்போது டிக் டிக் என்று அமர்த்தி போட்டு பட்டன் வச்சிருக்காள் பொத்தான், அப்படி ஒன்று ஒன்று அமர்த்தி விட்டா டிக் என்று அப்படியான பின் பூட்டுள்ள சட்டை அணிந்திருக்கின்றார். நல்ல அழகான சாரி நன்றாக கொடுத்துக்கொண்டு செல்லும் வேளையிலே பின்னால் எல்லாம் இன்னுக்கு முன்னுக்கு பக்கம் எல்லாம் ஆண்கள் தான் கூடுதலாக செல்கிறார்கள், இடையிடையே பெண்களும் வருகின்றார்கள். இடையிலே ஒரு கொஞ்ச தூரம் போகும்போது அந்த பெண்மணியினுடைய பின்பக்கத்தில் உள்ள பட்டன், மூன்று பட்டன்கள் விலக்கப்பட்டு ஒரு பட்டனிலே தான் அந்த சட்டை நிற்கின்றது, உள்ள அங்கியெல்லாம் தெரிகின்றது. இப்ப பின்னாலே போவர்கள் என்ன செய்திருப்பார்கள், பின்னாலே சென்றவர்கள் அதை பார்த்தவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். இதற்கு பதில்
1: ஒவ்வொரு தங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குவாங்க, நல்லவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒவ்வொரு பின்னாடி போறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த இதுகளை வந்து ரிவ்யூ பண்ணி
0: பார்ப்பாங்க. நீங்கள் என்றால்
1: ஒரு வயசானவர் இருக்காருன்னா ஒரு துண்டு கையில வச்சிருந்தா அம்மா இந்த துண்டை பொத்திட்டு போமா அப்படின்னு ஒரு துண்டை கொடுத்துருவேன்.
0: அப்படி கொடுக்க கூடாது, கணவன் திருப்பி அடித்தா இந்த பொண்டாட்டியோட உனக்கு என்ன கதைன்னு கேட்பான் இல்லவா, நீ தான் கலட்டி விட்டுடா என்று சொல்லுவான். அப்படியான உலகம் இந்த உலகம், அவன் ஏன் சொல்ல மாட்டான். நிறைஞ்ச கணவன் அனைத்து அழகாக அணைத்துக் கொண்டு இருவரும் உல்லாசமாக மகிழ்வாக போகின்றார்கள்,
1: என்ன
0: செய்வீர்கள்? கணவன்கிட்ட சொல்ல மறைஞ்சாலும் உங்களுக்கு கண்ணத்துல ரெண்டு போட்டு அவளுக்கு நாலு போய் சட்டை என்ன சட்டை போடுறான்னு கேட்பான். இல்ல உங்களுக்கு அவளுடன் எனக்கு தெரியாத இழுத்தது போல இருந்த தான் பார்த்தால் சட்டை கலந்து விட்டானு இல்ல வந்தவங்களும் சேர்த்து அடிப்பாங்க உங்களுக்கு பின்னாடி இந்த பிற்பக்கத்தை எழுத்து விட்டானு. உலகம் அப்படி
1: வேற என்ன தெரியும்?
0: சரி, இப்ப அடுத்தவர்கள்
1: பேசாம போயிட வேண்டியது.
0: சரி, அடுத்தவர்கள் வந்து குறும்பதில் அடுத்த பேருக்கு நன்றி நன்றி மானே நன்றி நன்றி. இது முதல் தமிழ் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் ஒரு சிறுகதையை கூறுகிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் ஓடி வந்து ஒவ்வொருத்தராக கூற வேண்டும். உங்களுக்கு போட்டி நிகழ்வு ஆரம்பிக்கப் போகின்றது, புதிய நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. 5 உறவுகள் வந்து இணைந்து சென்றார்கள். இந்த இடத்திலே ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது, அந்த பதத்தை தருகின்றேன். அந்த பதத்தை நீங்கள் கொண்டு வந்து எனக்கு கூற வேண்டும். அதே வேளை நீங்கள் இந்த கதைக்கு என்ன பதில் என்றும் கூற வேண்டும். 4 எழுத்தை கொண்ட 3 எழுத்தை கொண்ட ஒரு பதம், பெண்களுக்கு உரிய விடயம் என்ற விடயம், அவர்கள் ஆடையை பொறுத்தது. 3 எழுத்தை கொண்டது, அவர்கள் அணிந்து செல்லும் பொழுது எப்படி அந்த ஆடைக்கு என்ன பெயர், அவர்கள் அணிந்து செல்லும் ஒரு ஆடையின் ஒரு ஆடை, அவர் பல ஆடைகளை அணிந்திருக்கலாம், ஒரு ஆடையை அணியலாம். இந்த முக்கியமாக ஒரு 3 எழுத்தை கொண்ட ஒரு சொல் இருக்கின்றது, பதம் இருக்கின்றது, அது மிகவும் முக்கியமான பதம். எங்கே கொண்டு வாருங்கள், 3 எழுத்தை கொண்ட பதம், அதையும் கொண்டு இந்த கேள்விக்கு பதிலையும் கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், காற்றலை சுறுசுறுப்பாக செல்ல வேண்டும், இப்பொழுது வர வேண்டும். யார் சொல்வது இதற்குரிய கருத்தை என்று கேட்டு பார்ப்போம். ஓடி பெறும். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்று கதம்பம் கதம்பத்திலே பல உரைகளை கேட்டுக் கொண்டிருந்தோம். வந்து உரையாடி சென்றார்கள். உரையாடி சென்ற இடத்துல ஒரு கதையும் வந்தது. அங்கே வந்து இதுக்கு பதிலை யார் சொல்லுவது என்று எதிர்பார்க்கிறேன். ஓடி வந்து சொல்ல வேண்டும், யாரோ சொல்லத்தானே வேண்டும். கொண்டு பாருங்கள் அந்த பதத்துக்குரிய கருத்தை. அந்த வேளையில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஓடி பாருங்கள், யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு பாரூக் வருகின்றார். வணக்கம் பாரூக். பாரூக் வணக்கம் ஐயா.
1: பட்டு ஆடை, பட்டு ஆடை,
0: பட்டு ஆடை, பட்டு ஆடை என்ற ஐந்தெழுத்து அல்ல வருகின்றது.
1: பட்டு மட்டும் சொல்ல
0: என்ன தெரியாது, மூன்று எழுத்துல அது ஒரு முழு உடை, அது ஒரு முழு உடை, அது பட்டோ பருத்தியோ கம்பளியோ நூலோ எனக்கு தெரியாது. அந்த ஆடைக்கு என்ன
1: பட்டு மட்டும்
0: பட்டு என்று கூறுவீர்கள். சரி, பட்டு பட்டு கூறுவார்கள், பட்டு பட்டு காஞ்சி பட்டு. சரி, அந்த அந்த கதைக்கு என்ன என்ன முடிவு ஐயா, என்ன நீங்க வேண்டாம் அந்த இடத்துல
1: என் மனைவியிடம் கூறி போய் சொல்ல சொல்லும்.
0: உங்கள் மனைவியிடம் சொல்லி அவங்க நீங்க மனைவியோட தான் போறீர்கள். யாருக்கு சொல்ல சொல்லுவீர்கள், அவருக்கா அவளுக்கா? அவளுக்கு,
1: அவருடைய மனைவிக்கு சொல்ல,
0: அவருடைய மனைவிக்கு சொல்லும் பொழுது அவ உடனே அவ சரி அவளுக்கு சொல்லுவீர்கள். வாழ்த்துக்கள். நீங்க உங்கள் மனைவியை சொல்லுவீர்கள். மனைவி இல்லாமல் போனா என்ன செய்வார், மனைவி இல்லாமல் போனா என்ன செய்வீர்கள்? நான் அங்கே தனியத்தானே, நீங்க ஆண்களும் கூடுதலாக போற கூட்டம் கூறுங்க.
1: நான் நேரம் சொல்லிடுவேன்ப்பா, நேரம் சொல்லி
0: அடிகளும் பலாரட்டு உங்களுக்கு
1: பரவாயில்ல.
0: சாரி, பரவாயில்லன்னு ஏன் நீங்க சொல்ல, ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும்?
1: எல்லாரும் பார்ப்பாங்க,
0: எல்லாரும் பார்த்தாலும் அதுல என்ன, நீங்கள் பார்க்கறீங்க மற்றவர்கள் பார்த்தாலும் என்ன, அங்கே ஒண்ணும் குறையவே இல்லையே.
1: அது சொல்லு, நம்மளுடைய கடமை.
0: நாய் பாக்குற, நாய் பாக்குற வேலையே கழுத பேத்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க கூட வாழ்க்கை செய்யணும் போனா பாடுவாங்க போயிரு, புருஷனுக்கோ இல்ல பொண்டாடிக்கோ சொன்னாலும் தெரியாது. அவ சொல்லுவோம், இவன் தான் பிடிச்சி எடுத்தான் இந்த பட்டுன்னு அதை டக்குன்னு கட்டு போச்சு என்றால் என்ன, அது அவன் கையன் கை வைக்க கிடையாது. வந்த கூடி வந்தவர்கள் ஏன் அடிக்கிறான்னு தெரியாது, எல்லாரும் போட்டு கும்பல கொண்டு. சரி சரி, மற்றவர்கள் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் வந்து என்ன கூறுகின்றார் என்று. எங்கே ஓடி வாருங்கள் பதலை கொண்டு வருவதோடு இந்த பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். காற்றலைக்கு முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கதம்பம் நிகழ்வில் நாங்கள் கலந்துரையாடல் நிகழ்த்தி இப்பொழுது புதையலுக்குள் வந்திருக்கின்றோம். யார் சொல்வது இந்த கருத்தை என்று கேட்டு பார்க்க இருக்கின்றோம். ஓடி வந்து கூறுங்கள் கருத்தை. பாருங்கள்,
2: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.
0: வணக்கம் பவனம்மா.
1: ஐயா புடவை,
0: புடவை என்று கூறுவீர்கள். கேட்போம், மற்றவர்களும் கொண்டு வரட்டும். கேட்போம் பவனம்மாள் வாழ்ந்த அந்த பதில் என்ன இருக்குது, அந்த கதைக்கு என்ன முடிவு சொல்லுவீர்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள்?
1: ஐயா மன்னிக்கணும், அதை நான் கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா உள்ள போயிட்டேன்.
0: மீண்டும் கூறும்போது கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி,
1: நன்றிங்க.

கூட்டத்தோடு கூட்டமாக செல்லும் ஒரு கணவனும் மனைவியும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆண்களும் பெண்களும் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடத்திலே திடீரென்று அந்த அந்த அந்த மனைவியினுடைய சட்டையின் பிற்பக்கத்து கொழுக்கி பட்டனாக இருக்கிறது விட்டு விட்டது. மூன்று பட்டன்கள் விலகி நான்காவது பட்டன் மட்டும்தான் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. உள் ஆடைகள் எல்லாம் தெரிகின்றது. பின்னாலே செல்லும் நீங்கள் அதை கவனித்தால் என்ன செய்வீர்கள்? இதுதான் கேள்வி. புரிந்திருக்கும் போனம்மாள் வந்து பதிலை கூறுங்கள். சுருக்கமாக கூறியிருக்கின்றேன்.

0: விரைவாக வந்து வணங்கிக் கொண்டால் எனக்கு உற்சாகமா இருக்கும் என்று என்னுடைய மகள் தோசை தந்து விட்டார்கள். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தோசையை கொண்டுவிட்டு அவர் தன்னுடைய இளைய சகோதரி என்னுடைய இளைய குழந்தை வருகின்றார் என்றெண்ணி தோசையை அமைத்து விட்டார். அந்த தோசையை எனக்கும் தந்து பரீட்சித்து விட்டார். அது தூக்கம் உறவுகளை ஓடி வாருங்கள் கேட்டு
1: சொல்வதோ.
0: அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் பெண்களின் ஆடையில் ஒன்று, அவர் அணிவதில் ஒன்று. அதை இருவர் வந்து தந்தார்கள். அந்த இருவருடைய பதிலும் சரியாக தெரியவில்லை. அதில் சரியான பதிலை கொண்டு வாருங்கள்.

அத்தோடு அந்த கேள்வியின் பதிலையும் உணர்ந்து வந்து கூறுங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஜன நெரிசல் கூட்டத்தினுடைய அந்த மனைவியினுடைய சட்டை, மேலே போட்டிருக்க சட்டைக்கு பிற்பக்கமாக முதுகு பக்கம்தான் அதுக்கு லொக் இருக்கின்றது, பூட்டுக்கள் இருக்கின்றது. அந்த பூட்டுக்கள் வந்து அமர்த்தினால் ஒட்டிக்கொள்ளும் பட்டன், அந்த அந்த வகையான அந்த பூட்டு, அது வந்து அது என்ன காரணமோ அவன் நெளிந்து கொண்டு போகும்பொழுது நீந்து பார்க்கும்போது ஏதோ அந்த மூணு அதில் நான்கு பட்டன், அதில் முதல் மேலே உள்ள மூன்று பட்டனும் கலண்டு விட்டது. கீழே உள்ள ஒரு பட்டன் தான் தெரிகிறது, அதில் உள்ள ஆடைகள் எல்லாம் அந்த உள்ள அங்கே தெரிகின்றது, பிற்பக்கம் தெரிகின்றது. நீங்கள் பின்னாலே சென்று கண்டுபிட்டீர்கள், என்ன செய்வீர்கள்? இதுதான் கேள்வி. கொண்டு வாருங்கள்.

0: இப்பொழுது மகள் மஞ்சுளா வந்திருக்க. மகளே மஞ்சுளா வணக்கம்.
1: வணக்கம் பா.
0: நலமா இருக்கின்றீங்களா மஞ்சுளா? அம்மா நீங்கள் நலமா இருக்கிறோம்டா, நலமா இருக்கின்றோம். மாலை நேரத்தில் நீங்கள் கேட்ட பாடலை என்னால் தர முடியவில்லை, கடினமாக இருக்கின்றதம்மா அந்த பாடல். அதனால தான் ஒரு ஒரு பாடல் போட்டு அந்த சரியான வரியை தான் முதல் வரிகளை தந்திருக்கணும். என்னம்மா
1: நீங்கள் பாடலை இனிப்பா இருந்தது.
0: அது சரி மகளே, நீங்கள் சொன்ன அந்த வரிகளோடு அந்த பாடலை ஏன் கிடைக்கவில்லை எனக்கு என்று தேடி பார்க்க எங்களுடைய வலைத்தளத்தை எழுதுவதற்கு
1: தனி பாடல வரல. நானும் பார்த்தேன், நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ப சரி உங்ககிட்ட இருக்குமோ என்ன?
0: இல்லம்மா, அந்த பாடல் இருந்தால் கிடைக்குமாடா. இருந்தால் அந்த திரைப்படம் வருகின்றது, வேறு பாடல்கள் எல்லாம் வருகின்றது, காட்சிகள் வருகின்றது. அந்த பாடல் நான் நினைக்க ஏதோ ஒரு பாடல்ல இடைவெளியா இருக்கலாம்.
1: படத்துல
0: இருக்குப்பா, படம் பார்த்துட்டு தான் அந்த பாட்டையே நான் கேட்டிருக்கேன். சந்தர்ப்பம் ஒரு சில மணி நேரம் நான் இருப்பேன், அந்த நேரம் நான் களஞ்சியத்திலே சென்று தேடி பார்க்கிறேன், படத்திலே தேடி பார்க்கின்றேன். எடுத்து தரேன் எப்படியாவது.
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு தான்.
0: அப்படியா, நல்ல பாடலா? வாழ்த்துக்கலாமா, நன்றி கிழமை. மகளின் ரசனை அப்பாவுக்கு தெரிஞ்சு விட்டது. நல்லதம்மா,
1: அந்த மூன்று பாவாடை சொல்லலாமாப்பா?
0: பாவாடை நல்ல பதில் தான். ஆனால் என்னிடம் அப்படி இல்லையம்மா, என்னிடம் இருக்கு அந்த பதில் எல்லாம். சரி, பாவாடை நல்ல பதில். சரி, என்ன பாடல் நாளைய தினம் வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைக்கு ஐயோ திடீர்னு கேட்க தெரியல, இல்ல நிறைய இருக்கு.
0: இல்ல பாடல் வந்து கலையத்துக்கு வரும்போது ஒரு பாடல் மனதில் நீத்து கொண்டு வர வேண்டும் மகளே. என்ன பாடலா இருக்கும்? எத்தனையோ பாடலா. உங்களுக்கு விருப்பமானதை கூறுங்களா, மீண்டும் வந்து கூறலாம், காரியம் இல்லை. அடுத்து அந்த கேள்விக்கு என்ன பதில்?
1: கேள்விக்கு நான் அவங்க கஷ்டப்பட்டாலும் படட்டும், நேரடியா சொல்லிடுவேன். நேரடியா சொல்லிடுவோம், அவங்க ஏதாவது உங்க மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்து வரவங்க பாப்பாம இருக்குமா, யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அவங்களுக்கு சொல்லி.
0: சரி, அப்படி பார்த்து விட்டால் என்ன ஆகும்? சரி, அப்படி ஒரு இடம் கூறவில்லை, அவன் அப்படியே போறான், மற்றவர் பார்க்க, பார்த்தால் என்ன ஆகும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
1: எத்தனையோ பதில் இருக்கு, எதை சொல்றதுன்னு தெரியல.
0: ஏதாவது ஒரு பதிலை கூறுவதுதானே அம்மா, பார்த்தால் என்ன நடக்கு, என்ன ஆகும்? சொல்லி கேட்கல, இதை கண்டு விட்டார்கள் என்றால் என்ன ஆகும்?
1: நல்லவங்களா
0: இருந்தா பரவாயில்ல, கடத்தி போவாங்களா கட்டிக்காரி, அப்படி ஒரு பயம் இருக்கின்றது. சரி, நல்ல பதில், நல்லத நீங்கள் தந்த பதிலையும் பார்ப்போம், மற்றவர்களும் தருவார்கள். பாவாடை என்பதும் ஒத்து வரவில்லை பதில். மீண்டும் வாருங்கள், இணைந்து கொண்டு வரும் பொழுது பாடலையும் நினைத்துக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே, நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு. முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, அன்பு மகள் மஞ்சுளாக இணைந்து பதில்களை தந்து சென்றனர். அடுத்தவர்களும் வர வேண்டும் காற்றலைக்கு. இன்று அன்பு மகள் ஷியாமலாவை காணவில்லை, அங்கே இப்பொழுது யாரோ அழைத்திருந்தார்கள் போல் தெரிகின்றது. அவர்கள் வர வேண்டும் காற்றலைக்கு, ஓடி வர வேண்டும். ராஃபிக் நீங்கள் அழைத்திருக்கீங்க, கண்ணன் அழைத்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். எங்கே பவனம்மாள் வருகின்ற, கூறுங்கள் பவனம்மாள், என்ன பதில்?
2: நானாக இருந்தா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி நான் போயிட்டு இருக்கும் போது அது வந்து அந்த பொண்ணை கட்டி விட்டு நான் அந்த பட்டன் போட்டு விடுவோம், அது மாதிரி பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யறேன்னு செஞ்சு விடுவோம்.
0: சரி, நல்லதம்மா, நல்ல பண்பு, வாழ்த்துக்கள். இப்ப இதுக்கு பதில் மூன்று அழுத்து பதில் கொண்டு வந்தீர்களா பதம்?
2: ஆமாங்க, தாவணி.
0: நீங்கள் தாவணி என்று கூறுவீர்களா? முதலிலே வந்து புடவை என்று கூறுவோம், இப்ப தாவணியை கொண்டு வந்து பார்ப்போம், பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். சரியா, கொண்டு வருவார்கள் தானே, கேட்போம். நீங்கள் போய் அவருக்கு என்ன சொன்னாலும் காரியம் இல்லையென்று பட்டனை போட்டு பூட்டி விடுவார் பணம் ஆண்டு கொடுக்க. அடுத்து கண்ணன், நீங்கள் ரேவதி வந்துட்டோம் மகளே. ரேவதி வணக்கம். ரேவதி, ரேவதி
3: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீங்களா?
3: நலமாக இருக்கிறேனப்பா.
0: நல்லது நல்லது. என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் அந்த மூன்று பதத்துக்கு? மூன்றாவது பதம்
3: புடவை. புடவைதான் முதல்ல நினைச்சேன், புடவைதான்.
0: புடவை இங்கே வந்திருக்க பார்ப்போமா. அந்த அந்த பதில் என்ன பதில்?
3: அது வந்து அவங்க கிட்ட சொல்லி படவையால முடிக்க சொல்வேன், இல்லாட்டா அந்த லாக்க போட்டு விடுவேன். லாக் வந்து அமுக்குற மாதிரி தானே இருக்கு.
0: அமுக்கும் போது
3: அவங்களோட ஃப்ரெண்ட்லி
0: அமுக்கும் போது திரும்பினா அவங்களை கோபிக்க மாட்டாவா?
3: ஃப்ரெண்ட்லி மாதிரி போய் பேசிட்டு அப்படியே லாக் அமைக்கிடுவாங்க.
0: சகசமாக போய் பேசி
3: சகசமான முறையில பேசிட்டு
0: பாட்டு
3: அமைக்கிட்டு அப்புறம் சொல்லிடுவேன் இந்த மாதிரி அது
0: மட்டும் பாக்க வேணும்டா தற்செயலாக கலந்து
3: பதில் சொல்றப்பா. ஜில்லுன்னு காத்து வந்திருக்கோம், உடனே படவை எடுத்து அவங்க நல்லா முடிவாங்க.
0: அவவாத முடிவு அங்க ஜில்லுன்னு தெரியாம முக்கியம்மா. இப்ப புழுக்கமான காலம் வணக்கம் மகனே, வந்து கொண்டீர்களா வீட்டுக்கு?
4: வீட்டுக்கு நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். இந்த அம்மா தோசை வச்சுட்டு தந்தாள் என் மகள் மூத்தவள், அது எனக்கு தேக்கமே. அங்கே சகோதரி இளையவள் வருகின்றார், தன்னுடைய சகோதரி வருகிறாள், இளையவள் வருகிறாளே என்று அவளை கொஞ்சம் பாதம். இப்ப தோசை சுட்டு வச்சு, ஆனா அவள் வரவில்லை. அவள் அறிவித்து விட்டா தான் வெள்ளிக்கிழமை தான் வருவேன் சொல்லி துறத்துல இருந்து. சரி, அது நானும் தோசை தெரிஞ்சு விட்டேன், அது மயக்கமா இருக்கு. இப்ப நீங்களே நம்ம தெளிந்து விட்டேன். சரி, என்ன பாதம் அதுக்கு? என்ன பாதம் இந்த பதத்துக்கு? என்ன பதில் மகனே? மூன்று புடவை என்று நீங்களும் கூறுகிறீர்கள். நல்லது, கண்ணனா புடவை கூறுகின்றார். நல்லது, வேற பதிலும் வந்திருக்கின்றது, பார்ப்போம். சரி, அந்த கூட்டத்திலே சென்ற பெண்ணின் பட்டன் கலந்து விட்டால் நீங்கள் என்றால் என்ன செய்வீர்கள்?
4: அப்ப சின்ன பொண்ணா பெரிய பொண்ணாங்கப்பா?
0: கணவனும் மனைவியும் செல்கின்றார்கள்.
4: ஓ, கணவன் அப்படின்னா நம்ம கூட்டமா இருக்கு. நம்ம வேற ஏதாவது ஒரு செய்தியின் மூலமே ஏதாவது சயன்படுத்த கூட அவருக்கு தெரியப்படுத்துறா. அவங்கள அவங்க கவனத்தை திசை திருப்பலாம். திசை திருப்பப்ப உடனே பார்த்து கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம பார்த்து பார்க்காம நம்ம போகணும், அது மாதிரி பண்ணலாம்.
0: கட்டுக்காரன் நல்ல பதில் வச்சிருக்கீங்க. பார்த்தும் பார்க்காமல் போவீர்கள், அவ்வளவு தூரம் பண்பை. சரி, நல்ல பண்பான பையன் பதிலை கேட்டோம். நாளைய தினம் என்ன பாடல் மாதிரி? நாளைய தினம் பாடலை கொடுங்கள் ஐயா.
4: நாளைக்கு வந்து கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. அந்த பாட்டு
0: இந்த திரைப்படம் பிறகு நீங்க பிறந்து விட்டீங்களா?
4: இல்லப்பா, நான் பிறக்காத படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு.
0: ஆனா இன்றைக்கும் அந்த பாடல் இயக்கின்றது இல்லையா? கடலோரம் வாங்கிய காற்று, நல்ல பாடல். வாழ்த்துக்கள். பார்த்தும் பார்க்காத போவீர்கள், இல்லாத விட சைகை மூலம் உணர்வீப்பீர்கள் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: அதாவது வேற ஏதாவது சவுண்ட் விட்டு அந்த பக்கம் வேற யாரோ நம்ம பக்கம் திரும்பி அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்பினா உடனே பார்க்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு.
0: அப்ப யாருக்கு அந்த கவனத்தை திருப்ப பாப்பீர்கள்? அந்த பெண்ணுக்கா அந்த ஆணுக்கா கணவனுக்கா?
4: அது ஆணுக்கு பெண் ரெண்டு பேருக்குமே. நம்ம அந்த பக்கம் அந்த பெண் ஒரு கத்துறாரே இங்க வேற தம்பி அப்படி ஏதோ ஒண்ணு ஏதோ வேற ஒரு சவுண்ட் விடுறோம்.
0: அப்ப வேற வேற அந்த வேற ஒரு சவுண்ட். அது என்ன சவுண்ட்?
4: அது என்ன? பக்கத்துல இருக்கிறவங்க யார் செல்வம் வந்தா செல்வம் அப்படின்னு சொல்றான். செல்வம் நம்ம கூப்பிடுறப்ப திரும்பி இந்த பக்கம் அவங்க கவனத்த சிதற விடுறோம். சிதறனாலும் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இதுல ஒரு அவர் வீட்டு கணவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, இல்ல அந்த பொண்ணுக்கு தெரிய கூட வாய்ப்பு.
0: சரி,
4: பொண்ணு அவங்க சரி செஞ்சுக்குவாங்க, அவங்களாவே சரி செஞ்சுக்குவாங்க.
0: செல்வம் வரவில்லை பக்கத்துல, ஒருவேளை தெரியாதவர்களும் உங்களை பக்கத்திலே இருக்கின்றார். ஜன நடமாட்டம் கூடும், அங்கே கேளுக்க சத்தங்கள் எல்லாம் இருக்கு. லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் பாடுது, ஐஸ்கிரீம் கடை சவுண்டுகள் எல்லாம் வருது, வியாபாரிகள் சத்தம் எல்லாம் வந்து கொண்டிருக்க இடம். அப்ப என்ன செய்வீர்கள்?
4: அப்படின்னு அப்ப அந்த நேரத்துல என் கையில ஏதாவது கொடை எது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல மறுத்து வச்சுருக்கேன்.
0: அடேங்க அப்பா, இவ்வளவு தூரம் கட்டுக்காரன் கட்டுக்காரன். அந்த கூட இல்ல, இரவு நேரம் மழை இல்லையே போயிருந்த கூட கொண்டு போறீர்கள்.
4: இரவு நேரம் தான் இப்ப யாருக்கும் தெரியாதுல்லங்கப்பா.
0: ஏனையா பகிரங்கமான வெளிச்சம், உங்க லைட்டுகள் டியூப் லைட் எல்லாம் கோலாகலமான நிகழ்வுள்ள இடம் இல்லப்பா.
4: அப்படியாங்கப்பா. அப்ப இது நான் கடந்து சென்ற வேண்டிதாங்கப்பா.
0: நல்லா நீங்க சைய கொடுத்து கவனத்தை திருப்பி இருக்கிறீங்க.
4: ஆமா
0: கட்டிக்காரன் தான் பையா, கட்டிக்காரன் யாரையும் உங்கள் மாட்டியில கூட்டிக் கொண்டு வரக்கூடாது. வாழ்த்துக்கள் மகனு, சிறப்பா. இப்ப ராபி பேருகின்ற என்ன பேர் கொண்டு வர பாப்போம். வணக்கம், வணக்கம் ராபி. இரவு வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம். சரி, என்ன பதில், என்ன பதம், அந்த பதத்துக்கு என்ன கொண்டு வந்தீர்கள்? மூன்று எழுத்திலே புடவை என்று கூறுவீர்கள். ஒரு ஆடை அது ஒரு ஆடை என்றுதான் கூறும். அதுவும் சரி, நல்லது. அப்ப இந்த அந்த கேள்விக்கு என்ன பதிலை கூற போகின்றீர்கள்? நீங்கள் பின்னாலே சென்றாலும்
5: அந்த பொண்ணு யாரும் அந்த பின்னாடி யாரும் லேடிஸ் வந்தா அவங்க சொல்லுவாங்க, அவங்க பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, தெரியுது மூடுன்னு சொல்லுவாங்க, பட்டன் பட்டன் மாத்தின்னு சொல்லுவாங்க, பட்டன் அவங்களும் போடுவாங்க.
0: அப்படி பெண்ணும் வரவில்லை, நீங்கெல்லாம் அந்த பட்டன் கலந்து விடு. அதனால என்ன நடக்க போகுது? அது என்ன நடக்கும் அப்படி பட்டன் கலண்டா? அதனால என்ன சொல்லாமல் இருக்க அப்படியே போய் தோணுதான். அவங்க என்ன நடக்கும்?
5: கனவுனே பார்த்தாதான் அவங்க சொன்னாதான் முடிக்கோங்கப்பா, புடவை வச்சு முடிக்கோங்க.
0: ரெண்டாலும் அடி வாங்க வேண்டியது கவனம் இருக்கின்றது மகனே. என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்?
5: எனக்கு வந்து படம் வந்து புது வசந்தம், அதுல வந்து பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பாணிலாவே கேட்டு அந்த பண்ணுவேன்.
0: ஓ, பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, இந்த பெண்ணினுடைய பின் பட்டன் கலண்டு விட்டது அப்படித்தானே? பாட்டு பாடுறாங்க, பட்டன் கலண்டு போய்விட்டது பக்குவமாய் பார்த்து போம்மா, கூட்டம் நல்ல கூட்டம் இங்கே, கவனம் உனக்கு வேண்டும் அம்மா, முன்னால் போகும் முன்னால் போகும் அழகிய பண்ணி பின்னால் உந்தன் பட்டன் என்ன. அப்படி ஒரு பாட்டு பாடுகிறீர்களா? மஞ்சுளா வந்தீர்கள், ஓடி வாருங்கள் அம்மா, வர வேண்டும் மஞ்சுளா. உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், பதிலை கொண்டு வாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்க இந்த கேள்விக்கு பதிலையும் கூறிக்கொண்டு இந்த பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கின்றது. அந்த பதிலை ஒருவர் தான் தந்திருக்கின்றார், அதை கூறிவிடுவோம். சரியா? நான் கூறின தகவல், பெண்களுக்குரிய ஆடைகளுள் ஒன்று, இது ஒரு ஆடை, மூன்று எழுத்துக்களால் ஆகியது. புடவை என்று கூறினீர்கள், பட்டு என்று கூறினீர்கள், பாவாடை என்று கூறினீர்கள், கூடுதலாக புடவை என்று கூறினீர்கள், ஒருவர் தாவணி என்று கூறியிருக்கின்றார். இதிலே என்னிடம் இருக்கும் பதிலையும் பார்க்கும்போது மூன்று எழுத்துல தாவணி என்பது சரியான பதில். பவுனம்மாள், உங்களுக்கு புள்ளியும் மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களும். தாவணி என்பது சரி, ஆடைகள் ஒன்று, முக்கியமாக தாவணி. நான் யாரென்று கூறவில்லை, பெண் இந்த பருவம் என்று கூறவில்லை, தாவணி தான் சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். தாவணி என்று கூறியவருக்கு புள்ளி கிடைக்கின்றது, பின்பு வேறு கருத்து கூறியவர்களுக்கும் புள்ளிகள். இந்த அடுத்ததும் ஒரு பெண்கள் உள்ள பெண்கள் அணியும் ஆபரணங்கள் ஒன்று. எங்க சியாமலா வந்துருக்க, சியாமலா கொண்டு வாருங்கள். மஞ்சுளா, மஞ்சுளா வந்து விட்டார், கூறுங்கள் மஞ்சுளா.
6: ஹலோ, மறுபடியும் வந்துட்டோம்,
0: கொண்டு வந்து விட்டு வாருங்கள்.
6: என்னால பதில சொல்ல முடியாது
0: போல, அதுக்காக சொல்லுங்க.
6: மழலை பட்டாளம் படம்,
0: மழலை பட்டாளம் என்ற திரைப்படத்தில் என்ன பாடல் அம்மா?
6: கௌரி மனோகரியை கண்டேன் ஒரு ஆடவன் வடிவத்தில், அந்த பாடல்.
0: ஓ, கௌரி மனோகரி ஒரு நல்ல ராகம் அம்மா, கௌரி மனோகரியும் ஒரு ராகம். கௌரி மனோகரியை கண்டேன், கௌரி மனோகரி அந்த முதலறிய பாடங்கள் பார்ப்போம். கௌரி மனோகரி
6: அங்கதான், கௌரி மனோ ஒரு ஆடவன் வடிவத்திலே.
0: நல்லதம்மா, அந்த பாட்டு நன்றாக பாடி இருக்கின்றீர்கள். இது மழலை பெட்டாளன் திரைப்படத்தில். நல்லது, நல்லது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அப்ப அந்த மூன்றெழுத்து பதம் வந்து தாவணி என்று குறிப்பிட்டார். தாவணி, தாவணி என்பது சரியான பதில். சரியா, பவனம் புரியுதா? அடுத்ததும் பெண்கள் அணியும், பெண்கள் அணியும் ஆபரணங்களுள் ஒன்று நான்கு எழுத்தை கொண்டது. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஆபரணம் ஒன்று எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். அந்த பெண்ணு
6: ஜிமிக்கி கூட,
0: ஜிமிக்கி, ஜிமி இக்கி நான்கு எழுத்துக்கோ கட்டிக்காரி ஜிமிக்கி என்று கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். வேறு என்ன பதில் வருது என்று கேட்டு பார்ப்போம். என்னிடம் இருக்கு எங்கே அடுத்தவர்கள் என்ற பதிலையும் கேட்போம் மகளே. எங்கே வர வேண்டும் உறவுகளே, வந்து பதிலை தரப்பும் காணவில்லை. வந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒவ்வொருத்தராக வாருங்கள். இப்பதான் தூக்கத்தால் அழந்து வருகிறார்கள். தூக்கத்துக்கு போவதற்கு முன்பு இருக்கா ஒரு தடவை பேசிவிட்டு போவோம் என்று வருவார்கள். இப்படி பல விதத்திலும் இருக்கின்றார்கள். இங்கே நாச்சியார் கோயில் பட்டியில் இருந்து யாரையும் காணவில்லை. வர வேண்டும். இதுக்கு ஜிமிக்கு என்று ஒரு பதில் வந்திருக்கின்றது. நான்கு எழுத்தை கொண்ட ஒரு ஆபரணம், ஒரு அணிகலன். இதை பெண்கள் முக்கியமாக அணிகின்றார்கள், அணிந்து கொள்வார்கள். ஆண்கள் அதை வேறு வடிவத்திலே அணிகின்றார்கள். ஆண்களும் அணிகின்றார்கள் வேறு வடிவத்திலே. கொண்டு வாருங்கள். பதிலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வருகின்றார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். காற்றலையில் மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கதம்பம்.

0: ராஃபிக் மண்டம்பர்கர் வாருங்கள். ராஃபிக், என்ன பதம் கொண்டு வாருங்கள்?
1: வளையல். வளையல்,
0: நீங்கள் வளையல் என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், கேட்டுவர்கள் கொண்டு வருவார்கள், அதையும் கேட்போம். நன்றி, நன்றி ராபிக், நன்றி. அடுத்து யார் வர கொண்டு வர போறீர்கள் பதில்? எங்க ரேவதியை காணவில்லை, ஷியாமலா வந்து விட்டாள். வணக்கம் மகளே, ஷியாமலா. வளையல் என்று கூறுகிறீர்களா நீங்கள்? நான் கழுத்தில் உள்ள ஒரு ஆபரணம் என்று கூறினேன், நீங்கள் வளையல் என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். சரி, என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
2: நாளைக்கு ஜாதி பூக்கள் படத்துலப்பா.
0: ஜாதி பூக்கள் என்ற திரைப்படம், அதுல என்ன பாடல்?
2: அத்தை மகளும் இல்லை, அம்மான் மகளும் இல்லை.
0: அத்தை மகனே போய் வரவா?
2: எனக்கு
0: தெரியும், அத்தை மகள் எனக்கு எத்தனையோ அத்தை மகள் இருந்தார்கள், யாரும் எனக்கு பொருத்தமா வரே இல்லையம்மா. லட்சக்கணக்கான ஐயா
2: இருக்குப்பா.
0: அத்தை மகளும் இல்லை,
2: அத்தை மகளும் இல்லை, அம்மான் மகளும் இல்லை, ஆனாலும் உன் மீது ஆசை கொண்டு ஏங்குகிறேன்
0: அப்படின்னு சாக்கியான. எனக்கு அம்மான் மகள், இத்தனை அம்மான் மகள் எழுதியும் அம்படையில் எல்லாம் போட்டாரு. நானும் கிட்டேன்னு தெரியவில்லை. ஆனால் எல்லோருடையும் குழந்தை பருவத்தில் எல்லோருடனும் அன்பாக இருந்தோம், எங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் வரவில்லை. நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன பதிலம்மா அந்த கேள்விக்கு? ஒரு கதை ஒன்று கூறுங்க கேட்டீர்களா? வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
1: வணக்கம்.
0: வணக்கம், என்ன பதில்?
1: கம்மல்.
0: கம்மல், கம்மல். சரி, நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைய தினம் ராமரோட பிறந்த நாள், அதனால லட்சுமி கல்யாணம் படத்துல இருந்து ராமனை தென்னை ராமனடி.
0: ஐயா, லட்சுமி தானே கல்யாணம், இது ராமருக்கு தானே பிறந்த நாள், இது என்ன ஒத்து வராத பாடல் கேட்கிறீர்கள்?
1: வாழ்க்கையே ஒத்துவரப்பா போய்கிட்டு இருக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அதனால் அந்த கல்யாணம் தரப்படுது, அந்த பாடல் லட்சுமி கல்யாணம். என்ன பாடல் ஐயா?
1: ராமன் எத்தனை ராமனடி, அந்த பாடல் அப்பா.
0: ஆனா லட்சுமி எத்தனை லட்சுமி? ஒரு லட்சுமி,
1: லட்சுமி கஜலட்சுமி.
0: ஒரு லட்சுமிக்கு எத்தனை ராமனை கல்யாணம் கட்டி வைக்க போகணும் பாருங்க. லட்சுமி திருமண நாளையில லட்சுமி ராமன் எத்தனை ராமன் மனதுக்கு கற்பனை பண்றா? நல்ல பாடல், நேர்மையான ஒரு பாடல், வரலாற்று பாடல் பதிகம். அதுல வந்த கருத்துக்கள் அத்தனை, ஒவ்வொரு ராமனுக்கும் ஒவ்வொரு அவதார கதை இருக்கின்றது. வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு.
0: கம்மல் கூறிவிட்டீர்கள், அந்த கதைக்கு என்ன பதில் மகனே? நீங்கள் என்றால் என்ன செய்ய?
1: நான் என்றால் வந்து நம்ம ஆண் பாலா இருக்கிறதுனால அவங்ககிட்ட சொல்றதுக்கான அந்த பொது நாகரிகம் கருதி நம்ம அது நேரடியா எதுவும் சொல்ல முடியாதுப்பா. வேணா மறைமுகமா அவர் கணவற்ற சொல்லி சகோதரின் ஆடையை திருத்திக் கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் சார். அவ்வளவுதான்.
0: அப்படி கூறும்போது அவருடனே என்ன மனைவி நீ பார்த்தா என்று கேட்டா?
1: அதான், அது மாதிரி கூற முடியாது, கூறுமான இருந்தா இது மாதிரி சொல்லலாம். ஒரு சங்கடமான ஒரு சிரமம் தான் பாது.
0: கண்ணன் சொன்னது போல ஏதாவது சத்தம் போட்டு அவற்றை கவனத்தை திருப்பினால் கண்ணால காட்ட முடியுமா, கையால காட்ட முடியுமா அவருக்கு, அந்த கணவனுக்கு? இந்த பாரு மனைவி இந்த பின்ன ஹூக்கு கலண்டு போச்சுன்னு கண்ணால காட்டலாமா இல்ல கையால? ஒன்னும் சொல்லிடாதே ஐயா, அதுக்கு வேண்டாம். நீங்க
1: இல்லப்பா அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிப்பா இந்த காலகட்டத்துல. அது கண்ணால கையால காட்டுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பழைய காலத்து நடைபெறோம். இப்ப உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
0: இப்ப
1: கண்ணால காட்டினா அவர் கையால நம்மளை காட்டிடுவாரு அவரு.
0: அதுதான் இப்ப பட்டன் இல்லாமலே ஓடுகிறார்கள்.
1: வழி நம்ம கூட நம்ம பெண்பாள் யாராவது இருந்தாங்கன்னா, சகோதரியோ மனைவி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி சொல்ல சொல்லலாம். வான்மா இருக்கும் போது சொல்றதை விட நம்ம வந்து சொல்லாம இருக்கதான் நல்லது. ஏன்னா சில இடத்துல வந்து
0: நிச்சயமா கண்டம் காணாதவர்கள் போக வேண்டிய அவர்கள் வந்தவர்கள் கவனமாக சரி பார்ப்போம்.
1: மற்றவர்கள் பெரியவங்களா இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சரியான இது செல்ல முடியாதுப்பா. ஆகவே அது வந்து எனக்கு வந்து கடினம்ப்பா,
0: சங்கடமா இருக்கு இல்லையா? சரி நல்லது நல்லது. அடுத்த உறவை அழைத்து விடுவோம். வணக்கம். நன்றி மகனே. எங்கே பவனம்மாள் மீண்டும் பதில் கொண்டு வந்தீர்களா? ஓடி வாருங்கள் பவனம்மாள், கொண்டு வர வேண்டும். எங்கே யார் வர வேண்டும்? பவனம்மாள், வணக்கம். பவனம்மாள்
2: ஐயா, கம்மல்
0: கம்மல் என்று கூறுவீர்களா? இங்கே கம்மல் என்னது இங்கே கூறியிருக்கார்கள். பார்ப்போம் பார்ப்போம், மற்றவர்கள் பதிலையும் பார்ப்போம். சார் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். இப்பொழுது நான்கு பதில்கள் ஐந்து பதில்கள் வந்திருக்கின்றன. ஐந்திலேயும் ஒரு பதில் சரியான பதில் வந்திருக்கின்றது. அந்த பதில் நீங்கள் ஜிமிக்கி கூறினீர்கள், வளையல் கூறினீர்கள் இருவர் கூறியிருந்தார்கள், கம்மல் என்று இருவர் கூறியிருந்தார்கள். இதிலே வளையல் தான் சரியான பதில். அதை ராவிக் தான் முதலில் கூறினார். அவருக்கு புள்ளிகள் செல்கின்றது. சியாமலாவுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த இதுவும் ஒரு நாங்கள் அணிவது தான், நாங்கள் உபயோகிப்பது தான், அதற்கு ஒரு பெயர் இருக்கின்றது. நான் அதை சரியான தமிழ் பெயரை கேட்டதை சாதாரண வழக்கிலே நாங்கள் நாலு எழுத்திலே கூறுவோம். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் எல்லோரும் உபயோகிக்கும் ஒரு பொருள். நான்கு எழுத்திலே இருக்கின்றது. அந்த பதம் என்ன பதமாக இருக்கும் என்று நீங்கள் வந்து கூறுங்கள். பார்த்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. யார் சொல்வதோ என்று

நான்கு எழுத்துக்களை கொண்டு குழந்தை முதல் முதியோர் வரை உபயோகிக்கும் ஒரு பொருள். அது எதுவாக இருக்கும் கேள்வி வேணுமென்றால் கேட்கலாம். தரவு இதுதான். ஆண்கள் முதல் பெண்கள் வரை, முதியோர் முதல் பிறந்தவர், அதாவது முதியோர் முதல் குழந்தை முதல் முதியோர் வரையும் பாவிப்பது உண்டு. ஆனால் இந்த பொருளை தானமாகவும் கொடுப்பார்கள் சிலர். அவருடைய இறுதி கிரிகைகள் எல்லாம் நடக்கின்ற பொழுது தானமாகவும் கொடுப்பார்கள். அங்கே குறுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் புதையல்லே இருக்கின்றீர்கள். யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே நீங்கள் கதம்பத்திலே வந்து புதையல் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது பாருங்கள்.

0: இருக்கும்.
1: எங்கே ஓடி வர வேண்டும்? காற்றலை முறுமையாக இருக்கக்கூடாது, வந்து பங்கு பெற வேண்டும். அன்பு உறவுல எல்லோரும் வர வேண்டும், வந்து பங்கு பெற்றி உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய சிந்தனை ஆற்றலை தோண்டுவதற்கத்தான இந்த பதில்கள் கேட்டுக்கொண்டிருக்க. நான்கு எழுத்துக்களை கொண்டது. குழந்தை முதல் முதியோர் வரை பாவிப்பது, பிறந்த பின்பும் பாவிக்கப்படுகின்றது, தானமாக கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள் ஞானசேகரன், கூறுங்கள்.
2: வணக்கம் அப்பா. மோதிரம்.
1: மோதிரம் என்று கூறுங்க. மோதிரம் தானமாக கொடுப்பார்களா மகனே? மோதிரம் தானமா? இறந்தவர் இறந்த பின்பும் தானம் கொடுப்பார்கள். அவர் அவற்றை பெயரை சொல்லி
2: அவர்களுடைய
1: வாழ்த்துக்கள். மோதிரம் நான்கு எழுத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஞானதேவன். பார்ப்போம் மற்றவர்களுடைய பதிலை, பார்ப்போம் மற்றவருடைய பதிலை பார்ப்போம். அது எனக்கு சரியாக பொருத்தப்படவில்லை. ஓடுகாரங்கள் ஓடுகாரங்கள் கொண்டு ஓடுகாரங்கள்.
3: மௌன கூடங்கள் மெல்ல உடைந்து விட்டால் காதல் பிறக்கும்.
1: எங்கே உங்கள் அன்பு? ரோஜாவை காணவில்லை. ரோஜா வந்து எங்கே என்று தெரியவில்லை. இப்ப நான் வீடு இப்ப யாரையும் தேடி போக தேவையில்லை. அவர்கள் வீடுகளில் தான் இருப்பார்கள். எல்லோரும் எங்கும் செல்ல முடியாத கட்டளையில இருக்கின்றார்கள்.

0: சொல்லுவல்ல. இருப்பினும் பார்வை அவஸ்திரம் நான்கெழுத்தா? ஐந்தெழுத்தா இருக்கு ஐயா அவஸ்திரம்.
1: என்ன
0: பதில் நீங்கள் கூறுவீர்கள்? கேட்டீர்களா? அது
1: கேட்கல ஐயா.
0: என்னவென்றால், ஒரு கூட்டத்தின் நடுவில் பெரிய கேளிக்கை கோலாகலமா நடக்கிற கூட்டத்தில் ஒரு தம்பதிகள் செல்கின்றார்கள். கணவன் மனைவியுமாக அழகான தம்பதிகள், இளம் தம்பதிகள் ஆடை அணிகளோடு போகின்றார்கள். நீங்கள் பின்னாலே போய் கொண்டிருக்கீங்க. ஒரே ஜனக்கூட்டம் இல்லை, ஆண்கள் கூட்டம் தான் நிறைய இருக்கின்றது. அப்படி போகும்போது உங்களுடைய கவனத்தை பார்த்தா, உங்களுக்கு முன்னாலே சென்ற அந்த பெண்மணியின் பிற்ப சட்டையின் பிற்பக்கத்து உள்ளுக்கு கலண்டு விட்டாது. பட்டன் அமர்த்தி விட்டால் டக்கு நமத்துற பட்டன், மூன்று பட்டன் கலண்டு நான்காவது பட்டன் மட்டும்தான் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. உள் அணியில் தான் தெரிகின்றது. நீங்கள் என்ன செய்வீர்கள்?
1: நான் அவர்களிடம் சென்று சொல்லுவேன்,
0: அப்படிப்பட்ட கணவன் கணவன் மனைவி மீது எவ்வளவு கவனம், எப்படி நீங்க தட்டுவது? அப்படித்தான் தட்டி சொன்னாலும் அவன் நல்லவனா இருந்தாலும்
1: அவன்
0: உடனடியாக என்ன செய்வார்?
1: ஆமா, உடனடியாக இதுதான் செய்ய முடியும். என் மனதுக்கு தோண்டியது
0: இருந்தால் தட்டி சொன்னாலும் அவசியம். அது இருந்தா இருந்து என்ன பண்ணதுன்னு கேட்டா என்ன பண்ணுவீர்கள்? கணவன் கேப்பர் என்ன சரிச்சு என்ற இவர் என்னுடைய பட்டனை கலட்டி விட்டார் என்றால் முடிஞ்சுதால் நின்றவன்
1: போனவர்தான்
0: சிதறதுங்க அடிப்பாங்க.
1: மீண்டும்
0: மீண்டும் பகலை கொண்டு
1: வந்து
0: நன்றி நன்றி. எங்க வந்து விட்டார்
2: தர்மம்?
0: என்ன
2: தர்மம்? தர்மம் தர்மம் தர்மம்.
0: அது தர்மம் என்ன? அவர் அணியறதா? தர்மத்தை அவர் அணிவாரா? இது அவர் அணிந்து கொண்டு செல்வது, நாங்கள் அணிந்து கொண்டு செல்வது, குழந்தையிலிருந்து முதியோர் வரும் அணிதர் தர்மம் என்று கூறுவீர்கள். தர்மம் கொடுக்கறது சரி ஐயா. அந்த பொருள் என்ன பொருள்? குழந்தையிலிருந்து முதியோர் பொருள் என்ன? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். கார்த்திகேயன் ஐயா பதிலை கொண்டு ஓடுவார். யாரும் சரியான பதில் இன்னும் தரவில்லை. எங்கேயே கொண்டு வாருங்கள்.

அந்த பொருளுடைய பதம் வேறு வேறு சொற்களிலே இருக்கின்றது. இங்கே என்னிடம் இருக்குன்னு சொல்லி பழக்கத்திலே இருக்கிற சொல்லு அது. தமிழ் சொல்லுன்றதான் உபயோகிக்கின்றோம். பல தமிழ் சொற்கள் அந்த பொருளுக்கு இருக்கின்றது. குழந்தையிலிருந்து முதியோர் வரை அணிவது. எங்கே கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் மீண்டும் வந்து இணையணும், பாடலையும் தர வேண்டும். பௌனம்மாள் வருங்க, வாங்க பௌனம்மா. என்ன பதம் பௌனம்மாள்? அன்னமா? அன்னம் என்பது சோறு, அதைத்தானே கூறுகிறீர்கள். நல்லது நல்லது. இது ஒரு அணிக, அது அணிகிறது என்று சொன்னீர், உண்ணுகிறது என்று. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திங்க. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கார்த்திகேயன் ஐயா உங்களால் கூற முடியும், கொண்டு வாருங்கள் பதத்தை. அத்தோடு பாடலையும் தர வேண்டும். ரேவதி அம்மா மகளே, நீங்களும் பாடல் தரவில்லை, பெற வேண்டும், கட்டளைக்கு வர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே யார் சொல்வது?

0: இப்ப ஃபாரூக் சொல்ல போறாரு. வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம். ஆடைகள், ஆடைகள்,
0: ஆடைகள் என்று கூறுவீர்கள். ஆடைகள், சரி, எங்கே பார்ப்போம். நான் வந்து உடுப்புன்னு
1: கூறவில்லை.
0: நாளே பாட்டு
1: தரவில்லையா?
0: ஓ, காதல் என்பது வீரா திரைப்படம்.
1: வீரா படம் கொஞ்சி கொஞ்சி அலைகளோட.
0: ஓ, நல்ல பாடல், நல்ல ராகம், நல்ல தாளம் அந்த பாடல் இல்லையா?
1: நன்றி
0: நன்றி நன்றி மகனே. மழை கொஞ்சி கொஞ்சி நல்ல பாடல். இங்கே அடுத்த பாடலுக்கு தருவதற்கு முன்பு, அடுத்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு கொண்டு ஓடி வாருங்கள். சரியான பதில் இன்னும் வந்து சேரவில்லை எனக்கு.

இங்கே மோதிரம், வஸ்திரம், தர்மம், அன்னம், ஆடைகள் வந்திருக்கின்றது. இன்னும் பதிலை எதிர்பார்க்கின்றேன். சரியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்று மகளோடு கூறுகின்றேன். ஜோடி வாருங்கள்.

0: இலகுவான பதில் இந்த பதில். கடுமையாக சிந்திக்காதீர்கள். இலகுவான பதில். குழந்தை முதல் முதியோர் வரை அணிவார்கள், உபயோகிப்பார்கள். இறந்த பின்பும் உபயோகிக்கப்படுகின்றது. அவர் இறந்த பின்பும் தானமாகவும் அதை கொடுப்பார்கள். எங்கே கொண்டு பாருங்கள், எங்கே மஞ்சுளா கொண்டு பாருங்கள். என்ன பதம்
1: அப்பா? அணியிருக்குன்னா ஒன்னு செருப்பு சொல்லலாம், இல்ல அணிகலன்னா மோதிரம்.
0: இல்ல ஒன்றை சொல்லுங்கள், செருப்பா மோதிரமா?
1: மோதிரம்.
0: அப்படியா? சரிப்பா, போங்க மற்றவர்களோட ஒப்பிட்டு பாப்போம். மஞ்சுளா நல்லது, வாருங்கள் மீண்டும் வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதிலை, கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். சியாமலா கொண்டு வந்துட்டீர்களா பதிலை? கொண்டு வரவில்லை. வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். இணைந்து சிறப்பிக்க வேண்டும். நீங்கள் கொண்டு வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். முயற்சி செய்தால் தான் முடிவு கிடைக்கும். ஒரு தடவை சொல்லிவிட்டு நிற்கக்கூடாது.

0: மீண்டும் பாரூக் வருகின்றார். வணக்கம் பாரூக். செருப்பு சொல்வீர்கள் மீண்டும். சரி, செருப்பு என்று பார்ப்போம். செருப்பு பாரூக் சொல்லிக்கிற செருப்பு என்று. இப்ப ஞானசேகரன், வணக்கம் ஞானசேகரன்.
1: செருப்பு
0: செருப்பு என்று நீங்களும் கூறுவீர்கள். அப்பா செருப்பா? அணிகலன்களே பெறுமதியானது அதுதான் ஐயா, சிறப்பு தான்.
1: ஆமாப்பா, ஆமாப்பா, உடலை தாங்குறதே அந்த இதுதானப்பா.
0: அது மட்டுமல்ல,
1: இன்னும் வாசலே கைட்டி போட்டுட்டு போறோம்.
0: இன்னும் ஒரு பெருமதி இருக்குன்னு முடிகிறே கூறுகின்றேன். எங்க கார்த்திகேயன் ஐயா ஓடுவாருங்க, கொண்டு வந்து விட்டீர்களா?
2: செருப்பு
0: செருப்பு நீங்களும்
2: கூறுவீங்க.
0: சரியா, நாலு அழகு, நாலு அழகு வருது இல்லையா. எங்க பவுனமாலை கேட்போம். பவுனமாலை என்ன கூறுவீர்கள்?
3: ஐயா செருப்பு.
0: ஐயா செருப்பு, நல்லது. ஐயா செருப்பு, அம்மா குடை. சரியா, ஐயா செருப்பு, அம்மா கூட. வாழ்த்துக்கலாமா, நல்லது. இதுல சரியான பதில் வந்துவிட்டது. நான் கூறியிருந்தேன், இது மிக முக்கியமானது. குழந்தையிலிருந்து முதியோர் வரை பாவிப்பது, இறந்த பின்பும் பாவிப்பது, தானமாகவும் கொடுக்கப்படுவது என்று சொல்லி இதில் வந்த பதில்கள். மோதிரம் வந்தது, எல்லோரும் பாவிக்கிறார்கள். வஸ்திரம் வந்தது, எல்லோரும் பாவிக்கின்றார்கள். தர்மம், அது தானம் கொடுப்பதென்றும் ராபிக் தர்மம் என்றார். அன்னம் என்று ஒரு பதில் வந்தது, அதை எல்லோரும் பாவிப்பது. ஆனால் இது உபயோகிப்பது என்று கூறியிருந்தது, உண்ணுவது என்று கூறவில்லை. ஆடைகள் என்று வந்து அடுத்து என்னுடைய மகள் மஞ்சுளா வந்து கூறிவிட்டு கூறாமல் சென்று விட்டார். அதுக்கு கருத்து கூறியிருந்தார். அணிவது என்றால் அணியல் என்றால் மோதிரம், பாய்ப்பு என்றால் செருப்பு என்று கூறிவிட்டு ஒரு பதில் தாருங்கள் என்று ஒன்று ஒரு பதிலை தந்தார், மோதிரம் என்று சொல்லி. அடுத்து செருப்பு செருப்பு செருப்பு செருப்பு என்று வந்திருக்கின்றது. அதனால் செருப்பு என்பது சரியான பதில். அதை வந்து முதலில் வந்து அதை பிரயோகித்து காட்டியவர் மஞ்சுளா, அடுத்து அதை உறுதியாக கூறினவர் பாரூக். இருவருக்கும் சம பங்காக கொடுத்தல் அரை அரை தான் கொடுக்க வேண்டும். என்ன செய்யறது, அரை கொடுக்காமல் ஒன்றை கொடுப்போம் இருவருக்கும். மஞ்சுளாவுக்கும் ஒரு புள்ளி வருகிறது, ஞாபகப்படுத்தி விட்டு சென்றார். நல்லது. இந்த செருப்பு என்பதற்கு நாங்கள் எல்லோரும் பாவிக்கிற உபயோகம், நாங்கள் சப்பாத்து மற்றது பூட்ஸ் என்றெல்லாம் சொல்றோம். ஆனால் செருப்பு தான் சரியான சொல்லை நாங்கள் தமிழிலே உபயோகிக்கின்றோம். செருப்பு கடை, செருப்பு புதுச்செருப்பு கடிக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அந்த செருப்பை கழட்டி வெளியே வை, செருப்போட வீட்டுக்குள்ள வராதே, அப்படியெல்லாம் கூறுவார்கள். ஆனால் அந்த செருப்புக்குள்ள பெருமதி மற்ற பெரிய ஆடை அணிகள் மணிமுடிக்கு கூட இல்லை. ஏனென்றால் இந்த உடலை தாங்கிக் கொண்டு பாதுகாப்பாக செல்வது செருப்பு. அதனால் அதுக்கு பாத ரட்சை என்று ஒரு பெயர் இருக்கிறது, பாத அணி என்றும் இருக்கின்றது பெயர். அந்த பாத ரட்சை தான் அயோத்தி மா நகரிலே ராமனுக்கு பட்டாபிஷம் சூடுவதற்கு முன் அவருக்கு பரதன் அவருடைய பாதரட்சியைத்தான் தாங்கி வந்து அதை வந்து சிம்மாசனத்தில் வைத்து அரசாண்டாராம். கீழே இருந்து அவ்வளவு தூரம் அந்த செருப்புக்கு பெருமதி உண்டு. அது மட்டுமல்லாமல் அந்த செருப்பு வந்து இறுதியிலே நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் எங்களுடைய பாவ புண்ணியங்களிலே நாங்கள் தர்மம் கொடுக்கும் பொழுது செருப்பு குடை புடவை என்றெல்லாம் கொடுக்கின்றோம். அதிலே செருப்பு ஒன்று, அவ்வளவு தூரம் அது பெருமதி வாய்ந்தது. அந்த செருப்பின் பக்கம் நின்ற கண்ண பரமாத்மா இந்த பாரத போர் நடப்பதற்கு முன்பு, தர்ம யுத்தத்திற்கு முன்பு கண்ணனிடம் உதவி நாடி துரியோதனன் ஆகியோரும் பாண்டவர்களும் செல்கின்றார்கள். அவர்கள் வந்து முடிப்பக்கம் இருந்தால் தான் பெருமதி என்ற பெருமையோடு, துரியோதனன் முடி இருந்த பக்கத்திலே இருந்தான், அவருடைய முடி உள்ள தலைப்பக்கத்திலே. ஆனால் கால் பக்கத்திலே செருப்புள்ள பக்கத்திலே வணங்கிக் கொண்டு நின்றவர்கள் பாண்டவர்கள். அவர் கண்ணை முழித்தவுடன் செருப்பு தான், செருப்பு பக்கம் நின்றவருக்குத்தான் அனுகூலம் கிடைத்தது, உதவி கிடைத்தது. இப்படி இந்த செருப்பு பல இடங்களிலே எங்களுக்கு உதவி இருக்கின்றது. பெருமதி கூட செருப்புக்குத்தான், மற்ற அணிகலங்களை விட அந்த செருப்புக்கு பெருமதி கூட என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்புறவுகளே. சில பேர் சொல்வார்கள், இந்த காலை செருப்பா நினைத்துக் கொள்ளு போவார்கள் கோபத்திலே சபதம் செய்துவிட்டு. அங்கேயும் அந்த செருப்பைத்தான் அவை உபயோகிக்கிறது, பெருமதியான பொருள். இப்படியாக பல கருத்துக்கள் அந்த செருப்பை பற்றி இருக்கின்றது கூறலாம். அன்பு உறவுகளே, அந்த பாதரட்சை உலகத்திலே எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பது அந்த பாதரட்சை, அதற்கு செருப்பு என்று நாங்கள் அழைத்துக் கொள்வது உண்டு. ஆதலால் இன்னும் ஒரு பதத்தை தரலாம் என்று உங்களுக்கு கூறுகின்றேன். சரி, அடுத்தது வந்து நாலு எழுத்துக்களில் உள்ள ஒரு சொல். இது கிடைக்கும் போது எங்களை அறியாமல் நாங்கள் மகிழ்ந்து கொள்வதும், குழந்தையிலிருந்து முதியோர்கள் கூட. ஆனால் இது ஒப்பொழுதும் கிடைக்காது. இது ஆடைகள் தான். இப்படி கிடைக்கும் பொழுது எங்களுக்கு பெருமகிழ்வாக இருக்கும். நான்கு எழுத்துக்களை கொண்டது, நான்கு எழுத்தை கொண்டது வருடம் பூராவும் கிடைக்காது. வருடத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த ஆடை கிடைக்கும். அது எந்த ஆடை? சரி, அப்படி கூறுகிறேன். ஒரு ஆடை, என்ன ஆடையா இருக்கு? இலகுவாக்கி இருக்கு. நான்கு எழுத்து கொண்டு ஓடிவாருங்கள், கொண்டு ஓடிவாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நீங்கள் தரும் பதங்கள் அத்தனைக்கும் அரும் கருத்துக்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். தமிழிலே

0: ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
1: புது ஆடை அல்லது புத்தாடை
0: ஒன்றை கூறுங்கள்.
1: புது ஆடை.
0: மற்றது எப்படி கூறுவது?
1: புத்தாடை.
0: பார்ப்போம், மற்றவர்களும் கொண்டு வரத்தானே வேண்டும்.
1: ஆமாம்,
0: சரியான பதில். நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை, இறுதி கட்டம் வந்து கொண்டிருக்கிறது, நீண்ட நேரம் எடுக்கிற புத்தாடை என்பது சரியான பதில். புது ஆடை, சரி, அதை நாங்கள் புத்தாடை என்று கூறிக்கொள்வோம். புத்தாண்டு என்று புது வருஷம், தீபாவளி, திருவிழா, திருமண காலங்கள் போன்ற நேரங்களில் புதிய ஆடை எங்களுக்கு கிடைக்கிறது, எங்கள் புத்தாடை என்று கூறுவோம். வணக்கம் பவனமால். பவனமால்
2: ஐயா, புத்தாடை.
0: புத்தாடை என்பது சரியான பதில். எவ்வளவு சிறப்பாக கண்டுபிடிச்சீர்கள், எப்படி கண்டுபிடிச்சீர்கள் இவ்வளவு சிறப்பான பதிலை? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அதை ஞானசேகரன் நம்ம கூட விட்டு போகின்றார். புத்தாடை என்பது சரியான பதில். எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் ஓடி வாருங்கள். புத்தாடை, புத்தாடை. நீங்கள் பழைய ஆடையா கொண்டு வந்துவிட்டீர்கள். மூன்றாவது ஆளா பழைய ஆடையா போச்சு. சரியான பதில் புத்தாடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கூறிய ஞானசேகரன் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. மற்றவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் வழங்கப்படுகின்றது. நாங்கள் நேரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்தையும் தந்து விடுகின்றேன். சரி, இது வந்து உணவு வகைகளே உண்டு. ஆனால் எல்லா நேரத்திலும் உண்ணக்கூடியதில்லை. எல்லா நாட்களிலும் உண்ணுவார்கள். எல்லா இடங்களிலேயும் அது கிடைக்கும். சிறுவர் முதல் முதியோர் வரை உண்ணுவது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது எதுவாக இருக்கும்? ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.

0: வாருங்கள் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. புளி சாதம்.
0: புளி சாதம் என்று கூறுவீர்கள், நல்ல சுவையாக இருக்கும் புளி சாதம் இல்லையா? அது நல்ல சாதம், ஆனா அது அல்ல என்னிடத்தில் இருப்பது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: சரியாப்பா.

0: வணக்கம் மனைவி ராமன், அது எதிர்பார்த்து நீங்கள் தான் வந்து இந்த பதிலை தருவீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் ஐயா. இங்கே வீட்டுல பணியிலா?
1: நானும்
0: தோசையை சாப்பிட்டு விட்டுதான் இங்கே இருக்கு. ஒரே சோம்பலா இருக்கின்றது. ஒரு காலமும் சாப்பிடுவது, ஒரு தடவை சாப்பிட்டதாலே அப்படி வந்துவிட்டு. சரி, அந்த பதில் கண்டுபிடித்தீர்களா? அதுக்கு ஒரு கதை ஒன்று கூறுனே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பெரிய ஜன நடமாட்டம் உள்ள கூட்டம் கோலாகலமான நிகழ்வு ஒன்றிலேயும் கணவனும் மனைவியும் இளம் தம்பதியர்கள் உங்களுக்கு முன்னே போய்கொண்டிருக்கின்றார்கள். கவனித்து பார்த்தீர்கள், அந்த சரியான ஜனக்கூட்டம் உங்களோட ஆண்கள் கூட்டம் நெருக்கம் அந்த கிளை நெருக்கமாக போற இடத்துல அந்த நெருக்கமோ புழுக்கமோ என்ன காரணத்தினாலோ அந்த பெண்மணியினுடைய சட்டையில பின்பக்கம் தான் அவர் லொக் போட்டிருந்தா அந்த பட்டன். அதுல மூன்று பட்டன் கலண்டு ஒரு பட்டன்லேயே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பின்பக்கம் உள்ள உள் ஆடைகள் எல்லாம் தெரிகின்ற உள் சட்டை தெரிகின்றது. கழுத்தெல்லாம் பெருசா தெரிய அந்த பெண்ணுக்கு கலண்டு போச்சு. அப்ப நீங்களே கண்டுபிடித்தீர்கள். திரும்பி அக்கம் பக்கம் பார்த்தா ஒரு ஆண்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது, நல்ல வெளிச்சமாக இருக்கின்றது. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரிதான், பக்கத்துல இருக்க உடனே சொல்ல
1: மாட்டேன்.
0: நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைய தினம் வந்து கண்டுபிடிங்க போது அந்த பாட்டியா கண்டுபிடிங்க போது கவிதை பாடம்
0: கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா? போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா? காதல் சும்மா கண்கள், காதல் கண்கள் உறங்கிடும். அந்த காதல் கண்கள் உறங்காதபடியால் இப்பொழுது இந்த காட்சியை கண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? புல்லாத கேள்வி, எங்கு ஓடிவாருங்கள் பதில். அடி வாங்காத பதிலா கொண்டு வாருங்க. சரி, நல்லது நல்லது. நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்து? மசால் தோசை கொண்டு வந்து கட்டிக்காரர் மசால் தோசையை கொண்டு வந்து சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். கார்த்திகேயன் ஐயா வர வேண்டும், பாடலும் தர வேண்டும், இதற்கு பதிலும் தர வேண்டும். ஓடி வாருங்கள் கார்த்திகேயன் ஐயா, வாருங்கள்.

எங்கே சியாமலா உறங்கி விட்டாரா? சியாமலா பதில் கொண்டு வருவாரே? காணவில்லை. ஓடி வாருங்கள். ஃபாரூக் ஓடி வர வேண்டும். பாலச்சந்தர் வரமாட்டார், தூங்கி விடுவார். விஜயராகவன் தூங்கி விடுவார். செல்லகுமார் தூங்கி விடுவார். இப்போ மஞ்சுளா தூங்க மாட்டார். மஞ்சுளா, கண்ணன், ரேவதி, ராபிக், சியாமலா, ஞானசேகரன், கார்த்திகேயன், ராமன், இவர்களுக்குள்ள யார் பதில் கொண்டு வருவீர்கள்? ரேவதி வர வேண்டும். தூக்கம் வர நேரம் வந்துவிட்டது. பதில் தரவில்லை, பாடலும் தரவில்லை மகளே. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.

0: ராபிக் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் ராபிக், என்ன பதில்?
1: சப்பாத்தி
0: சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி. நல்லது, சப்பாத்தி சப்பாத்தி. வாழ்த்துக்கள். கண்டிப்பா எங்கே பாரூக் வந்து விட்டார். பாரூக் கொண்டு வாருங்கள். யாரும் சரியான பதில் தரவில்லை. கார்த்திகேயன் தரப்போகிறார். வணக்கம் கார்த்திகேயன்.
2: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
2: என்னோட நாளைய பாடல் வந்து கண்டாவத சொல்லுங்க.
0: அதுல அந்த பதில் வந்து அந்த வரி மட்டும் தானே இசையோடு வருகின்றது. மற்றது தொகையாரா மாதிரி அந்த கிளவி பாடுகின்ற ஒரு கிளவி உண்டு. அந்த பாடல் நல்ல பாடல் தருகின்றேன். அந்த பாடலிலே இந்த கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க என்ற பாடல் தான் அந்த வரிதான் பாடலாக வருகின்றது. மற்றவையெல்லாம் அது ஒரு தொகையாளாவாக வரும், ஒரு விருத்தம் மாதிரி தான். அந்த விருத்தத்தை பாடிவிட்டு கண்டா வர சொல்லுங்க அந்த கர்ணனை என்று. கர்ணன் என்ற புதிய திரைப்படம், தனுஷ் நடிச்சிருக்கின்றார். சரி, அந்த அந்த பாடலை கேடுங்கள். அது ஒன்றும் இல்லை, கண்டா வர சொல்லுங்க. அது ஒரு அம்மா பாடுகின்றார்கள். அந்த பாடல் வந்து ஒரு இலகவான, ஒரு சுலபமான வழியில, அதாவது சீப் ப்ரொடக்ஷன் என்று கூறுவார்கள். அதுக்கு பெரிய செலவு, வாத்திய செலவு இல்லை. தண்டா அந்த டம்பரா டம்பரா அடிக்கும் அந்த வரியில. அவர் நாலு வரியை சொல்லு அவர்களை கட்டி, அவரை கண்டா வர சொல்லுங்க அந்த வரி ரெண்டும் தான் பாடலாக நாங்கள் கேட்கக்கூடிய இருக்கும். மற்றதும் பாடல் தான். அது தொகையாரா விருத்தம் போல இருக்க ஒரு புதிய முறை அணுகுமுறை இருக்காரு. கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை, கண்டா வர சொல்லுங்க. சரி, இப்போ இந்த உணவை பற்றி எனக்கு என்ன சாப்பாடு உணவு எல்லோரும் விரும்பக்கூடியது, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் உண்ணக்கூடியது என்ன உணவாக இருக்கிறது? ஒரு வகை உணவு வகை நாங்கள் உண்ணுகிற உணவுகளே உண்டு. அது
2: இட்லி அல்லது பொங்கல்.
0: அதுக்கு அப்படி சொல்ல ஐந்து எழுத்துக்களே வருகின்றது. யோசித்துக் கொண்டு வாருங்கள். ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு, கூறலாம் இன்னொரு தடவை. பார்ப்போம் எந்த சாப்பாடு. இன்னும் சரியான பதில் ஒரு தரம் தரவில்லை. எங்கேயும் கேட்டு பார்ப்போம். கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பதிலோடு நிறைவுக்கு வருகிறது காத்தலை. பாடல்கள் கேட்க விரும்புவவர்களும் பாடல் கொடுக்கப்படும். எங்கே கொண்டு வாருங்கள் பதிலை. என்ன பதிலை கொண்டு வரப் போகிறீர்கள்? என்ன பதில்? கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். பதிலை கொண்டு வாருங்கள். மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் கதம்பத்திலே சொற்போர் நடந்து கொண்டிருக்கின்றது.

0: என்னிடம் இருக்கும் பதில் சரியான பதிலாக ஒருவரும் அதற்கு ஈடாக ஒருவரும் பதில் கொண்டு வரவில்லை. நீங்கள் கொண்டு வந்த உணவெல்லாம் சரியான அதுகள், என்னிடம் இருக்கிற பதில் அல்ல. உணவு வகைகளே ஒன்று.
1: மௌனக்கூடங்கள் மெல்ல உடைந்து விட்டார்.
0: இந்த பதத்துக்குள்ளே சரி, இந்த பதத்துக்குள்ளே எல்லா உணவும் அடங்குகிறது. சரி, இன்னும் இலகு வாக்கி இருக்கு. இந்த பதத்துக்குள்ளே எல்லா உணவுகளும் அடங்குகிறது. மஞ்சுளா கொண்டு வந்து விட்டார். கெட்டுக்காரி மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
2: எல்லா இடமும் கிடைக்கும்
0: மகளே. இது பிரசாதம் எங்கே கொண்டு வீடுகள்லயும் இருக்கம்மா, கடைகள்ல இருக்கின்றது, கோயில்ல தருவார்கள் தான். சரி, எங்க பார்ப்போம். வாருங்கள் பாருங்க, என்ன பதில் கொண்டு
3: வாங்க.
0: ஓ, புளியோதரையின் சாறு வெகு பொருத்தமாய் சம்பாறு, இதுவே எனக்கு போதும். புளியோதரை பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அடுத்தவர்களையும் கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். எங்கே யார் கொண்டு வர போகின்றார், யார் சொல்வது இதுக்கு சரியான?
1: காதல் பீரக்கும், காதல் பீரக்கும்.
0: இலகுவாக கூறக்கூடிய நாங்கள் நாளாந்தம் உபயோகிக்கின்ற பதம் தான் அந்த பதம். இதை நாங்கள் உபயோகிக்கின்றோம், இந்த பதத்தை. அதை ஒரு சிலர் ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அதை இப்பொழுது அது நாகரிகமாக வந்துவிட்டது, நாகரிகமாக வந்துவிட்டது. திருமண வைபவங்களுக்கு சென்றால் விழாவுக்கு போன உடன் கொடுப்பார்கள், கொடுத்து உபசரிப்பார்கள் இந்த உணவினை. சரி, இப்ப கூறுங்கள் பார்ப்போம். கொண்டு வாருங்கள் கார்த்திகேயன்.
4: ஐயா, பலகாரம்.
0: பலகாரம், பலகாரம், அதனுடைய மறுபொருள் என்ன? அடுத்த சொல்லு. சரி, கட்டிக்காரன் எங்கே பார்ப்போம். என்னிடம் இருக்கும் பதம் பெறவில்லை, நெருங்கி விட்டீர்கள், ஆனா கிடைக்கவில்லை உங்களுக்கு இந்த பதம். இந்த கிடைக்காத இந்த சாப்பாடு கொடுங்க. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். எங்க ஞானசேகரம் கொண்டு வரலாம், பவுனம்மா கொண்டு வரலாம். நல்ல சார், ரேவதி நீங்கள் கூறும், உங்களுக்கு தெரியும். இந்த பெயரை வைத்து பல உணவு விடுதிகள் இருக்கின்றன, பெயர் வைத்திருக்கின்றார்கள். கூறவில்லையா? நான் கூறினால் எனக்கு நீங்கள் 10 புள்ளிகள், நீங்கள் எடுத்த புள்ளிகள் அத்தனையும் தர வேண்டும். எங்கே ராமன் கூறுவாரே, ராமனோடு வாருங்கள். சாரி, இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது முடிவடைவதற்கு. அதற்கிடையிலே ஓடி வந்துடுங்கள், 60 வினாடிகள் இருக்கின்றது. வரவில்லையா? ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். கெட்டிக்காரன் என்னையா கொண்டு வாருங்கள்.
4: சிற்றுண்டி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிற்றுண்டி என்பது சரியான பதில். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது ஞானசேகரன். வாழ்த்துக்கள். சாப்பாடுகள் எல்லாம் அதுக்கு சிற்றுண்டி நாங்கள் உபயோகிப்போம், டிஃபன் பண்ணுவோம் என்று தான் கூறுவார்கள் இல்லையா?
4: ஆங்கிலத்திலும் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்களா?
0: அதுக்கப்புறம் தான் ஒரு திருமண வைபவத்துக்கு போனால் முதலில் சிற்றுண்டி தானே தருவார்கள். அது இவர் கார்த்திகேயன் வந்து அதை தொட்டார். பலகாரம் உண்டு, பலகார வகைகளை சிற்றுண்டி தானே கூறப்படுகிறது. சிற்றுண்டி சாலை, உணவு விடுதிகள், சிற்றுண்டி சாலை என்று இருக்கின்றது.
4: டிஃபன் சென்டர்,
0: டிஃபன் சென்டர் ஆங்கிலத்தில் டிஃபன். வாழ்த்துக்கள். சிற்றுண்டி, புளியோதரை சொன்னார்கள், மசாலா தோசை சொன்னார்கள், நெய் தோசை, நெய் சொன்னார்கள், ஆடையப்பா சாம்பார் சொன்னார்கள், சப்பாத்தி சொன்னார்கள், மசாலா தோசை, புளிச்சோறு, புளியோதரை, நெய் சாதம். எங்கள் அன்பு மகள் மஞ்சுளா பிரசாதம் கொண்டு வந்தார். பிரசாதம்
4: பிரசாதம் சரியா இருக்கும் நினைச்சேன், அது ஒண்ணு சரியில்லை. நீங்களா யோசனை?
0: இப்ப ஒரு ஆற வைத்து கொண்டு வர்றாரு. கேட்போம் பவுனம்மாள். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மா கொண்டு வாருங்கள்.
5: ஐயா, பிரியாணி.
0: பிரியாணி ஆறி போச்சம்மா, நீங்கள் ஆற விட்டு கொண்டு வாரீர்களா?
5: சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, சிற்றுண்டி என்பது சரியான பதம் அம்மா. தெரியுமா சிற்றுண்டி என்ற என்ன ஒன்று பண்ணி இருக்கிறீங்களா?
5: சிற்றுண்டி என்றால் இட்லி தோசை இது மாதிரி.
0: அது சுட்டு சிற்றுண்டியா? சிற்றுண்டி என்றாலம்மா சிட் ஊண்டி கொண்டு சிட் டவுனா இருந்து சமைக்கிற சாப்பாடு, சிட் பண்ணி கொண்டு சமைக்கிறது தெரியுமா? நன்றா உட்கார்ந்து பலகார வகைகள் அம்மா, அதான் சிற்றுண்டி. இவ்வளவு வயது பந்தம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. சிற்றுண்டி சிறு உணவுகள், சிற்றுண்டி இட்லி தோசை சாம்பார்லாம் சாப்பாடோட சேர்ந்தது. சிற்றுண்டி என்பது பலகார வகைகள், முறுக்கு, சீடை, அருணரசம் போன்ற அதை சிட்டிங் ஆயிருந்து சிட் பண்ணி கொண்டு செய்யற சாப்பாடு, அதாவது சிட் ஊண்டி என்று வந்து விட்டது. சிறு வகையான உணவுகள் அம்மா, சிறு உணவு. இப்ப ஒரு திருமணத்துக்கு போனா முதல்ல இது கொடுப்பார்கள், சிற்றுண்டி கொடுப்பார்கள். அதைத்தான் ஆங்கிலத்தில் டிஃபன் என்று கூறுகிறார்கள், டிஃபன். சிற்றுண்டி சாலைக்கு போனா முதல்ல சிற்றுண்டி, வடை, பாயாசம் போன்றது, பலகார வகைகள் வைப்பார்கள், அதை சிற்றுண்டி. சரியா, தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இவ்வளவு வயது வந்து உங்களுக்கு சிற்றுண்டி இருக்கிறது ஆச்சரியமா.
5: நன்றி
0: நன்றி. இன்னும் படிக்க கணக்க இருக்கின்றது. நீங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிரியாணி செய்து ஆற வைத்து கொண்டு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள் என்பவர்கள் சிற்றுண்டி என்பது சரி. இன்றைய போட்டியிலே ஃபாரூக் ஒரு புள்ளி எடுத்திருக்கிறீர்கள், பௌனம்மாளுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கிறது, மஞ்சுளா உங்களுக்கு ஒரு புள்ளி, ராஃபிக் உங்களுக்கு ஒரு புள்ளி, ஞானசேகரன் இரண்டு புள்ளி வெட்டி முதலாவதா வந்துட்டார். அப்படின்னு சக்கு என்றார் பாத்தீங்க, சிற்றுண்டி கொண்டு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு பாடல் வேணும் வந்து கேளுங்கள். அதிலே முதல் ஞானசேகரனுக்கு பாடல் கிடைக்கின்றது. ஓடுவாருங்கள் ஞானசேகர். மற்ற புள்ளி பெற்றவர்கள் வந்து கேட்பதோடு புள்ளி பெறாதவர்களுக்கும் பாட்டு கொடுக்கப்படும். வாருங்கள், விரைவாக வந்தால் விரைவாக பாடல் கிடைக்கும். அடுத்து அந்த பதில், அந்த சட்டை பட்டன் கலண்டிருந்து நான் பின்னாலே சென்றால் என்ன செய்வேன்? அதை பார்க்கவும் மாட்டேன், அதை பற்றி எதுவும் பேசவும் மாட்டேன். அது இருந்தா இருந்துட்டு போங்க. சட்டைக்கு பட்டன் இல்லாமல் சட்டையே இல்லாமல் போகிறார்களாம். அது ஒரு குடும்ப பெண். பின்னாலே தானே கணம், முன்னாலே இல்லை தானே, பின்னாலே தானே கலண்டு இருக்கின்றது. பின்னாலே கலண்டாவது பின்னாலே எடுத்து குத்தி விடலாம். நாங்கள் குத்த முடியாது, பெண்களண்டா குத்தி விடலாம். நாங்களும் அதுவும் செய்ய முடியாது, கண்ணாலும் காட்ட முடியாது, வாயாலும் சொல்ல முடியாது. ஒரு கணவனிடம் போய் மனைவியின் பின் ஊக்கு கலண்டு விட்டேன்னு அவனுக்கு எவ்வளவு ஆக்ரோஷம் வரும், இவ்வளவு புக்கன் வரும், இவ்வளவு வேதனை வரும், பெண்டாடித கோபம் வரும். அந்த பெண்ணுக்கு நாங்கள் குறிச்சிருந்தால் அவ்வளவு அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒன்றுமே இல்லை, அப்படி போனதால் எதுவுமே இல்லை. அதை பார்த்தும் பாராதும் போல நாங்கள் போக வேண்டியதான். அவன்றே சட்டை கலண்டருக்கு பூட்டி கொண்டு போனான், கூட்டிக் கொண்டு போனான் என்று விட வேண்டும். பெண்கள் என்றாலும் செல்வாங்க, எதுவாக போய் கொண்டாலும் சில பெண்கள் அது இருந்தா உங்களுக்கு என்ன, அது இருந்தா இருந்துட்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்களும் இப்பொழுது இருக்கின்றார்கள். அதனால் ராமன் புத்திசாலித்தனமாக பதில் தராமல் ஓடி சேர்ந்து விட்டார். நான் கேட்டு மனைவியே கேட்டு விட்டு வருகிறேன் என்று. மனைவியே கேட்டா உடனே தான் அது இருந்தா உனக்கு என்ன ஏன்றதை நாங்கள் பெண்ணும் கேட்டிருப்பா. சரியா, அதை கண்டும் நாங்கள் காணாதது போல் விட்டு செல்ல வேண்டியதான் பண்பான பழக்கம் எங்களுக்கு. அதை பற்றி அதனால் எந்த ஒன்றும் ஒரு விரகமும் வராது. யாருக்கும் பிற்பக்கம் தானே, அது பாட்டும் தானே கலண்டிருக்கின்றது. அதை அவர் எப்பொழுது உணர்கிறாரோ அப்பொழுது அவர் சரி செய்து விடுவார். யாரையும் கோயிக்கொண்டே கலண்டதை நீ பார்க்கவில்லையா, கூற மாட்டியா என்று கூட கேட்க மாட்டார் மற்றவரை பார்த்து. கணவன் கண்டால் தான் இது கலண்ட தெரியாத நடக்கிறியான்னு பூட்டி விடுவார், இல்லை தாவணியை எழுத்து மூடிக்கொண்டு போவார்கள். அவ்வளவுதான், நாங்கள் இதிலே ஒன்றும் கிளேசப்பட வேண்டிய விடயம் இல்லை என்று என்னுடைய கருத்தை கூறியிருக்கேன். கலந்து பார்ப்போம். அங்கே பாடலை வந்து கேளுங்க. என்ன தாமதம், தாமதம் என்றால் நான் விட்டு சென்று விடுவேன். யாரும் பாடல் கேட்க வராது விட்டால் காற்றை நான் மூடிவிட்டு சென்று விடுவேன். நேரம் வந்துவிட்டது தானே. உங்களுக்காக இறுதி வரை இருந்து இணைந்தீர்களே என்பதற்காக பாடல் தர விளைந்தேன். ஞானசேகரன் வர வேண்டும், ஞானசேகரன் உங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் ஃபாரூக் வரலாம், பௌனம்மாள் வரலாம், அடுத்து மஞ்சுளா வரலாம், ராஃபிக் நீங்கள் கேட்கலாம், வந்து கேளுங்கள் பாடல். மற்றவர்களும் விரும்பியவர்கள் வந்து பாடலை கேளுமா. சியாமலா நீங்கள் இணைந்திருக்க, கண்ணன் இணைந்திருக்க, ஞானசேகரம் பெறுங்களா, முதலாவது பரிசு பெற்று வாழ்த்துக்கள். ஞானசேகரன் சிற்றுண்டி கொடுத்து மயக்கி பரிசு பெற்று விட்டீர்கள். அப்படிதான்.
4: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: என்ன பாடல், நன்றா அது என்ன வந்தாலும் மகனே சொல்லுகின்ற தரவை சரியாக சிந்தித்தால் சொல்லிவிடலாம்.
4: என்ன
0: பாடல் வேண்டும்?
4: திருமால் பெருமை படத்திலிருந்து திருமால் பெருமைக்கு நிகரது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையது அந்த பாடல் வேண்டுமாப்பா?
0: திருமால் பெருமைக்கு நிகரது உந்தன் அந்த பாடல் தானே?
4: ஆமாப்பா.
0: திருமால் அந்த இவருடைய பாடல், அது வந்து சீர்காழி ஐயாவுடைய குரலா? திருமால் இல்ல, சௌந்தரராஜன் ஐயா. நல்லதுமானே உங்களுக்கு அந்த பாடல்களைக்கும் இப்பொழுது பாருக்கு வருகின்றார், அவரை அழைத்து விடுகிறேன். பாருக்கு ஓடி வாருங்கள், அவளோடு ஓடி வருகின்றார். ஒரு புள்ளி பெற்று சியாமலாவோட இணைந்து பெற்று கொண்டு வாருங்கள்.
2: வீர விளையாட்டு வீர தாளாட்டுப்பா இளையராஜா
0: என்ன பாடல்?
2: அதுல வந்து தாத்து பொட்டும் சந்தன பொட்டும் வருங்க.
0: சாந்து பட்டு சந்தன பட்டு, அது எங்க தேவர் மகன் இல்லையா?
2: வீர தாளாட்டு.
0: வீர தாளாட்டு இல்லையா? எங்க அதை பாடுங்க. சாந்து பட்டு சந்தன பட்டு அப்படி பாடலாம்.
2: சாந்து பட்டும் சந்தன பட்டும் அப்படி வச்சிருக்காங்க.
0: ஓ, சாந்து போட்டும் சந்தன போட்டும் வச்சுக்கோ. சரி, பார்ப்போம். வீர தாளாட்டுலயே அந்த பாடல் என்று கூறுகிறோம், கேட்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சியாமலா ஓடிவாங்க கொஞ்சம். சியாமலாவுக்கு என்ன பாடல் பண்ண மகளே?
3: அப்பா ஸ்கூல் மாஸ்டர் படத்துல.
0: ஆஹா, நல்ல பாடல் அம்மா, கூறுங்கள்.
3: தன்னிலே உடல் தள்ளாடும் வயதினிலே, அந்த பாட்டுப்பா.
0: எனக்கு நன்றாக பிடித்த பாடல். நீங்க கூறினவுடன் இதுதான் கேட்க போறீர்கள் தெரிந்து விட்டது. தன் அந்த கோவிலுக்கு கொடுத்ததெல்லாம் கூட வர மாட்டாதோ, அதுலயும் என்னம்மா ஒரு பெண் சமண்டலியாக இருக்க வேண்டும் தான் விரும்புவோம். நல்ல பாடல் இந்த பாடல். மூன்றாவது பாடலாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அடுத்தது மஞ்சுளா ஓடி வாருங்க மகளே. எடுக்கக்கூடிய பாடலா கொண்டு வாருங்க மஞ்சுளா. என்ன பாடல் வேண்டும்?
6: திருவரு செல்வ.
0: அதுல என்ன படம்?
6: ஆற்று வெள்ளம் அழுக்கு துணி வெளுத்திற்கு.
0: சரியான
6: கசக்கி எடுத்து
0: வாழ்வியல் தத்துவம் நிறைந்த ஒரு பாடல்.
6: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆற்று நீரும் என்ன? ஆற்று நீரும் ஆற்று நீரும் குருமல்
6: முதலாம்.
0: ஆற்று வெள்ளம்
6: ஆற்று
0: காத்து
6: கொண்டு துணி வெளுத்திற்கு.
0: வாழ்க்கை
6: என்பது,
0: வாழ்க்கை என்பது நீரோட்டம் தான் அந்த ஆற்று தண்ணி. அது காத்திருக்கு எங்களுடைய அழுக்குகளை எல்லாம் தீர்த்து வைப்பது.
6: அழுத்திருந்தால் கசக்கி எழுத்து வெள்ளையும்.
0: நல்ல பாடல்
6: சிவனடியே.
0: நல்லதம்மா, கேட்போம் அந்த பாடலை உங்கள் மூலமாக. எங்கே அடுத்த உறவை சந்திக்க இருக்கு. அடுத்த உறவு ஓடி வாருங்கள். பவுனம்மாள் வந்துவிட்டு செல்ல விட்டு ஓடி வாருங்கள். என்ன பாடல் வேண்டும்? ஓடி வர வேண்டும் பாடலை கேட்பதற்கு. எங்கே வாருங்கள், ஓடி வந்து பாடலை தர வேண்டும். வந்தீர்கள், வேந்து நின்றீர்கள், வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இப்பொழுது அன்பு மகன் ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது காற்றலை. திருமால் பெருமைக்கு நிகழேது, திருமணிக்கு இங்கே காணவில்லை அந்த பாடலை. ஓடி ஒழித்து விட்டது. திருமால் பெருமைக்கு அப்படி வர வேண்டுமா? எங்கே எங்களுடைய ராஃபிக் பெறுகின்றார், அவரை இணைத்து விடுகின்றேன். வணக்கம் ராஃபிக், என்ன பாடல் ஐயா வேண்டும்?
7: தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கி போட்டு பின்னாலே வேண்டாம் அந்த பாடல. அந்த பாடலையா?
0: தூங்காதே தம்பி
7: தூங்காதே.
0: ஓகே, நல்ல பாடல் கிடைக்கும். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். ஞானசேகரன் உங்களுடைய பாடலை காற்றலை தருகிறேன். இடையிலே நிப்பாட வண்டி வந்தால் குறை இணைக்க வேண்டாம். மற்றவர்களை நான் நினைக்க வேண்டும், தாமதிக்க முடியாது தானே. தொடர்ந்து பாடலை தருகிறேன்.

ஒரு தடவை நிறுத்துகிறேன். பவுனம்மாள் உங்கள் பாடலை கூறுங்கள். வணக்கம். உங்கள் பாடல் கூறுங்கள். உங்கள் பாடலை கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு புள்ளி என்றாலும் உலகில் இரண்டு கிளிகள். நல்லது.

பெருமாள் பெற்ற அவதாரங்கள் 10 என்று புராணங்களிலே கூறப்பட்டிருந்தது. 9 அவதாரங்களை காட்டியவர்கள் 10வது அவதாரமான தசாவதாரம் கல்கி அவதாரம் என்று கூறுகிறது. தச அவதாரங்களை பெற்றவர்கள் கல்கி அவதாரத்தை பெற வேண்டும் என்று கேட்கப்பட்டவர்களே, இப்பொழுது கல்கி அவதாரம் கல்கி யுகம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த அல்லோல கல்லோலங்கள் நாட்டிலே நடக்கின்றது என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அந்த தரவுகளை வைத்து இந்த வேளையில் அடுத்த பாடல் ஒன்று கேட்டிருந்தார் எங்கள் அன்பு மகன் ஃபாரூக். நீங்கள் வந்து கேட்ட பாடல் பாரக்கனுடைய பாடல் வருகின்றது, சாந்து பட்டு சந்தனப்பட்டு என்ற பாடல். அங்கே கேட்போம் அந்த பாடலை. இதுதானா இருக்க வேண்டும் அந்த பாடல். அவர் கேட்டது வீர விளையாட்டு என்ற திரைப்படுத்த பாடல். எந்த பாடல் தானே கிடைக்கும்?

தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா தபால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ.

உள்ள சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ணாட்டி கட்டு மாப்பொடி பட ஒன்னன் ஒரு கட்டு பாச்சா கத்திரி மச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்னா முக்காடு போட வப்பேன்.

0: தமிழம் பரம்பரையின் வீர விளையாட்டுகள் ஒன்று சிலம்பம். அந்த சிலம்பத்துக்கான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாடலை தருகின்றார் எங்கள் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா. நீங்கள் கேட்ட பாடல் ஸ்கூல் மாஸ்டர். திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்போமா? அந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடல், எல்லோருக்கும் விருப்பமாயிருக்கு. நான் முன்பு இதை பற்றி விமர்சனங்கள் நிறைய கூறியிருக்கின்றேன். இந்த பாடலை பற்றி வருகின்றது பாடல்.
1: மணக்க மணக்க பூச்சோடு உங்க மடையில செலவிட்டு திருக்க திருக்க பேசிக்கிட்டே நான் உயிர் விடுறோம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போதுங்க.

0: அற்புதமான ஒரு திரைப்பட பாடல் திரைப்படமும் கூட. என்னை கவர்ந்த திரைப்படங்களில் ஒரு படம் பாடல் என்றால் என்னுடைய விமர்சனத்துக்கு பல தடவை அகப்பட்ட ஒரு நல்ல பாடல். உலகில் உள்ள அனைத்து பெண்களும் வேண்டி விரும்புவது இந்த சுமங்கலி என்ற ஒன்றைத்தான். அற்புதமான தத்ரூபமான காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயாவும் சவுகார் என்ற விருது பெற்ற ஜானகி அம்மாவும் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் உள்ளத்தை உருக்கும் ஒரு காட்சி. அதிலே சுசீலா அம்மாவின் குரலில் மெல்லிசை மன்னருடைய இசையும் சேர்ந்து எங்களை இழுத்துச் சென்று விட்டது என்றுதான் கூற வேண்டும். அடுத்த பாடலை தருகின்றார் மஞ்சுளா. நீங்கள் கேட்ட அடுத்த பாடல் அம்மா அந்த பாடலும் வருகின்றது இப்பொழுது. அந்த பாடலை தருகின்றேன் கேட்டு மகிழ்ந்துருவோம். இதுவும் வாழ்க்கை தத்துவத்தை அற்புதமாக நகைச்சுவையோடு கூறும் பாடல்.
1: வெள்ளம் காத்திருக்கு, அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு, போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா.

எளிமையான அந்த பாடல் காற்றலையிலே வந்தது. ஆற்று வெள்ளம் காத்திருக்குது, அழுக்கு துணியும் சேர்ந்து. இந்த உலகத்திலே வாழ்வியல் நீரோட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. வாழ்வியல் நீரோட்டத்திலே எங்கள் உடம்பு உள்ளத்திலே இருக்க அழுக்காறுகளை துடைத்து நல்ல விலையாக வர வேண்டும் உள்ளங்கள் என்பதற்காக பல அங்கு அடித்து தொய்ப்பது என்பது எங்களுக்கு இன்ப துன்பங்களை தருவது. இறைவன் நாங்கள் மறுபுறமாக ஆன்மீக கருத்தை இதுக்குள்ளே உணர வேண்டும். இது நேரமல்ல கூறுவதற்கு என்பவர்களை இனிமையான அந்த பாடல் அருமையான வாழ்வியல் தத்துவத்தை சுமந்து வந்து தந்தது நகைச்சுவையாக அந்த பாடல். அடித்து துவைக்கும் பொழுது அந்த வேட்டி பகலிலே வெள்ளியாக இருக்கின்றது, ஆனால் இரவிலே சேலதானே வெட்டி வருவது என்றெல்லாம் நல்ல அற்புதமான கருத்துக்களை தந்திருந்தார்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். அடுத்த பாடல் வருகின்றது, தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல். மகன் ராஃபிக், நீங்கள் கேட்ட பாடல்.

நானும் அந்த பாடல் ராபி நீங்கள் கேட்ட பாடலை கேட்டு தொடர்ந்து நாகப்பட்டினம் 11 நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள். உலகில் 2 கிளிகள், குளமா குணமா திரைப்படத்திலிருந்து. குளமா குணமா திரைப்படத்திலிருந்து அந்த

0: இனிமையான பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளை, ஒவ்வொருவரும் வந்து தங்கள் மனோநிலைக்கு ஏற்ப பாடலை தந்து சென்றீர்கள், நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். அற்புதமான நிகழ்ச்சியாக இன்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல், சிறப்பாக வந்து உரையாடி கருத்துரை ஆடிய வேளையிலே அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பதில் தந்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுவதோடு அல்லாமல், விசேஷமாக செல்லகுமார், ரோஜா இருவரும் என்னை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்களப்பா என்று வரவேற்றிருந்தீர்கள், உங்களுக்கு என் நன்றிகள். வரவேற்ற வேளையிலே எல்லோரும் வந்து இணைந்து அழகாக சிறப்பாக உரையாடி இருக்கின்ற நாங்கள் பல் சுவையாக இந்த நிகழ்வை கொண்டோம். கதைகள், சிறுகதைகள், கேள்விகள், பதில்கள், பதங்கள் என்றெல்லாம் கண்டுபிடித்தல் என்றெல்லாம் ஒரு பொது நிகழ்வாக கொண்டு வந்தோம் இன்றைய கதம்பத்தை. வழக்கமாக செவ்வாய்க்கிழமை தோறும் வேறு நகைச்சுவை மன்றமன்று ஒன்று ஆரம்பித்திருந்து இந்த நகைச்சுவை நகைச்சுவையாகவே சென்றுவிட்டது, நகைப்பாகவே சென்றுவிட்டது. யாருக்கு நகைச்சுவை உணர்வு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள், நான் அதை கைவிட்டு விட்டேன். ஆனால் நிகழ்ச்சியிலே நகைச்சுவைகளை கொண்டு வரலாம் நீங்கள் என்றும் கூறியிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று ஒவ்வொருவரும் வந்து பதங்களை கண்டுபிடித்து போட்டியில் சிறப்பித்து பாடல்களையும் கேட்டு இறுதியாகவும் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டீர்கள். உங்களுக்கு பாடலை 6 பேர் வந்து கேட்டீர்கள், 7 பேர் வரவில்லை. பாடலை தராதவர்களும் இருக்கின்றார்கள், காற்றலையில் வந்து மீண்டும் வரவேண்டும் தூங்கி விடுவார்கள், அவருக்கு வசதியும் இல்லாமல் இருக்கும் வலைத்தளம். பார்ப்போம், அவர்களை நான் தேடி பார்த்து பிடித்து விடுவேன். பதில்களையும் தந்து குறிப்புகளையும் எழுதி நன்றிகளையும் தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. நன்றி மறத்தல் நன்றன்று. இந்த நிகழ்ச்சி சிறப்பதாக இருந்தால் ஒரு கை ஓசையாக இருந்தால் சிறக்காது. ஒரு கை ஓசை என்று ஒருவர் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் அது பிரசங்கமாக போய்விடும் அல்லது சொற்பொழிவாக போய்விடும், கருத்தரங்காக வராது. ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் சுதந்திரம் உண்டு. கருத்து சுதந்திரம் இங்கே இருக்கின்றது. வானிலை நாகரிகத்தோடு உங்கள் உள்ளத்தில் பட்ட கருத்துக்களை என்னோடு கலந்துரையாடும் பொழுது நானும் உங்களிடமிருந்து சில அனுபவங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்களும் என்னிடமிருந்து சில அறிவுரைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களிடம் நான் கற்கின்றேன். கற்றது கை மணல் அளவு. ஒரு கையாலே எவ்வளவு மண்ணை அள்ளுகின்றோ இந்த உலகத்தில் உள்ள மண்ணுக்களுக்குள்ளே ஒரு கை மண்ணைத்தான் இருக்க முடிகிறது. அதுதான் நாங்கள் கற்றுக்கொண்டது. அதை விட எத்தனையோ மடங்கு உலகளவு இருக்கின்றது மண். அது அந்த அளவுதான் அறிவு. அவற்றை பெறுவதற்கு காலங்காலமாக செல்லும். இத்தனை வயது வந்தும் சில விடயங்கள் தெரியாமல் இருக்கின்றீர்கள், அது தவறில்லை. தெரிந்தும் தெரியாமல் இருப்பதுதான் தவறு. அதனால் தெரிந்து கொள்ள பழக வேண்டும். தெரியாதவற்றை தெரிந்து கொள்ள பழக வேண்டும். தெரிந்தவர்கள் கூறும் பொழுது அது சரியெனப்பட்டால் அதை கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் இன்று இறைவன் எங்களுக்கு அளித்த இந்த நாள் 2021 20ஆம் திகதி 4ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல நாளாக எங்களுக்கு தந்து நீங்களும் நானும் கலந்து காற்றலையில் உறவாடும் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி சுகமான நேரமாக தந்து எங்கள் அறிவுகளை அறிவு களஞ்சியத்தை திறந்து நாங்கள் அறிவுகளை கொட்டி பகிர்ந்து கொண்டோம். நீங்களும் நானும் பகிர்ந்து கொண்டோம். நீங்களும் பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்களும் என்று கூறும்பொழுது வானிலையில் வந்த அனைத்து உறவுகளும் அதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வேளையிலே வீடுகளில் இருந்து வர முடியாத நிலையிலும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு நெஞ்சங்களும் இதை கேட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நாங்கள் கலந்துரையாடலில் ஏதாவது தவறுதல் என்றால் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அந்த சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கின்றது. யாரும் சுட்டி காட்டவில்லை. அவர்கள் சிறப்பாகத்தான் பதில்களை எழுதி கொண்டு புலனத்திலும் செய்தி பகுதியிலும் என்னுடைய தனிப்பட்ட இதுகளையும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். கதம்பம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்கின்றனர். கதம்பம் என்பது எல்லாம் சேர்ந்தது. இதைத்தான் என் மகள் சூட்டி இருந்தால் இந்த பெயரை 24 வருடங்களுக்கு முன்பு கதம்பத்திலே வந்து அலங்கரித்து சென்னோம். இத்தனை பேர் வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள், அவருக்கு போதிய நேரம் கிடைப்பதற்கு கொஞ்ச நேரம் தானே நாங்கள் இருக்கின்றோம். குலகளாக இருக்கும் நெஞ்சங்கள் அனைவரும் வருவதாக இருந்தால் நேரம் போதாது. ஒரு நாள் காணாது, 2 நாள் காணாது. ஒரு நாள் 24 மணி நேரம் தொடர்ந்து நேரலையை நிகழ்த்துவதற்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது எனக்கு. அதை நீ மகளோடும் பேசி மற்றவரோடும் பேசிவிட்டு தான் செய்யணும். ஓரளவு அந்த சிவராத்திரியின் போது ஓரளவு செய்திருந்தோம். இருப்பினும் சிவராத்திரி அல்லாத நாளிலே ஒரு நாள் 24 மணி மகள் செய்திருக்கின்றார். 48 மத்தியாலம் 3 நாளும் செய்திருக்கின்றார் தொடர்ந்து. அந்த நேரம் அவள் செய்யக்கூடியதாக இருந்த வலு இருந்தது. உற்சாகத்தோடு நிகழ்த்தியிருந்தார். எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த வானொலி சேவையில் இருக்கின்றான். ஒரு 24 மணி நேரம் தொடர்ந்து ஒரு சேவையை செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. இறைவன் கருணையும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் அதை நிறைவாக செய்யலாம். என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே 12 நாட்கள் தொடர்ந்து செய்திருந்தார். அவர் எங்கே நிற்கின்றேன் என்று தெரியாமல் அவர் அப்படியே இயங்கிக் கொண்டார். பொம்மை போலதான் ஆடிக்கொண்டிருந்தார். தூக்கம் அது எல்லாம் இல்லை, தூங்க முடியாது. அது கின்னஸ் ரெக்கார்டுக்கு செய்து அவர்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் அதை சாதனையை சாதித்திருந்தார். சாதனையாளனே முறியடித்திருந்தார். அவர் கட்டிக்காரன். அது எல்லோருக்கும் எல்லா துறையிலும் அதை பெற முடியாது. அவர் எங்கள் நாட்டைச் சேர்ந்தவர். 70 சாதனையை புரிந்து சாதனையை முறித்து 71வது சாதனையாக முறியடித்தார். இந்த தொடர்ந்து வானொலியில் இருந்து அறிவிப்பு செய்த என்ற சாதனையை ஒருவர் 250 மணித்தியாலங்கள் செய்திருந்தார். டென்மார்க்கை சேர்ந்தார். அதுதான் உலக சாதனையாக இருந்ததை இவர் அதைவிட ஒரு நாள் கூட வைத்து செய்து விட்டார். எத்தனை மணித்தியாலங்களை வைத்து உடைத்தறிந்து விட்டார். 71வது சாதனை அவருடைய. அதன் பின்பும் செய்திருக்கார். நம்ம எங்கள் நாட்டை சேர்ந்தவர், எங்கள் அயலில் இருக்கின்ற என்னுடைய நண்பரும் கூட நல்லது அன்புறவர்கள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது. சாதனைகளை சாதித்துக் கொள்வோம். ஒன்றிய தமிழ் வானொலியும் அதை ஒரு நாள் நான் கணக்கவில்லை. என்னுடைய ஒரு நாள் 24 மணித்தியாரமும் பேசிக் கொண்டிருக்கிறது உங்களோடு. நீங்களும் வந்து தொடர்ந்து வந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் அதை பற்றி ஆலோசிப்போம் என்புறவர்களே. உங்களோட அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவாக முழுமைக்கு வந்துவிட்டது. முழுமைக்கு வருவதற்கு நீங்கள் தான் உதாரணம் காரணம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போவதற்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டும் இன்று நாளைய தினம் புதன்கிழமை அநேகமாக மகள்தான் வர வேண்டும். என்ன செய்கிறாவோ திடீர்னு அவருக்கும் வந்து இந்த கொஞ்சம் தொடர்ந்து மூச்செடுத்து பேசிக் கொண்டிருப்பது கடினமாக இருக்கின்றது. அவருக்கு வேறு ஒரு வருத்தங்களும் இல்லை. என்னவோ அவருக்கு கொஞ்சம் அந்த இந்த காது ஒலி தாங்கியை வாங்கியை வைத்து கொண்டு இங்காலே மைக்கிலே பேசிக்கொண்டு செய்வது. ஆனால் வந்துவிட்டால் உங்களுடைய உற்சாகத்தோடு அவர் மனதியால் கணக்காக இருப்பா. நான் அங்கே பார்த்து கத்திக் கொண்டிருக்கிறது காணும் இனி வேறமனு சொல்லி அவள் முடியும். அவளால் முடியாதல்ல. அவள் தான் எங்களை ஆக்கி வைத்தவள். எங்களை இந்த நிலையை கொண்டு வந்ததே அவள் தானே. அதனால் இறைவன் அந்த சக்தியை அவள் கொடுக்க வேண்டும். நாளை அவள் உடல்நலத்தோடு இருந்தால் அவர் இல்லது நான் வருவேன். இந்த கதம்பன் நிகழும். அதற்கிடையிலே நாளை அதன் நேயர் நேரத்திலே உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் காற்றில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையை நிறைவு செய்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற எண்ணுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும். நேற்றைய தினம் சில வலைத்தளத்தில் சில குறைபாடு, அதாவது வந்து எங்களுடைய நெட்வொர்க்கில் பிழை இருந்தது. அதனால் சில நிமிட நேரம் ஒலி வராமலும் இருந்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அது உங்களுடைய இரவு நேரம். இன்று அப்படி ஒன்றும் வரக்கூடாது என்று நினைந்து கொண்டு காற்றலை விட்டு விடைபெற்று உங்களுக்கு நன்றியும் வணக்கம் செல்லும் மீண்டும் இணைகின்றேன் என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் அன்பு உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நலம்தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா சற்று உண்மையிலேயே இரண்டு நாட்களாக சற்று தாமதமாகவே வருகிறேன். அது உங்களுக்கு அந்த விடயம், அதாவது எங்களுடைய ஒரு நீங்கள் தமிழ் வானொலிகள் கேட்டுக்கொண்டு இப்ப தமிழ் வானொலிகள் கேட்கறீங்க, தமிழ் ரேடியோ சென்ட் அந்த கிரீன் கலர் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க நாங்கள் தந்த இன்னும் ஒரு தளத்தில் நீங்கள் அதையே கேட்க ஆரம்பியுங்கள். எல்லாருக்கும் அதையே கொடுங்கோ. தமிழ் ஆப்ஸ் இருக்கிறது எங்களுடைய, அவற்றையும் நீங்கள் சரி செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிய தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலை இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

நேயர்களை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் இருந்துட்டு நீங்க மீண்டும் விடைபெற்றுக் கொண்டீங்கள். ராஜா பிரியசாமி, நீங்க மீண்டும் காட்டளைக்கு வாங்கும் உண்மையிலேயே. எங்கே பாடலை தொடருவோம். இந்த பாடல் என்ன, கண்ணன் நீ என்று வருகிறதா இல்ல கண்மணி என்று வருகிறதா தெரியும், நான் தெரியாம போட்டேன்னு தெரியல, பாக்கலாம். கண்ணன் கண்ணன் கண்மணி நீ என்று சொல்லுகிறாரா, அல்லாட்டி கண்ணனே நீ வர காத்திருப்பேன் என்று சொல்லுகிறாரா என்றது இப்ப எனக்கு ஒரு ஆய்வு மிச்சம் வந்துருச்சு. திரும்பவும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெகவர் சாதிக்க அண்ணா. அண்ணா பொறுங்க அண்ணா, பொறுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. வணக்கம், இப்ப சொல்லுங்க அண்ணா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அண்ணா?
1: நலமா இருக்கலாமா? நலமா இருக்குமா? அனைவரும் நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கலாமா?
0: நான் நலமா இருக்கிறேன். எனக்கு கவலை எல்லாம் இந்த வானொலியுடைய, நீங்கள் கேட்கிற அந்த தமிழ் வானொலி.
1: ஆமாமா.
0: அது என்னென்றால், அது நான் இரண்டு சேவர் வச்சிருக்கிறேன். நான்கு இருந்தது சேவர், இப்ப ஒரு இரண்டு மாதங்கள் முதல் இரண்டு நாள்ல இரண்டு நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணேன். எல்லா வழியாலையும் மக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது, ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். இந்த இரண்டு வழி வைத்திருந்தேன், அதுதான் அந்த இனி நான் வருங்காலத்துல இப்ப இந்த சேவரம் எல்லா இதுகளுக்கும் கொடுத்துடலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தமிழ் வானொலி என்ற ஒரு சைட் கொடுத்திருக்கிறோம், இப்ப கேட்கக்கூடியதா இருக்கா
1: உங்களுக்கு?
0: அது வெப்சைட் வந்து மீண்டும் வரும், ஒரு கொஞ்சம் காலம் எனக்கு வேண்டும், ஒரு ஒரு வாரம் அது எடுத்து வரலாம்.
1: தெளிவா இருக்குமா இது? எல்லாத்தையும் இது தெளிவா இருக்குமா? அதாவது இலையில கட்டாவும் ஒரு இது ஒண்ணுதான் வருது, மத்த எல்லாம் இலையில கட்டாவே டக்குண்டு.
0: அப்ப
1: இது மட்டும் ரொம்ப கிளியரஸா கிடைக்குமா? அது கிளீனா இருக்குமா? அது
0: அப்ப நீங்க இதையே எல்லாருக்கும் எடுத்து வர்றது நல்லம். இது வந்து எங்களுடைய தளம் போல, இந்த தமிழ் வானொலி. இது அதை நீங்க எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ணுங்க, தயவு செய்து. அப்ப எங்களுக்கு இடைஞ்சல் வராது, கொஞ்சம் செலவுகள் குறையும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாவிட்டா நான் இன்னொரு சேவர் எடுத்து உங்களுக்கு தமிழ் வானொலி இதுக்குள்ள திரும்ப நான் ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலேயே படிப்படியா செலவுகளை குறைக்கலாம் என்றுதான் நான் எதிர்பார்த்தது. ஒரு ஒன்றோடு என்ன, நாலு சேவர் வைத்து நான் இருந்தேன் இவ்வளவு காலமும்.
1: அப்ப
0: எல்லா வழியாலையும் உங்களுக்கு கேட்கப்படுவேன். சொல்லுங்க.
1: கண்டிப்பா இல்லமா, இந்த இது ஒண்ணுதான் எடுக்குது, மத்த எதுவுமே எடுக்கலாமா?
0: அது அப்ப எங்களுடைய தனி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதுல வரவில்லையா? அந்த நீல கலர் எல்லா மதமும் போட்டு வைத்திருந்தேன்.
1: ஆமாமா, அது வரலமா? அது வரலமா? அது
0: அதுல
1: அந்த மஞ்சள் மஞ்சள் கிரீன் அனுப்பிருக்கீங்க, இதுதான் எடுக்குது. நீல கலர் ஆப் எடுக்கல. அப்புறம் வந்து இந்த எம்டிஆர் எஃப்எம் 247.com அது எடுக்கல.
0: அது இல்ல, அது வந்து நாங்க இன்னும் வெப்சைட் தடுமாற்றமும் தூக்கயின்மை களைப்பு மனசோர்வு இதெல்லாம் திடீரென்று நேற்று அதை ஏற்படுத்தினால் எனக்கு நான் இரவு பூராவும் அதை என்னன்னு பார்த்து பார்த்து களைச்சு போனேன் நான். அதனால சரி, உங்களுக்கு ஒரு நிமிஷம் அண்ணா. ஜெகவர் சாதிக்க அண்ணா ஒரு அன்பு உறவு இணைகிறார், புதியவர் என்று நினைக்கிற அவரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாங்க தமிழகத்துல இருந்து திருக்குறள் செல்வி பத்மபிரியா பேசுறேங்கம்மா.
0: திருக்குறள் செல்வி?
2: ஆமா, பத்மபிரியாங்கம்மா.
0: குறள் செல்வி பத்மபிரியா? உங்களுடைய பேரையும் உங்களோட அறிமுகத்தையும் தான். ஒரு செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, சின்ன செல்ல பிள்ளை, அழகாக பேசுகிறாள் என்று சொல்லியிருந்த.
2: அருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமாக இருக்கிறது பத்மபிரியா. நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. சரளமாக ஒரு குடும்பத்துல நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. இப்ப வானொலியில வந்து பேசுவது போல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது கவனமா, அதாவது மற்றவர் மனதை நோகடிக்காமல் எங்களுடைய தமிழ் மொழியில் நீங்கள் அழகாக மற்றவர் எல்லோரோடும் பேசலாம், உறவாடலாம். நீங்கள் அதாவது நட்பு தன்மை, ஒரு சகோதரத்தன்மை, அதாவது இங்க வந்தவர்கள் எல்லோரும் ஒரு முறைப்படியே நாங்கள் ஒரு முறை சொல்லித்தான் கூப்பிடுவோம். மாமா ஆண்டுவோம், அண்ணா ஆண்டுவோம், அக்கா ஆண்டுவோம், அப்படித்தான் கூப்பிடுவோம். அதனால இப்ப பக்கத்துல எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா இருக்கிறார். இவரை நீங்க தெரியுமோ தெரியாது, ஒரு நிமிடம் தாருங்கள். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. முதலில் இணைந்து ராஜா பெரியசாமி அவர்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல் இணைந்திருந்தார் அவர். அவர் முதலில் அவங்களும் இருக்கிறாங்களா அவங்களோட? இப்ப இல்ல, நான் இணைக்கட்டுமா அவரையும் உங்களோட?
2: அவங்களை இணைச்சிடலாங்கம்மா.
0: அவங்களை இணைக்கிறேன். முதல்ல ஜெகபர் சாதி கண்ணாக்கு நீங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க அண்ணா. கேக்குதா அண்ணா?
1: வணக்கம் கேக்குதுமா. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா
2: அண்ணா? நலமா இருக்கேன். நலமா இருக்கேன்.
1: சரி நன்றிமா.
2: ரொம்ப
0: இப்படி ஒவ்வொரு தடவோடும் நீங்கள் பேசிக் கொள்ளலாம் அன்போடு. என்னன்னா எங்களுக்கு உறவுகளும் அன்பும் தான் முக்கியம் இந்த காலத்துல. இன்று இருப்போம் நாளை இல்லை என்பது போல சுழற்சியாக ஏதோ எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கும் காலம் வரை நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? இல்லையா பத்மபிரியா, உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. இது எங்க வானொலியில வந்த உடனே ஒரு கேள்வியை கேட்டோம், பாட தெரியுமா? இதுதான்
2: பாடுங்க,
0: உங்களோட குரல்ல கேட்கலாம் எங்க பாடு.
2: மூன்றாம் தரை திரைப்படத்துல வந்து கவிஞர் கண்ணதாசன் சுதியாக எழுதிய அந்த பாடலை பாடுறேங்கம்மா.
0: பாடுங்க பாடுங்க, எங்க கேக்கலாம்.
2: கண்ணே கலைமானே கண்ணுமயில கண்டேனு நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆகிறாரோ ஒரோ
0: என்றால் ஒரு வகை அமைதி. நல்லா பேசினால் அமைதியை குலைக்கும். வணக்கம் பெரியசாமி, வணக்கம்.
3: உங்களுக்கு அங்க பகலா போயிடுதுமா? எங்களுக்கு இரவா போயிடுது.
0: எங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணா வணக்கம் சொல்றார். அண்ணா அவருக்கு உங்களுடைய வார்த்தை சற்று தெளிவாக இல்ல, இன்னொரு அலையுங்கள் அண்ணா. ஜெகபர் சாதி கண்ணா
1: சரிமா சரிமா,
0: இப்ப அலைங்க, இப்ப சரி அலைங்க. வணக்கம்
1: ராஜா, வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஜெகபர் சாதிக்கு வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நல்லதா? நன்ற நல்லா இருக்கேன்
1: அம்மா.
0: ஆ சொல்லுங்க
1: ராஜா பெரியசாமி, எனக்கு நீண்ட நாளே வணக்கம். அவரு
0: நீண்ட நாள்
1: வந்து ஆரம்ப காலத்துல காரைக்கால் பண்பலை நேர்கள் நகர்லாம்.
0: ரவிச்சந்திரன் வந்து விட்டார்கள் எனக்கு அவரு தெரியல, அவருடைய பதிவு எனக்கு இதுல இல்ல. உங்களால இணைக்க முடியுமா?
3: என்னட்டு எனக்கு எப்படி தெரியலையே?
0: உங்களுக்கு தெரியல, இது ஒரு குரூப் போட்டு நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தரேன் சரியா? இப்ப இல்ல இன்னொரு தடவை நீங்கள் வந்தா உங்களுடைய உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கு சொல்லித்தாரோம். அப்ப நீங்க தெரிந்தவர்களை இணைத்துக் கொள்ளலாம், அப்ப இன்னும் சுலபமாக இருக்கு. பக்கத்துல எங்களுடைய பத்மபிரியா திருக்குறள் செல்வி பத்மபிரியா ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
3: அம்மா
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் பத்மபிரியா.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். அம்மா
0: சொல்லுங்க.
3: அதாவது மத்திய அமைச்சர் தருண் விஜயன் ஒருத்தர் இருந்தாருமா, இவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பா விருது தந்தாங்க. விருது தரும்போது தமிழ்ல கையெழுத்து போட்டாதான் அந்த விருதை வாங்குவோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அடம் பிடிச்சவங்க. திருக்குறள்ல அதோடமா திருக்குறள்ல வந்து பட்டம் பெற்றாங்கல்ல டெல்லிக்கு போய், அவங்களெல்லாம் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ண நானு. ஆமா அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி திருவாரூர் இவங்க இன்னும் ஒரு பக்கத்துல திருவிடைமருதூர் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வர வச்சு ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரே ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த மாணவர்கள் எல்லாம் கொண்டு வரும்போது ஒரு முதல் முயற்சியா பண்ணி பார்த்தேன்.
0: அடையாப்பா, இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்க, ஆனா என்னட்ட வர மட்டும் உங்களுக்கு பயம். அதுதான்
3: பயம்,
0: அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. என்னட்ட மட்டும் பயந்து பயம் மெல்ல மெல்ல மெல்ல வாங்க.
3: ராஜா லைன்ல வராபலியாமா?
0: ராஜா பாக்கலாம் பாக்கலாம். அவரை இணைக்கவா? அவரையும்
3: அவரு வந்து
0: அவரும் என்னட்ட வர பயம்.
3: அவருக்கும் பயமா, பயம் இல்லமா,
0: ஒரே நாள் வந்தாருங்க, அதுக்கப்புறம் ராஜாவை காணவே இல்ல.
3: அவர் வந்து பகல்ல சந்தைக்கு போயிடுவாருமா, மல்லிகை வியாபாரம் அவரு பெரிய அளவுல பண்றாரு. அது பகல்ல இது பண்ணும் போது அப்புறம் நைட்ல வந்து ஓய்வு எடுத்துடுவாரு, அதனாலதான் பகல்ல மட்டும் வராரு.
0: எப்படி
3: பயம் எல்லாம் அவர் எல்லாம் கவிதை ராஜா இல்ல, அவர் கவிஞர் ராஜா, அவர் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பயப்பட
0: மாட்டாரு, அவர் கவிதையாலே அடிச்சிருவாரு. என்ன வரல, அதுதான் இப்ப நான் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா எல்லாரும் உங்கள்ட்ட வரையும் நம்மப்பா, என்னட்ட கொஞ்சம் பேர் வர்றதுக்கு பயப்படையினமே என்னன்னு. அப்பா சொன்னா எனக்கு தெரியும்,
3: முடிஞ்சதுன்னா அந்த ரவிச்சந்திரன் ஆச்சார் கோயில அனுப்பிச்சு பாருங்கண்ணா.
0: அவர் அவர் பதிவுல இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு சரியா தெரியவில்லை. நான் அவர் அவருடைய அவர் என்ன பணம் வச்சிருக்கிறார் என்று சொல்லுங்க. அவர் பதிவுல இருக்க இல்லை என்று நினைக்கிறேன்.
3: அவர் என்ன படம் வச்சிருக்காரு தெரியலையே,
0: தெரியலையா?
3: என்னுடைய நண்பர் தான் அவரு, ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி பிடிக்க தெரியல அவருக்கு. லைன்லதான் இருக்காரு, ஆனா
0: லைன்ல இருக்காரு. சரி, என்ன நாங்க அதை பதிவு செய்யாதால அப்பாட்ட வந்திருக்காருல்ல அவரு. நடிகர்களுடைய படத்தை வச்சிருக்காரோ என்னோ தெரியல.
3: நானே
0: திடுக்கிட்டு போனேன், இப்படி நானும் நடிகர் பத்மபிரியா, நீங்களும் ஒரு நடிகர படத்தை வச்சிருங்க முன்னுக்கு. நானும் இல்லையிலேருந்து யோசிச்சிட்டேன், நீ எல்லாத்துக்கும் நடிகர படத்தை வைக்கிறேன். இனி
1: எனக்கு வந்து அந்த பூவா தலையா அப்படிங்கிற படத்துல இருந்து மதுரையில் பறந்த மீன் குடியை உன் கண்களில் கண்டேனே என்ற பாட்டுமா
0: அண்ணா. அண்ணா
1: சொல்லுமா,
0: மீன் அப்ப கண்ணு வந்து உண்மையிலேயே மீனுக்கு ஒப்பிடுவார்கள்.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: கயல் விழியா ரெண்டது கயல் மீன் பாத்துருக்கீங்களா அண்ணா? நீங்க
1: பாத்துருக்கமா
0: கயல் விழி பாத்துருக்கீங்களா? மதுரையில் பறந்த மீன் கொடி நல்லதண்ணா, உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன்.
1: சரிமா, நான் விடைக்கு வர்றேமா. அனைவருக்கும் இனிய வணக்கம்மா, இரவு வணக்கம்மா.
0: நல்ல மீன் கொடி,
2: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. சரி, இப்ப இங்க நாங்க இந்த பக்கத்துல பேசலாம். இப்ப அதுதான், யாரை யாரை எப்படி இணைப்பது என்று எனக்கு தெரியும். என்ன பேரை இணைச்சு கொண்ட பேரை நான் பதிவு செய்து கொண்டா அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த குத்து விளக்கு அவருடைய இதை அப்பாவுக்கு யாருன்னு தெரியவில்லை. ஆனா வந்து பேசும்போது நான் அந்த படத்தை காட்டுங்கப்பா பதிவு செய்யன்னு கேட்டோன்னு, அப்பா எனக்கு அந்த பையனை பாக்குறேன் என்று எந்த இலக்கத்தில் முடிகிறது என்று சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ராஜா பெரியசாமி நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் நீங்க நீங்க நம்பர் எல்லாம் கேக்குது. அப்படி நம்பர் இதுல இருந்து சொல்லக்கூடாது, என்ன யாருமே நீங்க தனிப்பட்ட முறையா அதை டெக்ஸ்ட் பண்ணி விடலாம். சரி,
3: இல்ல தெரியல, கண்டுபிடிக்கலுக்கு முழுசா தெரியல.
0: அதுதான் நான் உங்களுக்கு நான் ஒரு உங்கள் பகல் நேரத்துக்கு அழைத்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படி இணைப்பது, இப்ப உங்களுடைய பேரை எடுத்து நாங்கள் இணைச்சி வச்சு கொண்டிருந்தா நாங்கள் அதை தட்டி எடுத்து கொள்வதற்கு சுபம். எங்க எங்களுடைய பத்மபிரியாட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பத்மபிரியா? உங்களுக்கு
2: எனக்கு வந்து இந்த தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதுனதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் பாடின பாட்டையே மூன்றாம் திரை பாடலே தொடங்குமா.
0: ஆஹா, சரி, அப்பாட்டையும் எதுவும் சொல்லுங்க சொல்லுங்க.
3: பத்மபிரியா கூட விஷ்ணு பிரியா இருக்காங்க, பூங்குன்றன் இருக்காங்க,
0: அவங்க கூட இருக்கலாங்களா? சகோதரிகளா
3: இருக்காங்க,
0: ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா ஆமா ஆமா, தம்பி
0: அவங்களையும் கொண்டு வாங்க நினைச்சிடலாம். நீங்க எங்க குடும்பத்தோட
2: நீங்க
0: பாக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட பேர் என்ன?
2: என் பேர் புகுமன்றம்.
0: என்ன பேர் ஐயா?
2: என் பேர் புகுமன்றம்.
0: எனக்கு தெளிவா கேட்கவில்லை உங்களோட பேர். ஒவ்வொரு ஒரு தரம் சொல்ல வேண்டும். உங்க பூங்குன்றம் எனக்கு சரியா வணங்கவில்லை. அப்படித்தான் கேக்குறது. உங்களோட குரல் தாங்க அப்படி கம்மன் இருக்கு. எல்லாத்த வேலையும் கேட்டு நீங்க பூங்குன்றன்.
3: அப்படி பக்கத்துல விஷ்ணு பிரியாவும் இருப்பாங்க.
0: இல்ல இவர் சின்னவரைய கசந்திச்சிடலாம். பூங்குன்றன் எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: அப்ப அடிக்கடி வந்து பேசுவீங்களா இனி பூங்குன்றன் என்னோட?
2: பேசுறேன்.
0: எங்க பூங்குன்றனுக்கு பாட வருமா உங்களுக்கு? எத்தனை வயது பூங்குன்றன் உங்களுக்கு?
2: எனக்கு 10.
0: உங்களுக்கு 10 வயதா? அப்ப நீங்க ஒரு செல்ல குட்டி. என்ன 10 வயது பூங்குன்றன். உங்களுக்கு பாட வருமா? ராஜா பெரியசாமி நீங்க பேசும் போது மினிட் போட்டுட்டு அங்க பேசிட்டு போய் எடுத்து விடுங்க. நான் அப்ப இங்க
3: பேசுங்க.
0: மினிட் போடுங்க ராஜா பெரியசாமி. உங்களோட பக்கத்துல பாருங்க மைக் கொண்டு இருக்கும் இந்த வலப்பக்க மூலையில, அத தட்டி விட்டுட்டு பேசுங்க. பேந்து எடுத்து விடலாம். சரி
3: ஹலோ
0: ராஜா
3: பெரியசாமி.
0: நான் பாக்குறேன். பூங்குன்றன் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பாடுங்க பாக்கலாம். எனக்கு ரொம்ப
2: உனக்கு என்ன மேலே உனக்கு என்ன மேலே
0: தாய்மணியல் மனந்தம் நல்ல ஸ்பீடா போகுது பூங்குன்றனுக்கு. சூப்பர். வானொலி கேட்டுக்கொண்டு நீங்க என்னென்ன வானொலி எதிரொலிச்சு இங்க எனக்கு கேக்குறது இனிமையாக பாடுறீங்க. சூப்பரா பாடுறீங்க. இனிமை சரி. சிறுவர் நீங்க ஞாயிற்றுக்கிழமையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி சரி 6:30 மாலை 6:30 இருக்கிறது. நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளணும் சரியா? நீங்க இணைஞ்சுக்கோங்க சரியா? நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
3: விஷ்ணு
0: பிரியா நீங்க வாங்க பாக்கலாம்.
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் விஷ்ணு பிரியா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல பேர் உங்களோட பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு அண்டா. சரி, இப்ப விஷ்ணு பிரியாக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும்.
0: உங்களுக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு விஷ்ணு பிரியா?
2: முத்து படம் பாட்டு பிடிக்கும்.
0: முத்து பட பாடல் பிடிக்கும். தில்லண்ணா தில்லண்ணா தித்திக்கின்றதேனா அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: அம்மா ஜானகி குரல் மீதே தெரியுதுமா?
0: ஐயோ இப்படிதாங்க கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி என்னைய படுக்கையில விழுத்திடுறாங்க. இத நம்ப முடியாம இன்னைக்கு நீங்க சொல்லிட்டா நான் அந்த நாளைக்கு நான் லீவ் எடுத்துருவேன். அது என்னன்னு தெரியா கண்ணு வைக்கிறது இல்லைங்க, என்னாலே நம்ப முடியுது இல்ல. இது போய் சொல்றாங்கன்னு தெரியுது, ஐசா ஐசா வைக்கிறீங்க இல்ல கலையில. அதனால
3: இல்லம்மா இல்ல, நாங்க எல்லாம் மீன் சுட்டி நேரங்கள்ல ஐசு வச்சு பழக்கம் இல்ல.
0: வானொலியில சேர்க்கிறீங்க, அதனுடைய காரணம் என்ன என்றது என்ன எனக்குள்ளே நாங்கள் நானும் அப்பாவும் கேட்டுக்கொள்வோம். எல்லோரும் விரும்பி இந்த வானொலியில ஓடி ஓடி வருகிறார்களே, அதன் காரணம் என்ன என்பது?
3: அம்மா அம்மா நான் சொல்லி ஆகணும்.
0: சொல்லுங்க.
3: அவரு ஐயா இருக்காங்கல்ல இப்ப சிந்தனை செல்வன் ஐயா, அவங்க குரல கேக்கும்போது எனக்கு காத்து துரைசாமி ஐயா ஞாபகம் வந்துருது. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு.
0: சந்தோஷம். எங்க விஷ்ணுபிரி அந்த பாட்டை பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க கேக்கலாம் உங்களோட குரல்ல. விஷ்ணுபிரியா பாடுங்க. உங்களுக்கு உங்களோட வயதை கேட்கலாமா? நான் கேட்கலாமா வேண்டாமா? பதினெட்டு வயதுக்கு மேல
4: இருக்கிறவன்கிட்ட இளவாணாய் பழந்தே வந்திடமே, நம்பிக்கையின் வேண்டும் நம் வாழ்வை, நச்சயம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடே. அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா பாடுறீங்க, கெட்டி காரி நீங்க.
3: அவங்க அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா இவங்களை எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. மேடை பேச்சு குவைத்துல வந்து தமிழ்ச்சங்க சார்பா குவைத்துல போய் கலந்துகிட்டு பத்ம பிரியா நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க.
0: அங்க போய் பரிசு வாங்கி இருக்கிற
3: ஆமா வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க. இவங்க அப்பா ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவர், எதுவுமே எல்லாத்தையும் நல்லா பேசக்கூடியவரு. அவரு இருந்தா அவரையும் நினைக்க சொல்லுங்க.
0: யாரு? அவங்க அப்பாவ. அப்பா இருந்தா? அப்பா இருக்கிறாங்களா பத்மபிரியா? எங்க
3: அம்மா? வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். உங்களுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்க முதல்ல.
3: பெயர் வந்து குணசேகரன்.
0: குணசேகரன்.
3: கூடுதலாக
0: வானொலி எல்லாம் கேப்பீங்கல்ல நீங்க?
3: ஐயா தான் எங்களுக்கு குருநாதன் பிள்ளைங்களுக்கு. எனக்கு கூட எல்லாம் குருநாதன் பெரியசாமி ஐயா தான்.
0: நல்ல உண்மையா சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் போக அவர் எனக்கும் குருநாதரா வந்துருவார் போல இருக்கு.
3: பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் வானொலியில காரைய பொண்ணு நிறைய தடவை பேச வச்சிருக்காருமா. கவியரங்கம்
0: அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய தளங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் எல்லா மனிதரிடமும் திறமை இருக்கிறது. அதை எதுக்கு நாங்க சும்மா வச்சு கொண்டிருப்போம்? மற்றவர்கள் ரசிக்கட்டுமே, அவற்றை எல்லாம் கேட்கட்டுமே இல்லையா?
3: சந்தோஷம்.
0: குணசேகரனுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாக்கலாம்?
3: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று நல்ல சாட்சி, உங்கள் செல்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து தலையும் பார்த்தால் செல்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா.
5: நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சி ஒன்றும் நல்ல சாட்சி ஒன்று சாட்சி அம்மா ஆண்டவன் அறிய நின்று ஒரு துணி வஞ்சம் இல்லை அவனுடைய மனிதனம் மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனித தன்னதுவையே தவறியும் வானம் வீழ்வதில்லை நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் தந்து ஒன்று நல்ல சாட்சி உண்டு தெய்வத்தின் சாட்சியா நன்றி அம்மா.
0: அடுத்ததையும் பாடி இருக்கலாம். நதி வண்ணம் பாடி வந்தால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் வந்தே வேண்டியான
5: மனிதர்கள் மயங்கும் போது மனதுக்கு மனது மட்டும் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் தந்து ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை விட்டு தன்னையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா
0: அதுதான்
5: அதுதான் உண்மைக்கு சாட்சி
0: ஞாயிற்றுக்கிழமையில பாடுவோம் பாடலாம் நிகழ்ச்சி இருக்கிறது குணசேகரன் நீங்க நிச்சயமாக இணைஞ்சு கொள்ளுங்க சொல்லுங்க சொல்லுங்க ராஜா
3: அப்படி பத்மபுரி அம்மாவையும் இணைங்கம்மா
0: எங்க அம்மாவை பாக்கலாம் குணசேகரன் உங்களுடைய அழகான மனைவி இணைச்சிடலாம் எங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க நாங்க உங்க வரவை எல்லாம் எதிர்பார்க்கிறோம் இது ஒரு குடும்பம் போல நீங்க இணைஞ்சு கொள்ளணும் பேசணும் காந்திமதிக்கு பாடல் வருமா
6: எனக்கு பாடலாம் தெரியாதுமா ஆனா எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்
6: எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணுக்கு அது நல்லவர் அவதும் தீய வராதும் மண்ணை வளர்த்தது நிலை இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்
0: அது எப்படி ஆரம்பிக்கும் யாருமே பேசக்கூடாது நான் காந்திமதியோட மட்டும் பேச யாரும் சொல்லக்கூடாது எங்க எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு எனக்கு ஒரு சொல்லித்தாங்க ராஜா பெரியசாமி நீங்க பேசாம ராஜா பெரியசாமி நீங்க அமைதியா
6: இருக்கணும்
0: அது சரி இந்த பச்சைக்கு அது எப்படி ராகத்தோட இருக்க பாடி பாருங்க இருக்கா எனக்கு எனக்கு அந்த எடுத்து கொடுங்க நான் பாடுறதுக்கு நீங்க எடுத்து கொடுங்க காந்திமதி நீங்க அந்த ராகத்தை எடுத்து கொடுங்க நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாதுங்க எப்படி வர அந்த எந்த குழந்தையும் பச்சை குழந்தை அந்த ராகத்தை இருக்க சொல்லி கொடுங்க நான் பாடுறதுங்க
6: நல்ல குழந்தை தான் மண்ணில் தீர தெயிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே
0: சொன்னீங்கல்ல இப்ப எப்படி இங்க பாடுனீங்க நீங்க ஏனுங்க எல்லாரும் ஒரு பொய் உண்மையிலேயே நீங்க மனிதன் என்பது ஒரு பொய் என்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்தவங்க எல்லாரும் எனக்கு பாட தெரியான்னு சொன்னீங்க ஆனா நாங்க ராகத்தை கேட்டவன பாடுறீங்க எவ்வளவு கெட்டித்தனமா அழகா இனிமையா பாடுறீங்க நீங்க அப்ப எதுக்கு தெரியான்னு சொல்றீங்க அது எனக்கு சொல்லுங்க அது வெக்கம் நீங்க வெக்கத்துல சொல்றீங்கல்ல
6: இல்லம்மா அது
0: பேச
6: தெரிஞ்சுமே நம்மளுக்கு உங்களுக்கு தெரியறதுதான் உங்களால முடியும் அப்படிங்கறத பிள்ளைங்கள்ட்ட மட்டும் சொல்லுவேன் ஆனா என்னால மட்டும்
2: எதுவும் முடியாதோ அப்படின்னு நானாவே நினைச்சுக்கிறது.
0: அதுதான் பிள்ளை, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது, நீங்க வெளிக்கொண்டு வர நீங்க சற்று தயங்குறீங்கன்றதுதான் இது. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். ராஜா பெரியசாமி, உங்களை நான் தடுத்து நிறுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் ஒரு அன்பு உறவை அவரே பேச பாட வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இல்லையா, எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். பாடல் சொல்லுங்க.
3: நீங்க எல்லாரையும் எல்லாரையும் பாட சொல்லி கேக்குறீங்கல்ல, இந்த பச்சை கூலி கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அந்த பாட்டு நீங்களே இப்ப ஆரம்பிங்க.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, நீங்க குழி என்று சொல்லிட்டீங்க, பச்சைக்கு குழிய குழி.
3: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அது எப்படி வரணும் மறந்து போச்சு.
0: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டில் கட்டி வைத்தேன், அதில் நானா நானா நச்சி

0: உண்மையிலேய அருமையான எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் இது.
1: ஆமாமா
0: நிச்சயமா சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நீங்க நீங்க சொல்லப்ப நீங்க நான் கேள்வி கேட்டதால நீங்க பாடிட்டீங்கம்மாண்டு உண்மை அது
1: என்ன
0: சொல்லுங்க.
1: ஒரு திருக்குறள் கலைக்கூடத்தையே ஒன்று
0: குடும்பத்தையே நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. காந்திமதி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதே பாட்டு தானா? நிச்சயமா நிச்சயமா அடிக்கடி வந்து இணைஞ்சு கொள்ளுங்க, அடிக்கடி பாடி பாருங்க, எங்களோட சேர்ந்து வந்து பாடுங்க. இப்ப நான் எல்லாம் இந்த காட்டிலைக்கு வரும்போது நிச்சயமா பாட மாட்டேன் உண்மையா, ஏதோ வசனம் சொல்வது போலதான். ஆனா என்னுடைய அன்பு உறவுகளோடு சேர்ந்து

0: வந்து பாடி பாடலோடு சேர்ந்து பழகிக்கொள்ளணும். என்னோட வந்து நீங்க அடிக்கடி பாடணும், சரியா?
1: பத்மபிரியா நாளைக்கு வந்து அவரு பன்னீர் செல்வம் ஐயாவை அனுப்பிச்சு விடுங்கம்மா.
2: சரி.
0: உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வானொலிய கேட்கணும். நீங்க இந்த வானொலி உங்களோட மனதை கொள்ளை கொள்ளுகிறதா, இதயத்திலே குடிகொள்கிறதா என்றத முதல்ல நீங்க எங்களுக்கு வந்து சொல்லணும். பிடிச்சிருக்கா, கேட்கக்கூடியதா இருக்கான்னு. நாங்க கொஞ்ச நேரம் கும்மாளம் அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம். அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரியும் இதுல இருக்குது, படிக்கிற பள்ளிக்கூடம் இது கை இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க டாக்டருக்கு பைத்தியம் முடிஞ்சா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க டாக்டர், எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க டாக்டர் போய் வைத்தியம் பண்றது?
0: வைத்தியம் பண்றது இதுக்கு நாங்க தெரியாம தான் நாங்க இருக்கிறோம். இந்த கேள்விக்கு அதனால எல்லாரும் நீங்க இணைஞ்சு கொள்ளணும், சரியா பத்மபிரியா?
2: சரிங்கம்மா. நிச்சயமா
0: நிச்சயமா. நன்றி நன்றி அம்மா. உங்களோட பாட்டு என்னன்னு சொன்னீங்க நீங்க, நம்ம அதுல எழுதாமலே விட்டுட்டேன். என்ன பாடல் உங்களுக்கு? என்ன பாடல்?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: மெல்லத்தான் திறக்கணும் சொல்லுங்க.
1: என்னன்னா குழுதும் கண்ணனுக்கு.
0: அது ஏன் அப்படி சொல்லி இருக்கு தெரியுமா? மெல்ல திறந்தது கதவுண்டு, கதவுக்கு என்ன விடாம வச்சிருப்பாங்க அந்த பூட்டு புனைச்சலுக்கு. அதனால குளிச்சு கழிச்சு சத்தம் கேட்டா எங்க மற்றவங்களுக்கு கேட்டு போன மெல்ல திறக்கணும், சரியா? அதுல என்ன குழல் ஊதும் கண்ணனுக்கு, குயில் பாடும்
1: பாட்டு கேக்குதா?
0: பாடுங்க பாடுங்க பாப்பா.
1: எங்க இங்க பாடுறதுமா, நீங்க பாடுன அந்த அந்த மயக்கத்திலே இருக்க.
0: இதெல்லாம் பாருங்க பத்மபிரியா,
1: இப்படி ஒரு ஞாபகம் வருதுமா?
0: சொல்லுங்க சொல்லிருங்க.
1: அரசர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மக்கள்கிட்ட வரி எல்லாம் போடுறோம், ஆனா வந்து வரி உருப்படியா வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து மந்திரி கிட்ட அரசர் சொல்றாரு. சொல்லும் போது மந்திரியார் சொல்றாரு, நம்ம நாட்டுல வந்து ஊழல் அதிகமா போயிடுச்சியா, அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு சரியா புரியலன்னு இருக்காரு அவரு. ஐஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்து ஆளா கொஞ்சமா ஒரு ஒரு சப்ப சப்பிட்டு கடைசியா குச்சதான் கொடுத்துருக்காரு அரசர்ட்ட. இப்படிதான் இப்படிதான் போகுது, ஆளா கொஞ்சமா வாங்கிடுறாங்க.
2: பாடுதான்
0: அமைதியான பையன் பாருங்க, குளப்படிக்கார பையனா இருக்கிறார். அம்மா அம்மா நீங்க பாருங்க அமைதியா இருக்கீங்க.
3: அண்ணன் வந்து அவங்களுடைய அன்புக்கு இறங்கி தூங்கிட்டு இருந்த அண்ணன் வந்து ஏத்துல போய் இறங்கி
0: வந்துட்டோமா. அன்புக்கு நீங்க யார்ட்ட அன்புக்காக அனுப்பி வந்தீங்க? அண்ணன் அன்புக்காகவா இல்ல எங்க வானொலியோட அன்புக்காகவா?
3: வந்தாங்க கர்த்தருக்கு போயிட்டு வந்தாங்க, வந்து எழுத்தோம் ராஜா ராஜா. நாங்க யார கூப்பிட்டாங்க வெளில பக்கம் அண்ணன் நிக்கிறாங்க வெளில. ஏன் அம்மாட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு
0: கேட்டாங்க.
3: இல்லனா டயர்டு அப்படி படுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க.
0: பழக்கப்பட்டவங்களுக்கு
3: பக்கத்து பக்கப்படமா அண்ணன் பெரிய சாமி இருக்கு.

0: எங்களும் பயம் வருமா?
1: அது சரி. கருப்புசாமி கருப்புசாமி மாதிரி ஒரு பெரிய சாமி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க பயப்படாம
0: இருக்க. கருப்புசாமி மாதிரி ஒரு பெரிய சாமி,
1: பெரிய சாமி.
0: அருமையா அருமையா சொன்னீங்கம்மா. ஓட்டப்பந்தயத்துல முந்திக்கிறவரு ராஜாவும் சொல்லுவாங்க.
1: நீங்கதான் பேசுறதுக்கு கதம்ப மிருங்க, அப்படியே அங்க போய் நல்லா பேசலாம்.
0: ஆரம்பிக்கவே கடை திறக்கிறோம், கடை திறந்தா வாடிக்கையாளர்களும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அந்த நேரம் புல் அரிக்கும். நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்க ஒருத்தவங்க கூட காணுமே. ஐயா கடை திறந்தவொடனே வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: உங்க பாட்டு என்ன?
0: இது என்னுடைய பிசினஸ் மறந்து ஐயாவுடைய வாடிக்கையாளர்கள் என்ன கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட பாடல் என்ன உங்களுக்கு வேணும் ராஜா?
0: உழைப்பாளி படத்துல வந்துமா? நான் எப்பயுமே தத்துவ பாடல்தான் கேட்பேன். இந்த படத்துல ஒரு புதிய பௌருக்கு நடுத்தரமான பாடலா கேக்குறேன்.
1: உழைப்பாளி.
0: உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடகோய்யா. அந்த பாடல்மா
1: சந்தோஷம். எங்க ரேவதி அம்மா, நீங்க இந்த பத்மப்ரியா அவங்களோட பேசுங்க, அவங்களோட பேசுங்க. பத்மப்ரியா
2: முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஏன் எக்கோ மாதிரி கேக்குது?
1: அதுதான் எனக்கும் அது என்னன்னு தெரியவில்லை. நான் அவருக்கு அது என்னன்னு பார்க்க வேண்டும். ஏனென்றால்
3: நானும் விடை வாங்கலாங்கிறேன். ஒரே ஒரு பாட்டோட, ஒரு பாட்டோட. மேகங்கள் எங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆதாயம் செவியின் இன்பம் எம்டிஆர் எப்பமே சொல்லும்.
1: இது இடைவெளியா இல்லாட்டி முதல் வரியா?
3: இது இடையில உள்ள வரிதான்.
1: அப்படி சொல்லுங்க அம்மா, கண்டுபிடிக்க கூடியதா இருக்கா? இளவரசு வணக்கம். இளவரசு, இளவரசு
2: யார் கொடுக்கறாங்க இடைவெளி? யார் கொடுக்கறாங்க
1: இடைவெளி? உங்களோட சத்தம் குறைவா இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அம்மா, ஒரு நிமிஷம்.
2: ஏன் தெரியல மேடம்.
1: அதான் என்னன்னு பாக்கலாம்.
3: அம்மா ராஜா பேசினாப்லேம்மா, பயப்படாம
1: பேசினாரு. அவருக்கு பயம் இல்ல, அவர் வந்து களைப்புல இருக்கிறாரு, அவருக்கு பயமே இல்ல. சொட்டும் இப்ப பாருங்க இளவரசு, நீங்க ஒருக்கா பேசணும் இளவரசே.
2: திருக்குறள் புகழ் பத்மப்ரியா. வணக்கம்.
1: வணக்கம் அவ்வளவுதானா? வணக்கத்தோட நின்றுடுதம்மா.
2: நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சௌகரியமா இருக்கீங்களா? அரியலூர் மாவட்டத்துல இருக்கோங்கம்மா. எந்த இடமா?
1: அரியலூர் மாவட்டம்.
2: ஐயோ அரியலூர்
3: இருக்குல்ல. நீங்க சொந்த ஊர சொல்லவே இல்ல, கீழே சிந்தாமணின்னு சொல்லவே இல்ல.
1: கீழே சிந்தாமணி
2: ஐயா தெரியாது இல்லங்கய்யா?
3: இல்ல நீ சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
1: தெரிஞ்சுக்கான?
2: அரியலூர் மாவட்டத்துல கீழ சிந்தாமணி.
1: கீழ சிந்தாமணி பாத்தீங்களா அம்மா? உங்களுக்கு தெரியுமா அந்த இடமெல்லாம்?
2: தெரியாது
1: தெரியாது.
2: ஆனா அந்த இடத்துல எதுக்கு போயிருக்கேன், அரியலூர் மா பெரம்பலூர் இது பார்த்து ராஜராஜ சோழனோட இன்னொரு மாதிரியே கட்டியிருக்காங்க. பெரம்பலூர் அரியலூர்
1: தெரியுமா?
3: தெரியுமா அரியலூர் தெரியும், மீன் சிட்டி எல்லாம் தெரியும்.
1: எல்லாம் போயிருக்கீங்களா நீங்க? அந்த மண்ணில கால் பதிஞ்சிருக்கா உங்களுக்கு?
3: போயிருக்கமா, கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் நிறைய டைம் போயிருக்கோம்.
1: என்னென்றால் நாங்கள் இருக்கிற நாட்டுல அந்த அந்த தேசத்தையே நாங்கள் பார்த்திருக்கோம். நான் எல்லாம் கவலைப்படுறேன், இலங்கையில எவ்வளவோ இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு எல்லாம் மிதிப்படவே இல்லை உண்மையிலேயே. போனது கிடையாது, இப்ப எல்லாம் சரியான மற்றவர்கள் சொல்லும் போது அந்த இயற்கை வளங்களை பார்க்கணும். அப்ப நீங்க அந்த உண்மையிலேயே
3: நீங்க வந்துட்டு நேரா கேரளாவுக்கு பறந்துட்டீங்க.
1: இல்ல அங்கதான் இறங்கினேன், நான் அங்கதான் வந்தேன், கொச்சிக்கு தான் வந்தேன். ஏனென்றால் எனக்கு முதல் முதல் நான் இந்தியாவே முதல் பாதம் பதிந்தது கேரளால தான் எனக்கு. அதுக்கு முதல் நான் வரேன், சொல்லுங்க.
3: சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் போது மீண்டும் சந்திப்போமா?
1: நிச்சயமா நிச்சயமா, எல்லா நேரமும்
2: சாதகம். வணக்கம் ஆசிரியருக்கு. வணக்கம்
1: ஆசிரியர் இல்லைங்க, இது எங்களுடைய ராஜா பெரியசாமி அம்மா.
2: அப்படியா அப்படியா, வணக்கம் அவருக்கு. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. அதான் மத்தியானத்துல பாடும்போது கேக்குறேன், உங்களுக்காக டைம் ஒதுக்கி நல்லா அதை பாடுறீங்க. அந்த ரெண்டு நாலு நிமிஷமா இருந்தாலும் அதை பாடி முடிச்சிருவீங்க. ராகம் நல்லா இருக்கு.
1: அப்படி இல்ல, ராஜா பெரியசாமி சொல்றது உங்களுக்கு விளங்குதா அம்மா? என்னண்டு எல்லாத்தையும் கவனிக்கணும், நானும் எல்லாத்தையும் கவனிப்பேன். பாருங்க நீங்க வந்து பாடும் போது நாங்க ராசி சட்டியா நாலு நிமிஷம் சொன்னா இல்ல பாத்துருக்க, எங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் குடுக்கறப்பா நாலு நிமிஷம்.
3: பாட்டு குடுக்கணும்பாங்க மட்டும்
1: என்னண்டா, எங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் என்றதுதான்.
3: அம்மா இப்ப காத்து துரைசாமி சொல்றேன்ல, அவங்களும் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாருன்னா அவரு பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்று பாடு பாட ஆரம்பிச்சாங்கன்னா அரை மணி நேரம் பாடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் முழுக்க முழுக்க எனக்கு ஐயாவோட ஞாபகம் வர்றதுனால ஐயாட்ட டெய்லி பேசுறது. நான் வந்து என்கிட்ட உள்ளது என்ன விஷயம்னா, ஒரு வானொலியில பேச ஆரம்பிச்சேன்னா அதை மட்டும்தான் பேசுவேன், அதுல மட்டும்தான்
1: கேட்பேன்.
3: வேற என்னுடைய மனசு என்னுடைய மனச வேற எங்கும் தள்ள மாட்டேன்.
1: நானும் பாத்துக்கிறேன்மா, இந்த ஜெயங்கொண்டா மற்றது இந்த ராஜா பெரியசாமி அவங்களோட வர்ற எல்லாரும் இந்த வானொலியை முழுமையா கேட்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் இன்னும் குரூப்புகளை இணைக்கல, எங்களுக்கு எழுதுகிறார்கள் ஒவ்வொன்றும் நிகழ்ச்சியை கேட்டு, அது எங்களுக்கு சந்தோஷமா ஒரு வியப்பாக இருக்கிறது. என்னடா சரி இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களே, இதை பற்றி எழுதுகிறார்களே என்று அது சந்தோஷமா இருக்கிறது.
3: உண்மையா
1: சொல்லுங்க.
3: என்ன பொறுத்தளவு இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டு கேட்கறது முக்கியம் இல்லை, அந்த பாட்ட மக்களுக்கு என்ன லாபம் என்ன பயன் தருது அதை எப்படி நம்ம நீங்க நிகழ்ச்சி ஒரு பக்கம் கொண்டு வந்தா கூட அதை மாத்தி எப்படி கொண்டு போனா எப்படி மக்களுக்கு பயன் உள்ளதா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வானொலியில விளம்பரம் நிறைய போவோம். விளம்பரம் நிறைய போகும்போது அந்த விளம்பரத்துல கேட்கும் போது அந்த விளம்பரதாரத்தை எங்களுக்கு 10% கம்மி, எங்களுக்கு விலை பில்ல விட எங்களுக்கு 10% அவங்க விக்கிறத விட கம்மியா தருவாங்க. அந்த இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி வச்சிருக்கேன் நான். அதனால வந்து கேக்குறதோட இல்லாம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளாட்டி அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அடிக்கடி அது ஒண்ணுமே கொடுக்காது. அதுதான் நாக்கமுக்கா
1: நாக்கமுக்கா அந்த பாட்டு நீங்க எடுத்து சொல்லுங்க, அதால என்ன பயன் உண்டு? நாங்க அதை பத்தி பேசலாம் இருக்கா சொல்லுங்க. அல்லாட்டி டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, அதுக்கு அது என்ன
3: என்னிட்ட ஒருத்தர் இருக்காருமா, திருக்குறளை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த பாட்டை பாடுவார் அவர்.
1: பாடுவார் அப்படி எடுத்து வந்திருந்தோம். அதாவது திருக்குறள் ஹயத் பாஷா இல்ல அவர் இல்ல இன்னொரு எங்களுடைய அறிவிப்பாளர் பொழுது அவருடைய பேர் எனக்கு வரவில்லை. அவர் வந்து திருக்குறள் எடுத்து வந்த திருக்குறளுக்கு அந்த பாடல் எடுத்து வருவார். அப்ப அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் முன்பு. அது நல்லா இருக்கும். அது தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம். அந்த குறளுக்கு ஏத்த பாடல் அதுக்குரிய விடயங்களை சந்தோஷமாக இருக்கும். நல்லது
3: ராஜா. புதிய பாடல்களை எல்லாத்தையும் தவறா சொல்றீங்க. பழைய பாடல்களை வரி
1: தவறான வரி
3: அதுக்கு நீங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து காதை பொத்து
1: நான் பொத்துற இருக்கட்டும் கொஞ்சம் பாருங்க. தவறான வரியா கண்டுபிடிக்கிறார் ராஜா பெரியசாமி பழைய பாட்டுல சொல்லுங்க ஐயா.
3: தவறான நான் சொல்லமா
1: தவறு இல்ல விளங்காதது புரியாதது
3: நினைக்கிறீங்க. அந்த பாட்டு பாருங்க. மெல்லிய பூங்கொடி பலர் மேனிய கொஞ்சம் இது
1: நடத்து அது என்ன அழகாக இருக்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு
3: அந்த பாட்டு வந்த
1: இல்ல அதாவது அவர் அத ரெண்டு விதமா சொல்லிக்க. அப்ப புலங்காத எங்களுக்கு நாங்க என்ன நினைப்போம் வேண்டா மல்லிகை பூங்கொடியை வளைச்சு அவட மண் அந்த அந்த பூல இருக்கிற இதெல்லாம்
3: பாடல்கள் எல்லாம் இளைமறை இளவரசு
1: இளவரசு இப்ப என்ன மாதிரி
3: வெளிப்படையா சொல்றது
1: என்ன மாதிரி அந்த காலத்துல அந்த பாட்டை நீங்க கொண்டு வந்தா என்ன மாதிரி அம்மா மாதிரி மஜித் மாதிரி எல்லாரும் என்ன நினைப்ப வேண்டாம் நல்ல மெல்லிய பூங்கொடி அன்றைக்கு ஒரு மல்லிகை கொடி ஏதோ ஒரு கொடியில வளர்ந்த ஒரு பூ அதுல இருக்கிற இதழ்களை முத்தமிட்டு மெல்ல அதை அணைத்து
3: காலத்து படம் அதிகம்.
1: அப்ப நீங்க
3: ஊரை
1: மாதிரி புரிஞ்சவனுக்கு அது புரியுது
2: மரம் அந்த புரியல வெளிப்படையா பேசினதான்
3: வெளிப்படையா சொன்ன பிரச்சனை ஆயிடுது
2: புரியுது.
1: சரி எங்க மதித் அண்ணாவின் மதியத்தை இணைச்சு கொள்ளலாம். அவர் என்ற இதழுக்கு நல்ல விளக்கம் கொடுப்பார். அழகான விளக்கம் பேசும் தன்மையை நல்லாக இருக்கிறது அவரை இணைச்சு கொள்ளலாம். அங்கே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இளவரசு உங்களோட பாட்டை
3: கொஞ்சம் சாப்பிட்டு
1: பாட்டை சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த ஒன்பதாவது இடத்துலயும் கிடைக்காது உங்களுக்கு. இப்ப அம்மா அப்பா செய்யற மாதிரி தான் சொல்லணும். ஒன்பது ஒன்பது ஒன்பதா இடத்துல சொல்லுங்க. இப்ப பத்மபிரியா எங்களுடைய ராஜா பெரியசாமி எல்லாரிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பத்மபிரியா உங்கள்டையும் இருந்து நன்றி அம்மா. நாளை ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்க சரியா.
4: வணக்கம் அம்மா. வணக்கம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். ஜான்சி ராணி வணக்கம். ஜான்சி ராணி உங்களை கொஞ்ச நாள் வணக்கம் என்று செல்ல குட்டி வாடம்
2: வணக்கம் வணக்கம்
1: வந்துட்டாப்பா வந்தாண்டப்பா நினைக்கிறேன் நிலவரசு உங்களோட பக்கம்தான் கொஞ்சம் அந்த எலி கத்திரமா சிக்கி சிக்கி சிக்கன்னு சத்தம் கேக்குதா?
4: இல்லம்மா
1: ஒரு பூச்சி சத்தம் அது உங்களோட பக்கம்
3: இல்லையே. இங்க ஒண்ணு இல்லம்மா பூச்சி சத்தம் ஒண்ணும் இல்லையா?
1: பூச்சி சத்தம் இல்லையா?
3: போறோம் பாருங்க
1: போடுங்க ஆமா ஆமா உங்களை பக்கம்தான் அந்த பூச்சி சத்தம் அது உங்களுக்கு தெரியாம கேக்குது. வணக்கம் என் மஜித், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமாக இருக்கின்றேன்.
1: உங்கள் நலத்துக்கு
0: வானொலி நிகழ்ச்சிகள் சரியா வரலன்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னு
1: அது என்ன வேண்டு நீங்க அவருக்கு சொல்லுங்க. ஏன்னா அவர் அந்த மற்றவர்கள கேக்குறாரா இல்லாட்டி என்ன வேண்டு தெரியவில்லையே. அந்த
0: வருது.
1: அது ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா திரும்ப.
2: ஆமா மறுபடியும் போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணா வருது.
0: ரீஸ்டார்ட் இல்லாம பழைய நிகழ்ச்சி வராம நம்ம வந்து நிகழ்ச்சியை தொட்டா உடனே லைவ் என்ன ஓடணுமோ அது வரணும்.
1: அந்த மாதிரி
0: ஒரு சர்வரை ரெடி பண்ணீங்க.
1: அதுதான் இவ்வளவு நாளும் இருந்தது. இப்ப அதுக்கு தான் நாங்கள் பாக்கலாம். நான் முயற்சி
0: செய்கிறேன். நாலஞ்சு சர்வர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிக்கல் அவதிப்படுறத விட ஒரே ஒரு சர்வர் இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டா லைவ் உடனே.
1: தொட்டா இல்லங்க, அதங்க ஒன்று வச்சிருக்கிறது வந்து குடும்பத்துல ஒன்று வச்சிருந்தா நீங்க தொடன. இது இப்ப மீடியா என்னும் போது நீங்க நாலஞ்சு வச்சிருந்தும் சரியா வரையல வரையலன்னு சொல்றீங்களே நீங்க.
0: இல்லம்மா, அதாவது எங்க தொட்டாலும் ஒரே பவரா இருக்கணும்.
1: அது சரி. ஆனா ஒருபடியும் ஏனென்றால் முன்பு இப்ப 2-3 மாதத்துக்கு முதல் நான் 4 சேவர் வச்சிருந்தேன். அப்ப எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு எங்க எந்த இதுக்கு சைடுக்கு போனாலும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. 2 நான் இப்ப 1 மாதத்துக்கு முதல் நிறுத்தினேன். இந்த 2 மட்டும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த 2 ஒன்று நேற்று என்ன என்றே தெரியவில்லை. அவர்களிடம் எண்ணம் நான் இரவு பூரா விழித்திருந்து முயற்சி செய்தேன். எண்ணம் அதை கண்டுபிடிக்கவில்லை. பார்க்கலாம் என்ன செய்யலாம் பாக்கலாம். நீங்க இதை வந்துட்டு குடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க தயவு செய்து.
0: சரிங்கம்மா. தமிழ் வானொலி
1: தமிழ் வானொலி மற்றது எங்களுடைய அந்த அண்ட்ராய்ட் ஆப்ஸ் அந்த ப்ளூ கலர் அது எல்லா மதமும் சேர்ந்து
2: அதுவே நல்லா வருது மேடம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணா சூப்பரா வருது. நான் அதுலதான் கேக்குறேன்.
1: சரி, அப்ப அதையும் நீங்க ஒருக்கா ப்ரமோட் பண்ணுங்க. அது அப்ப எல்லாருக்கும் அது தனியா எங்கிற வானொலியை கேட்கக்கூடியதா இருக்கும். எடுத்த உடனே நீங்க முன்னுக்கு எடுத்து விடலாம்.
0: சரி சரிங்கம்மா. என் பேரை போட்டீங்களா பக்கத்துல பாட்டு எழுதிக்கீங்க. கொண்டை ஒரு பக்கம் தெரிய தெரிய
1: நீங்க சொல்லி கொடுக்காட்டி நான் அங்க கீழே எழுதியிருப்பேன். நல்ல காரம் பக்கத்திலே எழுதிருவேன். என்ன கொண்டை
0: அம்மா
1: என்ன முதல் வாங்கிட்டது போல இருக்கு அங்கேயோ. அவன் அப்பா போட்டிருக்காரு போல.
0: அப்படியா?
1: நேற்று வந்திருக்குது. யாரோ கேட்டிருக்காங்க கொண்டையோரு பக்கம் சாலியா.
0: நாளைக்கு நாளைக்கு தானே ஓட போகுது.
1: இல்ல இல்ல இல்ல, எனக்கு யாரும் பாடி காட்டுன மாதிரி மறந்து போய் அப்பா
2: நான் பாடி
1: காமிச்சேன்.
4: ஆல மரத்து நிழல பார்த்து அடிமரத்துல பாய் வீரிச்சு பாக்கு வெத்தல போட சொன்னது அப்போது. அந்த பழைய கதைய கேட்க வந்தேன் இப்போது. மடிச்சு கொடுத்த போது மடிச்சு கடிச்ச போது வெட்டமா இருந்தது எனக்கு அப்போது. எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது.
0: எப்படி பாடலை பதிவு செய்யுங்களம்மா. ஐயா மகித் ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது ஐயா இப்ப வர்ற பாட்டுலாம் கேக்குறதுக்கு ஒரு பிடிக்கிறதே இல்லைங்களாம்.
1: ஒரு நிமிஷம் கதைச்சு விடலாம். என்னண்டா அவ கேட்டுக்கொண்டிருப்பா அம்மாவை போய் நினைச்சுக்கலாம். எங்க சரச பாடலோட எங்க வணக்கம் ரோஷினி அம்மா. ரோஷினி அம்மா
0: ஓகே அம்மா. நான் நானும் விடைபெறேன் வர மறுபடியும்
1: இல்ல நீங்க நின்னா தானே அதை சரசப்பான பெட்டி முடக்கம் கேட்கலாம். எங்களுக்கு நாங்க சின்ன பிள்ளைங்கள எங்களுக்கு தெரியாது, நீங்க கேட்டு அவர்
0: சொல்லுவாங்க. சாப்பிட்டு
1: வந்து சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டுவாங்க. எங்க ரோஷினி குட்டி
4: முழுசா சாப்பிடுவாங்க.
1: முழுசா சாப்பிடுங்க ரோஷினி குட்டி. அதுக்காண்டி வாழைப்பழத்தையும் அன்னட்டு பன்னாசி பழத்தை முழுசா சாப்பிடுறாங்க வாயில. ரோஷினி அம்மா, ரோஷினி எப்படி இருக்கு? என்ன செய்தீங்க நீங்க மீரா அம்மாட்ட பேசாம இவ்வளவு நாளா?
5: அம்மா நீங்க
1: என்ன புரியல?
5: சொன்னாங்க பெருமா
1: என்னண்டேம்மா என்னண்டம்மா எனக்கு புரியல நீங்க சொல்றது. அமைதியா கேக்கலாம்.
0: ரெண்டு நாளா நாங்க போட்டோமா லைனிங் கிடைக்கல, அதனால நாங்க படுத்துட்டோம். இப்ப இப்ப திரும்ப இன்னைக்கு ட்ரை பண்ணணுமா? லைன் கிடைக்கலாம். அப்புறம் அவங்க பெருமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலாம், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க லைன் கிடைக்கும் சொல்லி அவங்க பெருமா சொல்லிட்டான்.
5: என்ன
0: சொல்லுவாங்க?
1: என்ன மாதிரி பேசி
5: காட்டுறீங்களா?
0: ரோஷினிக்குட்டி வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரோசியம்மா. என்ன காணாமே காணாததுனால எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல.
1: ஐயா இல்ல தாத்தா, ஐயா இல்ல
5: தாத்தா.
1: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்மா.
1: தான் சரி நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன்.
1: ரேவதியம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
5: வணக்கம் வணக்கம் ஜான்சி, நல்லா இருக்கேன்.
4: வணக்கம் ரோசியம்மா.
1: மஜித் ஐயா நீங்க என்ன அவரும் பேசல?
4: மஜித் ஐயா வணக்கம்.
1: மஜித் அண்ணா என்று கூப்பிடுங்க. நான் மஜித் என்று கூப்பிடுறது. நீங்க மஜித் அண்ணா ஐயா கூப்பிட கூடா, பெரியவர் இல்ல அவர், சின்னவர். அவர்
4: சின்னவரா இருந்தாலும் ஐயா தான்.
6: வணக்கம் வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா?
4: மீராம்மா வணக்கம்.
5: கூப்பிட
1: ரோஷினி அம்மா என்ன நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க, மீரா அக்கான்னு கூப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கு. இன்றையில இருந்து இந்த செல்ல குட்டிக்கு இன்னும் ஒரு பணி, நான் நல்லா அன்பா இருக்கேன்.
0: நிறைய
4: பேரு கத்து தராங்க.
1: மீராமா டீச்சரா நீங்க அவளுக்கு? அதே அப்பா மீராமா தான் கத்து தர்றாங்க. அம்மா இந்த தலையில போட்டாமா அம்மா? முதல்ல உங்களோட பாடல்ல இடவரிய கொடுங்க, நான் அதை பதிவு செய்தா பேருந்து இடவரிய கொடுக்கறேன். எங்க கொடுங்க.
6: என்னுடைய பாடல் தான் முதல்ல
1: சொல்லுங்க.
6: மயக்கம் கலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலவும், களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடிந்தால் நீரில் ஆடும். வேதோட பாருங்க, ஏதாவது புரிஞ்சுதா?
5: மயக்கம் ஆயிடுச்சு
6: வரிய, கொஞ்சம் வரிய நீட்டி பாடுங்க.
1: நீட்டி இல்ல, டிராவத்தோட பாடுங்க. நீட்டி பாடுறது இல்ல, கேக்குற விதத்தை பாருங்க. என்ன பழகுங்க, இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்க என்ன சரியா பேச கட்டுக்கல.
6: என்ன தலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலவும், களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடிந்தால் நீரில் ஆடும். இணைக்க தெரிந்தால் போதும். இந்த
1: பாடலாம் பேசுங்க. இது நெய்
6: அச்சா.
5: சிரிக்க தெரிந்தால் போருமா? சிரிக்க தெரிந்தால் போருமா?
6: சிரிக்க தெரியும். அம்மா, டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் சிரிக்க தெரிந்தால் போதும் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜனும் சோழமாவன் ராஜன் பாடிய பாடல். இது வந்து டி எம் எஸ் பி சுசிலா.
1: சுசிலா பாடினது. நீங்க வரி, முதல் வரிய வரியா சொல்லுங்க, நாங்க பாட்டா பாடுறோம். சரி, எங்களுக்கு இது கண்டுபிடிக்க இல்ல. வரியா சொல்லுங்க.
6: முதல் வரிய சொல்லிட்டா,
1: வரிய சும்மா வரியா சொல்லுங்க, நாங்க பாட்டா ராகத்தோட பாடுறோம்.
6: முகத்தை பார்த்ததில்லை, பிறர் மொழியை கேட்டதில்லை, மனதை அறிந்ததில்லை, அதில் மயக்கம் வந்ததென்ன. இதுதான் முதல் வரிய.
1: என்ன படம்? என்ன படம்
6: பாட்டி?
1: என்ன படம்
6: கண்டுபிடிங்கம்மா?
1: என்ன படம்?
6: எம்ஜிஆர் படம்.
1: எம்ஜிஆர் படம்.
6: இந்த படத்தில் சரோஜாவும் இருக்காங்க, ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருக்கிறாரு, எம்ஜிஆரோட அண்ணனும் இருக்கிறாரு. கரெக்ட், சரியான கண்டுபிடிப்பு. எதுனா சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: அரச
6: கட்டளையா? முகத்தை காட்டியா ஐயா? முகத்தை, முகத்தை,
5: முகத்தை பார்த்ததில்லை,
6: பார்த்ததில்லை, பிறர் மொழியால் கேட்டதில்லை. அந்த பாடல்
1: பிறர் மொழியால்.
6: எனக்காக பதிவு செய்யுங்களா?
1: உங்களுக்காக நீங்க இடைவெளிய கொடுங்க.
5: இடைவெளி கொடுங்க.
6: இடைவெளி, இடைவெளி உங்களுக்கு ஈஸியான இடைவெளி தரேன். இன்னைக்கு பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, இதை ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ,
5: அங்கே வருவது யாரோ?
6: நிச்சயமா நான் இல்ல.
5: ஏன் நீங்க போறீங்களா?
6: இல்ல, அங்க வருவது நான் இல்ல. சரியான கண்டுபிடிப்பமா? என்ன படம்
5: இது? இது வந்து நேற்று நாளையா?
1: பாடி
6: ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
5: அடுத்து அழகான
6: அடுத்தது, புருஷனுக்கு மனைவிதானே சர்க்கரை பொங்கல்,
5: அதை
6: போட்டு பெண்களின் கண்கள்,
5: சமையலுக்கும் மையலுக்கும் ஒரு எழுத்து வேதம், ஒரு எழுத்து வேதம், வேதம் வேதம்.
6: நாம் சிரிச்சுக்கிட்டு சமைச்சிடுவோம் சாதம்,
5: கொதிக்கும் போது கொஞ்சம் வந்தா குழம்பு வராது, சாம்பாரிலே
3: என்ன
6: படம் அம்மா?
5: படம் ஞாபகம் வரலையே.
6: ஓஹோ, படத்தின் பேர் சொல்லுங்கள்.
5: நீங்க குடுங்க, ப்ளூ குடுங்க.
6: பெண் என்ற ஒரு வாசகம் வரும்.
5: நானும் ஒரு பெண்ணா?
6: இல்ல இல்ல. அம்மாவுக்கு தெரியுமே அம்மா, இந்த பாட்டு வரி பாட்டு வரிய சொல்லுமா?
1: என்ன என்ன
6: பாட்டு வரிய சொல்லுங்க.
1: பாட்டு வரிய சொல்லுங்க.
6: சமையலுக்கும் மையலுக்கும் ஒரு
5: எழுத்து, ஒரு எழுத்து பேதம்.
6: யோசனையா தேடுறீங்களா?
1: நாங்க தேடுறோம்.
6: தேடுறீங்க நீங்க?
1: வணக்கம்
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம்
1: இருக்காங்களா?
6: எனக்கு
1: தெரியாமலே இணைச்சு கொள்றாங்க. எனக்கு கண்ணுக்கு
6: தெரியவே. வணக்கம் ஜான்சி ரோஷினி. வணக்கம் பெரியப்பா.
1: வணக்கம் அம்மா. வணக்கம் பிரகாஷ். வணக்கம். இடவெளிய கண்டுபிடிங்க முதல்ல.
5: படம் படம் பேர் தெரியலையே. படம் பேர் பெண் வருமா?
1: சரி, நீங்க படத்துல
6: பெண்ணை
5: பெண்ணை நம்புங்களா? பெண்ணை வாழுங்க.
6: பெண்ணை வாழ விடுங்கள். பெண்ணை வாழ விடுங்கள்.
5: யார் படம்? எம்ஜிஆர் தா?
6: இல்ல இல்ல, ஜெய்சங்கர் படம்.
1: சரி, இன்னொரு பாட்டு கொடுங்க. மெர்சிராணி கண்டுபிடிக்கட்டும்.
6: ஆடச் சொல்வது தேன் நூறு, அருந்த சொல்வது மாங்கனி சாறு, கூடச் கொடுப்பார் கொடுத்தால் மறுபவர் யாரு?
5: அங்கே
6: இங்கே மயங்கும் இரண்டு பேருக்காக.
5: ஊட்டி வரைய உறவு.
6: அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் போக மாட்டாங்களா?
5: கரெக்ட். அவங்களதான் கேக்கணும், அந்த ஜோடிகளை
6: தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அம்மா
1: கண்டுபிடிச்சாங்க. அடுத்த வரைக்கும் போங்க. அமைதியா இருக்கிறாங்க பாருங்க. வந்து கூட்டமா. மெர்சி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாட்டோட வந்திருக்கீங்களா?
6: கங்கையின் சங்கமம் கடவுளத்தில், இந்த கன்னியின் சங்கமம் எந்திடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கவர்ந்தது உன்னிடத்தில். கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
5: கங்கையின் சங்கமம் கடலின்,
6: கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மன் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
5: ஒரு
6: நிமிஷம்
1: கலைவானு. ஒரு நிமிஷம்
7: சொல்லுங்க. விடை பெற்று ஒன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வரும்.
1: சரி போய் சாப்பிடுவோம்.
6: சாப்பிட்டு
1: வாங்க.
6: யேசுதாஸ் பாடிய பாடல் சைலஜா.
8: கங்கையின் சங்கமம் கடலிடத்தில், இந்த கண்ணியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
9: நதிக்கரை ஓரத்தில் நானே நாயகன் அழகில்
1: பாடுங்க.
6: என்ன படம் அம்மா? என்ன படம் அம்மா?
1: சொல்றேன் சொல்றேன்.
6: இந்த படத்தின் பேர்ல ஒரு பறவையின் பெயர் வரும்.
7: மயில்
6: இல்ல, செல்லமா வளர்க்கக்கூடிய பறவை.
7: பச்சை கிளி. பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளி.
6: கிளி.
1: கிளி.
6: பஞ்சவர்ண கிளி. சரி, பஞ்சவர்ண கிளி. ஏசா பாட்டு பாடலையே.
1: கிளி கிளி. இருங்க வர. என்ன கிளி?
6: இல்லை
7: அண்ண கிளியா? இல்லையா?
6: இது இது கிளிகள்.
1: கிளிகள்.
7: பாசக்கிளி. வர. பாசக்கிளிகளா?
6: ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகும்போது ஒரு பையன் பார்த்து என்ன செய்வான்?
1: காதல் கிளிகள்.
6: காதல்
7: கிளிகள். ஜெய்சங்கர் படம். சமையலுக்கும் மயலுக்கும் ஜெய்சங்கர் படம். பழனி என்னமா போட்டிருக்கு?
6: ஆமா ஆமா ஆமா ஆமா. பெண்ணை வாழ விடுங்கடா.
1: பிள்ளை.
6: பிள்ளை. பிள்ளை வாழ விடுங்கள். பெண்ணை வாழ விடுங்கள்.
1: பெண்ணை வாழ விடுங்கள்.
7: பெண்ணை.
6: அம்மா அம்மா, எங்க ஆளு காலம் சவுண்டை காணுமே?
1: வணக்கம் வணக்கம் இளவரசு.
6: சாப்பிட போயிட்டாங்களோ?
1: இளவரசு நீங்க யாரு? செல்வகுமார் அழைச்சிருக்க, அவர் அழைச்சு கொண்டிருக்க. வணக்கம் பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க? எங்க மேசிராணி, நீங்க உங்களுடைய உங்களுடைய பாடலை சொல்லுங்கம்மா.
10: மீரம்மா, என் பாடல்
11: ஜான்சி ராணி.
1: என்ன
7: பாட்டு? இல்ல.
1: வணக்கம் செல்வகுமார், வாங்க வாங்க,
7: இணைஞ்சுக்கங்க.
1: பல்லாண்டு
7: வயது
1: என்ன
7: பாடல்? இடைவெளி. இடைவெளி கொடுங்க.
1: இடைவெளி கொடுங்க.
10: இடைவெளி இல்ல, ஆரம்ப வரி. இருங்க
1: சொல்றேன்.
10: அரும் தை மாசம்
7: போமா. வணக்கம்மா.
10: வணக்கம் வணக்கம் சகோதரர். இடைவெளி தரம்
1: சின்ன
7: பிள்ளைங்க வந்தா பண வண்டி வண்டி
1: நீங்க இது வானொலி போட்டிருக்கீங்களா அல்லாட்டி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. ரிப்பீட் ஆகுது செல்வகுமார்
12: மீட் போட்டுருங்க, மீட் போட்டுருங்க, மீட் போட்டுருங்க,
1: போடுங்க போடுங்க போடுங்க, நீங்க போட்டா போடுங்க, இல்ல அவர் போட்டிருக்காரு வேற யாரோடயோ பக்கம், எல்லாரும் மீன் போடுங்க, முதல்ல கண்டுபிடிப்போம், இத கண்டுபிடிக்கிறதே நேரம் போயிருந்தேன். நான் எங்க போட்டனுங்க, எங்க வேற யார் போடாம இருக்கிறது எங்க பாக்கலாம். இல்ல இப்ப பேசும்போது சாரி ஜான்சி ராணி நீங்க எடுங்க, ஜான்சி ராணி மட்டும் எடுங்க, ஜான்சி எடுங்க.
13: எடுத்துடுமா?
1: சரி உங்களோட பாட்டை சொல்லி எடுத்துடுமா, யாருமே எடுக்க மாட்டேன், நீங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க, பாட்டை சொல்லுங்க. நீங்க
13: கை பிறந்தாச்சு, கை பிறந்தாச்சு படத்துல இருந்து சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது, அம்மாடி அம்மாடி
1: சின்ன பொண்ணு தான்
3: வைகாசி பிறந்தாச்சுதான் அந்த படம்.
1: சின்ன பொண்ணு வைக்கப்படுது
3: பாடுங்க
1: ஜெயசி ராணி பாட்டை பாக்கலாம்.
13: அக்கா லைன் கொடுக்கும் பாத்தா, எங்க அக்கா கிடைச்சு இந்த பாட்ட,
1: அக்கா வந்துட்டு அத்தான் கூட்டிட்டு போயிட்டாரு பாருங்க மச்சான், சாப்பிட போறேன். என்ன இன்னைக்கு மீன் குழம்பு அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நாங்க சொல்லணும்.
3: எப்படி தெரியும் பேசிட்டீங்களோ?
1: இல்ல பேசுறேன், கண்ணன் விட்ட மீன் குழம்பு, வேற யார் விட்ட மீன் குழம்பு? பிரகாஷ் உங்க விட்டே மீன் குழம்பு, இளவரசன் விட்ட மீன் குழம்பு, வட மாயாசம் மாயாசத்தோட மஜித் உங்களை விட்ட மீன் குழம்பா?
3: மட்டன்
1: குழம்பு, அவர் கொஞ்சம் வித்தியாசமா
3: போயிட்டார்.
1: சரி பாருங்க
3: எல்லாருமே
1: அம்மா அம்மா வீட்டுல எனக்கு பிடிச்ச சாப்பாடு
3: கூட்டு
1: அதாவது
3: மாமியாத்தால மாமியாத்துல மசாலாவுக்கு வேற இல்ல,
14: மசாலாக்கு வேலை உண்டு, மசாலாக்கு வேலை உண்டு, நான்வெஜ் வேலை இல்ல,
1: நான்வெஜ்
3: சிக்கனுக்கு வேற இல்ல, மட்டன் சிக்கனுக்கு வேற இல்ல.
1: பாப்பம் கண்ணன் வீட்டுல நான் சொல்றது சரியான பாப்பம், கண்ணன் வீட்டுல மீன் குழம்பு பாப்போம். கண்ணன் வாங்க, கண்ணன் கண்ணன்
14: அம்மா மேடம்
1: என்ன பார்த்து யார் மதம் கூப்பிடுறீங்களோ எல்லாரையும் நாங்க மதம் சாதத்தான் பேசுவோம். அப்படி என்ன வந்துட்டீங்களா? சரி உங்களோட வேலையை பாருங்க, கலைக்க கூடாது, பேசக்கூடாது, என்னென்ன வேலை இருக்கோ நான் செய்துட்டு போங்க. இப்படித்தான் மதம் சொல்லுவான். அம்மா என்று கூப்பிட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க ஐயா, இங்க வாங்க ஐயா, இந்த ராசா என்ன கையால சோறு போடவா? அப்படி பேசுறேன்னா நீங்க எந்த கையால சமைச்சு சாப்பிட்டவங்க கேளுங்கப்பா என்ன உயிரோட இருக்காங்க.
7: மீன் குழம்பா
13: சாம்பார் சாம்பார்
1: எனக்கு
13: போடுங்க
7: அதுக்கு சொல்ல தெரியல பாருங்க. தெலங்கா மீன் தான் வாழைக்கா மீன். அத சொல்ல தெரியல உங்களுக்கு. வாழை மீன் வந்து சப்பையா இருக்கும், தெலங்கா மீன் உருட்டா இருக்கும் வாழைக்கா மாதிரி. அத
12: தெரிஞ்சீங்க
7: நீங்க கடற்கரை கடற்கரை பக்கத்துல இருந்தீங்க. நாங்க சைவம் சைவத்துக்கு வந்துட்டோம், அதனால நீங்க காது கிழியே பேசுறீங்க.
15: சரி சரி, இப்ப நாம எல்லாரும் என்ன செய்யறோம், சமைச்சு வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் ஓரம் வைக்கிறோம்.
1: ஜான்சி பாடுங்க.
16: ஏ தன்னானே தாமர பூ மம தள்ளாடும் தண்ணீர ஏ தாமர பூ திருச்சி மமதானி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டி கூட்டு வந்திடுங்க நிலம் கொட்டி ஏ தன்னானே தாமர பூ புள்ள தள்ளா

கொத்து பணியில நானும் உனக்கு கொடையாம ஆரட்டுமா, வெட்ட வெளியில மூக்குல நெருப்புல குளிரும் காயப்புமா. உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க தெரியாச்சு, ஒளிவா மறுவா பேசி சிரிக்க ஓட துணியாச்சு. கையில அணைக்கிற போது நீ சொல்லி குதிக்கிற பாரு, ஆத்துல குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனு. உன் இடுப்பு சேர நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ, ஏ தன்னானே தாமர பூ மம தன்னாடோ தண்ணீல, ஏ தாமர பூ திருச்சி மம நீ வாங்கி வாங்க. தினமும் என்ன பொறுத்து

வரைக்கும் அடியில சான்றி செய்யா சொல்லட்டுமா, நாமே தரணும் சீடு இந்த மாங்கா தட்டு போடு, நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேளு. விடல புள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும், ஏ தன்னானே தாமர புள்ள தள்ளாடும் தண்ணீர்ல, ஏ தாமர பூத்தி வச்சு மமதாவணி வாங்கி வாங்க, ஊரெல்லாம் கூட்டி குட்டு வந்துடுவே மேலங்கொட்ட.

0: வாங்க. அவ்வளவுதாமா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை அருமை அருமை அருமையா இருந்தது. இது இந்த குடும்ப பாட்டா போச்சு போல
2: இருக்கோட குடும்ப பாடல்.
1: அம்மாக்கு விளங்கிடுச்சு என்னம்மா குடும்ப பாட்டு? நான் தான் போச்சிருந்தேன்.
2: குடும்ப பாட்டு
1: பாடுறா, இவ பாடுறா, மச்சான் பாடுறேன்.
3: பிரகாஷ் அண்ணன் பாட சொல்லி கேட்டுச்சா?
1: பிரகாஷ் அண்ணா பாட
3: நான் போன வரது ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணிட்டேதா. இப்ப அதுக்கப்புறம் லைனுக்கே வரலமா?
1: இல்ல பிரகாஷ் அண்ணாவே உங்களோட குடும்பத்துல சேர்க்க பாக்குறீங்க அந்த பாட்டை கொடுத்து பாடு. அம்மா நானும் பாடிடலாம். தன்னானே தாமரப்போ அங்கெல்லாம் தெரியாது. நான் எங்களையும்
3: சேர்ந்துக்கணும்.
1: நாங்களும் சேர்ந்துட்டோம்.
4: குத்துப்பாட்டு குத்துப்பாட்டு போட்டு மெலடி ஆயிடுச்சு.
1: இது குத்துப்பாட்டா? இது இது
5: அரிதாவது
1: இல்ல இப்ப அவரும் மலோடியா தான் பாடுறேன். அண்ணனும் அப்படித்தான். இப்ப இப்ப இளவரசு
5: பாடுங்க.
1: இது என்ன இது குவாட்டர் விஷயமாய் பாடுறாரு அவர் என்ன?
5: மாமன் கரம் சீர்கிட்டு மாங்கா தட்டு சோறு ஈசிரி தங்கிட்டு
1: சொல்லுங்க
2: அவர் பாடும்போது அப்படிதான் இருக்கு குத்துப்பாட்டு.

0: போட்டு போட்டுட்டு நீங்க எடுத்து பேசுங்க, அப்பதான் நாங்க பேசுறதுக்கு சுகமா இருக்கும். ஆமா, எந்த குத்துப்பாட்டை கேட்போம்? அந்த குத்துப்பாட்டை எப்படி வேண்டாம் ஆக்குறதுல, தன்னானே தாமரை பூ அப்படி பாடுங்க. தன்னானே அதிங்க, தன்னானே
1: பாடு. இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர்ல போட்டு வர அப்படி இருக்கு, இப்ப
0: நல்லா இருக்கு. ஏங்க விஷப்படுத்தி என்ன செய்யறீங்க? அதான் கேக்குறேன், ஸ்பீக்கர்ல போடுறீங்க. ஐயோ
2: இது குத்து
0: சொன்னாங்க.
2: ஒரு காவல் இல்ல, சுத்தனா சுத்தனா போனீங்க, என்ன சுத்தி சுத்தன சொந்தத்தை பார்த்தது இல்ல. அது மாதிரி இன்னும் குத்து சாதனா போனா ஒத்த ரூபாய்
0: இல்லைங்க, அது நாட்டுப்புற பாட்டு. அது அது ஒத்த ரூபாய் நான் ஓட பக்கத்து தாரேட்டு வாடானா ஓட பக்கம்
3: போவான்.
0: அது மற்றது குத்துப்பாட்டு வந்து பாருங்க பாருங்க. யார் அந்த குத்துப்பாட்டு சரியா தெரியாம இருக்கே இப்ப எங்க நிப்பாண்டுங்கப்பா, எல்லாரும் நிப்பாண்டுங்க. இன்னைக்கு கண்ணன் ஏதோ உண்மையா போடுறது ஏதோ பாவிச்சமா வித்தியாசமா இருக்கு.
3: மீன் குழம்பு இல்லாம
0: அப்படி செய்யுதா
3: உண்மையிலே?
0: ஒரு மீன் குழம்பு வச்சு ஊரே மணக்குது பாருங்க, ஊரில் உலகமே
2: நீங்க
0: ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களா? சத்தம் ஒரு வித்தியாசமா வேணும் எனக்கு, கிளியரா இல்ல.
3: பக்கத்துல நீங்க ரொம்ப தள்ளி இருக்கு மைக்கு.
0: செல்வகுமார் நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க.
4: வசந்த மல்லிகை யாருக்காக? யாருக்காக?
0: என்ன
3: புதிய பாதையில, புதிய பாதையில, புதிய பாதையில யார பத்தி இவனுக்கு கவலை இல்ல?

0: அன்னத்தாத்து
1: யானை பெட்டியும்
2: பாட்டு தோரல எல்லாம் பார்த்தா நான் ஏற்கனவே ஒரு பாட்டு கேட்டேன் ஒரு பக்கம் சரி சரி
1: இன்னைக்கு நான் இன்னும்
2: பாட்டு
1: எல்லாரும் ஒரு நிமிஷம்
3: நீங்க கேட்ட பாட்டு நல்ல பாட்டு
1: தாங்க
3: அம்மா கேட்ட உடனே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு
1: சரி மகாலிங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க மகாலிங்க
2: பாட்டுல
0: கண்ணங்கள பிச்சுத்தா அப்படின்னு
1: கேட்டவனுக்கு மதி இல்ல கண்ணத்தை ஒருக்கா பிச்சு குடுக்கற பேந்தங்க இச்சு குடுக்கறது இது
0: என்னங்க இருக்குமா கண்ணம்
1: மீனம்மா
0: இருக்கிறது
1: எங்க மீனம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க
4: ரெண்டு சேர்ந்து ரோஷிட்ட பேசுறீங்க நானும் விடைபெற்றுக் கொள்வேன்
1: சரி ரோஷினி குட்டி வாங்க உங்களை பாட்டு சொல்லுங்க ரோஷினி அம்மா
0: ரோஷினி குட்டி இருக்கா ரோஷினி
4: அதுதான் அழுவது யாரும்
0: ஐயோ ஐயோ ரோஷினி குட்டி மாமா பேசுறவ ரோஷினி குட்டி ரோஷினி குட்டி எப்படி இருக்கீங்க
1: யார் பேசுறேன்னு
0: சொல்லுங்க ரோஷினி குட்டி இந்த குரல் ரோஷினி
1: குட்டி எப்படி இருக்கீங்க
0: சாப்பிட்டியா குட்டி சாப்பிட்டியாடா பாருங்க அவர் கோசம் போய் குச்சி குச்சிங்குது சாப்பிட்டியாடா
5: என்ன
0: சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டியா சரி மாமா கூடா மாமா மாமா என்ன சாப்பிடலே பாட்டு பாட்டு கதைக்கிறதே
5: பாடுறமாய் முட்டம்
1: கொடுத்து முத்தம் கொடுப்பாயா கருவாயா
0: சூப்பர் சூப்பர்
1: கேட்டீங்க சத்தமா என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு கருவக்காட்டு கருவாயா எனக்கு முத்தம் கொடுக்க வருவாயா
5: அப்படியா
1: என்ன
5: பாட்டுவாயா
1: சரி சூப்பர் சூப்பர் நல்ல கெட்டிக்கார் கெட்டிக்கார் நல்லா சந்தோஷமா இருக்கு. நல்ல சொல்லுங்க
5: என்ன
1: சொல்லுங்கம்மா.
0: நன்றி
2: சொல்ல உங்களுக்கு புரியல
0: உலகம் சுற்றுவாய்ப்பன் படத்துல இருந்து நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உலவு
1: கூட்டத்துல இருக்க முடியாத போயிருவோம் என்று சொல்லிட்டு ஜெயங்கொண்டா நாக்களுக்கு கூட்டம் பிடிக்காத படம் இருக்கு. பிரகாஷ் போயிட்டார், மற்றது எங்களுடைய கலைவாணன் போயிட்டார் கூட்டமா. கூட்டத்துக்கு இருக்க முடியாது, அவங்க தனிமையா இருக்கணும்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இனி அவங்கள சேர்த்துக்கலாம் சரியா வருவாங்களோ தெரியல. சொல்லிட்டுதான் போனார், கூட்டமா இருக்கு பிரகாஷ் நாங்க போயிடலாம் என்னட்டு போயிட்டேன். வாங்க அண்ணா, வாங்க அண்ணா, தங்கச்சியே இவ்வளவு கூட்டத்துக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு உங்களுக்கு சமாளிக்க முடியாம போயிடுச்சு, அதுதான் கவலை எனக்கு. சரி, அதுபோல நீங்க போனாலும் போனீங்க, பிரகாஷையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, சந்தோஷம். நல்லா கூட்டத்துல இருக்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க அது சும்மா ஆட்டம் நடந்து வரும்போதே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எந்த பக்கம் போறாங்களோ யாருக்கு தெரியும். சரி, எங்க நீங்க பாட்டு பாட போறீங்களா? மெர்சி
2: இல்லங்கம்மா, நீ பாட்டுல வந்து பாடுங்க,
0: அந்த மூட் இல்ல. சரி வந்தாலும் பேசுங்க கொஞ்ச நேரம் பேசுங்க.
1: அதெல்லாம் மீன் குழம்பு செய்யற வேலை உங்களுக்கு.
0: மத்தியானம் மீன் குழம்பா? மத்தியானம் சொல்லிட்டீங்க, மீன் குழம்பு மேடம்.
1: மகளிங்கம்மா
0: அங்கே மீனாமா?
2: ஆமாங்க, எங்க வீட்டுல மீன் குழம்பு.
0: எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? உங்க வீட்டு மீன் குழம்பு எங்களுக்கு மத்தியானமே தெரியும். நீங்க உங்க வீட்டுல மீன் குழம்பு
2: அப்படியா?
0: ஆமா.
1: சரி மாமாவை மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க
0: சந்தனமாஜ் சொல்லுங்கம்மா, பாத்துக்கங்க.
1: சந்தனமாஜ் மாமாவை நினைச்சுக்கலாம்.
0: செல்வமுண்ணா செல்வா
1: செல்வா தூங்கிட்டீங்களா? செல்வா நல்லா தூங்குங்க. எங்க மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க மெர்சியம்மா, நீ உங்களோட பாட்டு சொல்லுங்கம்மா.
2: தன்னானே தாமரைப்பூ,
1: அந்த படத்துல தன்னானே தாமரைப்பூ.
2: தன்னானே தாமரைப்பூ தண்ணீர்ல தாமர பூத்திருச்சி முல்ல தாமரை நீ வாங்கி வர
0: மேளம் கட்டி வந்திடுற அந்த பாட்டுங்க.
1: சூப்பர் சூப்பர் நல்லா. சரி
3: இன்னைக்கு அப்பாட்ட ஒரு பாடல் கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. என்ன பாட்டு? நிச்சயமா.
1: ஆ சொல்லுங்கயா.
3: இல்ல அப்பாட்ட வரும்போது ஒரு பாடல் கேட்டீங்கல்ல
1: சாயந்தரமா,
3: அது என்ன பாடல்?
1: அது வந்து முறைமாமன் திரைப்படம். மாங்காய் மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா, தொங்குதே தொங்குதே அந்த பாட்டே.
3: தொங்குதே தொங்குதே பாட்டு கேட்க.
1: சரிங்க சரிங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தரலாம், தன்னாணி தாமரை பூ. அடுத்தது யாரு உங்களோட மகாலிங்க? நீங்க உங்களோட பாட்டு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு சரியா 12 மணிக்கு, அதுக்கு முதலே 11:45 நிறைவு பெறும். ஒரு 4-5 பாட்டு எந்த மனசுல இருந்திருக்கிற பாட்டு சிலதை எடுத்து வரலாம் இருக்கேன். சரியா 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடைகிறது எல்லாருக்கும்.
0: அம்மா
1: இல்ல, அது என்னன்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மனம் சரியில்லை, ஓய்வு தேவை. இந்த வானொலிய நினைச்சு அதை கொஞ்சம் நான் சரி செய்யணும் கொஞ்சம். அப்ப அதுக்காக நான் கொஞ்சம் லேட்டா எனக்கு சில இடங்களுக்கு கால் பண்ண முடியும்.
0: இதுல வரல மேடம், இது ஒரே ஒரு ஆப்பிள் தான் வருது, நீங்க பாருங்க.
1: அதுதான்
0: தமிழ் ரேடியோல
1: எங்களுடைய இன்னும் திரும்பி நான் ஒரு 8 நாள்ல நாங்க செய்து முடிச்சிருவோம். அப்ப அதுக்கப்புறம் நீங்க பாக்கலாம். போராட்டங்கள் தான் கண்ணன், இது ஒரு வானொலி நடத்துறேன் சொன்னா ஒரு நாங்கள் நினைச்ச மாதிரி இல்ல. எந்த நேரமும் நேற்று திடீரென்று எங்கட சந்தன ராஜமாமா சொல்லி இருந்தார். அப்ப உடனே மனசு அந்த நேரத்துல இருந்து நான் இந்த இடத்துல எழும்பி இருந்தவள் தான். எவ்வளவு நேரத்துக்கு பின்னால நான் தூக்கம் போறனோ, அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்படி நிகழ்ச்சியைக்கு விட்டுட்டு நான் போயிருந்தேன். எனக்கு என்னாலேயே முடியல, ஒரு என்ன நடந்தேன்னு தெரியல. தூங்கி பேர்ந்த உடனே எழும்பி இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த திரும்பவும் நீ அதுல எடுக்கணும். என்ன மன கவலை உண்டு, ஒரு பக்கம் இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது நாங்க எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் ஒரு விடயத்தை செய்து கொண்டு கேட்க எல்லாமே மாறி மாறி வரும். நான் மாமா நினைச்சிருந்தேன். மாமா வணக்கம். மாமா
0: சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா கூட்டமா இருக்கு பிரகாஷ் நாங்க போவலான்னு சொல்லிட்டு போனீங்களே, இப்படித்தான் எங்களை ஒரு எங்கேயாவது ஒரு உங்களுக்கு ரெண்டு பேரையும் நம்ப இல்லாத என்ன ஒரு எங்கேயாவது ஒரு திருமணாக்கு
0: கூட்டிகிட்டு போறீங்க
1: எனக்கு என்னடா இவ்வளவு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் இணைஞ்சீங்க சரி, எனக்கு தெரியாமலே நீங்க எல்லாம் இணைக்கல கிடுக்கணும்னு இணைஞ்சீங்க சரி. அண்ணா வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்திருக்கிறீங்கன்னு நானே இருந்து ஒரு தடவை அப்படி பேசிட்டே இருக்கிறேன். நானே இவ்வளவு கூட்டத்துக்கு இருந்து இவ்வளவு சமாளிக்கிறேன். ஒரு தங்கச்சியா நீங்க இப்படி கூட்டி கொண்டு போயிட்டு சரி இவ்வளவுதான் இருக்கணும் இப்படி விட்டுட்டு நட்டாட்டுல விட்டுட்டு போவீங்களா? பழையபடி மாமாட்டே போலான் இருக்கேன். மாமா வாங்க. மாமா
0: அண்ணன் என்னைக்கும் துணை இருப்பான். அண்ணன் என்னைக்கு
1: துணை இருப்பான்? அண்ணனா அண்ணன் கூட்டாளியும் கொஞ்ச நேரத்துல இருந்து போட்டு வாங்க பிரகாஷ். இங்க சரியான கூட்டம் நாங்க போகலான்னு நீங்க வைங்க. மாமா பாருங்க, போன முறையெல்லாம் போனேன், என்ன கூட்டமோ என்னவோ அப்பந்தான் வாங்கி தரேன். அந்த வேளாங்கண்ணில மட்டுமடி சிச்சி வேணாண்டு மறந்து தரையா மட்டுமடி
0: ஊத்தாப்பா வாங்கி கொடுத்தாரா? என்ன சகோதரி இப்படி கோச்சுக்கிறாங்க?
1: இதுல இருந்து என்ன தான் தெரிய வரேன்டா மாமா. தாய் மாமன் என்னதான் எவ்வளவுதான் குடும்பம் இருந்தாலும் தாய் மாமன் தன் பிள்ளைங்களை பார்த்துக்கொண்டே இருப்பார், மருமகளை பார்த்துக்கொண்டு அந்த குடும்பத்தை நல்லா பாப்பார், அண்ணன் கட்டுன இடத்தை பார்த்துக்கொண்டு போயிருவார்.
2: மீன்
0: குழம்பு சாப்பிட
1: மீன் குழம்பு
0: இழுத்து
1: போனார் விடுங்க, அண்ணன் போனார் விடுங்க, இது கூட்டிட்டு போனார் அவரும் மீன் குழம்பு
2: கூப்பிடவே இல்லையே.
1: இல்ல அண்ணன் கூட்டிட்டு போனார் பிரகாஷ், நாங்க போனா இது கூட்டமா இருக்கு கூட்டின்னு போன அவர் தான் மீன்
2: குழம்புக்கு போன. இவர் எதுக்கு போன லைன் கிடைக்காதுக்கு, நான் போற லைனே கிடைக்க மாட்டேங்குது.
0: எங்க வீட்டுல என்ன குழம்பு சொல்லுங்க கண்ணா.
1: இப்ப கண்ணன் செல்வகுமாரன் கண்டுபிடிங்க, மாமா விட்டு குழம்பா அல்ல மெர்சி ராணி விட்டு குழம்பா அல்ல ஜான்சி ராணி விட்டு குழம்பா அல்ல பிரகாஷ் விட்டு
0: குழம்பா,
1: எந்த வீட்டு குழம்பு நான் உங்களுக்கு அனுப்புனது எந்த வீட்டு குழம்பு?
3: மெர்சி ராணி வீட்டு குழம்பு
1: மாமா விட்டு
0: குழம்பு கரெக்டா உங்க வீட்டு குழம்பா எங்க வீட்டு குழம்பா இல்ல பிரகாஷ் வீட்டு குழம்பா
1: மாமா
0: மாமா வீட்டுல குழம்பு எங்க வீட்டுல பொரியல, ஆனா வந்து நடுவுல ஆணையன் தான் வச்சிருந்தா நீங்க எல்லாம் முட்டைன்னு
2: சொல்லிவிட்டீங்க.
1: மாமா விட்டு பொரியல் அண்ணா விட்டு
0: கிடையாது
1: மிச்சத்தை சொல்ல விடுங்கப்பா மிச்சத்தை.
3: அம்மா இதுல மாமா இளவரசி எல்லாரும் முடிச்சு விட்டு நினைக்கிறாங்க. இது
0: என்னடா பத்தி பேசுறாங்க
1: மாமா விட்டு பொரியல் அண்ணா விட்டு குழம்பு மச்சான் விட்டு அல்வா அத மட்டும் நான் உங்களுக்கு படத்துல
0: அனுப்பேன். வீட்டு குழம்பு மெர்சிமா விட்டு வரவும் மெர்சிமா விட்டு வரலாம்.
1: மாமா என்ன பாட்டு வந்து சொல்லுங்க மாமா மாமாக்கு
0: பாட்டு காதல் கிளிகள் ரெண்டு குழம்பு செவ்வானு நீ சீர் கொண்டு விஞ்ஞான பாடல்.
1: மாமா என்னத்துல மாமா கேக்குறீங்க பாட்டு?
0: ஆமா பாட்டு நான் வந்து இதுலதான் கேட்க முடியுமா, நீங்க அத தமிழ் வீடியோஸுக்கு அதை ரெடி பண்ணுங்க முதல்ல.
1: சரி சரி
0: உண்மையா
1: நாங்க
0: அதை என்னன்னு பாருங்க. ஏன்னா அதாவது 4G செட்ல தான் இருக்குது. நீங்க 3G செட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்செட் ஆக மாட்டேங்குது.
1: வணக்கம் பிரகாஷ்.
2: அது மட்டும் இல்லாம காலம் காலமா இந்த காலத்துல இருந்து இந்த தமிழ் ரேடியோ ஸ்டாப்ஸ்ல தான் நிறைய பேர் கேக்குறாங்க.
1: நிச்சயம் உண்மை.
0: ஆமா ஆமா உண்மைதான்.
1: நீங்க எனக்கு தேவை. இப்ப இப்ப நான் தமிழ் வானொலி அண்டு உண்டு, தமிழ் ரேடியோ இல்ல, தமிழ் வானொலி என்ற ஒரு பச்சையும் மஞ்சளும் கலந்தது. அதுல எப்படி இருக்கு?
2: அதை பத்தி நான் சொல்றேன். காலையில செல்ல
6: பாட்டு தெளிவா இருக்கு.
2: காலையில பொதுக்கு தண்டல் நிகழ்ச்சி கேட்டமா, பொதுக்கு தண்டல் நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு மதியம் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சது. அந்த டைம்ல திரும்பி நான் அந்த ரேடியோ ஓகே பண்றேன். சரி என்னோட மறுபடியும் அந்த டைம்ல என்ன நிகழ்ச்சி லைவா ஓடுது அது ஓடிச்சு. அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நேரம் ஓடிட்டு இருக்கும் போது லைட்டா வச்சு கேட்டேன். கூவுக்குள்ள இருக்கும் கணிக்கூட்டமே ஒரே ஒரு ஜீன்ஸ் பாட்டு படப்படத்துல ஜீன்ஸ் படப்பாடலு ஓடிச்சு. சரி நமக்கு பேக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு ஒரு 7.5 மணி இருக்கும். திரும்ப ஆன் பண்ண மறுபடியும் அந்த ஜீன்ஸ் பாட்டு தான் ஓடுது.
1: என்ன ஒரு லெட்டர் வந்து வெள்ள கலர்ல ப்ளூ கலர்ல எழுதி இருக்கா டிஆர்?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
1: அப்ப
0: கருப்பு கலர் தான் தெரியும்
1: எனக்கு. அந்த இது ஒரு
0: இன்னொன்று
1: இருக்கு தமிழ் ரேடியோ, அது வந்து கிரீன் கலர், அதுக்குள்ளதான் நீங்க எல்லாரும் போறீங்க. அது வந்து இப்படி வட்டமா சுத்தி கொண்டே இருக்கும் பாடையக்க
0: உள்ள
2: தமிழ் ரேடியோஸ்ல அந்த மாதிரி ஓடாது.
1: நிகழ்ச்சி
2: ஓடிக்கிட்டே இருக்கும் ரெக்கார்ட் பண்றாங்க கிளவுட் ரேடியோ சொல்லிட்டு
1: பாத்துட்டோமா?
2: அது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகல,
1: அதுவும்
2: இன்னைக்கு
1: நான் காலையில்
2: நிறைய டைம்
1: கைப்பிடி பாத்துட்டு
2: ஒரே ஒரு சர்வரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல தொட்டா அந்த டைம்ல லைவ்ல என்ன நிகழ்ச்சி ஓடுதோ அது ஓடுற மாதிரி ஒரு ஆப்ஸ் ஏதாவது பாத்துங்க. அதை மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம் எல்லாத்துக்கும். அது தொட்டா அந்த டைம்ல லைவ்ல என்ன நிகழ்ச்சி ஓடுதோ அது ஓடணும்.
0: என்னுடைய பாடல் வந்து படம் வந்து தூரலின் போச்சு. ஆமா தூரலின் போச்சு. பிள்ளை நீலா இரண்டும்
6: சொல்றீங்க,
2: நீங்க கேட்டது
0: அது நீங்க கேட்டது அந்த பாடல் இல்ல.
1: பிள்ளை நீலா நீலா. வணக்கம் பிரகாஷ். பிரகாஷ் வணக்கம்.
0: பட்னி கடையில போய் மீன் குழம்பு நாங்க கட்டுப்படியோ சமைக்கலையம்மா அதுல பட்னி கடையில ஒன்றுமே இருக்காது.
2: இட்லி கட காசு இல்ல பட்னி கடை பாட்டு கொண்டு வந்தாங்களா அந்த பாட்டு அந்த பாட்டு இருக்காங்கல்ல
1: அப்பாக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நெடுக பட்னி கடை பட்னி கடைன்னு தான் சொல்லிடுவேன். இங்க வீட்டுல சமைக்கும் போதுலயே சொல்லிடுவேன் பிரகாஷ பட்னி கடை ஆகுறாங்க இங்க. அது வழக்கமா போயிருச்சு. பிரகாஷ்க்கு எந்த பாட்டு வேணும் சொல்லுங்க.
0: ஏணி படிகள்ல இருந்து எனக்கு
1: பாடுபட்டு
0: இருந்து
2: ஒரு நாலு பேருக்கு பாட்டு குடுத்துட்டு போறவங்களையும் 12 மணிக்கு போக போறீங்க. கிளம்பலையா? கிளம்பலையா?
0: எல்லாம் உங்க நன்மைக்கு தான்ப்பா.
1: எல்லாம் நன்மைக்கு தான். ரெண்டு நாளைக்கு ஓய்வு கொடுங்கப்பா, அப்பதான் நான் அதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு இரவு
2: முழுக்க 3 மணி வரைக்கும் இருந்தவங்களுக்கு 12-10 மணிக்கு இருக்கிறது டைம் ஆகாது.
1: என்ன பாட்டு வேணும்
0: உங்களுக்கு?
1: என்ன
0: குழம்பு?
7: யாரு வீட்டுலமா? இன்னைக்கு எங்க வீட்டுல தாங்க. நான் இன்னைக்கு ஒரு பங்கனுக்கு போயிட்டேன்மா.
0: இன்னைக்கு எனக்கு பிரியாணி. மத்தியானம் நைட் எல்லாமே அங்கதானா?
7: சின்ன
1: மத்தியானம்
0: 40வது திருமணத்திற்கு வாழ்த்து சொன்ன 40வது திருமணம்
1: உங்களாலதான் இதெல்லாம் வெளிப்படுது. அதாவது அவர் உண்மையத்தான் போடுங்க, நீங்க எதுக்கு அதை வெளிப்படுத்துறீங்க? ஆனா அவர் உண்மையை எழுதி இருக்காரு, அத போய் நீங்க குத்தி காட்டுங்க.
0: நீங்க மனசு சொல்லுமா?
6: நான் ரெண்டாம் ரெண்டு குடிச்சேன், மொதல் ரெண்டு குடிச்சேன், நவீன் நீங்க நாற்பதாம் மரங்கள் சொல்லுவாங்க.
1: பாட்டுங்க
6: அம்மா. என்னுடைய பாடல் வந்து இந்த இது என்ன டிசம்பர் பூக்கள்
0: அழகாக சிரித்தது அந்த
6: சிரித்தது அந்த நிலம்
0: இளவரசி கேட்டு பார்த்தே சொல்ல மாட்டேங்கிறாரு, நம்ம கேட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு.
6: அதாவது இன்னைக்கு நதிய ரேவதிக்கு வந்து 54வது பிறந்த நாள்.
1: ஓ
0: 54 வயசு ஆயிடுச்சா?
2: 54 ஏற்றாதீங்க, 54 தான் ஆகுது. நீங்க 54 இருக்கிறீங்க.
1: வயதை ஒப்பிட்டு இந்த வயதை உடனே சொல்லிட்டேன் டக்குண்டு, ஆனா யாரும் அதை கவனிக்கல. சூப்பர்.
2: வயசால கூட அந்த பேஸ்ல வந்து அந்த இளமை அப்படி
0: நதியா கூட தெரியும்.
1: நதியா மற்றது எங்களுடைய இவ யாரு என்ன பார்த்து ஒரு ஒரு உறவு சொல்லி இருக்குது, வில்லி மாதிரி இருக்காண்டு. எந்த படத்து வில்லி ஏண்டா?
0: இல்ல
1: சக்கரத்தவன்ல வில்லியா, அது யாரு எந்த நடிகர்
0: யாராவது
1: பார்த்தா எனக்கு அந்த படத்தை அனுப்புங்க. யாரு அந்த வில்லியன்?
0: நாங்க சக்கரத்தவன் படம்
6: பார்த்தோம்.
0: விஜயகாந்த்
1: அதுல வர வில்லி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு மூணு பேர். அது ஒரு பாத்து சொல்லுங்க, நானும் திரும்பி கழிச்சு போனேன் அந்த படத்தை எடுத்து தள்ளி தள்ளி பாக்குறேன். அது போன்ல சரியா தள்ளுப்படுத்துல வில்லின்ற கோலமும் தெரியுது இல்ல.
2: அப்படி ஒரு ஆளு இல்லையா?
1: இல்ல இல்ல இருக்கு. அவங்க வந்து இதுலயும் நடிச்சிருக்காங்களா? என்ன ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என்ன படம் ரோசா
0: பூத்திலே
1: நடிச்சிருக்காங்களா?
0: அவங்க அவங்க வந்துட்டு அவங்க பேர் வந்து ராணி. அல்ல இல்ல அவங்க பேர் வந்து
6: ராணி
0: காஞ்சி
6: மரியா.
0: சக்கரவள்ளி கழிவு
1: சக்கரவள்ளி
0: கிழங்க போயிட்டு திரும்பாங்களா அவங்க?
1: யாரு வடிவுக்கரசிய தெரியும், அது முதல் மரியாதை.
0: பிரியா, பிரியா ராமன்.
1: பிரியா
0: அல்லங்க, பிரியா ராமன் அல்லங்க, அவங்க அம்மா. நீங்க பாத்தீங்க பிரிட்டு அவன்கிட்ட போயிட்டீங்க
1: அந்த படத்தை அனுப்புங்க.
0: அவங்க அம்மா
1: என்ன பேர்? என்ன பேர்?
0: அதாவது ஜெய் கணேசோட வீட்டு கிடமா இருக்காங்க. அவருக்கு
1: அனுப்புங்க எனக்கு, நான் பாக்க.
0: ஜெய் கணேசோட அம்மா நிறைய படத்துல அவங்க அடிச்சிருக்காங்க, நிறைய படத்துல அடிச்சிருக்காங்க.
1: என்ன
0: கொடுத்தேன் அதுல உள்ளியா பாருங்க. ரோஜாவோட அத்தை
1: சித்தியா அடுத்த பக்கத்துக்கு வாங்க. என்ன நேர பார்த்தவர்கள்?
6: சத்யபிரியா
1: சொல்றீங்களா?
0: அவங்க ஒட்டு வராது. ஏங்க ஏன் ஒத்து வராது?
1: நீங்க சரி அந்த படத்தை அனுப்புங்க. கண்ணன் அங்காத இருக்கா போங்க, இன்னொரு ஆளை நினைக்கலாம், என்ன நேர பார்த்தாலும் எப்படி என்று அவர்கிட்ட கேட்கலாம். மாமா, மாமா பார்த்தவரை நான் மாமா சொல்ல மாட்டேன், என்னைய கிட்டவே வச்சு பார்த்தவரை கேட்கலாம். உண்மையிலே
0: பாருங்கிறீங்களா
1: பாருங்க. ஒரு விஷயத்த கேக்குறதுக்கு இவங்க எல்லாரும் பாத்துட்டு யாரோ மாதிரி ஒவ்வொரு வில்லிய பார்த்து என்ன அப்படி இருப்பேன் சொல்றாங்க. என்ன பார்த்தா யார மாதிரி இருக்கு? நீங்க தான் கிட்ட இருந்து பார்த்தது, சொல்லுங்க யார மாதிரி இருக்கு?
0: ராதிகா மாமனுக்கும் தெரியுமே, ராதிகா ராதிகா ராதிகாவா? ராதிகாவா குட்டி ராதிகாவா?
7: இல்ல பெரிய ராதிகா.
0: பெரிய ராதிகா குட்டி ராதிகாவா?
7: பெரிய பெரிய ராதிகா.
0: அது குட்டி ராதிகா இருக்கும் போது குட்டி ராதிகா மாதிரி இருக்கும், பெரிய
7: அவங்க அவங்களுக்கு எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரி. என்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி சொல்லுவேன்.
1: நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது?
0: அந்த ஒயிட் சேரி இருக்கிற பானுப்பிரியமா இருக்குது. அது என்ன சொல்றது? நான்
1: சொல்றேன் என்ன
0: மாதிரி சொல்லுங்க. பக்கம் தானே போகணும்,
1: இளவரசு வரையில அப்ப தெரியாது.
0: ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறத பார்த்தா சொன்ன மாதிரி இருக்குது. சகோதரி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கண்ணுல கண்ணுல வந்து அந்த நீர் துளி வருது பாத்தீங்களா, ஒரு தங்கச்சி போறது பேசுவாங்க. படத்தே வரைஞ்சு முதல் பரிசு வாங்கணும் டென்த்ல. அப்படியே கடைசியில் இப்படி போயிட்டு போனீங்க, நல்லாதான் இருக்கும். அதாவது குடியரசுத் தலைவர் பிரதமரா இருக்கும்போது அவருடைய உருவத்தை நவதானத்துல வரைஞ்சி அவருக்கு அனுப்பிட்டு தபால் கடிதமே எனக்கு வந்து. குடியரசுத் தலைவரே என்ன பாட்டின பாராட்டும் போது டென்த்ல என்ன பாராட்ட மாட்டாங்களா இல்லையா? இல்ல அப்படிலாம் பாராட்டு தெரிஞ்சு அப்படி வந்தாங்க.
1: ரதீஷ் கூட பாட்டு சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தான் முதல் பாட்டு, நான் 01 போட்டு போடுறேன்.
0: ராதிகா, ராதிகா இருக்காங்க,
1: ராதிகா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
0: எனக்கு
1: என்ன
0: என்ன
2: நீதான
0: அந்த கோயில்.
1: சரி, இடைவெளி கொடுங்க பாக்கலாம், டக்குண்டு உடனே கொடுங்க. பிரகாஷ்
0: பாவாடை
1: இருக்கிற மாதிரி கொண்டு வரட்டான், அப்பதான் அவர் கண்டுபிடிப்பேன், எல்லாரும் அவரை கண்டுபிடிப்பீங்க. சொல்லுங்க,
2: நாட்டுக்கோயில அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு
0: நாக்கு
2: சொட்ட சமைச்சு ஊட்டி கிழக்கு
6: காதல் சங்கீதம் பாடும், பார்த்து எண்ணெல்லாம் தேடும், பாசம் அன்போடு மூடும், இதயம் போடாத லயமும் கேட்டு, இளமை பாடாத கவிதை பார்த்து.
7: இப்ப கண்டுபிடிங்க
0: பாப்போம்,
2: அதான்
6: சொல்லுங்க. மனதிலே ஒரு பாட்டு,
0: வெரி குட், கரெக்ட். மனதில் ஒரு
1: மனதில்
0: ஒரு பாட்டு, நல்ல ஒரு அருமையான பாடல். மழை வேறு மழை
6: வாழ்க்கை
1: மாமாக்கு நன்றி, இளவரசுக்கு நன்றி, செல்வகுமாருக்கு நன்றி, நாகப்பனுக்கு நன்றி, பிரகாஷுக்கு நன்றி, என்று விட்டு போயிருந்தார். மற்றது ரதீஷ் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நான் விடைபெற்றுக்
8: கொள்கிறேன்.
1: மனதில் ஒரு பாட்டு. நன்றிங்க, நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கே கனடிய நேரம் சரியாக 2:31. நீங்கள் தயவு செய்து அந்த தமிழ் வானொலி என்ற ஆப்ஸ்ல நீங்க கேட்க பாருங்க, அல்லாட்டி எங்களுடைய MTRFM உடைய ஆப்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்ல நீங்க தனிப்பட்ட முறையா கேட்க பாருங்க. ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவு நாங்க மற்ற இதுகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்கு பாக்குறோம். சற்று சின்ன தடங்கள் இருந்தாலும் முயற்சி செய்து நண்பர்களிடம் கேட்டு நீங்க வானொலியை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கேட்கலாம் என்றதை தயவு செய்து நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய வெப்சைட் வந்து மிக சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பழையபடி என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை எடுத்து வருகிறேன். இணைந்து சிறப்பித்த என் அன்புவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கப் போகிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. என் அன்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம்.

வானியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம், சரியா? 11:04 இந்திய இலங்கை நேரம், சரியாக 9:35. நடந்தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு காற்றிலையில் நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோட மீரா நலம்தானே. இன்றைக்கு கதம்ப நிகழ்ச்சியில என்ன சொல்லல பாட்டு எடுத்து வர கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சரி, அது ஒரு என்ற சொல்லு, ஒரு அது அந்த ஒரு என்ற சொல்லு முதலில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஒரு ஒரு என்ற சொல்லு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக, கூடிய அளவு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வரணும். ஒரு அது பாடலோட தொடக்கத்துல வரணும். எங்க பாக்கலாம், எத்தனை பேர் கொண்டு வர்றீங்கன்னு பாக்கலாம். முதல் கணி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் கண்ணனுக்கும் சொல்லிட்டேனா, அன்பை தெரிவிச்சு கொண்டு கண்ணனுடைய பாடல் ஒன்றை எடுத்து வருகிறேன். காட்டிலையில் கேட்டுவிட்டு நீங்க கேட்டுக்கொண்டு காட்டிலைக்கு வர ஒன்று அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 5-1-4-5-1-9-2-3-7-9 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். கண்ணன் பாடல் ஒன்று காட்டிலையில் வருகிறது. ஆஹா, பாட்டு இந்த பாட்டு எடுத்து வர முடியாது. சரி, இன்னும் ஒரு பாட்டை பார்க்கலாம்.

0: கிளையில் இணைந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சாத்தூர் ரமேஷ்.
1: அம்மா
0: வணக்கம். வணக்கம்
1: அம்மா. முதல் நேர்
0: சாத்தூர் ரமேஷ்.
1: வணக்கம் அம்மா.
0: ஆஹா, ஒரு சந்தோஷம் தான். முதல் நேர் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். முதல் நேரம் ஓடி வந்து சின்ன பிள்ளைகள் இந்த
1: வெறும் மியூசிக்கே போட்டுருந்தது.
0: இப்பதான் போட்டு
1: உங்களுக்கு முதல். ஆமாமா, அதான் உங்களுக்கு கால் பண்ண பாத்த. என்னமா வெறும் மியூசிக்கே போட்டுருக்கு, நம்ம நிலையத்துல பாட்டு எதுவும் போடலையா என்ன கையெல்லாம் பார்த்த. டக்குனு கட் ஆகி உடனே தலைப்பு
0: சொன்னீங்க, அடுத்த செகண்ட் உடனே போட்டீங்க. அது இந்த சின்ன, அதாவது முதலாம் வகுப்பு சின்ன குழந்தைகளோட அந்த அறுவடை வகுப்புல குழந்தைகள் அந்த டீச்சர் பார்த்தா ஓடி வர யார் முன்னுக்கு போனான்.
1: யாரு ஃபர்ஸ்ட் வரவோ, யாரு ஃபர்ஸ்ட் வரவோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்
0: ஓடி போயிருவாங்க. அப்படி இருக்குது. சரி, ஒரு ஒரு என்ற சொல்லு.

0: நல்ல சோமா இருக்காருங்க அவங்க. அப்பா நல்ல நல்ல சோமா இருக்காரு.
1: நீங்க அம்மா அப்பாவும் நலம் வந்தா நாங்க அனைவரும் நலம்.
0: நலம்
1: ஒரு பக்கம் பாக்கிறா, ஒரு கண்ண சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா, சிரிக்கிறா, சிரிக்கிறா. அதே பாடலுமா?
0: அந்த பாடல் உங்களுக்கு. ஒரு பக்கம் பாக்கிறா.
1: சரி பேசலாம்மா.
0: கொடுங்க கொடுங்க. வணக்கம் ஈஸ்வரி. ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி
2: வணக்கம்மா.
0: வணக்கம் ஈஸ்வரி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா?
0: நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். எப்ப சிரிச்ச வண்ணா? உற்சாகமா இருப்பீங்க. கலகலகலாண்டு
2: நல்லா எப்பவுமே நான் சிரிச்சுதான் பேசுவேன். இங்கே எல்லாம் எங்க பக்கத்துல எல்லாமே சொல்லுவாங்க, சிரிச்சுதான்
0: பேசுவோம். சரி, இன்றைக்கு நீங்க ஒரு பாட்டு கேளுங்க பாப்பா. ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு.
2: ஒரு
0: ஒரு ஒரு என்ற சொல்லல தொடங்கணும், முதல்ல தொடங்கணும்.
2: ஒரு பெண்ணை பார்த்துவார்.
0: சூப்பர் சூப்பர். அட்டே அப்பா,
2: நானு ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கேன்.
0: சூப்பர். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் ஒளி இல்லை, கண்ணை
2: பார்த்து.
0: சூப்பர். ஒரு பெண்ணை பார்த்து. நன்றி நன்றி நன்றி. உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த பாடல் எடுத்து வர்றேன். நன்றி, வணக்கம் இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. கெட்டிக்காரி, ஒரு பெண்ணை உடனே சொல்லிட்டேன். ஆஹா, ஒரு பெண்ணை பார்த்தேன். சரி, எனது பாடலை தொடர்ந்து கொண்டு உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்.

0: இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு முத்துவேல். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். ரமேஷ் இருக்கிறாரா, லைன்ல இருக்காரா?
0: அவர் விடுபட்டு போயிட்டார். நீங்க பேசி இருக்கலாம், விடுபட்டு போயிட்டார். அவர் விடுபட்டு இரண்டு இலக்கங்கள் இருக்கிறது. மற்ற இலக்கத்தையும் நீங்கள் அழைக்க வேண்டும், நான் பதிவு செய்து கொள்வேன். நீங்க இந்த இலக்கத்துல ஒருவர் பேசுகிறார் என்றால் அடுத்த இலக்கத்துக்கு வந்தா நீங்கள் பேசலாம் அவரோடு. நீங்க உங்களுக்கு ரமேஷ தெரியுமா? உங்களுக்கு
1: சாத்து ரமேஷ் எனக்கு அறிமுக நேயர். அதாவது நான் எம்டிஆர் எஃப்எம் அறிமுகம் ஆகும் போது முதன் முதலில் எனக்கு வாழ்த்துக்குரியவர் அவர் தான்.
0: அவர் தான் கலகலண்டு பேசுவார், இந்த வானொலியோடு இணைந்திருப்பார் அவர்.
1: ஆமா, அறிமுக நேயர்னா நேர் நேரத்தில் நான் பாடல் பதிவிடும் போதே எனக்கு உடனே எனக்கு போன் பண்ணி நான் சாத்து ரமேஷ் பேசுகிறேன் வாருங்கள் வெல்கம்
0: என்று சொல்லிவிட்டார். உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் நாளை இன்றைக்கு நான் எடுத்து வந்திருக்க வேண்டும், நான் எடுத்து வரக்கூடிய நிலையில இல்லை. என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முதல் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வரணும். ஆனா நீங்க உங்களுடைய நிகழ்ச்சியை போட்டு எல்லாரையும் எடுத்து வந்து பயமுறுத்திய பின்பு நான் காட்டலையில இருக்கேன், அப்படித்தானே? என்ன சிரிக்கிறீங்க?
1: கண்டிப்பாக அது இரவு நேரத்தில் மட்டும், இரவு நேரத்தில் மட்டும்தான் பேய் பாடல்கள் உலா வர வேண்டும். இரவில் தானே பேய் உலா வரும்.
0: ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் உங்களை சொல்லி சொல்லி நாங்க எல்லாம் சின்ன உங்களுக்கு அந்த மியூசிக் எடுத்ததுலயே எனக்கு ரெண்டு நாளா நித்திர இல்ல. வீட்டுல எல்லா லைட்டையும் போட்டுத்தான் நான் அல்லாண்டி கொஞ்சம் ஒரு சின்ன வெளிச்சத்திலேயே வந்து எல்லா இடமும் உலாவி தெரிவேன். இது உங்களுடைய அந்த தொகுப்பை எல்லாம் பார்த்த பிறகு இப்ப நான் எல்லா லைட்டும் போட்டு தான் எல்லா இடமும் போய் வரேன்.
1: நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன் போல இருக்கிறது.
0: இல்ல இல்ல, சின்ன ஏதாவது ஒன்று ஆடுனா கூட பயமா இருக்குது. ஏன்னா நீங்க எடுத்து வந்த பாடல்களும் அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு பயமா இல்லையா இருக்கிறது.
1: மற்ற மோகினின்னு ஒரு படம் பார்க்கும்போது
2: ஜெகன் மோகினியை போட்டுக்கோம்,
1: அதுல வந்து ஒரு மனித உருவம் வந்து ஒரு வெள்ளை வெள்ளர்னு துணியில தச்சு போட்டு நீண்ட முடி போட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி உருவம் வந்து ஸ்கெல்டன் தெரியல எனக்கு.
2: தெரியல
1: ஒரே புகை மட்டும்தான் தெரிஞ்சது.
2: அதனால அம்மா அம்மா நம்மள வந்து நிறைய பேர் பாத்திருக்காங்க, சொல்லிருக்காங்க இது வரைக்கும் ஆண்டவன் செயல்ல இந்த 44 வயசுல இது வரைக்கும் நான் எதுவும் பாக்கலமா. இது வரைக்கும்
0: இன்றைக்கு நீங்க பாப்பீங்களா? நீங்க நிறைய கவலைப்படுறீங்க, இல்ல பாக்கல இருந்து கவலைப்படுறீங்க, அதனால இன்றைக்கு இருக்க நீங்க பார்த்தா நல்லா இருக்கும்.
1: இன்னொரு விஷயம் சொல்றேன்
2: சார்,
1: திருவேதில எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கும்போது தூங்கிட்டேன். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:30 வெளியில வந்து ஒரே மக்கள் சத்தம். ஆமா ஆமா, 5:30 6 எந்திரிச்சு வெளியில வந்தோன்னா என்ன என்னன்னா யாரும் பயப்படக்கூடாது. என்ன என்ன வெளியில வந்து கேட்கும் பொழுது அப்ப வந்தாங்க, முதல் நாள் வந்து ஈவினிங் மாலையில வந்து ஒரு தகனம் பண்ணிருக்கிறாங்க. தகனம் பண்ணது வந்து பக்கத்துல இருந்து ஒருத்தர் எப்போதும் இருப்பாரா, அந்த மாதிரி யாரும் இல்லைங்க அன்னைக்கு. அதுல என்னன்னா ராத்திரி வந்து உடம்பு எரிஞ்சு அந்த உருவம் வந்து ஏந்திரிச்சு வெளியில நடந்து வந்திருக்கு.
2: நடந்து வரா சார், அது நடந்து வராது.
0: கொஞ்சம்
1: அதாவது சிதையிலிருந்து ஏந்திரிச்சு ஒரு 10 நடந்து வந்து வரப்புல தடுக்கி அப்படியே கீழே விழுந்துருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து சூடு ஏறும் பொழுது, அந்த சூடு ஏறும் பொழுது அது நரம்பு தெரிக்குமா?
2: ஆமா ஆமா,
1: அப்ப வந்து போய் பகல்ல போய் பார்த்தோம்னா உடம்புல வந்து பாதி எரிஞ்சிருச்சு,
2: எலும்பு
1: மட்டும். ராத்திரில அது எரியும் பொழுது யாராவது பாத்துருந்தாங்கன்னா
2: என்ன ஆயிருக்கும் வரும்?
0: இல்ல இல்ல,
1: ஹார்ட் அட்டாக்
2: வயிற்றுல பாக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
0: இல்ல
1: ஹார்ட் அட்டாக் இல்ல, வாயில ரத்தம் வந்துடும்.
2: அது உண்மை சார், அது உண்மை. செகண்ட் அப்படிதான் இருக்கும். அது வந்து சார், அது எரியும் போது அது செதை மொத்தம் எரிஞ்சிடுது போல அந்த ஸ்டிக் ஆயிடுது, ஸ்ட்ரைட்டா எரிந்து நிக்குது. டக்குனு அடிப்பாங்க, அங்க கூட அடிப்பாங்க, கும்பத்து அடிப்பாங்க போல எடுத்து.
1: சப்போஸ்
2: ஆள் இல்லைனாக்கா, அடிக்கிறவங்க ஆள் இல்லைனாக்கா நடந்து வரும். அதுதான் ஆள் என்ன டக்குனு அடிச்சிடும், கே வீந்துடும் பொத்துனது.
1: மனதில் பதிந்தது. இப்ப இடையில வந்து இப்போ ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கும், ஒரு நாள் காலையில வந்து என் பாப்பாவை பாக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வரேன். கிளம்பி ஒரு வந்து என்னுடைய பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு ஒரு பல்லாங்க நடந்து போகணும். நான் வீட்டை விட்டு வெளியில வரேன். வெளியில வந்தோன்னா அந்த என் வீட்டு வாசல ஒரு கோயில் இருக்கு, கோயிலுக்கும் பக்கத்துல ஒரு சிகப்பு நாய் ஒண்ணு நின்னுட்டு இருந்தது.
2: என்ன கோயில்?
1: அது வந்து காளியம்மன் கோயில்.
2: காளியம்மன்
1: காளியம்மன் எங்க கிராமத்தோட காவல் செய்யும். அது நுழைவாயில்ல அந்த காளியம்மன் கோயில் இருக்கும், ஒவ்வொரு கிராமத்திலயும்.
2: ஆமா இருக்கும்.
1: அது நான் வந்து அத ஸ்டெப் கால் வச்சோன்னா அந்த நாய் வந்து என் பின்னாடியே நான் பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்கும் வந்தது.
2: கூடவே வந்தது.
1: என்னோட எனக்கு துணையாகவே வந்தது.
2: எனக்கு துணை அம்மன், அம்மன் உங்க கூட வந்திருப்பாங்க. அம்மன் போய் எனக்கு வந்துருக்கும், உங்க கூட வந்திருக்கும்.
1: இல்ல எனக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியம், எப்படி இது? அந்த நான் பார்த்ததே இல்ல. திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து கூட நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறேன், நாய காணும்.
2: இருக்காது, காணாம போயிடும்.
1: அது எப்படி
2: உண்மை சார்,
1: என்னன்னு எனக்கு தெரியல.
2: அது உண்மை சார், அது உண்மை.
1: அது
2: என்னன்னாக்கா, அது
0: என்னன்னாக்கா,
2: நாம கூட வந்து வேலை சேர்ந்து இப்ப கம்பெனி வீட்டுக்கு வரும்போது நாம கூட ஒருத்தர் பேசிட்டு வர மாதிரி கூடவே தோணும். ஆனா நம்ம வீட்டு கிட்ட வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல ஆள் இருக்க மாட்டாங்க, துணைக்கு கூடவே வருவாங்க. இப்ப இரவுனதுல பேசிட்டு உடம்பு மெய் சிலிக்குது எனக்கு. இப்போ அத பத்தி மெய் சிலிக்குது உடம்பு. இப்ப
0: நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, அவங்க பேசிட்டு வரும்போது அவங்க உருவத்தை நீங்க பாப்பீங்களா?
2: இல்லம்மா, உருவம் தெரியாதம்மா.
0: அப்ப எப்படி நீங்க பேசிட்டு வரீங்க?
2: பக்தியா அதாச்சு பேசிட்டு இல்லம்மா, நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க. நீ போயிட்டு எவ்வளவு போன பாத்து கூட 100 மீட்டர் இருக்கும் போது அதுக்கப்புறம் இல்லையா, அவங்க
0: ஒதுங்கிடுவாங்க.
2: அவங்களே பாக்கணும் இல்லையா, நம்மளே பாத்துருந்தா எப்படி?
0: அது சரி, அது சரி.
2: கடவுள் இருக்காங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் 100% கடவுள் இருக்காங்க. கடவுள் இல்லாம போயிட்டு போல போயிட்டு விடியல.
0: அப்ப
1: நான்
2: பகல் என்பது கடவுள் இல்லாம போல விடியல, அதான் மெயின்.
1: எனக்கு இரவுல வந்து பயம் வந்து நாய்கள், பேய்கள், பாம்புகள். ஒரு
2: இன்னைக்கு கலகத அதெல்லாம் இல்ல சார், இன்னைக்கு கலகத்துல பேய் என்பது இல்ல. நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், இல்ல பீதி.
1: நான் இளமையில பார்த்தது, ஆனா இப்ப இடையில வந்து இடையில
0: ரெண்டு மாதத்துல
1: நான் நைட்டு ஒரு 10:30 வண்டியில வந்துகிட்டு இருந்தேன், டூ வீலர்ல. இருட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி அளவுக்கு ஒரு உலக்கை இருக்குல்ல, அந்த உலக்கை சைஸு ஒரு பாம்பு கடந்து ரோட்ல. அப்படியே பார்த்தோன்னா
0: அப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ரமேஷ் நீங்க விடுபட்டு கொள்ளலாம. ரமேஷ் நீங்க விடுபட்டு கொள்ளுங்க, ஏன்னா நாங்க நீங்க பிஸியா இருக்கிறீங்க. நான் இவருடைய கதையை கேட்கலாம், நீங்க விடுபட்டு நீங்க
2: கதையை பேசலாம்.
0: இரண்டாம் அந்த சத்தங்கள் வந்தா இவருடைய தெளிவா வராது, அதுதான். சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
1: அத பாக்கும்போது எனக்கு உடம்பு அப்படியே வெட்ட வெட்ட வெட்ட வெட்டான்னு ஒரு நிமிஷம் ஆடிடுச்சு. ஹார்ட் வந்து பட்டு பட்டு பட்டு பட்டு நட்டுக்குது. அது அது இரவு கார நேரமா இருக்கிற வாசி அவ்வளவு பயம்.
2: இரவு இல்ல அதனால
1: பகல்னா கூட ஓரளவுக்கு அந்த பயம் இருந்திருக்காது. அப்புறம் வந்து இந்த ரோட்டை அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வண்டியில வந்துட்டேன்.
0: வந்துட்டீங்க, ஆனா பயம் இருந்திருக்கு.
1: பயம்னா என்ன, ஒரு 6 அடி நீளம் இருக்கும். ஒரு 6 அடி
0: நீளம் பாம்புக்கு மேல உங்களோட வண்டியை ஏத்துனா அது சுத்தும். அந்த சுத்தி பிடிக்கும்.
1: ஆமா, நான் அப்படியே பிரேக் அடிச்சு அப்படி நின்னுட்டேன். அது கிராஸ் பண்ண பிறகுதான் நான் மறுபடியும் வண்டி
0: நவுத்துனேன்.
1: அப்ப உடம்பு வந்து அவ்வளவு நடுங்கி உடம்பு எல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு எனக்கு.
0: சரி, அப்ப இன்னைக்கு முத்துவேலுக்கு என்ன பாடல் வேணும்? முத்துவேல் உங்களுக்கு
2: பைக்கில வந்தோம். பைக்கில வரும்போது ஊரு கிட்டதான், ஊரு வந்து 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்கும். ரெண்டு பாம்பும் நல்ல மழை, நடு ரோட்லயே வந்து குறுக்கு பிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே படம் எடுத்துட்டு இருக்கு ரெண்டுமே. யாரு இந்த பக்கம் வரமுல்ல அந்த மாதிரி போமுல்ல
0: எல்லாம் நின்றுட்டாங்க.
2: அப்படியே 45 நிமிஷம் அந்த பக்கம் நின்றாங்க, இந்த பக்கம் நின்றாங்க. நாங்க பாத்துட்டு மரம்லாம் கையாட்டி
0: நித்துட்டோம்.
2: பாம்பு இருக்க நில்லுங்க, பாம்பு இருக்கு நில்லுங்க, யாரும் ஏத்திராதீங்க
0: நில்லுங்கன்னு.
2: அது பின்னி பிடஞ்சிட்டு இருக்கு, பின்னி பிடஞ்சி படம் தாடிட்டு இருக்கு 45 நிமிஷம் 50 நிமிஷமா. அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்குது. சரி அம்மா, அது மாதிரி பாம்பு நடுவில் இருக்கு, நம்ம ஊரு கிட்ட தான் வந்துட்டேன், இன்னும் 1/2 மணி ஒரு மணி வரதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டா 55 நிமிஷம் கழிச்சுதான் வந்து அது ரெண்டா பிரிஞ்சு தனியா போனது. ஒரு பாம்பு ஆண் பாம்பு தான் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டு இணையத்து ஆண் பாம்பு தான், பெண் பாம்பு கிடையாது. நம்ம ஒரு பாம்பு சாபம் கொடுத்துருமா, நம்ம வந்து சந்தோஷத்துக்கு எடுத்துட்டாங்க பாரு. அதே நேரத்துல நான் வந்து இப்ப வந்து பசங்களை படுத்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா பசங்களே இப்ப அதாவது கல்யாணம் ஆயிட்டு 6 மாசம் 1 வருஷம் ஆயிட்டு குழந்தை பெறாம இருக்காங்க பாருங்க.
0: ஆமா, வணக்கம் அருள், எப்படி இருக்கிறீங்க அருள்?
3: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: இப்பொழுது என்னம்மா
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். இப்பொழுது வானொலியில இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் உங்களுக்கும்
0: நன்றி, நன்றி. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, ஒரு என்ற சொல்லில ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாம்புன்ற கதை கேட்டுனா பாம்புன்ற பாம்பு அது இங்க இங்க தாயகத்திலயும் மட்டக்களப்புல நடந்தது. அப்படி நடந்ததம்மா?
0: நடந்ததா? எப்படி என்ன சொல்லுங்க பாக்கலாம் அந்த கதைய.
3: அந்த அந்த அந்த கதை என்ன சொன்னா, அந்த பாம்பு சாபம் போட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை பாம்பாவே பிறந்தது. ஓ, அப்புறம் வந்து அது அந்த வீட்டு கூரையில அப்படி அவங்கள வீட்டு கூரையில இருந்து இருந்து அப்புறம் அடுத்த புள்ள பிறந்து வளரும் வரையும் அந்த பாம்பும் இருந்ததுமா. மட்டக்களப்புல அப்படி சம்பவம் நடந்து.
0: அப்ப அந்த பாம்பு பேர்ந்து போயிருமா? அது அவன் குழந்தை
3: தானே? அப்புறம் அந்த பாம்பு கொஞ்ச நாளையில போயிட்டுது. ஆனா இந்த இந்த புள்ள வந்து கொஞ்ச நாள இந்த பிள்ளையும் செத்துட்டுது.
0: அந்த பிள்ளை. சரி, ஒரு என்று சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ஒரு என்று தொடங்கணும்.
3: ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்தா
0: ஒரு என்ற சொல் சொல்லல வரணும். பாருங்க, ஒரு பக்கம் பாக்குற, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ராஜா ராணியிட அப்படி இருக்க, அந்த ஒரு என்ற சொல் முதல்ல வரணும்.
3: ஒரு என்ற சொல்
0: முதல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு கூட்டுல உள்ள குயிலுக்கு
0: கெட்டிக்காரனடா பாப்பா. நானே அருள் சொல்லாம கொஞ்ச நேரம் நிக்க போறாரு. ஒரு கூட்டுல
3: மூன்று வருஷமா வானொலியோட இருக்கிற நெந்தியா
0: இப்ப புது புது பாட்டெல்லாம் கேக்குறீங்க. அந்த சந்தோஷம், ஒரு கூட்டுல எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. சரியா? நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 11:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ராஜவேல் ஏதோ ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார், கேட்டு பார்க்கலாம் என்னன்னு.
4: வணக்கம். பெண்கள் வீரா அம்மா கதம்பு நிகழ்ச்சியில் இன்று ஒரு என்று ஆரம்பிக்கும் பாடலிலிருந்து நான் ஒரு பாடல் தெரிவு செய்துள்ளேன் அம்மா. அந்த பாடல் படம் ஆனந்த ஜோதி பாடல். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். இந்த பாடலை கலம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்புங்கள் அம்மா. இந்த அருமையான பாடலை நன்றி அம்மா. வாழ்க வளர்க MTR FM.
0: நன்றி நன்றி ராஜவேல். உங்களுடைய பாடல நான் இப்ப 5வது பாடலாக வரும். இது நல்ல வேலையா இருக்கு, உங்களுக்கு இணைய முடியாவிட்டாலும் இப்படி குரல்ல வைக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் என் அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கம் 514-519-2379. பொன்சேகர் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டாள் நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, நீங்களும் அழைப்புக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்கே நேரம் கிடைக்கும் போது எல்லோரும் முனைந்து கொள்ள வேண்டும். முதல் பாடல் எங்களுடைய ஒரு பக்கம் பாக்குறா எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் கேட்ட பாடல்.

0: நிலையில்
1: பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறாண்ட எங்களுடைய ஆண்டாள் வாரா பாங்கோ, எப்படி இருக்கிறீங்கள ஆண்டாள்?
2: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க பேய கண்டிருக்கீங்களா ஆண்டாள்?
2: அத பயம் இப்ப பேசக்கூடாது. அது
1: நல்ல எல்லாருக்கும் பயம். அப்ப எப்பதான் பேசுறது பேய கதை, அத சொல்லுங்க எனக்கு.
2: பாருங்க,
1: அவர் சொல்லிக்க த்ரில்லா தான் இருக்கு. என்னன்னா அவர் அந்த சிரிக்காம சொல்லி கொண்டு போற என்ன அப்படிங்க. ஒரு அந்த சொல்லுல ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒரே முறைதான் தரலையா, ஒரே முறையான் பேசி பார்க்கும்
1: ஒரே முறை
2: படம்.
1: முறைதான்
2: தனித்துறை படம்.
1: முறைதான்
2: ஒரே முறைதான் உன்னோட பேசி பார்க்கும் நீ ஒரு தனித்துறை.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டா, உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன். சரியா, நீங்க எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க, நான் தனியே இருக்கிறேன். இரவு நேரத்துல என்னுடைய இரவு நேரத்துல நான் எடுத்து வந்தா நீங்க நான் தனியே நான் பயப்படணும். அதனால பகல்ல என்னுடைய பகல்ல உங்களுடைய இரவுல எடுத்து எல்லாரும் நல்லா பயப்படணும். இது பாருங்க பக்கத்துல
2: என்ன
1: மன பயம். அப்படி எல்லாம் நினைக்க கூடாது யாரு. நான் தமாஷா சொன்னது. நன்றி நன்றி ஆண்டா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் என் அன்பு உறவுகள், நீங்க நினைந்து கொள்ளலாம் அங்கே இன்றைக்கு பேய் படத்தோடைய பேய் கதையோடைய எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கப்பா. எல்லாத்தையும் கட கட கட கட கடன்ற அழைப்புக்கு வர்றவங்க பேய சொன்னோன்னு யாரும் வர்றதுக்கு பயப்படுறாங்க பாருங்க. சரி, என்றாலும் அலையுங்க. காற்றலைக்கு வர காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் ரதீஷ். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம் ரதீஷ். நீங்க பேய கண்டிருக்கீங்களா? துணி உடுத்தி நல்ல முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டு ரெண்டு பேரும்
3: நீங்க பாத்துருக்கு
1: படத்துல வந்துருங்க என்ன.
3: ஓ அது சரி, நினைச்ச உண்மையா நீங்க பாத்துட்டு சொல்றேன்.
1: இல்ல இல்ல படங்கள்ல நீங்க பாக்குறீங்க தானே?
3: நான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாக்காது.
1: நீங்க பாக்க? ஓ அதுதான் நீங்க பாக்கணும். நீங்க சின்ன பிள்ளைல நீங்க அதாவது பத்து ஒரு படம் பாத்தீங்கன்னா காணும், எப்போ மனசுல அது நிக்கும்.
3: அந்த ஒரு பயம் இருக்கும்ல?
1: பயம் உண்மையா இருக்கும். அது ஒரு படம் இப்ப உண்மையிலேயே அந்த இங்கிலீஷ்ல வர ஹாரர் மூவி எல்லாம் ஒரு தடவை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா
3: இருக்கு. நிறைய படம் பாத்திருக்கேன், சும்மா சொன்னது இந்த ஈவில் டெட் பாத்திருக்கு, அதுதான் சரியான ஒரு படம்.
1: என்ன படம்?
3: ஈவில் டெட்.
1: ஈவில் டெட். அது பாத்திருக்கேன்,
3: அதுதான் சரியான ஒரு பயமான ஒரு படம்.
1: அதை விட பயம் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே. நிறைய
3: காஞ்சனா காஞ்சனா
1: அதுவும் இரவு நேரத்துல நீங்க வரணும்.
3: இரவு நேரத்துல பாக்கலாம் பரவாயில்ல.
1: அதுக்கு இழுத்து சொல்றீங்க, இரவு நேரத்துல பாத்துட்டு தனியே வரணும்.
3: நேரத்துல இரவு நேரத்துல வந்து அந்த மாதிரி படங்களை யாரும் அவ்வளவு பாக்காது நினைக்கிறேன்.
1: பாக்காது. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இரவு நேரத்துல உண்மையா மூவிஸ் ஓடுதா உண்மையா? முந்தியெல்லாம் 6 மணியில இருந்து 10 மணி பேருந்து
3: நிறைய ஓடுது, நிறைய ஓடுது.
1: 12 மணி மட்டும் போகும். இப்ப அங்க அந்த அப்படி இருக்கா?
3: வீட்டுக்கு போற வழி அந்த வழி வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்,
1: களவு செய்ய போறவங்களும் உடைச்சு விடுவாங்க அந்த நேரத்துல, அதுல களவு எடுக்கலாம்.
3: அதுதான் சொன்ன, அந்த ஆளுகள் தான் பேய் மாதிரி நடிச்சிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து யாராவது இருக்கும்போது பயப்படுத்தும். அப்ப அப்படி பாக்குற ஆளுகள் நினைக்கும் இது
1: பேய் என்று நினைக்கும்.
3: என்னுடைய ஒரு இதுல வச்சு பார்த்தா உண்மையா சொன்ன பேய் இல்ல,
1: இல்ல
3: இறந்து போனாலும்
1: இறந்து போன நிச்சயம்
3: நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பேய் நமக்கு ஒரிஜினல் மனிதர்களுக்கு நடக்க முடியாது.
1: இல்ல இன்னொரு விடயத்தை பாக்கலாம். எங்கட தாயகத்துல நீங்க பாருங்க, சுனாமியில மற்றது சண்டையில நிறைய போர் நடந்தது இல்ல, அந்த நேரத்துல எவ்வளவோ பேரை உடனே ரோட்ல எல்லாம் எல்லாரும் செத்துருந்தாங்க, சுட்டு செத்தாங்க, எரிஞ்சு செத்தாங்க, நிறைய அழிவுகள் உடனே பார்க்கக்கூடியதா இருந்தது பாடிஸ் எல்லாம். அப்ப எவ்வளவு பேய் எலும்பி ஓடி தெரியணும் இல்லையா? முக்காவாசி, அதாவது எவ்வளவோ மக்கள், அரக்கரவாசி மக்கள் இறந்து விட்டார்கள், அவ்வளவு பேரும், அதுவும் அந்த செல் விழுந்த நேரம் எல்லாம் கை கால்.
3: நமக்கு தெரிஞ்ச இறந்த ஆளுகள் ஒரு கொஞ்சம் இருக்கு, நமக்கு தெரியாத இறந்த ஆளுகள் எவ்வளவு இருக்கு. அப்போ எல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு பேய் இல்ல, நீங்க தைரியமா தூங்கல
1: அன்னைக்கு. கண்டு சொல்றாங்க, நீங்க பாருங்க இப்ப முத்துவேல் வந்து சொல்லிட்டு போறார்.
3: எனக்கு நான் பார்த்தது கிடையாது, அவரு பார்த்திருக்கோ தெரியாது எனக்கு.
1: வெள்ளையா வெள்ளையா அப்படியே இது நின்றுச்சு என்று சொல்றாரு புகை மாதிரி.
3: இல்ல ஒரு என்னுடைய டவுட், இந்த பேய்களுக்கு இந்த வெள்ளை ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குதா?
1: சூப்பர் கேள்வி.
3: வேற ட்ரெஸ் இல்லையா?
1: இல்ல அது ட்ரெஸ் இல்ல, புகை என்று சொன்னார். அவர் ட்ரெஸ் போட இல்லது, அது புகை தனியோட புகை மண்டலம்.
3: நான் வந்து அவர் சொன்னதுல தப்பா சொன்னதுல மொத்தமா சொன்னது, எங்க பார்த்தாலும் ஒரு சினிமால பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி பேய் என்றா அவருக்கு வாயிட்டு.
1: அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? பேய் வாரது இருட்டுல, இருட்டுல வெள்ளை போட்டா தான் வெளியில தெரியும். நீங்க ஒரு பக்கத்தால இருட்டுல கருப்பு போட்டா வெளியில தெரியாது, வெள்ளை ட்ரெஸ் போட்டா தான் தெரியும்.
3: அப்படியான பேய் வந்து யாரும் பார்க்காத மாதிரி நிறைய இருக்கு, வெள்ளை ட்ரெஸ் போடணும் படத்துல வந்தது. அது வந்து நம்ம எல்லாரும் மனசுல அப்படியே வச்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள்ல இருந்து சாப்பிடாம இருக்கும் போது பேய் வரும், அது வரும், இது வரும் சொல்லிட்டு எல்லாரோட மனசுல அப்படியே அது பதிஞ்சு.
1: நிச்சயம் உண்மை உண்மை உண்மை.
3: அதுக்காக
1: நீங்க இந்த காலகட்டத்துல குழந்தை என்று சொல்ல முடியாது. சரி, ஒரு என்று சொல்லுங்க. ஒரு என்று சொல்லல, ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு என்று முதல்ல வரணும். ஒரு
3: பிரியாணி இருக்குது, ஒரு பிடி பிரியாணி,
1: ஒரு பிடி பாட்டு இருக்கா அப்படி?
3: ஓ, பிரியாணி மூவில ஒரு பிடி பிரியாணி.
1: அதை அனுப்பி விடுங்க பாக்கலாம், நல்ல பாட்டா அது, நல்லா இருக்குமே, நாங்க கேட்க.
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படின்னா கேட்ட மாதிரி இருக்குது. அது அதே மாதிரி ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு நெஞ்சுக்குள்ள
1: இல்ல, ஒரு என்று சொல்லுங்க. அது நான் அப்ப அம்மாக்கு ஒரே என்று நான் விட்டுருக்கேன், ஒரே என்று பாவம் அவசம் வந்த வடிவா ஆண்டால.
3: இல்ல நீங்க சொன்னது ஒரு என்றது இடையில வரணும், ஃபர்ஸ்ட்ல
1: வரணும், ஒரு என்று சொல்லு.
3: அப்படி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல ஒருன்னு வரணும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு நொடியிலே இருக்குது படம்.
1: எங்க சொல்லுங்க என்ன பாட்டு? ஒரு நொடியா?
3: ஒரு நொடியில களவு. அது படத்தோட பேரு வந்து களவு தொழில்
1: மூவியில
3: பொண்ணு நினைச்சு வந்தேன் தாயே.
1: என்ன நினைச்சு?
3: ஒரு ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
1: ஒரு பொண்ணா? இது பக்தி பாட்டா? ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
3: வந்தேன் தாயே. ஆமா, நல்லா இப்ப பேயெல்லாம் அப்படி ஒரு பயம் இருந்தாலும் தராது.
1: சரி, எதுக்கு நீங்க ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஒரு நொடியிலேயும் ஒரு பொண்ணா நினைச்சு அந்த ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஓகே,
3: எனக்கு எனக்கு நல்ல
1: ரெண்டு பாட்டையும் அனுப்பி வைங்க. ஆமா, நன்றி நன்றி நன்றி
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145119 2379. வணக்கம். எங்கே? வணக்கம் அருள்.
0: கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிம்பத்துல பார்த்தா தெரியும்.
1: பிம்பம்
0: ஓ கண்ணா, அதாவது அந்த அதாவது கேமரா
1: சொன்ன
0: அருள் ஒரு உருவம் கொண்டு முன்னுக்கு போய் கொண்டு பாருங்க. எனக்கு தெரியலம்மா. அப்ப அவர் அவருக்கு அவர் சொன்னார் தனக்கு தெரியுதுண்டு. அப்ப நான் சொன்னேன் என்ன நீங்க பைத்தியமா கதைக்கிறீங்க, அப்படி ஒண்ணும் இல்லையேண்டு. சரியான பெரிய வளர்ந்த உயரம் அம்மா, உயரமான ஒரு மனசு. பின்பக்கம் தான் எங்களுக்கு தெரியுது, அவர் முன்பக்கமா போய்கொண்டிருக்க. எங்கட வேன உரம் போதும், அவரும் போய்கொண்டே இருக்கு. அப்ப
1: அந்த ஸ்பீட்ல போறாரு,
0: அந்த ஸ்பீட்ல அம்மா, அந்த ஸ்பீட்லயே போ. அப்ப அவரோட தண்ட மொபைல் எடுத்துட்டு கேமரா ஆன் பண்ணி தந்தார். அப்படியே கேமராவில அப்படியே தெரியுதம்மா, ஒரு அளவான உயரம்.
1: என்னது அந்த படம்?
0: போட்டோ எடுக்கலையம்மா, நாங்க கேமரா போட்டோ ஒன் பண்ணி அந்த போட்டோ தட்டையில அது கேமராவை அப்படி பிடிக்க தெரியுது.
1: தெரியுது. என்ன நிறம்
0: அவர்? இல்ல நிறம் வந்து அது ஒரு சாதாரண உடுப்பில்லாத மனுஷன் போற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த உடம்பு மாதிரி ஒரு மனுஷன் உடுப்பில எப்படி போறோம்னா அப்படியே அந்த பின்னுருவம் தெரியுது. அப்படியே
1: பின்னுருவம் உயரமா இருக்கு.
0: ஒரு 7 அடி உயரம் இருக்குமாம்மா.
1: ஆனா நீங்க நீங்க வேன் போற ஸ்பீட் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்குமா?
0: உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர் சொன்ன ஒரு ஆள் சொன்ன தேவகணம் பூதகணம் சொல்லிருக்காம இருக்கு. அப்புறம்
1: தேவகணம் உள்ள தெரியும் சொல்லுவார்கள்.
0: அது தெரியும், அது உண்மைம்மா.
1: நிச்சயம்
0: வேகி வெள்ளதான் எங்கட மனுஷன், அதாவது சாதாரண ஒரு மனுஷன் போற மாதிரியும் தெரிஞ்ச. இது எங்க நடந்தேன்னு சொன்னாமா? எங்கட தாயகத்துல முருகண்டி இருக்கு தானே?
1: முருகண்டி
0: முருகண்டி தாண்டி வந்த உடனே
1: முருகண்டி
0: விடியப்புறம் விடியப்புறம் ஒரு 1:30-2 இருக்கு.
1: ஓ
0: நாங்க ஏர்போர்ட் ஏன் குழம்புல இருந்து வந்து கொண்டிருந்தோம்.
1: குழம்புல இருந்து வந்து கொண்டிருந்தேன். அப்ப நீங்க போய் கண்டிருக்கீங்க
0: பிம்பத்துல தெரியுமாம்மா.
1: வைத்தியசாலையில அப்படி வீடியோஸ் எடுத்தது எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நாங்க அதை பொய் என்று நினைக்கிறோம், உண்மையாக இருக்கலாம் சொல்ல
0: முடியாது. இப்ப எப்ப நடந்தேன்னு சொன்னாமா 2013 அப்படி இருக்கு. 13-14
1: சரி நன்றி நன்றி அருள் நன்றி நன்றி. எதுக்கும் எதுக்கும் சுட்டி மட்டும் பாத்துட்டு தூங்குங்க ஓகே.
0: இல்லையம்மா இல்ல
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: ஆஹா சரி. எங்க காட்டில இணைந்து கொள்ளும் உங்களுடைய மிட்டில்டா. வணக்கம் மிட்டில்டா. வணக்கம் மிட்டில். வணக்கம் மிட்டில்டா. வணக்கம் அவங்க ஒரு தடவை செல்வாயா வசீகரா படத்துல.
2: ஆமா ஆமா
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்த பாடல் ஈஸ்வரி நீங்கள் கேட்ட பாடல் காட்டளைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 12:05 காற்றில் இணைந்து கொள்ளும் என அன்புறம் வணக்கம் ரதீஷ்.
1: மறுபடியும் வணக்கம்.
0: மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. கொஞ்சம் பகல் நேரம் எல்லாம் வெளிச்சமா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா என்ன சொல்ல வரீங்க, இப்ப பேய் பத்தி ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீங்க என்ன பகல் நேரத்துல பயம் இல்லைன்னு சொல்லுது, நீங்க திரும்பி பாருங்க.
0: சும்மா இருங்க ரதீஷ், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இப்ப இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு நிகழ்ச்சியில் நான் போவோம், தெரியும் தானே உங்களுக்கு? நினைச்சு பின்னுக்கு பயந்து பார்த்தா உங்களுக்கு நிகழ்ச்சி ஒரு மாதத்துக்கு இருக்காது, சொல்லிட்டேன்.
1: அப்போ இந்த பேய், இப்போ பேய்ன்றது இப்போ மொபைல் இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. அப்போ இந்த மொபைல் வந்த இப்ப இந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய வீடியோ யூடியூப்ல அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அதுல இதுல எல்லாம் இருக்கு. அதுல வந்து இப்போ பகல் நேரத்துல இப்ப ஒரு ஆளு நடந்து போகும்போது ஒரு டவுன்ல இல்லாட்டி எங்கேயாவது வெளியில நடந்து போகும்போது கேமரா வச்சு எடுத்திருக்குது. அதுக்கு அந்த ஆளுக்கு பக்கத்துல ஒரு இப்படி நெகட்டிவ் மாதிரி ஒரு ஆவி மாதிரி நடந்து போற மாதிரி அது அப்படி வந்திருக்குது. அது சத்தியமா பொய்யான்னு எனக்கு தெரியும், நானும் பார்த்திருக்கேன்.
0: உண்மையா தெரியா? நானும் பார்த்திருக்கு. இப்ப சுட சுட மாமா அனுப்பியிருக்கிறேன். இப்ப நான் எல்லாருக்கும் அனுப்புறேன், அதை பாருங்க. மாமாவை பாருங்க, அமைதியா இருந்து போட்ட என்ன, நானும் ஏதோ தேவையான பாட்டு ஏதோ அனுப்பியிருக்கிறாரோ என்று நான் அதை பிளே பண்ண பார்த்தா மாமா அதுல பேய் நடந்து போறதா அனுப்பியிருக்காரு. நீங்க என்ன அனுபவிக்கல? இப்ப பாருங்க, முத்துவேல் எல்லாம் வந்து சொன்னாரு இல்லையா, கண்ணால பார்த்தேன் நான்.
1: அப்படியா? இந்த காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் பாக்கும்போது உடனடியா மொபைல் எடுத்து வைக்கல.
0: நீங்க இரவுல ஒரு இடமும் போறீங்கல தானே ரதீஷ், நீங்க
1: இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ற வடிவா கேளுங்க. இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்கும்போது இப்போ ஒரு 12 மணி 1 மணி நேரத்துல இரவுல வந்து கொஞ்சம் வெளியில போலாம்னு நினைச்சா நம்ம போகாது. ஆனா ஒரு அவசரமா நம்ம வீட்டுல யாராவது ஒரு உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப அதிகமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு கார் இல்ல, பைக் இல்ல, அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுதான் காரு டாக்ஸி எல்லாம் கிடைக்குன்னு சொன்னா, அந்த அப்படி இருந்தா நம்ம 1 மணி 2 மணி எல்லாம் பிரச்சனை, அந்த டைமே பாக்காது, நல்ல தைரியம் மனசுல வந்து அப்படியே போயிரும். அதெல்லாம் நான் செய்திருக்க, அப்படி எனக்கு அனுபவம் இருக்கு. அப்படி நல்லா 2 மணி 1 மணி 2.5 3 மணி நேரத்துல எல்லாம் வீட்டுல இப்ப இல்ல, கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: அந்த டைம்ல எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு ஆளுக்கும் வாகனங்கள் இருக்காது. அப்ப எங்கேயாவது ஒரு ஆளுக்கு வாகனம் இருந்தா டாக்ஸி இருந்தா அங்க போனோம். நமக்கு அன்னைக்கு போன் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல.
0: ஹைவேல பயணம் செய்யும் போது இரவு நேரத்துல கார் ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் இருந்து போட்டு லொக்க போட்டுருவேன். எல்லா கதவும் கிளிக் கண்டு எல்லாத்தையும் லொக்க போட்டுருவேன். ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற காருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி போ ஆரம்பிச்ச உடனே லோக் விழுகுது. அப்படி விழாம ஏதும் இருந்தாலும் நான் அதை பார்த்து இருக்க லொக்க போட்டுருவேன். அது ஏன்னு தெரியாது, எல்லாரும் கேட்பார்கள் என்னுடைய வீட்டு.
1: அது நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ மனிதர்களதான் கொஞ்சம் பயப்படணும்.
0: இல்ல சொல்ல முடியாதானே, இப்ப அது ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா நாங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. மற்றது சின்ன டிராபிக்ல ஹைவேல நிக்கும், இரவு நேரத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டா அப்படியே லைனா எவ்வளவோ வாகனங்கள் நிக்கும், இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் காட்டு பகுதியா கொஞ்சம் இருக்கும், அந்த பயத்துல நாங்கள் ஒக்க போட்டுருவேன். அவ்வளவு ஒரு பயம்.
1: ஏதாவது அனிமல்ஸ் பிரச்சனை அப்படியா?
0: அனிமல்ஸ் வருமண்டி இல்ல சொல்ல முடியாது, இருட்டு பகுதியில சக்கன் வந்து யாரும்
1: ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இருட்டு பகுதியில பகல்ல இருந்தாலும் எப்ப இருந்தாலும் காருக்குள்ள போகும்போது ஃபுல் லாக் பண்ணி போறது நல்லதுதான். ஏசி எல்லாம் போட்டு ஏசி இல்லாட்டி திறந்து போடலாம்,
0: நல்லதுதான்.
1: அதாவது நம்மளோட மனிதர்களே எப்படின்றது சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது. மற்றது இனி ஹைவேல இங்க எல்லாம் சில அந்த பயணிகள் நடந்து செல்றவர்கள் அங்க இருந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வெளியில வந்து ஹைவேல நின்றுபடி கைய தங்களுக்கு லிப்ட் தர சொல்லி காட்டுவார்கள். அப்ப அவர்கள் உடுப்பு ஆனா அது கொஞ்சம் பயங்கரம். இங்க எல்லாம் ஏறிக்கொண்டு போய் அரவாசி தூரத்துல டக்குன்னு கத்திய வச்சு அங்க விடு இங்க விடுண்டா அப்படி எல்லாம் சொல்லி தள்ளி விட்டு.
1: இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் எடுத்து வந்தப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு நாங்க வேலை செய்யறாரு, அவன் இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அல்ல சாரி நடந்துட்டு இல்ல அந்த ஆளு டூ வீலர்ல போறான்.
0: டூ வீலர்ல?
1: ஆமா ஆமா. அப்ப ஒராள் வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு இப்படி வந்துட்டு கை காட்டிட்டு எனக்கும் லிப்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆளு பின்னாடி
0: ஏறிட்டேன்.
1: அப்படி டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ஆளு பாதி வழி இருந்து இறங்கி போச்சு. கடைசியில இந்த ஆளோட பேசு காணும் என்னுடைய ஃப்ரெண்டோட
0: பாத்தீங்களா? வெள்ளை இனத்தவர்கள் பயம் இல்லாம ஏற்ற அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த வாக்கி டாக்கி வேலை செய்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அப்ப அவங்க அவங்க அந்த தொடர்பிலேயே இருப்பாங்க, அவங்க பயம் இல்லாம ஏத்துவாங்க. தங்களுக்கும் துணையா இருக்க அவங்க சொல்லி போட்டு பயம் இல்லாம ஏத்துவாங்க. அது இப்படி என்ன தெரியாது, நாங்களெல்லாம் பாத்துக்கொண்டு நாங்க அந்த அவங்களை கண்டோன்னதான் கொஞ்சம் ஸ்பீடா அமர்த்தி கொண்டு போவாங்க.
1: எங்க இப்போ எனக்கு எல்லாம் சின்ன வயசு இருக்கும் போது வீட்டு பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி போஸ்டே இல்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட் இல்ல வீட்டுல அந்த பக்கமே அந்த ஊர்ல கரண்ட் இல்ல. அப்போ ஆமா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு 7 மணி 8 மணி எல்லாம் 7.5 8 மணி எல்லாம் ஆச்சா, 8 மணி எல்லாம் ஆகும்போது நம்மளோட வீட்டுக்கு மேல வந்து இந்த கல்லுகள் சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் தூக்கி வீசும்.
0: என்ன வீசுது?
1: கல்லு இருக்குதுல்ல, கல்லு சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம்.
0: அது யார் வீசுது?
1: அது எல்லாரும் நினைக்கிற பேயின்னு, ஆனா அது பேய் கிடையாது. இல்ல அந்த காலத்துல வந்து இந்த சாராயம் இருக்கு, சாராயம் வெள்ளை கலர்ல, அதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த ஆளுகள் நார்மல் மைண்ட்ல கிடையாது. அது வந்து இது குடிச்சு தண்ணி அடிச்சிட்டு அந்த ஒரு மைண்ட்ல வந்து ஆம்பளைங்களெல்லாம் அதிகமா இல்லாத வீடுகள் இருக்குது, பொம்பளைங்களும் குழந்தைங்களும் மட்டும்
0: இருக்கிற வீடுகளுக்கு கல் அறிவாங்க.
1: ஓ, கல்லு தூக்கி வீசும். அப்போ இவரு நினைக்கும் இது பேய் வந்து. ஆமா ஆமா, அப்படியும் சில ஆளுகளும் செய்திருக்கு. என்னுடைய வீட்டுல அப்படி செய்திருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு.
0: அதாவது
1: ஆளை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு அது பேய் கிடையாது, பக்கத்து வீட்டுல ஆளு
0: பக்கத்து வீட்டாக இல்ல. மற்றது அதுக்கும் ஒரு பேர் வச்சிருவாங்க, எரியான் கண்டு வச்சிருவாங்க. கல்லு சத்தம் கேட்டானே அந்த எரியான் எரியுதுன்றாங்க. அதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் நடக்கும்.
1: ஆள கண்டுபிடிச்சிருக்குதுன்னு நினைச்சு சொன்னேன், அப்படியே அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க. அது பேயா ஆளும்?
0: அது உண்மை, அது ஆக்கள் தான் செய்யறது உண்மையா. பாக்கலாம். இப்ப யாருக்கும் வேற கல்ல மற்றது, நான் இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், அனுப்பக்கூடிய ஆக்களுக்கு பாருங்க. அமைதியா சந்தனராஜ் மாமா அமைதியா இருந்துட்டு அந்த வீடியோவை அனுப்பியிருக்காரு.
1: இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே இங்க இந்தியாவில் இருக்க நம்ம எம்டிஆர் ஒருவர்களோட தூக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
0: யார் யாருக்கு வேணுமோ எல்லாரும் கை உயர்த்தனேன் நான் அனுப்புறதுக்கு. என்னன்னா நான் அனுப்புன அப்புறம் இப்படி நீங்க அனுப்பிட்டீங்க பாருங்க. இது என்னன்னா இது எங்களுக்கு சந்தனராஜ் மாமா எனக்கு அனுப்புனது இப்ப எல்லாருக்கும்.
1: இதுப்போ இன்னைக்கு எம்டிஆர் அசம்பிள நேர்களை கொஞ்சம் அதிகமா வேணும் நினைக்கிறேன். யாரும் இன்னைக்கு தூங்காது.
0: நான் ஒரு 3 மணி மட்டும் நிகழ்ச்சி. சூப்பர் சூப்பர், சரி நல்லது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். யார் யாருக்கு அந்த வீடியோ வேணுமோ எல்லாரும் நீங்க கைய உயர்த்தன நான் உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு. சரியா, நான் நினைச்சேன் ஏதோ பாட்டு தான் மாமா அனுப்பி இருக்கிறார், சரி அனுப்பிடலாம்னு யோசிச்சேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பார்க்க

மன்னிக்கணும், பேய் பேயை பற்றி பேசினோடனே நிகழ்ச்சியை மாறிட்டு பாருங்க. நான் பாடலை மாறி போட்டுட்டேன். ஈஸ்வரி உங்களுடைய பாடலை நான் எடுத்து வந்து விட்டேன். முத்துவேல் கேட்ட பாடலை எடுத்து வர்றதுக்கு அன்று வந்ததும் இதுவரையில் எல்லாம் மாமா அனுப்பின படத்துல இருக்குது. இவ்வளவு நேரம் துணிவா பேசிக்கொண்டிருந்தது எனக்கு பாருங்க, இப்படி என்ன செய்யலாம் மாமாமா நீங்க. சரி, இந்த பாடல் வந்து இப்ப முத்துவேலுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நேர்கள் காட்டிலைக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 மற்ற இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய தர்மபுரி மோகன். மோகன்
1: மேடம்
0: என்ன, நீங்க எங்க போயிட்டீங்க மோகன்?
1: மேடம் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம் மேடம்.
0: தம்பி திருமணம் ஆனதுல இருந்து நீங்க பிஸி ஆயிட்டீங்க. அன்றைக்கு உங்களுக்கு உடல் நலம் எல்லாம் நலமா இருக்கா? இப்ப நலமா வந்துட்டீங்களா?
1: நல்லா இருக்குங்க மேடம், நல்லா இருக்குங்க மேடம்.
0: நல்லா நல்லா உங்களை காணா, உங்களை காணையில முருகனை காணையில
1: நீங்க பேய கண்டிருக்கீங்களா? பேய சின்ன வயசுல கண்டிருக்கேன் மேடம்.
0: எப்படி இருக்கும்
1: இப்போ பேய் வந்து பாத்தீங்கன்னா? இல்ல, நேர்ல பாத்தது இல்ல, அதுக்குண்டான அறிகுறி எல்லாம் நான் பாத்துருக்கேன் மேடம்.
0: அறிகுறி அது எப்படி, என்ன என்ன அறிகுறி இருக்கும்? எப்படி உங்களுக்கு உங்களுக்கு தென்பட்டுச்சா அப்படி ஏதும் அறிகுறி?
1: இல்ல மேடம், நைட்ல படுக்கும் போது அழுத்தம் இல்லைங்க மேடம்.
0: என்ன வரும் படுக்கும் போது?
1: அழுத்துறது, அப்படி
0: அழுத்துறது, அழுத்துறது, அழுத்துறது.
1: அப்புறம் மேடம் தனியே நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு சின்ன செடி இருந்தாலும் இல்ல ஒரு பாறை இருந்தா கூட அது எதுவும் அங்கே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் உண்டாகும் மேடம்.
0: ஃபீல் உண்டாகும் அந்த ரோட்ல எங்கேயோ குந்து கொண்டு இருக்க மாதிரி.
1: ஆமா மேடம், ஆமா மேடம், நைட்டு வேலையில அது மாதிரி எல்லாம் ஃபீல் உண்டாகும்.
0: ஃபீல் உண்டாகும். ஆனா கிட்ட போய்
1: வந்து பாத்தீங்க
0: அப்படின்னா நீங்க கிட்ட போய் பாக்குறது இல்ல தானே, அது என்ன?
1: இல்ல மேடம், இல்லைங்க மேடம், இப்ப இருந்தா பாத்துருக்கேன். சின்ன வயசுல பாத்து ரொம்ப பயப்பட்டிருக்கேன். பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் பயந்தம் மேடம், என்னதான் இருந்தா கூட ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அந்த பயம் வந்துருது. இப்ப உங்களுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா?
0: சொல்லுங்க என்ன கதையா?
1: தனியா போய் இல்ல 6 மாசம் நான் தனியா போய் உட்காந்துருக்கு மேடம், புடுகாட்டு பக்கா
0: அப்படிங்க போய் இருந்துட்டு வானிங்க, உங்களுக்கு பயம் இல்ல தானே?
1: இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு மேடம்.
0: என்ன நடந்தது, கண்டீங்களா நீங்க?
1: இல்ல, இப்ப ஒரு 2-3 பேர் மறுபடியும் இறந்துட்டாங்க அதே இடத்துல. அவங்களை அப்படியே கொஞ்சம் அவங்க அப்படியே பக்கத்துல வர்ற மாதிரி, அவங்க ரொம்ப நெருங்கிய மனிதர்கள் அல்லவா?
0: அது உங்களோடு சேர்ந்து பழகினவர்கள் அங்க தானம் செய்திருக்கிறீங்களா? அதுல கொண்டு?
1: ஆமா ஆமா ஆமா. திடீர்னு அப்படியே நம்ம அவங்க எதிரில வந்து நிக்கிற மாதிரி, அவங்ககிட்ட பேசுற மாதிரி அப்படியே நம்ம ஒரு பயம், நம்ம மனசுதான் சொல்லுதே தவிர பேய்ங்கிறது உண்மை இல்லைங்க மேடம்.
0: உண்மை இல்ல,
1: உண்மை இல்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கற்பனை பண்ணாவே அந்த அப்படியே கண்ணெதிரிலே வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாயிடும்.
0: அது தெரிஞ்சவங்க இறந்துட்டா அது நீங்க அதை யோசிக்கிறீங்க இல்ல?
1: ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நான் எங்க அப்பா அண்ணா போச்ச இடத்துல எல்லாம் பயம் இல்லாம அங்கேயே போய் நைட்டு 10-11 மணி வரைக்கும் அங்கேயே நின்று இருக்கும் மேடம்.
0: அது என்னன்னா உறவு, அதனால நீங்க
1: அதனால பயம் இல்ல. பயங்கரமான இருட்டுல கூட அங்கேயே குளியாண்ட போய் நின்றுட்டு இருப்பேன். இப்ப போறது இல்லைங்க மேடம், மறுபடியும் 2 பேர் இறந்துட்டாங்க.
0: எப்படி இறந்தாங்க?
1: கொஞ்சம்
0: மனசுல நோய் வந்து வந்தாங்களா?
1: ஆமா ஆமாங்க மேடம், ஆமா மேடம், ஆமா மேடம். ஒருத்தர் ஒண்ணு சூசைட்,
0: இன்னொருத்தர்
1: ஹார்ட் ப்ராப்ளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசுல இப்ப கொஞ்சம் பயம் இருக்கு மேடம்.
0: பயம் இருக்குது உங்களுக்கு? சூசைட்டுக்கு பயம் இருக்கு
1: மேடம். ஆமாங்க மேடம், ஆமா மேடம், ஆமா. அதுக்கு பயப்பட்டு ஆகணும் இல்லையா?
0: அதுதான்,
1: அதனால கொஞ்சம் மனசு குழப்பமா இருக்கு,
0: குழப்பமா இருக்குது. சரி, அது ஒன்றுக்கு நல்லதுதான். நீங்க அங்க போவேணா? நீங்க அங்க இருக்கும் போதே நாங்க யோசிச்சேன், நானே யோசிச்சேன், இவர் எதுக்கு அங்க போறாரு இவரண்டு?
1: இல்லைங்க மேடம், நீங்க உண்மையில இத்தனை நாள் கழிச்சு நீங்க என்ன பத்தி ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்.
0: எப்படி மறக்கிறது, நல்லா இருக்குது. அப்படியெல்லாம் நீங்க என்ன திங்க் பண்ணல அது. சரியா, ஒரு அன்பு உறவு இணைஞ்சிட்டா அவர் எனக்கு முழுமையாக ஞாபகம் இருக்கும். அப்படியே சரி, ஒரு என்று தொடங்குறதுல ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. ஒரு என்று சொல்லுல பாட்டு தொடங்குற பாட்டு ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு இன்றைக்கு விருப்ப பாடல்.
1: ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாம். அது முன்ன உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமா மேடம், நல்ல கான்ஸ்டன்டான பாட்டு மேடம்.
0: எப்படி இருக்கிறார் உங்க தம்பி? தம்பி எப்படி இருக்கிறார்?
1: நல்லா இருக்கு.
0: நீங்க
2: குடிச்ச க்ளூ தான் மேடம்.
0: தலைவர் ஆனா வீட்டுல பயம் வலி என்ன வீட்டுல எலி வலி
2: வீட்டுல எலி வெளியில
3: அம்மா இப்ப பாருங்க நானு ரெண்டு மாடி ஏறி பேசிட்டு இருக்கிறேன் கேட்டக்கூடாது. நீங்க வேற எடுக்கிறதுல கீழே வந்து டவர் எடுக்கிறத ரீச் ஆகுறது, அதுக்கோசரம்
0: மாடியில
3: ஏறி பேசிட்டு எப்படி
0: தப்பிச்சுக்கிறோம்.
3: ஒருத்தர்
0: போன்ல எடுத்து பேசுவாரு, பேசும்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது மனைவி வர்றாங்க டக்குன்னு கட் பண்ணி வச்சிருவாரு. அப்ப வச்சோன்னா என்ன நடந்தது? நாங்க திருப்பி எடுத்தா சொல்லுவாரு அது
2: அது பயம் கலந்த மரியாதை மேடம்.
0: பாருங்க எவ்வளவு உண்மையிலே அந்த நெட் வந்து எவ்வளவு ஆண்களை காப்பாற்றுதுன்னு பாத்தீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, அதே பிளிண்ட் பிளாங்க்ஸ் மாதிரி அந்தந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
0: யூஸ் பண்ணிக்கலாம்.
2: ஆமா ஆனா உண்மையில வருத்தப்படாத வாலிப சங்கம்ன்றது நல்ல பட்டப்பேர்.
0: என்ன சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார்.
3: இல்ல இல்ல, இந்த முதல்ல டெஸ்ட் பண்ணீங்களா நீங்க என்ன மாதிரி பாட்டு கேக்குறீங்கன்னு ஆரம்பத்துல, அதனால சொன்னேன் வருத்தப்படாத வாலிப சங்கத்துலதான் பாடல்
0: வேணும்னு. டெஸ்ட் பண்ணல, நாங்க உங்களை சரியா அந்த நிலையில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
3: ரசனை இல்ல, கேக்குற பாடல் வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்
0: கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அந்த அந்த ரகத்தை தான் சேர்ந்த நீங்க உங்களுக்கு என்ன நன்மை தீமை நடந்தது?
3: பார்வை
0: நீங்க கண்ணால பாக்குறீங்க இல்ல, பார்வையால என்ன நன்மை தீமை நடந்தது உங்களுக்கு?
3: நன்மை தீமைங்களா? பார்வையாலே பார்வை பார்க்காத என்னோட பிசினஸ் போகும். அடடா ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் போறாரு, வாடிக்கையாளர் போறாருன்னு போய் குறுக்கட்டி நான் வாங்கிருவேன். என்னோட தொழிலுக்கு அதே மாதிரி அது நன்மை. இன்னொருத்தர் டார்ச்சர் பார்ட்டி வருவாரு, அவரை பார்த்தோம் அச்சோ மாட்டி கும்பிடான்னு இப்படி திரும்ப அப்படி போயிருவோம். அது ஒரு அது ஒரு நன்மை. அவாய்ட் பண்றதுக்கும் பயன்படுது இல்ல பார்வை. வராப்பா வராரு வராருன்ட்டு.
0: நீங்க எங்கேயாவது உத்து பாக்கும் போது மனைவி கேட்டிருக்காவ என்ன நீங்க அங்கேயே உத்து பாக்குறீங்க என்ன
3: நீங்க வேற? இப்ப வண்டி ஓட்டிட்டு போகும்போது காலையில உட்காந்து வருவாங்க, சத்தம் அமைதியாச்சுன்னா டக்குனு திருப்பி பாப்பாங்கன்னா சத்தம் காணுவாங்க. பேசிட்டு போகும்போது
0: என்ன
3: சத்தம் காரன்னு திரும்பி பாப்பாங்க. நான் சைடு மிரர் பாப்பாங்க, நம்மள சைடு மிரர்ல குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி யார் நேர்ல வந்தாலும் பாக்கலன்னு சொல்லுவேன். கேப்பாங்க அவங்க வந்தாங்க
4: பாத்தீங்களான்னு,
3: பார்த்தேன்னு வச்சுக்க பிரச்சனை ஆயிரும். நான் பாக்கலையேன்றேன், வண்டி ஓட்டும் போது யாரையுமே பாக்க மாட்டேன் அருமையான போய்
0: சொல்லிடுறேன்.
3: அவங்களுக்கு தெரியும் நான் போய்
0: போனாங்களே.
3: அப்படியா நான் பாக்கவே இல்லையன்னு நேரம் இருந்தாலும் சரிங்க, டிராபிக் சிக்னல் இருந்தாலும் சரி பாக்கவே இல்லையே பக்கத்துலன்னு சொல்லிடுறோம். அப்பதான் நமக்கு சேஃப்.
0: இப்ப மனைவி என்ன
2: செய்வாங்க, அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, அடுத்ததான் நம்ப மாட்டாங்க.
0: இல்ல இல்ல மனைவி என்ன செய்வாங்க, இவர் அதிகமா பாக்குற ஒரு பொண்ண, இல்ல அதிகமா இவர் பாக்குற பொண்ண பாத்துட்டு சொல்லுவாங்க, அவ போறா கண்டிங்களான், எங்க போறா, எனக்கு
2: போற கொஞ்ச காலமா எனக்கு கண்ணே தெரியல.
3: அதோட கண்ணாடி போலியமான்னு சொல்லி சமாளிச்சிருவேன். போடணும் நேருக்கு நேர் பார்த்தாலும் கண்ணாடி போடலாம் சமாளிச்சிடலாம். பாருங்க அடுத்த ஐடியா குடுக்கறேன் பாருங்க.
0: என்னோட ஐடியா என்னது, இந்த கண்ணாடி போட என்ன சொல்லன, நேருக்கு நேர்
2: பார்த்தேன் பேப்பர் பென்சில் எடுத்து குறிச்சு வச்சு சொல்லுங்க.
0: மனைவி ஏமாற்றுவது எப்படி,
3: தப்பித்து ஏமாற்றுவது எப்படி,
0: இல்ல இல்ல மனைவி ஏமாற்றுவது என்பது அவனது சரியில்லை, மனைவியிடம் தப்புவது எப்படி,
3: தப்பிவது எப்படி, ஏமாற்றுவதுனா தப்பு
0: இவ்வளவு பரிதாபமா இருக்கிறீங்களே,
2: லட்சம் பிரதி கொள்ளமா
3: பாருங்க, நிறைய கேளுங்க, நிறைய டிப்ஸ் குடுக்கறாங்க,
0: நிறைய டிப்ஸ் குடுக்கறாங்க,
3: நல்லா தலைப்பு குடுத்திருக்கீங்க நீங்க, நிறைய நீங்க தலைப்பு நல்ல தலைப்பு குடுத்திருக்கீங்க,
0: நிச்சயம்
3: பார்வன் பார்க்காதே.
0: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற பாருங்க, அவரை இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவரும் தப்புவாரு,
3: அவரு தான்
0: அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம் நீளுங்க. அப்படியே அப்ப என்னடா இந்த டிப், நேற்று வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு நாங்க
3: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா,
0: இல்ல அவரு இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரே இணைச்சிடலாம். எங்களுடைய என்னென்னா இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னண்டா அவர் தனியே தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார், யாரு, எங்களுடைய கோவைக்குமார்.
3: கோவைக்குமார்
0: போட்டுக்கிறாரு, போட்டிருக்காரு, அது எனக்கு அதுல
3: பார்க்காதே.
0: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிறா பாருங்க, அவரை இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவரும் தப்புவாரு,
3: அவரு தான் நிறைய குடுக்கறது, அவரு தான் இருக்கிறேன்
0: நான், இல்ல அவரோட அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம் நீளுங்க. அப்படியே அப்ப என்னடா இந்த டிப், நேற்று வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு நாங்க
3: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா,
0: இல்ல அவர் இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரே இணைச்சிடலாம். எங்களுடைய என்னண்டா இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னண்டா அவர் தனியே தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார், யாரு, எங்களுடைய கோவைக்குமார்.
3: கோவைக்குமார்
0: போட்டிருக்காரு, அது எனக்கு அதுல கண்டுபிடிச்சு அவரை இணைச்சு விட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி இணைக்கிறேன், அப்ப நீங்க இணைச்சிருவீங்க,
3: இணைக்கிட்டுங்களா,
0: நீங்க இணைங்க, நீங்க அவர் இணைங்க, கோவைக்குமார் இணைச்சிருங்க, இணைச்சிருங்க, எங்க கட்டிக்காரன் மாதிரி இணைக்க தெரியும் இல்ல உங்களுக்கு, ரேவதியம்மா பாத்தீங்களா?
2: அவர் ஏதாவது டிப்ஸ் எல்லாம் சொல்றாரு, அப்புறம் எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. பயங்கரமா டிப்ஸ் எல்லாம் புக் எல்லாம் படப்புறாரு, அவரை எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. என்னென்னமா தெரிஞ்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாதா?
0: அதுதானே, இவ்வளவு டிப்ஸ் தெரிஞ்சவருக்கு இணைக்க தெரியாதா? போனவர் போக்குதாங்க இணைக்கிறேன்ட்டு.
2: ஐயோ, மிச்ச டிப்ஸ் எல்லாம் எப்படி கேட்டுக்கிறது?
0: அதுதானே, இல்ல இல்ல, வருவாரு வருவாரு அவரு
2: வருவார்.
0: கோவைக்குமாரை இதுல நான் பதிவு செய்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம், உங்களோட இணைக்கலாமான்னு பாக்கலாம். கோவைக்குமார், நீங்க கண்ணுக்கு தெரியாத
4: மாதிரி
0: குரூப்லயும் இருக்கிறார். நீங்க தனிப்பட்ட முறையா நீங்க போய் அவரை பாக்கணும், அவரோட முகம் எனக்கு தெரியாம இருக்கிறது. அதை இணைச்சு வச்சிட வேணும். அவனை அவரை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, அவரோட முகம் வருது இல்லையே. என்ன நடந்தது? அப்ப இளவரசர் இணைச்சிட்டு இளவரசர் சொன்னா இளவரசர் இணைப்பார். நீங்க இளவரசர் இணைச்சுக்கோங்க, இளவரசர் இணைச்சுக்கோங்க. அப்ப
4: இளவரசர் இணைக்க
0: சொல்றேன். நேரம் சரியாக இப்பொழுது 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ். எல்லாரையும் தெரியுது, கோவைக்குமார மட்டும் தெரியல. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. வணக்கம் இளவரசு.
5: கோவைக்குமார் சொல்லிட்டு என்ன இணைச்சிட்டாங்க?
0: நீங்க கோவைக்குமார
5: இணைச்சிருங்க.
0: கோவைக்குமார எனக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல. அவர
4: வணக்கம்
0: கோவைக்குமார்.
4: வணக்கம் அம்மா. வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா கோவைக்குமார். வணக்கம்
0: ரேவதி அம்மா.
4: வணக்கம்
0: ரேவதி அம்மா.
2: வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: வணக்கம்
4: ரேவதி அம்மா.
0: சரி, இப்ப நீங்க உங்களுக்கு
4: வணக்கம். ஐயா நல்லா எல்லாருக்கும், இணைப்பில் இருக்க அனைவருக்கும் எனது இரவு வணக்கம். நன்றி. ரத்துடன் உங்கள் அன்பு நண்பன் கோவைக்குமார்.
0: சரி கோவைக்குமார், நேற்று நீங்க கரப்புக்கு வரையினா பார்வைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அவர் உங்களுக்கு என்ன தேவையான டிப்ஸ் கொடுக்கிறார் ராஜ்குமார்?
4: நீங்க உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்களை ஓரானர் இப்போ
0: கொடுங்க. முதல்ல
4: நீங்க கூட பேசிட்டு போது அம்மா குழு கொடுத்தாங்க. யாரு இவர் ஏதோ ராஜ்குமார் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் தான் இங்க வெளியில வந்து கேட்கல.
0: ஓ, அதுக்கு பிறகு? அதுக்கு பிறகு டிப்ஸ் கொடுத்தாரு. மனைவியை, மனைவியிடம் இருந்து எங்களை காப்பாற்றி கொள்வது எப்படி?
2: தப்புவது
0: தப்புவது
4: தப்புவது மனைவியிடம் நம்மளை காப்பாத்துறவா?
0: தப்புவது எப்படி? இப்ப இப்ப நீங்க இல்ல இல்ல, இப்ப நீங்க வண்டியில போறீங்க, நீங்க வண்டியில போறீங்க சரியா? இன்னைக்கு நாங்க நாங்க கொடுத்த சொல் பார்வை. இன்னைக்கு அப்ப இந்த கண்ணால அதுதான் இல்ல பொறுங்களே. அப்ப அந்த பார்வை என்னன்னா, பார்வையால நீங்க எவ்வளவோ இன்னல்கள் சம்பாதிச்சிருக்கலாம். நீங்க சரியா, நீங்க பாக்காதத விடயத்தையே பார்த்தேன்னு சொல்லி அடியும் வாங்கிருப்பீங்க சில நேரம். ஐயோ நான் பாக்க அப்படி
4: நடந்துருக்கு. சந்திக்க போறோமா? ஒரு பார்வை பத்தலை இங்க வாங்கிட்டா மனுஷன், அப்புறம் எதுக்கு இன்னொரு பேர் சந்திக்க போறோம்?
0: கேளுங்க ராஜ்குமார்,
4: பார்வை பத்தலை வாங்கிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு சந்திக்கணும்?
0: இல்ல இவற்ற பார்வையில, இவற்ற பார்வையில மற்றவங்களுக்கு தான் இன்னல், அதுதான் இவர் சொல்ற.
4: ஓஹோ,
6: இப்படி கொண்டு போறாங்க பாருங்கய்யா, எப்படி கொண்டு போறாங்க.
4: யாருமே இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா பார்வையால, இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா.
6: ஏன் கோவிக்குமார் ஐயா ஏழாம் நம்பர் பஸ்ல ஏறினா போதாதுங்களா ஐயா, ஒரு ஊரே சுத்திட்டு வரலாம்.
4: ஏழு ஏறணா
0: காஞ்சிபுரம்
6: டு காந்திபுரம் பஸ் நம்பர்ல ஏறுறீங்கல்ல,
4: காந்தி பார்க் டு காந்திபுரம்
6: அந்த நம்பர் சொன்னேன்.
4: புரிஞ்சு அது வந்து காந்திபுரம் டு கோயம்புத்தூர், காந்திபுரம் டு காந்தி பார்க் ஏழாம் நம்பர் இருக்கு, மத்த பக்கம் ஏழாம் நம்பர் இருக்கும்ல, அது எந்த ஊருன்னு தெரியணும்ல.
6: இல்ல கோயம்புத்தூர்
4: எங்க ஊர் தான் சொன்னேன்,
6: காந்திபுரம் சொல்லலாம், அஞ்சாம் நம்பர் சொல்லலாம்.
4: ஓ இந்த நம்பருக்குள்ள எதுவும் விடையா இருக்கா?
0: இவர் புரியாத தெரியாத மாதிரி கேட்டு அணுகிறார் உங்கள்ட்ட, இன்னும் ஏதாவது வித்தியாசமா இருக்காண்டு.
6: ரெண்டு ரூட்டு கோயம்புத்தூர்ல
0: ராஜ்குமார் வந்து உங்களுக்கு போற ரூட்டை சொல்றாருங்க, நீங்க ஒரு பக்கத்தால ஏதாவது விஷயம் இருக்கா இருக்காண்டு.
4: குறிப்பா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சொல்றாரு, அதுக்குதான் கேட்ட, அதுக்குள்ள விஷயம் இருக்குமா விடையா இருக்குமான்
0: கேட்டேன்.
4: ஏழு அஞ்சு சொன்னாரு, அதுதான் கேட்டேன். அதுக்கப்புறம் எழுபதுல போலாம், எழுபதுலயும் பூரா காலேஜ் பொண்ணுங்களா இருக்கும்.
6: ரூட் நம்பர்
4: எழுபதுல ஏறினீங்கன்னா பூரா லா காலேஜ்
0: நீங்க தனியா ஏழு மட்டும் சொன்னீங்க, அவர் பக்கத்துல ஒரு பூஜ்யம் போட்டா பாருங்க, சைவர் ஒன்று போட்டார்
4: போட்டார்.
0: அவர் பாருங்க, அவர் அட்வான்ஸ் 70க்கு போயிட்டாருங்க, நீங்க மாவன் சின்ன பண்ண ஏழுல
6: நிக்கிறீங்க. அர்பன் சொல்றாரு, சேத்து சொல்றாரு,
4: நான் நீங்க வந்து ஏழு ஏழு ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இல்ல, எழுபதுலயும் போலாம் பதினேழுலயும் போலாம். ஆமா நம்மளுக்கு எது வசதி அதுல போய்கிட வேண்டியதா.
0: இதுல இருந்து உங்களுக்கு விடாங்கடா, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க, இதுல இருந்து நீங்க பாருங்க, நீங்க போறது எல்லாம் ஏழா தான் இருக்கு, அப்ப நீங்க அதுல ஏறுனா உங்களுக்கு ஏழற உங்களுக்கு தொடங்கு
6: வந்துருது.
0: ரேவதி அம்மா, அதே மாதிரி கல்யாணம் ஆனோன்னு ஏழு தொடங்குதுன்னு சொல்றாரு இவரு, இது இது சரியில்லை. இது எங்க
7: ஏழு சனி
0: அது எப்படி, அது எப்படி, அது என்ன நீங்களும் திரிச்சிட்டீங்க, அது எப்படி ஏழு தொடங்கும் உங்களுக்கு?
7: அப்புறமா கோயம்புத்தூர் போறாங்க போறாங்க அவங்க.
0: இல்ல இல்ல இவர் சொல்ற அதெல்லாம் விட்டுட்டாரு, இப்ப கல்யாணம் ஆனாலே தங்களுக்கு ஏழு தொடங்குதுன்னு ராஜ்குமார் சொல்ற. இதுல இப்ப
6: மட்டும் எல்லாத்துக்குமே
0: ஏழு இளவரசு
4: அப்பதான் நல்ல நேரம் போறாரு.
6: ஆமா
4: நல்ல நேரம், கல்யாணம் ஆனாதான் நல்ல நேரம் போறாரு,
0: நல்ல நேரம் போறாரு.
7: கல்யாணத்துல கல்யாணத்துல சீக்கிரம் தாலி கட்டுங்க, நல்ல நேரம் போயிடும், நல்ல நேரம் போய்
0: இவங்க இவ்வளவு நேரம் வாழ்ந்த நல்ல நேரம் முடிஞ்சது, அதோட இவங்களுக்கு
7: சீக்கிரம் கட்டுங்க,
0: நல்ல நேரம் முடியுது கட்டுங்கன்னு சொல்றேன். அதாவது கால் கட்டு என்று சொல்றது கல்யாணத்து அதுதான், நீங்க இவ்வளவும் எல்லாம் சுத்தி திரிஞ்சு கட்ட, அதாவது ஒரு தடை இல்லாத ஒரு அவட்டு விட்ட காலம் மாதிரி திரிஞ்ச நீங்க அப்படி கால் கட்டு போட்டு உங்களை நிறுத்தி நல்லவனாக்கி சந்தோஷமா ஒரு ஒரு வட்டத்துக்கு வாழ வைக்கிறது தான் மனைவி என்ற ஒரு உருவம்.
7: ஆமா, கிளாப் கிளாப் பண்ண வேண்டியதுதான், கரெக்ட் மேடம்.
4: சொல்லுக்க மந்திரம் இல்லை.
0: இரண்டா, உங்களுடைய நீங்க அனுபவிச்ச துன்பங்களை எல்லாம், நீங்க நீங்க இளம் வயதுல நீங்க எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. போய் அப்படி அது இது ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிபட்டிருப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க, அல்லாடி எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி கட்டா காலியா தெரிஞ்ச உங்க நீங்க அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம உங்களை பாதுகாத்து அணைச்சு ஒரு வட்டத்துக்கு வச்சிருக்கிறதான் மனைவி என்ற ஒரு உருவமும் அந்த ஒரு வாழ்க்கையும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம்தான், எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் வராம அவங்க பாதுகாக்கிறாங்க உங்களை.
6: கோயக்குமார், இதுக்கு முன்னாடி
0: எல்லாத்துக்கிட்டே கொஞ்சம் உடல் நல்ல
4: முடியுங்க.
0: நல்லது முருகன், நல்லது. நன்றி நன்றி
4: மோகன்
0: மோகன் மோகன் மோகன், எனக்கு முருகன் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு பேசணும். நன்றி நன்றி நன்றி மோகன், நன்றி மோகன், நன்றி நன்றி நன்றி.

0: நாட்டினை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன், வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தாழ்பால் போட்டு
0: உதவியாளர்களா? வீட்டுல இப்ப அதாவது கல்யாணத்துல
1: கவனம் தட்டுவாங்க, முட்டுவாங்க, பக்கத்துல இருந்து சட்டம் போடுவாங்க, எல்லாம் பேசுதாங்க. 21 நூற்றாண்டு கண்டு கொண்டு இருக்கின்ற வேளையிலும் பேய பற்றி பேக்கதை வச்சு
0: கொண்டிருக்கீங்க. மயந்து மயந்து சொல்றாங்க. நீங்க என்ன, நீங்க
1: இல்லாதபடியாத்தான் பேய் என்று சொல்லுகிறார்கள். எங்கே பேய் இருக்கிறோம் சொல்லுங்க.
0: உண்மையா? அப்ப நீங்க காணலையா? உங்களோட
1: இந்த உலகத்தில் வாழும் மனித ஜென்மங்கள் எல்லாம் பேய் தான். அவருடைய மனத்தை பேய் மனம் என்று கூறுகின்றோம், பேய் கதை என்று கூறுகின்றோம், பேய் குணம் என்று கூறுகின்றோம். அந்த மனம் இப்பொழுது எனக்கு முதல் ஒரு அன்பு உறவு வந்துட்டு போனார் மோகன்.
0: மோகன்
1: அதுபோல் மனம் தான் பேய்.
0: உண்மை அவர் சொன்னார், மன பயம் தனக்கு இருக்க.
1: மனம் தான் பேய். அது பயமாக இருக்கலாம், விரக்தியா இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். மனம் எக்காரணம் கொண்டும் பேய் இதுவரை காலமும் யாரும் நிரூபித்ததில்லை. உங்களுக்கு தெரியும் நன்றாக, எங்கள் நாட்டில் கோவூர் என்று ஒருத்தர் இருந்தவர். கோவூர் வந்து பகுத்தறிவாளர். அவர் பேயை தான் காட்டுகிறேன், இங்கே வந்து காட்டுங்கள் எத்தனை சேலஞ்சஸ் எல்லாம் செய்தவர். யாராலும் அதை காட்ட முடியாமல்
0: போய்விட்டது
1: என்று இல்லாத ஒன்றை மனதிலே கற்பனை பண்ணி பார்ப்பதுதான் பேய். அது ரதீஷ் கேட்டது போல தனியா வெள்ள உடுப்போடுதான் பெறப்படுமா? அது ஏன்னா வர்றேன்னா கலர் உடுப்போட வரலாம் தானே. அடுத்து அசைவுகள் ஓசைகளை கண்டவுடன், அமானுஷ்யமான சத்தத்தை கேட்டவுடன், காட்சியை கண்டவுடன் அவர்கள் பின்னக்கின்றார்கள். அதுக்கு இந்த எதையும் குறிப்பிட முடியாத ஆகவே அதுக்கு பேய் என்ற கதையை சொல்லிக் கொள்கிறார்கள். பேய் பசி என்று கூறுகின்றார்கள். இல்லாத ஒன்றை உற்பத்தியாக இது அளவுக்கு மிகுந்த உணர்வு தான் பேய். பே ஓட்டம் ஓடுனானப்பா, பே கதை கதைச்சா, பே படம் அப்பா, பே சண்டை அப்பா,
0: பே வெயில் அப்பா.
1: பே கூத்து, பே ஆட்டம், இதெல்லாம் மனப்பயமே தவிர அப்படி பே என்று ஒன்று உருவாக இருந்திருந்த இந்த உலகம் என்று இருக்க முடியாது.
0: அது உண்மை.
1: இப்போது புகைப்படங்கள் அனுப்புகிறாரு அத்தனையும் கிரியேஷன் சார். வானத்தில் ஒரு விதமான நிறத்தோட அந்த முகில் கூட்டம் கருமூட்டம் அசையும் போது அதே தூர திருஷ்டி கண்ணாடியில பார்த்து படத்தை பிடித்து விட்டு பே என்று கூறுகிறார்கள். ஒரு ஒரு மதில் ஒரு மதிலுக்கு பூனை வந்து பாயறத கண்டு இந்த நாள் அது பூனை பேய் உருவத்தில் வந்து பாயுதுன்றாங்க. பே காட்டுதான் சொல்றது, பே காட்டுதல் பே காட்டுதல். உலகத்தில் பே என்று ஒன்று இல்லை. பே என்று ஒன்று இல்லை. இந்த மாந்திரவாதிகள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். இந்த அஞ்சரை மை போட்டு பார்ப்பவர் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்கே இருந்தது பேய். பேய் என்று மனம் தான் பேய். சுடுகாடு இடுகாடுகளுக்கு சென்று எங்கட மனம் எங்கட உறவினர்களை எண்ணி எண்ணி வருந்தும் போது அந்த நினைவுகள் அந்த மனங்கள் மனதிலே பதிந்திருக்கின்ற காட்சி அதை ஒரு பேயமாக உருவகித்து வருகின்றதை தவிர பேய்க்கு யாரும் உருவம் கொடுக்க முடியாது. யாரும் கண்ணா பேய் போன பேய் கதைகளை சொல்லி பேய் காட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர
0: அப்படி சொல்லக்கூடாது.
1: அவற்ற மனப்பசம் பயம் அப்படி காணது. அதே பக்கத்துல எனக்கு இன்னொரு அருள் வந்து கூறுகின்றார். முன்னாலே உருவம் அந்த டிரைவர் இவருக்கு தெரியவே கேமராக பார்த்தோம்னா கேமராக பார்த்தா இது ஒரு அடையாளம் தெரியும் தானே.
0: கேமராக்குமே தெரிஞ்சிருக்கு.
1: அதுக்கு புதகணம் என்று அந்த சின்ன பையனையும் மாத்திருக்காங்க. வாகனத்தை ஓடிந்து போனா இரவு 1 மணிக்கு ஒரு பயத்துலதான்
0: போயிருக்கிறார்.
1: பனிப்புகார் போயிருக்கலாம். பின்னால முன்னுக்கு இருக்கிற மரத்தினுடைய நிழல் முன்னுக்கு போவது போன்ற இருக்கு. எங்க ஹெட் லைட் வெளிச்சத்துல லைட் பெரிய உருவமாக தெரியலாம். அவருடைய மன பயம், அவர் ஒரு உருவகத்தை வச்சு அடுத்தவரையும் பயப்படுத்துது. ஆனால் பேய் என்ற ஒன்றை வைத்து உள்ள பயப்படுத்தி சின்ன வயதில் சில பழக்க வழக்கங்களை மாற்றி இருக்கின்றார்.
0: இன்னொரு விடயம் தெரியுமா அப்பா, அந்த ஒரு நாள் ஹைவேல வரும்போது நீங்க சொன்னீங்க கார் முன்னுக்கு போயேல நிழல் தெரியுது அந்த காருக்கு முன்னால இந்த சைட்ல நிழல் ஒன்று ஓடிக்கொண்டு வருது. ஆனா முன்னுக்கு இல்ல, அது வந்து முன்னுக்கு போன கார் தான் அந்த நிழல், இங்க இவ்வளவு தூரம் எங்கட காருக்கு கிட்ட வர மாதிரி தெரியறது. அது
1: அது காரணம் என்ன, அந்த காருக்கு முன்னும் பின்னும் வாகனங்கள் போகும்போது பின்னால போற ஒளி படும்போது முன்னும் அந்த ஓடிக்கொண்டு போற வாகனம் முன்னாலே வெளிச்சம் உருவம் தெரியும். அங்கிருந்து எதிர்நோக்கி வரும் வாகனம் வரும்போது அந்த வாகனத்தின் நிழல் பின்னாலே. நான் உங்களுக்கு வேடிக்கைக்கு கூறினேன்,
0: நீங்க சொல்லி நான் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தேன் காரக்கா முன்னுக்கு
1: அதோடும் கூட நித்திர போய்விட்டது. கிங்ஸ்டன் பகுதியில வரும்பொழுது நான் சிலபோல குறைந்த கிங்ஸ்டன்ல தான் வெள்ளை சீனலோட வாரதான் நான் சொன்னோம். நீங்க பயந்தப்பா ஏன் இந்த கதையை சொல்றீங்க, மூடுவீங்க, அது பயம்
0: இல்ல உண்மையிலேயே கிங்ஸ்டன் அணியில கண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்களே.
1: என்னதை கண்டிருக்கார்கள், வெள்ளை துணி ஏதாவது காட்டுல போற துணி பறந்தோறும் கட்டையில பட்டுக்கிட்டு ஆடும் பொழுது கண்டுபோய் கண்டுப்பான். வெள்ளை இந்த பொலித்தீன் பேக்கள் பறந்து காரில் இருந்து பறந்து சென்று பக்கத்துக்கு உள்ள போஸ்ட் வெள்ளையா நிற்கும் பொழுது காற்றுக்கு ஆடும் பொழுது எங்களை பயமான கண்ணுக்கு அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அப்படி என் எண்ணங்கள் தோன்றும்.
0: சொல்லிருக்க வந்து பேசி இருக்கிறதே அது
1: ஒரு நாளும் அப்படி நடைபெறாது. பேய்கள் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு நல்ல சிறந்த ஊடகம், அந்த ஊடகம் நம்ப மாட்டாது. இந்த ஊடகத்தில் வந்த அனைத்து நேயர்களும் மன உறுதி படைத்தவர்கள்
0: என்று ஒன்றும் இல்லை.
1: படங்கள் கொண்டு காட்டலாம், உண்மையா படத்தை கொண்டு காட்டுகிறார்கள். இந்த நானும் பார்த்திருக்கேன் இந்த யூடியூப் கூகுள் போன்ற இடத்துல அவர்கள் தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அநேகமான ஆட்கள் பார்த்தால் யூடியூப் ஸ்தாபனத்தாலே அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதற்காகத்தான் அப்படி போடுவேன்.
0: இப்ப சந்திரபாய் மாமா உண்டு அனுப்பி இருக்கிறாரப்பா, அதை அனுப்பிடம் பாருங்க.
1: அது ஒரு கிரியேஷன், அவரும் இங்கேயோ ஒரு கிரியேஷனை கண்டெடுத்துட்டு
0: போயிருக்காரு. உண்மையிலேயே ரெண்டு பேர் பயந்து பேசுறாங்க பைக்ல போறாங்க.
1: அந்த பயத்துல போய்தான் அவர் விழுந்திருக்கும். இப்படித்தான் ஒரு பயம் இல்லாத ஒருவன் மனப்பயம் உள்ள ஒருவனோடு ஒரு போட்டி
0: போட்டிருக்கான்.
1: ஒருவனுக்கு இதே எந்த வேலையில எங்க போனாலும் பயம் இல்லையென்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு உள்ளூர பயம் இருக்கின்றது. அவனுக்கு இவர்கள் போட்டி வைத்து நாலு நண்பர்கள் சேர்ந்து அவரை அனுப்புகிறார்கள் ஒரு சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு ஒரு ஆணியும் ஒரு சுற்றியலும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் போய் அந்த சுடுகாடு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அந்த ஆணியை அடித்து விட்டு வர வேண்டும்.
0: ஒரு மரத்துல அடிச்சிட்டு வர வேணும்.
1: ஒரு மரத்துல நடிச்சாமம் 12 மணிக்கு. இவர் என்ன இது சின்ன விஷயம் அப்பா என்று சொல்லி போட்டு அவர் கொண்டு போற ஆணியையும் சுத்திய உடனே இவர்கள் வீட்டுல இருக்கிறார்கள். அவர்கள் போகவில்லை அங்க, அடித்து விட்டு வந்து எப்படி இவர் திரும்பி அங்க வரத்தானே வேணும். அவர் வந்ததன் பின்பு அதிகாலையில் போய் பார்க்கலாம் தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த ஆணியை. அவர் ஆணியை நல்ல மன உதவம் உள்ள தைரியமாக சென்று அந்த மரத்திலே ஆணியை அடித்து விட்டார். இது விட்டு திரும்பியவர் பிறந்து விட்டார். என்ன காரணம்
0: அது நான் கேள்வி. எனக்கு அந்த கதையின் சாரம் என்னண்டா, அடிக்கும் போது அவர் குழுக்காய் ஷர்ட் போட்டிருந்தார். அத அப்ப அந்த ஷர்ட் கையையும் வச்சு ஆணியோட அடிச்சிட்டார். அப்ப அவர் எழுக்கும் போது வர மனப்பயம்
1: மனப்பதட்டத்தில் அவருக்கு உள்ள பயம் இருந்திருக்கு. அங்க பெயும் இல்லை ஒண்ணுமே இல்லை. பயத்தில் ஆணி அடியில் தடுமாறி ஒரு கையில் ஆணியை தூக்கி பிடிச்சுக்கொண்டு மறு கையால அடிக்கும் போது இரவு நேரம் அந்த ஷர்ட் கை நீளமான கை அந்த கையிலே அதாவது ஷர்ட் கை துணியிலே
0: ஆணி
1: இருக்கப்பட்டது.
0: வெற்றிகரமாக
1: நான் அடித்து விட்டேன் என்று திரும்பின உடனே ஹார்ட் ரெண்டு வருஷம்
0: அதிர்ச்சி
1: ஏற்பட்டது. இவர்கள் போனவனை காணவில்லை என்று அடுத்த நாளோட ஐயோ போனவனை காணவில்லை பேய் அடித்து விட்டு இறந்து விட்டான். இங்கே வந்து பார்த்தால் அவர்தான் ஆணியால் தன்னுடைய ஷர்ட் துணியையும் சேர்த்து மரத்திலே அடித்து விட்டு திரும்பும் பொழுது அதிர்ச்சியினால் பயம் அந்த பயம் அங்கே மன தைரியம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த பயம், நிதானம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த நிலை வந்திருக்காது அவர் பயம். அந்த மனம் உள்ளூர பயம் இருந்து மனம்தான் பேய் மனம்தான்
0: பேய்.
1: இப்படி பல கதைகள் இருக்கின்றது. பே காட்ட வேண்டாம், பேய் பட்டம் கட்டி எழுத வேண்டாம் என்று ஒரு என்ற சொல்லை ஆரம்பித்து பல பாடல்கள் வந்திருக்கின்றது. நானும் ஒரு பாடல் கேட்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: எங்கேயே சொல்லுங்கப்பா.
1: திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நாள் போதுமா என்ற பாடல். ஒரு நாள் போதுமா அந்த பாடலை
0: நல்ல பேக்கதை கதைக்க ஒரு நாள் போதுமா.
1: நான் சொல்வதுதான் சரி என்று இல்லை, என்னுடைய மனதுக்கு பட்டதையும் நான் அறிந்ததையும் என்னுடைய அனுபவத்தில்
0: கூறுகின்றேன். நீங்க குடுத்து வச்சவர் என்னடா பிறந்து இத்தனை வருடங்களா, இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு எத்தனையோ சர்வீஸ், நீங்க என்னோட பெரியவர், இதுகிற ஆழமும் நீங்க ஒரு பேய காணல, இதுதான் இப்ப எந்த ஆதங்கம் ஒரு பேய
1: அருகில் இருப்பவர்கள் பேய், என்னை சுற்றி
0: இருப்பவர்கள் சேர்த்து பேய்
1: இல்லை இல்லை பேச்சிருப்பும்
0: பேய் அழகு பெறுவார்கள். அப்ப அந்த பொண்ணை பார்த்தா பேய் அழகு
1: ஒரு சொல்ல வைத்து எத்தனை திரைப்படங்கள் காட்டியிருக்காரு. அத்தனை திரைப்படத்திலும் அவர்கள் இறுதியிலே அந்த பேய் ஒரு பொய் என்றதான் அவர்கள்
0: காட்டுங்க. நல்லதப்பா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. அப்பா இவ்வளவு சொன்னாலும் நாங்க கொஞ்சம் வேண்டாம் நம்புறோம். சில பேர் கண்டார்கள், சில பேர் காணையில் என்றால், ஆனா அப்பா இதுவரை காலமும் சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த பெய காணையில, அதனாலதான் அவர் அவ்வளவு துணிவா வந்து சொல்லிட்டு போற. சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் அருள்.
2: ஐயா சொன்னது ஒரு கதை ஒன்று, எங்க பெரியப்பான் சித்தவுடன் நடந்தது. அந்த மனப்பயம் சொல்ற அதுக்கு உண்மை ஒரு காரணம், அவர் அந்த அவர் எங்க பெரியப்பான நல்ல விருப்பமானவர். அப்ப அந்த சித்தவுள்ள ஆண்டு இரவு இவர் ஒரு லைட் போடாத பகுதியில போய் பாத்ரூம் போறதுக்கு போனவர். அப்ப அந்த அவர் போனவர் தரம் வந்தம்மா அந்த முள்ளு கம்பியில கொழுவிட்டது. திரும்பி வரதுக்குள்ள முள்ளு கம்பில சரம் கொழுவிட்டது. ஆனா அவருக்கு அந்த சரந்து சரம் வந்து முள்ளு கம்பில கொழுவினு தெரியாது. உடனே அவர் நாகராசா என்ன கூட நாகராசா என்ன உடனே கத்தினாரம்மா,
0: கத்தினார்
2: மறந்தார். பிறகுதான் தெரியும் சரம் தான் கொழுவி இருக்கேன். அதுக்கு முதல் அவர் யோசிக்கல. அது ஐயா சொன்னதுக்கு ஒரு உதாரணமா சொன்னாரம்மா. சம்பவம்
0: உண்மை உண்மை. அப்படி அப்படியெல்லாம் நடக்கிறது. என்ன மனப்பயத்துல எங்களுக்கு எதுவும் சில இடங்கள்ல கொழுவிட்ட நாங்க தடக்கப்பட்டு விழுந்துடுவோம். எங்களுக்கு
2: மனப்பயிருக்கு
0: ஹார்ட் வீக்கா இருந்தா அந்த நேரம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் உடனே. நன்றி நன்றி
2: ஐயாவுக்கு நன்றி
0: நன்றி
2: நன்றி அம்மா நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பேயன்றோன்னு பாருங்க, எல்லாரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க. சூப்பர். என்ன பேயன்றா உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம போச்சு எல்லாருக்கும். உண்மையிலேயே பேய கண்ணால கண்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. செல்வகுமார் புதுக்கோட்டை, நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க காட்டலைக்கு வர வேண்டும். நீங்க பேய கண்டுறீங்களான்னு கேட்கணும். நான் கேட்டிருந்தேன் யாருக்கு இந்த பேய் மாமா அனுப்பின படம் வேணும்ன்றே. மற்ற ஜெகபத் சாதி கண்ணா, நான் ஒரு என்ற சொல்லில தான் பாடல் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அதனால நீங்க அதுல ஒரு என்ற சொல்லு பாடல் வேணுமென்றால் அதுல எழுதி விடுங்க, நான் எடுத்து வருகிறேன். பாஸ்கர் பாஸ்கரன், நீங்களும் மாமா அனுப்பி படத்தை அனுப்ப சொல்லி அவ்வளவுதான் நீங்க கையை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த படத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாருங்க. என்னடா உங்களுக்காவது கொஞ்சம் பயம் வருதான்னு பாப்போம். மாமா அனுப்பின படம், ஆனா அது ஏதோ ஒரு பெண்ணுருவம் போறது போல தெரிகிறது. நல்ல முழுமையாக தெரியவில்லை, தெரிகிறது. ஆனா அது ஒரு பெண் நடந்து உடுப்பு நல்ல உடுப்பு போட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. மாமா எங்க மாமா இதை எடுத்த நீங்க நீங்க பாடலை தொடர்ந்து கேட்கலாம். எங்களுடைய முத்துவேலுடைய பாடல ராஜா ராணி அரவாசிலேயே அப்படியே நிக்கிறாங்க. காட்டலையில் காட்டலையில் எங்களுடைய செல்வகுமார் வணக்கம். வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு செல்வகுமார். நீங்க பேய கண்டிருக்கீங்களா செல்வகுமார்? முதல்ல அத சொல்லுங்க.
3: நான் பேயவே பார்த்தது இல்லங்கம்மா.
0: பார்க்கவே இல்லையா? துப்புரவுக்கும் நீங்க
3: ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல.
0: பாக்கணும் போல ஆசையா இருக்கா உங்களுக்கு?
3: ஆசையா தான் இருக்கு. ஆனா பேயை பாக்கணும். ஒரு தடவை முன்னாடி ஒரு வெளியூர்ல ஒரு தடவை இருக்கும்போது 12 மணிக்கு சுடுகாட்டு கிட்ட அந்த கிராஸ்ல போயிட்டு வந்தா பேய் வரும், அதுக்கப்புறம் பாக்க முடியாது அப்படின்னாங்க. 11:30 வரைக்கும் அந்த ஒரு ஓரமா நின்னுட்டு 12 மணி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு ஒரு பேயும் வரலன்ட்டு வந்து கரெக்டா 12 மணி
0: ஒரு பேயும் வரலன்ட்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க போய் நின்று பாத்துருக்கீங்க?
3: நின்னு பார்த்தேன். எல்லாம் இந்த 12 மணிக்கு இந்த ரோட கிராஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரி வாயா, நானும் 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு தான்
0: வந்தேன். பொய் ஆக்களுடைய வதந்தி என்னடா? ஏதோ
3: பொய் தான் அதெல்லாம்.
0: அவங்க ஏதோ ஒரு விடயம் அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்காண்டி இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறது அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
3: அதுதான் ஔவையார் சொல்றாங்க, அகப்பேயை புரட்டி விட்டால் புறப்பேய் இல்லப்பா அப்படிங்கிறாங்க.
0: என்னோட தடவை சொல்லுங்க. அகப்பேயை
3: புரட்டி விட்டால் புறப்பேய் அப்படிங்கிறாங்க. அகத்துக்குள்ள இருக்கிற பேய் முத நீ துரத்து, புறத்துல கிடையாது, மனசுக்குள்ளதான் பேய் இருக்கு
0: நம்மளுக்கு
3: வந்து ஆத்மாதான் இயற்கை. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வந்து எங்க இருக்கு, உடம்புல எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கால அடிபட்டவனும் செத்து போறான், தலையில அடிபட்டவனும்
0: பொழைச்சிடறான்.
3: அப்ப காலையும் இல்ல தலையிலயும் இல்ல, உயிர் ஒரு இடத்துல இருக்கு.
0: இருக்கு.
3: அந்த உயிராகப்பட்டது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கு மனிதனை. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த உயிர் வெளியே போயிருச்சுன்னா டெட் பாடிங்கிறாங்க, வெறும் பாடிங்கிறாங்க. இந்த காத்து எங்க போகுது யாரு இது வரைக்கும்
0: கண்டுபிடிச்சதே இல்ல. அந்த ஆத்மா
3: அந்த காத்து தான் ஆவிங்கிறாங்க. அத வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ஆன்மாக்கள் வந்து வெளியே ஜீவகாந்தத்துல அந்த காத்துல கலந்தே இருக்கும், எல்லாருடைய ஆவிகளும் கலந்துதான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி மாதிரி தான், எஃப்எம் ஃப்ரீக்வன்சி, ஏஎம் ஃப்ரீக்வன்சின்னு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாடுலேஷனை வச்சு இப்ப எஃப்எம் ஃப்ரீக்வன்சிக்கு எஃப்எம் ரேடியோ வச்சா எஃப்எம் எடுக்கும், ஏஎம் ரேடியோ வச்சு ஏஎம் ஃப்ரீக்வன்சில திருப்பினோம்னா ஏஎம் எடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற பேய்களை நம்ம மனசுக்குள்ள நினைச்சா அது வந்து அட்டாக் பண்ணிக்குது. அதுதான் காரணமே, வெளிய வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெளிய 1008 பிரச்சனைகள் பேயெல்லாம் சுத்துது
0: சுத்துது மனித உருவில சுத்துது.
3: நம்மளுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது. யாரு தவறு செஞ்சா, அந்த பேய்க்கு யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனைய பண்ணுமே வெளிய, மற்றபடி ஒன்னும் இல்ல. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு ஜீவன் சுத்துது எல்லா பக்கமும் ஆத்மா. எப்படி சூரியனுக்கு வந்து எரிபொருள் யாராவது குடுக்கறாங்களா? கேஸ் தீந்து போச்சு, விறகு தீந்து போச்சு அப்படின்னு. அந்த எரிபொருள் எங்க இருந்து அது எடுத்துக்குது சூரியன்?
0: அது இயற்கையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது.
3: அது எப்படி உருவாகும்? இத்தனை காண்டலமா எரிஞ்சுகிட்டே இருக்குமா?
0: இருக்குது.
3: எத்தனை கோடி வருஷங்களா, இன்னமும் எத்தனையோ வருஷங்கள் இன்னும் அது அழியாம இருக்கு. ஆனாலும் அந்த இயற்கை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி இந்த இந்த இந்த ஆன்மாக்களுக்கும் அழிவே கிடையாது.
0: கிடையாது.
3: இந்த இதுல இறந்துருவாங்க, இந்த உடம்புல அடுத்த கருமுட்டையில போய் இறங்கிடுவாங்க.
0: இறங்கிடுவாங்க.
3: அதெல்லாம் இருக்கு. ஆனா அதனால எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, யாரையும் தொந்தரவு பண்ண மாதிரி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அது கோழை மனிதர்களுக்கு தான் அந்த மாதிரி மனசு அட்டாக் ஆயிக்கும். மனசு வந்து கோழை அப்ப சொன்னாரு பாருங்க ஐயா, அப்பா சொன்னாரு சட்டைய வந்து கையில அடிச்சுட்டு ஆணி அடிச்சு பயந்துகிட்டு ஐயோ திரும்பின உடனே பேய் பிடிச்சி இழுத்துருச்சுடான்ட்டு மயங்கி
0: அங்க
3: பேய் மனசுக்குள்ள நல்லா உத்து நோக்கணும், இது உண்மையா பொய்யா. அவரு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அது மாதிரி எந்த பொருளையுமே உற்று நோக்குதல் இருக்கணும். ரோட்ல ஒரு துணி காயப்பட்டிருக்காங்க, அது ஆடுறத பாத்துட்டு ஐயோ பேய் வருன்னு பயந்துட்டு இருந்தோம்னா அது வந்து மூட நம்பிக்கையான ஒரு செயல் இல்ல. ஏங்கம்மா
0: நினைச்சு கொண்டு அப்படி பாக்குறாரு அவர்
3: தெரியறாரு
0: தெரியும்.
3: அஜெண்டா ஓவியம்னு ஒவ்வொரு ஓவியம் இருக்கு, அது முகத்தை நம்ம மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அந்த ஓவியம் வந்து சிரிக்கிற மாதிரி
0: இருக்கு. அது
3: மாதிரி நம்ம
0: மனசு
3: நம்ம என்ன மனநிலையில பாக்குறோமோ அது அப்படியே தெரியும்.
0: தெரியும் நிச்சயம் நிச்சயம்.
3: அது மாதிரி கண்ணாடி மாதிரி தான், கண்ணாடி தான் வாழ்க்கை
0: வாழ்க்கை நிச்சயம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்ற சொல்ல என்ன பாட்டு வேணும் செல்வகுமாருக்கு?
3: ஒரே முறைதான் உன்னை அந்த பாட்டு வந்துருச்சாமா?
0: ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன் அந்த பாட்டா?
3: ஒரு தனி பிரவீன் அந்த பாட்டுமா?
0: எடுத்து வர்றேன் நான். சரியா
3: அந்த வந்துருச்சா சொல்லலைங்களா?
0: இல்ல இல்ல வரல.
3: சொல்லிட்டாங்களோ?
0: இல்ல சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஒரே முறைதான்
3: அவங்களுக்கு அந்த பாட்டு குடுத்துருவோம். நமக்கு வந்து ஒரே ஊரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா
0: நல்ல பாட்டு அது.
3: அந்த பாட்டு போடலாம்.
0: ஒரே ஒரு ஊரிலே ஒரே
3: ஒரே
0: ராஜா. செல்வம் செல்வகுமார் ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா ரெண்டு வரி.
3: எனக்கு அவ்வளவு பாட தெரியாதுங்களா?
0: இத பாடுங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே
3: உங்க குரல் தெளிவா இருக்கு, உங்க குரல் வந்து சாவித்திரி குரல் மாதிரி இருக்கு.
0: ஐயா இப்பதான் கொஞ்சம் எல்லாரும் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க, இப்படியே சொல்லி சொல்லி கொஞ்ச நாளா ரெண்டு மாதம் எனக்கு நான் வராம இருப்பேன்
3: சரோஜா தேவியோட குரலும் மேட்சிங்கா இருக்கு உங்களுக்கு.
0: ஆஹா இப்படியே இப்ப பாருங்க, இப்ப எத்தனை பேர் வந்து எத்தனை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல சாவுல் வந்து சொல்லுவாரு இதுக்கு இதுக்கு ஏதாவது உண்டு.
3: என்ன சொல்லுவாரு
0: பாருங்களேன், ஏதாவது சொல்லுவாரு அப்ப நீங்க கேட்டுக்குங்க.
3: அப்படியா? என்ன சொல்லுவாரு சொல்லுங்களேன்.
0: ஏதாவது அப்படியே ஜாலியா ஏதாவது நக்கலா ஏதாவது சொல்லுவாரு. அம்மா சாவித்திரி அம்மா அப்படியெல்லாம் கூப்பிடுவாரு பாருங்க. இப்படியே சொல்லி சொல்லி சரி உங்களுக்கு அந்த பாடல் ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் எடுத்து வர்றேன். சரியா? நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:51 எங்களுடைய முத்துவேலோட பாட்டு அரவாசிலேயே நிக்குது.

0: இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ,
1: இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டு செத்தையோ,
0: சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டாரோ,
1: தேர்ந்து கட்டளை இட்டாரோ,
0: இன்பத்தீரிடையாடும் தேவதை போல.

நேரம் சரியாக 12:54 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:25. நீங்கள் மலைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 2379. அடுத்த பாடல் காட்டலிக்கு வருகிறது, எங்களுடைய அருள் கேட்ட பாடல்.

பாடல் மாறிவிட்டது, அதனால மன்னிப்பை கேட்டுக்கொண்டு ஒரு பாடல் காட்டலையில் வேறொரு பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அருள், ஒரு கூட்டிலே என்று தொடங்குற பாட்டு, உங்களுடைய பாடலை அடுத்த பாடலாக எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். இன்னும் ஒரு பாடல், ராஜவேல் ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். அவர் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். பார்க்கலாம் அந்த பாடல். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற அந்த பாடல், அந்த பாடலை காட்டலையில் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற பாடலை ராஜவேல், நீங்க நல்ல ஒரு விதமாக அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அது உங்க அதை நான் ஒளிபரப்பி அந்த பாடலை எடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒரு தாய் மக்கள் பாடல் வந்து ஆனந்த ஜோதியில தானா சரியா தெரியுமா? இல்லாட்டி நான் தான் பிள்ளையா? நீங்கள் தப்பா சொல்ல மாட்டீங்க. பாடல் சரி, அந்த பாடலை நான் எப்படியும் எடுத்து வருகிறேன். உங்களுக்கு நேர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 51 5149 51 9 2 3 7 9 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அடிக்கலாம். சரி, ஒரு என்ற ஒரு பாடலை எடுத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய பாடல்களை எடுத்து வரலாம். ஒரு என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது. என் விருப்பமாக இந்த பாடலை எடுத்து வந்து உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன்.

அந்த பாடலை முழுமையா எடுத்து வர முடியவில்லை. சரி, இருந்தாலும் ஒரு தாய் மக்கள் பாடல் காட்சியளிக்கு வருகிறது. ராஜவேல், உங்கள் விருப்ப பாடல்?

0: Bonjour.
1: இதான் சொல்றது, பேய் கதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்ட்டு. பாத்தீங்களா, பாடல் எல்லாம் வர மறுக்கிறது. ஒரு தாய் மக்கள் என்ற பாடல், ஒரு தாய் மக்கள், அந்த பாடலே வர மறுக்கிறது. எல்லாம் மாறி வருது. எனக்கு நானும் பயந்துட்டேன் போல இருக்குது. எல்லாம் மனப்பெருமை தான். சரி, பாடலை எடுத்து வரலாம். ராஜவேலுடைய பாடல் இதோ.

0: நேரம் சரியாக 1:06. இங்கே இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:36. அடுத்த பாடல் ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் காற்றளிக்க வருகிறது, கேட்போம்.
1: ஒரு பொண்ணை நினைச்சு வந்தேன் தாயே,

0: இல்லாத ஏழமானோ ஏத்தி வச்ச சத்பூரம், அம்மா நீ எங்களத்தா சேர்த்து வச்ச சந்தோஷம்.
1: எல்லாருக்கும் வாழ்வு தரும் எங்க ஊரு மாரியம்மா, கை மீது முளைக்கும் கொடி காதல் என்று சொல்லம்மா.
0: காதலுக்கு தீ மிதிச்சேன் வந்துடு வந்துடு.

அருள், நீங்க கேட்ட பாடல் வந்து ஒரு கூட்டிலே இல்ல, அது சிறு கூட்டிலே என்று நினைக்கிறேன். நீங்க பிள்ளையா கேட்டுட்டீங்க, சரி, என்றாலும் ஒரு என்று சொல்ற ஏதாவது பாடல் உங்களுக்கு எடுத்து வரலாம். இப்பொழுது அடுத்த பாடல் காற்றடைக்கு வருகிறது. மோகன், நீங்கள் கேட்ட பாடல் காற்றடை ஏழு பாடல்.

வென்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பறிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.

அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. மிட்டில்டா, நீங்கள் கேட்ட பாடல் ஒரு தடவை சொல்வாயா? பொன்சேகர், நீங்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறீங்க, அந்த பாடலை எடுத்து வருகிறேன். முடிந்தால் காட்டிலை இணையுங்க, அல்லாட்டி நான் அந்த பாடல் எடுத்து வருகிறேன். இதோ மிட்டில்டா, ஒரு தடவை சொல்வாயா? என்னை உனக்கு பிடிக்க வேண்டேன், கேப்பமா?

இந்த பாடல் மிச்சில்தா, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஒரே ஒரு ஊரிலே என்ன என்ன நடந்தது? சரி, யூடியூப்ல வந்தா இப்படித்தான்.

நிமிடம் உங்களுடைய பாடலை மீண்டும் நான் எடுத்து வருகிறேன். பாடல் முழுமையாக சரி, பாடலுக்குள் செல்லலாம்.

தந்தை தாயை மதிக்க மறந்தான். ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான். படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான். ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான். பிடித்த முயல் அத்தனை

அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல், ஒரு நாள் போதுமா.

போட்டா போட்ட டச்சு போன டச்சு பண்ணி கொடுப்பான். இன்றைக்கு பேய் கதை பேசியதுனால எல்லாம் குழப்பம். இது சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் அல்ல, இது எங்களுடைய அருளுக்காக நான் எடுத்து வச்சிருந்த பாடல். இது அவருக்காகத்தான் இந்த பாடல். சரியா, அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா? நான் அதை எடுத்து வரேன்னுட்டு இதை ஒளிபரப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கள்.

எப்படி நான் அருளுக்கு தெரிவு செய்த பாடல் ஒரு உற்சாகமாக இல்லை. அடுத்து எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

ஹரி நிதானா ஹரி நிதானா ஹரி நிதானா.

எல்லோருடைய பாடல்களும் அடுத்து வந்தாகிவிட்டது. இப்பொழுது அன்புறவர்கள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 5149519 2379 நேர்கள் வரும் பட்சத்தில் நான் 12:30 நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் நினைக்கிறேன். சரி, ஒரு என்று சொல்ல என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலைய தவளும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உங்கள் விருப்ப பாடலோடு. முதல் பாடல், ஒரு என்ற சொல்ல முதல் என் விருப்ப பாடல்.

0: நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். இப்பொழுது நீங்கள் கேட்டது கனடிய நேரம். சரியாக 1:51. ஒரு என்ற சொல்லில் என் விருப்பமாக வந்த முதல் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நீங்களும் அழைப்புக்கு வந்தால் உங்களுடைய பாடல் ஒரு என்ற சொல்லில் நீங்கள் எடுத்து வர வேண்டும். காற்றடையில் இடம்பெறும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் ஒரு ஜீவன் என்று தொடங்குகிறது இன்னொரு பாடல் என் விருப்பத்தில்.
1: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மத்திய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். ஒரு என்ற சொல்லில் வரும் பாடல்களை நாங்கள் நேர்களை எடுத்து வர சொல்லியிருந்தோம். சரி, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்குகிறது. இது இப்படியே சொல்லி சொல்லி இவ பொய் சொல்லுவாண்டுட்டு வராமைக்க கூடாது. நேர்கள், அன்பு உறவுகள், நாளைக்கு சந்தன்ராஜ் மாமா இன்னும் வரல. நீங்க உங்களுடைய பாடல் என்னன்னு தெரியல. இன்றைக்கு பேய பற்றி நாங்க பேசினதால பல அன்பு உறவுகள் பயத்திலேயே வரையல. இந்த பேய் என்றால் எல்லாருக்கும் பயமா இருக்குது. சரி, காற்றலை இணைந்து கொள்ளும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக அதன் புது வருடத்தில் இணைந்து கொள்கிறார். வணக்கம், லண்டன்ல இருந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா,
1: நன்றி நன்றி மீனா, புது வருஷ வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவு, நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி நன்றி. சுகம் இல்லையா?
0: என்ன என்னண்டு நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலத்துக்கு
0: சுகம் இல்லை, நலத்துக்கு சுகம் இல்லையா சொன்னா
1: நலம் தரம் குறைவு
0: இல்லையா சொல்லுவேன். நலத்துக்கு சுகம் இல்லையன்ற நான் கேட்க, உங்களோட நலத்துக்கு சுகம் இல்லாம போய் நான் போய் வேற ஏதோ நோயில் வருத்தம் கிருத்தத்துல
1: இருக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான், நலத்துக்கு குறை இல்லையா? நன்றி.
0: இன்னொரு விடயம் இருக்கு, சுகமா என்று கேட்டால் சுகம் என்றது உடல் சுகம், அதாவது உடல் சுகமா இருக்கான்றது. நலமா என்று கேட்டால் மனநலம், உங்களோட மனம் நலமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் இல்லையா?
1: மனம்தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது.
0: நீங்க இல்ல, இன்றைக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்குது, வெளியில போயலான்னு சொன்னா அது வருத்தம் தான், உங்களுக்கு நோய் தான் இல்லையா? கொஞ்சம் அப்படி அழுது போகணும், அவங்க எங்களை பாப்பாங்க, இல்லாட்டி பாக்க மாட்டாங்க.
1: சரி, அதையும் காசு கொடுத்து நாங்கள் பார்க்க வந்து பார்ப்பாங்க. இந்த புரிய என்னன்னு சொல்றது, இந்த உதவி முட்டை மூலம் டாக்டர் மாதிரி பெருசாக பண்ணிக்க மாட்டாங்கல்ல, இப்ப நீங்க வந்து காசை கொடுத்தா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: உடனே பாக்குறேன்டா. இங்கேயும் இப்ப இப்ப மொன்ட்ரியல்ல எல்லாம் காசு கொடுத்து இப்ப எல்லாம் செய்யறதுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அல்லாட்டி இங்க நாங்க எல்லாம் காவல் இருக்க வேணும், எவ்வளவு தூரமும் இந்த காசு கொடுத்து அங்க எங்கட ஊர் மாதிரி உடனே கொடுத்து கிளினிக்கு போக முடியாது. அப்படியே காவல் இருக்கோம் நாங்க. சரியான பிசி. இப்ப ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வருது லங்ஸ்ல, எல்லாம் ஒரு காய்ச்சல், அதனால சரியான கியூ எல்லாருங்க காய்ச்சல் தடுமல் ஒரு இன்ஃபெக்ஷன் லங்ஸ்ல பிடிக்குது. அப்ப அதனால
1: நாங்கள் தான்

0: அயர்லாந்து
1: போயிருக்கீங்க.
0: அப்ப போனால் வந்து அதுல நான் தான் ரெண்டாவது பொறுப்பாளர். அவங்கிட்ட செப்படி வந்து முதலாளி வந்து பொம்பளை, உங்களுக்கு ஏற்கனவே
1: சொன்னீங்க.
0: அப்ப அவ வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து என்னோட ரெண்டு பேரும் அவரும் வந்து கொஞ்சம் அவட உஷார் குறைவு, கொஞ்சம் நோயாளி ஆயிட்டு
1: அவர் கொஞ்சம் உஷார் குறைவு. அப்ப நீங்க தான் எல்லாம் பாக்கணும் அப்படித்தானே?
0: ஓ, நான் தான் ரெண்டாவது பொறுப்பு.
1: ரெண்டாவது பொறுப்பு நிச்சயம் கஷ்டமா.
0: அதெல்லாம்
1: ரொம்ப பயமான ஒரு விடயம். என்ன மேல ஏறி செய்யறது?
0: பதினேழாம் ஆண்டு 10-11 மீட்டர் ஏறணியிலிருந்து கீழே விழுந்தேன்.
1: ஐயா, எங்களுடைய ஒரு சொந்தக்கார பையன், இளம் பையன், திருமணம் செய்யற வயசு, அவர் எலக்ட்ரிக் வேலை அதுகள், அதாவது வயரிங் அதுகள் செய்யறவர். பெரிய பெரிய வீடுகள், இங்க பங்களா ஹவுஸ்கள் இருக்கும், அது பெரிய ஒரு கம்பெனி. இப்ப அவர் இறந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் இருக்கும். அவர் என்ன செய்யலாம், முதல் போய் வயரிங் எல்லாம் செய்து வீட்டுக்கெல்லாம் ஆட்கள் இருந்திருக்கேன், மேலே எல்லாம் போய் அந்த வயரிங் செய்துட்டு. அப்ப அந்த நேரம் அவர் அந்த பெல்ட் எல்லாம் போட்டு அந்த ஏணியில ஏறும் போது அவ கட்டி இருக்கும். அப்ப கவனமா போய் எல்லாம் செய்தா அங்க ஒரு டூல்ஸ் ஏதோ ரெண்டு மூணு விட்டுட்டு வந்துட்டாரு மேல அவர். ஆனா கீழே ஸ்விமிங் பூல் இருந்தது, ஒரு கடம் நிறைய கற்கள் பரவிய இடம் இருந்தது, சிமெண்ட் நிலம். அந்த ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல சிமெண்டால செய்து திரும்ப அவர் வேலை முடிஞ்சு அவர் இறங்கி, நல்ல அழகான பையன் இறங்கி கீழே வந்து பையன் என்று சொன்ன, உங்களோட பையன் என்று அவர் பையன். இவர் ஒரு 20-22 வயது, கல்யாணம் கட்டுற வயது எங்களுக்கு
0: தெரியும்.
1: எங்களுடைய அவர் அவர் திரும்ப அதை விட்டுட்டு வந்துட்டு, அந்த பெல்ட் மேலேயே பெல்ட் போட்டு ஏறினால் விழுந்தாலும் ஒண்ணும் செய்ய, அதோட கட்டி இருக்கும் அந்த ஏணியோடையே. ஏணி
0: கீழே உள்ள சிலிக்கு கீழே வந்து லெடர் வந்து ஏணி வந்து சரக்கு, அந்த கீழே சரக்கு வந்து வெளியிட்டு போட்டாலும் வெளியிட்டு சேர்ந்து போடுவோம் ஏணியோட சேர்ந்து.
1: ஆனா இல்ல, இது ஏணி
0: அப்படித்தான் நாம் விழுந்தது.
1: ஏணி விழவில்லை, இவர் ஏறிக்கொண்டு உடனே போய் எடுத்துக்கொண்டு வந்துருவோம்னு டக்கு அந்த பெல்ட்டும் போடா போய் அவரோட காலம் காற்று அடித்திருக்கிறது. உடனே இப்படி கொஞ்சம் ஏணி ஆடணும்னு இவர் தவறி விழுந்து விட்டார். அதுலயே அவருடைய அந்த இடத்துலயே அவருடைய உயிர் போய்விட்டது. ஏன்டா அந்த கல் நிலத்துல தலை அடிபட்டு விழுந்து
0: விட்டார்.
1: அது இப்ப ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ் நினைக்கிறேன், 3 இயர்ஸ்.
0: தாய்தாப்பன்
1: தாய்தாப்பன் 3 ஆம்பளை பிள்ளைகள்ல மூத்த ஆம்பளை பிள்ளை அவர். இன்னும் அவர்கள் அந்த இதுல இருந்து மீண்டு வரவில்லை. நாங்கள் அங்கு போகும் போது எல்லாம் எங்களுடைய சொந்தம் தான். எங்களுக்கும் அது மிக ஒரு கவலையை கொடுத்தது. என்னென்றால் அவர் கடைசி மூமெண்ட்ல அவர் அந்த பெல்ட்டை போட்டுக்கொண்டு ரெண்டே ரெண்டு டூல்ஸோ என்னவா மேல இருந்தது, அதை விட்டுருந்தா கூட நான் அடுத்த நாள் எடுத்திருக்கலாம்.
0: சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, அந்த செய்யறது அந்த இதுவளை வந்து விட மாட்டேன் ரூல்ஸ், அந்த ஆயுதங்களை.
1: ஓ, அது விட்டா எதுவும் தங்களுக்கு குறா வந்துருமோண்டு ஏன் பெல்ட்ட போடுவோம் உடனே போய்.
0: நானும் வந்து அப்படித்தான் இருப்பேன். எனக்கு வந்து நான் பாதிக்கிற இதுவளை வந்து மற்றாக்களை பாதிக்க விட மாட்டேன். அது மாதிரி ஒரு என்ன சின்னதுக்கு சாவியா இருந்தாலும் எந்த பொக்கத்துக்கா இருக்கணும், எந்த பட்டிக்கா இருக்கணும் தான் நான் எந்த வயலுக்கா இருக்கணும்.
1: அது ஒரு பங்களா ஹவுஸ், சரியான உயரம், வீட்டுக்குள்ள ஓனர்ஸ் இருந்து பார்த்து கொண்டிருக்கே இது நடந்து அவர்களுக்கு ஒரு புதிய புதிய வீடுதானே அவர்கள் மனம் அது ஒரு மாதிரி போயிட்டு அந்த அந்த இடத்துலயே அந்த பிள்ளை என்ன உயிர் பிரிந்து விட்டது அந்த மகன்கிட்ட. அது ரொம்ப கவலையான ஒன்று. அப்படி அதை கவனமாயிருக்கணும். வேலையில நாங்கள் மிக கவனமாயிராதான் சொல்றேன். மிக கஷ்டமான இலகுவாக இருக்கும் சில வேலை சில வேலைகள், ஆனால் அது சில ஆபத்தாகவும் இருக்கும் எங்களுக்கு இல்லையா.
0: நாங்கள் செய்யற வேலை சரியான ஆபத்து தான். என்னட்டு சொல்றது தமிழ்ல சொல்றேன்டால் கரணம் தப்பான மரணம் பண்றமாயிருக்கா.
1: கவனமா இருக்க வேணும்.
0: நாங்கள் செய்யற வேலை கரண்ட் வேலை எலக்ட்ரிக் வேலை சென்ற கீட்டிங் கேஷ்
1: அதுகள் அது ரொம்ப கவனமா இருக்கும். கரண்ட் வேலையெல்லாம் கவனமா இருக்க வேணும். எலக்ட்ரிசிட்டி
0: அப்ப வந்து இப்ப எல்லா வேலையும் பழகினாலும் ஒரு வேலை சொல்றீங்க முதலாளியும் என்ன அப்படியே கிருஷ்ணாவுக்கு கேஷ் பில்லாதான் கேஷ் கட்டுறது எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு வழக்கு அதையும் விட மாட்டேன்.
1: விட மாட்டேன் எல்லாத்தையும் சொல்ல வேணும். அது ஒன்றும் ஒன்றுக்கு நல்லது தானே நீங்க அப்படி எல்லாத்திலயும் கலந்து செய்யறது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீங்களா.
0: நான் குறை சொல்ல ஊதியம் தரணும்
1: அதுதானே. அது அவர்கள் எந்த நாட்டு எந்த நாட்டுக்காரர்கள் லண்டனில் சேர்ந்தவர்களா. பாட்டு சொல்லணும் கிருஷ்ணா ஒரு ஒரு என்ற சொல்லு முன்னுக்கு வர வேணும்.
0: ஒரு சொல்லு முன்னுக்கு வரணுமா.
1: முன்னுக்கு இன்றைக்கு ஒரு
0: எனக்கு
1: தெரியாது சிந்தனை செல்வன் அப்பா கேட்டு முடிஞ்சு அந்த பாட்டு ஒரு நாள் போதுமா. அந்த
0: அப்பா இல்ல
1: அப்பா அவர்
0: கேட்டுட்டார். அவரும் நேர் விருப்பம்
1: எல்லாரும் வருவார்கள் தானே. இங்க வந்து அறிவிப்பாளர் நேர்கள் சில வானொலியில தான் அறிவிப்பாளர் வரக்கூடாது மற்ற நேர்கள் மற்ற வானொலிக்கு போகக்கூடாது.
0: பழைய பாட்டு ஒன்று இருக்கு பழைய பாட்டு ஒன்று இருக்கு தெரியுது புது நான் கூடுதலா புது பாட்டுலாம் கேட்கறது
1: சரி ஏதாவது உண்டு.
0: நான் இன்றைக்கு வந்த கேட்க வந்த பாட்டு வந்து புது படம் ஒன்று என்ன என்ன நல்ல பாட்டு உண்டு இப்பவே பாக்கணும் இப்பவே பேசணும்
1: உன்னை இப்ப பாக்கணும் அந்த பாட்டா
0: ஒருவர்
1: மீது ஒருவர் சாய்ந்து சூப்பர். உங்களுக்கு அந்த ஞாபகம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாட்டு
0: நீங்களே பாடி பிடிக்கலாம் போல
1: அது இவ்வளவுதான் தெரியும். முடிக்க தனியா நானே எனக்கு இப்படி இருக்க
0: நல்லாட்டீங்க
1: இல்ல ஒரு விடயத்தை முடிக்க தெரிஞ்சா நானே சரி ஒருவர் ஒரு ஒருவர் மீது உங்களுடைய பாட உடனே வருது சரியா இப்பவே கேட்கலாம்.
0: நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சி
1: இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல நிறைவு பெறும் ஒரு மணிக்கு எங்களுடைய அதாவது இந்திய இலங்கை நேரம் ஒரு மணிக்கும் எங்களுடைய நேரம் சரியா 2:30 நிறைவு பெறும். நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி. எங்கே கிருஷ்ணாவுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.
2: ஒருவர் மீ

நீங்கள் கேட்ட பாடல் லண்டனில் இருந்து கிருஷ்ணா கேட்ட பாடலை கேட்டீர்கள். சரி, அடுத்த பாடல் என் விருப்பமாக இணைகிறது. இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என் விருப்பத்தில் வரும் இன்னும் ஒரு பாடல் காற்றலையில் இனிமையான பாடல். இந்த பாடல் என் மனம் விரும்பிய பாடல். கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 12:52 நிகழ்ச்சியின் நிறைவு என்று வார்த்தை எடுத்த உடனே மாமா ஓடி வந்துட்டார். வணக்கம் மாமா. மாமாவா மாமியா தெரியல. வணக்கம் மாமி. ஓ மாமா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் அந்த, அதாவது மாமா வீடு போகும் வரையும் தான் நான் காவல் இருக்கிறது. அதாடி நிகழ்ச்சி டக்குன்னு முடிச்சிருவேன். சரி, எங்கே எப்படி இருக்கிறீங்க ராணியம்மா?
1: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். நல்ல நல்ல நலமா. நாங்க பேய்க்கு அதையெல்லாம் பேசினா உங்களால கேட்க முடியாம போச்சு. அதை நீங்க கேட்டிருந்தா இப்படி நீங்க துணிவா பேசி இருக்க மாட்டீங்க. வந்து இப்ப இந்த இன்றைக்கு காட்டிலேல 22 பேர் வர்ற இடத்துல இன்றைக்கு 13 பேர் தான் வந்திருக்கிறான்.
1: எல்லாரும் பேய்க்கு அதை கேட்டு பயந்துட்டாங்க.
0: முதல்ல பேய்க்கு அதை தொடங்கிட்டு தெரியல, பயத்திலேயே இழுத்து முடிக்கணும்னு தூங்கிட்டாங்க எல்லாரும். எல்லாரும் படப்படப்படாண்டு உங்களுக்கு பேய்க்கு பயம்.
1: நீங்க வேப்பல அடிச்சு அடிச்சு பாட்டு போட்டிருக்கணும்.
0: அது எப்படி? அது இல்ல, உங்களுக்கு பேய்க்கு பயமா ராணியம்மா?
1: நாமளே ஒரு பேய் தான், பெற பேய்க்கு
0: இங்க பயம். ஆனா உண்மையா பொய்க்கு சொல்லக்கூடாது. இது ஒரு சும்மா வார்த்தை ஜாலத்துல பேசக்கூடாது. உண்மையா பேய்க்கு பயமா இல்லையா?
1: நான் பயப்படுவேன்.
0: பயப்படுவேன், இரட்டுக்கே பயம். அதுக்கு வர பேய தான் கண்டிருக்கீங்களா நீங்க? இல்ல தானே?
1: இல்ல இல்ல, ஒரு இருட்டா பார்த்தா ஒரு பயம்,
0: ஒரு பயம்.
1: இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா ஒரு பயம்,
0: ஒரு சத்தம்
1: கேட்டாலே எனக்கு தெரியல.
0: ஆனா உண்மையா பேய பாக்க இல்ல, யாரும் யாரும் பேய பார்த்தது இல்ல. சும்மா பேயன்றாங்க இல்ல. உண்மையிலேயே கண்ணாடிக்கு முன்னா இருட்டு நேரத்துல கண்ணாடிக்கு முன்னால போய் நின்றா நாங்களும் பேய் மாதிரி தான் இருப்போம்.
1: அதான் மனுஷன் தான் பேய்.
0: அது தெரிஞ்ச ஒன்றுதான், அது நீங்க சொல்லவே தேவையில்லை. உண்மை. அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரு சிங்களத்து சின்ன கோயிலே
0: அப்படியா வருது. ஒரு சிங்களத்து சின்ன கோயிலேண்டா, பொய் சொல்லக்கூடாது. அது சிங்களத்து சின்ன கோயிலேண்டுதான் வருது. அது
1: அப்படியா? நான் பாட்டுக்காகவே நான் கால் பண்ணேன்.
0: அப்ப அது என்ன ஒரு ரெண்டு வராம தர்றது? நீங்க நீங்க அதுக்குள்ள ஒரு ஒரு போட்டுக்கீங்க பாருங்க. இந்த சின்ன புள்ளி எப்படி ஏமாத்துறீங்க?
1: அப்ப ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: இருக்கு. சிவா மனசுல சக்தி.
0: சிவா மனசுல சக்தி என்ற படத்திலே.
1: சக்தி, ஆமா. ஒரு கல் ஒரு கண்ணாடி.
0: அந்த பாட்டு உங்களுக்கு நான் தரலாம் இப்ப. சரி, அப்ப மாமாட பாட்டு என்ன?
1: சிங்களத்து சின்ன கோயிலே வராதா?
0: சிங்களத்து சின்ன கோயிலே
1: எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும்.
0: நல்ல பாட்டு இல்லையா?
1: ஒண்ணு ஒரு வரும் நினைச்சிருந்தான். இப்ப கால் பண்ணவே சொன்னேன், அவங்க தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்பி கால் பண்ண.
0: அது எப்படி மாமா ஏழையா தூங்கினார் இன்றைக்கு சத்தம் போடாம?
1: தெரியல தெரியல.
0: பேய் படம் எல்லாம் அனுப்பிட்டு பேய் வீடியோ ஒண்ணு அனுப்பி இருந்தார் பாருங்க. இது தேவையா இருக்கு? பயத்துல தூங்கிட்டார். சூப்பர், நல்லா இருக்குது. பேய் வீடியோ ஒன்று எடுத்து நான் இப்ப எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்துட்டேன். எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். இது மாமா அனுப்புனது பாருங்க பாருங்க.
1: நான் அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன். வேப்பல அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன்.
0: எடுப்பி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய பாடல் உடனே வரும். இப்ப ஒரு கண் ஒரு. வணக்கம் மாமா. என்ன மாமா?
2: வணக்கம்.
0: அது சரி, நீங்க பேய பாத்தீங்களா மாமா? முதல்ல அதை சொல்லுங்க.
2: நான் பார்த்தனா பாதுலேயே
0: இல்ல, உண்மையா கேக்குறேன். இத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க, இவ்வளவு காலமா வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பேய கண்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, பார்த்தது இல்ல.
0: அதெல்லாம் போய் இல்லையா மாமா? பேய் என்றது
2: சிலர் சொல்றாங்க, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம ஐயா சொல்ற மாதிரி மனிதனுடைய மனதுல அந்த பயம் தான்.
0: அந்த பயம் தான் உண்மையா. ஆனா ஆனா இன்னைக்கு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பேய் வரும் கனவுல. சரி மாமாட பாட்டு என்ன? ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு.
2: ஒருங்கிற பாட்டு என்ன போடுறான், ஒரு கால் ஒரு கண்ணாடி போட்டாச்சு,
0: அது மாவ கேட்டுட்டா, அது இப்ப எடுத்தாச்சு. என்ன அது குஷி படத்துல
2: ஒரு பொண்ணு
0: உண்டு நான் பார்த்தேன், அதான் சென்டர் மீட்டு சொல்லி அந்த பாட்டா? சரி, என்ன மாமா இன்றைக்கு ஒரு பொண்ணு மாமா அறுவாசி பேரும் வரையில மாமா இன்றைக்கு பேய் கதைய கட்டு. பாருங்க எல்லாரும் சின்ன பிள்ளைகள் ஆகிட்டாங்கல்ல, பத்தத்துக்கு சாவலும் வரையல இன்னைக்கு. சர்புதீன் அவைக்கெல்லாம் அவைக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, ஆனா அவங்க கூட வரையல. நல்ல மாப்ப மாமா, நான் உங்க பாட்டை எடுத்து வர்றேன்.
2: என்ன
0: படம் மாமா? ஒரு பிருந்தாவனம்,
2: என்ன பாட்டம்
0: விளையாட்டு?
2: ஒரு புல்லு கட்டு வெள்ளாடு இதே போடுங்க.
0: ஒரு பிருந்தாவனம் எடுத்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்த பாடல் ராணியம்மா, நீங்க கேட்ட ஒரு கல் ஒரு கண்ணாடி.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராணி, உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வந்தது. இப்பொழுது எங்களுடைய சந்திரராஜ் மாமா உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வருகிறது.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் சந்தனராஜ் மாமா, சிலுவை சந்தனராஜ் மாமா. ஒரு ரெண்டு தொடங்குற பாடல், இன்னும் ஒரு பாடல் காட்டலுக்கு வருகிறது. இந்த பாடல் அவருக்கு நிறைவு கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன்.
1: Swing! It's a cha-cha-cha-cha-cha!

0: இதுவரை நேரமும் மயிலவருடைய பாடலும் அடுத்து வந்தாகிவிட்டது. நல்லது, என் அன்பு உறவுகளே, உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பொழுதில் அங்கு உங்களுக்கு இரவு நேரம், இங்கே எங்களுக்கு பகல் நேரம், நீங்கள் எல்லாம் தூங்கியிருப்பீங்கள். இருந்தாலும் நல்ல தூக்கம் உங்களை தள்ளவிட்டும் இனிமையான அந்த பொழுது, இந்த பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். கதம்பத்தில்
1: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க.

அம்மையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2021 ஆம் ஆண்டு 21 ஆம் நாள் 11 மாதம் 2021 ஆம் ஆண்டு 21 ஆம் நாள் 21 என்ற ஒரு அற்புதமான செய்தியை காட்டும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை முற்பகல் 11 மணி 1 மணிக்கு உங்களோட காற்றலையில் இணைகின்றேன். நீதிரொலி ஞாயிறு தோறும் வரும் பாடுவோர் பாடலாம் பாடலாமிகளுக்கு உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஓடி வாருங்கள், வந்து பங்கு பெற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு சிந்தனை சொல்லன் இன்று 6 டிகிரி செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. மந்தமான நிலை, மழை இல்லை, குளிர் குறைவு. இருப்பினும் நாங்கள் குளிர்காலத்தை எதிர்நோக்கித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 11 ஆம் மாதம் அல்லவா? உங்களுக்கு மழை பெய்து குளிரடித்திருக்கலாம். மழையும் பனியும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிப்பொழியும் இருக்கலாம். இப்பொழுது மாலை வேளை மங்களாக நேரமாக இருக்கும். உங்களுக்கு இரவினை தொட்டு விட்டீர்கள், மாலை அல்ல இரவினை தொட்டு விட்டீர்கள். அதே போன்று ஈழத்திரு நாட்டில் இப்பொழுது 9:33 நிமிடமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் அவரவர் மேகத்தை கூறும் பொழுது நாங்களும் உங்களோடு இணைந்து இருக்கின்றோம், நீங்களும் எங்களோடு இணைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஞாயிறுதோறும் வரும் பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை எதிர்நோக்கி நானும் வந்திருக்கின்றேன். முடிந்தவரை நான் இணைவேன் உங்களோடு. சில சமயங்களில் என் உடல்நல குறைவு காரணமாக சில நிகழ்வுகளை நிகழ்த்த முடியாமல் இருக்கின்றேன். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டை நீங்கள் எதிர்நோக்கி இருந்திருக்கின்றீர்கள். நானும் ஆயத்தமாகித்தான் இருந்தேன். ஆனால் கதையகத்துக்குள் வந்து அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தும் நிலையில் நான் இருக்கவில்லை. தெரிகின்ற என்னவென்று தெரியவில்லை. அதனால் வருந்துகிறேன். உங்களை நான் காற்றலையில் தொடர்பு இழக்கின்றேன் என்ற மேலும் தொடர்பை இழக்கின்றேன் என்ற வருத்தம் என்னை கவிக்கொண்டிருக்கின்றது. இருப்பினும் பார்ப்போம், நான் விடமாட்டேன், நான் முடிந்தவரை வந்து இயங்குவேன் என்ற துணிவு, நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கை இரண்டும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்புகளை அதற்கு முழு மூச்சாக உங்களுடைய அன்புதான் என்னை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றது. அதிபர்கள் இரவு பூராவும், அதாவது கனடாவின் இரவும் உங்கள் பகல் நீரவமாக இருக்கும்போது அவர் ஈடுபாடு பணி கூடுதலாக வானொலியோடு இருக்கின்றது. வானொலி பதிவுகள், வானொலி நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தல், வானொலி அறிவிப்பாளர்களோடு தொடர்பு வைத்து அவர் அவ்வப்போது அவர்களுக்கு அவர்களோடு புரிந்துணர்வு வகையிலே சில விடயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று பல விடயங்கள் அவரால் தான் அது முடியும். அதிகாலை 4:30 அப்படி நான் கனடாவின் அதிகாலை 4:30 அப்படி எழுந்து பார்த்தாலும் இங்கே கலையகத்து மீன் விளக்குகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றதை பார்த்தால் அதிபர் காற்றலையில் இருந்து காதலே அந்த ஒளி வாங்கியை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு முன்னாலே இருந்து கொண்டும் பேசிக்கொண்டும் அங்கு முகநூல்களை பார்த்துக் கொண்டும் மின்னஞ்சல்களை படித்துக் கொண்டும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டும் நிகழ்படுத்திக் கொண்டும் நிறைவு செய்வதில் மும்மூடமாக ஈடுபட்டார். அப்பொழுது கேட்டேன், நீங்கள் தூங்கவில்லையா என்று. சிறிதளவு தூங்கினேன், நீங்கள் வந்துவிட்டேன், அழைப்புகள் வந்தது, நான் நிகழ்ச்சிகளை தொகுத்துக் கொண்டிருக்கேன் என்று கூறிய போது ஒரு பக்கம் இவ்வளவு தூரம் அக்கறையாக எங்களுடைய வானொலியை இவ்வளவு தூரம் வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றவர் செய்கின்றார் என்ற மகள் இருந்தாலும் மகள் என்ற ரீதியிலே அவர் உடல்நிலையை பார்க்கும்போது எனக்கு கவலையாது, என்னம்மா தூங்கவில்லை, தூங்கி விட்டு செய்யலாம் தான், என்ன இல்லை இல்லை என்று பணிமுடியார். அதன்றது என்னை அடிக்கடி வந்து நான் தூக்கத்தில் இருந்தாலும் என்னுடைய உடல்நிலை, என்னுடைய சரீரநிலை, என்னுடைய இடப்பச்சு தோட்டம், என்னுடைய நீரிழிவு தன்மை, இதுகளை எல்லாம் அவதானிக்கும் கருவிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார், அதையோ ஓய்வு வைத்துக் கொண்டிருப்பார். அதையும் பார்த்து இதையும் பார்த்து அவ்வப்போது எனக்கு உணவுகளையும் கொடுக்க வேண்டிய நிலை, இடையிலே நான் ஊட்ட உணவு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். அவற்றையும் சிறுவரை கவனித்துக் கொள்வதால் அவருடைய தூக்கம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இப்பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்கின்றார். நான் தான் அவரை சத்தம் செய்யாமல் அவரை எழுப்பி விடாமல் தூங்கட்டும், தூங்கி முடிந்ததும் வருவார் என்னோடு என்று எண்ணிக்கொண்டு அவர்தந்த துணிவு, அவர்தந்த நம்பிக்கை, அவர்தந்த பயிற்சி என்னிடம் இருக்கின்ற அதனால் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தலாம். அந்த உறவுகளோடு
செல்லாபிக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். காத்தலுக்கு வருவதென்றால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் அன்பு நெஞ்சங்களோடு உறவாடி கொள்ளலாம் என்பதற்கு. இங்கே காத்தலையில் நேரலியில் என்னுடைய வருகைக்கான ஒலி அழைத்தவுடன், நிகழ்ச்சிக்கான ஒலி அழைத்தவுடன், அந்த ஓசை கேட்டவுடன் வடலூர் ஆனந்தனுடனே எழுதிவிட்டார், கடம்பம் ஆயத்தமாக என்பதை வாருங்கள் சிந்திக்கலாம் என்று வரவேற்பது போல இருக்கின்றது. நன்றி ஆனந்தன். அதேபோன்று அடுத்தவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம், பாடுவோர் என்று கூறும் பொழுது எல்லோராலும் பாட முடியாது, எல்லோராலும் பாடாமலும் இருக்க முடியாது. அவர்கள் சங்கீதம் தெரிந்தவர்கள் என்று அல்ல, சங்கீதத்தை விரும்புபவர்கள், இசையை ரசித்தவர்கள், இசையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் அன்னையின் வயிற்றிலே, அன்னையின் உதரத்திலே, அன்னையின் தொண்டியிலே குழந்தையாக சிசுவாக இருந்த காலத்திலே, எங்களுடைய நாடி துடிப்பு ஆரம்பித்த காலத்திலிருந்து அன்னையுடைய இதயம் துடிக்கின்ற சத்தம் ஒரு விதமான ஓசை, ஒரே விதமான ஓசை கேட்கும். அதுதான் நாங்கள் கேட்ட முதல் சங்கீதம் என்று நான் என்பதை நீங்கள் அப்படித்தான் எண்ணுவீர்கள். ஆய்வாளர்களும் அதைத்தான் கூறுவார். அங்கே டப் டப் டப் டப் என்று அன்னையின் இதயம் துடிக்கும் ஓசை அதனுடைய காதலே ஒலியிலே விழுகின்றது. அந்த சத்தத்தினால் வரும் அதிர்வு அந்த உடலை தழுவுகின்றது, அந்த ஸ்பரிசம் ஏற்படுகின்றது. அது வளர வளர அந்த குழந்தையை சுற்றி வெளியே இருக்கின்ற புறச்சூழல்களில் இருக்கின்ற சத்தங்களை அது அறிய முற்படுகின்றது. இப்போது எல்லாம் புதிய விஞ்ஞான வளர்ச்சியின்படி புதிய கண்டுபிடிப்புகளே வயிற்றுக்குள்ளே சிசு இருக்கும் பொழுதே அவருக்கு அரிச்சுவடி எல்லாம் போதிக்கப்படுகின்றதாம், அது கற்றுக்கொள்ளுகின்றது என்று கூறுகின்றார்கள். இருமுறை மேல நாடுகளில் ஒரு நாடான அந்த நாட்டிலே அந்த குழந்தை பிறந்தவுடன் தேவி, அதாவது வந்து செவிலித்தாய்களிடம் விடும் பொழுது அவர்களுக்கு அரிச்சுவடிகள் எல்லாம் திருப்பி அங்கே படிப்பிக்க உடனே அவர்கள் பிடித்துக் கொள்ளும். பேசும் வல்லமை சொற்களஞ்சியம் வளரும் வரை அவருடைய அறிவு மூளை வளர்ச்சி வந்து விடுவான். பார்க்கிறது, சிரிக்கிறது, அழுகிறது, பசி வந்தால் கேட்க முடியாத அளும் அல்லது தன்னுடைய விரலை வாயினுள்ளே வச்சு சூப்பி அப்படி செய்யும். இதெல்லாம் உணர்வின் தன்மையினாலே அந்த பகுத்தறிவு படைத்த ஆரவைவோடு வந்து பிறக்கின்ற ஆன்மாக்களுக்கு உள்ள குணம் அது காலப்போக்கில் தான் கண்டுபிடிக்கப்படும். அதனால் இதை எங்கள் முன்னோர்கள், எங்கள் மூது ஆகியவர்கள் இதை எப்பொழுதோ கண்டுபிடித்து விட்டார். அவர்கள் வயிற்றுநூல் இருக்கும் சிசு ஆண் குழந்தையா பெண் சிசுவா என்று அறிவார்கள். அந்த அளவு அனுபவசாலியாக கூட இருந்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கும் குழந்தை சுவக்கும் தாய்க்கும் ஆரோக்கியமான உணவுகளை எப்படி கொடுக்க வேண்டும், அந்த குழந்தையை வயிற்றுநூலே வைத்து எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அனுபவ ரீதியாக. இப்பொழுது கணினியிலே பார்க்கின்றார்கள், குழந்தையை பார்க்கின்றார்கள், கைகால் சரியாக இருக்கின்றதா, நேர்த்தியாக இருக்கின்றதா என்றெல்லாம் அறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அறிவியல் வளர்ச்சியின் முன்னேற்றம் அந்த வகையில் இந்த இசை என்பது அடுத்த உதாரணம். அது அம்மாவினுடைய இதய துடிப்பிலே வாழ்ந்த அது பிறந்த பின்பு வெளியே மக்களுடைய சத்தம், காற்று சத்தம், புறச்சூழலின் சத்தங்களை கேட்கின்றது. அது அதனால் தான் தலையை தலையை இப்படி இப்படி சரித்து ஆட்டுகின்றது, தொட்டால் உடனே துடிக்கின்றது, கையை அசைக்கின்றது. அங்கே முதல் கேட்கும் ஓசை அதற்கு தாயினுடைய தாலாட்டு. பிறந்த உடனே என்னை அரவணைத்து மார்பிலே அணைத்து அவளுக்கு பாலூட்டும் பொழுது கூட அந்த இதயத்தின் துடிப்பு அந்த பிள்ளைக்கு தெரிகின்றது. நான் இருக்கிற இடம் சரியான இடம் என்றாது உணர்ந்து கொள்கின்றது. எல்லோரும் தூக்கினால் அழுது கொண்டே இருக்கின்ற ஒரு குழந்தை அன்னை தூக்கி அணைத்து மார்பிலே அணைத்தவுடன் அதை அடங்குகிறது. காரணம் அங்கே அந்த ஓசை கேட்கின்றது, இதய துடிப்பு டப் டப் டப் என்றவுடன் அதற்கு தெரியும், இதுதான் என்னுடைய இடம் என்று அதற்கு தெரிந்து கொள்கின்றது. அதனால்தான் அவர்கள் பிறந்த உடனே குழந்தையை பிறந்து தொப்பு கொடிய வெட்டிய உடன் அந்த குழந்தையை தாயின் மார்பிலே போட்டு விடுவார்கள். ஏனென்றால் அது எங்கே இருக்கின்றது என்று அதை அறிந்து கொள்ளுகின்றது அந்த குழந்தை, அந்த அந்த ஓசையை அதை கேட்டு ரசிக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் சங்கீதம், அதாவது இசைக்குள்ளே ஓசையின் உள்ளே அது அடங்கி இருக்கின்றது. வளரும் பொழுதும், வளர்ந்த பிறகும், முதிரும் போதும், முதிர்ந்த பின்பும் அது அந்த ஓசையை கேட்கின்றது. கேட்கும் சக்தி இல்லாமல் யாரும் இல்லை தானே. கேட்கும் சக்தியை இழந்த, செவி வாயிலாக கேட்கும் கேட்கும் சக்தி குறைந்த செவிடர்கள் என்று கூறுவோம், அவர்கள் கூட நாங்கள் உரத்து பேசும் பொழுது
மணி ஓசை உரத்து அடிக்கும் பொழுது ஒரு பேருக்கு உரத்து பாடும்போது கேட்கின்றது. அது கேட்காமல் இருக்கவில்லை. கண் தெரியாதவர்கள் கூட, கற்பிட சமைப்பிலும் இல்லாதவர்கள் கூட இந்த இசைக்கு அடங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலிலும் இசை இருக்கின்றது, அதை நாங்கள் தான் உணர்வதில்லை. பறவைகள் கீச் கீச் என்று கத்துகின்றது, காகா என்று கத்துகின்றது, கொக்கரக்கோ என்று கூவுகின்றது, எல்லாம் இசையோடு தான் அங்கே இருக்கின்றது. அவற்றையெல்லாம் அமர்த்தி அதையெல்லாம் பதிவு செய்து பாடல்கள் எத்தனை வந்திருக்கின்றன. அடிக்கும் காற்று, வீசும் காற்றின் ஓசையை வைத்து கூட பாடல்களுக்கு சந்தம் அமைத்திருக்கின்றார்கள். அந்த இலைகுலை காற்றிலே அசைவதில் கூட ஒரு சத்தம் இருக்கின்றது. அது சொரிந்து கீழே விழுந்தவுடன் காற்றடிக்கும் போது அது நிலத்தோடு உறைஞ்சி

இருக்கலாம், விட்டுவிட்டு போவதாக இருக்கலாம். இவற்றை கண்டுதான் அந்த சங்கீதமான மூங்கில் காட்டினிலே, மூங்கில் குழாய்களுக்குள்ளாலே, மூங்கிலை சுற்றியெல்லாம் காற்று வீசிக்கொண்டே இருக்கின்றது, ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே ஒரு துளை, ஒரு கிளையிலே, ஒரு சின்ன குச்சியிலே ஒரு ஓட்டை இருக்கின்றது. வண்டு வந்து சென்று ஊதி விட்டு சென்று, வண்டு சென்று அதை அரித்து ஒச்சென்று வெளியே சென்று விட்டது அந்த மூங்கில் தடியிலே. அதற்குள்ளே காற்று பலமாக வீசும்போது அந்த முதல் ஒரு துளையின் உள்ளே புகுந்து மரத்துளையினாலே புறப்படும் போது ஒரு ஓசையை எழுப்பிக்கொண்டுதான் புறப்படுகின்றது. அதை வைத்து தான் புல்லாங்குழல் கண்டுபிடித்தார்கள். குழல் ஓசை, இசை இல்லாமல் உலகத்தில் நாங்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். எங்களை சுற்றி இசை இருக்கின்றது, காற்றிலே இருக்கின்றது. உழைக்கும் வெயிலை கொடுக்கும் பகலவன் என்று அழைக்கப்படும் சூரிய பிரமாத்மாவிலே, சூரிய பகவானிலே கூட இருக்கின்றது. ஓம் என்ற ஓசை உழகின்றது என்று ஆய்விலே கண்டுபிடித்து நாசாவினாலே வெளிவிட்டார்கள். அந்த சூரியனிலிருந்து ஒரு ஓசை எழும்புகிறதோ அந்த ஓசை ஓம் என்று பிரணவ உச்சரிப்பாக இருக்கின்றதோ இவர்கள் கூட வந்தார்கள். ஆனால் ஓசை உண்மை. ஆனால் இவ்வளவு தூரம் நாங்கள் சென்று ஆய்வு செய்யத்தவில்லை. எங்களை சுற்றி ஊடகங்கள் பாடல்களை நாங்கள் கேட்கின்றோம். குழந்தைகள் விளையாடும் போது, ஓடி விளையாடும் போது பாடி விளையாடுவார்கள், அதை கேட்கின்றோம். அன்னை அம்மையிலே குழவியை வைத்து மிளகாய் இழுத்து அரைக்கும் பொழுது ஒரு சத்தம், அதிலே ஒரு இசை இருக்கின்றது. உறவுக்குள்ளே பொருட்களை போட்டு உலக்கையால் குத்தும் பொழுது ஒரு சத்தம் வருகின்றது. அடுக்களையிலே சோறு பொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் வருகின்றது, கரையாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம், எல்லாம் நாணத்தோடு தான் வருகின்றது. நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் அவை எல்லாம் கீதம் தான், நாதம் தான், அந்த இசைவு தான். சோறு பொங்கி வரும் சத்தத்தை வைத்து அன்னை கூறுவார்கள், அவிழ்ந்து விட்டதா, நான் அதை எடுப்பதற்கு அதை இறக்குவதற்கு பதமாக இருக்கின்றதா என சத்தத்தை கொண்டு அனுமானித்துக் கொள்வாள். இசையால் வசமாகாத இதம் இதயம், இது இசை என்றவுடன் பாடல் தான் நாங்கள் எண்ணத்தவில்லை, சத்தம். அந்த சத்தத்தை நீங்கள் அளவோடு ஏற்ற இறக்கத்தோடு கூறும்போது பாடலாக வருகின்றது, கீதமாக வருகின்றது, இசையாக வருகின்றது. அந்த இசைக்குத்தான் இவர்கள் அதற்கு அளவுகள் வைத்து, எண்ணிக்கைகள் வைத்து, கணக்குகள் வைத்து பிரமாணத்தின்படி பாடும்போது சரி என்று அதற்கு சுரங்கள் என்று பெயர் வைத்து அந்த சுரங்கள் ஏற்றதற்கான அளவோடு வரக்கூடிய சத்தத்தை தாங்கி வரும் சொற்களை புகுத்தி அதை பாடலாக்கி அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் ஏற்ற ஏற்ற விளக்கங்கள் இடைவெளிகளை விட்டு அவர்கள் இசைக்கும் பொழுது அது பாடலாக வந்து என்ன காதோரம் போன்று எங்களை மயக்குகின்றது. இசையால் வசமாக இதயம் எது என்று கூறப்பட்டு விட்டது. அந்த சின்னம் சிறு இதயம் வயம் இசைக்கு வசப்படுகின்றது. ஏன் இந்த உடல், இந்த உடலை விட்டு உயிர் போன பின்பு கூட அங்கே திருவார திருவாசகங்கள் பாடப்படுகின்றன. எல்லா மதத்தினர்களும் இந்து மதம் திருவார திருவாசகம் என்றால், கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம், இஸ்லாமிய மதங்களிலேயும் அங்கே ஓதுதல்கள் நடைபெறுகின்றது. அத்தனையும் சங்கீதம் தானே. சில சமயங்களிலே அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் சங்கீதம் என்று கூறுகிறார்கள். முதலாவது சங்கீதம், பத்தாவது அதிகாரத்திலே நான், ஏழாவது சங்கீதம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். சங்கீதம் தான் இறந்த பின்பும் கூறுகின்றார்கள். ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்து சென்றால் அந்த மூளை என்பது ஒரு மணி நேரத்துக்கு உயிரோடு இருக்குமாம். நாங்கள் இறந்தவுடன் எங்களை சுற்றி என்ன பேசுகின்றார்கள் என்பதை அது கேட்கின்றது என்று ஒரு ஆய்விலே கூறுகின்றார்கள். ஆதிகாலத்திலே உள்ள சமய குரவர்கள் எந்த சமயத்திலாவது அற்புதங்கள் பல நிகழ்த்துவதில்லை. இதுவும் ஒரு அற்புதம். இறந்து போனவரை உடனே அவர் தேவார திருவாசங்களையோ அல்லது தெய்வங்களுடைய பெயரை சொல்லியோ அழைத்து பாடலை பாடி அவரை உறுதி அழைக்கும் போது அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் அதனால் தான் இறந்து போகிற நீளங்களிலே தேவார திருவாசகங்களை பாடுகின்றோம், நல்ல நல்ல வாசகங்களை பேசுகின்றோம். உதாரணத்துக்கு எங்கள் அன்னை மகள் அன்பு மீராவினுடைய அன்னை, அவர்கள் வைத்தியசாலையிலே சத்திர சிகிச்சை முடிந்து வயதும் முதிர்ந்து விட்டது. அவர்களுடைய நாடி துடிப்பு குறைந்து கொண்டு போகின்றது. அவர் இதுலகை விட்டு செல்லப் போகின்றார் என்று வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள். நாங்கள் சுற்றி நிற்கின்றோம்.
அவர் மயக்கங்கள்

இருக்கின்றார். அழைத்தால் அவருக்கு எங்களுடைய அழைப்பு, அழைக்கும் போது எங்களுடைய அழைப்பு அவருக்கு கேட்கவில்லை. ஆனால் மகள் வந்து பாடுகின்றார், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான் என்று அவருக்கு விருப்பமான அந்த பாடலை அவர் வைத்தியசாலையில் வைத்து பாடும்போது ஒரு வரியை பிழையாக படித்து விட்டார். உடனே அவர் அதை திருத்திக் கொள்கின்றார். அந்த அன்னை பாருங்கள், அவர் உடல் ஓய்ந்தாலும் அங்கே மூளை ஓய்வதில்லை, அதற்கு காலம் எடுக்கும். அதனால்தான் அந்த வைத்தியர் கூட வந்து உரத்த குரலில் அம்மா என்று கத்துகிறார். அவர் மீண்டு வருவார் என்று, அது அவருடைய நம்பிக்கை. அப்படி இருக்கின்றது, மூளை உடனே அழிவதில்லை, சாவதில்லை. அதைத்து ஒரு மணி நேரம் கழித்துத்தான் வருமாம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இதெல்லாம் கண்ணாலே பார்த்து இப்படி கற்பனை செய்வோம். அப்ப அப்படி அடக்கத்திலே சென்று கொண்டிருந்தவர் கூட அந்த பாடலை பாடும் பொழுதும் இந்த பிழையான வரியை திருத்திக் கொள்கின்றார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மாமியார் மனைவியுடைய தாயாருக்கு இறுதி காலம் நோய்வாய்ப்பட்டு விட்டார். எங்களை அழைக்கின்றார் என்ற போது எங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அப்படி இருந்தது. சென்றோம், போர்க்காலம் தான். அவர் இலேசாக நடமாடக்கூடியதாக இருந்தார். வைத்தியர்களை அழைத்து வைத்தியம் செய்து விட்டோம். அவர் படுக்கையில் சென்று விட்டார். படுக்கையில் இருந்து கொண்டு அவருக்கு நாடி அடங்கிக் கொண்டு போகின்ற நேரம் அம்மா இவ்வளவு விட்டு செல்லும் வேலை போல் தெரிகின்றது. அப்பொழுது நான் அருகிலே இருந்தேன். அவர் பிள்ளைகள் மனைவி, என்னுடைய மனைவி, எல்லோரும் அருகிலே இருக்கின்றார்கள். அவர் என்னுடைய கை, என்னுடைய பெருவிரலை இறுக்கி பிடித்துக் கொண்டு கண்ணெல்லாம் சிறுகிக் கொண்டு அப்படியே உடல் ஒரு விதமான அசதி உண்டா இருக்கும்போது நான் மிருகையால் அவரை தடவி கொடுத்துக் கொண்டு துவாரம் பாடுகிறேன். என்னுடைய விரலை இறுக்கி இறுக்கி இறுக்கி பிடிக்கின்றார். அவரில் இந்த உணர்வும் இல்லை என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதனால் நான் அதை புரிந்து கொண்டேன். உடல் அசைவற்று இயக்கங்கள் குறைந்து இதயம் இதயம் நின்று சுவாசம் நின்றாலும் மூளை உடனே நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனால் அவருடைய காலம் அது வயது வந்துவிட்டது. போக வேண்டிய காலம் என்பது வயதுக்கு கிட்ட வந்துவிட்டது. அவருக்கு அப்படியாக இந்த இசை என்பது, இசை என்று நான் கூற வந்தது இப்பொழுது பாடலை மட்டுமல்ல, சத்தம் அசைவுகளில் வரும் ஓசைகள் தான். நாங்கள் பேசுவது அங்கே கேட்கின்றது அவர்களுக்கு. இப்பொழுது நவீன யுகத்திலே ஹோமா என்று கூறுகின்றார்கள். உணர்வற்ற நிலை, அசைவற்ற நிலையை ஹோமா. அவர் சுவாசிக்கின்றார், அவர் அப்படியே நிறந்தபடியே சுவாசித்துக் கொண்டு குழாயெல்லாம் பூட்டி வச்சுக்கா சுற்றுவர ஆட்கள் நிற்கின்றார்கள். ஒரு சில வசனங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சில நெருக்கமான உறவுகள் பேசும் பொழுது அந்த உடல் அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வருகின்றது. அதையிட்டு நான் கூறுகிறார், அவருடைய மூளை அப்படியே இருக்கின்றது, மூளைக்கு புரிகின்றது என்னவென்று. ஆனால் பேச முடியாத சக்தி இல்லை அந்த வாய்க்கு. கையை அசைப்பதற்கு சக்தி இல்லை அந்த கை என்ற உடலுக்கு, உடல் அமைய உடல் பகுதிக்கு. காலை எழுத்து ஆட்டி அல்லது பிறண்டு விழுந்து கிடக்க முடியாது. எல்லா உடலுக்கு சக்தி இல்லை, சக்தியெல்லாம் இழந்து விட்டது. இதயம் கூட துடிப்பது போல அல்ல, இல்லை. ஆனால் உணர்வு இருக்கின்றது அங்கே. அந்த உணர்வுகளிலேதான் பாடுகிறார்கள், ஆடுகிறார். சில திரைப்படங்களை பார்த்திருக்கின்றனர். கூடுதலாக நண்பர்கள் சென்று அழைக்கின்றார்கள், காவேரி சென்று அழைக்கின்றார், அம்மா சென்று அழுகின்றார், அடித்து குளர்கின்றார். அந்த ஹோமான நிலையில் இருப்பதற்கு இருந்தால் அவர் எழுந்து வருவார், திரும்பி வருவார் என்ற எண்ணத்துடன். காரணம், மூளையே செத்து விடவில்லை. ஆதலால் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் உறுதியிலே அந்த ஓசை கேட்கின்றது. மாட்டினுடைய கண்டு அல்லது மாட்டினுடைய துணை மாடு இறக்குதென்றால் அம்மா என்று அழுது கத்துகின்றது. பறவை ஒன்று துணி வித்து விழுந்து சாக போகின்ற எல்லா பறவையும் நீந்து கீச்சு கீச்சு என கத்தி குளறி சத்தம் வைக்கின்றது. காரணம் அதுதான், எழுந்து வர வேண்டும், இந்த ஆன்மா செல்லக்கூடாது, எங்களோடு வாழ வேண்டும். இத்தனைக்கும் அந்த இசை ஒரு முக்கிய பங்கு எடுக்கின்றது எங்களோடு. அதுதான் இசை பாடல். அந்த இசையை பாடலாக நாங்கள் விளையாடுகின்றோம். சரி, இறக்கும் இறக்கும் போதும் இறக்கும் போதும் இப்படி நடக்குது. இடையிலே என்ன நடக்கின்றது பாருங்கள். எங்கு சென்றாலும் பாடல் எங்களோடு வருகின்றது. தாளாட்டில் இருந்து ஒப்பாரி வரைக்கும் பாடல் எங்களோடு சேர்க்கின்றது. வயல்களிலே வேலை புரிபவர்கள், தொழில் செய்பவர்கள், தொழிற்சாலையில் தொழில் செய்கிற வேலை ஆட்கள் என்ன செய்கிறார், ஆடி பாடி வேலை செய்கிறார்கள். பாடிக்கொண்டு வேலை செய்தால் அவர்களுக்கு அலுப்பு இருக்காது என்ற ஒரு பாடலே இருக்கின்றது. அருவி வெட்டு பாடல், புல் களை உடங்கள் பாடல், எத்தனை விதமான பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தொழிலும் பாடல்கள் இருக்கின்றன.
ஆழ்கடலே மீன் பிடிக்க சென்று வலை வீசுவவர்கள் கூட அதற்கேற்ற பாடல்களை பாடுகின்றார்கள். அலைகடலே அலைகடலிலே ஓடும் தத்தளித்து ஓடும் பொழுதும் ஏழு ஏழோ ஏழு ஏழோ ஒரு பாடல் இசைக்கின்றார்கள். அப்படி இல்லைன்றால் இறைவனை நோக்கி தோமாரமோ திருவாசகமோ ஏதாவது ஒன்றை பாடி அழைக்கின்றார்கள். கடல் அலை கூட ஒரு இசையோடு தான் செல்கின்றது. எதை பார்த்தாலும் இசை. அப்படிப்பட்ட எங்களுக்கு கேட்கக்கூடியதாக அனுதினமும் நாங்கள் எல்லா ஊடகங்களிலும் கேட்கக்கூடியதாக பாடல்கள் அளிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் காதலியோடு மட்டுமில்லாமல் கண் பார்வைக்கு ஏற்ற வகையிலே தொலைக்காட்சிகளிலும் திரையரங்குகளிலும் பார்க்கின்றோம். முறைகளிலும் காட்சிகளை பார்க்கின்றோம். ஆடல் உடன் பாடல் காட்சிகளோடு அந்த இசை வரும்பொழுது எங்கள் மனதில் இருக்க பதிந்திருக்கின்றது. அதை நாங்கள் பிரதி பண்ணி திருப்பி கூறுவது தானே, அதுதான் பாடல். இலகுவாக அதை ஒரு ஞான சங்கீத சுர வரிசைகள் என்ற இந்த இலக்கண இலக்கிய அமைப்பு சங்கீத இலக்கண இலக்கிய அமைப்புகளை பார்த்து பாடி பாண்டித்யம் பெற்று வித்வான்களாகவும் மீதைகளாகவும் வருகிறார்கள் தான். ஆனால் சாதாரண ஒவ்வொருவரும் பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே சிலர் சற்று இனிமையாக பாடுகிறார்கள், சிலருடைய குரல் சாரீரம் சிறப்பாக இருக்கின்றது, சிலருக்கு அந்த பாடலை திருப்பி பாடும்போது அதே போன்று பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, ஆர்வமும் இருக்கின்றது. அவர்கள் தான் இங்கே வந்து பாடுகிறார்கள். அவர்களையெல்லாம் உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் மொழியல் தமிழ் வானொலி உறவுகள் ஒரு சங்கீத வித்துவான்கள் என்று எண்ணி பார்க்கவில்லை. பாடுகிறார் எங்கே பாரு அந்த பாடலை பாடுகிறார் அப்படியே பாடுகிறாரா? வினோதம். நீங்கள் பாடிக்காட்டும் பொழுது உங்கள் திறமையை வெளிக்காட்டுகின்றீர்கள். அப்படி பாடுவதற்கு நான் எங்களுக்கு சந்தர்ப்பம் உலகளாக கேட்பதற்கு ஒரு தளம் வேண்டும் அல்லவா? இருந்து பாடி அதை வெளியேக்குமா? உங்கள் பாடலை இங்கே வாங்கி இங்கிருந்து வெளியே அனுப்பி மற்றவர்களின் செவ்வாய் வாயிலாக சென்று உங்களை அடையாளம் காண்பதற்கு அதுதான் மொழிகள் தமிழ் வானொலியின் தளம். இந்த நேரம் உங்களுக்காக அமைக்கப்பட்ட பாட்டுக்கு பாட்டு பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு. பாடுவோர் பாடலாம், தலைப்பு அதுதானே. எல்லோரும் பாடலாம், பாடுவோர் பாடலாம். ஆருக்கு பாட விருப்பம் அவர்கள் பாடலாம். அவர் பாடு இவர் பாடு இவர்தான் பாட வேண்டும் என்று கூறவில்லை. பாடுவோர் பாடலாம், பாடுவோர் எல்லாம் பாடலாம் என்று. இந்த தளத்தை உபயோகித்து நீங்கள் பாடும்பொழுது உங்கள் முகம் மற்றவர்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கூச்சமடைய தேவையில்லை. இனம் கண்டு கொள்வார்கள். இன்று பாடுவோர் பாடலாம் என்றால் இத்தனை உறவுகள் இத்தனை வேறு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் உங்களுள். இந்த காற்றலையில் இருந்து பாடும் உங்கள் அன்பு உறவுகளுள் ஒவ்வொருவராக ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கின்றார்கள். ஓ, அவர் வந்து பாடுதான் நன்றா இருக்கும், இன்னும் பாடல் பாடினார். இங்கே சிலர் எழுதுவார்கள், பாடுபவர்கள் இந்த பெயரை போட்டு அவர்களிடம் இந்த பாடலை பாட கேளுங்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய முடியாது. இங்கே இருக்கின்றது பதவுகள், புலனம் இருக்கின்றது, புலனத்திலே இருக்கின்றது. இந்த தொலைபேசியில் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கின்றது, ஸ்கைப் இருக்கின்றது, வைபர் இருக்கின்றது, மெசஞ்சர் இருக்கின்றது. இதை விட இப்பொழுது புதிய அறிமுகங்கள் பல இருக்கின்றன, அவற்றில் எழுதுகின்றார்கள். ஒரு சிலர் தங்கள் பெயரை போடாமல் ஊரை கூடாமல் பாட சொல்லும் என்று எழுதுவார்கள். முகநூலிலே எழுதுகிறார்கள், செய்தி பிரிவிலே எழுதுகிறார்கள், மெசேஜிலே எங்களுடைய தனிப்பட்ட தளத்துக்கு எழுதுகின்றார்கள், பொதுவான தளத்திலேயும் எழுதுகின்றார்கள். யாரையும் எவரும் குறை சொல்லி எழுதுகிறார்கள். இலைட்டைக்கு 25 ஆண்டுகள் அடுத்த மாதம் 12ஆம் மாதம் 9ஆம் நாள் எங்களுடைய 25வது ஆண்டு விழா கோலாகலகமானது எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. அதை நாம் அப்படி நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லோரும் பாடி ஆடி மகிழ்ந்துதானே செய்கின்றோம். பிறந்த நாள் வருகின்றது. பிறந்த நாள் என்று பிறந்த நாள் இசையோடு தானே ஆரம்பித்து நாங்கள் அதை செய்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இசை கலந்து கொண்டிருக்கின்றபடியால் இந்த மொழிகள் தமிழ் வானொலியில் ஞாயிறு தோறும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துக்கு பாடி செல்ல நாங்கள் நீக்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்கள் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. இங்கே வடலூர் ஆனந்தன் அவர்களோடு சேர்ந்து பாலச்சந்தர் அவரும் ஆண்டால் அவர்களும் வருக வணக்கம் என்று கூறி எழுதிக்கொண்டு நான் பேசுவதையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நானும் வணக்கத்தை கூறுகின்றேன். வடலூர் ஆனந்தன் மகள் ஆண்டாள் அன்பு மகன் பாலச்சந்தர் உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். ஒரு சிலர் வர முடியாமல் இருந்தாலும் வானொலியை கேட்டுக்கொண்டு பாலச்சந்திரன் ஆண்டாள் எல்லாம் அநேகம் வானொலிக்கு வர முடியாத சில இடையூறுகள் அவருக்கு இருக்கின்றன. இருந்தாலும் வானொலியை கேட்டுக்கொண்டு பதிலடி எழுதி கொண்டிருக்கின்றார்கள்.
உங்கள் என்ன செய்தி என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் நான் நீண்ட நேரம் உங்களோடு பேசவில்லை. நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நானும் எதிர்பார்த்து ஆயத்தமாக கலையகம் வரை வந்தேன். என்னால் தொடர முடியவில்லை. அந்த நிகழ்வுக்கு பிரத்யேகமான சக்தி வேண்டும். அறிவீர்கள் எல்லோரும். அது பாட்டுக்கு பாட்டு சாதாரணமான ஒரு நிகழ்வில் குறிப்பிட்ட ரெண்டு இரண்டரை மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து இயங்குவேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நீண்ட தினம் எனக்கு என்ன நடந்தது இங்கே காலநிலை மாற்றங்களும் தான். அது காலையிலிருந்து எல்லா ஆயத்தமும் செய்து அதை இன்னொருவர் செய்யவும் முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதனால்தான் மறுவலி வரப்பை போட்டு ஏமாந்திருப்பீர்கள். உங்கள் அனைவரிடம் நான் நினைப்பு கூறுகின்றேன் என்று மகளுக்கு வர முடியாதவன்தான் நான் உங்களோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவேன் என் நம்பிக்கையும் ஆர்வம் ஆரோக்கியம் இருந்தபடியாக உங்களோடு வந்தேன். இப்பொழுது முதல் எங்களுடைய பாடுவோர் பாடலாம் ஆரம்பிக்கின்றது. பாட விரும்பியவர்கள் ஓடி வந்து உங்கள் இனிமையான குரலே எங்களுக்கு உங்கள் குரலில் பாட நீங்கள் பாடும் பாடல்கள் எல்லாம் நாங்கள் எத்தனை தடவை கேட்ட பாடல்கள். இந்த உறவுகள் நீங்கள் எல்லாம் நீங்கள் ஒருவர் பாடும்போது மற்றவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்ற. அதேபோல் உலகளாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த பாடலை எத்தனையோ தடவை கேட்டிருக்கின்றார்கள். ஊடகங்களிலே கேட்டிருக்கின்றார்கள். கையில் இருக்க கை தொலைபேசியில் கூட கேட்கின்றார்கள். ஆனால் ஒருவர் வந்து பாடும் பொழுது அவருடைய சொந்த குரலே அவர்கள் பேசும்போது கூட அழகாக இருக்கின்றது கேட்க. ஒரு பக்கவாத்தியம் இல்லாமல், ஒரு இசையமைப்பாளர் உதவி இல்லாமல், அடுத்தவருடைய தொல்லை இல்லாமல், தாங்களாக தொலைபேசியை காதலை வைத்துக் கொண்டு தாளராக சுர வீதங்களை மறந்து தங்களுக்கு தெரிந்த வகையில் அதை மனதிலே வைத்து மனநம் செய்து பாடுகிறீர்கள். அதை கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமாக இப்படி பாடுகின்றார்கள், பயிற்சி இல்லாமல் எப்படி செய்கின்றார்கள், எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள், ஆனந்தப்படுவார்கள். எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பலர் இயங்குகிறார்கள். அதில் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே உங்கள் திறமைகளை வந்து எடுத்து காட்டுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா அருளையும் எல்லா நன்மையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிப்போம். யார் அந்த முதல் உறவு, யார் வந்து பாட்டை தரப்போகின்றார், எங்கள் காலுக்கு இனிமையாக நாங்கள் மகளக்கூடிய வகையில் தந்த பாட்டை யார் தரப்போகின்றார், என்ன பாடலை தரப்போகின்றார் என்று எதிர்பார்க்கின்றேன். காத்தலையில் மூன்றியல் தமிழ் வானொலியில் நேரம் சரியாக 11:29 கனடாவிலே முற்பகல். உங்களுக்கு நேரம் 10 ஆகிவிட்டது. எங்களுக்கும் 11 ஆகிவிட்டது. 10 எங்களுக்கு 11:30 தொட்டுவிட்டது. எங்கே பார்ப்போம் ஒரு வாரங்கள் உறவுகளே.

0: இனிமையான இந்த பாடல் தான் எங்கள் பாடுவோர் பாடலாம் என்பதை ஞாபகமூட்டும் பாடல். இந்த பாடலை கேட்டவுடன், இதிலே வந்த இசையை கேட்டவுடன் உங்களுக்கு துலங்குகின்றது. இது முன்னியல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நாங்கள் சென்று பாடலாம், அன்பு உறவுகள் வந்து பாடுவார்கள், உலகில் உள்ளவர்களும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் நேயர்கள், பாடகர்கள், கலைஞர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவது இந்த ஓசை. இசை இல்லாமல் எதுவுமே இந்த உலகில் இல்லை என்று தானே கூற வேண்டும். அதைத்தான் நான் சுருக்கமாக உங்களுக்கு சில விவரங்களை தந்தேன். அன்பு உறவுகளே,
1: கள்ளிருக்கும் மலரே

ஜெகபர் ஷாலிக் அவர்களும் நாகப்பட்டினத்திலிருந்து வரவேற்றிருக்கின்றார், கேட்டுக்கொண்டிருக்கின்றார். வாணி எல்லோரும் வாணனியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். யார் முதலில் வருவது என்ற எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது. நீங்கள் யாராவது வரலாம், எல்லோரும் வரலாம், பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு தானே இது. ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள், பாடி காட்டுங்கள் உங்கள் குரல் உண்மையை.

call, call, call, call, call.

0: முதலாவது உறவாக காட்டு அலங்கரிக்க வந்திருக்கின்றார் எங்கள் வடலூர் ஆனந்தன் அவர்கள். அன்போடு வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். முதலில் வரும் பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைத்த அதிர்ஷ்டசாலியாவீர்கள். இந்த நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் வருகின்ற நிகழ்வு, அதற்கு ஓடி வந்து பங்கு பெற வேண்டும் அல்லவா? பங்கு பெற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அல்லவா? எங்கே என்னுடைய நான் பாடலாம் என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் எத்தனையும் உறவுகள் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களுக்கு முதல் அழைப்பு கிடைத்திருக்கின்றது. அதற்காக என்னுடைய நல்வாழ்த்துக்களும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நீண்ட ஒரு உரை கொடுத்தீங்க, கேட்டதனால சிறப்பா இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு நொடி கூட நம்ம எம்டிஆர் இணைந்திருக்கும் போது ஒரு நொடி கூட வீணடையாம அந்த நேரங்கள் வந்து பயனுள்ளதா போதுங்க கேட்கும்போது.
0: அப்படியா, பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
1: ஆமா, கண்டிப்பா நல்லா இருந்தது. சிறப்பா அந்த தகவல் கூட ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கறத கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டீங்க.
0: நன்றி. எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த முன்னிறுத்தம் வாங்கிறதுக்கு நன்றியை கூற வேண்டும். கேட்டுக்கொண்டு அநேகம் கேட்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். யார் வருவது முதலில் என்ற எண்ணம் ஒன்று. நீங்கள் நான் வரும்போதே நீங்கள் வரவேற்றிருந்தீர்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நேசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. அங்கே காட்டலை, அங்கே உங்களுக்கு வானொலி எப்படி இருக்கின்றது? காற்று மழை
1: மழையெல்லாம் விட்டுடுச்சு, மழையெல்லாம் விட்டுடுச்சுங்க.
0: அந்த மழை பெய்யும் பொழுது இருக்கின்ற இசை எங்கள் மனதிலே ஞாபகத்தில் இருக்கும். மழை விட்டவுடன் இது விட்டு விட்டது என்று புரிகின்றது. அந்த இசையை உணர்ந்தபடியால் தானே சோர்ந்து மழை பொழியும், விழும் வீட்டுக்குள்ளே ஒழுக்கு விழும் பொழுது அது ஒரு இசையோடு விழும். அது அந்த இசை நின்று விட்டால் அது நின்று விட்டது எங்களால் புரிய முடிகின்றது இல்லையா?
1: தெளிவாக அது மெல்ல மெல்ல அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு அந்த மழை அந்த அந்த அது ஒரு இசை.
0: அது ஒரு இசை வாய்க்காலே அருகே வாய்ந்து நதி பாய்ந்து கொண்டிருக்கும் போது அது ஒரு இசை. அதை விட சிறப்பான ஒரு இசை ஒன்றை நான் ரசித்திருக்கின்றேன். பெரிய வயல் வழியிலே வயல்களிலே நெல் கதிர்கள் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கும். கதிர் வராது, பச்சை பசையல் இருக்கும் பொழுது ஒரு காற்று வீசும் பொழுது ஆடலுடன் அந்த இசை அந்த பயிர்கள் அப்படியே நலிந்து வளைந்து ஆடிக்கொண்டு அந்த இசை ஒரு ஒரு சத்தம் உண்டு வருது. அதை சேர்க்க அதை சத்தம் வருவாகாது. அடுத்த அந்த இசையினுடைய தன்மை ஒன்றை போல இன்னொன்று இல்லை. காற்றிலே கூட காற்றினுடைய வேகத்தை நாங்கள் அந்த இசை மூலம் தானே உணர்கின்றோம். கண்ணாலே பார்ப்ப
1: அந்த சவுக்கு தோப்புக்குள்ள போனா கூட ஒரு இசை வரும்,
0: ஒரு விதமான இசை வரும். பெரிய மரங்கள் உள்ள இடங்களில் வித்தியாசங்களை உணரக்கூடியதாக இருக்கும். சும்மா சாதாரண வழியில் கூட காற்று போய்கொண்டிருக்கும், சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும், காற்றை கண்ணாலே காண முடியாது. இசை மூலம் நாங்கள் உணர்வோம். பெரிய காற்றா சின்ன காற்றா எந்த திசையில் வீசுகிறது என்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அந்த இசையை கூட.
1: இந்த இசையெல்லாம் இப்படிப்பட்ட எதெல்லாம் இசை இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தான் ரொம்ப பெருமையை சேரும். அவர் எல்லாத்திலயுமே அவர் எல்லாத்திலயும் எதுல அவருக்கு இசை எப்படி எப்படி கிடைச்சதோ எந்தெந்த வாத்தியத்துல அதை பூரா அந்த வானொலிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு பாருங்க.
0: அது மட்டும் அல்ல,
1: மருந்து பறக்கும் அது
0: கண்டிப்பா.
1: விஷயங்களை பூரா அருமையா எடுத்து சொல்லிருக்கீங்க, கேட்கறதுக்கு இனிமையா
0: இருந்தது.
1: பாட்டு மரணம் சிறப்பு தான். மரணம் பிறப்பு மரணம் தனிமையா இருந்தாலும் வாழ்க்கை வாழும்போது கூடி வாழணும்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக.
0: ஆமா, அதுவே தானே இனசனம் சேருகின்றது எங்களுக்கு இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருந்ததுங்க.
0: 10 மாசம் சுமந்து வயிற்றிலேயே சுமந்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து பெற்று பூமிக்கு வந்தவுடன் அவளுடன் எங்களை தனிமைப்படுத்தி விடுகிறார்கள். அந்த தொப்புள் கொடியை வெட்டி விட்டால் சரி தனிமை.
1: தனிமை அப்போது தொடங்கக்கூடிய தனிமை. அது கால
0: இந்த உடல் பிரியும் மட்டும் உடல் பிரியும்
1: அந்த தொப்புள் கொடி வெட்டி பிறகு உறவாக ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. கண்டிப்பா.
0: அப்ப அந்த வாழ்க்கையில் உறவு நன்றாக இனசனம் சேர வேண்டுமாக இருந்தால் அது எங்கள் கையில் தான் இருக்கின்றது. நாங்கள் வாழும் வாழ்க்கை அன்பு பண்பு பாசம் பரிவு புரிந்துணர்வோடு சேர்ந்து வாழ வேண்டும். இனப்பூசல்கள் மொழி பூசல்கள் சமய பூசல்கள் இருக்கக்கூடாது. அதன்படிதான் நாங்கள் வறுமையாவது தனிமையாவது எல்லாம் வருகின்றது. நாங்களாக செய்கின்றோம். இயற்கை எங்களை தனியத்தான் தந்து தனியே அழைக்கின்றது. அதற்கிடையிலே வரும் வாழ்க்கை தான் வாழும் வாழ்க்கை போராட்டம்தான், வாழும் வரை போராடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அன்புக்காக போராடுகின்றோம், பணத்துக்காக போராடுகின்றோம், உணவுக்காக போராடுகின்றோம், உறவுக்காக போராடுகின்றோம், ஒற்றுமைக்காக போராடுகின்றோம், அமைதிக்காக போராடுகின்றோம், சுதந்திரத்துக்காக போராடுகின்றோம். இத்தனை போராட்டங்கள் இருக்கின்றன.
1: பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க போராடுகிறோம்.
0: ஆமாம், அற்புதமான ஒரு பதில். பெற்ற சுதந்திர போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க போராடுகின்றோம், புரைக்கின்றார்கள். நல்லபடியம் ஆனந்தன் என்று நீங்கள் என்ன பாடலை, நல்ல பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வருவீர்கள். இங்கே உங்களுடைய பாடலை கேட்போம். கேட்போமா?
1: பாலும் பழம் படத்திலிருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த பாடல் பாடல்
0: இங்கே பாடங்கள் கேட்போம்.

வேண்டும், பசியாற வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாகவே.

பொழுதோ உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை.

0: கூடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். நன்றியா.
1: சிறப்பான ஒரு பாடல் ஆனந்தன், திருப்தியாக இருந்தது உங்கள் பாடலை கேட்கும் பொழுது. முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். நீங்கள் சங்கீதம் படித்தோ அல்லது மேடைகளில் பாடியோ அல்லது இசையமைப்பாளர்களோடு கூடியோ இல்லை, நீங்களாக இந்த பாடலை கேட்டு மனதிலே பதித்து அந்த பாட்டில் பலவிதமான விடயங்கள் உங்களை கவர்ந்திருக்கலாம். இசை கவர்ந்திருக்கலாம், வரிகள் கவர்ந்திருக்கலாம், பாடியவர்களை குரல் கவர்ந்திருக்கலாம், இசை அமைப்பாளருடைய சிறப்பு தெரிந்திருக்கலாம், அல்லது அந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது அந்த காட்சியை புரிந்திருக்கலாம். அந்த காட்சியும் பாடலும் ஒலியும் ஒளியும் வந்து எங்கள் உள்ளத்திலே புகுந்து எங்கள் குடும்ப சூழலை உருவாக்கியிருக்கலாம். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அற்புதமான கருத்தான பாடல், எனக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதை இந்த முன்னேற்ற வானொலியில் காற்றலையில் முதலாவது பாடலாக வந்து நீங்கள் பாடி இனிமையாக பாடி தந்தீர்கள். இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது பக்க வார்த்தியங்களோடு நெறியாளர்களோடு இருந்து பாடியிருந்தால் அப்படி இருக்கும். சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் சுசீலா அம்மாவும் பாடிய பாடல் என்று கூறுகின்றோம். இதே நீங்கள் முதல் பாடியிருந்தால் இது ஆனந்தன் ஐயா பாடுவது என்று தானே கூறுவோம். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம், அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தபடியால் தான் அந்த ஞானத்தை பெற்றார்கள். ஞானம் எல்லோருக்கும் இருக்கின்றது, அந்த ஞானத்தை வளப்படுத்துவதுதான் நாங்கள் மனிதத்துவம். சிறப்பாக இருந்த அந்த பாடலை நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். விருப்பமான பாடலை சரியாகவும் பாடு. அந்த ஹம்பிங் அதைவிட நன்றாக இருந்தால், அந்த ஹம்பிங் இல்லை என்றால் அந்த பாடலுக்கு சுவை இல்லை. அதை நீங்கள் உணர்ந்ததை சரியாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள்.
2: அது ரொம்ப அப்படி சிறப்பா ஒரு நம்ம நடிகை திலகம் சிவாஜி கணேசன் ரொம்ப அந்த அந்த ஹம்பிங் மட்டும் தான் அவர்களை சிறப்பா அந்த கொடுத்து அந்த பாடலை
1: கொடுத்திருக்காங்க.
2: ஒரு இடத்துல மட்டும் தான் பண்ணாரு, ஒரு இடத்துல மட்டும் தான் பாடுறாரு, மற்ற இடத்துல பிற அந்த ஹம்பிங் தான்
1: முகபாவனை எல்லாம் அற்புதமாக இருந்தது அல்லவா. சிறப்பா இருந்தது ஐயா. நீங்கள் வந்து சிறப்பாக இன்று முன்னேற்ற வானொலியின் காற்றலையில் முதல் பாடகராக வந்து நல்ல முதன்மையான பாடல்களுள் ஒரு பாடலை தந்து ஞாபகப்படுத்தி இனிமைப்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இத்தோடு நிற்காம நீங்க மீண்டும் வந்து பாடலாம். இந்த நிகழ்ச்சி முடியும் வரை நீங்கள் வந்து, ஏன்னா இன்று ஒரு நாள் தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம். அதுவே முதல் பெறுவர்கள் போதிய நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படுகின்றது இல்லையா. நன்றி, சிறப்பாக பாடியிருக்கின்ற சிறப்பாக பாடியிருக்கின்ற ஆனந்தன் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு உறவு வருகின்றார், அவரை நான் அழைக்கின்றேன். மீண்டும் நீங்கள் வாருங்கள். நன்றி ஆனந்தன், நன்றி நன்றி நன்றி. மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வருகின்றார். இன்னும் ஒரு உறவு மனவையில் வருகின்றார் கவிஞர் ராமன் ஐயா அவர்கள் வருகிறார். வணக்கம் ராமன், நலமா இருக்கின்றீர்களா?
3: ஐயா நலமா இருக்க ஐயா, நீங்க எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: நலம் நலமாக இருக்கின்றேன். இடையிலே குழப்பங்கள் வரத்தான் செய்கின்றது, அதனால் தான் நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வர முடியவில்லை. அதனால் என்று முந்தி அடித்துக் கொண்டு மழையும் கேட்காமல் பாடவோர் பாடலாம்
3: மறுவடிவெடுப்பு கேட்டேன்.
1: மறுவடிவெடுப்பு கேட்டு நான் எழுந்திருக்க முடியும், நான் ஆயத்தமாக இருந்தேன். மகளும் எல்லாம் ஆயத்தமா அப்பா திருவென்றார் என்று எல்லாம் உதவியோடு இருந்தார். ஆனா என்னால் வந்து இருந்து உங்களோட உரையாட முடியவில்லை. நன்றி ஆனந்தன். நீங்க எப்படி இருக்கீங்க, உடல்நிலை எப்படி இருக்கின்றது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றதா?
3: கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்க,
1: உடம்பு குறைஞ்சிருக்கு.
3: அந்த கவனம் எடுப்பதே
1: கவனம் எடுக்க வேண்டும். பணிக்கு செல்ல வேண்டியீர்களா?
3: எங்களுடைய
1: உடல்நிலை குறைவு ஏற்படுவதற்கும் உடற்கூறுகளில் சில அசைவு அசர்வு ஏற்படுவதற்கும் உறக்கம் ஒரு காரணம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஆக குறைந்தது 6 மணி நேரம் உறங்க வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் எங்களை மறந்து உறங்க வேண்டும். அது வருவதில்லையே.
3: 12 மணி படுக்கிறது
1: அதுதான் இப்படி என்ன புற சூழல்கள் கூடி எங்களை சுற்றி
3: 12 மணி படுத்துட்டு 5 மணிக்கு வந்து 4.5 மணிக்கு வந்து மாதிரி இருக்கு.
1: இப்போ இன்னொரு வருத்தம் எல்லோருக்கும், இந்த கொரோனா வந்ததன் பின்பு தாலாட்டு இல்லாமல் எப்படி குழந்தை தூங்க மறக்கின்றது, தூக்கம் பெற மறக்கின்றது, அதே போன்று எங்களுக்கு இந்த கைபேசியை தடவாமல் தூக்கம் பெறுவதில்லை இல்லையா? அதை நோண்டி கொண்டாரு எல்லா பகுதியும் தாட்டிக்கொண்டு என்ன புதினம் என்ன போட்டிருக்கு, அது சிரிப்பா இருக்கு, நகைப்பா இருக்கும், வெறுப்பாக இருக்கும், ஆனா அது இருக்க பார்க்க தோண்டுகின்றது. எங்களுடைய கவனத்தையும் எங்களுடைய உடல் நலத்தையும் புற சூழல்கள் கவர்ந்து விட்டன. அங்கே இருமல் கேட்கின்றது, யாரோ இருமல் செய்து கேட்கிறது மகளுக்கா அல்லது யாருக்கு உடல்நல குறைவு இருக்கா?
3: பையனுக்கு
1: வந்து தாக்காவோட பேசும் பொழுது வெள்ளிக்கிழமையே நான் உணர்ந்து கொண்டேன், அக்காவும் கூறிந்த அவருக்கு காய்ச்சல் குறையவில்லையா?
3: காசு குறைஞ்சிருச்சு, நேற்று போயிட்டு பாத்திரம் விட்டேன்.
1: அப்படியா? அப்படி இருந்தும் பேராண்டி என்னோட பாத்திரமா தான் கதை பேசினாரான்று. அப்படி என்னால் இந்த பாடுவோர் பாடலாமே ராமன் என்ன பாடலை பாட போகின்றீர்கள் கேட்போமா?
3: பாப்பா மட்டும் ஒரு பாட்டு
1: சிறப்பு. எங்க இது உங்கள் நேரம், உங்களுக்கு கிடைத்ததே முதலில் வந்தபடியால், ஆரம்பத்தில் வந்தபடியால் போதிய நேரம் இருக்கிறது. அள்ளி அடிச்சு தூள் கிளப்புங்கள். எங்கே அப்பா அம்மா கொண்டு வாருங்க.
4: வணக்கம் தாத்தா, நலமாக இருக்கிறீர்களா?
1: வணக்கம் செல்ல கொஞ்சம், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கிறோம் தாத்தா. வீரா அம்மா நலமாக இருக்கிறார்களா?
1: வீரா அம்மா நலமாக இருக்கின்றார். தம்பியனுடைய காய்ச்சல் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய தம்பியினுடைய காய்ச்சல்
4: பரவாயில்லை தாத்தா.
1: பரவாயில்லை என்றால் பூரண சுகம் பெறவில்லை, பரவாயில்லை. கவனம் எடுத்துக்கொண்டு இங்க தானே அக்கா, கவனம் எடுக்க போன தம்பி என்ன தம்பி அல்லவா? சரி, எங்க இப்பொழுது அப்பாவோடு இணைந்து பாட போகின்றீர்களா, நீங்கள் தனியா பாட போகின்றீர்களா? சஞ்சனா சூரிய அவர்களே, அங்கே பாடங்கள் கேட்போம். அப்பாவும் மகளும் பாடுவதை கேட்க நாங்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கொண்டு வாருங்கள்.
3: ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ, ஆறாறு ஆறு ரோ. அடிப்பெண்ணே முறை நீ கிடைத்தாலும் நெஞ்சுக்குள்ளே மழை அடித்தன் ஒரு முறை

சிறு மலகி உட்காசிச்சு ஆசம்.

0: இரவில் உயிரா உயிரிந்தா மலையின் வாசம் நீ கவிதை மொழியா கவியின் மொழியா உயிரின் வாசம் நீ எடி உன்னோடும் நானும் வாழ உன்னோடும் நானும் சாக உன்மடி சாயவா உன்மடி சாயவா
1: உன்னும்
0: நெஞ்சிக்குள்ளே மலையடிக்கும் என்னந்தேரு முறை நிகிரித்தாயன் நெஞ்சிக்குள்ளே மலையடிக்கும்
2: இனிமை இனிமையான பாடல். உண்மையிலே அன்னை கலைவாணிக்கு நன்றி கூற வேண்டும், முன்னியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூற வேண்டும், மீரா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அப்பாவும் மகளும் வந்து நான் கேட்கும் பொழுது என் மகனும் பேத்தியும் பாடுவது போல் இருக்கின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வேறு எங்கும் நாங்கள் காண முடியாது. இந்த திரைப்படம் நாம் என்ற திரைப்படத்திலே சூரிய வேலன் அவரோடு ரூபிணி அவர்கள் பாடிய அந்த பாடல் மீண்டும் கேட்க முடியாதா என்று எங்களுக்கு எண்ணவில்லை. இது ராமன் அவர்களும் மகள் சஞ்சனா சிறையும் இன்னொரு தடவை பாடுவார்கள் என்று கேட்கத்தான் தோன்றுகிறது. அதை மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது அன்போ. நான் மிகைப்படுத்தி கூறவில்லை உங்களுக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைக்காது. அந்த பாடினவர்களுடைய பாடல் நாங்கள் எப்பொழுதும் கேட்கலாம். என்னம்மா இன்னொரு வாட்டி பாடப்போ? ஹலோ,
3: அந்த பாடல
0: ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ ஆறாரே ராரே ரூ பெண்ணீரை நிசிரித்தாயும் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும் அடி பெண்ணீர் வாரும்

உன்னடி சாயவா, உன்னடி சாயவா, உன்னடி சாயவா.

ஏதோ புதுமயக்கம் இன்னொன்றே.

கவிதையின் ஒளியா கவினின் வழியா உயிரின் வாசம் நீயடி, உன்னோடும் நானும் வாழ உன்னோடும் நானும் சாக, உன்னடி சாயவா உன்னடி சாயவா.

வாழ, உன்னோடு நானும் சாக, உன்னடி சாயவா, உன்னடி சாயவா.

0: சிறப்பு. இரண்டாவது தடவையும் உங்கள் குரலை கொடுத்து எங்களை மகள வைத்தீர்கள். இரண்டாவது நன்றியை கூறிக்கொள்வேன். சிறப்பாக இருந்தது. இதனால் தான் குரலின் பாடுவோர் பாடலாம், நீங்கள் வந்து பாடி காட்டலாம். முதலாவது முறை பாடியதை விட இரண்டாவது முறை பாடும்பொழுது உங்களுக்கு சற்று கூச்சம் தெளிவாக இருக்கின்றது. பாடியே திருப்பி பாடும்பொழுது இன்னும் ஆக்க ஆர்வம் கூடுகின்றது. சரியாக பாட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. இதுதான் சங்கீதம், இதைத்தான் பாடல் என்று கூறுவது. அழகாக இருந்த அப்பாவும் மகளும் பாடும் ஒரு சந்தர்ப்பம், ஒரே நேரத்தில் வானொலியில் உலகளாவை கேட்க பாடும் சந்தர்ப்பம் கிடைத்த உங்களுக்கு நாங்களும் நன்றி சொல்லி நீங்களும் நன்றி சொல்லத்தான் வேண்டும் என்று கூறவுளே. சிறப்பாக இருந்தது ராமன், நன்றாக தயார் நிலையில் கொண்டு வந்து அப்பாவும் மகளும் அற்புதமாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்புகள். இது இந்த பாடலை எழுதிய நல்ல வரிகள் எழுதியவர் சூரியவேலன், அவர்தான் இதை பாடியும் இருக்கின்றார். ரோகிணி என்று இணைந்து நாம் என்ற திரைப்படத்து பாடல அன்பு உறவுகளை நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு தலைவி நாங்கள் பெறப்போகின்றோம். இங்கே அடுத்த பாடல யார், சஞ்சனா பாட போகின்றார், உடனே பாட போகின்றார்களா? அதை மீண்டும் வந்து
1: பாட்டு
0: சரி நல்லது, அப்படினா இன்னும் நல்லது. உங்களுக்கு உங்களுக்கு லைப்பாறு வருவது நல்லது. அனே உறவு
1: நன்றி.
0: வேறு ஏதாவது கூட இருக்கின்றீர்களா? உங்களுக்கு என்ன சிரமம் இருந்த இரண்டு இருவரும் சேர்ந்து பாடி பழகி பழகி அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கு ஒப்படைத்து விட்டீர்கள் இல்லையா? இதுதான்
1: பாப்பா பாடியான்னு சொல்லிருக்கு.
0: சரி, சென்று ஆறுதல் எடுத்து ஓய்வு எடுத்து விட்டு தேனியில் அறிஞ்சு விட்டு வந்து மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி சஞ்சனாசிரி, நன்றி ராமன் அவர்களே, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் ஆசான் அவர்களே, வணக்கம் வணக்கம் ஆசான். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன் ஐயா, உங்கள் நலமறியாவல்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், இன்று நலமாக இருக்கின்றேன். காற்றிலிருந்து உங்களோடு கலந்து கொள்கின்றேன். இரவு பணி அதிகமாக இருக்கபடியால் மகள் சற்று ஓய்வு ஓய்வு இல்லை, அவர் வருவார் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் வரலாம், எதிர்பார்க்கலாம். அங்கு எப்படி உங்களுடைய காலநிலைகள் சூழல்கள் எப்படி இருக்கின்றது?
2: குளிர்காலம், மற்றபடி தாங்குகிற அளவில் இருக்கிறது.
0: சந்தோஷமா இருப்பதற்கு இருக்க இங்கே என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கொண்டு வாருங்கள். ஆரம்பத்தில் நல்ல இடம் இருந்தது, தாமதத்தில் வந்துவிட்டு இப்பொழுது அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கூறுங்கள் பாடல், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை கேட்க அவர்கள் கொண்டு வாருங்கள்.
2: கண்டிப்பாக பாடலுடன் வந்து அன்பே சிவம் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பே சிவம்.
0: சரி கொண்டு வாருங்கள்.
2: யார் யார் சிவம் நீ நான் சிவம் வாழ்வே

துன்பம் யார் யார் சிவம் நீலால் சிவம் வாழ்வேதவம் அன்பே சிவம் யார் யார் சிவம் நீலால் சிவம் வாழ்வேதவம் அன்பே சிவம் இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதல் தின்றுவிடும் அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும்

0: சிவம் நீனால் சிவம் அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம். நன்றி ஐயா.
1: நன்றி. ஒரு நல்ல ஒரு பாடல், அன்பே சிவம் அன்பே சிவம் என்று அன்பின் மகிமையும் எடுத்துக் கூறினீர்கள், உயிரின் வலிமையும் எடுத்துக் கூறினீர்கள். வாழ்த்துக்கள் கார்த்திகேயன் ஐயா அவர்களே. இன்னும் ஒரு உறவு வருகின்ற நீங்கள் மீண்டும் வந்து இன்னும் ஒரு பாடல் தாருங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுகளையும் சொல்லவா?
0: நன்றி
1: நன்றி நன்றி. நன்றாக இந்த சிறப்பான ஒரு பாடலை அருமையாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் கோபிநாதன் அவர்களே. மீண்டும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்து வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா கோபிநாதன்?
2: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்குங்களா?
1: நலமாக இருக்கின்றேன் மகனே, நலமாக இருக்கின்றேன். பணிகள் எல்லாம் முடிந்து
2: விட்டதா?
1: எங்க இருக்கின்ற
2: பணிகள்? இப்ப ஒரு நாலஞ்சு நாளா வந்து வெளில போயிட்டேன். சேலத்துக்கு
1: சொன்னீங்களா? ஆமா. பாடலை கொண்டு வாருங்க. பாடு ஒரு பாடலாம். என்ன பாடல்? இன்று என்ன பாடல் நடந்து கொண்டிருக்கு?
2: இன்று வந்து ஆறாவது பாடியதாரோ
1: அழகாக பாடங்கள் கேட்போம்.
2: அழகாக பாடுறது தெரிய பாடுற
1: நீங்க பாடுவீர்கள் தானே? பாடுங்கள்.
2: சரியப்பா சரியப்பா.

இன்னும் தூக்கமா சொல்லாமல் போவது தாய்.

0: பாப்பா.
1: சிறப்பான பாடல் முழுமையாக பாடியிருக்கீங்க கோபிநாதன், மிகவும் அழகாக பாடியிருக்கீங்க.
0: இழப்பை பத்தி பாடக்கூடிய பாடல்.
1: ஆமா, அந்த அம்மா செஞ்சு நின்றோடு நன்றாக நீங்கள் அந்த வரிகளை மாறவிடாமல் சொற்களை அழுத்தமாக சொற்களை உச்சரித்து நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உணர்ச்சி வரக்கூடிய வகையில் பாடு. இப்ப இது வந்து இசையோடு நீங்கள் பாடின, அதாவது பக்க வார்த்தைகளோடு பாடினால் அப்படி இருக்கும் என்று நீங்கள் அணுகிறீர்கள். இதோட சிறப்பாக பாடுவோம்மல் சாதாரண இன்று வந்து பாடுவோம். தொலைபேசியில மட்டும் தனியே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும்போது தனித்துவத்துக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது கோபிநாதன். மீண்டும் பாருங்கள், பாடுங்கள். நான் இப்போ இன்னொரு உறவுடன் செல்லுங்கள், அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நன்றாக இருந்தது உங்கள் பாடல், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் செல்ல குஞ்சு. எங்க சஞ்சனா குஞ்சு வந்து விட்டார். எங்க நீங்க உங்க பாடலை கொண்டு வாருங்கள். சஞ்சனா சரி.

மனம் எனக்கு குறைவும் இல்லை மறை மூர்த்தி

மலையப்பா கோவிந்தா கோவிந்தா.

மறைமூர்த்தி கண்ணா.

0: சிறப்பு சிறப்பு பேத்தி சிறப்பு இந்த சின்ன இந்த பெரிய பாடலை எவ்வளவு அழகாக அற்புதமாக பாடி காட்டினீங்க. அன்னையின் அருள் இன்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த சங்கீதம் உங்களோடு உறவாட வேண்டும், உங்களோடு உருவாக வேண்டும், உங்களோடையே வாழ வேண்டும். நீங்கள் இந்த சங்கீதத்தை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள என்னுடைய ஆசீர்வாதங்கள். சிறப்பாக இருந்தது அன்பு பேத்தி.
1: நன்றி தாத்தா.
0: நல்லது, மீண்டும் வரலாம், நீங்கள் வந்து பாடலாம், மீண்டும் வந்து பாடி காடலாம். இந்த மாதிரி பாடலாம் இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்ல போகின்றேன். சிறப்பாக இருந்தது உங்களுடைய நேரத்தை சரியாக தந்து அற்புதமாக பாடி எங்களது வசதி இருக்கிறேன். சுப்பலட்சுமி அம்மா அவர்கள் பாடுவதற்கும் உங்கள் பாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது, அது உங்களுடன் தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். அவர்களின் பாடலை எப்பொழுதும் நாங்கள் கேட்கலாம், உங்கள் பாடலை இப்பொழுது தான் கேட்கலாம் இல்லையா? எப்போதும் இருந்து விட்டு அற்புதமாக இருந்தது, சிறப்பான பாடல். நன்று நன்று நன்று. மீண்டும் பெற வேண்டும், வந்து பாட வேண்டும். அன்பு பேத்தி வாழ்த்துக்கலாம்மா. இப்பொழுது நன்றி அன்பு உறவு ரேவதி மகளை, ரேவதி நீங்கள் அழைத்திருந்து ஓடி பெற வேண்டும். இந்த சந்தர்ப்பம் விட்டால் பெண் மீண்டும் கிடைக்காது, உங்களுக்கு ஓடி பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். ரேவதியை அழைக்கின்றோம், ரேவதி ஓடி பெற வேண்டும் காற்றுக்கு. இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமாக
2: இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: எப்படி பேராண்டி இருக்கின்றார்?
2: பேராண்டி பால் பணம் இருக்கிறாரு.
0: அமைதியாக ஒரு பாட முடியுமா?
2: இப்போ அவர் கை படுத்துட்டார்.
0: படுத்துட்டார். சரி, அப்ப அங்க காலநிலை சென்னை பகுதி
2: இன்னைக்கு நல்லா, இன்னைக்கு நல்லா வெயில் காஞ்சதப்பா, எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு.
0: நல்லது நல்லது.
2: மற்ற இடங்கள்லாம் அதற்கான, சென்னையில மட்டும் தண்ணி போக வழி இல்ல, அதற்கான வழிமுறைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க.
0: வர கணக்காக செய்கிறார்களோ இன்னும் போக்குவரத்து சரிப்படுத்தணும். அது செய்ய முடிந்தது. சரி, அப்ப என்ன பாடலை என்று நீங்கள் கொண்டு வந்தீர்கள் காற்றலைகளை தருவதற்கு? காலம் சென்று விட்டதும் மேலே வந்திருந்தா இரண்டு பாடல். நான் இப்பவும் ஒன்றும் பாடல், மீண்டும் ஒரு பாடல் தான். கொண்டு
2: வாருங்க,
0: கொண்டு வாருங்க.
2: அப்போ சாமந்தி பூ படத்துல ஒரு பாடல் ஜாமந்தி
0: நல்லா இருக்கும், கொண்டு வாருங்க. சாமந்தி ஜானகி
2: கோலும்
0: பாருங்க. ரேவதி
2: கனவுகளே ஊர்கோலம் எங்கே கவிதை.

யுகமாகுமோ? கனவுகளும் கோலம் எங்கே கவிதை தீடும்?

கனவுகளில் ஊர் கோலம் எங்கே, கவிதை தேடும் ராகம் எங்கே. அப்பா சிறிய பாடல் தான். ஆமாப்பா ஆமாப்பா, சோபா பாடுறாப்பா. சோபா பத்தி படத்துல நடிச்சா இல்லைங்களா? அந்த சோபா அவள் பாடல, அந்த படத்தில் நடித்திருக்கிறார் இந்த பின்னணியில். நல்லதப்பா, நான் வரேன்ப்பா. நான் ரெண்டு பேர் பாடின உடனே நான் வரேன்ப்பா. நன்றி நன்றி அப்பா.

0: உன்னுடன் பாடலை கேட்டு பதிலேதான் சுகம் சுகம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா, திரும்ப குந்திரப்ப நினைக்க மாட்டேன். இன்னொரு பாடல் பண்ண ஒரு ஆசை. கண்டிப்பாப்பா, புல்லாங்குழி செய்ய புல்லாங்குழி கொடுத்த மூலிகளின் ஒரு சாமி பாட்டு ஒண்ணு. கண்டிப்பாப்பா, திரும்ப எதிர்பாடுறப்பா. And

எங்கள் மனசூதனம் புகழ் பாடுங்கள், புல்லாங்குழல் கொடுத்த மங்கீகளே, எங்கள் புருஷோத்தமம் புகழ் பாடு.

ஒரு கொடியோடு மதுரமையாகின்றவன் குரு ஆயுத்தனில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுரமையா

பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்த

0: பெண்களே, எங்கள் புருஷத்தமும் உங்கள் பாருங்க. கொச்சி வரைப்பா கொண்டு கழிப்பிச்சு கொண்டு
1: கோவில் அதை நீங்கள் லிரிக்ஸ் பார்த்து படிக்கின்றீர்களா மனதிலே வைத்து படிக்கின்றீர்களா? நன்றா இருந்தது பாடல் வரிகள் எல்லாம்
0: பாருங்க.
1: இதுல கோவிப்பதற்கு ஒன்றுமில்லை, இதிலே கோவிப்பதற்கு ஒன்றுமில்லை கோவிநாதன் அவர்களே. நீங்க ஆரம்பத்தில் ஹை பிச்சில் எடுத்து விட்டீர்கள், கொஞ்சம் உயர்த்தி எடுத்ததால் உங்களை கட்டுப்படுத்த சிறப்பாக இருந்தது. சிறப்பாக என்ன மீண்டும் பயிற்சி செய்து கொண்டு வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்கின்றேன். சிறப்பான இரண்டாவது பாடலில் நான் முன்னிலை. வாழ்த்துக்கள் கோபிநாதன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: தங்கை கணபதி அவர்கள் அழைக்கின்றார், ரேவதி அவர்கள் அழைக்கின்றார்கள். ஓடி வாருங்கள், மீண்டும் வர வேண்டும், வர வேண்டும். காற்றலைக்கு ரேவதி காற்றலையில் வந்து சென்றிருந்தீர்கள், வர வேண்டும். அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வந்திருந்தார், வர வேண்டும் காற்றலைக்கு. முன்னேற்றம் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும். பாடுவோர் பாடலாம்.

அழைத்து அந்த உறவுகள் மீண்டும் அழைக்க வேண்டும், களைப்படைய வேண்டாம். உங்கள் காற்றலில் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அழைத்தபடியால் என்னால் உங்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது பாடல் முடிந்தவுடன் நீங்கள் ஓடி வரலாம் தானே.

0: ஞானம் உள்ளவர்கள் உடனடியாக ஓடிவந்து பாட வேண்டும். இது காற்றலை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் குரலை கேட்டு மகிழ்ந்து அதை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெள்ளடை மலையாக நீங்கள் இருக்க வேண்டும். இளமறை காயாக இருக்கக்கூடாது. உங்கள் குரலை நீங்கள் உங்களுக்குள்ளே ரசிப்பதில்லை, உலகளாக ரசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேராசை. அந்த ஆசைக்கு நீங்கள் ஓடுகிறோம். இப்பொழுது ரேவதி அவர்களும் கணபதி அவர்களும் இணைந்தீர்கள். எங்கே மீண்டும் வர காணவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ரேவதி அழைத்து 5 நிமிடங்கள் ஆகிவிட்டன. கணபதி அவர்களும் 2 நிமிடங்களுக்கு முன்பு அழைத்திருந்தார், அவர் வரவில்லை. என்ன நடந்தது தெரியவில்லை. வர வேண்டும், இதுதான் உங்களுடைய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும், காற்றலையும் வறுமையாகாது, உங்கள் குரலும் வெளிவரும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இது 3 வானொலி 24 மணி நேர சமைச்சவை. தினமும் அல்ல, வாரம் ஒரு முறை வரும் சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துவிட்டார் ரேவதி அவர்கள். வணக்கம், வணக்கம் மகளே. ரேவதி, ரேவதி வணக்கம். ரேவதி
1: அப்பா
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். வானொலி
1: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா.
0: நன்றி.
1: வானொலியை நிறுத்திவிட்டு வந்துவிட்டு
0: நிறுத்திவிட்டு வந்துவிட்டீர்களா? கெட்டிக்காரு. எங்கே இரண்டாவது வாரலை கொண்டு வாருங்கள். இது மன்னிர்தமிழ் வானொலி என்று கூறினீங்களவா? பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தாங்கள் ஒரு பாடலையே 2 பாடலை தெரிவு செய்து அதை தயார்படுத்தி கொண்டு வந்து ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். முழுமையாக பாடுகிறார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். எந்த விதமான பக்க பலங்களும் இல்லாமல் தாங்களாகவே தொலைபேசி மூலம் எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் ஒலிப்பது உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் இதுதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. எங்கே கொண்டு வாருங்கள் ரேவதி உங்கள் பாடலை.
1: கோவிலே நீ ஓசை வேணும் கேட்டவாரோ, இங்கே வந்தவாரோ. பஞ்சன் பஞ்சன் கோவிலே நீ ஓசை வேணும் செய்தவாரோ, அவர் என்ன பேரோ? பரிஞ்சோதி பரிஞ்சோதி

கேட்டதாரோ.

0: கூட்டத்தாரோ ஏழை குயில்கிடம் தரும் நாதம் அது கொண்டதோ என்னை இங்கே கோடி மனிதோ செய்தனை செய்ததாரோ.
1: சிறப்பான பாடல் அன்பு ரேவதி, உங்களே நன்றாக பாடி ஏற்ற இறக்கங்கள் ஞானத்தோடு பாடியிருக்கின்றீர்கள், முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றிகளை கூறிக்கொள்ளும்.
2: நன்றி
1: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்த உறவு அழைக்கின்றார், அவளிடம் செல்லவில்லைனம்மா, நீங்கள் சென்று பாருங்கள். நன்றி. இரண்டு பாடல்கள் இங்கு அற்புதமாக்கி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனவே அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன், சிங்கக்குட்டி நம்பர் ஒன். ஐயா வணக்கம்.
3: அப்பா வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன். நலமா இருக்கின்றீர்களா
3: கண்ணன்? நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். இங்கே உங்கள் உறவுகள் எல்லாம் வந்து நன்றாக அசத்தி விட்டு போகின்றார்கள் இல்லையா? அந்த வகையில
3: நீங்கள் பாடகராக
1: எல்லோரும் பாடகர்கள் தானே? எல்லோரும் பாடகர்கள் தானே? பிறந்த உடனேயே குழந்தைகள் அம்மா என்று அழுது பாடுகிறது தானே? சரி, எங்கே உங்கள் பாடலை கேட்போம். உங்கள் தயாரிப்பை உங்கள் தாராள தயாரிப்போட வந்து சரியா நிலையில் இருக்கின்ற நான் தேசிய குழப்பில் அப்படியே தாருங்கள் உங்கள் பாடலை. என்ன பாடலை
3: தரப்போ? முதல் சீதனத்தில் வந்து எட்டு முடிப்பு சேலம்.
1: முதல் சீதனமா? அப்ப ரெண்டாவது சீதனம் இருக்கிறதோ தெரியவில்லையா? அங்கே பாருங்க.
3: இருக்குங்க, இருக்கு,
1: கொண்டு வாருங்க.
3: எட்டு முடிப்பு சேலம் சித்த

ஆசையடுத்து அடுத்தடி நீ ஒதுக்கி வெறுத்தடத்தஞ்சம் பொறுக்கலே ஆசையம் மேலச்செடுத்து அடுத்தடி வெறுக்கலே நீ ஒதுக்கி வெறுத்தடத்தஞ்சம் பொறுக்கலே எப்போதுதான் மாறுமோ கடல் தடை மீறுமோ எப்போதுதான் மாறுமோ கடல் தடை மீறுமோ அணி வந்து அடிக்கிறது எவ்வளவு கொதிக்கிறது.

போல பட்டம் கொடுத்தது எனக்கு பதினே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு பதினே வழக்கு காதல் வந்த நான் முதல என்ன நானே மறந்துவிட்டேன் உனது விருப்பம் தெரியாம மனசை நானும் தருவிருத்தேன் காதல் வந்த நான் முதல என்ன நானே மறந்துவிட்டேன் உனது விருப்பம் தெரியாம மனசை நானும் தருவிருத்தேன் சிந்தேகிட்டு போனது செத்து மூடை மோகுது சிந்தேகிட்டு போனது செத்து மூடை மோகுது ஆட்டாடு நீ செனக்கு ஆசாது புன்வளக்கு ஏத்தாடு குத்து வளக்கு சுட்டா கையார் பொறுப்பு சுட்டா கையார் பொறுப்பு எட்டு மணிக்கு சேல இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோழ பட்டம் கொடுத்தது எனக்கு பதிலே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு பதிலே வழக்கு

0: சிறப்பான ஒரு பாடல் இதுவரை கேட்கவில்லை காற்றலை. இந்த பாடலை நீங்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள், புதிதான ஒரு பாடலை முயற்சி செய்து பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் கண்ணா, நன்றாக இருந்தது பாடல். முழுமையாக அந்த பாடலை தந்து நாங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய வகையில இருந்தது கண்ணா. எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், எத்தனை தடவைகள் நீங்கள் பாடி பார்த்திருக்கின்றீர்கள்?
1: அப்பா இதெல்லாம் ஒரு கேட்டவன் ஒரு 1000 கேட்டுப்பாங்க, எத்தனை கணக்கே கிடையாது.
0: அப்படியா? ஆனா பாடி பார்த்தது எத்தனை தடவையா இருக்கலாம்? மிக முதல் தடவையா?
1: யாரும்
0: இதுல வந்து உங்களுடைய விளையாட்டை காட்டியிருக்கேன். அங்கே இருக்கா பாடி பாடுறது நன்றா இருந்தது மகனே, நன்றா இருந்தது.
2: நல்ல பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ஒரு அவரிடம் சேர்ந்து நீங்கள் வேணுமென்று மீண்டும் ஒரு
1: நன்றி
2: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே, வணக்கம் கணபதி அவர்களே.
3: வணக்கம் வணக்கம். அன்பாக ஒத்துழைக்கீங்க,
0: நலமாக இருக்கின்றன ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: மகிழ்ச்சி. அருமையா பாடிச்சு செல்லக்குட்டி, ரொம்ப அருமையா பாடிச்சு.
0: செல்லக்குட்டி
3: இந்த வயசுலயே எப்படி பாடணும், நம்ம வயசுல எப்படி பாடணும்னு
0: பார்த்தேன். இப்படித்தானே பாடி இருப்பீர்கள். சினிமாவிலிருந்து பாடத்துவாங்க நல்லது. இன்னும் என்ன பாடலை தயார் நிலையில் வைத்திருக்கின்றீர்கள் எங்களோட பாடி
3: மகளிர்? கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல வைரமுத்து, இது வந்து இலங்கை என்ன சொல்றது, மாவீரர்களுக்காக நான் பாடல பாடுறேன். பாடுறேன் பல்ராமன், ஃபிபிமினி, ஏஆர் வெஹனா, அந்த இசைப்பயில் ரகுமான இசைப்பில் மணிக்க சேர்ந்து
0: பாடுறேன். எல்லோரும் நீங்க பாடிய பாடலை நீங்க தனித்து ஒருவராக பாடுற திறமை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அங்கே உங்கள் திறமையை நாங்கள் கேட்கின்றோம்.
3: நன்றி. இயற்கை பாடிய உறவுக்கும் பழனி பாடல் உறவுக்கும் நல்லாத்துக்கள் தெரிவித்துக்கொண்டு
0: நன்றி நன்றி.
3: இடைகுடி எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பழுமரக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்கு புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். இடை கூடு எங்கள் நாடி, கடல் வாசல் தேவிக்கு மீதே, பனிமரக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உடத்தில் புன்னகை புடைத்தோம், உயிரை உடம்புக்குள் புடைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா? கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா? சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? கண்டிழந்த தேசம் அங்கே, கண்ணூடும் தேசம் எங்கே? கண்டிறந்த தேசம் அங்கே, கண்ணூடும் தேசம் எங்கே? பிரிவோம் அதிகரே, பிழைத்தால் வருகிறோம், மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம். கண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசியாக பார்க்கின்றோம். விதைகள் எங்கள் நாடி, கடல் வாசல் தெரிக்கும் வீரே, பனமரக்காரே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உடத்தில் புன்னகை புரித்தோம், உயிரை உடம்புக்கு புரித்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். எங்கள் சங்கீதம் பிள்ளையின் அடிகளிலே துணைத்தோம், எங்கள் சங்கீதம் பிள்ளையின் அழுகையிலே துளைத்தோம், எங்கள் இளம் பெண்கள் வெறிகுண்டு புகையிலே புதைத்தோம் எங்கள் இளம் திங்கள் வெளிகொண்டு புகையிலே புதைத்தோம் முன்னிரவில் மலரில் கிடந்தோம் பின்னிரவில் முள்ளில் கிடந்தோம் முன்னிரவில் மலரில் கிடந்தோம் பின்னிரவில் முள்ளில் கிடந்தோம் கடலில் பறவைகள் இருந்தால் சென்று

0: வாயில் கொஞ்சம் இஞ்சில் அதிகம் சுமையில் சுமந்து போகின்றோ விடை கொடி எங்கள் கடல் வாசல் திரிக்கும் வீரே பனமலை காடே பறவைகள் கூடி மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா புதத்தில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கொடுவை மட்டும் ஒரு வளம் புகின்றோம். ஈழத் தமிழ் மக்களுக்கு நல்வாழ்த்துக்கள், வீர வணக்கங்கள்.
1: நன்றி கணபதி அவர்களே. உளம் கணக்கின்றது, உண்மையாக உருக்கத்தோடு
0: பாடினீர்கள். பிராக்டிஸ் பண்ண ஒரு ஒரு காத்தால பாடி பாடி பாடி பார்த்தேன்.
1: வாழ்த்து பாட்டு வாழ்த்துக்களை உணர்வோடு பாடி
0: கேட்டு
1: எத்தனையோ பேர் பாடிய பாடல்கள் தனியே பாடி இருக்கின்றீர்கள். சிறப்பாக அந்த ரசம் மாறாமல் அந்த உணர்வு மாறாமல் பாடி
0: அதுதான் முக்கியம்.
1: இந்த நாடகத்திலும் கேட்போர் அற்புதமான பாடல். இந்த பாடல் விடையோடு அது எங்கள் அன்பு குழந்தை சசி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை விஜய் டிவியிலையும் பாடிய பரிசும் பெற்றிருந்தார். இந்த விடையோடு பாடலை விடையோடு என்று கேட்கின்றோமே தவிர அந்த நாடு விடை தரவில்லை.
0: அந்த விஜயம் வரும் சத்தியமா வரும். இறைவனை வேண்டுகிறேன், அனைத்து தமிழ் உறவுகளின் சார்பாக கண்டிப்பாக கிடைக்கும்.
1: சிறப்பான பாடல் கணபதி அவர்களே, நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் பாடல் தர வேண்டும். முதன்மையாக உணர்வாக இந்த எங்களை எல்லோரும் உணர்வு தளம்பும் வகையிலே பாடியிருக்கின்றீர்கள். நான் உங்களை மிதமிஞ்சி புகழ்ந்து கூறவில்லை, இந்த உண்மையை கூறுகின்றேன். உங்கள் உணர்வு உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு வந்ததை நான் உணர்ந்தேன். உங்கள் பாடல் தொனியிலே உணர்ந்தேன் ஐயா.
0: நன்றி, கண்டிப்பா
1: இந்த இடத்துல வந்து பாடிய மிக்கு நன்றி. நன்றி நன்றி.
2: கள்ளிருக்கும் மலரே உழைந்தாரு, களைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் இணையில் உறவாடு.
1: வணக்கம் வணக்கம். குளப்படை சிங்கம் சிங்கக்குட்டி எங்களுடைய
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: அன்பு வணக்கம் அன்பு வணக்கம் நலம் நலமுறை ஆவல்
1: அன்பு வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுக்கு அன்பு வணக்கத்தை கூறுகின்றோம். அன்புடன் உங்கள் நலம் அறிந்து கொண்டோம். நீங்கள் நலம் என்று ஒரு வார்த்தையிலே கூறிவிட்டீர்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற உங்களோட எண்ணத்தை பூர்த்தி செய்கின்றோம். இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வந்து சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். தாயகத்தை விட்டு சவுதியிலே இந்த பாடம் உங்கள் மனநிலை நீங்கள் புரியும். எங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம்.
3: பாடல் வந்து 1958 வந்த ஒரு புதிய படம், மாலையிட்ட மங்கை.
1: 1958 புதிய படம். நல்லது நல்லது நல்லது. அது இன்னும் புதியதுதான் பாடல், மாலையிட்ட மங்கை.
3: இதற்கு முன்பு பாடிய கணபதி ஐயா பாடின கணக்கு விட்டது
1: உண்மை உண்மை
3: அருமையா இருந்தது. முன்னால் பாடிய அனைவரும் அருமையாக பாடினது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்
1: வாழ்த்துக்கள் நன்றிகள். சென்றடையும் இங்கே மாலையிட்ட மங்கையிடம் வாருங்கள் நீங்கள் மாலை ஒன்று சேர்ப்பதற்கு.
3: சில்லென்று பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி எழு போனாவே நின்றது போல் நின்றால் நெடுந்தூரம் பறந்த நிற்குமோ நிலைக்குமோ மந்திரமே ஆந்தமிழ் தேன் மொழியன் இல்லாவென சிரிக்கும் மலர் கொடியான் இல்லாவென சிரிக்கும் மலர் கொடியான் பலரசம் பெறுவான் பருகிய தலை கொள்வான் செந்தமிழ் தேன் மொழியான் இலாவென சிரிக்கும் மலர் கொடியான் இலாவென சிரிக்கும்
4: அவர் கொடியாங்கல் இதழில் பலரசம் தருவான் தருகிற தலை குழுவான் காற்றில் பிறந்தவளோ புதிதா கற்பனை அடித்தவளோ காற்றில் பிறந்தவளோ புதிதா கற்பனை அடித்தவளோ சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ சிவந்தி பூச்சரமோ சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ சிவந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன்மொழியா இலாவென சிரிக்கும் மலர் கொடியா இலாவென சிரிக்கும் மலர் கொடியாரே பயங்கரி இதழில் பலரசம் பெறுவான் பருகிட தலை குழுவான் அவள் பருகிட தலைவன் கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரளவெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன் வழியா இலாவின சிரிக்கும் மயற்கடியா பைங்கனியுடலில் பலரசம் தருவான் பருகின தலை கொள்வான் அவள் செந்தம் தேன்மொழிவன் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ நீங்களை வளராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ நீங்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தில் இந்த உழந்தையாவும் அவள் செந்தமிழ் தேங்கொழிவன் இல்லாவன சிரிக்கும் மலர் கொடியா இல்லாவன சிரிக்கும் மலர் கொடியா பைங்கலின் இவளை பலரசும் தருவான் பருகிற தலைகுவான்.
1: நன்றி அப்பா, நன்றி, வணக்கம். பைங்கலின் பனிரசம் கனிரசம் தருவாள் பழகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் மொழியால் நிலாவன சிரிக்கும் மரக்கொடியான. பாடலை வேலை பாடகர்கள் கூட தாமதிப்பார்கள் இந்த பாடலை பாடுவதற்கு. டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரல் என்றால் 8 கட்டைக்கு 10 கட்டைக்கு 15 கிலோமீட்டர் அவருடைய குரல். அந்த காலத்தில் ஒலிபெருக்கு இல்லாத காலத்தில் கூட அவர்கள் துல்லியமான குரலில் அந்த ஓசையை நினைத்தோடு அவருடைய சுர வரிசைகளை குறைய விடாமல் துணியிலே அவர்களுடைய துணி சிறப்பான ஒரு பாடலை நன்றாக பாடியிருக்கு. நான் பாரதியை கூர்ந்தவுடன் சற்று யோசித்து நான் பாடிவிட்டிருக்கேன். ஒரு முடியும் என்னவென்றால் நீங்கள் பாடி முடிக்க வேண்டும் என்று எண்ணினீர்கள், சரியாக பாட வேண்டும் என்று எண்ணினீர்கள், நீங்கள் நல்ல நேரம் எடுத்து பாடிடலாம். பல்லவி சரணம் அனுசரணம் ஒரு இடைவிட்டு ஒரு மூச்சு கொடுத்த இன்னும் சிறப்பா இருக்கும். கண்களின் கரைத்தமிழ் அருமையான வரிகள். அந்த வரிகள் அன்றைய வரிகள் உங்களை விடாமல் இழுத்துக் கொண்டு செல்லும். பாடும்போது பாடத்தோட இழுத்துக் கொண்டு செல்லும். அந்த பாடல் நன்றாக இருந்தது மாணி, சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். மாலையிட்ட மங்கை வந்து உங்களுக்கு ஒரு மாலை இடத்தான் மீண்டும் தமிழ் மாலை. தமிழை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பாடலை தமிழுக்கு உபமானப்படுத்தி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். தமிழை எண்ணி தமிழை ஒரு பெண்ணாக உருவகித்து பாடி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நல்லது பாருங்கள். அடுத்த உங்களை நண்பர் வருகின்ற நன்றி நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இன்னொரு பாடல் தரலாம். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. செந்தமிழ் தேன் மொழியால் என்று எங்களை சிந்தையை மாற்றிக் கொண்டு வந்து விட்டார் கணபதியா அவர்கள். வந்து எங்கள் இந்த நிலைமை முழு எங்கோ கொண்டு சென்றால் அதை திருப்பி இழுத்துக்கொண்டு மகளுக்கை கொண்டு வந்து விட்டார் எங்கள் ஃபாரூக் அவர்கள். தூர தேசத்தில் இருந்தாலும் அற்புதமாக பாடியிருந்தார். முயற்சி பண்ணி நன்றாக பாடியிருந்தார். அவருக்கு வாழ்த்து கொள்ளும். இந்த போலவே புதுக்கோட்டை அறிஞர் வந்து விட்டார். புதுக்கோட்டை மன்னர் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருந்தார். இரண்டு பேரும் அழைத்தார். நான் அவரை இணைக்கவில்லை. அவர் நிறுத்தி விடுவார் என்று பயமா இருக்குது. எங்கே செல்வகுமார் திங்க கூட்டி ஓடுவாருங்கள்.
5: உலகையே மறந்து விளையாடு
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்களில் நண்பகல் 7 மணியை எட்டிவிடுவோம். சூரியனும் பிரகாசமாக காட்சி கொடுத்துக் கொண்டு வருகின்றார். ஏனென்றால் எங்கள் அன்பு செல்வங்கள் வந்து பாடுவோர் பாடலாமில் அசத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. அதனால் சூரியனும் செய்து கொண்டு வந்து விட்டார். உங்களுக்கு நேரம் சரியா 11:30 நிமிடத்தை எட்டி பிடிக்க வேண்டும். எங்கே புதுக்கோட்டை செல்வகுமார் வேலைக்கு வந்திருக்கின்றன. ஒருவரவன் உடனே அழைக்க வேண்டும். ஒருவருடைய நிகழ்வு முடிந்தவுடன் காத்திருந்து உடனே அழைக்க வேண்டும். இல்லையென்றால் வேறு வழிக்கு சென்றுவிடும் தொலைபேசி. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. பாடுவோர் பாடலாம்.
6: பின்னி வரும் அழகில்

0: வந்து விட்டார். தானாக வந்த சந்தனம் மங்கள் சேஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு முன்னிரவு வணக்கம்.
0: உங்களுடைய உங்களுடைய முன்னிரவு வணக்கத்தை தரும் வேளை எங்களுக்கு நண்பகலாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், இரண்டு நேர வணக்கத்தையும் தருகின்றோம். இப்படிதான் செல்வகுமார் அடைந்த அவர் ஒருதலை சென்று திரும்புவதற்கு இவ்வளவு நேரம் பிடித்திருக்கின்றது. நாகப்பனிடம் இதை வந்துவிட்டார். கெட்டிக்காரன் நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நான் நலமாக நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு எதிர்பார்த்தீர்களா? அழைத்து சென்று படுக்கையில போட்டு விட்டேன், என்னால் முடியவில்லை. என்ன ஆயத்தமா இருந்தேன், ஆனா முடியவில்லை. அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி கடைசியில கேட்டது ஒரு அது நிலம் எல்லாம் சரியா இருந்து அந்த நிகழ்வு நிகழ்த்துவதற்கு எனக்கு அதற்கேற்ற தயார் நிலை நான் இல்லாமல் போவேன். உடல்நிலை ஒத்து வரவில்லை. அது ஒரு தனி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மிகவும் ஆரோக்கியம் தேவை அதற்கு. சாதாரணமானதல்ல. எல்லா உறுப்புகளும் ஒரே நேரத்தில் இரண்டு மணி நேரத்துக்கு எங்களை மிகவும் சுவாரஸ்யமானதுதான்.
1: நேற்று நேரம் சந்தனராஜ் ஐயா, கௌரி அம்மா இவங்க எல்லாம் பேசினாங்க, கேட்டுட்டு இருந்த கடைசியில கேட்டேன்.
0: கடைசியெல்லாம் தெரியுது மறந்து. உங்களுடைய நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி உங்களுடைய நிகழ்ச்சி அப்படி நேரலை மாதிரி தான் இருக்கும். அதற்கேற்ற மக்கள் நான் வடிவமைத்து இந்த நேரங்கள் இல்லாதே அதை கோரும்போது வாங்கக்கூடியதா இருக்கும். சரி, இன்னும் என்ன பாடல்கள் சொல்ல போகின்றீர்கள்? பாடுவோர் பாடலாம்.
1: இன்றைய தினம் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில படம் வந்து எம்ஜிஆர் படம்
0: திரைப்படத்தில் தர்மம் தலை காக்கும், தினம் காக்காது என்னைக்காவது ஒரு நாளை கேட்கும் என்று கூறியிருந்தார். அதே போல அவர் கேட்டு விட்டார் ஒரு தடவை. பாடுவோமா?
1: பாடல் வந்து ஹலோ ஹலோ சிவமான் ஆமான் இங்கே நலமான், ஹலோ ஹலோ சிவமான் ஆமான் இங்கே நலமான். காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா, காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தூருமா, மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா. தீர்த்து வைப்பேன் நானம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா. நேரத்தோடு கிடைக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா நினைக்கு நினைத்து நினைக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா நினைக்கு நினைத்து நினைக்குமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா, ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா. எண்ணத்தோடு என்னமாய் இருந்து விட்டால் போதுமா, எண்ணத்தோடு என்னமாய் இருந்து விட்டால் போதுமா, கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா, கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா. என்ன கேட்க வேணுமா, என்ன கேட்க வேணுமா எடுத்து பேச போனுமா, என்ன கேட்க வேணுமா எடுத்து பேச போனுமா. கால நேரம் பார்ப்போமா, கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்போமா, கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்போமா. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா, ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா. நன்றி ஐயா.
0: ஆமா, சும்மா ஹலோ ஹலோ சுகமான கால நேரம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட வேணும் இல்லையா? நல்ல பாடல் ஐயா, நல்ல பாடல், சிறப்பான ஒரு பாடல். தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தீர்கள். இருவர் குரலை நீங்கள் இன்னொன்று பாடியவர்கள் இருகுரலில் பாடிய பாடலை கூட ஒரு குரலே பாடுகிறீர்கள். அது எவ்வளவு கெட்டித்தனம். ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி இருவர் பாடும் பாடலை ஒரு ஒருவராக ஒரு தொலைபேசி ஊடாக பாடுகிறீர்கள். உங்களுக்கு இந்த உபகரணங்கள் பக்க வாத்தியங்கள் பக்க உதவிகள் இருந்திருந்தால் அப்படி பாடுவீர்கள். சிறப்பாகத்தானே பாடு, இதை விட சிறப்பாகத்தான் இருக்கும். இப்பொழுது சிறப்பாக பாடுகிறீர்கள், அவையும் இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதே பெரிய முடியவில்லை, தெரிந்து நீங்கள் எல்லாம் பாடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லை, ஆசையாக இருக்கின்றது கேட்க. இந்த குரல் முதல் பாடவே மாட்டேன் என்று கூறினார்களே, இப்பொழுது இப்படி பாடுகின்றார்களே என்று முழுமையாக தெரிவு செய்து ஒரு பாடலை, அளவான பாடலை, அழகான பாடலை, உச்சரிக்கக்கூடிய பாடலை உங்களுக்கு முடியக்கூடிய வகையில் செய்த ஒரு சிலரை நான் பார்த்தேன். பாடல் சிறந்த பாடலாக பிரபல்யமான பாடலை பாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் அதுக்கேற்ற திறமைகள் இல்லை சிலரிடத்தில். அந்த பாடலை அப்படியே பாடுவது, ஆனால் அவர் குரலுக்கு அவரால் முடிந்த வகையில் எத்தனை பாடல்கள் இருக்கின்ற தெரிவு செய்யக்கூடிய வகை, அதுதான் கெட்டித்தனம். இந்த பாடலை என்னால் முடியும், என்னுடைய சாரீரத்துக்கு, என்னுடைய உச்ச ஸ்தாயிக்கு எல்லாம் இது சரியாக இருக்கும் என்று தன்னுடைய ஸ்தாயி கேட்ட குறைந்த உயர்ந்த ஸ்தாயிலே பாடும் பாடலை எடுத்து பாட முடியாதவர்களும் பாட வேண்டும் என்று, அது நல்ல பழக்கம், பாட வேண்டும் என்றும் பாடி பார்ப்பது, பாடி பாடி பார்த்தா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். மேடைக்கு வந்து இந்த நாடகம் போன்றுதான் இந்த பாடுவோர் பாடலாம். திரைப்படம் போல அல்ல, திரைப்படம் ஒரு காட்சியை எடுக்கும்போது சரிவரையில்லைன்னா மீண்டும் நடித்து நடித்து நடித்து எடுக்கலாம். அதே போல ஒரு பாடல் சரியாக வரலைன்னா மீண்டும் மீண்டும் எடுக்கலாம். இதையும் அப்படிதான் தொலைபேசியத்தை கூட பாடி முடித்து ஆகும் செய்யக்கூடிய இல்லையா? அதால் தயார் நிலைதான் இருந்தது. நான் சிறப்பான பாடல் இப்பொழுது இனிமேலாம் தூரம் வருகின்றார், நீங்கள் மீண்டும் வரலாம். வாழ்த்துக்கள் சிறப்பு, நன்றி நன்றி நன்றி நாகப்பன்,
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் சகோதரரே, கணபதி அவர்களே
2: வணக்கம். அதாவது நேற்று வந்து இசையமைப்பாளர் ஜி சந்தானம் கரண்ட் போயிட்டா போச்சு, சமீபத்து கரண்ட் போச்சு. அந்த
0: இருந்தாலும் பாடலாம்,
2: கரண்ட் போச்சு, நான் பார்த்து பாட முடியும் தலை பாட்டு. கரண்ட் போச்சு,
0: கரண்ட் வணக்கம் வணக்கம். சிங்கக்குட்டி செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் வருகின்றார் புதுக்கோட்டையிலிருந்து. வாருங்கள் செல்வகுமார்.
3: அப்பா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. நிகழ்ச்சியை வரவேற்று ஆதங்கத்தோடு எழுதியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் வந்து பாடுகிறார்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கா? அனைவரும் நலம்பா?
0: அனைவரும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்த நீங்கள் என்ன பாடலை எங்களோடு பாடி காட்டப் போகிறீர்கள் என்று உங்கள் குரல் வண்ணத்தை.
3: அப்பா இந்த ஒரு எம்ஜிஆர் பாடல் தான்ப்பா.
0: எம்ஜிஆர் பாடல் உண்டு
3: போனையா பாடின மாதிரி, நானும் ஒரு இந்தியா நாகப்பனையா பாடின மாதிரி, நானும் ஒரு எம்ஜிஆர் பாடல்
0: போட்டிக்குதான் நிக்கிறீர்கள். அப்ப நீங்களும் காலை நேரம் பார்த்து கல்யாணத்தை முடிக்க போறீர்களா?
3: ஆமாப்பா.
0: சரி, கல்யாணத்தை முடிப்பவர்கள் நாள் பார்க்க எங்கே பாடுங்க கேட்போம்.
3: அப்ப மின்னியை கண்ணனியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் உன் அன்னை என்னை. ஓ மின்னியை கண்ணனியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் உன் அன்னை உன்னை. ஓ சச்சா மம்மா லல்லா, சச்சா மம்மா லல்லா. அழகு மகன் மலலை மொழி, தென்பொதியை சந்தனமோ. அழகு மகன் மலலை மொழி, அழகு மலை மலலை மொழி, தென்பொதிகை செந்தமிழோ. இளமைதான் சிறுகதையோ, இதயம் அது எழுதியதோ. இளமைதான் சிறுகதையோ, இதயம் அது எழுதியதோ. முத்துமுகம் முழுநிலவும் முப்பது நாள் வரும் நிலவோ. சச்சா மம்மா பப்பாவோ. மின்னினியை கண்ணனியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் நன்னை என்னை. ஓ சச்சா மம்மா பப்பா. மணிப்பயல் சிரிப்பினில் மயக்கிடும் கலை படைத்தான் ரசிக்கையில் குரல் கொடு புது புது இசை அமைத்தான். விழிந்ததும் தாய்முகம் பார்த்திடுவான், மூடிய சேலையில் பால் கொடுப்பான். விழிந்ததும் தாய்முகம் பார்த்திருப்பான், மூடிய சேலையில் பால் குடிப்பான். சச்சா மம்மா பப்பா, சச்சா மம்மா பப்பா. சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். இருப்பதை கொடுப்பதில் தகப்பன் வேறெடுப்பான். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான். இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேரெடுப்பான். தாய்மகன் கலைமகனும் புண்ணியமும் தாய் குணமும் கலங்கிடும் சீதனே மம்மா சச்சா. மின்னியே கண்மணியாய் கொண்டவளே என்னிடமே தந்தாள் உன் அன்னை இன்னை. ஓ சச்சா மம்மா பப்பா. ஓ அப்ப அவ்வளவுதான்பா.
0: பொருத்தமான ஒரு பாடல்கள் எடுத்துக்கொண்டு வந்து பாடு. உங்க குரலுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ப, உங்களுடைய தரத்துக்கு ஏற்ப ஒரு பாடலை அழகாக எடுத்துக்கொண்டு. எத்தனை தடவை இந்த பாடலை பாடி பார்த்திருக்கிறீர்கள்?
3: ஒரு ரெண்டு
0: தடவை. இன்னும் ரெண்டு தடவை பாடி பார்த்தா நேரம் சிறப்பாக இருக்கும் அல்லவா?
3: சிறப்பா இருந்திருக்கும். இந்த பேஜ் மாறி மாறி ஓடிப்பா. வேற
0: அது ஓட விடாம நீங்க முதலே பாடி பழகும் பொழுதும் உங்களுக்கு தெரியும் அது ஓடும் என்று அதுக்கேற்ற ஆயத்தத்தோட வருவது. நன்றாக இருந்தது பாடல். அந்த இப்படியான தடைகள் தான் அங்கே இருந்ததை தவிர பாடல் சிறப்பாக இருந்தது. செல்லகுமார் இப்படி பாடுகிறார் என்பதை கண்டு பெருமைப்படுவதும் நானும் ஒருவன். அற்புதம்.
3: உங்களுக்கு தான்பா முழு முழு பொறுப்போம்.
0: இல்ல நீங்கள் தான் திறமையை அந்த திறமையை கலையை சொன்னோம். நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். நல்ல பாடலை
3: கல்ல வந்து சிலையை ஆக்கினது நீங்க தான். அம்மாவும் மீரா அம்மாவும்.
0: கண்ணனின் காதலன் திரைப்படுத்து பாடல். கண்ணன் என் காதலன் திரைப்படுத்து பாடல் மிகவும் அழகாக பாடியிருந்தீர்கள். மின்மினியை கண்மணியாய் கொண்டு பாப்பா. ஓ நல்ல நல்ல பாடல. நல்ல மிகவும் ஜாலியாக இருந்தது கேட்கும்போது. நல்ல அகலகலப்பா இருந்தது. சிறப்பு சிறப்பு. எங்கே மணல் மோகனா தூங்கி விட்டாரா இல்ல பாடுவாரா? மழை குறைவா இருக்கும். தூக்கத்தை விழித்து பணிக்கு சென்றாலும் 11:43 இப்பொழுது உங்களுக்கு இந்த வேளையிலும் விழித்திருந்து இந்த பாடலை பாட

0: அவர்களுக்கு அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் அந்த கருத்துக்களை பார்த்துத்தான் படிக்க வேண்டிய ஒரு நிலை போல் இருக்கின்றது. அதனால் அவரால் படிக்க முடியவில்லை. ஆனால் வந்துவிட்டது என்று எண்ணுகின்றேன். வருகின்றார் இப்பொழுது. வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே. கரண்ட் வந்துவிட்டதா? மின்சாரம் வந்துவிட்டதா?
1: வணக்கம்
0: வணக்கம். மின்சாரம் கிடைத்து வந்ததா?
1: மின்சாரம் கிடைக்கவில்லை இருந்தாலும் ஞாபகப்பட்டு அதை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ட்ரை
0: பண்றேன்.
1: சதாரம் நூத்தி ஆமா நூத்தி ஜி ராமனுடைய 58வது நீங்கள்
0: பல மாணவர்களை
1: விட்டு அதனால ஜி ராமன் மருதுவாசி எழுதி பாட்டு சதாரம்
0: சதாரம் சிறப்பான பாடல். இத்தனை பாடல்களை ஜி ராமநாதன் அவர்கள் அவர் ஒரு சமுத்திரம் சங்கீத சமுதாயம் இத்தனை சிறப்பான பாடலுமே வந்தவர்.
1: போற்றப்பட
0: வேண்டியவர்
1: பாடுறமா பாருங்க.

பெருகுதே அடைந்து தீபமாய் ஆகி போனதே, அடைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே, வாழ்க்கை அடைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே, நான் அடைந்த செல்வம் கொள்ளை போனதே, அடைந்து செல்வம் கொள்ளை போனதே, அமைதி இந்தியே பழைய நேர்ந்ததே, நின்றும் நின்றும் நெஞ்சும் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, எங்கிடங்கு நீ வாடுகின்றாயோ, எங்கிடங்கு

0: இந்த நிலை என்று மாறுமோ உன்னை காணும் இன்ப நாளுமே வந்து சேருமோ நினைந்து நினைந்து நின்றும் உருகுதே நீங்கிடாத துன்பம் பெருகுதே.
1: சிறப்பான ஒரு பாடல். சதாரன் திரைப்படத்திலே காதல் மன்னன் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் பட்டம் பெறுவதற்கு முன்பு அவர் நடித்த நேரத்திலே அவருக்கு சிறப்பு சேர்த்ததற்கு இந்த பாடலுக்கு அவர் நடித்த நடிப்பும் ஒரு நல்ல நடிப்பு. அற்புதமான ஒரு பாடல், அற்புதமான வரிகள். மரகதா காசி அவர்கள் திரையிசை அவர் திரைக்கு பாடல்கள் எழுதும் பொழுது அவருடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் கருத்துக்கள் உண்டு ஐயா. அற்புதமான பாடல், சிறப்பாக பாடுவீர்கள். இந்த பாடகர்கள் போல இந்திய பாடகர்கள் இப்படியான ராகத்தில் பாடம் இருக்கிறார்கள். நம்மளுடைய பாடல் ஒரு சாயலே தான் செல்கின்ற எழுதுபவர்கள் அல்லது ராகம் அமைப்பவர்கள் அப்படி அமைக்கிறார்களோ தெரியாது. அவர் இங்கு கனடாவுக்கு வந்து கர்நாடக சிறப்பாக செய்தார். ஆனாலும் இப்பொழுது இந்த விஜய் டிவியில ஒரு ஸ்ரீதரோ ஒரு சுதாகரோ இதை ஒரு பெயர் பார்க்கின்றேன். அந்த பையன் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய குரலை அப்படியே துணிக்கின்றார். இது ஸ்ரீராம் அவருடைய குரலும் வந்து ஒரு சாயலில் தான். நீங்கள் பாடும்போது இந்த அசைவுகள் அப்படியே இருக்கின்றதல்ல. நினைந்து நினைந்து நினைந்து நீங்கிவிடாத துன்பம் ஒரு வீரவர்களது உரிய சரணம் இன்னும் ஒரு தடவை வந்த காலம் வருமோ நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
2: கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவோம் தமிழர்கள். அதனால இந்த பாட்டை எடுத்தேன்.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்களை
2: 1952

0: ஞாபகத்தை ஊட்டினீர்கள். நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவு ஒருவர் வருவார். அவர்களிடம்
1: நன்றி. நன்றி வாழ்க வாழ்க.
0: நன்றி நன்றி கணபதி அவர்களே. வணக்கம் வணக்கம் அன்பு கார்த்திகேயன் அவர்களே. கத்தவை இப்பொழுது கணபதி அவர்கள் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. வர வேண்டும் எங்களுடைய கார்த்திகேயன் ஐயா அவர்களே. அடுத்த உறவாக வருகின்ற ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மகனே ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. தங்களுக்கு இனிய பிற்பகல் வணக்கம் அப்பா.
0: இனிய பிற்பகலை தந்த உங்களுக்கு நான் நடுவர் எட்டுப்பிடிக்கும் வணக்கத்தை கூறுகிறேன். 11:50 என்பது உங்களுக்கு
2: அன்பும்
0: உங்களோட இருக்கும்போது உங்கள் அன்பு எங்கள் எல்லோரும் இருக்கின்றது. இன்று எல்லோரும் வந்து நல்ல நல்ல பாடல்களை தந்து செல்கின்றார்கள். நீங்கள் அந்த வகையில் என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
2: படிக்காதவன் படத்தில் ஒரு பாடல் தரம்பா.
0: படிக்காதவன் தான் நல்லா தான் இருக்கும். கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கேட்போம்?
2: ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி தீர்ந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வளலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நாம் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டி கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லும் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சிந்தாமல் வெள்ளை பணமா? வெள்ளை இளஞ்சிட்டு கல் வெற்றி கொடு கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லும் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சிந்தாமல் வெள்ளை பணமா? வெள்ளை இளஞ்சிட்டு கல் வெட்டி கொடி கட்டுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை. ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி தீர்ந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நன்றி வணக்கம் அப்பா.
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். தங்களுடைய குரலுக்கேற்ப தங்களுடைய சந்தத்துக்கேற்ப முடிந்த வகையில் அதை பாடி முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதை பயிற்சி செய்து முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். இன்று பாடியவர்களும் அப்படி சிறப்பாக தான் பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்து வருகின்றார்கள் உங்கள் உறவுகள் என்று எண்ணும் போது எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. சிறப்பு, சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். நல்லவே. என்ன செய்திகளை கொண்டு வந்தீர்கள் என்று
2: தெய்வம் கூற முடியலதான்
0: அங்கே மழை நின்று விட்டதா உங்களுக்கு?
2: ஆமாப்பா, மழை கச்சமே நின்று இருக்கப்ப அடுத்த மழை 23ஆம் தேதி மறுபடியும் ஆரம்பம். காற்றழுத்த தாழ்வு மண்டல் மடுப்பு
0: உருவாக்குறப்பாப்பா.
2: இது கொஞ்சம் நீண்டு செல்லுதுப்பா பருவநிலை மாற்றத்தினால, இது தை மாதம் வரைக்கும் வருங்கிற மாதிரி ஒரு விஞ்ஞானம் அறிக்கைக்கு சொல்றாங்கப்பா. வானிலை அறிக்கை
0: இது இந்த சுனாமி என்று கடல் கோள் வந்த நாளில் இருந்து பூகோள அமைப்பிலும் தரை தோற்றமும் இந்த பருவத் தோற்றமும் மாறி இருக்கின்றன. பூகோள அமைப்பில் இங்கே உலகப்படம் அந்த அந்த அந்த படம் இப்பொழுது இல்லை. அதே போன்று கரையோரங்களெல்லாம் அமைப்புகள் மாறி இருக்கின்றன. அதே போன்று காலநிலையும் கற்கடக ரேகை மகர ரேகை பூமத்திய ரேகையிலே பருவங்கள் மாறி இருக்கின்றன.
2: உங்களுக்கு 2-4 பேருக்கு ஒரு 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் அடித்ததாக நாளிதழில் படித்தேன்ப்பா.
0: கனடாவில் ஒரு பகுதியிலே, முழுப்பகுதியிலே நல்ல இன்னொரு தாக்கங்கள் எங்களுக்கு நினைத்தது. அந்த காற்று வீசும் தன்மை எங்களுக்கும் அதை உணர வைத்தது. ஏனென்றால் கனடாவும் பெரிய தேசம் தானே, நிலப்பிறப்பால் பிரித்தது கனடா. அந்த வகையில் இந்த வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று எண்ணும் பொழுது எந்த திசையில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும். ஆனா அதிக தாக்கம் அந்த புயல் அடித்த இடங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. சரி செய்து சரி செய்து நன்றி மகனே, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்தீர்கள். நாங்கள் நெருக்கம் நெருங்கி வந்துவிட்டோம். உங்களுக்கு நேரம் 11:55 ஆகிவிட்டது. நிறைவேற்றும் நிலைக்கு வந்துவிட்டோம். மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய காட்டிலே வந்து சிறப்பு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு மா வணக்கம் வரக்கூடிய ஒருவர் எதிர்பார்த்தும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகான் ஐயா அவர்களே லண்டனில் இருந்து வருகின்றார். உங்களை எல்லோரும் வரவேற்கின்றார்கள். உங்கள் வரவு எங்கே என்று கேட்டார்கள். அன்று நாங்கள் பேசிய செய்தியை அவர்களுக்கு நான் கூறினேன். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் என்று இருக்கிறீங்களா?
0: இந்த வார்த்தையை கேட்கத்தானே எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு எல்லோரும் மகிழ்வார்கள். இந்த குரலை கேட்டவுடனா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள்? அழகாக அந்த தமிழ் நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
2: வணக்கங்கள்
0: வணக்கங்கள். நாங்களுக்கும்
2: எனது வணக்கங்கள்.
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்கள் என்ற செய்தி எனக்கு சந்தோஷமா இருந்தது. எப்படி சென்றது உங்களுடைய கச்சேரி?
2: கச்சேரியில் சிறப்பாக இருந்தது.
0: நான்
2: கடந்த இரவு தான் நடந்தது.
0: ஆமாம்
2: என்னுடைய வீட்டிலிருந்து சுமார் ஒரு 1.5-2 மணி பிரயாணம்.
0: 1.5-2 மணி பிரயாணம் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கின்றேன்.
2: அது அப்படி இல்லை. இங்கு வந்து லண்டன் வந்து கொஞ்சம் இருக்கும். சில உள்ள மணிக்கு 5 மைல் விழுத்துல 5 கிலோமீட்டர் விழுத்துல போகி வேணும். சில பாதுஷா போயிட்டு வேணும். பலதரப்பட்ட ஒரு ரோட்டில போக்குவரத்து நிலைமைகள் பலதரப்பட்டதா இருக்கும்.
0: அந்த ஊரை தெரிந்து கொள்ளலாமா? அந்த ஊரின் பெயரை அறிந்து கொள்ளலாமா?
2: அது வெட்போர்ட் என்று சொல்றது.
0: வெட்போர்ட் என்று சொல்றது. நல்லது நல்லது. உங்களுடைய இடம்
2: WHAT?
0: WHAT வாட் வாட் என்று சொல்றோம். வெட்போர்ட்
2: ஃபோர்ட் FORT.
0: ஆமா, வெட்போர்ட் என்ற இடத்துக்கு நீங்க சென்று.
2: எங்கட இன்ஃபோர்ட்
0: உங்களுடைய
2: IL FORT.
0: ஓ, எரிஃபோர்ட் என்ற இடத்திலிருந்து வாட்போருக்கு போயிருக்கின்றீர்கள். சிறப்பான நிகழ்வாக இருந்திருக்க. இரவு நிகழ்ச்சி தானே?
2: 6 மணியிலிருந்து 11 மணி வரை.
0: அப்படிங்கப்பா, 4 மணிக்கு நிகழ்வு. எத்தனை பாடகர்கள் அங்கு சென்றீர்கள்?
2: பாடகர்கள் சிறப்பாக ஆண் பாடல் இதுவர், பெண் பாடகர்கள் சிறு பிள்ளைகளும் வந்தவர்கள் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகள்
0: நான்கு மணிக்கு நிகழ்ச்சியை அசத்தி விட்டு வந்திருக்கின்றீர்கள். சரி, நான்கு வயது நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களை வருக வருகணும். உங்களை குரலை கேட்க எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம். இன்னொரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு சந்திக்கின்றோம் இருவரும். உங்களுடைய செய்தியை நான் அங்கு பேசிய இடையிலோருக்கும் குறுந்தோடு அவளும் தனிந்திருந்தது. அவர் நலமாக இருக்கின்றால் வருவார் காற்றளைக்கின்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதை இன்று
2: எனக்கு அடுத்த வாரமும் வர முடியாது. நான் கிழமை நாளில் நன்றா வருவேன்.
0: நல்லது, நீங்கள் எப்போதும் வரலாம். இந்த வானொலி உங்களுக்காக நேரலையில் எப்பொழுதும் திறந்திருக்கின்றானே. உங்களை வரவே
2: நன்றி ஐயா. நன்றி நன்றி.
0: சரி, நல்ல செய்தியை கொண்டு வந்த நீங்க நல்ல பாடலையும் தந்தங்கே மகளவையுங்கள் எல்லோரையும் உங்கள் சந்தர்ப்பம் இது பாருங்கள்.
2: இன்றைய நிலையில் கொஞ்சம் குரல்களும் பெரிதாக நல்லா இல்லை, இருந்தாலும் நான் ஒரு பாடல் ஒன்றை தருகிறேன்
0: பாருங்கள் கேட்போம்.
2: பிழை சரி இருந்தால் மன்னித்துக் கொள்ள
0: ஐயா. உங்களை பிழை சரி கூறுவதற்கு நாங்கள் அல்ல, இரு சாதனை உழைத்தவர்கள் அல்ல நாங்கள். நீங்கள் சொல்வதை கேட்டுத்தான் அதை நாங்கள் போவோம். நாங்கள் சங்கீதக்காரன் அல்ல, பாடல்கள் உங்களை போன்றுதான். உங்களை போன்றல்ல, நாங்கள் உங்களை போல மறுப்பாடவில்லைத்தார். நன்றி ஐயா. பாருங்கள் பாருங்கள். அது அடக்கம் என்பது அதுதான் அடக்கம்.
2: வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலும் நாளை மலரும் இளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் இளைகளே. பாலூட்டும் மண்ணை அவள் நடனாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழியாட்டும் தலைவன். பாலூட்டும் மண்ணை அவள் நடனாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழியாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்றி, துணையாக கொண்டு நீ நடை போடு இன்றி, உருவாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாளை மனதும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசி நிலம் குயில் போல பாடு, மலர் போல திருத்தி குவர் போல வாழ். கிளி போல பேசு நிலம் குயில் போல பாடு, மலர் போல திருத்தி நீ குவர் போல வாழ். மனதோடு கோபம் நீ வளர்த்தாம் பாவம், பெய்யாரோ வந்தே தீரீகமாகும். தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாடு பலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. விழி போல எண்ணி நம் மொழிகாக்க வேண்டும், தவறான பேட்டி நல் வழிகாக்க வேண்டும். விழி போல எண்ணி நம் மொழிகாக்க வேண்டும், தவறான பேட்டி நீர் வழிகாக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரு மன்னர். தென்னாட்டு காந்தி சொன்னார், தென்னாட்டு காந்தி அம்மாள் சொன்னார். நல்ல பேரை வாங்க வீட்டு பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாள் மலரும் உலகில், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: தம்பி ஐயா, சிறப்பான பாடல். நிறைந்த நாட்களுக்கு பின் உங்கள் குரலில் அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நல்லதோர் பாடலும் கூட, நம் நாடு என்ற திரைப்படத்தை பத்து பாடல் எல்லோருக்கும் புத்திமதி கூறுவது போல, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுடைய குரலை நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தமைக்கு இறைவனுக்கு நன்றியை கூறவனும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. மீண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக நீங்க இருக்கணும். அடுத்த கச்சேரியும் சிறப்பாக செய்து உங்களுக்கு வசதியான நேரம் காற்றலைக்கு வாருங்கள். எந்த நேரமும் உங்களுக்காக
2: நாளை மறுநாள் எல்லாம்
0: வரலாம், வாருங்கள். கலம்பத்திலே வந்து இணைந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இப்பொழுது நல்ல சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். என்று எல்லோரும் நன்றாக பாடியிருந்தது போல் நீங்களும் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகானவர்களை, வாழ்த்துக்கள். சிறப்பு
2: ஐயா சுகமாக வாழ இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குரலை நாங்கள் இந்த வானொலியில் கேட்க வேண்டும் என்று உங்களோடையும் வாழ்த்திக் கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நேரம் சந்திப்போம்.
0: நன்றி விளைவோம். நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் வேண்டுதலுக்கும். நன்றி ஐயா. நன்றி நன்றி
2: நன்றி.
0: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் அன்பு நீங்க நெஞ்ச மகான் அவர்கள் சிறப்பாக வந்து உறுதி ஒரு நல்ல ஒரு பாடலை தந்திருந்தார். அவர் குரல் வந்தவுடன் மீண்டும் உற்சாகம் பிறக்கின்றது. அது மட்டுமில்லை, எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் கூறுவீர்கள். நீங்களும் அப்படி வந்து கூறுவீர்கள். இன்றைய தினம் வந்து பாடிய அத்தனை பேரும் முழுமையாக தரமாக சலசலப்பில்லாமல் அற்புதமாக பாடியிருந்தார்கள். யாரும் இதிலே விதி ஒருவரை ஒருவர் விஞ்சுவதாக இல்லை. எல்லோரும் சமமாகத்தான் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அற்புதமாக பாடியிருந்தீர்கள். உங்களுடைய தரத்துக்கேற்ப அந்த பாடலை மனனம் செய்து அதை கேட்கு பற்றியவர் முதலில் வந்து கை வந்தவர் ஆனந்தம் அல்லவா? அதனால் ஆனந்தமாக எல்லோரும் வந்து பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பான பாடல்கள் அந்த பாடல்களை ஒரு பாடல் என்னை மீண்டும் மீண்டும் தூண்டிக் கொண்டிருக்கின்ற நினைவரைகளை எங்கள் அன்பு கணபதி அவர்கள் சகோதரன் பாடிய விடை கொடு எங்கள் நாடே என்ற பாடல் அற்புதமான ஒரு விடுதலை கீதம். அதை எத்தனை பேர் இணைந்து பாடினாலும் அவர் ஒருவராக இணைந்து எங்கள் உள்ளத்தை தொட்டுவிட்டார். இனிப்பான அந்த பாடல். அதே போன்று மற்றவர்களும் ஒவ்வொரு பாணியிலையும் பாடி வந்த பாடல்கள் மிக மிக சிறப்பாக இருந்தது. எல்லாவற்றையும் விட எங்களுக்கு இன்னும் மீண்டும் மகிழ்ச்சி. நீண்ட நாள் காற்றலைக்கு வராதிருந்த எங்கள் மகான் வந்ததும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. என் உறவுகளே, நேரம் இப்பொழுது உங்களுக்கு இந்தியாவிலே 12:05 காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் கனடாவில் 1:35 நண்பகலாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வளகுடா நாடு மற்றும் ஆஸ்திரேலிய நாடு ஐரோப்பிய மன்னர்களும் வந்தவர் எல்லோருடைய நேரங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமாயிருக்கின்றது. அதற்கு இந்த முன்னில் தமிழ் வானொலி ஈடு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். எல்லோரும் அநேகமாக வந்துவிட்டு கார்த்திகேயன் அவர்கள் ஒரு தடவை அழைத்திருந்தார். அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவர் 2வது பாடல் தருவதற்கு அழைத்தார். முடிந்தால் அழைக்கலாம் அவர், அவரை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னால் அவர் 2வது பாடலும் தருவதற்கு வந்திருந்தார். நேரம் காலம் தாமதித்து விட்டதுதான். இருப்பினும் அவர் வந்தால் எடுத்துக் கொள்வேன். இதை முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சி கனடாவின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகள்,

0: பாடலை பாடியவர்கள் மல்கடவையும் வந்து பாடி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி எங்களை மகிழ்வித்து சென்னந்தியல் தமிழ் வானொலியை சிறப்பித்து சென்ற அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அதைவிட சில குழந்தை, இந்த பெரியவர்களோட வந்த ஒரு குழந்தை நட்சத்திரம், சிறுவர் பூங்காவின் அன்பு குழந்தை, என்னுடைய பேர குழந்தை என்று நான் கூறிக்கொள்வேன். பேத்தி சஞ்சனா சிறை வந்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று இந்த பெரிய பழம்பெரும் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய பாடலை தன்னுடைய பிஞ்சு குரலிலே, மனதை குரலிலே இனிமையாக வந்து பாடி முழுமையாக பாடி எங்கள் எல்லோரையும் மகள வைத்து இங்கே பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றார். அவரை மறக்க முடியாது எங்கள். அது மட்டுமில்லை, அடுத்த ஒரு கொடை எங்களுக்கு அப்பாவும் மகளும் இணைந்து பாடும் ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கேட்க கிடைத்து மீண்டும் அதை கேட்க விருப்பம் என்ற உடனே விருப்பில்லாமல் உடனே பாடி காட்டி விட்டு சென்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சார்பில் கார்த்திகேயன் அவர்கள் வந்துவிட்டார் கேட்டுவிட்டு. வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்களே. உங்களுடைய அழைப்பு எனக்கு முதலில் தெரிந்தது, அந்தபோல இன்னொரு உறவு இருந்தபடியால் உங்களை இணைக்க முடியவில்லை. அதனால் தான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன். வானொலியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தபடியால் நான் கூறியதை கேட்டவுடன் அழைத்து விட்டு எங்கே நீங்கள் கொண்டு வந்த பாடலை தரும் முதல் சிவத்தை அழைத்தீர்கள். இப்போது என்ன கொண்டு வருங்கள், கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: இப்போ வந்து சொர்க்கத்தை
0: நல்லது, சொர்க்கம் கொண்டு வாருங்கள். சொர்க்கத்தை
1: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா, அடை என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா, பல தேசம் முழுவதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா, அடை என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகுமா, எரிக்கரு காத்தோம் எழு பாட்டோம் இங்க எது கேட்கவில்லையே, பாடும் கோயில் சத்தம் ஆடுமா எல்லுக்கும் பார்த்த ஒரு சொல்ல இல்லையே, வெத்தலையும் அடிச்சு மாமனாத கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து கொதிச்சு முங்கி முங்கி கொளிக்க ஆட ஒரு ஓட இல்லையே, இது ஊரு என்ன ஊரு நம்ம ஊரு ரொம்ப மேலு, அடவோரும் பாலக்காரு வினாடம் பரப்பாரு ஒரு ராகம் தீர்க்க ஏதுமோரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா, என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகும்மா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊர போல வருமா, அடை என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகும்மா, மாடு கண்ணு மேய்க்க மெய்யிறத பார்க்க மந்தவெளி இங்கு இல்லையே, ஆடு புலியாத்தா போட்டு விளையாட அரசமரம் எட இல்லையே, காலரின் பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே, தோழிகளை அழைச்சி சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடியலையே, ஒரு இந்திரத்த போல அடையுங்க உள்ள வாழ்க்கை அடையுங்க போய் சொல்ல மன இஷ்டப்படவில்லை, நம் ஊர போல ஊர் இல்ல சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா, பல தேசம் முழுவதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் எழுத்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீடாகுமா. நன்றியா.
0: வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுக்கு ஈடாகாதுதான் ஐயா, எந்த ஊருக்கு சென்றாலும் சொர்க்கத்தை அழைத்து சொர்க்கமே என்றாலும் எங்கட நாட்டுக்கு ஈடாகுமா என்ற ஒரு அற்புதமான கருத்தோட தேசிய பற்றோட பாடியிருந்தீர்கள். ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்பட பாடல் இனிமையாக இறுதியாக கொண்டு வந்து தந்து மன நிறைவை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று நினைவேன். காத்தலையை வந்து அலங்கரை சிறப்பித்த உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள்.
1: நன்றி ஐயா. சிதம்பரம் கார்த்திகேயனுக்கு வழி கொடுத்தமைக்கு நன்றி.
0: சிதம்பரம் இல்லவா, சிதம்பரம் கார்த்திகேயன் இல்லவா, எப்பொழுதும் உங்களுக்கு எங்கள் காத்ததை விடமுண்டு. இது மனம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து சிறப்பித்தது பாடு பாடுவோர் பாடலாம் பிறகு ஞாயிறுதோறும் தோன்றுபவை என்று அலங்கரித்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளும். சிறப்பாக ஒவ்வொருவரும் வந்து முழுமையாக பாடி ஒரு முழுமையான நிகழ்வாக தங்கினைக்கு மீண்டும் நன்றி கூறி கொண்டு எல்லாம் நல்ல உறவினர் இந்த வேலையை எங்களுக்கு தந்து நல்ல வேலையாக்கி சுகாரியமாக முடித்து வைத்ததற்கு நன்றி கூறிக்கொள்ளும் வேளையில் உலகெல்லாம் பறந்து வாழும் உயிரினங்கள் அத்தனையும் குறைவற்ற செல்வமான நோயற்ற வாழ்வு காண வேண்டும். அதை கொடுத்து கொடு விரைவாக என்று இருகரம் கூப்பி சிறம் தாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொண்டு காற்றை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். உங்களின் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளை நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு, எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நிகழ்வு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம். நேரம் 11:33 கனடாவில், மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் உங்களுக்கு நேரம் 9:03 தென்னகத்திலும் ஈழத்திருநாட்டிலும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்திலிருந்து நேரம் கூறிய நான் இணைந்து கொள்ளும் வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இறைவன் இவர்களுக்கு முதல் வணக்கம் கூறி, அன்னை தமிழே உனக்கும் வணக்கம் தந்து, என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து வருக வருக ஒன்று வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு 6478746415 இலக்கங்கள் தந்திருக்கின்றேன். இந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு நேரலை நேயர் நிகழ்ச்சியாக இன்று பொக்கிஷம் அறிவன் கிழமை புதன்கிழமை 2023 8வது மாதம் 16ஆம் நாள் என்று கண்டுகொண்டோம். அறிவன் கிழமையிலே வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம்.

வளமையாக 9 மணிக்கு ஆரம்பித்த நேர் நேர நிகழ்வுகள் நேரோட நிகழ்வு இடையிலே 8 மணியாக மாற்றிய வேளையில் அது அநேகருக்கு அசௌகரியமாக இருந்ததையும் நான் உணர்ந்து கொண்டேன். இன்று 9 மணிக்கு ஆரம்பிப்போம் என்று உங்களுக்கு அறிவித்தவுடன் உடனே அதற்கு பாய்ந்து விழுந்து பதில் போட்டார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா என்று மிகவும் மகிழ்வாக இருந்தது. மகளோடு அதை பேசியிருந்தேன். அதை பற்றி உங்களுடைய அனுசரணை உங்களுடைய தேவைதான் எங்களுடைய சேவை. உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி. இதுதான் எங்கள் தாரக மந்திரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் ஒலித்துக் கொண்டிருக்கும் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நேரொலியில் சந்திக்கும் நிகழ்வு இந்த நேர நிகழ்வு. இந்த நேரத்தில் மாறி மாறி நிகழ்ச்சிகளின் தலைப்புகள் மாறிக்கொண்டிருக்கும், வடிவங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் நேயர்கள் ஓடி வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டு சென்று மகிழ்வடையும் வேளை. அன்பு உறவுகளே, இன்று காற்றலை எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. உடனே ஏனென்றால் ஆரம்பித்த உடனே இங்கே வருக என்று சொல்லி வரவேற்பு போட்டு அற்புதமான ஒரு படத்தை வரைந்து உங்கள் எல்லோருக்கும் புலனத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஜெகபிரசாதிக் அவர்கள். அந்த வகையில் நான் அறிந்து கொண்டேன், எங்கள் நிகழ்ச்சி என்னுடைய ஒலி உங்களுக்கு வந்துவிட்டது, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது, ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்று. வழக்கம் போல இன்று 30 பொக்கிஷம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு சிறு ஆலோசனை கூட்டத்தின் பின்பு எங்கள் நிர்வாக சபை தீர்மானித்த வண்ணம் 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்றும், பொக்கிஷம் 30 பெட்டிகள் கொடுக்கப்பட மாட்டாது, 25 பெட்டிகளுக்கு அளவான நிகழ்ச்சியை கொண்டு வாருங்கள், அந்த பொக்கிஷம் நேயர் விருப்பம் என்று ஒன்று சொல்ல, நேயர் நேரத்தில் தான் நேயர்கள் தங்கள் பாடலை தர வேண்டும். அடுத்து தளத்திலே நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்து பாடலை தருகின்றீர்கள், அதையும் கொடுக்கலாம் என்றால் நிகழ்ச்சிகள் நெருக்கமாக இருக்கின்றபடியால் அப்படியொரு நிகழ்வை நான் தான் அதை இடையிலே உருவாக்கினேன், அதை நிறுத்துவோம் என்றும், அந்த நிகழ்ச்சியிலே பாடல்களையும் கொடுத்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி வந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அன்போடு அதை தெரிவித்துக் கொண்டேன். இன்று 25 பெட்டிகள் வந்திருக்கின்றன, 50 புள்ளிகள் அதற்கு உண்டு. அன்பு உறவுகள், வளமை போல வந்து நீங்கள் பங்கு பெற்றி பொக்கிஷத்தில் கலந்து பொக்கிஷத்துக்குள் புதைந்திருக்கும் எங்கள் தமிழ் சொற்களை நாங்கள் கண்டுபிடித்து தமிழுக்கு சேவை செய்வோம் என்று கூறி காற்றலையில் வந்து கலந்திருக்கின்றேன். அன்பு உறவுகள், நீங்கள் விரைவாக வந்து இணைந்து உங்கள் புள்ளிகளை சேகரித்துக் கொள்ளலாம். எத்தனை உறவுகள் வருகின்றீர்கள் என்று பார்த்துக் கொள்வோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வருக, கலந்து கொள்ளுங்கள், அள்ளுங்கள் புள்ளிகளை, வெற்றியை பெறுங்கள் என்று கூறி ஆரம்பிக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமை போன்ற இந்த பதமான இலக்கத்தில் நீங்கள் பக்குவமாக அழைத்து உலகின் எந்த பாகத்திலிருந்தும் தொடர்பு கொள்ளலாம்.

0: 25 பொக்கிஷத்துக்கான பெட்டிகளும் காற்றலைக்கு வந்து இங்கே மேசையிலே தளத்திலே அடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறி விருப்பமான பெட்டியை திறந்து அதனுள்ளே உள்ள பதத்தை கண்டுபிடித்து செல்லலாம். புள்ளிகள் வழங்கப்படும். காலநிலை எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. 21 பாகை செல்சியஸ் என்று எங்கள் கலையகத்தை சுற்றி காணப்படுகின்றன. ஆனால் உணர்வு வந்து 21 பாகை போன்றுதான் இருந்தாலும் இது மெது படிப்படியாக உயர்ந்து 25 பாகை வரைக்கும் செல்லலாம். ஆனால் வெப்பம் அதிகம் எங்களுக்கு தெரியவில்லை. அதேவேளை சூரியனுடைய உதயம் இன்று 6:01 இருந்தது. உதித்து வந்தவர் மாலையாகி 8:05 மட்டும் வானத்தில் தோன்றுவேன் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவருடைய ஒளியை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இல்லை, மப்பாக இருக்கின்றது, மந்தாரமாக இருக்கின்றது. ஆனால் மழை வரும் சூழல் தெரியவில்லை, மழை வருமோ என்று கூறவும் முடியவில்லை. வானம் தெளிவாக இருக்கின்றது. இனிமையான இந்த வேளையிலே முதலில் இணைந்து கொள்கிறார் எங்கள் அன்பு உறவு ராஜ்குமார் அவர்கள் தர்மபுரியிலிருந்து. வணக்கம், வணக்கம் தலைவர் ராஜ்குமார் அவர்களே, வணக்கம். நல்லா இருக்கேன். உடனே ஒடி வந்து போட்டு விட்டீங்களா? தான் நல்ல ஐயா, வணக்கம் ஐயா. 9 உங்களுக்கு வசதியானு
1: ஓடி வந்தேன்
0: ஐயா, வேலை முடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஓடி வந்து பணியெல்லாம் முடிச்சு விட்டு வந்தீர்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: எல்லோரும் நலமா இருக்கின்றது. தர்மபுரி
1: வெப்பம்
0: தான், எங்களுக்கும் வெப்பமான காலம் தான். ஆனால் 21 பாகை செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. ஆனால் வெப்பம் அப்படி எங்களுக்கு உணரவில்லை. வெளியே சென்றாலும் சுமூகமாக இருக்கின்றது, மந்தமான காற்று. அடுத்து இன்று அந்த தொற்றுக்கள் அந்த ஒவ்வாமை ஒன்றும் ஏற்படாது, அலர்ஜியா ஒன்றும் பெற மாட்டாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. புற்களிலே செடிகளிலே இருக்கின்ற பூச்சிகள், சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் பரப்பனம் எல்லாம் குறைவாக இருக்கும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மிருகங்களில் பிராணி அணில், முயல், மான் போன்றவற்றில், கரடி போன்றவற்றிலே ஒரு இலையான ஒரு ஈ ஒன்று மொய்ப்பது வழக்கம் தானே. அது வந்து அவற்றை சுற்றித்தான் இருக்கும், வெளியே பறக்க மாட்டாது. அது வனப்பகுதிகளிலே தான் அதிகம் காணப்படும். ஆனால் இங்கே மான்கள், அணில்கள், முயல்கள் எங்கள் அயல்களிலும் முயலாகின்றன. உணவிலும் அவற்றில் வாழும் அந்த ஈக்கள் எங்களுக்கு தொல்லை தராது என்று கூறப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து காற்று மாசுபடிந்த காற்று தான், காற்றிலே மாசு இருக்கின்றது என்றும், இன்று காற்றும் அவ்வளவு வேகமாக இல்லை, மிகவும் குறைவாக தென்படுகின்றது. குறிப்பிட்ட சில இடங்களிலே அணிகின்றோம். மற்றும் எந்த நேரம் மாஸ்க் நாங்கள் போட வேண்டும் என்றது இல்லை, முக அங்கி அணிய வேண்டும் என்று இல்லை. மாசு படிந்திருக்கின்றது, சுவாசத்துக்கு மாசு படிந்து வருகிறது. ஆனால் நாங்கள் மாஸ்க் முக அங்கியை போட்டுக்கொண்டு சுவாசித்தால் அது கொஞ்சம் பொருத்தப்பாடு இல்லை தானே, அசௌகரியம். ஆனால் நாங்கள் அது முக அங்கி போட வேண்டிய இடங்களில் போடுகிறோம். இப்போ நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலே மாசு குறைவு. ஏன்னா பக்கத்திலே ஒரு பெரிய ஆறு, செல்லோரண்ட் ரிவர் என்று கூறப்படுங்க, அந்த செல்லோரண்ட் ஆறு, அது பெரிய நீண்ட ஆறு. அதில் ஒரு கிளை எங்களோட வீட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அந்த ஆற்றை கடந்தால் அமெரிக்காவினுடைய மண்ணுக்கு கால் வைக்கலாம் நாங்கள். நல்லது, சரி. அப்ப இன்று நாங்கள் நலமாக இருக்கணும், பொக்கிஷத்தில் ஆரம்பிப்போமா?
1: ஆரம்பிக்கலாங்க.
0: எந்த இலக்கப்பட்டியை நீங்கள் திறந்து படிக்க போகின்றீர்கள்?
1: 1 இலக்கம் 1.
0: ஆஹா, இலக்கம் 1 ஓடி சென்று எடுத்து கொண்டு வருகிறேன். ஆரம்ப இலக்கத்திலிருந்து அசத்த போகின்றார் எங்களது ராஜ்குமார் அவர்கள். அந்த இலக்கத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு, சிசு என்று திறவுகோலை திறந்து விட்டு, திறந்தால் திறந்து விட்டது. வாழ்த்துக்கள். 5 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இந்த பதம் அற்புதமான ஒரு தமிழ் பதம், புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூறப்பட்ட ஒரு பதம், பெரிய வரலாறு கண்ட ஒரு பதம். இது ஒரு பூவை குறிக்கின்றது. நாங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் காணும் பூக்களில் ஒரு பூ, அதுக்கு இந்த பெயர் உண்டு. சரியா? சரி, அந்த பூவை, அந்த பூவை கூறுகிறேன். சாதி மல்லிகை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா?
1: ஆமாங்க,
0: ஜாதி, அதை நாங்கள் ஜாதி மல்லிகை என்று கூறுவோம். உண்மையிலே அது சாதி மல்லிகை தான் சரியான தமிழ் சொல்லு. அந்த சாதி மல்லிகையின் மறு பெயர், இன்னும் ஒரு பெயர், அதுக்கு புனிதமான பெயர் அந்த பேர். அடுத்து இந்த பூக்கள் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது என்று கூறினாலும் நீங்கள் அதை சாதி மல்லிகையை கண்டிருக்கின்றீர்களா? இது சிவபெருமானுக்கு மட்டும் அபிஷேகத்துக்காக உபயோகிக்கப்படுகிறது என்று ஒரு குறிப்பு கண்டிருக்கின்றேன். ஏனைய தெய்வங்களை விட சிவனுக்குத்தான் உகந்தது என்று கூறப்படுகிறது. இதனுடைய இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது ராஜ்குமார், அதை கூற முடியுமா? ஐந்து எழுத்துக்களால் ஆனது.
1: ஐந்து எழுத்துக்களால் ஆனது.
0: இது கொஞ்சம் கடினமான பதம் தான், எல்லோருக்கும் தெரிந்த பதம் என்றே. அதனால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டியை திறக்கும் அனுமதியை தர வேண்டாம். இது நீங்கள் சிந்தித்து தான் வந்து கூற வேண்டும் போல் தெரிகின்றது. யார் வந்து கேட்டாலும் நான் இந்த சலுகையை அவர்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி, இது உங்களுக்கு உடனே தோன்றவில்லை, இது அதிகம் தோன்றாது, கொஞ்சம் கண்டுபிடிப்பது கடினம் தான்.
1: ஐயா முயற்சி பண்றீங்க? முயற்சி பண்ணுகிறேன்.
0: நீங்க இன்னொரு பெட்டி தரவுங்கள்.
1: ஜாதி மல்லி மறுபெயர். சரிங்கய்யா, அடுத்து பெட்டி திறக்கட்டுங்களா?
0: அதுல தரவுங்க நீங்க, உங்களுக்காக இது இல்லைன்னா ஒரு பெட்டி திறந்து கூறவில்லை என்றால் கொடுக்கப்பட மாட்டான். இந்த இந்த பதத்துக்காக நான் உங்களுக்கு இன்னொரு பெட்டி தருகின்றேன், கூறுங்கள் வேறு ஒரு பெட்டி.
1: சரிங்க,
0: இரண்டாவது பெட்டி. சரி, இரண்டாவது பெட்டியை திறந்து விட்டு கொண்டு வந்து வைக்கின்றேன். சம்போ மகாதேவா ஓம் நம சிவாயம் என்று திறந்து விட்டது. இதற்குள்ளும் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பூவினுடைய பெயர். ஐந்து எழுத்து,
1: ஒரு ஐந்து
0: எழுத்துக்குள்ள பூ.
1: பூ
0: நாங்கள் பழக்கத்திலே பூக்கடைகளிலே சிறந்த ஒரு பூ, பூக்குள்ளே ஒரு சிறந்த பூ. பாடல்கள் நிறைய வந்திருக்கின்றது.
1: மல்லிகைப்பூ,
0: அதுலே அந்த மல்லிகையிலே ஒரு வகை. அங்கதான் நிக்கிறீர்கள். இப்ப நான் கூறிக்கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதுக்குள்ளே ஒன்று ஐந்து எழுத்து மல்லி என்று தான் வரும்.
1: ஐயா முதல்ல சொன்ன பூவோட சேர்த்ததுங்களா?
0: அதோட சேர்ந்து வரலாம். அதுதான் நீங்க நினைப்பதுதான்
1: சாதி,
0: சாதி மல்லி. வாழ்த்துக்கள் சாதி மல்லி என்று கூறப்படும் சாதி மல்லி பூ இல்லையா? வாழ்த்துக்கள் சாதி மல்லி. உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. முடியும் என்றால் முதலாவதுக்கு ஒரு தடவை முயற்சி எண்ணுங்கள். என்னையா
1: முதல் முதல்ல கேட்டீங்கல்ல, சந்தனமல்லின்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, சந்தனமல்லி.
0: எத்தனை எழுத்து அது? எத்தனை எழுத்து சந்தனமல்லி? எத்தனை எழுத்து வருகிறது
1: சந்தனமல்லி?
0: அது நிறைய, அது பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. சந்தனமல்லி என்று மல்லி இருக்கிறதா? அற்புதமான ஒரு பெயர். நாங்கள் அதை இறுதியிலே தெரிந்து கொள்ளலாம் தானே, முயற்சிக்க வேண்டும். இப்படி ஒரு பதம் இருந்திருக்கிறதா நானும் எதிர்பார்க்கவில்லை. நானும் முன்பு அறிந்திருக்கவில்லை, இப்பொழுதுதான் அறிந்தேன் அதை. நான் புராணத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு வரலாற்றோடு கலந்த சொல்லு, புராண வரலாறு இதிகாசம். ஆனால் இன்றும் அந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த பூ ஆரம்பித்த அந்த ஆலயம் இன்றும் இந்தியாவிலே இருக்கு, அங்கே ஆரம்பித்தது அந்த பூ. சரி, நல்லது. வாழ்த்துக்கள். இரண்டு பெட்டியிலே ஒரு பெட்டியை கூறி இரண்டு புள்ளிகளை பெற்றுபடியால் நீங்கள் சென்று மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி
0: ராஜ்குமார் அவர்களே, வாழ்த்துக்களோடு சென்று மீண்டும் பாருங்கள். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் காற்றலையில் நீங்கள் இணைந்து பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து புள்ளிகளை பெறுங்கள்.

0: வந்து விட்டார் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் கிருஷ்ணனா அனுசயாவா? கிருஷ்ணன் அவர்கள் வெளியே நிற்கின்றீர்கள் போல் தெரிகின்றது, காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது. எங்கே நிற்கிறீர்கள்? வீட்டில் நீங்கள் வீட்டில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன்.
1: வேளாங்கண்ணிக்கு
0: சென்று கொண்டிருக்கின்றீர்களா?
1: இல்ல, வேளாங்கண்ணியில் நின்று பேசுகிறேன்.
0: நின்று பேசுகிறீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: தனியே இருக்கின்றீர்களா? அனுஷியாம இருக்கின்றாவா? வாழ்த்துக்கள், சிறப்புகள், ஒரே உலா. உங்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சு பதவி கொடுக்கலாம் ஐயா, கண்ண முடிக்கும். அங்க வேளாங்கண்ணி
1: ஊர் பார்த்த மாதிரி.
0: வேளாங்கண்ணிலே காலநிலை எப்படி இருக்குது? இருட்டி விட்டதா வேளாங்கண்ணிலே? இப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டதா? இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு விருப்பமான ஒரு பட்டியை திறந்து பேசுவோமா? பார்ப்போமா?
1: பேசுவோம்.
0: சரி, என்ன பட்டி? எந்த பட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: மூன்று.
0: இலக்கம் மூன்று.
1: மூன்று. ஆமா,
0: இலக்கம் மூன்று. இந்த இலக்க மூன்று பெட்டியை கொண்டு வருகின்ற அந்த காக்கசம் அபு காக்கசம் திறந்துட சிசு அன்னை வேளாங்கண்ணிக்கு போ என்று கூறிவிட்டு திறந்து விட்டு வந்து விட்டது. உங்கள்ட்ட நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அங்க எப்படி வேளாங்கண்ணி சுத்தமாக இருக்கின்றதா?
1: தூய்மையாக வச்சிருக்காங்க.
0: சரி, இந்த
1: பதம்
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. இந்த பதமும் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். நீங்கள் சொன்ன தூய்மை என்பதற்கு எதிரான பதம், சரியா? அநேகமாக நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகிக்க பல பதங்கள் வரலாம். அதுல ஒரு பதம் நாங்கள் அடிக்கடி உபயோகிப்பது எங்கள் வீடுகளில். ஐயா, தூய்மைக்கு சுத்தம் எதிர் இல்லையே ஐயா? தூய்மை தானே சுத்தம். மாறி கூறுகிறீர்கள். தூய்மையும் சுத்தமும் ஒரு கருத்து தானே? இது எதிர்கருத்து.
1: ஒன்று
0: எதிர்கருத்து, எதிர்கருத்து. இப்ப கருப்பு என்றால் வெள்ளை போன்றது போல, இருள் இருப்பு என்றால் இருள் என்றால் வெளிச்சம். அதே போன்ற இது, நீங்க சுத்தம் தூய்மை என்று கூறிவிட்டீர்கள். அதுக்கு எதிரான பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. சுத்தம் இல்லாதது நாங்கள் எப்படி கூறுவோம்? ஆடைகளிலே வரும், பாத்திரங்களிலே வரும். நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே கூட இருந்தால் சுத்தம் செய்வீர்கள். அது என்ன? அது அதை எப்படி கூறுவோம்? ஏன் நீங்கள் குளிப்பீர்கள்? நாள் அந்த குளிப்பு தூய்மைக்காக. என்னத்துக்காக தூய்மை வேண்டும்? எப்படி இருக்கு குளிக்காத விட்டால்? வாழ்த்துக்கள். அழுக்கு, அழுக்கு என்ற பதம் தான் அந்த பதம். அப்ப அழுக்கு நாங்கள் ஊத்தை என்று கூறுவோம், அழுக்கு என்று கூறுவோம், வேற என்ன கூறுவோம்? தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை, ஊத்தை படிந்திருக்கின்றது, அழுக்கு படிந்திருக்கின்றது. நான் கூறுவோம் இல்லையா, அழுக்கு என்பது சரியான பதத்தை தந்து கிருஷ்ணா நீங்கள் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த முதலிலே நான் ராஜ்குமார் வந்து திறந்த அந்த பெட்டியிலே அந்த பூவினுடைய பெயர் கூற முடியுமா? உங்களால் கூற முடியும் என்று எண்ணுகிறேன்.
1: பாரிஜாதம்.
0: பாரிஜாதம் ஐந்தெழுத்து வருகிறதுதான், ஆனா அது அல்ல. பாரிஜாதம் வேறு பூ ஐயா. நான் முதலில் கூறினேனே, சாதி மல்லிகையின் மறுபெயர். அவை சாதி மல்லிகை குறிக்கிற பெயராக தான் இருக்கும். பாரிஜாதம் வேற பூ தானே? சாதி மல்லிகை வேற பூ, பாரிஜாதம் வேற பூ இல்லையா? சரி, நீங்கள் இன்னும் ஒரு பெட்டிக்கு செல்லுங்கள். அதையும் மனதில் வைத்து சிந்தியுங்கள். இன்னும் ஒரு பெட்டிக்கு செல்லலாம்.
1: இலக்கம் ஐந்து.
0: நாலாவது ஒன்றாம் ஐந்துக்கு போவோம். நாலுத்துக்கள் ஐந்தாவது இலக்கம். ஐந்து உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கத்துக்கு செல்வோம். அந்த இலக்கத்துக்கு சென்று பெட்டியை எடுத்து விட்டேன், உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். அதனால் இது நீங்கள் மாற்ற முடியாது. என்னையா வியாபாரத்தில் வந்து அதை எடு இது எடுன்னு என்னையா நீங்கள்? வாழ்த்துக்கள். அந்த பெட்டியை கொண்டு வந்து ஓம் நமச்சிவாயா என்று கூறினேன், திறக்கவில்லை. என்ன காரணம்? சம்பவம் மகாதேவா என்று கூறினேன், திறக்கதில்லை, சாவி பொருந்தவில்லை. அடுத்த ஓ அதுதான் சங்கதி. ஓம் நமச்சிவாயம் சொல்லவில்லை. சம்பவம் மகாதேவா, சம்பூர்ண மகாதேவா என்றவுடன் திறந்து விட்டது. அது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஐயா. இது ஒரு வாகனம் என்று கூறலாம். வாகனம் என்றால் என்ன? நாங்கள் எங்களை ஏற்றி செல்வது, நாங்கள் ஓட்டி செல்வது தான் வாகனம்
1: என்ன?
0: அது இது மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். ஆனா இந்த வாகனம் வீதியிலே வானத்திலேயே ஓடாது. கேள்வியில் பண்ணா கேட்டுக்கொள்ளுங்க, நானே சொல்லக்கூடாதுதானே? மூன்று நீங்கள் கேட்கலாம். சிறுவாளி கோவிந்தராஜன் ஐயாவின் பாடல் ஒன்று சுத்தமான பாடல் இல்லை இருக்கிறது இந்த இந்த பதத்தை வச்சு. என்னுடைய சுந்தராம்பாள் என்ற பாடலே ஒன்றில் இருக்கின்றது, வாழ்க்கையை பற்றி கூறுகின்றது. அது பெற்று ஓய்வு பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். முடிந்தால் அந்த சாதி மல்லி என்ற பூவினுடைய மரபெயரை கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: மல்லி முல்லை வித்தியாசம் தானே ஐயா? எப்படி நீங்க கூறுவீர்கள்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பெயர். நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவிடம் பாடல் நீங்கள் முடிந்த பின்பு யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு தான் நான் சொன்னேன். இதுல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. 25 பட்டிகள் பாடல்கள் வந்து இந்த நேர் நேரம் என்று வராத பாடல்கள். நீங்கள் பாடல் முடிந்து நிகழ்ச்சி முடிந்து யார் வெற்றி பெறுகிறாரோ அந்த வழியிலே நேரம் இருந்தால் உங்களுக்கு வந்து பாடலை கேட்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி. எங்கே அடுத்த உறவாக வருகின்றார், எங்க மீண்டும் வருகின்றார். அழைத்தார் எங்களுடைய ராஜ்குமார். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கிருஷ்ணன் வந்து 2 பட்டிக்கும் 15 கூறி 4 புள்ளிகளை பெற்றுக் கொண்டு சென்ற போலே மீண்டும் ராஜ்குமார் அவர்கள் அழைத்தார்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். அன்பு உறவு இன்னும் ஒருவர் அழைத்திருந்தார். அவர் விஜயராகவனாக இருக்கலாம், அவருடைய அழைப்பு கிடைக்கவில்லை. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். பொக்கிஷம் நிகழ்வு வித்தியாசமான முறையில் அல்ல, அதே வகையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பாடல் கேட்பது, அந்த பொக்கிஷம் நேயர் விருப்பம் என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். என்ற ஏனைய நிகழ்வுகளுக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கின்றபடியால் இருக்கின்றது. பொக்கிஷத்திலே நீங்கள் கலந்து உறவாடிவிட்டு நாங்கள் பொக்கிஷத்தை விரைவாக முடித்துக் கொண்டால் நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் பாடல்கள் கேட்டால் ஒலிக்கப்படும். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்களே வந்து கூறினால், நீங்கள் திறந்த பெட்டி தானே, உங்களுக்கு 2 புள்ளிகள் உண்டு இன்னும். சரி, இப்பொழுது எந்த பெட்டி திறக்க போகின்றீர்கள்? அழுக்கு என்ற 4 எழுத்து சொற்கள். அழுக்கு என்று கூறினார், ஊத்தை அழுக்கு சுத்தமின்மை. நான்கு இல்லை, உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். 4 நான் எடுக்கின்றேன் உங்களுக்காக. 4 எழுத்து பெட்டி, ராஜ்குமாரின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வரப்பட்ட 4 எழுத்துக்களை கொண்ட பெட்டி. அந்த பெட்டி என்னவென்று பார்த்தால், அதை கொண்டு வந்து வைத்துவிட்டு சம்பவம் மகாதேவா சஞ்சலம் இல்லை எங்கே எங்கே ஓம் என்று கூறிவிட்டேன். கூறியவுடன் அந்த பெட்டி திறந்து விட்டது. அந்த பெட்டி திறந்தபடியால் அதற்குள்ளே 2 எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கின்றது. அந்த 2 எழுத்துக்களை கொண்ட பதம், உலகில் உள்ள உயிர்கள் அத்தனைக்கு தோன்றும் ஒரு விடயம் இது. தோன்றுவது இப்ப நன்மை தீமை போன்று, இதுவும் ஒன்று. எங்கள் உயிர்கள் உயிரினங்கள் அத்தனைக்கும் ஏற்படுவது ஒன்று. இது விளக்கி யாரும் இந்த உலகில் வாழ்ந்தது இல்லை. 2 எழுத்துக்களை கொண்டது.
2: இதனால தானே எல்லாம் பரபரப்பா இருக்க இல்லைங்களா?
0: உலகம் முழுக்க வியாபித்து இருக்கின்றது இது. அது தானாகவும் வரும், உங்களாலும் வரும்.
2: தானாக வரும்,
0: தானாகவும் ஏற்படலாம், உங்களாலும் ஏற்படலாம். இந்த உலகத்தில் உள்ள 3 நிரந்தரமான விடயங்களில் ஒன்று. அந்த 3 நிரந்தரம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஞானியே அழைத்திருக்க சொல்லியிருக்கின்றார்.
2: ஐயா பசின்னு சொல்லுவாங்க, ஏன் பசி?
0: பசி வந்து தோன்றும். நாங்கள் உணவு அருந்தியவுடன் அடங்கி விடும் தானே.
2: 2 எழுத்து தானாகவும்
0: தோன்றும், எங்களாலும் எங்கள் நடவடிக்கை பண்பாடு பழக்க வழக்கங்களினாலும் தோன்றும். அது தானாகவும் தோன்றும். அல்லல்படுவார்கள். இது வந்துவிட்டால் அது சாதாரணமாக வந்துவிடும், பெரிய கடினமாக வந்து பாரதூரமாக விளைந்துவிடும்.
2: பிணி,
0: வாழ்த்துக்கள். சரியான பதம் பிணி, நோய் பிணி, அதுதான் பிணி. இதைத்தானே பகவான் புத்த பகவான் கூறியிருந்தாரே, உலகத்தில் நிரந்தரமானது மூன்றே மூன்று தான், வயது முதிர்தல், பிணி நோய் வருதல், சாவு இறப்பு. இந்த மூன்றும் தான் உலகத்தில் நித்தியமான நியமம். இந்த பிணி தானாகவும் எங்களுக்கு ஏற்படும், எங்களுடைய பழக்க வழக்கங்களாலும் ஏற்படும் தானே. பிணி தீர்ந்தும் போகும், தீராமலும் போகும். பசி வந்து வரும், நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடாது என்றால் பசி வரும், சரியா? அது சாப்பிட்டவுடன் தீர்ந்து விடும் தானே. பிணி என்பது சரியான பதம் தந்த இரண்டு புள்ளிகள் ராஜ்குமார் மீண்டும் பெற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அடுத்த பெட்டிக்கு போகலாம். இல்லை, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி என்று திறந்தேன், திறந்து விட்டது. எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அது ஒரு ஆண் மகனின் பெயர், ஒரு யோகி ஞானியின் பெயர். எட்டு எழுத்துக்களை கொண்டது. இவர் ஆதிபராசக்தி திரைப்படத்திலே இந்த பாத்திரத்துக்கு நடித்தவர் பிரபல்யமானவர். இந்த பாத்திரம் தான் அந்த திரைப்படத்தில் வருகின்றது, ஆதிபராசக்தி திரைப்படத்தில். அவருடைய பாடல்கள் இன்றும் நாங்கள் சரஸ்வதி பூசைகளில் எல்லாம் பாடுகின்றோம். சரஸ்வதி தோத்திரத்திலே சரஸ்வதியை உபாசித்து வந்தவர் அன்னை அபிராமியை, அதனால் அவருக்கு இந்த பெயர் வந்தது. இவ்வளவு தரவும் தந்து விட்டேன், கூறுங்கள். எட்டு எழுத்துக்கள்,
2: எட்டு எழுத்துக்கள் இல்லையா?
0: எட்டு எழுத்துக்கள் அகரத்திலே துவங்கும், அகரத்திலே ஆரம்பிக்கும். இங்க ஒருவர் அவளோடு வருகிறார் கூறுவதற்கு, நீங்கள் கூறிய உங்கள் புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஆதிசங்கரர்,
0: அது ஆ அல்லோ, அது நெடில் அல்லவா? ஆதி சங்கரர் நெடில், ஆ இது குரில், அ என்று பெயர்.
2: சரி சரிங்க, சரிங்க, அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கறேன், அடுத்தது நான் வந்து கலந்துக்கிறேங்க.
0: இது ஒரு தடவை ஒரு பதில் தானே தந்தீர்கள்?
2: ஆமாங்க.
0: இன்னும் ஒரு பதில் தரலாம், இரண்டு சந்தர்ப்பம் இருக்கிறது தானே. ஆதிபராசக்தி திரைப்படத்தில் இருக்கு ஐயா, அவருடைய பாடல். அவர் ஆரவர் நிலவை காழ, நிலவு பகலிலே நிலவு வருவதன்

0: கம்பர் பையன்
1: இல்ல இல்ல கம்பர் பையன் இல்ல இதுக்கு வராது ஐயா. ஐயோ
0: சொல்றீங்களா,
1: அந்தாதி பாடலை பாடியவர் மற்றவர்கள் வருவார்களா என்று பார்ப்போம். நன்றி, மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் அழைத்ததோ தெரியவில்லை. வணக்கம், இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. யார் சொல்வது? பதிலை கேட்போம். பொக்கிஷத்திலே வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மயிலாப்பூர் மயிலாட்டத்தோட வந்திருக்கின்றார் என்னுடைய மயில் மயிலாடும் மயில் மயில் மயில் உறவாடும் உறவாடும் ஊர்ல இருப்பவர் அப்படித்தானே?
2: ஆமாம்,
1: சிவபுரியில் இருந்து எங்கள் மயில் வாகனம் குஞ்சு வந்திருக்கு. எப்படி இருக்கு இந்த மயில் கூட்டம் எல்லாம்? உணவு அருந்து விட்டு சென்று விட்டு அவர்கள் தூக்கத்துக்கு சென்று விட்டு. நீங்க நீண்ட நாள் வரவில்லை, என்ன காரணம்? ஊரில் இல்லையா இல்ல வளைத்தவரை விட்டு அப்படியா? என்ன நடந்தது? சரி சரி சரி, நலமா இருக்கின்றீர்கள் தானே? சரி, உங்கள் பெயரை ஒரு தடவை எல்லோருக்கும் தெரியத்தக்க உங்கள் பெயரை உரத்து கூறுங்கள். சிவபுரி சோமசுந்தரம் அவர்கள். நான் மயில் மயில் மயில் வந்து விளையாடும் ஊர் என்று கூறி ஒரு குழு கொடுத்திருந்தேன், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். உங்கள் குரலை நாங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். சுகமாக நலமாக நீங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் நாங்கள் வந்து இணைந்ததற்கு நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பொக்கிஷத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் சோமசுந்தரம். அபிராமிப்பட்டர் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அபிராமிப்பட்டர் என்ற சரியான பதத்தை தந்திருக்கிறார் சோமசுந்தரம். உங்களுக்கான ஒரு புள்ளி. நான் இதை இவ்வளவு தூரம் விவரமாக இந்த ராஜ்மார்க்கு திடீரென்று தோன்றவில்லை, அவருக்கு தெரியும், இருந்தும் விட்டுவிட்டார். சரி, அபிராமிப்பட்டர் என்பது சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற பெயரையும் கேட்டு புகழடைகள். அந்த வேளையிலே இங்கே முதலாவது இலக்க பெட்டியை திறந்து அதற்கு பதில் கிடைக்காமல் இருக்கின்றது. ராஜ்மார் திறந்த பெட்டி இந்த சாதி மல்லி பூ இருக்கிறதுவா? சாதி ஜாதி மல்லி பூ, அதனுடைய மறு பெயர், இன்னும் ஒரு பெயர் அதற்கு இருக்கின்றது. அது என்ன பெயர் அது கூறினால் உங்களுக்கு ஒரு புள்ளி, ராஜ்மார் கூறினால் ரெண்டு புள்ளி. அபிராமி பட்டர் என்பது அற்புதமான பதில். சரியா புரிந்தது உங்களுக்கு இல்லையா? சரி, இப்ப ஜாதி மல்லி பூவுக்கு இன்னொரு பெயர் இருந்தது. வரும் பொழுது அந்த ஜாதி மல்லிகை பூவுக்கு இந்த பெயர் இருந்தது, புனிதமான பெயர்.
2: ஹலோ,
1: கூறுங்கள்.
2: பாரிஜாதம்
1: இல்லையா? பாரிஜாதமும் ஜாதி மல்லியும் ஒன்றா இல்லை தானே? பாரிஜாதம் வேறு பூ, இது வேறு பூ. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டி திறக்கலாம். உங்களுக்கு ஒரு பெட்டி திறக்கின்றேன். எந்த பெட்டி வேணும்? இந்த இலக்கம் ஏழாவது இலக்கத்திலிருந்து தொடர்ந்து போகலாம். உங்களுக்கு பத்தாவது இலக்கம் அற்புதமான பதம். சரி, பத்தாவது இலக்க பெட்டியை சென்று சோமசுந்தரம் உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைத்துவிட்டு அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடுச்சு. சு என்று திறவுகோல் போட்டு திறந்தேன், திறந்து விட்டது பெட்டி அழகாக. அங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது. அந்த நான்கு எழுத்துக்கள் கூறும் பதம் இந்த திருவார திருவாசக பாடல்களை கூறும் ஒரு பதம். இப்படி கூறுவார்கள், தேவாரம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. தேவாரத்தை இப்படி அது அது ஒரு தேவாரம் என்று சொல்வது போல இப்படி சொல்லலாம். மறுபெயர், இன்னும் ஒரு பெயர் உண்டு அதுக்கு. ஐயா, உங்களுடைய தொலைபேசி துல்லியமாக இல்லை, விட்டு விட்டு வருகின்றது ஒலி. கொஞ்சம் திரும்பி ரெண்டு பேர் எங்களுடைய ஒலி இந்த பேர கொஞ்சம் ஒரு திரும்பி நின்று பேசலாம், அல்ல ஒரு இரண்டடி தள்ளி நின்று பேசலாம், விலை நின்று பேசுங்கள். எப்படி?

0: கூறலாம்.
1: தேவாரம் திருப்புகழ் வராது.
0: திருப்புகழ் ஐந்து எழுத்து புகழ் ஆறு எழுத்துல வருகின்றது. அதே போன்றுதான் தேவாரம் திருவாசம் இது எல்லாவற்றையும் சேர்த்து இருக்கிற வடிவத்தை கூறுவது. அநேகமா நான்கு வரிகளில் வருவதை இப்படி கூறுவார்கள். நான்கு வரிகளில் வரும் தேவாரங்கள் அதை இப்படி கூறுவார்கள். மந்திரமாவது நிறு அப்படியான தேவாரங்கள் எல்லாவற்றையும் இப்படி கூறுவோம். திருப்பாவை இல்லை, அது அது ஒரு அந்த அது ஒரு பாடல் இல்லை, அது ஒரு பாடலின் பெயர் தான், ஒரு ஒரு தொகுப்பின் பெயர் தானே ஐயா. தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருப்பாவை இதெல்லாம் ஒரு தொகுப்பின் பெயர். இவற்றையெல்லாம் சேர்த்து இப்படி கூறலாம் படிவத்திலே வருவதை கூறுவார்கள்.
1: பத்து பாட்டிலையும் வராது. அதுலயும் வராது,
0: வரவில்லையே.
1: சரிங்க, அது என்னன்னு தெரியல.
0: கொஞ்சம் சிந்தித்தால் வரும். அந்த பூவையும் நினைத்து கொண்டு வாருங்கள் மீண்டும். அந்த பூவை பெயர்த்தோட மீண்டும் அழையுங்கள். நன்றி ஐயா, நன்றி. குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் தாண்டி விட்டோம், அதனால் மீண்டும் பெறணும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்றது, மீண்டும் பாருங்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும். ராஜ்குமார், இரண்டு புள்ளிகளை இழந்து விட்டீர்களே. அவ்வளவு தூரம் உரித்து கொடுத்தும் அபிராமி பட்டர் உங்களுக்கு தெரியும். உடனே வரவில்லை, என்ன உடனே வரவில்லை அபிராமி பட்டர். சரி, இப்பொழுது அவர் திறந்த படி
2: இந்த ஜாதி மல்லிக்கு 100 பேர் வந்து பிச்சிப்பூ
0: இல்ல, பிச்சிப்பூ வேறு. பிச்சி என்பது 3 எழுத்து, பிச்சி பூ என்றாலும் 4 எழுத்து தானே வருகின்றது. பிச்சி பூ வேறு, ஜாதி சாதி மல்லிகை வேறு.
2: சரி சரிங்க சரிங்க ஐயா. இவருக்கு என்ன கேள்வி கேட்டீங்க?
0: இவருக்கு கொடுத்த 4 எழுத்து சொல் பதம் இந்த தேவாரங்கள் அதையெல்லாம் இன்னும் ஒரு சொல்லாலே சொல்ல இன்னொரு பதத்தாலே அறிய கூறுகிறார்கள். என்ன வடிவத்திலே 4 வரிகளிலே வருகிற தேவாரங்களை வடிவத்தில் இந்த வடிவத்திலே வருகின்றது. அவரை சிலர் கதையாக கூறுவார்கள், வாசகமாக கூறுவார்கள், இந்த வடிவத்திலும் கூறுவார்கள் என்று கூறப்படுகின்றது. திருமுறை வந்து எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுவதுதான் திருமுறை. அந்த அதுல வருகிற தேவாரங்களினுடைய வடிவத்தை கூறுவது தேவாரங்கள் எல்லாவற்றையும் இந்த இதுலேயும் கூறலாம். அநேகமாக புனிதமான தேவாரம் திருவாசகங்களுக்கு தான் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். இப்ப சினிமாவில் வருகிற பாடல்களை இப்படி சொல்ல மாட்டோம். இப்ப கவிஞர்கள் எழுதுற சாதாரணத்தை கவிதை என்று கூறுவோம். அதே போன்று இந்த தேவாரங்களை இப்படி கூறலாம். பக்திமயமான ஒரு பதம்.
2: சரிங்கய்யா, சரிங்க.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏழாவது பெட்டி ராஜ்குமாரின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்தேன். சம்பூர்ண மகா சௌக்கியம் சவா மகா மகா சௌக்கியம். ஓம் குருமாரி ஜலமாரி ஜலமாரி கருமாரி. திறந்து விட்டோம், திறந்து விட்ட 5 எழுத்துக்களை கொண்ட எங்களுடைய நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் மொழியை கூறும் ஒரு பதம் 5 எழுத்துக்களை கொண்டது. திரைப்படத்துக்கு வந்திருக்கின்றது முதலாக, பாடல்களே முதலாக வந்திருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற மொழியை இப்படி கூறலாம் 5 எழுத்துக்களால்.
2: பேசுகின்ற மொழியை
0: நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்ன மொழி பேசுகிறோம் அந்த மொழியை இப்படி கூறலாம். இப்போ இந்தியர்கள் இந்தியாவிலே கர்நாடக மொழி இருக்கின்றது, ஆந்திரத்து தெலுங்கானா மொழி, தெலுங்கு மொழி, இந்தி மொழி என்றெல்லாம் இருக்கிறது தானே. அதே போல எங்கட மொழியை இப்படி கூறலாம். அற்புதமான ஒரு பதம் உங்களுக்கு தெரியும். பாரதியார் பாடல் எல்லாம் இருக்கின்றது. செல்வன் என்ற ஒரு திரைப்படமும் வந்தது. முதல் இந்த பதத்தை போட்டு செல்வன் என்ற ஒரு படமும் வந்தது, ஒரு திரைப்படமும் வந்தது. செல்வி என்றும் கூறலாம். எங்கள் தமிழை கூறும் பெயர், தமிழை இப்படியும் கூறலாம். இப்படி அழைக்கிறார், அழைக்கிறார்கள், அழைக்கிறோம், பேசுகிறோம். நல்ல தமிழ்
2: செல்வன்
0: இல்ல, நல்ல இந்த தமிழுக்கு ஒரு பெயர் ஐயா, தமிழ் செல்வன். அதுல ஒரு திரைப்படம் வந்து எப்படி வந்தது, அப்படி என்ன தமிழ் செல்வன் ஒன்று வந்தது, ஒரே என்னன்னு வந்தது எங்கள் தமிழ் மொழியை அழைக்கும் பதம், எங்கள் தமிழை கூறுவது. எப்படி எப்படி தமிழை கூறுவோம், என்ன தமிழ்? இந்த தமிழை அஞ்சு எழுத்துலயே கூறுவோம். எங்க தமிழை என்ன என்ன மாதிரி, எப்படி எப்படி இருக்கும் எங்கள் தமிழை சிறப்பாக கூறும் பொழுது எங்கள் தமிழை எப்படி கூறுவோம், இப்படி கூறுவோம்.
2: செந்தமிழ்
0: சரியான பதம், செந்தமிழ் என்று கூறுவோம். வாழ்த்துக்கள். நல்ல வேலை செந்தமிழ் என்பது சரியான பதம், ரெண்டு பதத்தை கூட பார்த்தீர்கள். நல்ல வேலை செந்தமிழ் என்று கூறுவோம். நாங்கள் கூறுவோம் தான் அருந்தமிழ், செந்தமிழ், நற்றமிழ் என்று கூறுவது போல செந்தமிழ் சுத்தமான சிறந்த தொன்மையான அருந்தமிழ் அல்லவா செந்தமிழ் என்று. செந்தமிழ் செல்வன் திரைப்படம் வந்தது தானே. செந்தமிழே வணக்கம், செந்தமிழ் நாடனும் போதுநிலை பாரதியார் பாடல் பார்த்தீர்களா? செந்தமிழ். அடுத்த பட்டிக்கு செல்லுங்கள். ஏழுதான் செந்தமிழ். அப்ப எட்டாவது வருகிறீர்களா? ஆறு அபிராமி பட்டர், ஏழு செந்தமிழ், இப்பொழுது எட்டாவது பதத்துக்கு வந்து விட்டோம். உங்களோட பேர்ல சரியா எட்டாவது பதம் வந்து கொண்டு வந்து விட்டேன். எட்டாவது பதம் இலகுவாக கொண்டு வந்து விட்டேன், கொண்டு வந்து வைத்து விட்டு கையை தட்டுகிறேன், கை தட்டின சத்தத்துக்கு திறந்து விட்டது அந்த பட்டி, சரியா? அதற்குள்ளே இரண்டு எழுத்து, இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இரண்டு எழுத்து தான் அதுல இருக்கின்றது. இது எங்களுடைய முகத்துக்கும் சிலருடைய பெயருக்கும் வானத்திலே இருக்கின்ற ஒருவருக்கும் இது உதவுகிறது. இந்த அழைக்கலாம் இந்த இந்த சொல்லாலே, இந்த சொல் இரண்டு சொல்லு
2: முகத்திற்கும்
0: முகத்தையும் இப்படி கூறலாம். சில பெயர் சிலரை நாங்கள் இந்த சொல்லிலே பெயர் வைத்திருக்கின்றோம். இது வானத்திலே இருக்கும் ஒருவருக்கும் இந்த பெயர் இருக்கின்றது. மதி, வான்மதி, வெண்மதிய என்று கூறுவதில் மதி அழகன், மதி என்று கூறுவோம். முகம், முகம், முழு முகம், அது முழுமதி என்று கூறுவோம். மதி முகத்துக்கு மருந்தானே. வாழ்த்துக்கள். சிறப்பான பதம் தந்து இரண்டு புள்ளியை மேலும் பெற்றுக் கொண்டு வாழ்த்துக்களோடு சென்று மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: சரியா, ரெண்டு பதம் தந்து விட்டீர்களா, ரெண்டு கூறிவிட்டீர்களா? கடிகாரம், கடிகாரம். எங்கே என்னுடைய மகள் சியாமலா அழைத்திருந்தாள். சியாமலா ஓடி

ஸ்ரீசியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். இன்னொருவர் இணைப்பில் இருந்தபடியால் உங்களை எடுக்க முடியவில்லை. ஓடிவர வேண்டும், அழைக்க வேண்டும், சொற்களை பெட்டிகளை திறக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், புள்ளிகளை பெற வேண்டும்.

நேரம் சரியாக 12:17 நிமிடம் நண்பகலை தாண்டிவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:47 நிமிடம். அதே போன்று ஈழத்திரு நாட்டிலும் இருக்கின்றது 5:17 நிமிடம் என்று இங்கிலாந்து நாட்டிலே காட்டும் வேளையிலே அடுத்த உறவு வந்து விட்டார். அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே, வணக்கம். சோமசுந்தரம், இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது ஐயா. மீண்டும் அலையுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் மலர்கின்றது.

0: பாலக்காட்டிலிருந்து அன்பு பிரபு அவர்கள் வணக்கம் வைத்திருக்கின்றார்கள். வணக்கம் என்று நானும் கூறுகின்றேன் பிரபு. வந்து இணைந்து கொள்ளுங்கள், புள்ளிகளை கண்டுபிடியுங்கள், வெற்றி பெறுங்கள். வேளாண் கண்ணிலிருந்து மீண்டும் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: பேருந்து ஏறிவிட்டோம் ஐயா, திருபுவனம் பஸ்.
0: ஆஹா, பேருந்தில் ஏறி திருபுவனத்தை நோக்கி பயணம் செய்கிறீர்கள். சரி, அந்த வழியிலே பங்கு பற்றி கொண்டீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த ஒரு பதம் ஒன்று கடக்கு கொண்டு இருக்கின்றது. ராஜ்குமார் அவர்கள் தந்த அந்த பூ கண்டுபிடிச்சீர்களா?
1: நாகலிங்க பூ.
0: என்ன ஐயா, நான் மல்லிகை பூனுடைய மரம் மர பேருன்னா நாகலிங்க பூ. என்ன பேரும் ஐயா? நாகலிங்க பூ போல மாதிரி. என்ன ஐயா? குறிப்பாக தந்துவிடேன். சாதி மல்லி பூவின் மறுபெயர் அதை விடுவோம். இப்பொழுது ஒரு பதம் தந்திருந்தார்கள். இந்த திருவாரம் திருவாசகம் எல்லாவற்றையும் கூறுவ இன்னும் ஒரு பதம் இருக்கின்றதா? இப்படி இருக்கின்றது, திருஞான சம்பந்தர் இந்த தேவாரத்தை பாடினார் என்பது போல தேவார இப்படி பாடினார். அந்த அந்த தேவாரத்துக்கு இன்னொரு மறு பெயர் இருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது. அதை அவர் கூறவில்லை. நீங்கள் முடிந்தால் கூறலாம், அல்லது ஒரு பெட்டி திறக்கலாம். திருமுறை என்பது திருமுறை என்று வர திருமுறைகள், அது வந்து எல்லாவற்றையும் சேர்த்து கூறுவது. திருமுறை சரி வரவில்லை, பொருந்தவில்லை. எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரிலே. கிருஷ்ணா, உங்களுடைய பெயரை நாமம் சூட்டி வைத்திருக்கிறேன் அந்த பெட்டிக்கு. எல்லா பொறுப்பும் உங்கள் தான், பெட்டியின் பொறுப்பு உங்களை பொறுத்தது. அந்த பெட்டியை திறப்பதற்காக நான் அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சேசு என்றேன். திறந்து விட்டால் அங்கே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. அந்த பதம் ஒரு மிருகத்தை குறிக்கின்றது. அந்த மிருகம் எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது. அதை ஆனால் அதை பிரத்யேகமான மிருகமாய் இருக்கும். அது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கள் வீடுகளிலேயும் இருக்குன்னு காணலாம். வீடு எல்லா வீடுகளிலே ஊர்களிலே காணலாம் அந்த மிருகத்தை. அதுக்கு எல்லாவற்றைய போல நான்கு கால், ஒரு வால், இரண்டு கண், இரண்டு காது, முடி, எல்லாம் பல்லு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த இது ஒரு வளர்ப்பு பிராணி என்றும் கூறலாம், வளர்ப்பு மிருகம் என்றும் கூறலாம். ஆனால் அதற்கே இது விசேஷமாக இருக்கும். விசேஷமான மிருகம் எதுவாக இருக்கும்?
1: வீட்டுக்குள்ள
0: வளர்க்கலாம். இந்த அதுல இந்த பிரத்யேகமான எல்லா மிருகங்களும் இதை செய்யாது. அந்த வீட்டு பிராணி தான், அந்த பிராணிகள் எல்லா மிருகங்களும் இப்படி செய்யாது. இது பிரத்யேகமானது, விசேஷமானது, விசேஷ குணம் உள்ளது. நாலு கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, பல் இருக்கு, கண் இருக்கு, தலை இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. வீட்டில் நாங்க வளர்க்கிற பிராணிகள்லயும் ஒன்று. ஆனால் அந்த வளர்க்கிற மிருகத்துக்குள்ள விசேஷ குணம் உள்ள ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு விசேஷ குணம் இருந்தா இப்படி கூறுவோம். இப்ப பூனை இருக்கிறது. பூனையை அடிக்கடி களவெடுத்தா என்னன்னு கூறுவோம்? கள்ள பூனை என்று கூறுவோம் இல்லையா? திருட்டு பூனை என்று. அதே போன்று இந்த மிருகமும் ஒரு பிரத்யேகமான குணம் உண்டு. அது எது? சரி, இன்னும் சுற்றுமா சொல்லுங்க. இந்த மிருகம் வேடுவர்கள் அநேகமாக உபயோகிப்பார்கள். இவரை பழக்கி வைத்திருப்பார்கள் வேடுவர்கள்.
1: என்னையா,
0: ரெண்டு எழுத்து வரல. ஐந்து எழுத்து
2: பசுமாட்டுல என்ன விசேஷ தன்மை? மாடுகளுக்குள்ளே விசேஷமான தன்மை உள்ளது. பசுமாடுனா அந்த பசுமாட்டுக்கே விசேஷமான மாட்டு எப்படி கூறுவீர்கள்? கூற முடியாது. பால் மாடு அவ்வளவுதான கூறுவோம். அதே போன்றுதான் இது, அதே போன்று இல்ல விசேஷ தன்மை உள்ளது என்று கூறுவோம். விசேடம் பிரத்தியம், மற்றதைகளை விட இதிலே ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கின்றது. இப்ப மாடு, மாட்டுக்களை உழவு மாடு, எல்லா மாடு முழுமா உழவு? சத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதோ
1: மீண்டும்
2: வர வேண்டும், சிந்தித்துக் கொண்டு வாருங்கள், வாருங்கள் வந்து நீங்கள் மீண்டும் சொன்னாலும் ரெண்டு புள்ளி இருக்கின்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள்.
1: சரி,
2: நன்றி.

இவரது நாகப்பன் வந்திருந்தால் அடித்து கொளுத்தி கொண்டு போவார். எல்லாம் எடுத்தவுடன் பதங்களை தந்து கொண்டு செல்வார். நீங்களும் அதுபோல தரக்கூடியவர்கள் தான், கட்டிக்காரர்கள் தான், வழக்கமாக வந்து இணைந்து கொள்பவர்கள். புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்கே கொண்டு வாருங்கள்.

0: மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பொக்கிஷம் நிகழ்கின்றது. பொக்கிஷத்தில் கலந்து கொள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவளோடு வர துடைக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள். பாடல்களை மட்டும் கேட்டு நாங்கள் ரசித்துக் கொண்டிருப்பதை விட எங்கள் சிந்தனையையும் தூண்டிக்கொள்ள வேண்டும். வேகம் விவேகம், நாங்கள் பழகும், நாங்கள் பேசும், எங்களை வளர்க்கும், நாங்கள் வளர்த்த தமிழ் தானே பேசுகிறோம், தமிழில் தானே பேசுகிறோம், தமிழ் சொற்களை தானே கண்டுபிடிக்க எண்ணுகிறோம். ஏன் முயற்சி செய்ய முடிவதில்லை? உங்களால் வர வேண்டும். இணையுங்கள், இணைந்து உங்கள் சிறப்பினை காட்டுங்கள். வந்துவிட்டார் ராஜ்குமார், வந்துவிட்டார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். கண்டுபிடித்தீர்களா?
1: அவரு வேடர்கள் பழக்கம் இருக்கும், அந்த வீட்டை வளர்க்கறதுங்களா?
0: ஆமா, வீட்டிலேயே வளர்க்கலாம். ஆமா, அது குறுநேன் வீட்டிலயே வளர்க்கணும் என்று.
1: ஐயா, வேட்டை நாய்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம், வேட்டை நாய். அவருக்கு வரவில்லையா? மூன்று எழுத்தினால மாடு என்றெல்லாம் குறிக்கொண்டு போனார். இது வேட்டை நாய், நாய்களுக்குள்ளே விசேடத்தன்மை உள்ளது. வளர்ப்பார்கள், வேட்டைக்கு உதவுது. வேட்டை நாய் என்ற சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் தந்த பெட்டி நீங்கள் கூறிய பதில் ஒரு புள்ளி கிடைத்திருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராஜ்குமார். உங்களுக்கு அந்த தேவாரத்தை எப்படி கூறுவது கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: யோசனை,
0: யோசியுங்கள். அந்த பூ பூவை கண்டுபிடித்தீர்களா? உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறது ஒன்பதாவது இலக்கம். நீங்க ஒன்பதா? ஒன்பது விருப்பமா?
1: இல்லைங்க, எனக்கு பிடிக்காது.
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வருகின்றேன், எடுத்துக்கொண்டு வருகின்றேன். உங்களுடைய பதிகின்றேன், கை தட்டுகின்றேன், திறக்கின்றது. இலக்கம் வந்தபடியே கையை தாட்டி விட்டேன். ஒன்பதாவது இலக்கம் தானே திறந்து கை தாட்டினால் தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும். கை தட்டு திறந்து விட்டது. சரியா? சரியா? அது வந்து எங்களுடைய நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஒரு இலக்கத்தை கூறுவது, ஒரு இலக்கத்தை கூறுவது கூறுகின்றது. 500, 100, 200, 300 என்று இலக்கங்கள் இருக்கின்றதுல, அதிலே ஒரு இலக்கத்தை குறிக்கின்றது நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். பத்து எழுத்துக்குள்ளே இருக்கின்றது, பத்து எழுத்துக்குள்ளே ஒரு இலக்கத்தை குறிக்கின்றது. குறிப்பாக கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டேன் இந்த இடத்திலே. இப்பொழுது கூறுங்கள், நான்கு எழுத்துக்களால் அழைக்கப்படும் பெண்.
1: ஐயா, இலக்கம்ன்றது வந்து நான்கு எழுத்து, இலக்குன்னு கூட சொல்லாங்களே ஐயா?
0: ஒரு இலக்கம், 1, 2, 3, 4 இருக்குல்லவா, அந்த இலக்கங்களுக்குள்ளேயே ஒரு இலக்கத்தை அழைக்கும் பொழுது நான்கு சொற்களிலே வரும். இப்ப 1 சைபர், சைபர் எப்படி அழைப்பீர்கள்?
1: 100
0: என்று கூறுவது போல இந்த இலக்கத்தை இப்படி கூறுவோம். இலக்கத்திலே காட்டுவதை எழுத்திலே கூறினா நான்கு எழுத்திலே கூறலாம். இப்ப புரிந்ததா? பத்து எழுத்துக்குள்ளேதான் அது இருக்கின்றது. சொன்னாலே ரெண்டு புள்ளிகள். உங்களுடைய இலக்கம் கைதட்டி திறந்த பெட்டி. வாழ்த்துக்கள். அங்க கட்டிக்காரன், கட்டிக்காரன். 9, O-N-P-D-U, நம்பர் 9 தானே உங்களுக்கு இலக்கம் பொருத்தமானது. இரண்டு புள்ளிகள். அப்படியா, பிடிச்சீர்களா? கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன். வாழ்த்துக்கள். இதுதான் வேகம் விவேகம் என்று கூறுவது. ஒன்றை கூறிவிட்டு அதிலிருந்து பிடித்துக் கொள்ள வேண்டும். விவேகமாக கட்டிச்சமா, எங்கள் தமிழ் தானே, நாங்கள் பாவிக்கும் சொல் தானே. சரி, அடுத்து ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு அனுமதி உண்டு.
1: பத்து
0: தான் சோமசுந்தரம் அவர்கள் திறந்த தேவாரத்தை கூறுகின்ற சொல். அடுத்து
1: 11
0: உங்களை மயக்கும் ஒரு பதமாக இருக்கலாம். ஏண்டா, படம் அப்படித்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு வருகின்றேன். ராஜ்குமார் என்ற பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டிருந்த பெட்டியை நான் அத்தனை திருப்பி கொடுக்க வேண்டிய பெட்டிகள். அங்கே வந்து அந்த காகசம், அபூ காகசம் திறந்துடுச்சு. சு என்று திறவுகோலை போட்டவுடன் திறந்து விட்டது. மகிழ்வாக திறந்து நல்ல குலுங்கும் குலுங்கும் சத்தம் கேட்கின்றது. அந்த பெட்டியை பார்த்தால் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த நான்கு எழுத்துக்களை கொண்டது இரு பாலாரும் அணிகின்ற ஒரு அணிகலன், ஆனால் பெண்கள் அதிகமாக அணிவார்கள். இந்த அணிகலனை எந்த நிறம் அணிந்திருப்பார்கள்? சரியா, சத்யா திரைப்படத்திலே இந்த இதுக்கு ஒரு பாடலே இருக்கின்றது. சரியா, நான்கு எழுத்துக்களை கொண்டோ ஆபரணம், அது தங்கத்தில் இருக்கலாம், பிளாஸ்டிக்ல இருக்கலாம், தகட்டிலே இருக்கலாம், தகரத்திலே இருக்கலாம், பித்தாளையிலே இருக்கலாம். சின்ன குழந்தையிலிருந்து முதியவர் வரை அணிந்து கொள்வார்கள். ஆண்களும் அணிகின்றார்கள், பெண்களும் அணிகின்றார்கள், ஆனால் பெண்கள் தான் அநேகமாக அணிகின்றார்கள். பெண்கள் அலை அணிந்தால் உங்களை மயக்கும் அது, எந்த நேரமும் அது அந்த ஓசையும்.
1: வளையல், வளையல்,
0: வளையல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ண கண்டாடி வரும் வளையல் இல்லையா, வளையோசை கலகல கலவன. சத்யா திரைப்படத்திலே அந்த பாடல் வளையல். சிறப்பான பதில், இரண்டு புள்ளிகளை இன்று சேர்ந்து நாயகனாக திகழ்கின்றார் ராஜ்குமார் அவர்கள். இரண்டாவது பட்டியை திறக்க போகின்றார். இரண்டாவது பட்டியை திறவுங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார், உங்களுக்கு இன்னொரு பட்டி இருக்கிறது இல்லவா? ஐயோ, இல்ல, இரண்டும் கூறுவிட்டீர்கள். சரி சரி சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் வருகின்றார். வணக்கம் ராஜ்குமார். பன்னிரெண்டாவது பட்டியும் ராஜ்குமார் உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். கொண்டு வந்து சம்பவம் மகாதேவ சம்பூர்ண ஹரிச்சந்திர ஓம் சுக்லாம் பலதரம் சசிவண்ணம் திறந்து விட்டது. அற்புதமான ஒரு பதமையா, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம், இந்த உறவு முறைகளுக்குள்ளே ஒரு உறவை குறிக்கும் பதம். இந்த உறவு சொந்தங்கள் இருக்கிறது அல்லவா, அப்பா அம்மா அண்ணான் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த சொந்த அப்படியான சொந்தங்களை அழைக்கும் அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு அச்ச ஒரு ஒரு உச்சமான பதம். அது பாடல்கள் கூட இருக்கின்றது. ஆனால் அந்த உறவு முறையை பெண்கள் அதிகமாக பாவிக்க மாட்டார்கள். ஆனால் பாவித்தால் பாவித்ததுதான். அந்த முறை ஆண்களை குறிக்கும் பதம். இப்ப முறைகளில் அப்பா என்றால் ஆணை குறிக்கும், அம்மா என்றால் பெண்ணை குறிக்கும். அதே போன்று இதுவும் ஒரு பாடலும் அற்புதமான பாடல். அந்த நேரத்தில் பி சுசீலா அம்மாவுடைய பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பதம்.
1: உறவு முறைங்களா?
0: ஆமா ஆமா,
1: ஆண்கள்
0: கணவன் மனைவியை அழைக்கும் பதமுமாக இருக்கலாம். அற்புதமான பதம், கணவனை மனைவி அழைக்கும் பதம்.
1: இப்போ
0: இப்போ உள்ளவர்களும் அழைக்கின்றார்கள், அப்போ உள்ளவர்களும் அழைக்கின்றார்கள். வாழ்த்துக்களாடேங்க அப்போ அத்தான் உடனே ராஜ்குமாருக்கு வந்து விட்டது ஓசை கேட்டு கேட்டு இல்லையா. இன்னொரு பதம் திறக்கலாம், பெண்கள் பட்டி திறக்கலாம் நீங்கள்.
1: சரிங்க,
0: பதிமூன்று. ஓடி சென்று எடுத்துக்கொண்டு வைத்து விட்டேன் ராஜ்குமார் உங்கள் பெயரிலே. இன்றைய நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பெட்டியை நான் கைதட்டி திறக்கின்றேன். திறந்து விட்டது பெட்டி. அங்கே இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இது வந்து ஒரு நீர் தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதம். இது நிக்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். பல பதங்கள் இருக்கின்றது இதிலே, அதிலே ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது. எப்பொழுதும் இது பள்ளத்தை நோக்கித்தான் செல்லும், உயரத்தை நோக்கி செல்லாது.
1: ஐயா, அதுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது.
0: அதுல ஒன்ற கூறுங்களையும் கேட்டு பார்ப்போம். அதுக்குத்தான் எனக்கு தேவை, நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நதி தான், ஆனால் அது நதி கொஞ்சம் பெருசு, இதை விட இது கொஞ்சம் சின்ன. நதியிலிருந்து பிறப்பவர் தான் ஓடை. நதியிலிருந்து பிறப்பவர் தான் இவர். ஓடை ஓடை
1: ஓடை நதியாகிறது.
0: ஓடை நதியாகும் போய் கலக்கும். நதியிலிருந்து பிரிந்து சின்ன இடத்துக்களால் ஓடும். ஓடை என்பது சரியான பதம். ஓடை சரியான பதம். மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்று வெற்றியை தேடி நகர்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் பெறலாம். நன்றி நன்றி ராஜ்குமார். நன்றி நன்றி நன்றி நன்றி. சியாமலா, நீங்கள் அழைத்தீர்களம்மா. மீண்டும் அழைக்க வேண்டும். அழைக்கும் பொழுது இன்னொருவர் இருந்தார். அங்கே உடனே அழையுங்கள். இது நல்ல சந்தர்ப்பம், வர வேணும். அழைப்பவர்கள் ஓடி வரலாம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. 12:35 எங்களுக்கும் உங்களுக்கு 10:05 காட்டுகின்றது. இனிமையான இந்த வேளையிலே நீங்கள் இதமாக வந்து கலந்து உங்கள் எண்ணக்கிடக்கைகளில் இருக்கும் சொற்களை தெரிந்தெடுத்து எங்கள் சிந்தனையை தூண்டும் வகையிலே வேகம் பி வேகமாக இணையுங்கள். யார் சொல்வதோ என்று கூறுகின்றது இந்த பதம். வணக்கம் வணக்கம் சாந்தி. வணக்கம். நீண்ட நாட்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சாந்தி. எந்த ஊர்ல இருந்து? நீண்ட நாட்கள். என்ன நடந்தது?
2: ஆமாங்க ஐயா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம்
0: ஒரு நாளும் சொந்தக்காரர் வந்து கூட்டாளிகள் வந்திருக்காங்க. உங்களுக்கு மாலை நேரம் 8 மணி? எட்டு மணி பிறந்தவில்லை, 9 மணியே பிறந்தாத இறுதி நேரத்தில் தானே வருபவர்கள் வேறு. சரி, வாழ்த்துக்கள் சாந்தி. நலமாக இருக்கின்றீர்களா? அழகி குடும்பம் அப்படி இருக்குன்னு அதைத்தான் கேட்க முன்னுக்கு வந்தேன். அழகி குடும்பம் அப்படி இருக்கு.
2: அழகியோட போட்டி அழகிக்கு உடம்பு சரியில்லை, அது ஒரு நாள் போயிட்டு வந்தேன்.
0: என்ன நடந்தது?
2: அது ஏதோ கடித்த அலர்ஜி
0: ஆயிடுச்சு. அப்ப இந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்திருக்கும் போது இவர்கள் எப்படி இருப்பார்கள்? சொந்தக்காரர்களோடு, உங்களுடைய சொந்தக்காரர்களோடு பழகுவார்களா? இவர்களை வளர்ப்பவர்கள் நண்பர்கள் உறவினர்களோடு அதிகம் சேர விட மாட்டார்கள். ஏனென்றால் வருபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்கள் அந்த இனம் கண்டுபிடிக்க மாட்டார்கள். இப்ப சரியான, இப்ப நான் உங்களுக்கு வந்து பழகும் போது என்னை நன்றாக பழகி இருக்கும். அப்ப என்னை கண்டவுடன் அது வாலாட்டி வரவேற்கும். அதே நேரத்தில் நான் உங்கள் வீட்டில் ஏதாவது தீயது செய்ய வந்தேன் என்றால் கூட என்னை அதுக்கு தெரியாது. புரியுறதா? கண்டுபிடிக்கிறதுக்காக அதனால தான் அப்படி. சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் பொக்கிஷத்தில் இணைகின்றோம். நீங்களும் நலமா
2: இருக்கின்றீர்கள்?
0: அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கேன் வானொலி. அவ இருக்கின்றா? நலமா இருக்கின்றா? இன்னும் அந்த உற்சாகம் காணாத, கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் பலம் குறைந்திருக்கின்றார் மருந்துகளாலே.
2: கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை.
0: நான் இருக்கின்றேன் இருக்கின்றேன் தேறி வந்து விட்டேன். அவ வந்து மீண்டும் காற்றலைக்கு வந்து உங்களோட கும்மாளம் அடித்தால் அவ சுகம் வந்துவிடும். பொக்கிஷத்திலேயம்மா இரண்டு பதங்கள் சொல்லப்படாமல் இருக்கின்றது. முடிந்தால் கூறலாம். ஒன்று வந்து ராஜ்மா திறந்த பெட்டி. ஜாதி மல்லி என்ற பூவின் மறுபெயர். 5 எழுத்துக்களை கொண்டது. அடுத்தது தேவாரங்கள், திருவாசகங்கள். தேவாரங்களை இந்த சொல்லாலும் கூறலாம். தேவாரங்களுக்கு கூறும் இன்னும் ஒரு பதம் ஆலயங்கள். அதுவும் 4 எழுத்துக்களை கொண்டது.
2: பாசுரம்.
0: பாசுரமும் நல்ல பதம் தான். ஆனால் பாசுரம் வந்து தேவாரங்களுக்கு வராது. அது வந்து ஆண்டாள் ஆழ்வார்களுடையது தானே அம்மா பாசுரம், இல்லையா? பாசுரம் நல்ல பதமா? நான் எனக்கு பொருந்தவில்லை அம்மா. தேவாரங்களுக்கு தான் நிச்சயமா கூறப்படுகிறது இது.
2: ஜாதி மல்லிக்கு இன்னொரு
0: பெயர்.
2: பாரிஜாதம்.
0: என்னம்மா பாரிஜாதமும் ஜாதி மல்லியும் உண்டா? சில ஊர்ல போய் பாரிஜாதம் என்றால் ஜாதி மல்லியே கொடுப்பார்களா?
2: சில ஊர்ல அப்படிதாங்க.
0: நீங்க பார்த்து இரண்டு பூவையும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
2: இருக்குங்க.
0: ஜாதி மல்லி, ஜாதி மல்லியும் பாரிஜாதம் ஒரே மாதிரியா? எனக்கு தெரியாது.
2: பாரிஜாதம் வேற.
0: அப்ப எப்படி அவர்கள் கொடுப்பார்கள் மாறி?
2: சில இடங்கள்ல கூற அந்த மாதிரி சொல்றாங்க ஐயா.
0: எங்க சில இடங்கள்? தர்மபுரி இல்லையா? தகடூர்லயா?
2: இல்லையா, தர்மபுரி இல்லைங்க ஐயா.
0: அப்ப தகடூர் இல்லையா?
2: தர்மபுரி
0: பாரிஜாதம் என்று கேட்டால் ஜாதி மல்லியை விற்பார்கள், ஜாதி மல்லியை கேட்டால் பாரிஜாதத்தை கொடுப்பார்களா? இல்லையே, பெருந்தவில்லையடா அந்த பதம்.
2: நாங்கதான் விளக்கம்
0: சொன்னோம். கெட்டிக்காரி கெட்டிக்காரி, அது பொருந்தவில்லை மகளே. இன்னும் ஒரு பெயர் இருக்கம்மா, முடிந்தால் கூறுங்களடா. மற்றது தேவாரத்தை இப்படி தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடினார் என்றும் கூறலாம். தோடுடைய செவியன் என்றதை இப்படி பாடினார் என்றும் கூறலாம். அந்த தேவாரத்துக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கு மகள், நான்கு எழுத்துக்களை கொண்டது. முடிந்தால் கூறுங்கள், சிந்தியுங்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு தகுதி உண்டு. பெட்டியை திறவுங்களேன். முதலாவது இலக்கம் பூவினுடையது, பத்தாவது இலக்கம் தேவாரத்தினுடையது. இப்ப நீங்கள் திறக்கலாம் ஒரு பெட்டி. 14, 15, 16 செல்கின்றது. பதினேழு. அடேங்க அப்பா, இது 17 நான் சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன் என்று நீண்ட நாட்களுக்கு பின்பு சாந்தி பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். சுக்கலாம் பலதரம் சதிவஷ்ணம் சதுப்புஜம் என்றவுடனே திறந்து விட்டது. அங்கு அடுத்த சுவாகாவுக்கு போக முந்தைய பெட்டி திறந்து விட்டது அம்மா. திறந்தால் அங்கே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதமும் எங்கள் நாங்கள் உண்ணும் உணவுகளிலே ஒரு உணவை கூறுகின்றது. எங்கள் சாப்பாட்டில் உள்ள எங்கள் சாப்பாடு, அது ஒரு சாப்பாட்டை இப்படி கூறுகிறது உணவு. சாந்தி கேட்கிறதா நான் கூறுவது? கேட்கின்ற என்ன கூறுனேன்?
2: இல்லைங்க, இப்ப
0: உணவு வகையிலே ஒரு உணவை குறிப்பிடுகின்றது. இது ஒரு உணவு, 5 எழுத்துக்களை கொண்ட உணவு அம்மா. நல்ல சத்துள்ள உணவு. ஆனால் இதை இப்பொழுது யாரும் விரும்பி உண்பதில்லை, அதிகம் குறைவு. உணவு திரவம், திரவமா இருக்கலாம், கட்டியாயம் இருக்கலாம், திரவமா இருக்கலாம், உணவு சாப்பாடு. நீராகாரமாக உண்ணலாம், நீரோடும் உண்ணலாம், நீர் இல்லாமல் உண்ணலாம்.
2: கம்பங்கூழ்.
0: கம்பங்கூழ் எத்தனை எழுத்துக்கள் மகளே?
2: கம்பங்கூழ்.
0: கம்பங்கூழ் எத்தனை எழுத்துக்கள் பார்ப்போம், எண்ணி
2: பார்ப்போம்.
0: காகும்பங்கூழ் ஏழு எழுது, ஏழு எழுத்து. இது வந்து 6 எழுத்தம்மா, இல்ல 5 எழுத்தம்மா. 5 எழுத்து,
2: 5 எழுத்து சொன்னீங்க.
0: 5 எழுத்துடா, 5 எழுத்து. என்ன குழப்பிக்கிறீங்க? 5 எழுத்து. ஆனால் இந்த சாப்பாடை உங்களோட அழகி குடும்பம் சாப்பிடாதுன்னு. அநேகமாக கிராமப்புறங்களிலே, நாட்டுப்புறங்களிலே நம் மூதாதையர்கள் விவசாயிகளுக்கு இது விருப்பமான உணவு, முக்கியமான உணவும் கூட. எங்களுக்கும் தான், ஆனால் நாங்கள் இதை உண்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. எங்களுக்கு ஒரு திரைப்பட பாடலே பாடல்லேயும் பெறுகின்றது. இது அண்மையிலே வந்த திரைப்பட பாடல். அண்மை என்றால் 5-6 வருஷத்துக்கு முந்தைய வந்த திரைப்படத்தை பாடல். தட்டம் இல்லை.
2: ராகி கஞ்சி. ராகி கஞ்சி.
0: என்ன கஞ்சி அம்மா?
2: ராகி.
0: ராகி கஞ்சி. அடே, 5 எழுத்து வந்து விட்டது, ஆனா அது பொருந்தவில்லை மகளே. எனக்கு பொருந்தவில்லை. பிச்சிப்பூவும் ஜாதிமல்லியும் உண்டா அம்மா?
2: ஆமாங்கய்யா.
0: இது என்ன
2: சொல்றாங்க ஐயா? கன்னியாகுமரி பக்கம், கன்னியாகுமரி பக்கம்
0: சொல்றாங்க ஐயா. பிச்சி பூவை ஜாதி மல்லி என்று கூறுகிறார்களா? ஆனா அது நாலு எழுத்து அல்லவா? பிச்சி பூ நாலு எழுத்து தானே, அது பொருந்தவில்லையே. எப்படியாவது ஒரு பூவை கொண்டு பொருத்தி விடுவோம் வைத்து விட்டாள் மகள் சாந்தி. சாந்திக்கு பூ கடைதான் சரி,
2: பிச்சி பூ இப்ப வரும்.
0: அது பிச்சி பூ அல்லம்மா, பிச்சி பூவும் ஜாதி மல்லியும் ஒன்று அல்ல அம்மா. நான்
2: சரிங்க
0: தெரியும், அது ரெண்டு ஒன்று இல்லை சாந்தி. முயற்சி பண்ணுகிறான், ஒரு புள்ளி எடுத்துறாங்க. மீண்டும் பாருங்கள், கட்டிக்காரி வந்து விட்டார். ராஜ்குமார் தன்னுடைய புள்ளியை காப்பாற்ற வந்து விட்டார். ராஜ்குமார் வணக்கம். வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். கொண்டு வந்தீர்களா பூவினுடைய பெயரை?
1: சரியான
0: பதம் சாந்தி, கேட்டீங்களா? பழைய சோறு அவ சொன்னோட பெரிதா எல்லாம் எண்ணி கொண்டு இது பழைய சோறு. சரியான பதிலை தந்தீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இது மகள் சாந்தி சொல்லியிருந்தால் அவளுக்கு ரெண்டு புள்ளி கிடைச்சிருக்கும். சரி, அந்த பூ அந்த தேவாரம் கண்டுபிடிச்சிருக்கலா? பழைய சோறு சாப்பிட்டு எங்களுக்கு பழைய சோறு பச்சை மிளகாய், பழைய சோறு கருவாட்டுக்களும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், சிறந்த ஒரு சாப்பாடு பழைய சோறு. சரி, எங்க அடுத்து என்ன பதம் உங்களுக்கு வேண்டும்?
1: ஐயா 17 சொல்லிட்டாங்க.
0: 17க்கு முன்பு 14 15 16 இருக்கின்றது. அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள் உங்களுக்காக ராஜ்குமார் என்ற பெயரிலே. சரி, இந்த பாத்தம் கொண்டு வந்து வைத்து விட்டேன் விவசாயத்தோடு சேர்ந்த படமாக இருக்கின்றது. எங்கே அடித்து திறந்து பார்ப்போம். கண்ட காகசம் அபோ காகசம் திறந்தெடுத்து திறந்து விட்டது பட்டி அப்படிங்கப்பா. ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் நாகப்பன் கண்ட மலாதி விருப்பமா இருக்கு. பத சொற்கள் கூடினால் அவருக்கு பெரிய சந்தோஷம். சரி, ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் விவசாயத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டது. விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. விவசாயத்திலே இது ஒரு முக்கியமான நேரம், முக்கியமான விடயம், முக்கியமான செயல். விவசாயத்தை வளர்ப்பதற்கு இது முக்கியமானது. ஆனால் இப்பொழுது அரசியலில் பேசுவார்கள், அங்கங்கு செய்தால்தான் இது சரியா இருக்கும், துரோகிகளை அழித்தால்தான், துரோகிகளை அழிக்க வேண்டும், எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதற்கும் இந்த பதத்தை உபயோகிக்கிறார்கள் திரைப்படங்களிலே. ஆனால் இது உண்மையாக உபயோகிக்கப்படுவது விவசாய பகுதியிலே. விவசாயிகள் உபயோகிப்பார்கள் நாற்று நடுதல் போன்றது போன்ற. இதுவும் ஒரு செயல் விவசாயத்திலே சம்பந்தப்பட்டது. கானாவிலே ஆரம்பிக்கிறது, குரல் க அதிலே ஆரம்பிக்கின்றது.
1: களை எடுத்தல்,
0: வாழ்த்துக்கள். சரியான பதம், சரியான பதம். களை எடுத்தல். இந்த அரசியல்வாதிகள் சொல்ற களை எடுக்க போறோம், இவர்களை களை எடுத்தால் தான் நல்ல நிமித்தலாம், துரோகிகளை அழித்தால் தான், துரோகிகளை பார்த்து களை எடுக்க வேண்டும் என்று வசனங்கள் எல்லாம் பேசுகிறார். களை எடுத்தல் விவசாயத்தில் மிகவும் முக்கியமான விடயம். களை என்றால் என்னவென்று தெரியுங்களா உங்களுக்கு? புற்கள். எடுத்துக்கொண்டால் அதையும் கொண்டு வரேன். உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், வந்து விட்டது 16. 16 கொண்டு வந்து அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசு திறந்து விட்டது. பெட்டி பெட்டி திறந்து விட்டால் அங்கு மீண்டும் 5 எழுத்துக்களை கொண்ட விவசாயத்துக்குள்ளே உள்ள ஒரு பதம் தான் வருகின்றது. விவசாயிகளுக்கு இந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த இடம் தேவை. இதிலிருந்து தான் விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டும் அவர்கள். 5 எழுத்துக்களை கொண்டது.
1: 5 எழுத்துக்களாங்க ஐயா?

0: ஐயா,
1: குறிப்பாக நெல்லுக்கு மிக முக்கியமானது, நெற்செய்கைக்கு இது மிக முக்கியமான இடம். இதில் இருந்து தான் ஆரம்பிக்கும். விவசாயம் செய்ய மாட்டார்கள். மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டு கட்டாய லீவில் கட்டாய ஓய்வில் செல்கின்றார். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஷியாமலா அடிக்கடி அழைத்துக் கொண்டிருக்கின்றார், வருவதற்காக முயற்சிக்கின்றார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது போல் தெரிகின்றது. நேரம் சரியாக 12:50 காட்டுகின்றது, 10:20 உங்களுக்கு காட்டுகின்றது. இன்னும் சில பெட்டிகள் இருக்கின்றன பெட்டிகள், இன்னும் ஓடி வாருங்கள், உங்களுடைய சிறப்பினை தெரிந்து காட்டிக்கொள்ளுங்கள். எங்கே இது? மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. இது பொக்கிஷம். யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓடி வாருங்கள், சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றுங்கள், உங்களுடைய திறமையை காட்டிக்கொள்ளுங்கள்.

0: பல தடவைகள் அவளோடு அழைத்து என் அன்பு மகள் சியாமலா வந்து விட்டாள். மகளே சியாமலா வணக்கம். இவ்வளவு தூரம் தொல்லியை கொடுத்து விட்டது மகளுக்கு, என்ன அழைக்க அழைக்க இணைப்பு கிடைக்கிறது. இந்த அப்பா
1: நிறைய பதில் தெரிஞ்சு ஒண்ணு கூட சொல்ல முடியல,
0: ஒன்றுக்கும் சொல்லல. இந்த அப்பா எடுக்கிறாரு இல்லையே, என் புள்ளிகளை பெருக்கலாம் என்று ஆதங்கமா.
1: யாராவது நீங்க எடுக்காம இல்ல, கூப்பிட்டுதான் இருக்கீங்க.
0: நீங்க வர கிடையாது,
1: செல்லு கோளாறு பண்ணுது.
0: நீங்க ஒரு சிற்றூர்ல இருக்கிறீர்கள், பேரூர்ல உள்ளவங்க ஹைவேல வந்து குறுக்கறது எடுத்து கொண்டு ஓடி வந்துடுறாங்க. எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க மகளே? நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நலமா. எங்க திருவாரூரா தஞ்சிக்குடியா? திருவாரூர்
1: என்னென்ன
0: பதில் நீங்கள் தெரிந்து வைத்த பதில்கள் சொல்லுங்கள். அந்த பூவினுடைய வந்ததா?
1: இல்லப்பா, அது அந்த தேவாரத்தை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அது திருப்பாட்டுன்னு வருமாப்பா. தேவாரத்துக்கு
0: திருப்பாட்டு நான்கழுத்து தானே மகளே? நானு திருப்பாட்டு வருவது
1: அந்த தேவாரத்தை மூணு பேரு பாடுறதை மூணு பேரு பிரிச்சிருப்பாங்கல்லப்பா.
0: இல்லையம்மா, தேவாரத்தை இப்படி சொல்லுவோம். அவர் படித்த தேவாரம், அவர் படித்த அந்த தேவாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு.
1: யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப வந்து
0: நிறைய
1: கண்டுபிடிச்சிருந்த
0: இறைவனை போற்றி பாடுவத பாடல்களை இப்படி சொல்லுவோம். இந்த வடிவத்திலே இருக்கின்றது என்று கூறுவோம். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டியை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி? என்னுடைய
1: 23
0: சென்று விட்டதுதான். வேட்டை நாய் கிருஷ்ணாதரன் அது போயிருச்சு. இப்பொழுது என்னிடம் 14 இருக்கிறது, 18, 19, 20, 21, 14 ஆகா 14 வந்து விட்டீர்களா? சியாமலா உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். 8 எழுத்துக்களை கொண்டு போறோம்மா, 8 எழுத்துக்கள். இது எங்களுடைய விளையாட்டுகளிலே ஒன்று. நாங்கள் பாடசாலை காலத்தில் அநேகமாக இளைஞர்களுக்கு ஒலிம்பிக் விளையாட்டில் கூட சென்று விளையாடுகிறார்கள். இது ஒரு ஒரு விளையாட்டு கூட சேர்ந்தது. ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குதானே அம்மா? போட்டியிலே போட்டி விளையாட்டு இந்த விளையாட்டு, 8 எழுத்துக்களை கொண்ட விளையாட்டு. இந்த எழுத்து விளையாட்டு பாடசாலை வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது எங்களோடு. எங்கள் பாடசாலைகளில், உள்ளூர் பாடசாலைகளில் இருக்கின்றது இந்த விளையாட்டு. இல்ல விளையாட்டு போட்டிகளில் எல்லாம் இதை நடத்துவார்கள். நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் கேள்வி எப்படி பாட்டு எப்படி கேள்வி கேட்கலாம், 2 தரவு தரலாம். பாடசாலை விளையாட்டு நாங்கள் விளையாடுவோம், போட்டிகளாக
1: நடைபெறும்.
0: ஆண்களும் விளையாடுவார்கள், பெண்களும் விளையாடுகிறார்கள். ஆனா ஆண்களுக்கு தான் கூடுதலாக வரும். பெண்களுக்கு சின்ன பெண் கனிஷ்ட பகுதி தான் இருக்கும் அம்மா. சிரேஷ்ட பெண்களுக்கு இது வைக்க மாட்டார்கள்.
1: குத்து சண்டைப்பா,
0: குத்து மூன்றெழுத்து, சண்டை மூன்றெழுத்து, 6 தானே மகளே? அதே மாதிரி இது 2 சொற்களை சேர்ந்திருக்கு. 4 எழுத்துக்களே இருக்கிறது, 8 பதத்துல இருக்கிறது. உலக சாம்பியனால் வந்திருக்கின்றார்கள். 2 தடியை நிறுத்தி நாட்டி விட்டு அதில் ஒரு குறுக்கே ஒரு கம்பு வைத்து விட்டு விளையாடுவார்கள் இந்த
1: விளையாட்டை. நீளம் தாண்டுதல்பா,
0: அது வந்து தடிக்கு மேல அலைய பாயிறது.
1: அது ஐயோ, அது போல் வாழ்றது இங்க தமிழ்ல தெரியலையே.
0: இல்லையம்மா, நீங்கள் சொன்னதை விட அடுத்த விளையாட்டு என்ன? ஒன்று நிலம் பாய்தல் கூறினீர்கள், மற்றது
1: ஒன்று
0: நீளம், மற்றது
1: இல்லப்பா, உயரம் தாண்டுதல் அகலம் தாண்டுதல்
0: இருக்குது. உயரம் அதிகம் பேசாதீர்கள். உயரம் தாண்டுதல் சரியான, உயரம் பாய்தல், நீளம் பாய்தல் நீளம் பாய்தல் கூறினீர்கள். பேசப்படுங்களேன், என்னையும் பேசப்படுங்களேன். நீளம் பாய்தல் கூறினீர்கள். அதே போன்று இன்னொன்று அகலம் பாய்தல், அகலம் பாய்தல் இல்ல உயரம் பாய்தல் சொன்னேன். ரெண்டு தடியை வைத்து விட்டு அதிலே கயிறு கட்டுவார்கள், தடியை வைத்து விட்டு மேல ஆலை பாரு. உயரம் பாய்தல் கட்டிக்காரை வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டீர்கள் கட்டிக்காரை. இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இன்னொரு பெட்டி திறக்கலாம் மகளே.
1: அடுத்து
0: என்ன பாருங்க, பதினேழு தான் பழைய சோறு சென்று விட்டது. பதினெட்டா அடுத்தடுத்து வருகின்றது. ஷியாமலாவின் பெயர்களை பதிவு செய்தாச்சு கெட்டிக்காரி. இது நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான். இது வந்து அண்ட காகசம் அபூ காகசம் திறந்தது சிசு என்று திறந்து விட்டால் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மகளே. ஆறு எழுத்துக்கள் இது வந்து உங்கள் அடுக்கலையிலேயும் இருக்கின்றது. இது பெரும் போரிலே என்கிற போராளிகளுக்கும் கிடைக்கின்றது. போரிலேயும் கிடைக்கும், சமையலுக்கும் நீங்கள் இது பாவிப்பீர்கள். உங்கள் சமையல் அறையிலேயும் இருக்கின்றது, பாவிப்பீர்கள் சமையலுக்கு. இந்த ஒரு சொல், இந்த பதம் ரெண்டுக்கும் பொருந்தும். போராளிகளுக்கும் கிடைக்கும் இது. சமையல் அறைக்கே இருக்கின்றது. நீங்கள் அநேகமாக சமைக்கும் பொழுது இதை உபயோகிப்பீர்கள். நல்ல வாசமா இருக்கும்.
1: பெருங்காயம் பா.
0: வாழ்த்துக்கள். சமையலுக்கு பெருங்காயம் உதவும். போரில் என்ன கிடைக்கும்? போராடுபவர்களுக்கு பெருங்காயம் கிடைக்கும் இல்லையா? ஆறாத பெருங்காயங்கள் காயம். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதம், அற்புதமான பதம். இந்த பதம் நுணுக்கமாக அறிந்து கொள்ளும் புத்திசாலித்தனமான பதம். கட்டிக்காரி ரெண்டு பதங்களுக்கு ரெண்டு பெட்டி திறந்து ரெண்டுக்கும் சரியான பதில் சொல்லி நான்கு புள்ளிகளை பெற்ற நீங்கள் இப்பொழுது கட்டாய
1: ஓய்வு
0: சென்று உடனே திரும்பி வர, உடனே திரும்பி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி மகளே. மீண்டும் வந்துவிட்டார் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா.
0: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். எப்படி கொண்டு வாருங்கள், ஏதாவது தட்டுப்பட்டதா? பூவும் திருவாரமும்
2: புதிய பெட்டி திறக்கிறேங்க. 20
0: 20 திறக்க போறீர்கள். 19 இருக்கிறது. நான் 20 கட்டபடியா 20 கொடுக்கின்றேன். 20வது பெட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. 20 உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை பார்ப்போம். சரி, ராஜ்குமார் அடுத்த முறை 2வது வட்டியை 19 எடுக்கலாம், பரவாயில்லை. இது வந்து கொண்டு வந்து வைத்து விட்டேன் தான் அதை ததிங்கின தூவம் என்று சொல்லி பார்த்து திறந்து விட்டால் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். தா தீம் ததிங்கின தூவம் என்று சொல்லித்தான் அதை எடுத்தேன். இது ஒரு ஆபரணம், ஆறு எழுத்துக்களை கொண்டது ஆபரணம். இப்பொழுது யாரும் இதை அணிவதில்லை, ஆனால் சில குல மாதர்கள் இதை அணிகிறார்கள். ஆனால் அன்று இது வந்து பெரிய இலக்கியத்தையே படைத்திருக்கின்றது, பெரிய இலக்கியத்தையே படைத்திருக்கின்றது இந்த இந்த ஆபரணம்.
2: ஒட்டியானம்
0: ஒட்டி யா ஓ ஒட்டி யானம் அடே ஆரம்பித்து தான், ஆனால் அது பொருந்தவில்லை. இப்பொழுது ஒட்டியானம் அணிகிறார்கள் தானே? ஒட்டியானம் திருமண வைபவங்களில் அணிகிறார்கள் தானே? கொஞ்சம் குறைவு தான். திருமணம் பெய்யத்தில் அணிகிறார்கள். ஒட்டியானம் பவுனிலே இப்போ அணிய மாட்டார்கள். பவுனிலே செப்பிலே செய்தது தான் நல்ல மினுங்க மினுங்க போடுவார்கள் கல்லுகள் வைத்து இல்லை ஒட்டியானம்.
2: ஆமாங்க. இதுக்கு இலக்கியத்துக்கு சம்பந்தப்பட்டதாங்க,
0: புராண இலக்கியங்கள் இதிகாசங்கள்லே இருக்கின்றது. அந்த கால பெண்களும் ஆண்களும் அணிந்தார்கள், ஆண்களும் அணிந்தார்கள், பெண்களும் அணிந்தார்கள். திரு பாடல்கள் எல்லாம் இந்த பக்தி பாடல்கள் எல்லாம் வரும் சிலப்பதிகாரத்தில் பெயர் பெற்ற ஆவரணம் பிடித்து விட்டீர்களா? சிலப்பதிகாரத்தில்
2: சிலம்பு,
0: அது ஆரணத்துல கொண்டு வாருங்க அந்த சிலம்பை.
2: சிலம்பு
0: சிலம்பு எங்கே அணிவார்கள்? காற்சிலம்பு. கண்ணகியின் காற்சிலம்பு கலீர் கலீர் என காவியம் பாடினான் இளங்கோ. என்னுடைய நாடக வசனங்கள், என்னுடைய நாடக வசனங்கள் காற்சிலம்பு என்று பெயர். காற்சிலம்பு சரியான பதம். மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் ராஜ்குமார் ஐயா அவர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் பட்டி பெயரில் பதிகின்றேன். அடுத்த பெட்டி எதுவாக வேண்டும்? விரும்பி எடுக்கிறீர்கள், விரும்பி எடுக்கின்றீர்கள், சிந்திக்க போகின்றீர்கள். வருகின்றது பதம், கொண்டு வருகின்றேன், வைத்து விட்டேன். அண்டகாஜம் அபூ காகசம் திறந்தது சிசு, திறந்து விட்டேன். திறந்து கொண்டவுடன் பார்த்தால் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஒரு ஆணின், ஒரு ஆணின் பெயர். இவர் வந்து அரிச்சந்திர புராணத்திலே இருக்கின்றார், தோன்றுகின்றார். இவர் யார்? சரி, அரிச்சந்திரத்திலே வந்து மயான காண்டம், அந்த காண்டத்துக்குள்ளேதான் இந்த கரெக்டர் வருகின்றது. அரிச்சந்திரன் சுடலையை விட்டு சுடலைக்கு போவதற்கு முன்பு இந்த சம்பவம் நடப்பதற்கு முக்கியமானவராக இருக்கின்றார். சந்திரமதியையும் யோகிதாசனையும் விலைக்கு

0: இதானே 19 எடுக்கின்றீர்கள்.
1: சரிங்க, நானு வரேன், அப்புறம் வரேங்க. புரிஞ்சுதாங்க என்னோடது.
0: ஆமா, இது ரெண்டாவது பட்டியா நீ ராஜ்குமார், வாழ்த்துக்கணுமா. சிறப்பும் மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. சேமலா நீங்கள் அழைத்தீர்கள், ஓடி வாருங்கள் சேமலா. இது மொன்றில் தமிழ் வாரது. சாந்தி நீங்கள் அழைத்தீர்கள், ஓடி வர வேண்டும். சாந்திக்கு தெரியும் போல் தெரிகின்றது, ஓடி வாருங்க.

0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கூவிக்கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வு. நண்பகல் ஒரு மணியை தாண்டி நான்கு நிமிடங்களையும் கூட்டிக் கொண்டோம். உங்களுக்கு 10:30 நிமிடத்தோடு நான்கு நிமிடங்களையும் கூட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். விரைவாக வாருங்கள், இன்னும் சில வெட்டிகள் இருக்கின்றது, விரைவாக உடவனும் வந்துவிட்டால் மகளே சாந்தி வணக்கம். வணக்கம் மகளே சாந்தி வணக்கம். வணக்கம். கண்டுபிடிச்சிருக்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது பதங்கள் தோன்றியதா? இந்த பூ வந்ததா? தேவாரத்தினுடைய மரபெயர் வந்ததா?
1: நீங்கள்
0: கூறுவது வேறு, இது வேறு. திருப்பாவை பாசுரம் எல்லாம் ஆண்டாள்கள் ஆழ்வார்கள் சம்பந்தப்பட்டது பாசுரம் அது. திருப்பாவை வந்து அதுவும் இல்லை. அது எத்தனை அடுத்து திருப்பாவை அம்மா? திருப்பாவை ஐந்து எழுத்துலடா. தேவாரத்தை இப்படி இந்த இந்த சொல்லால் கூறலாம், தேவாரம் என்றும் கூறலாம், இப்படியும் கூறலாம். சரி, அதுக்கு மண்டையை போட்டு உடைக்க வேண்டாம். இப்போ நீங்கள் விருப்பத்தோடு வந்திருக்கீங்க. நீங்கள் தந்த பட்டி என்ன பட்டி? நீங்கள் ஒரு பட்டி திறவுங்கள். இப்பொழுது ஒரு பட்டி திறந்தாரே, ராஜ்குமார் திறந்த பட்டி ஒன்று, இன்னும் ஒன்று இருக்கின்றதம்மா. அரிச்சந்திர புராணத்திலே மயான காண்டத்துக்கு முதல் ஒருவர் வருகின்றார். இந்த சந்திரமதி லோகிதாசன் அவர்களை கொள்வனம் செய்வார் அவர் தான். அந்த அவருக்கு பேர் என்ன அரிச்சந்திர புராணத்திலே? தெரியுமா? ஏழு எழுத்துக்கள் மகள், அவற்றை பெயருக்கு எடுத்து வருகிறேன் மகளே. சாந்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்து வைத்து விட்டார். விட்டது கொண்டு வந்து வைத்து விடு. அண்ட காக்கசும் அபூ காக்கசும் திறந்துடு சிசு என்று சொன்னேன். திறந்து விட்டது பெட்டி. உங்களுடைய சிறப்பான 8 எழுத்துக்களை கொண்ட சொல் வந்திருக்கின்றது. நீண்ட சொற்கள் என்ன விருப்பமா சாந்திக்கு? நீண்ட சொற்கள் அற்புதமான புனிதமான எல்லோராலும் மதிக்கப்பட்டு மகிழ்வோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இதை கொண்டாடுவது உண்டு. என்ன தினம்? இப்பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற தினமாக இருக்கலாம்.
1: புத்தாண்டு தினம்.
0: பொருந்தவில்லை மகளே, பொருந்த.
1: அனைவரும் கொண்டாடுவது
0: புத்தாண்டு தினம். எல்லா நாடுகளும் கொண்டாடுவோம். பொருந்தவில்லையடா. இன்னொரு தினத்தை யோசிச்சுப்பா. இன்னொரு தடவை முயற்சியுங்கள். அண்மையிலே கொண்டாடு. உங்களை ஞாபகத்தில் இருக்க வேண்டிய தினம். இன்றைக்கு மறக்க மாட்டீர்கள் இந்த தினத்தை. வாழ்த்துக்கள். நேற்றைய தினம்
1: கொண்டாடி
0: கெட்டிக்காரே கெட்டிக்காரே. சுதந்திர தினம். ஒவ்வொரு நாடுகளும் கொண்டாடுகிற சுதந்திர தினம். 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. 2வது பெட்டி திறக்கும் வாய்ப்பும்
1: கிடையாது. எல்லா நாடுகளும் ஒரே நாள்ல கொண்டாடுவாங்க
0: எல்லா நாளும். அது அப்படின்னா அது அது இல்லையம்மா, அது வராதம்மா.
1: உங்கள்
0: பெயரில் பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன்.

0: பெட்டியை வைத்து விட்டேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அண்டகாகசும் அபூகாகசும் திறந்தது. சிசு திறந்து விட்டது. பெட்டி நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம், மிகவும் ஒரு இனிப்பான உணவு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. சொல்லவே வாய் உருவுது. எங்களுக்கு எல்லாம் தரமாட்டார்கள் அதை. அதை எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டார்கள் என்றால் இனியவர் என்னோடு கூட உலாவுகிறார். இது நீரா? நீர் நீராளமாக இருக்கும். சரியா, நீங்க உருண்டையா இருக்கிற அட்டு போன்றவற்றை பாயாசம் கட்டிக்காரி. பாயாசம், பாயாசம், பாயாசம். நேற்று தினம் வந்தது பாயாசம். எல்லோரும் சரி, ஆடி அமாவாசைக்கெல்லாம் பெற்றிருந்தார்கள் பாயாசம். வாழ்த்துக்கள் அம்மா, ரெண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். இரண்டு பெட்டியில் சரியாக கூறியிருக்கிறீர்கள். மற்ற சொற்களை வந்து சொல்லியிருந்தால் கிடைக்கும். அந்த பூ, அந்த தேவாரம் இன்னும் பெறவில்லை. அந்த அரிச்சந்திர புராணத்தில் அந்த பெரிய மனுஷன் என்ற பெயரும் பெறவில்லை. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இப்பொழுது எங்கள் சாமலா அழைத்தவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வந்து விட்டாரா இல்லை? ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. காண்டது
0: அவருடைய பெயரை கூற முடியுமா? நான் இல்ல.
1: விஸ்வாமித்திரர்.
0: விஸ்வாமித்திரர் புராணம் முழுவதிலையும் பெறுகிறார். இறுதி வரைக்கும் இருக்கிறார் விஸ்வாமித்திரர். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அரிச்சந்திர புராணத்துல விஸ்வாமித்திரருடைய படலம் இருக்கின்றது. இது வந்து மயான காண்டம் ஆரம்பிக்க போகின்றது. இவரில் தான் ஆரம்பிக்கும். இவருக்கு பின் தான் மயான காண்டம் ஆரம்பிக்கின்றது. அதாவது குறிப்பாக
1: வீரபாகன் வருது.
0: இல்ல, வீரபாகம் வந்து அந்த மயானத்தின் உரிமையாளர்.
1: இருபத்தி நாலு
0: ராஜ்குமார் எடுக்கின்றார். ராஜ்குமாருடைய பெட்டியை கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அது வந்து நான் திறப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓம் சுக்லாம் பலதரம் சசிவரணம் சதுப்புயம் மண்டகாகசும் அபூகாகசும் திறந்து சிசு திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. திறந்தவுடன் பார்த்தால் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது. இந்த ஆறு எழுத்துக்களும் இந்த உலகத்தை உலகத்தின் பகுதிகளை குறிக்கின்றது. இந்த உலகத்தின் பகுதிகள் குறிப்பாக இப்ப இந்த உலகம் இருக்கிறது இல்லவா, பூகோளம். பூகோளை பிரிப்பது, ஒவ்வொன்றாக பிரித்து வைக்கிற பதம். எத்தனையாக பிரித்திருக்கிறார்களோ அத்தனைக்கும் ஒரு பதம் இருக்கின்றது. இந்த பிரித்ததற்கு இப்படி பிரித்திருக்கின்றார்கள். புரிகிறதா நான் சொல்லுவது? இந்த பூகோளத்தை பிரித்து பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கின்றது?
1: கண்டங்கள்.
0: அதுதான் சரியாக கூறிவிட்டது கண்டிக்காரன். கண்டங்களாக பிரிக்கப்படும், கண்டங்கள் அப்படிங்க அப்பா. மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து என்று பெரிய பெரிய பெருங்கதாநாயகனாக வந்திருக்கின்றார். இறுதியாக ஒரு பதம் இருக்கின்றது. ராஜ்குமார் அதை கொண்டு சென்று சம்பூ மகாதபா சம்பூர்ண மங்களம் மங்களம் என்று திறந்தால் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் வந்திருக்கின்றது. சரியோ? இது வந்து விலங்குகளின் தீவனங்களுள்ளே ஒன்று, விலங்குகளின் உணவுகளுக்கே ஒன்று. குறிப்பாக எங்கள் மாடுகளுக்கு, மாட்டு இனங்களுக்கு நாங்கள் கொடுப்பது உண்டு. ஒரு உணவு மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த பதம் மூன்று எழுத்து வானொலியின் அதிபர் வான் அரசியினால் வழங்கப்பட்ட பதம். பொக்கிஷம் நிகழ்வுக்கு 25வது பதம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் தான் கூறினார் இந்த பதத்தை, மூன்று எழுத்துக்களை கொண்டது.
1: ஐயா இது வந்து தவிடுன்னு சொல்லாங்களே ஐயா.
0: வாழ்த்துக்கள். தவிடு தவிடு பொடி ஆக்கிவிட்டார் இன்றைக்கு எல்லாவற்றையும் எங்களுடைய ராஜ்குமார் வந்து தவிடு தவிடு புண்ணாக்கு என்பது தவிடு என்பது சரியான பதிலாக இருக்கிறது. எங்கள் சியாமலா எல்லாத்துக்கும் பதில வைத்துக் கொண்டு ஓடி வந்து அழைப்பார், அவருக்கு அழைப்பு கிடைக்கிறது இல்லை பாவம். சரி, பெட்டிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது கூறு விட்டீர்கள் ஐயா கட்டிக்காரர்கள். ஆனா அந்த மூன்று பதங்கள் அப்படியே இருக்கின்றன. முதலாவது பதம், அடுத்து 10வது பதம், அதை தொடர்ந்து 19வது பதம். சரியா, முதலாவது பதம் உங்களுக்கு தெரிந்திருக்க சான்றுகள் இல்லைன்னா இது அதிகம் பழக்கத்து புழக்கத்திலே இல்லாத ஒரு பதம், 19வது பதம். சரியா, முதலாவது பதம் உங்களுக்கு தெரிந்திருக்க சான்றுகள் இல்லைன்னா இது அதிகம் பழக்கத்து புழக்கத்திலே இல்லாத ஒரு பதம். அந்த சாதி மல்லிகை என்ற பூவுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, பிஞ்சலம். பி இஞ்சலம் அறிந்திருக்கின்றீர்களா? பிஞ்சலம்
1: என்று
0: விதியாக வந்து அந்த ஆலயத்திலே உற்பத்தி ஒரு முனிவரால் கொண்டு வரப்பட்டது, அதிலிருந்து அந்த பூ ஆலயத்துக்கு உகந்த பூவாக கணிக்கப்பட்டது. ஜாதி மல்லிகை என்ற பூ என்ற பெயருக்கு இந்த பிஞ்சலம் என்ற பெயர் இருக்கின்றது. பிஞ்சலம் என்ற பெயர் சிவபெருமானுக்கு மிகவும் பொருத்தமாக வைத்து விசேஷமாக வைத்து வழிபடுவார். பிஞ்சலம் கண்டுகொண்டீர்களா? வாழ்த்துக்கள். இதுக்கு 2 புள்ளிகள் எனக்கு வேணும்.
1: சரிங்க,
0: இந்த 2 புள்ளி எனக்கு தானே. எனக்கு எனக்கு எனக்கு கொடுக்கிறீங்களா? எனக்கு கொடுக்கிறீங்களா? நன்றி. அடுத்து 10வது பதம், 10வது பதம் 4 எழுத்துக்களை கொண்ட அந்த தேவாரம் என்பதற்கு கூறப்படுகின்றது. மிகவும் சுலபமானது ஐயா. 4 எழுத்துக்களை கொண்டது செய்யுள் என்று கூறுவார்கள். எல்லாம் கூறினீர்கள், எல்லாம் வந்து இருவர் மகளவையும் வந்து கூறினாளுகள், நீங்களும் கூறினீர்கள், கிருஷ்ணனும் கூறினார் தான், சோமச்சந்திரமும் கூறினார் தான். ஆனால் செய்யுள் வடிவத்தில் இருக்கின்றது. செய்யுள் எங்களுடைய இறைவனுக்கு பாடுகின்ற தேவாரங்கள், தேவாரங்களை செய்யுள் என்றும் பதிகம் என்று கூறுவார்கள். பதிகம் பாசுரம், பாசுரம் வந்து தேவாரத்துக்கு வருது. பாசுரம் வந்து ஆழ்வார்கள் இந்த வைஷ்ணவ மதத்து கடவுள் பாடல்கள் தான் பாசுரங்கள். எங்களுடைய தேவார திருவாசக திருப்பல்லாண்டு திருவிசைப்பா போன்ற திருமுறைகள் அதிலே தேவாரத்தை செய்யுள் வடிவத்திலே அமைத்திருக்கின்றார்கள். 4 வரிகளில் வருகின்றதை அநேகமாக செய்யுள் வடிவம் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள். செய்யுள் என்ற பதம் என்று அறிந்து கொண்டோம். செய்யுள் வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, அதுக்கு 2 புள்ளி. அடுத்து 19வது பதம், அரிச்சந்திர புராணத்தில் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், சிறு சிறு விடயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். அரிச்சந்திரன் எல்லாவற்றையும் இழந்து இறுதியாக தன்னுடைய கடனை அடைக்க முடியாமல் தன்னுடைய மனைவியையும் மகளை மகனையும் விற்பதற்காக கூவிக்கொண்டு வீதி வழியே சென்றபோது அதை ஒரு ஐயர் வந்து வாங்குகிறார், விலை கொடுத்து வாங்குகிறார் தாயையும் மகனையும். அவருக்கு பெயர் காலகாண்டையர். காலகாண்டையர் என்று கூறப்படுகிறது.
1: காலகண்டையர் தான் தெரியுமா தவிர அவரோட முழு பெயர் தெரியலீங்க.
0: அவருக்கு பெயர் வந்து
1: மூன்று
0: காலகண்டர், காலகண்ட ஐயர் தான் அவர். காலகண்ட ஐயர் என்று அழைக்கப்படுவார். காலகண்ட ஐயர் 3வது. அது உங்களுக்கு தெரிய வராதுக்கு இப்பொழுது தெரிந்து கொண்டோம். சிறப்பு 6 புள்ளிகளை நீங்கள் வந்தவர்கள் இழந்து விட்டீர்கள். அந்த புள்ளியை அப்படியே வைத்திருக்கின்றேன். உங்கள் 6 பேருக்கும் ஒன்றாக தரலான் தான் அது வேண்டாம். அப்படி செய்தால் அது வஞ்சகம் கூட 5 பேர் இருக்கிறார்கள். 5 பேருக்கு 6 புள்ளியை பிரிக்க முடியாது. சரியோ? அதை விடுவோம். ராஜ்குமார் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள், சாந்தி அவர்கள், சியாமலா அவர்கள் வந்து பங்கு பெற்றீர்கள். அதில் இன்று விசேஷமாக சோமசுந்தரம் அவர்கள் வந்து பங்கு பெற்றீர்கள். வலைத்தளம் அவருக்கு சிறப்பாக இல்லை. பேசும் பொழுது கூட துல்லியம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்து அவர் ஒரு பதில் கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சோமசுந்தரம் அவர்கள் 1 புள்ளி பெற்றிருக்கின்றார். சாந்தி அவர்கள் 4 புள்ளி பெற்றிருக்கின்றார். சியாமலா சாந்தியும் கிருஷ்ணனும் நான்கு.

நான்கு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். சியாமலா 5 புள்ளியை பெற்றிருக்கின்றார். ராஜ்குமாருக்கு அதிகம் புள்ளிகள் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. அப்படியா ராஜ்குமார்? ராஜ்குமார் என்று கதாநாயகனாக இருக்கின்றார். 20 புள்ளிகளை பெற்று வெற்றியை ஈட்டியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது சிறப்பான விளையாட்டை விளையாடிய உங்களுக்கு நீங்கள் வந்து விருப்பமான பாடல்களை கேளுங்கள். உடனடியாக ஒரு விருப்பப்படும் நேர் விருப்பம் என்று இல்லை. இப்பொழுது அது புதியதாக சட்டம் வந்துவிட்டது. இதுக்கு நான் நாட்கள் பெயரை கொண்டு சென்று ஒரு நேர் விருப்பம் தயாரித்து கொண்டு வந்து நிகழ்ச்சிக்கு தரும் பொழுது நிகழ்ச்சி நெருக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது இந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடித்துவிட வேண்டும் என்று கட்டளை. அதனால் முதலாவது வெற்றியாளர் நீங்கள் ஒரு பாடலை தாருங்கள். முதல்ல ராஜ்குமாருக்கு என்ன பாடல் வேண்டும்? கிடைப்பதோடு மட்டுமல்ல உங்களுக்கு விசேஷமான வாழ்த்துக்களை தருகிறேன். கெட்டிக்காரன் பேகம் விபேகம் என்ற வகையில் நாங்கள் இணைந்து பாடல்களை கேட்டோம். புள்ளிகளை கேட்டவர்கள், பங்கு பற்றியவர்கள், நீங்கள் வந்து பாடல்களை இப்பொழுது கேட்கலாம். உங்கள் பாடல் ஒலிக்கப்படும். நன்றி ராஜ்குமார். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ராஜ்குமார் அவர்களின் வெற்றி பாடலாக ஜாதி மல்லி பூச்சரமே பாடல் வருகின்றது. ஜாதி மல்லி பூச்சரமே என்ற பாடல், ஜாதி மல்லி பூச்சரமே என்று வர வேண்டும் அந்த பாடல். இதோ அந்த பாடல். ராஜ்குமார், உங்கள் பாடல் காற்றலையில்.

0: கேட்டுக்கொண்டு பாடல் இனிது நிறைவேறிய பாடலை கேட்டவர் ராஜ்குமார் அவர்களை தொடர்ந்து இப்போது ஷியாமலா இரண்டாவது இடத்தை பெற்ற ஷியாமலா வந்திருக்கின்றார். பாடலை கேட்பதற்கு ஆறு புள்ளிகள், நான் ஐந்து என்று கூறிவிட்டேன், மன்னிக்கப்படும், ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கின்றீர்கள், வந்து பாடல்களை தெரிந்து பதில் தெரிந்தும் வந்து கூற முடியாத ஒரு நிலையில் இருந்தீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். சரி, இப்பொழுது வந்து விட்டீர்கள்.
1: நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள்,
0: எதிர்கட்சிகளின் சதி சரி வந்தவுடன் குறுக்கை வந்து புகுந்து விடுகிறார்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்க போகிறோம்?
1: மாமியார் மெச்சிய மருமகள் படப்பா.
0: மாமியார் மெச்சிய மருமகள், அப்படி ஒரு மருமகள் இந்த உலகத்துல இருக்கிறாளாப்பா? மாமியாரால் மெச்சப்பட்ட மருமகள்
1: கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா.
0: ராயல் ஃபேமிலியிலே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கு மகளே. ராயல் ஃபேமிலி எலிசபெத் மகாராணி கூட மாமி மருமகள் பிரச்சனை இருந்த இருக்கின்றது. சரியா? அப்ப இது சாதாரணமானதான். இப்ப உங்களுக்கு அது என்ன பாடலா இருக்கும்? இருமலம் வந்து விட்டது. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: மோகனரங்கா என்னை பாரடா, என்னை பாரடா, அந்த பாட்டுப்பா. ரொம்ப ராசகுமாரி பாடல்.
0: மோகன ரங்கா. மோகன ரங்கா என்னை பாடடா, நல்ல பாடலம்மா. அந்த பாடல்
1: அப்படிதான்
0: மோகன ரங்கா என்ற பாடல், நல்ல பாடல் தான் இந்த பாடல் மோகன ரங்கா. இது யார் பாடிய பாடல்?
1: எம்எல்
0: வசந்தகுமாரி பாடிய பாடல். எங்கே பார்ப்போம் அந்த பாடல்? எம்எல் வசந்தகுமாரி ரங்காண்டுதான் ஆரம்பிக்கும் என்ன? சரி, அந்த பாடல் தருகிறேனம்மா. கேட்டு மகிழ்ந்துருவோம். இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை பொக்கிஷம் நிகழ்விலே பங்கு பெற்றிய உறவுகளுக்கான பாடல். எங்கே மோகன ரங்கா வருகின்றாரா? மோகன ரங்கா ஓடிவாடா மோகன ரங்கா. ஓ, மோகன ரங்கா என்னை பாரடா, இதுதானா அந்த பாடல்? கேட்டு பார்ப்போம். ஓ, இல்லை இல்லை, இந்த பாடல் அல்ல. மோகன ரங்கா என்னை பாரடா, மோகன ரங்கா என்னை பாரடா என்ற பாடல் விமல் வசந்தகுமாரி அவர்கள் கேட்ட பாடலை சந்தீர்கள். அந்த பாடல் வேற இருக்கின்றது உங்களுக்காக. கேட்போமா? இங்கு வருகிறது பாடல்.
2: ரங்கா ரங்கா

சிறப்பான அந்த பாடல் மாமியார் மெச்சிய மருமகள் திரைப்படுத்து பாடலாக ஒரு கேட்டோம். அன்பு உறவுகளே, பொக்குஷம் நிகழ்விலே பங்கு பெற்ற ஷியாமலா நீங்கள் கேட்ட பாடல். இன்று பொக்குஷம் நிகழ்வை வந்து அலங்கரித்த ராஜ்குமார், கிருஷ்ணன், சோமசுந்தரம், சாந்தி, ஷியாமலா, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 25 பொக்குஷம் பெட்டிகள் கிடைத்து 25 பதங்களை கண்டுகொண்டோம். பிஞ்சலம், ஜாதி மல்லி, அழுக்கு, பிணி, ஓடம், அபிராமி பட்டர், செந்தமிழ், மதி, ஒன்பது, செய்யுள், வளையல், அத்தான், ஓடை, உயரம் பாய்தல், களை எடுத்தல், நாற்று மேடை, பழைய சோறு, பெருங்காயம், காலகாண்டையர், காச்சிலம்பு, சுதந்திர தினம், பாயாசம், வேட்டை நாய், கண்டங்கள், தவிடு என்ற இனிமையான பதங்களை எங்கள் சிறப்பான தமிழ் சொற்களை கண்டுபிடித்து வெற்றிகளையும் பெற்று பாடல்களையும் கேட்டோம். நேரம் சரியாக 1:31, உங்களுக்கு 11:01 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே பங்கு பெற்றிய அனைவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க தமிழ் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவா, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயின்றி வாழ வேண்டும். நோயற்ற செல்வமான அந்த செல்வத்தை அள்ளித்தர வேண்டும். குறைவற்ற செல்வம் அல்லவா? மேலும் அன்பு, கருணை, சாந்தம், மனித நேயம் அறம் தலைக்க அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது பொக்கிஷம் நேரொளி 2023 ஆண்டு 8வது மாதம் 16 நாள். நன்றியும் வணக்கமும் என் நல்ல உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

இனிமையான அந்த கனேடிய தேசிய கீதம் தமிழிலே பாடுவதற்கு வசதி கொடுத்த இந்த நாட்டுக்கு நன்றி கூறி, இந்த நாட்டை மதிக்கும் நாங்கள் அனைவரும் கனடியா நாட்டின் பிரஜைகள் என்ற ஒரு உணர்வோடு வாழும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்த நாட்டுக்கு நன்றியை கூறிக்கொள்ளும் வகமாக அந்த தேசிய கீதத்தை மீண்டும் இன்னொரு மொழியிலே கேட்கின்றோம்.

பல மொழிகளிலும் எங்கள் நாட்டிலே கனடா தேசிய தினத்தை மகிழ்வோடு உணர்வோடு கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடம் நாங்கள் வெளியில் சென்று அப்படி எங்களால் கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய சூழலுக்கேற்ப அவர்கள் அதை குறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தமிழிலேயே கேட்டோம், ஆங்கிலத்திலேயே கேட்டோம், பிரெஞ்சு மொழியிலே கேட்டோம். பன்மொழி மக்கள் வாழும் இந்த நாட்டிலே அனைவருக்கும் முதலுரிமை கொடுத்து அனைவரும் தங்கள் உயிராக மதிக்கும் இந்த கனடாவை, கனடாவினுடைய இந்த நாளை பிறந்த நாளை என்று கூறலாம். இந்த கனடா என்று அழைக்கின்ற நாடு இன்றைக்கு 154வது வருடத்தை காண்கின்றதை மகள்வோட 154க்கு மேற்பட்ட நாடுகளில் வந்த அத்தனை மொழிகளிலும் தங்கள் மொழிகளிலே தங்கள் கலை கலாச்சார பண்பாடுகளோடு கனேடிய பின்னணியோடு நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளத்தை கொண்ட இந்த கனடா இந்த மக்களுக்கு ஒரு வேற்று பிரிப்பு என்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் கனடியர்கள் என்ற எண்ணத்தை, தேசிய ஒற்றுமையை, தேசிய மனப்பான்மையை வளர்த்து வைத்திருக்கின்ற நாடு, தேசிய உணர்வோடு நாங்கள் அனைவரும் இந்த கனடா நாட்டின் கொடிக்கு மதிப்பு கொடுத்து, இந்த மண்ணுக்கு மதிப்பு கொடுத்து, இந்த அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு அமைய நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து வாழ்வில் முன்னேறுவோம் என்ற எண்ணத்தோடு, எதிர்கால நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக எங்களுக்கு கிடைத்த இந்த நாடு, நாங்கள் பிறந்த நாட்டை விட்டு வந்துவிட்டோம், பிறந்த மண்ணை பார்க்க முடியாது, பிறந்த மண்ணில் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்துவிட்டோம், பிறந்த மண்ணில் எங்களுக்கு இருக்கின்ற பிரஜா உரிமையை இழந்துவிட்டோம் என்ற ஒரு துன்பம் ஒரு பக்கம், அது சாதகமாகத்தான் அது இப்பொழுது தோன்றுகின்றது. எங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு மண், எங்களுக்கென்று ஒரு சுதந்திர பூமி கிடைத்திருக்கின்ற நம்பிக்கையோடு எதிர்கால சந்ததிகள், எங்கள் சந்ததிகள் தமிழ் உணர்வோடு உணர்ந்து வாழக்கூடிய வகையில், எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய வகையில் சுதந்திரம் கிடைத்த இந்த நாட்டை நாங்கள் எங்கள் உயிரிமையாக மதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. எங்கள் நாட்டிலே, நாங்கள் பிறந்த நாட்டிலே எங்கள் மொழியை, எங்கள் மதத்தை, எங்கள் இனத்தை வளர்த்துக் கொள்ள முடியாமல் எதிர்கால சந்ததிகளை தொலைத்து விட்டு வந்த எங்களுக்கு இந்த நாடு எங்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, இது உங்கள் சுதந்திர நாடு, நீங்கள் இதையே சுதந்திர நாடாக பெற்றுக் கொள்ளுங்கின்ற வகையிலே, எனக்கு பின்வந்தவர்கள் எங்களுடைய சந்ததியினர்கள் அனைவருக்கும் இது ஒரு எதிர்கால எங்களுடைய நாடு என்று கூறக்கூடிய வகையிலே உணர்வை தந்து, உயிர் வாழ்வு வழியை காட்டி, உயர்ந்து வரும் நிலையை காட்டிய இந்த நாடு. அதனால் இதுவே எங்கள் நாடு என்று நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய சந்ததிகள் இங்கு வாழ முடியும். பல்லாயிரக்கணக்கான லட்சோப லட்சம் மக்கள் வாழுகின்றோம். அவர்கள் அத்தனை பேரும் கனேடியர்கள், நாங்கள் கனேடியர்கள் என்ற உணர்வோடு, இது எங்கள் நாடு என்ற உணர்வை ஊட்டி எங்களை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள். இதில் எந்த பாகுபாடு பேதங்கள் இல்லை. எல்லோரும் சமம், சமத்துவமான ஒரு நாடு என்று கூறலாம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பெருமையோடு இதை கூறிக்கொள்ளுகின்றேன். காற்றலையில் பகிரங்கமாக உங்கள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு பதிவாகவே அமையும் என்று எண்ணுகின்றேன். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நன்றியோடு, அரசியல் நீரோட்டத்தில் எங்கள் தமிழர்கள், எங்கள் தமிழ் உறவுகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் யாப்புகளிலே கலந்திருக்கின்றார்கள். இந்த அரசியல் சீர்திருத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு என்ற முதலிடம், எங்கள் பண்டிகைக்கு முதலிடம், பாராளுமன்றத்திலேயே தைப்பொங்கல் திருநாளை அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு நாடு. தைப்பொங்கல் தமிழ் தமிழர் திருநாள் என்று அகில கனடாவிலும் இருக்கின்ற தமிழர்கள், பெருமக்கள்கள், குடிமக்கள்கள், உத்தியோகத்தர்கள், அலுவலகர்கள் என்று மட்டுமல்ல, அரசிய ஊழியர்கள், அரசாங்கத்தை நடத்துனர்கள், மந்திரிகள், பிரதானிகள் கூட வந்து கலந்து கொண்டாடுகின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் முகநூல்களில் பார்த்திருக்கலாம், யூவலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம், ஊடகங்களில் கேட்டிருக்கலாம். இன்று காலை, இன்று மாலை கூட நிகழ்விலே வந்து விவரமாக இந்த கனடாக எப்படி எத்தனையாவது என்று பிரகாஷ் கூறியிருந்தார். செய்தி பகுதிகளில் எல்லாம் பகிரங்கமாக வந்த செய்திகள் இது. அதனால் நாங்கள் நாங்களாக வாழ்வதற்கு, எங்களை அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு, எங்கள் கலாச்சார விழுமியங்கள் பண்பாடு வழிகளை வகுத்து தருவதற்கு தந்த இந்த நாட்டை நாங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் எங்கள் நாடு என்ற தேசிய மனத்தோடு, உலகளாக இருந்து இங்கே எங்களை போன்ற அகதிகளாக வந்தவர் அத்தனைகளையும் சகோதரர்களாக எண்ணிக்கொண்டு வாழுகின்றோம். எங்களுக்கு குடியுரிமை தரும் வேளையிலே பல நாடு மக்களுக்கு ஒன்றாக கொடுப்பார்கள். அந்த வேளையில் நாங்கள் அதுக்குள்ளே குழுமியிருந்து 400-500 பேர் இருந்து கொண்டு ஒவ்வொரு கையை ஒவ்வொருவர் பிடித்து ஆடிக்கொண்டு இந்த தேசிய கீதத்தை பாடுவோம்.
நாங்கள் அத்தனை பேரும் சமம், இந்த ஒரு குடையின் கீழ் ஒரு கொடியின் கீழ் வாழ்கின்றோம், இதுதான் எங்கள் கொடி, இதற்கு விசுவாசமாக இருப்போம் என்ற கருத்துக்கு அமைந்த அந்த எனக்கு வாழ்வும் வழியும் தந்த நாடு என்று வரும் கருத்துக்களுக்கு அமைந்த அந்த தேசிய கீதத்தை தமிழில் யாத்து 150வது ஆண்டு விழாவிலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் அமைப்புகளிலும் உள்ளவர்கள் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினோம். ஆனால் இன்று அப்படி கொண்டாட முடியவில்லை. இருப்பினும் மனதாலே கொண்டாடவும், வீடுகள் எங்கும் பார்த்தாலும் கனடா கொடி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது சிவப்பு வெள்ளையிலே. அந்த மீப்பிள் என்ற மரத்தின் இலைதான் எங்களுடைய சின்னம். எங்கு பார்த்தாலும் உயர்ந்து பறக்கின்றது அந்த கொடிகள். ஒவ்வொருத்தரும் பகிரங்கமாக கொண்டு சென்று நடத்தாது விட்டாலும் வீடுகளிலே இருந்து கொண்டு மகிழ்வாக கொண்டாடுகின்றார்கள். வழக்கம் வளமையாக வாகனங்களிலே கொடியை பறக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொடி பறந்து கொண்டிருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்பே தொங்க விட்டு விடுவார்கள். அது அவர்கள் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களாயிருக்கா, அத்தனை பேரும் கனேடியர்கள் என்ற உணர்வோடு தான் செய்கின்றார்கள். கனேடியர்கள் என்ற அந்த மனத்தோடு தான் செய்கின்றார்கள். அந்த கனடா தினம் வருவதற்கு முன்பாகவே விடுமுறை நாட்களுக்கு மக்கள் வீடுகளில் இருப்பார்கள் என்று அங்காடிகளில் எல்லாம் விலைகள் எல்லாம் விசேஷ விலைகளில் குறைத்து கொடுப்பார்கள். எல்லா வசதியும் செய்து கொடுப்பார்கள். காசு தேவை, காசும் கிடைக்கின்றது தானே, நாங்கள் உழைக்கின்றோம் சம்பாதிக்கின்றோம், அரசாங்கம் உதவி செய்கின்றது. அந்த எல்லா விதமான பாகுபாடு இல்லாமல் ஒரு கனடாவில் பிறந்த ஒரு கனடா பிரஜை எதை செய்கின்றாரோ நாங்களும் அதை செய்யக்கூடும், முடியும். பிரஜா உரிமை பெற்றபடியா எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. ஒருவரை ஒருவர் கனடியன் என்ற முறையிலேதான் நாங்கள் கட்டி தழுவுவோம், கை குலுக்குவோம், உணவருந்துவோம், எங்கு சென்றாலும் சமமாக இருப்போம். இவர் இலங்கையன், இவர் இந்தியன், இவர் அமெரிக்கன், இவர் மற்ற நாட்டுக்காரன் என்ற பேதம் எதுவுமே இருக்காது. ஒரு விழாவுக்கு செல்வோமானால் அங்கு பல்லின மக்களும் ஒன்று கூடி கனடா என்ற உணர்வோடு தான் அதை செய்து கொண்டிருப்பார்கள். வழக்கமாக இன்று மாலையிலே 30 நிமிடம் 45 நிமிடங்கள் என்று வான வேடிக்கைகள் நடைபெறுவது வழக்கம். அதை பார்ப்பதற்கு இந்த நான் இருக்கும் இந்த 47,000 மக்கள் வாழுகின்ற இந்த கிராமத்தில் கூட அத்தனை 47,000 மக்களும் அங்கு ஒன்று கூடுவார்கள், ஒரு இடத்திலே வந்து விடுவார்கள். கீழிக்கையாக இருக்கும் வான வேடிக்கைகள் வானத்தை பிளந்து கொண்டு மங்களமாக இருக்கும். அதற்காக பணத்தை இந்த நகரங்கள் எல்லாம் செலவழித்து செய்வார்கள். கேளிக்கை நிகழ்வுகள், ஆட்டங்கள், பாட்டங்கள், நடனங்கள் எல்லாம், தேசியமயமான பாடல்கள், பாடசாலைகள் எல்லாம் வந்து இதை கொண்டாடுவார்கள். நாங்கள் இருந்து மழைக்காலம் அல்லது பனிக்காலம் அல்லது நுழம்பு கொசு கடிக்கிறதுலாம் வாகனத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அங்கே உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வான வேடிக்கையை நாங்கள் பார்க்கலாம். மேலேதானே பறந்து உயர்ந்து வந்து வெடிக்கும், அதை வீட்டில் இருந்து கூட நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவ்வளவு மகிழ்வான சுதந்திரமான அங்கே எந்த விதமான கலவரமோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்களோ நடைபெற மாட்டாது. அப்படி நடந்ததென்று நான் இதுவரை கேள்விப்படவில்லை. எங்கள் நாடுகளில் நடக்கும் விழாக்களுக்கும் இந்த விழாக்களுக்கும் வித்தியாசம். அங்கே அரசியல் பிரமுகர்கள் வந்திருப்பார்கள், ஆனால் அரசியல் பேச மாட்டார்கள், தேசியம்தான் பேசுவார்கள் எல்லோரும். எப்படி நாங்கள் இந்த நாட்டை வளம்படுத்தலாம், எப்படி ஒற்றுமையாக இருக்கலாம் என்று. பல்கலை கலாச்சார அமைப்பு கொண்ட நாடு இந்த நாடு. எந்த நாட்டிலிருந்து வருகின்றோமோ அந்த நாட்டில் அவர் எந்த மதத்தை பின்பற்றி இருக்கின்றாரோ அந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர் எந்த மொழியை பேசுகிறாரோ அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர் என்ன உடை நடை பாவனையில் வருகின்றாரோ அந்த பண்பாடுகளை அவர்கள் போற்றுவார்கள். எங்கள் பெண் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் அழகான வண்ண வண்ணமான சேலைகளை உடுத்திக் கொண்டு செல்லும் பொழுது ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள், வரவேற்பார்கள். அதை விட இன்னும் ஒரு விழா ஒன்று வரும், மல்டி கல்ச்சரல் டே என்று சொல்லி பல கலை கலாச்சார நாள். அந்த நாளிலே ஒவ்வொருவரும் தங்கள் தேசிய உடையோடு தான் அங்கு சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த விழாவை கொண்டாடுவோம். ஒவ்வொருவரும் கையிலே கனடாவினுடைய சின்ன கொடி இருக்கும். நாங்கள் எங்களுடைய வேட்டி, எங்களுடைய சேலை, அந்த பட்டு புடவைகளோடு செல்வார்கள். பட்டு வேட்டிகளோடு நாங்கள் செல்வோம். எங்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டு முறைப்படி தங்கள் தங்கள் கலாச்சாரங்களை கொண்டு கனடா கொடியையும் தங்கள் நாட்டு கொடியையும் கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். அதையும் நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாடு எத்தனை நாட்டு மக்கள் இருக்கின்றார்களோ
அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வரிசை வரிசையாக அணிவகுத்து தங்கள் நாட்டு கொடியை கொண்டு வந்து அங்கே ஒரு கனேரிய கொடி இருக்கும், அந்த கொடிக்கு பக்கத்திலே கொடி வைக்கும் இடங்கள் இருக்கும், தங்கள் தங்கள் நாட்டு கொடிகளை அங்கே ஏற்றுவார்கள். அப்பொழுது உயர்ந்து நிற்கும் கனடா கொடியோடு சமமாக பக்கத்திலே மற்ற எங்கள் நாட்டு கொடிகளும் பறக்கும் பொழுது எவ்வளவு புனிதமாக இருக்கும், மனதுக்கு மகிழ்வாக இருக்கும். இது எங்கள் எதிர்கால சந்ததியினர் அடையாளம் காண முடியும். அங்கு வந்த ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு இனத்தினரும் ஒவ்வொரு மொழி பேசுபவர்களும் அங்கே வந்திருந்து கொண்டாலும் பொதுவான மொழியிலே நாங்கள் உறவாடிக் கொள்வோம். ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த இரண்டு மொழியும் தான் எங்கள் நாட்டு மொழிகள். ஆனால் ஏனைய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பேசிக் கொள்ளலாம், எங்கள் உடையை நாங்கள் உடுத்திக்கொண்டு எங்கும் போகலாம். அதே மாதிரி எல்லா நாடும் எத்தனையோ 150 மேற்பட்ட நாடுகள் என்று கூறலாம், இன்னும் கணக்கு இல்லை. அத்தனை நாடுகளுடைய பிரதிநிதித்துவங்களும் இங்கே இருக்கின்றது. அத்தனை நாடுகளுக்கு வழிகாட்டிகள் இருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் அனுப்பப்படும் சில துண்டு பிரசுரங்களிலே பல மொழிகள் இருக்கும், அதில் எங்கள் தமிழ் மொழியும் இருக்கும் என்பதை எண்ணும் பொழுது எவ்வளவு மகிழ்வாக இருக்கின்றது. அலுவலகங்களே நாங்கள் சென்றால் சில முக்கியமான விடயங்களை தமிழ் மொழி பெயர்த்து அங்கே அதிலே அச்சடித்து வைத்திருப்பார்கள். அங்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருப்பார். சரியாக எங்களுக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு புரியாது விட்டால் அதை புரிந்து கொண்டு இந்த நாட்டு சட்ட திட்டங்களையும் இதனுடைய உதவிகளையும் இதனுடைய அனுசரணைகளையும் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பார்கள், உத்தியோகபூர்வமான மொழிபெயர்ப்பாளர்கள். அப்படி இப்படியான ஒரு நாட்டை நாங்கள் எங்கும் காண முடியாது. இங்கே மாநிலங்கள் பல, அந்த மாநிலத்துக்கு மாநிலம் நாங்கள் சென்றாலும் கனேடியன் என்ற உணர்வோடு தான் அவர்களும் வரவேற்பார்கள், நாங்களும் சென்று வருவோம். அங்கு எந்த விதமான பிரிவினையும் இருக்காது, எந்த விதமான பிரிவினையும் இருக்க முடியாது. நாங்கள் எங்கும் போகலாம், கனடாவில் எந்த பகுதிக்கும் போகலாம், எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் இப்பொழுது கொரோனா வந்த பின்பு, இந்த நுண்ணி வந்த பின்பு சுகாதார பாதுகாப்பு சம்பந்தமான தடையை தவிர அரசியல் சம்பந்தமான எந்த தடையும் இல்லை. கனடா சட்டத்திட்டத்துக்கு அமைய முக்கியமானது பொய் பேசாமல் களவு செய்யாமல் பாரதூரமான குற்றச் செயல்கள் புரியாமல் வாழ வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் அதை புரிகின்ற வெளிநாட்டவர்கள் தான் அதை செய்வார்கள் கூடுதலாக. ஆனால் அது கட்டுப்படுத்த எவ்வளவோ இருந்து கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. RCMP என்ற 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு காவல்துறை இங்கே இருக்கின்றது, உலகிலே சிறந்த காவல்துறை. அதற்கு அதை மீறி எதுவும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இங்கே தில்லுமில்லு பண மோசடி செய்தவர்கள் இந்திய மக்கள், எங்களுடைய உறவுகள் இங்கே வந்து படிக்க வேண்டு வந்து மற்றது வேலைக்கு வந்து வேலையை கிளந்து குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க ஆவல் கொண்டு அவர்கள் சில தில்லுமல்லுகளை செய்து அது உலகம் முழுக்க நடைபெறுகின்றது. கடந்த மாதங்களிலே 70 இந்தியர்களை எங்களுடைய RCMP துப்பறிந்து கொண்டு அங்கே வந்து CBI அவர்களோடு சேர்ந்து அவர்களை கைது செய்தார்கள். அந்த 70 பேரும் இங்கே அமெரிக்க கனடாவிலே வாழ்ந்தவர்கள், உத்தியோகம் நாடி இங்கே வந்தவர்கள். பொய் தகவல்களை கொடுத்து அவர்கள் இங்கே வந்து உத்தியோகங்களை பெற்று நல்ல நிலையில் வாழ்ந்தார்கள். பேராசைப்படவில்லை, எல்லாவற்றிலும் கை வைத்து விட்டார்கள். கை வைத்து கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டிய போது அத்தனையோடு உடனே அவர்கள் 70 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இது உலகறிந்த உண்மை. இப்பொழுதும் செய்கின்றார்கள். 5 வீரர்களும் ஒரு மாதிரி இல்லைத்தானே. இந்த நாடு எங்களுக்கு உயிர் வாழ உயிர்ப்பிச்சை கொடுத்து உணவு உறையுள் உடை போன்றவற்றையும் ஆரம்பத்திலே கொடுத்து உதவி செய்வார்கள், இப்பொழுதும் செய்வார்கள். நாங்கள் உத்தமர்களாக இருந்தால் அந்த உத்தமம் என்பது பொய் களவு இரண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு பொய் பேசினால் அவ்வளவுதான், களவு செய்தால் அவ்வளவுதான், அவருடைய இந்த கனடிய வாழ்க்கை முடிவடைந்துவிடும். எந்த விதத்தில் எத்தனை வயதில் எந்த வயதில் நீங்கள் படிக்க வேண்டுமோ படிக்கலாம், பட்டதாரியாகலாம், உத்தியோகத்தை பார்க்கலாம். ஒரு கனேடியன் என்ன வியாபாரத்தை செய்கின்றாரோ அதே மாதிரி வியாபாரம் அதே சட்டத்திட்டத்துக்கு அமைய நீங்களும் செய்யலாம். ஒரு கனேடிய
கனடாவில் பிறந்து வளர்ந்த பிள்ளை எந்த மட்டத்தில் படிக்கின்றாரோ அந்த மட்டத்துக்கு எங்கள் பிள்ளைகளும் படிக்கின்ற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கனடிய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து இன்று அலுவலகங்கள் அமைச்சு எல்லாம் இருக்கின்றார்கள், அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். இந்திய நாட்டு ஒருவர் தான் அமைச்சராக ஒருவர் அமைச்சராக இருக்கின்றார். எங்கள் நாட்டு ஈழத்திரு நாட்டைச் சேர்ந்தவர்கள் எம்பியாக இருக்கின்றார், பாராளுமன்ற அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். சுதந்திரத்தோடு வாழ்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த சுதந்திர நாட்டில் கொடியை வணங்கி மண்ணை வணங்கும் பொழுது எந்த நான் பிறந்த நாட்டு கொடியும் மண்ணும் ஞாபகத்துக்கு வரும் பொழுது சற்று கலக்கமாக இருக்குமே தவிர எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த கலக்கம் இல்லை. அவர்கள் கனேடியர்கள், இங்கே பிறந்து வளர்ந்தவர், இங்கே வளர்ந்தவர்கள் இனிமேல் எங்கள் நாட்டுக்கோ இந்திய நாட்டுக்கோ வந்து திரும்பி அங்கே போய் வாழ மாட்டார்கள், வாழ முடியாது அவர்களால். ஏனென்றால் திறந்த ஒரு நிறைந்த ஒரு சுதந்திரத்தை உள்ள நாட்டிலே பிறந்து விட்டு கட்டுப்பாடும் களவு புய்களும் உள்ள நாட்டிலே இவர்கள் போய் வாழ மாட்டார்கள். முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரம் இங்கே, தூய்மையானது, புனிதமானது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நான் பெறுவதற்கு என் தாய் தந்தையர் செய்த புண்ணியமோ அல்ல நான் செய்த புண்ணியமோ, அறம் எனக்கு இந்த வழியை காட்டி இங்கு கொண்டு வந்து அறத்தோடு வாழும் ஒரு நெறியான நாட்டிலே கால் வைக்க வைத்து விட்டது. எங்களை போன்று ஏதிலிகளாக வெளியே சென்று மற்ற நாடுகளிலும் இருக்கின்றார்கள். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கனடா 100 to 150 மேன்மையானது என்றுதான் நான் கூறுவேன். எல்லோரும் அதை அடைந்திருக்கின்றார்கள். எல்லா பத்திரிகைகளிலும் நாங்கள் படிக்கும்போது கனடாவை பற்றி வாசிக்கும் பொழுது ஊடகங்களில் எல்லாம் அறிகின்றோம். என்ன செய்யவில்லை, நாங்கள் இங்கு எல்லா துறைகளிலும் இருக்கின்றோம். எங்கள் பரம்பரையில் சந்ததியில் காணாத உயர்வுகளை இங்கே கண்டிருக்கின்றோம். கல்வித்துறையிலே, அரசியலிலே நேர்மையான அரசியலை கண்டிருக்கின்றோம். இங்கு வறுமை என்பது தெரியாமல் வாழ்கின்றோம். அதனால் நாங்கள் பெரிய செல்வந்தர்கள் என்று கூற வரவில்லை. ஆனால் செல்வந்தர்கள் ஏனென்றால் உரிமை பெற்று சுதந்திரத்தோடு வாழ்ந்த சுதந்திரத்தை விட பெரும் செல்வம் எதுவுமே இல்லை. அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, முழுமையினதோடு கிடைத்திருக்கிறது. அதற்கு விசுவாசமாக நாங்கள் இருக்கின்றோம். பிறந்த மண்ணிலே விசுவாசமாக இருந்தும் கண்டமிச்சம் என்ன, இழந்துவிட்டோம். அதனால் நடுமூச்சு விட்டு கால் நீட்டு கையசைத்து வயிறார உண்டு மனதார மகிழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு இந்த கனடா நாடு என்று 154th தேசிய நாளை கொண்டாடுகின்றார்கள். தங்கள் வாழ்வில் வெளியாலே பெருசாக கொண்டாடவில்லை. காரணம், மக்கள் நடமாட்டம் குழுமியிருக்கின்றபடியால். எங்களுடைய பாராளுமன்றம் ஒட்டாவா என்ற தலைநகரத்திலே இருக்கின்றது. அந்த பாராளுமன்றத்திலே பிரமாதமாக நடைபெறும் இந்த விழாவுக்கு பிரித்தானிய நாட்டிலிருந்து ரோயல் குடும்பத்திலிருந்து ஒருவர் பிரதிநிதியாக ஒவ்வொரு நாளுக்கும் வந்து போவார்கள். எலிசபெத் மகாராணி வந்திருக்கின்றார், மார்கரெட் மகாராணி வந்திருக்கின்றார்கள், அதை பின்பு சார்ல்ஸ் இளவரசர் வந்திருக்கின்றார், அதை விட எங்களுடைய வில்லியம் அந்த குடும்பத்தில் உள்ளவர் வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொருவர் வருவார்கள். வந்து அரசாங்க விருந்தாளியாக இருந்து அந்த எங்களுடைய கனடா தினத்தில் மகிழ்வாக மக்களோடு மக்களாக லட்சோக லட்சம் மக்கள் பாராளுமன்ற திடலில் நின்று இதை கொண்டாடுவார்கள். அதை காண்பதற்கு நாங்கள் எல்லாம் முழுந்தடித்து ஓடுவோம். ஆனால் இந்த வருடமும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள், இந்த வருடமும் கனடா கொண்டாடப்பட மாட்டாது. ஆனால் நீங்கள் கொண்டாடல, நாங்களே கொண்டாடுகிறோம். இந்த கனடா தினத்திலன்று உலக இந்த கனடா முழுவதும் நடைபெறும் எந்தவித அசம்பாவிதமும் நடவாது. அது பெரிய ஒரு நிம்மதி எங்களுக்கு. எந்த அசம்பாவிதமும் இங்கே நடைபெற முடியாது. அவ்வளவு தூரம் கட்டுக்காவலோட மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து இருக்கின்ற ஒரு அரசாங்கம், உணவு, உறவுள், உயர்கல்வி, உயர் வாழ்க்கை, பாதுகாப்பு அத்தனையும் நிறைந்த நாடு இந்த நாடு. அதனால் இந்த நாட்டுக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே, நாட்டு அரசியல் அமைப்புக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே, இங்குள்ள மக்கள் அனைவருக்கும் நான் கனடா தினத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கொண்டாடுகின்றேன் என்று என் மனதால் கொண்டாடுகிறேன் என்று கூறும் இந்த வேளையிலே, இந்த வாழ்க்கைக்கு வழி சமைத்து கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் கரங்கோப்பி நன்றி கூறிக்கொள்கிறேன். நண்பர்களோடு முடிந்தவையான 24 தமிழ்ச்சபையில் சிறிது என் நாட்டை பற்றி என் மனதிலே உள்ளதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எழுதிக்கொண்டு வந்து படிக்கவில்லை, ஒன்றுமில்லை, என் மனதிலே பட்டதை அந்தபடியே உங்களுக்கு கூறியிருந்த நண்பு உறவுகளை முன்னில் தமிழ் வானொலி. நாங்கள் இப்போது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வுக்கு வந்துவிட்டோம். சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து நான் உங்களுக்கான சொற்கள் இங்கே இருக்கின்றது.
ஒவ்வொருவராக வந்து இந்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வினை அலங்கரித்து செல்ல வேண்டும். ஒவ்வொருத்தர் வந்து ஐந்து பாடல்களை சொல்லி செல்ல வேண்டும் என்ற இடத்திலே இந்த நிகழ்ச்சியை வரவேற்று அன்பு மகன் செல்வகுமார் விஜயராகவன், எங்களுடைய வடலூர் ஆனந்தன் இவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். சிலுவை சந்தன்ராஜ் ஆண்டாள் முதற்கொண்டு வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் கனடா தேசிய விழா வாழ்த்துக்கள் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். வடலூர் ஆனந்தனும் அதை துல்லியமாக எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு நான் நன்றியும் கனடாவின் சார்பில் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். நன்றிய நண்பு உறவுகளை வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே நாங்கள் வழங்கி போல நிகழ்ச்சிக்கு செல்வோமா? குதூகலமாக உங்களுக்கு இங்கே அற்புதமான பதங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பதத்திலிருந்து ஐந்து பாடல்கள் எடுத்து தர யார் வரப்போகின்றீர்கள் முதலில் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வினை மனதிலே ஊறியிருப்பதுதான். சொல்லெடுத்து பாட வருகின்றீர்கள். என்ன பாடலை கேட்டுக்கொண்டே ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு வருவோம். நாங்கள் என்ன பாடலை கேட்போம் இப்பொழுது? அந்த பாடல் சுதந்திர உணர்வோடு இருக்கும் பாடலாக ஒரு ஆனந்தமான பாடலை கேட்போமா? என்ன பாடலை கேட்போம்? எங்கே சென்றாலும் மக்களுக்கு தேவையானது சுதந்திரமும் அன்பும் நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்வும் தான். அந்த வகையிலே ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அதை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள் காத்தலைக்கு. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வை அழகாக சொல்லி எடுப்போம். அந்த பாடல் வருகின்றது ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காத்தலைக்கு வரலாம் என்று எண்ணுகின்றேன், வர வேண்டும் என்று கூறுகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் எல்லாம் இன்பமயம் என்று கூறி செல்லும் இந்த இன்பமயமான வேளையிலே அன்பு உறவு ஃபாரூக் நீங்கள் அழைத்தீர்கள் பாடலை முழுமையாக கேட்க வேண்டும் போல் எனக்கு தோன்றியது. அதனால் உங்கள் இணைப்பை நான் நினைக்கவில்லை. இல்லை என்றால் பாடல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரும்பொழுது நான் இணைப்பது வழக்கம். இந்த பாடலை முழுமையாக எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை வெளியே தெரிய வேண்டும் நாங்கள் இருக்கின்ற நிம்மதியை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக வந்த பாடலை தந்தேன் உறவுகளே. எங்கே இப்பொழுது ஓடி வாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் இணைப்பிலே வந்து எங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்தில். இப்பொழுது நேரம் நண்பகல் 12:36 நிமிடங்கள். உங்களுக்கு இப்பொழுது 10:05 ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் பாரத நாட்டிலும் வளைகுடா நாடுகளிலே இருக்க குவைத் நாட்டில் இப்பொழுது 7:36 காட்டுகின்றது. பிரித்தானிய நாட்டிலே 5:36 என்று காட்டிக்கொள்ளும். இந்த வேளையிலே உங்களுடைய சொற்கள் உங்களுக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றன. ஓடி வந்து உங்கள் சொற்களை பெற்று அதிலே பாடல்களை தந்து 5 தந்துவிட்டு செல்ல வேண்டும். பின்பு இறுதியிலே நிகழ்ச்சி முடிவிலே எல்லோரும் பாடல்களை தந்த பின்பு அவர்களுக்கு பாடல்கள் வழங்கி நாங்கள் கொண்டாடிக்கொள்வோம். எங்கே உறவுகளே ஓடி வாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தேன். இந்த பாடலை கேட்டு முடிந்து விட்டதுதானே, இனி வரலாம் எல்லோரும் என்று கூறிக்கொண்டு இன்று வழக்கமாக பாடல் ஓடும் பொழுது உங்களை அழைப்பது உண்டுதான். ஆனால் இன்று நான் அதை அழைக்கவில்லையே.

என்றால் அந்த பாடலை முழுமையாக கேட்க வேண்டும். முன்பே கூறியிருந்தேன் என்பது உறவு இது முன்றில் தமிழ் வானொலி என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். இங்கே யார் வருவார் முதலில் ஓடி வரலாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்த பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். அந்த பாடலோடும் பொழுது நீங்கள் வரலாம், உங்களை நான் இணைப்பேன்.

யார் முதலில் வருவது என்ற கேள்வியோடு இருக்கின்றீர்களா? இப்பொழுது அத்தனை அன்பு உறவுகள் வரவேற்று நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்று கைகாட்டி இருக்கின்றீர்கள். அதனால் வர வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். யார் வரப்போன்ற முதலில் ஓடி வாருங்கள்.

வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் வாழ்த்து கூறி எழுதியிருந்தார்கள். நன்றி விஜயராகவன் உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள், நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் வருவதற்கு நல்ல நல்ல பதங்கள் கிடைக்கும் போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஒரு பதத்தை எடுத்து அதிலே ஐந்து பாடல்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும்.

0: வருகின்றார் அன்பு மகள் ரோஜா வருகின்றார். வணக்கம் ரோஜா.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகளா இருக்கிறேன். நான் தான் முதலாவதாளா?
0: ஆமா ஆமா, முதலாவது முதல் வர வேண்டும். இல்ல, கனேடியன் இல்லவா, முதலாவது வரத்தானே வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: முதலாவது?
0: ஆமா, நீங்க தான் முதலாவது. முதலாவது முதல் கட்டிக்காரி தானே இந்த மகளா? அங்கே ஹாப்பி கனடா டே என்று கூறிய உங்களுக்கு நானும் மங்களமான எங்கள் கனடா நாட்டுக்கு வாழ்த்துக்கள். கனடா தின வாழ்த்துக்கள் என்று
1: கூறிக்கொள்ள.
0: இந்த வரை நாங்கள் கலகலப்பாக இருக்க முடியாது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நீதிபதியை போகும் பாகனம் எல்லாம் கொடி பிறக்கும் சத்தம் போட்டு பாடுகள் எல்லாம் போட்டு போவார்கள். அங்கே எங்களுடைய அந்த சிவிக் கொம்ப்ளெக்ஸ் என்று கூறப்படுகின்ற ஒரு இடம் இருக்கின்றது தான். அந்த இடத்தில் மக்கள் கூட்டமும் அந்த தியேட்டர் அந்த அரங்கு நிறைந்த கூட்டத்தோடு அரங்கு நிறைந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலையில் அரங்கு அற்புதமான இந்த முறை இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நடந்த சம்பவத்தில் சோகங்கள் நிறைய இருக்கின்றதாலே அவர்கள் பெரிதாக கொண்டாடவில்லை. ஆனால்
1: முதல் நாள் நேற்றைய தினம் எல்லாம் படம் போட்டிருப்பார்கள்.
0: ஆமா, படம் போட்டு பார்க்கக்கூடிய மற்றது எங்களுடைய பிரதிநிதிகளும் பெற முடியாத நாள். இங்கிலாந்து நாட்டிலிருந்து பிரதிநிதிகளும் பெற முடியாது. ஏனென்றால் விமான போக்குவரத்து இல்லைத்தானே, குறைவுதானே. அயல் நாடுகள் பிரதிநிதிகள், வேறு வேறு நாட்டு பிரதிநிதிகள் எல்லாம் வருவார்கள் தானே, வந்து கொண்டாடுவார். நாங்கள் அதை பார்த்திருக்கணும், மகிழ்ந்திருக்கணும். முன்னிலை தமிழ் வானொலியும் விழாக்களை ஏற்படுத்தி நாங்களும் கொண்டாடி பங்கு பற்றி மகிழ்ந்திருக்கின்றோம். நல்லது மகளே, நீங்கள் என்ன கூற போகின்ற? நீங்கள் கூறுங்க. கனடா தின வாழ்த்துக்களை எனக்கு கூறியது போல வானொலி ஊடாக எல்லோருக்கும் தெரிவித்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களுக்கும் எல்லோரும் இங்கே வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்கள் அன்பு உறவுகள் மகிழ்வாக. நல்லது. சரி, உங்களுக்கான பதம் எது என்று நான் தேடிக்கொண்டு போகும்பொழுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்க பதம் நிலவு. நான் சொன்னேன் முதலில் நல்ல ஒரு பதம் இருக்கிறது வர வேண்டும். அதிலே ஐந்து பாடல்கள் தர வேண்டும் நீங்கள்.
1: நிலவே நீ சாட்சி, அந்த பாடல்
0: ஒன்று. இரண்டாவது,
1: நிலவுக்கு என்னடி கோபம் நிறப்பாயிருக்கிறது.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. இரண்டு. மூன்றாவது பாடல்,
1: வந்து பாடமோ சிலையலந்து ஆடுமோ.
0: அது பாடும், உங்களை காணும்போது நீங்கள் வந்து பாடுகிறீர்கள். என்னுடைய நினைவு தானே, மகள் தான். வாழ்த்துக்கள், நல்ல பாடல் மகளே. அடுத்த பாடல்,
1: சரிகம பதனி பாடு.
0: வாழ்த்துக்கள், நல்லா வச்சு எழுத்து கட்டுறாங்களா? ஒன்று தான் மகளே தர வேண்டும்.
1: நினைவு வந்தது, நினைவு வந்தது,
0: ஜன்னல்களை வந்துட்டா, நிலவு வந்தது, நிலவு வந்தது. இப்பொழுதும் நான் அயலவர்களை பார்த்தேன். அயலவர்களை பார்க்கும் பொழுது குழந்தைகள் பெற்றோர் எல்லாரும் எங்களோட சிவப்பு வெள்ளை வர்ணத்திலே தான் ஆடை அணிந்திருக்கின்றார். குழந்தைகள் எல்லாம் இலை போட்டு துள்ளி விளையாடுகிறார்கள். தங்களுடைய பின்காணிகளுக்களை பார்க்கக்கூடிய வாழ்த்துக்கள் மகளே. எல்லோரும் என்ன பொருள் எடுத்தாலும் அங்கே அங்காடிகளிலே நாங்கள் பொருட்களை வாங்கும் பொழுது அங்கே கனடா சின்ன சின்ன கனடா சின்னங்கள் பொறுத்திருப்பார்கள். ஒவ்வொரு பொருளிலே மிட்டாய்கள் கூட அந்த வடிவத்திலே செய்திருப்பார்கள். நல்லது மகளே.
1: முன்பு போல இல்லையா?
0: யாரும் நாங்க வழியில பார்க்க கூடிய இந்த பாதுகாப்பு சுகாதார நடவடிக்கை, அதனால் தானே அவர்கள் பாதுகாப்பை தானே கூட எண்ணுகிறார்கள். கேளிக்கையை விட பாதுகாப்பு முக்கியம். அதனால அவர்களுக்கு எந்த பெரிய வருடா வருடம் தவிர்க்க முடியாத கேளிக்கை அந்த கொண்டாட்டம், அதை கூட அவர்கள் கொண்டாடாமல் மக்கள் பாதுகாப்புக்காக விட்டு கொடுத்துக்க மக்களும் அதை கடைபிடித்து இருக்கின்றார்கள். பாருங்கள், வீதி வழியை யாரும் அப்படி செல்லவில்லை. எல்லோரும் அதை கடைபிடித்து அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: அப்பா, நான் அழைக்கும் போது பிஸி டோனாக இருந்தது
0: தொலைபேசி இணைப்பா இருக்காது. ஏனென்றால் அந்த வழியில பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது அல்லவா? எல்லாம்
1: ஒளித்தானம் தொலைபேசி அது பிஸியாக இருந்த இன்னொரு தான் பேசிக் கொண்டிருக்கிறது போல.
0: ஒரே நீங்க அது ஒரே நேரத்தில் அழைக்கும் பொழுது இருவர் அழைத்தால் அப்படி இருக்கும். சமகாலத்தில் அழைக்கும் பொழுது அது எங்களுடைய போன் பிசி அந்த லைன் அந்த தொடர்பு அலை ஒரு இணைப்பில் இருப்பது போல் தான் காட்டும். இப்ப நீங்களும் இன்னும் ஒரே நேரத்தில் அழைப்பு விட்டால் அந்த இரண்டும் வரும் பொழுது இருவருக்கும் அது பிசி தோன் தான் காட்டிக்கொண்டிருக்கும்.
1: நல்லதப்பா, நன்றி
0: நன்றி நன்றி மகளே. இன்றைய கனடா தின வாழ்த்துக்களை நானும் உங்களுக்கு முதல் தமிழ் வானொலி ஊடாக தெரிவித்துக் கொண்டு மகிழ்ந்து கொண்டு இந்த ஐந்து பாடலை உடனே தந்து முதலாவது நேராக வந்து இணைந்ததற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவு செல்வகுமார் அழைத்திருந்தார். செல்வகுமார் வரலாம் தானே? எம் ஆர் செல்வகுமார் அழைத்திருந்தார். அழைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை. இப்பொழுது ராஜ்குமார் இருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம் ஐயா. கனடா தின நல்வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டோம். வாழ்த்துக்கள் நன்றிகள். உங்களுக்கும் ராஜ்குமார் நலமாக இருக்க வேண்டும் என்ற இனிமையான செய்தியை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள்?
2: நன்றி
0: நன்றி நன்றி.
2: நன்றாக இருக்கிறேன் ஐயா. நன்றாக இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: நல்லது. சிறு குறிப்பைத்தான் கூறியிருந்தேன். நான் இந்த முறை அது ஒரு நிகழ்வாக எடுத்து வரவில்லை. வந்து காற்றலைக்கு வந்தவுடன் என்னுடைய கடமை அது. நான் என் நாட்டை பற்றி உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். என்னுடைய இந்த நாட்டை தெரிவிக்க
2: சொல்லும் போது எங்களுக்கு ஆசையா இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்களே.
0: ஆமா,
2: எங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா இருக்குது. நாங்கள் அங்க வந்துடலாம்னு பாக்கலாம்.
0: அப்படியா? அப்படியா? உங்களுக்கு தனி நாடு சுதந்திரம் தானே. வாழ்த்துக்க வாழ்ந்து நல்லது. உங்களுக்கு கிடைத்த பதம் என்ன பதம் என்றால், ஆஹா, நல்லதொரு பதம் கிடைத்திருக்கின்றது ராஜ்குமார். கொண்டு வாருங்கள். மாலை என்று ஒரு பதம் இருக்கின்றது. அந்த மாலை என்று ஆரம்பிக்கும் பாடல்களை கொண்டு ஓடி வாருங்கள். ஐந்து பாடல்களை
2: மாலை.
0: ஆம்.
2: மாலை சூடும் வேலை அன்பி மாலை, அந்த பாடல் ஒண்ணுங்க.
0: அதே நல்லது. அதே போன்று பாடிக்காட்ட சிறப்பாக தான் இருக்கு முதல் வரியே. மாலை சுடும் வேலை. நல்லது. அடுத்த பாடம்
2: அன்பி மாலை. மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாடல் வரி
0: அற்புதம் அற்புதம். மாலையில் யாரோ மனதோடு பேச. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள்.
2: மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுது, அந்த ஒண்ணுங்க.
0: மாலை கருக்களில் நல்ல பாடலை தருகின்றீர்கள். அடுத்து நாலாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
2: ஆஹா, நான்காவது பாடல்களா? மாலை மாலை அந்தி மாலை பழைய பாடல் ஒண்ணு.
0: நல்ல பாடல் நல்ல பாடல். மாலை அந்தி மாலை. இன்னும் ஒரு பாடல் தானே, அதையும் பாடிவிடுங்கள்.
2: மாலை மாலை மாலை
0: வரும் வரும் வரும் வரும். அப்படியே தனித்து பாருங்க. மாலை மாலை என்று கொண்டு போனால் வரும்.
2: மாலை ஐயா மன்னிக்கணும், தடைப்பட்டு போச்சு.
0: உங்களுக்கு ஒரு சலவை செய்யலாம். மாலை நேரம் என்று குறித்த பாடலை கொண்டு வந்தீர்கள். மற்ற மாலையையும் பாடலாம் தானே நீங்கள்.
2: மாலை
0: களத்துக்கு போகும் மாலையை பற்றி மத்திய பாடல்கள் இருக்கின்றது.
2: ஓ, மன்னிக்கணும்
0: மன்னிக்கணும்.
2: மாலை
0: ஒரு பழைய பாடல். சூடும் மனநாள் என்று வரும். அப்படித்தான்
2: மாலை சூடும் மனநாள் பாடல் இருக்கு.
0: மாலை சூடும்.
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜகுமாரனே. போட்டு இந்த நிகழ்ச்சி முடிவிலே பாடல்கள் வந்து நீங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். சரி, இந்த பாடல்கள் உங்களுக்கு தந்த பாடல்கள் இந்த பாடலை சிறந்த பாடல் என்று நீங்கள் கூறுவீர்கள்.
2: மாலை கருக்கு சோலை கோயில்
0: நல்லது ராஜ்குமார். அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்புகள் சிறப்பாக சிறப்பாக உரையாடுகிறீர்கள். வளர்ந்து விட்டீர்கள் இல்லாத. வாழ்த்துக்கள்
2: நன்றி. எல்லாம் ஆசீர்வாதம்.
0: எங்கே அன்பு நெஞ்சம் வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார்கள். வடலூர் ஆனந்தன் அவர்கள் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. எழுதியிருந்தீர்கள் ஆனந்தன். ஆமாம், 154. அதுல நான் வந்து 30 ஆறாவதை கண்டு 36வது கனடா தினத்தை கண்டுவிட்டேன். கனடாவை 36 வருடங்கள். அதே மாதிரி என் மகளும் அவளும் அப்படித்தான். நல்லது. ஆமா, இப்ப எங்கள் மொழியில் வானொலியில் எல்லோரும் பங்கு பெற்றுவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கான பதம் இங்கே எது இருக்கின்றது என்றால், ஏன் என்ற பதம். ஏன்னா என்னென்ன, ஏன் அந்த பதம்.
3: ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் அந்த பதம் இல்ல.
0: ஒன்று,
3: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், அவர் என்ற பதம்
0: சிறப்பானது.
3: என்
0: கிண்ணத்தை
3: ஏந்துகிறேன். ரோஜா என்னடி கோபம் என்னடி சொன்னாயும் அந்த ஒரு பாடல்.
0: ஏனடி ரோஜா என்னடி நல்ல பாடல். இன்னும் ஒன்று, கடந்த வாரங்களில் இந்த பதம் வந்தது. கொண்டு வாருங்க. ஏன் என்றது சிறப்பு சிறப்பு பாடவரியை பாடவரியை பாருங்கள்.
3: ஏன் அழுதாய், ஏன் அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ.
0: சிறப்பான பாடல், இனிமையான பாடல். 5 பாடலை தந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
3: மீண்டும் ஒரு முறை
0: நன்றி ஐயா. நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தந்ததற்கு நன்றி. மீண்டும் நீங்கள் வந்து இன்னும் 5 பாடல் போகிற பதத்துக்கு தரலாம். 2 சந்தர்ப்பங்கள் ஒருத்தருக்கும் கொடுக்கப்படுகின்றது. என்னென்ன இது வேகம் இவ்வேகம் உங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டு பாருங்க. இந்த ஏன் எழுதாய், ஏனடி ரோஜா என்ற பாடல் நீங்கள் அநேகம் கேட்கவில்லை, நாங்கள் பழக்கம் மறந்து விட்டோம். ஆனா இப்ப நீங்கள் அதை மீண்டும் கொண்டு வருகின்றார். அங்கே மாலை சூடும் மகனால் என்ற பாடல், பழைய பாடல் ராஜ்குமார். ஆனா அது அவருக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. எடுத்து கொடுத்தவுடன் வந்து விட்டார். கெட்டிக்காரர், கெட்டிக்காரர். அடுத்து ஒரு உறவு வருகின்றார். அன்பு உறவை அவரிடம் சொல்கின்றேன் உங்களை விட்டு. நன்றி, நன்றி, ஆனந்தம். மீண்டும் சந்திப்போம். அங்கே வணக்கம் ஃபாரூக்.
4: ஃபாரூக் அன்பு வணக்கம் அப்பா.
0: அன்பு வணக்கம்
4: அப்பா. கனடா வாழ் மக்கள் அனைவருக்கும் கனடா திங்க வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற சொல்லு உங்களுக்கு விருப்பமான பதம் தான் வந்திருக்கின்றது. என்ன பதம் என்று எண்ணுகிறீர்கள்? காதல்.
4: காதல்
0: கொண்டு வாருங்கள். கொண்டு வாங்க, ஒரு அரடகம் பாடலை கொண்டு
4: வாருங்கள்.
0: எப்படி எப்படி
4: அந்த பாட்டு
0: துள்ளி
4: கொண்டு அந்த பாட்டு.
0: அப்படியா, காதலுக்கு
4: காதல்.
0: அடுத்த
4: காதல் என்பது பொது
0: வடமை அதையும் பொது உடமை ஆக்கிவிட்டார்கள். விட்டு வாழ்ந்தை.
4: அதுக்கப்புறம் காதல் நிலை கண்மணிராதா நிம்மதியாக தூங்கி.
0: என்ன நீங்க சௌதரிய தான் இருக்கிறீங்க, உங்களோட தெரியல கிடைக்காதான் இல்லையா? கேளுங்க. அடுத்த வாரம்
4: காதல் நிலை. அதுக்கப்புறம் காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா பாடினேன்னுப்பா.
0: பாருங்க, இல்ல பாடல
4: பாடல். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்மா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. அந்த பாட்டுப்பா
0: நல்ல பாடல். நேற்று நான் ஒரு பாடல் ஒளிபரப்பி இருந்தேன். காஷ்மீர் காதலியில் ஒரு பாடல் ஒளிபரப்பி இருந்தேன். கேட்கவில்லை அந்த பாடலை. அற்புதமான ஒரு பாடல். அதான் என்பது ஒரு உறவாகும் இந்த பதத்தோடு சேர்ந்து வருகின்றது. சரி, நீங்க வேற ஒன்று எப்படிங்களா? அதிலே ஒன்றுமில்லை, ஒரு பாடல் தான். இந்த காதல் காதல் என்று சொல்ல பாரு. ஃபாரூக் மந்தாரோ ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல்?
4: காதல் காதல் என்று சொல்ல அவள் காதல் காதல் என்று சொல்ல அப்படின்னு
0: யார் வந்தார்? காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானோ அந்த
4: பாடல் ஒரு பாட்டு. காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா?
0: காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையா? நல்ல பாடலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள்.
4: கண்டிப்பா நன்றி.
0: காதலுக்கு காதலுக்கு கண்கள் இல்லை. காதலுக்கு காதல் என்பது புதுவுடைமை. காதல் நிலவே கண்மணிராதா. காதல் என் என்ன கண்ணாம்பூச்சியா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்ல பாடல் ஐந்து பாடலை தமிழர்கள் மீண்டும் வந்து ஒரு பொருளுக்கு பதத்துக்கு பாடல் தரலாம். நன்றியும் வாழ்த்துக்களும் ஃபாரூக். அன்பு நீ நெஞ்சம் எங்கள் கௌரி மகளை கௌரி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் கௌரி.
5: வணக்கம் அப்பா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே கௌரி?
5: நாங்கள் எல்லோரும் நலம். நீங்கள் எல்லோரும் நலமா?
0: சிறப்பாக மகிழ்வாக சுதந்திரமாக இருக்கின்றோம்.
5: எங்களுக்கு திருநாள் இல்லையாப்பா?
0: ஆமா, எங்கள் கனடா பெருநாள். என் தொப்புள் கொடி உறவுகள் எல்லோரையும் விட்டு இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் பெற்று விட்டோம். சுதந்திரமாக வாழ்கின்றோம். அப்பொழுது எங்கள் எண்ணத்திலே பிற்பகுதியில் மறுபக்கத்திலே தாய் நாடன் தாய் மண்ணும் தாய் உறவுகளும் மனதில் இருக்கின்றார்கள். நல்லது மேலே சுதந்திரம் கனடா வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். உங்களுக்கான கூறுங்கள், என்ன கூற வந்திருக்கு கூறுங்கள். அம்மா
5: காத்திருக்கிறார்கள்.
0: சாரி, உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் தென்றல் என்ற பதம். தென்றல் நல்ல பாடல்களை தரலாம். கொண்டு வாருங்கள் தென்றல் என்ற பதத்தை. தென்றல் காட்டே கொஞ்சம் நில்லே என்ற பாடல். வாழ்த்துக்கள் முதலாவது பாடல். இரண்டாவதை பாடுங்கள்.
5: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில அந்த பாட்டப்பா.
0: சிறப்பு. அடுத்த பாடல் அங்கே பக்கத்தில் இருப்பார்கள் கூறுவார்கள். நல்ல பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கின்றது. தென்றல் அங்க குட்டி கூறுகிறார் கேளுங்க. என்றும் வயது பதினாறு என்றோ அப்படி ஒரு பாடல் இருக்கு.
5: தென்றலுக்கு வயது என்றும் பதினாறு என்றோ
0: இங்க பாடி காடுங்களே.
5: தென்றல் தென்றலுக்கு தாய் வீடு பதிகை அல்லவா?
0: அது
5: விஷயம் பாடி போவதுதான் விந்தை அல்லவா? அந்த பாட்டப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. நீங்களாவே முயற்சி செய்து கொண்டு வாருங்கள்.
5: தெம்மாங்கு பாட்டு
0: கெட்டிக்காரி.
5: அந்த பாட்டப்பா.
0: கெட்டிக்காரி ஐந்து பாடலை தந்து விடுகிறேன். என் குட்டி எத்தனை பாடலை தந்த உங்களுக்கு?
5: ஒரு பாடல்
0: கட்டிக்காரி. கட்டிக்காரிய
5: இரண்டு கீர்த்திகளும் தான் தந்ததாக
0: கருதுகிறார்கள். எல்லாம் அவர்கள் தந்ததாக இருந்தார்கள். அவர்கள் தகுதியோடு தானே வந்தீர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மீண்டும் நீங்கள் ஒரு முறை வந்து பாடல்களை தரலாம். அதன் பின்பு பாடல் கேட்புகளும் வரலாம் நீங்கள். நன்றி மகளே. நன்றி நன்றி பேத்திகளே. நன்றி செல்லக்குட்டிகளே. அடுத்தது யாராக இருக்கலாம்? வந்திருந்தார் ஒருவர், அவரை காணவில்லை. வந்துவிட்டு சென்று விட்டார். சியாமலா அழைத்திருந்தீர்கள், காணவில்லை உங்களை. ஓடி வாருங்கள். நல்ல நல்ல பதங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஓடி வர வேண்டும். யார் வரப்போன்றீர்கள்? ஓடி வரலாம் வாருங்கள். பாடலை ஒளிபரப்புகிறேன் பெருமையாக வைக்காமல். வந்துவிட்டார் மகானையா? வந்துவிட்டார் லண்டன்ல இருந்து. வணக்கம் மகானையா அவர்களே.
6: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
6: ஓம், நாங்களும் நலமா இருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி நன்றாக போய்கொண்டிருக்கிறது.
0: நன்றி நன்றி.
6: நாங்களும் பங்கு பெற்றலாமோ, நாங்களும் பங்கு பெற்றலாமோ போட்டு வந்தேன்.
0: நிச்சயமாக உங்களுக்கான பங்கு பெற்றலாம். இன்று எங்களுக்கு கனடா தினம், கனடா தேசிய நாள்.
6: நீங்க சொல்லிக் கொண்டு கேள்விப்பட்ட நான் வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப உங்களுக்கு இருக்கின்ற பதம் பெண் என்ற பதம் இருக்கின்றது. பெண் பெண் பெண்ணாலே பெண்ணுக்கு பெண்ணுக்கு பெண் என்ற பதத்தோடு ஆரம்பியுங்கள்.
2: பெண் என்ற பதத்தோடு.
7: பெண் பல பாடல்கள் உண்டு.
2: பெண் ஒன்று கண்டீர் பொன்னங்கு இல்லை நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா.
7: நல்ல
2: பெண் போனால் அந்த பெண் போனால் என்ற பாடல்.
7: பெண் போனால் இந்த பெண் போனால் பின்னாலே என் கண் போகும். நல்லது. மூன்றாவது பாடலை பாருங்கள். ராமநித்தன் ராமடியில் என்று இருக்கின்றது. ராமன் எத்தனை ராமனடியிலும் ஒரு பாடல் இருக்கின்றதானே. டிஎம் சௌந்தரராஜன் அதான் அதான் அதுதான்
2: பொண்ணுக்கு தங்க மனசு.
7: ஆமாம், பெண் என்னதும் பொண்ணு
2: என்பது தங்க மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு.
7: சிறப்பு சிறப்பு.
2: மற்றதே வந்து பொன் பொன்
7: பொன்னு
2: பெண்ணின் பெண்.
7: அது பொன்
2: சிறு
7: ஐயா, அது பொன். பொன் என்றது கோல்டு, அந்த தான் அது ஒரு நகைகளை கூறுவது. பொன் என்பேன் சிறு பூ என்பது அது. இது பெண் பெண் பெண் பெண்மை. இந்த நீங்கள் மேற்பாடின பாடு பெண்ணுக்கு தங்க மனது, அதுதான் அவங்க பொண்ணுக்கு தங்க மனதுன்னு பாடியிருக்காங்க. பெண் தான் அது. நீங்க கூறியது சரி.
2: பரவாயில்ல. பெண் பெண் கண் பொன்
7: ஒரு பாடல் இருக்குது. உன் கதை இதுதானா என்ற ஒரு பாடல், அற்புதமான தத்துவ பாடல்.
2: பொன்னான வாழ்வு
7: அதல்ல, அதல்ல. பெண்ணை பற்றி வருகின்றது. ஒற்றை பரமரமே ஒருவர் இல்லா தனிமரமே என்ற ஒரு பாடல், ஒரு
2: அற்புதமான.
7: பெண்ணே உன் கதி இதுதானான் ஒரு பாடல் இருக்கு. பெண்ணே உன் கதி இதுதானா, உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா என்ற பாடல், நல்லது ஒரு பாடல்.
2: பெண்ணே உன் கதி இதுதானா, பெண் உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா,
7: நல்ல ஒரு பாடல். உங்களை ஞாபகத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
2: நான் மீண்டும் பாருங்க.
7: மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். இரண்டு பாடலும் வேறு பதத்துக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். இப்பொழுது சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
7: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள். இங்கே வர வேண்டும். மீண்டும் கௌரி வந்திருக்கின்றார்கள். இரண்டாவது பாடலை கௌரி. வணக்கம் கௌரி.
8: வணக்கம் அப்பா.
7: சரி, உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற பதம் உன் என்ற பதம். உன்
8: உன்
7: ஆம் உன் என்ற பதம்.
8: உன்னால் முடி தம்பி
7: கெட்டிக்காரி. பாருங்கள் இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
8: உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே அந்த பாடலப்பா.
7: நல்லது. ரெண்டு.
8: உன்னோடு வாழாத வாழ்வின் வாழ்வு அந்த பாடல்.
7: கெட்டிக்காரி கெட்டிக்காரி.
8: உன்னை பார்த்து நான்
7: வாழ்த்துக்கள். நான் நாலாவது பாடலையும் தந்து விட்டீர்கள். அடுத்த பாடல் இந்த பாடல என்ன மீண்டும் இருக்க பாருங்க. இந்த பாடல
8: உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் தங்கமே என் தங்கமே.
7: கட்டிக்காரி. ஐந்து பாடல் உடனே தந்து விட்டீர்கள்.
8: கட்டிக்காரி.
7: இதற்கு முதல் நாள உன்னோடு வாழ உன்னை பார்த்த பின்புதானா. உன்னை பார்த்த பின்பு. உன்னை பார்த்த பின்புதான் நானாகவில்லை என்று பாடல் இல்லையா.
8: உன்னை பார்த்த பின்பு தான் நானாகவில்லை.
7: இந்த ஐந்து பாடல்களும் நித்திய பாடல் என்னுடைய பேத்தி தந்த பாடல்.
8: ஒரு பாடல் ஒரு வேதி, இன்னொரு பாடல் இன்னொரு வேதி, ரெண்டு பேரும் நானும் அவரும் ஒருமிக்க சொன்ன ஒரு பாடல்.
7: அப்படியா, கட்டிக்கார குடும்பத்தோடு வந்து பங்கு பற்றி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 10 பாடல்களையும் சரிபெற தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் மகளே.
0: மீண்டும் இந்த நிகழ்ச்சி முடிவில் உங்களுக்கு விரும்பின பாடல் கேட்க வரலாம், நான் அழைக்கும் போது வரலாம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி
5: நன்றி
0: நன்றி. எங்கே சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களை காணவில்லை. அடுத்து சியாமலா, நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பு இணைக்கப்படுவதில்லை போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், நல்ல நல்ல பதங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. பெற வேண்டும், பெற வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே 5 பாடலை சொல் எடுத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
9: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும்.

எங்கே அணைப்புக்கு வர வேண்டும் அன்பு உறவுகளை ஓடி வாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வர வேண்டும், வந்து பாடல்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். 5 பாடல்கள் தருவதற்காக உங்களை அழைக்கின்றது முந்தையல் தமிழ் வானொலி. முந்தையல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம் என்று கூறிக்கொண்டிருந்தேன். அதே போல வந்தீர்கள், வருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், பாடலை தாருங்கள். அன்பு உறவுகளே, எந்த பாடல் வேண்டும் என்று உங்களுக்கு கிடைக்கிற பதம் நீங்கள் வந்த பின்புதான் தெரியும். அந்த பாடலை நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம். அங்கே ஓடி வர வேண்டும் கற்றலைக்கு. முன்னேற தமிழ் வானொலி ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். கேட்டுக்கொண்டு வாருங்கள் கற்றலைக்கு.

அழைப்பில் ஏதாவது தடை இருக்கின்றதா? முதலில் ரோஜா வந்து கூறும்பொழுது அழைக்கும் பொழுது எங்கள் இணைப்பிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கின்ற கூறியிருந்தேன். நான் சரியாகத்தான் வைத்திருக்கின்றேன். வளமை போல வந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வந்தவர்கள் மீண்டும் வராதிருக்கின்றீர்கள். உங்கள் அழைப்பு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களை அழைக்காதது என்னவென்றால், நீங்கள் வந்தபோது வேறு இணைப்பு இருந்தது, அதனால் உங்களை அழைக்க முடியவில்லை. இப்பொழுது யாரும் அழைக்கவில்லை, அதனால் நீங்கள் வரலாம் என்று எண்ணுகின்றேன். பாடலை கேட்டுக்கொண்டு இந்த பாடல் நிறுத்த முடியும். நீங்கள் இது மின்னல் தமிழ் வானொலியில் வருகின்ற பாடல், கலையகத்திலிருந்து ஒலிபரப்பப்படும் பாடல். இந்த பாடலை நீங்கள் இடைநிறுத்தி நான் உங்களோடு பேச முடியும். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிகின்றது. இது மின்னல் தமிழ் வானொலி. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:39, 40 நிமிடத்தை எட்டி பிடிக்கப் போகின்றீர்கள். எங்களோட 7 அழைப்புகள் வந்தும் விட்டன. பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓடி வரலாம். நீங்கள் வந்து பாடல்களை தரலாம்.

0: வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
1: ஐயா இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கத்தை தந்தீர்கள், நான் உங்களுக்கு எங்கள் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நன்றி.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. நலமா இருக்கின்றீர்களா சந்தன்ராஜ்?
1: நலமா இருக்கேன்.
0: நல்லது. வீட்டிலே தானே இருக்கின்றீர்கள்? சரியான வெப்பமாக இருந்தது தானே மழை? அப்படி வந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். மருந்தடிகள் எல்லாருக்கும் நல்லது, பயிர்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுதான். விளம்பரம் பெறலாம், செழுமையாக செழுமையா இருக்கும்.
1: நல்லது. உங்களுக்கும் அம்மாவுக்கும் மற்ற ஏனையவர்களுக்கும்
0: நன்றிகள். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்த்துக்களை தந்ததற்கு நன்றி. நீங்கள் கேட்டுப்பட்டு சென்ற அந்த பாடல் மிகவும் பொருத்தமான நல்லதோர் பாடல் தந்தீர்கள். இந்த பூமியும் எங்கள் சாமியும் அந்த பாடல் நீங்கள் நேர் நேரத்தில் தந்த பாடல் நன்றாக மகிழ்ந்தேன். அந்த பாடலை கேட்டு வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றிகள். நன்றிகள். நல்ல வரிகள், பொருத்தமான வரிகளாக இருந்தது. அப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பதம் மணி. மணி என்ற பதம்,
1: மணி
0: மணியில
1: சொந்த வாரமா வந்தது போல் இருக்கு. அந்த மணி
0: சொந்த வாரம் நீங்க மணிக்கு தந்தீர்கள் இல்லையா?
1: நான் தவிர நினைக்கிறேன்.
0: வேற யாரோ உங்களுக்கு மாறி வந்து விட்டது.
1: மணியின் ஒளியே
0: மணியே மணியின் ஒளியே அந்த பாடல் ஆதிரே ஆதிபராசக்தியிலே மணியே மணியின் அழி அது நல்லது. பயணங்கள்
1: முடிவு
0: நல்ல பாடல். மணிக்குயில் இசைக்குதடி ஜெய்ஹிந்த் திரைப்படத்தில் நல்ல பாடல். இதுல பயணங்கள் முடிவதில்லை ஒரு பாடல்
1: ரெண்டு பாடல்கள் இருக்கும் நினைக்கிறேன். நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு.
1: மணியே மணிக்குயிலே
0: நாடெடுத்தன்றம் இப்ப கூறுனதுதான். மணியே மணிக்குயில் அது விருப்பம் பாடல் உங்களுக்கு அந்த பாடல். மணியே முதல் தந்தது மணியே மணியே அப்ப ஆதிபராசக்தி பாடல். மணிக்குயில் கேட்டு எழுந்து
1: மணியே மணி மணியே மணிக்குயிலே.
0: அடுத்தது
1: அடுத்து என்ன ஒரு மணி இருக்க
0: அடிச்சு பாருங்க கிளிக்க கொண்டு வரும்.
1: அடுத்த நேருக்கு ஈஸியா இருக்கு. எல்லா பாடலும் கிடையாது. இப்ப ராஜ்குமாருக்கு கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா அடிச்சு பாருங்கள் எல்லாமே. இப்ப என்னதுன்னா ஒரு மணி வர முடியுது.
0: வெறும் நேரம் கொடுக்குங்கள். வரும் மணி என்ற மணி மணி என்றெல்லாம் வரலாம்.
1: மணியோ
0: அது வந்து விட்டது.
1: அது வந்து விட்டது. ஆமா இன்னும் ஒரு பாடல் வரணும். அதுல நான்கு பாடல்கள் வந்து மணி மணிமேகலையே மணியாகலையே தூக்கத்தை தர வேண்டும்.
0: அதான் தென்னங்குலுக்கு பாருங்க.
1: இந்த பாடல் தான் போனதில்லம்மா எனக்கு வந்துச்சு. ஆமா மணின்றது தான் வந்தது நினைக்கிறேன். இந்த பாடல் தான் நமக்கு
0: கேட்டோம். அது மாதிரி அதனால
1: இன்றைக்கு வந்து மணியோசைக்கு மணியே மணிக்குயிலே மாலையிலும் அந்த பாடலுக்கு தேர்வு பண்ணிக்குவோம்.
0: அந்த மணி மணிக்குயிலே உங்களுக்கு வேண்டுமா? சரி நல்லது. சொன்னாதவர்களே வாழ்த்துக்கள். மீண்டும் வரலாம். இன்னும் இந்த பாடல் தரலாம் நீங்க. வணக்கம் ராணி அவர்களே. வணக்கம். வணக்கம் ராணி. ஒரு மாதிரி தந்து விடுவார். வணக்கம் அம்மா. வணக்கம் மகளே. நல்ல மகள் இருக்கின்ற மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அன்பு மகள் சகாய அன்ஷே ராணி செம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அங்கே உங்களுக்கு கிடைக்கின்ற பதம் சிறப்பான ஒரு பதம் கோயில் என்பதை பற்றிய ஒரு பாடல். கோயில்
2: கோயிலா?
0: பாடல் தாருங்கள். நன்றி. அதுலயும்
2: பாடல்
0: பாடல் பாடல்கள் இருக்கின்றது. நன்றி என்பது
2: உண்டு.
0: நன்றி சொல்ல உனக்கு. பாடி காட்டினால் நல்லா இருக்கும் தானே. சொல்லெடுத்து பாடுவோம் தானே. அந்த ஞாபகத்தை கொண்டு வர
2: வேண்டும்.
0: மறுபடியும் பாடல். அந்த பாடல் இன்னொரு நன்றி இருக்குத்தானே. நன்றி சொல்லவே எனக்கு வார்த்தை இல்லை. என்னவா ஏதோ ஒன்று பாடல் இருக்குது, அது பாடி பாருங்கள். மறுபடியும் ஒரு பாடல் இருக்கு தானே. நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே என்னவான்ற ஒரு பாடல் இருக்கு அல்லவா? ஏதோ தெரியல உங்களுக்கு தான். நிரும்ப என்ன நன்றி இருக்கிறது? நீங்கள் அநேகம் என்னம்மா?
2: நன்றி சொல்ல வேண்டும் இறைவாய்.
0: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு என்று வரும் இந்த பாடல். நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு அந்த பாடல் தானே? நீங்கள் அநேகமாக அந்த பாடல்களை ரசிப்பதில் புது பாடல் துள்ளல் பாடல் ரீமிக்ஸ் பாடல் தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதிலேயே கணக்கு இருக்கு தானே அம்மா?
2: இருக்கு.
0: கொண்டு வாரம் கொண்டு ஓடி வாரம் கெட்டி காரியம்.
2: நன்றி.
0: உதவிக்கு யாரும் இல்லையா உங்களுக்கு? பாவம். பக்கத்துல உள்ளவரை கேட்டு பாருங்களேன்.
2: ஐயா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டேன்.
0: ஆமா, திரும்பி வந்து கொடுங்க. எடுத்துக்கொண்டு ஓடி பாருங்க. மற்ற பாடல்கள் கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் ராணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே வணக்கம் மகளே. சியாமலா? ஆமா வணக்கம் மகளே. சியாமலா நீண்ட நேரம் அழைக்கின்றீர்களம்மா. இப்பொழுதுதான் இணைப்பு கிடைச்சிருக்கிறது அப்பாவிடம். வாருங்கள் மகளே. நலமா இருக்கின்றீர்களம்மா?
3: நல்லா இருக்கேன்.
0: நல்லது நல்லது. நலமா இருக்கணும். அங்க மழை பெய்யுண்டதா?
3: இல்லப்பா, வர மாதிரி ரொம்ப காத்தடிக்குதுப்பா. சத்தமா
0: காத்தடித்தாலும் இந்த வலைத்தளங்கள் சில வேலை இணைப்புகள் கிடைப்பது அரிதாக இருக்கும் இல்லையா?
3: நம் நாடு என்னும் தோட்டத்தில் அந்த பாட்டுப்பா.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி.
3: குடும்பம்
0: இப்ப ஒலித்த பாடம் இல்ல. நல்லது. அடுத்தது
3: மூணு பாடம் சொல்லிக்கலாம்ப்பா.
0: மூணு சொல்லிக்கிறேன். கெட்டிக்காரி.
3: நல்ல ஓர்வீனை செய்து அவை நலம் கெடப்பூதி அந்த பாட்டுப்பா.
0: கெட்டிக்காரி. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் இன்னொரு பாடல் தானே. தன்னு
3: நல்ல வேலை நான் பேத்துக்கொண்டே.
0: கெட்டிக்காரி
3: அந்த பாட்டுப்பா.
0: நல்ல வேலை.
3: நல்லது.
0: இன்னொரு பாடல் இருக்கு. நல்லது கண்ணி. கடிகாரே கடிகாரே. நீங்கள் வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் இணைந்து ஐந்து வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள். அங்கே வணக்கம். எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டை. செல்வகுமார் செல்வகுமார் செல்வகுமார் இணைப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் ஓடி வாருங்கள். இங்கே அலையுங்கள் செல்வகுமார். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. செல்வகுமார் புதுக்கோட்டையில் இருந்து வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார் வாருங்கள். செல்வகுமார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக வாழ்கின்றோம், நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். நன்றி நன்றி கேட்டதற்கு. வரவேற்று வரவேற்று கூறிய எளியக்கும் எங்கள் கனடா தினத்துக்கு வாழ்த்துக்குரிய நன்றி மகனே உங்களுக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பதம் ஒன்று என்ற பதம்.
4: ஒன்று ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. அந்த பாடல்
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அடுத்த பாடல்
4: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு. அந்த பாடல் தான்.
0: சரி, ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு.
4: ஒன்று ஒன்று ஒன்று
0: இதுல ஆனந்த ஜெயில பாடல் இருக்கு நினைக்கிறேன். அதுல அந்த பாடல் குலம் என்று பாடல்
4: ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த பாடல்
0: பல்லாண்டு
4: வாழ்க்கட்டிக்காரன்.
0: இன்னும் ஒரு பாடல் தானே மகனே கொண்டு வாருங்களேன்.
4: இன்னொரு பாட்டு ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று எல்லாரும் கேட்கும் போது ஈச்சியா இருக்குங்கப்பா.
0: எங்க கேட்டு வரீங்க?
4: ஒன்று ஒன்றுக்கு ஏதாவது ஒன்றும் கொடுங்களா.
0: நான் இப்ப ரெண்டு பாடல் உதவி செய்துவிட்டேன் தானே, எல்லாவற்றுக்கும் நான் உதவி செய்யக்கூடாது அல்லவா? ஒரு பாடல்
4: ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்படின்னு ஒரு பாடம். ஒன்று
0: தெரியவில்லையே ஒன்றோடு.
4: அதாவது பணக்காரன் பணக்காரன் பணக்காரன் படத்துல இரண்டு மூன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்படி.
0: அது இரண்டு மூன்று தானே ஆரம்பிக்குது.
4: ஆமா
0: அது செல்லாது.
4: ஒன்று முத வரணும். ஒன்று
0: சந்திரபாபுவின் பாடல் ஒன்று புரியலே உலகத்திலே.
4: ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது. அந்த பாட்டுப்பா
0: அன்பு எங்கட மகனுக்கு ஒரு ஸ்டார்டர் தேவைப்படுது இல்லையா? முறைக்கு விட்டா ஓட்டம் விளையாட்டமா ஓடும். இதுதான் நின்றதான் இல்லையா? சிந்தனை சிந்தனையே சிந்தனையிலே உங்களுக்கு சிந்தனையிலே கரல் பிடிக்கின்றது. அந்த சிந்தனையை கரல் தட்ட வேணும். அப்ப அடிக்கடி இது
4: பாடலாம். காரணங்கள் வந்து நம்மளுடைய பணிச்சுமை மத்த எல்லாத்தையும் சேரும்போது அந்த இதுல ஷார்ப்னஸ் வரல. அதுதான் காரணம். நல்ல பாட்டுல இருந்தது. இப்ப அதுல வந்து பாட்டு தான் பாட்டு கேக்குறோம் வெளிய மனசார நம்ம இன்னும் கேக்குறதுக்கான
0: முடியவில்லையா?
4: ஆமாங்கப்பா
0: ஆமாங்க.
4: சாப்பாடே சாப்பிடும் போதுப்பா சாப்பாடே சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்டுட்டுதான் இருக்கமே வெளிய எண்ணங்கள் எல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
0: அப்படி
4: சாப்பிடும் போது அந்த உணவு ஒட்ட மாட்டேங்குது.
0: அதுதான் கடந்த பாட்டும் பதமும் புத்திமதியாகத்தானே சில பொருட்களை கூறுவார்கள். உங்களுக்கு அமைதி சாந்தி இதயத்தில் சாந்தி இருக்கவனும் அமைதி இருக்கணும் பொறுமை இருக்கவனும் தீவிரமாக அப்படி இல்லை சிதறப்படாதீர்கள்.
4: அதுக்குதான் அதிக நேரம் நான் ரேடியோவை கேட்டு கேட்டு புத்திய சார் பார்த்து
0: மனதை கட்டுப்போம். இல்ல கேட்கறது ரெண்டு அது இல்லி குடத்துக்குள்ளே நீ ஊற்றியது ஓட்டை குடத்துக்கு தண்ணீரை ரெண்டு முழுக்க அடித்தாலும் ஒரு ஒரு தண்ணி மிஞ்சாது எல்லாம் முறையில போயிடும். நீங்களும் அதைவரை கேட்டுக்கொண்டே இருந்து எடுத்து பிடிக்கவில்லை
4: ஒன்றை. இல்லப்பா ஓட்டை குடத்துக்குள்ள தண்ணி போய் போய் போய் பாசனம் பிடிச்சு அந்த ஓட்டை குடமும் அந்த பாசனத்தினாலேயே அடைபட்டு தண்ணி நிறைஞ்சிடும்.
0: பாசாணத்தில் கழுவுதானே ஐயா, கடைசி நீங்கள் சிந்தனையை கொள்ள வேண்டும் மகனே. வாழ்த்துக்கள். அடுத்த வணக்கம். வணக்கம் வணக்கம் மகான் ஐயா அவர்களே, மீண்டும் வந்து கொண்டு பாருங்கள் மகான். பேச வந்து அளவோடு பேசிவிட்டு நாங்கள் நிறுத்தினால்தான் நல்லது. எங்கே கொண்டு வாருங்கள் மகான் ஐயா. வந்து விட்டீர்கள். இப்போ ரேவதி வந்திருக்கேன். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம் ரேவதி. இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம்
2: அப்பா. வணக்கம் அப்பா. பிடித்து விட்டேன்
0: கெட்டு காரு. வணக்கம் ரேவதி. நலமா இருக்கின்றீர்களா மகளே?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா?
2: நம்பிக்கையோட இருக்கேன்.
0: நம்பிக்கையோட இருங்களம்மா, நம்பிக்கையோட இருங்கள். இப்ப இந்த கால் வலி எல்லாம் எப்படி இருக்கிறது? இங்கேயும் ஒரு சிலருக்கு இந்த தடுப்பூசி ஏற்பட்ட பின்பு நல்ல திடகாத்திரமா இருந்தவர்கள், இள வயதை உடையவர்கள், ஒரு இரண்டு மூன்று மாதத்தின் பின் அவர்களுக்கு இப்படித்தான் கால்கை சோர்வு, கால்வை உழவு நடக்க முடியாது. இன்னொருவருக்கு கண்கள் வந்து நல்ல சின்ன எழுத்துக்களை படித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது முடியாமல் இருக்கின்றார். அவர்கள் வந்து அந்த அந்த தடுப்பூசி தான் என்று கூறுகிறார்கள். இன்னமும் தெரியவில்லை. ஆனா இது உங்களுக்கு அப்படி என்றே கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் மருந்தை தொடர்ந்து கவனியுங்கள். சரியா? விரைவில் குணமாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
2: நன்றி.
0: நீங்கள் வாழ்த்து செய்தி கொடுங்கள்.
2: எனக்கு நீங்கள் கொடுங்கல்லப்பா.
0: கனடா தேசிய வார்த்தை அனுப்பியதுக்கு நன்றி. உங்களுக்கு உங்களுக்கு வருகின்றது நல்லது ஒரு பதம், சிரிப்பு. சிரிப்பு
2: வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. அப்பா அழகா படுற அப்பா சந்திரபாபு. அடுத்தது சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே. அடுத்த பாடல் சிரிப்பெண்ண சிரிப்பெண்ண சிரிப்பெண்ண சின்னம்மா. தனித்திரவி பாடல். அடுத்த சிரிப்பு சிரித்து சிரித்து என்னை சீரழித்தாய் கண்ணம் சிவக்கு சிவக்கு வந்து கதை படித்தாய். அடுத்த பாடல் ஐந்தாவது.
0: ஐந்தாவது
2: அப்புறம் அப்பா இது ஒரு கமலஹாசன் பாடல். நிறைய பாடல் இருக்கு, ஆனாலும் இப்போ அஞ்சாவதுக்கு சொல்லிடுறேன் அப்படின்ற பாடல். நிறையவே இருக்கும், அதனால டக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்.
0: என்ன பாடல் இருக்கு சிரி சிரிப்ப பத்தி? இல்லையா?
2: இன்னும் பாடலா?
0: ஆமா இல்ல இல்ல, இந்த பாடல் போதும். மீண்டும் வந்து நீங்கள் இன்னும் பாடல் தரலாம். வாழ்த்துக்களம்மா, கவனித்துக்
2: கொள்ளுங்கள்.
0: வந்து இணைந்து அற்புதமாக பாடலை பாடி காட்டி பரிசையும் கூறியதற்கு படங்களையும் கூறியதற்கு நன்றிகள் உங்களுக்கு. இதுதான் ஞாபக சக்தி.
2: நன்றி
0: நன்றி அம்மா. நன்றி.
2: வருகிறேன் அப்பா.
0: பாருங்க, மீண்டும் பாருங்கள். அருமையாக வந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய நினைவை ஊட்டி செல்லும் பாடலுக்கு அடிச்சு சொல்லி சென்றார். அழகாக இருந்தது அவர் சொல்லி சென்றது. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஓடி வர வேண்டும் மகான். நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் காற்றழைக்கு.

0: வணக்கம் வணக்கம் மகானையா அவர்களே, லண்டனில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். வணக்கம்
1: வணக்கம். மூன்று முறை ஒரு முயற்சி செய்து பாக்கியாவிருந்து வந்திருக்கிறேன்.
0: வாருங்க, கட்டிக்காரன் கொண்டு வாருங்க. அங்கே அங்கே உங்களுடைய பாடல் அங்கே இருக்கின்றது. பெண் என்றதுல என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? மூன்று பாடல் இருக்கின்றது.
1: அதுக்கு இப்ப யோசிச்சு வச்சிருந்தேன்.
0: கெட்டிக்காரன் நல்ல பாடல். அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல் தானே.
1: பெண் போனால்
0: அதுக்கு ஒரு தந்துவிட்டீர்கள். பெண்ணுக்கு பெண் அன்பு கண்டேன் தந்து விட்டீர்கள். இப்பொழுது பெண்களை நம்பாதே கொண்டு வந்தீர்கள்.
1: என்ன புதுப்பாடல் ஒன்று கொண்டு வந்தனர் ஐயா, பாரத்துக்கு அதற்கு
0: புதுப்பாடல் நீங்கள் நிற்பதற்காக குறை வேணு.
1: ஓ ஓ ஓ, ஒரு பாடல் ஒன்று கொண்டு
0: சரி, அடுத்த பதத்தை தருகின்றேன். அதற்கு கூறும் பொழுது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அடுத்த பதம் உங்களுக்கு மலை என்று வந்திருக்கின்றது.
1: மலை
0: மலை மலையை பற்றி ஒரு ஐந்து பாடல்.
1: மலை மலை வருது மலை வருது.
0: என்ன வேணும்? மலை வருது என்றால் குடை கொண்டு வா. அப்படி
1: புதுப்பாட்டு மாறி கிடக்குது.
0: மலை வருது மலை வருது குடை கொண்டு வா, அதுதானே?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, மலை வருது மலை வருது அந்த பாடல். இரண்டாவது பாடல் காலமேகங்கள் என்ற பாடல் இருக்குது.
1: மலைமேகங்கள்
0: காலமேகங்கள் மழை காலமேகங்கள் என்ற
1: மழைக்கால மேகங்கள்.
0: ஞாபகத்தை தட்டி தர வேண்டியதுதான். மழைக்காலம்
1: மழை மழை

0: அப்ப பழைய பாடல்களை கொண்டு வாருங்கள். அந்த ஒரு பாடல் அன்றைக்கு வந்தது மேகங்கள் என்ற பாடல், அப்படி ஒரு பாடல் இருக்குண்டாது தானே, மழைமேகம். அடுத்த பாடல்
1: மாலை, அது மாலை கரைக்கரை கண்டு வருது.
2: மழை மழை
1: மழை
0: உங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அந்த பாடல, ஒரு பெண்ணின் பாடல் இருக்குது, பொழிந்து கொண்டே இருக்கும். அது என்ன பாடல்? உடனே கொண்டே இருக்கும் மழை பொழிந்து கொண்டே இருக்கும், அப்படி ஒரு பாடல் இருக்கு அல்லவா?
1: தெரியாது தெரியாது தெரியாது தெரியாது
0: இருக்குல்ல சுசீலா அந்த பாடல இருக்கணும். மழை பொழிந்து கொண்டே இருக்கும், அது உங்களுக்கு தருகின்ற அந்த பாடல். இன்னொரு பாடல், இன்னொரு பாடல் தானே மழையை பற்றி கூறுங்களேன். நீங்கள் இதிலே மலையிலே ஒரு பாடலும் பெண்ணிலே ஒரு பாடலும் கொண்டு ஓடிவாருங்கள்.
1: சரியா?
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவிடம் சேர்க்கின்ற நன்றி. முகமது ராபிக் வந்து விட்டார். வணக்கம் முகமது ராபிக் அவர்களே.
3: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் வணக்கம், இரவு வணக்கம். உங்களுக்கும் மீராமா, உங்களுக்கும் மீராமாவுக்கும் பண்பலைக்கும் எம்டிஆர் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: கனடாவுக்கு வாழ்த்துக்கள். நல்லது, வாழ்த்துக்கள் தந்தது. வாழ்த்துக்கள் தந்தமைக்கு நன்றி மகனே. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நாகூர் நாகப்பட்டினம் முகமது நபி முகமது ராபிக் அவர்களே, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பதம் மேகம்.
3: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசு அடிக்குது காத்து,
0: செக்கு செக்கு செக்குச்சா.
3: மேகம் மேகம் கொட்டட்டும் ஆட்டம் ஒன்று
0: பார்த்துக்க.
3: மேகமே தூதவா அந்த பாடல்
0: நல்லது.
3: கண்ணன் ஒரு கை கொண்டும் மேகமே மே அந்த பாட்டு நெஞ்சமா நீங்க படத்துல
0: போகமே.
3: நாளா பாடினது மேகமே தூதாக ஆராதனை பாட்டு வரும். கண்ணன் ஒரு கை வந்து
0: எல்லாம் சொல்லுகிறீர்கள். கட்டிக்கார இன்னொரு பாடல், இன்னொரு பாடல்,
3: இன்னொரு பாட்டுக்கா. மேகம் மேகம் கருக்குது, மேகமே மேகே மேகே
0: மேக போகிறாய் என்று பாட வந்து போகிறாய்.
3: மேகமாய் வந்து போகிறாய் துல்லாதமான துள்ளும்
0: கேட்டிக்காரன். ஐந்து பாடல் தந்து வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: மேகமாய் வந்து மீண்டும் வரலாம், ஐந்து பாடல் தரலாம் நீங்கள். சரியா?
3: இன்னும் வர தரம் டைப் பண்ணிட்டு இருக்கேன் எடுக்கவே மாட்டீங்க.
0: அதுதான் எல்லோரும் அழைக்கின்றார்கள் தானே. வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த ஒரு உடம்பு செல்கிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சியாமலாமா. மகளே சியாமலா வாருங்கள்.
4: அப்பா
0: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். கட்டாயிட்டு நினைச்சு பயங்கிட்டேன்ப்பா.
0: வந்து விட்டீர்கள் நீங்கள், வந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்கள். இப்ப உங்களுக்கு தருகிறப்பா தான் நதி என்ற பதம். நதி
4: நதி நதியோரம் நானல் ஒன்று அந்த பாட்டுப்பா.
0: நல்லது.
4: நதியோரத்து நானல்களி
0: நல்லது. அடுத்த பாடல்
4: நதியோடு பேசும் பெண்கள். ஐயோ இல்லப்பா, அது மலரோடு பேசும் பெண்கள்
0: நினைக்கிறேன். நதியே நதியே காதல் நதியே
4: நதியே அடிநை நதியே நனிந்தேன் அந்த பாட்டுப்பா.
0: நதியே அடிநதி நல்ல பாடல்.
4: நதி எங்கே போகிறது
0: கெட்டிக்காரே. சிறப்பான பாடல் சிறப்பான பாடல். அடுத்த பாடல்
4: நைல்.